0: ஆனது. குறிப்பிட்ட காலத்திற்குள் அவை அகற்றப்படவில்லை என்றால் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று ஆணையம் கூறியது. சுகாதார அமைச்சர் சிக்லா பகுதியில் உள்ள எல்சி தாதிமை இல்லத்தின் உரிமத்தை ரத்து செய்யவிருக்கிறது. பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் கடுமையான விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மருந்துகளை ஒழுங்காக வைத்திருக்க தவறியது உள்ளிட்ட பல குறைபாடுகள் கண்டறியப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. உரிமரத்து வரும் நவம்பர் 23 நடப்புக்கு வரும். இல்லத்தில் இருக்கும் 78 பேர் வேறு இடங்களுக்கு மாறுவதற்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்படுகிறது. இல்லத்தில் இருப்பவர்களை பராமரிக்க சுகாதார அமைச்சு தற்காலிக பராமரிப்பு குழுவை நியமித்திருக்கிறது. எல்சி தாதிமை இல்லம் ஜலன் உலு சிக்லா பகுதியில் 93 படுக்கைகள் கொண்ட இல்லத்தை நிர்வகிக்க உரிமம் பெற்றுள்ளது. சுகாதார பராமரிப்பு சேவை சட்டத்தின் கீழ் தொடர்ந்து பல விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் உரிமத்தை ரத்து செய்யும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. ஜெர்மனி அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளது. பெரகுவே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. பெரகுவேயும் ஜெர்மனியும் சந்தித்தன. 1-1 என்று ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. பின்னர் கொடுக்கப்பட்ட கூடுதல் நேரத்திலும் எந்த அணியும் கோல் போடவில்லை. ஆட்டம் பெனால்டிக்கு சென்றது. பெனால்டியில் 3-3 என்று மீண்டும் சமநிலை. ஆட்டத்தை முடிவு செய்யும் பெனால்டி கொடுக்கப்பட்டது. ஜெர்மனி வாய்ப்பை தவறவிட்டது. பெரகுவே அதை பயன்படுத்தி வெற்றி கண்டது. உலகக்கிண்ண போட்டியில் ஜெர்மனி பெனால்டியில் தோல்வியடைந்திருப்பது இது முதல் முறை. மற்றொரு ஆட்டத்தில் ஜப்பானும் பிரேசிலும் சந்தித்தன. 2-1 என்று பிரேசில் வெற்றி கண்டது. ஜப்பானின் உலகக்கிண்ண கார்பந்தாட்ட பயணம் முடிவுக்கு வந்தது. அமெரிக்க ஈரானிய பேராளர்கள் அமைதி உடன்பாட்டின் விவரங்களை முடிவு செய்ய கத்தார் செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. சந்திப்பு ஏதும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் தெரிவித்தது. தனது பேராளர் குழு கத்தாரில் இருப்பதற்கும் அமெரிக்க அதிகாரிகளின் பயணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சு சொன்னது. சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபையும் மருமகன் ஜெரட் குஷ்னரையும் கத்தார் தலைநகர் டோஹாவிற்கு அனுப்பியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார். ஈரான் எந்த ஓர் அணுவாயுதத்தையும் கொண்டிருக்கக்கூடாது என்ற முக்கிய நிபந்தனையை திரு டிரம்ப் வலியுறுத்தினார். தெஹ்ரான் அணுவாயுதங்களை வைத்திருக்காது என்றும் அதற்கு ஈரான் சம்மதித்திருப்பதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். வெனசுவேலாவை 2 நிலநடுக்கங்கள் உலுக்கி சுமார் 1 ஆகும் நிலையில் உயிர் பிழைத்தோரை கண்டுபிடிக்கும் நம்பிக்கை குறைகிறது. பேரிடரில் மாண்டோர் எண்ணிக்கை 1700 தாண்டியது. பலரை இன்னும் காணவில்லை என்பதால் மாண்டோர் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்தது. மோசமான வானிலையால் நிவாரண முயற்சிகள் தடைபடலாம் என்று நிறுவனம் கூறியது. இந்நிலையில் நேற்று 4.6 ரிக்டர் அளவிலான பின்னதிர்வு தலைநகர் கரகசை உலுக்கியது. எந்த சேதமும் ஏற்பட்டதாக உடனடி தகவல் இல்லை. நிலநடுக்கங்களால் சுமார் 1500 கட்டடங்கள் சேதமுற்றன. அவற்றில் பெரும்பாலான கட்டடங்கள் முற்றிலும் சரிந்தன. சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்தனர்.
1: சொல்லும் பொருளும். ரயட், கலவரம். கலவரத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகையை பயன்படுத்துவர். ரயட், கலவரம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
4: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
4: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
5: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: செழிப்பூட்டும் செவ்வாய் கிழமையில் சந்திக்கின்றோம்.
7: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
8: 101 ஸ்ட்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
9: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
10: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
11: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
12: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.

0: தாராள பிரபு படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அனிருத்தோடைய சில அனிருத்தே அந்த பாடலை பாடியிருந்தாரு. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேஸ்புக் லைவ் பக்கமா வந்துருங்க. காரணம், மருத்துவர் அங்க நமக்காக காத்துட்டு இருக்காருங்க. அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 30 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 49 காசு, 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 72 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 40 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயாலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயாலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
4: 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தோம்.
6: ஆஹா, சம்ம வாசனை. அட அட அட அட அம்மா வந்துட்டாங்க. அம்மா வெளியிலோ வெளியிலோ வாங்க. ஏய் அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
8: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
9: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
8: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
9: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
8: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
9: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
10: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
11: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மீதி விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready set go.

0: 8:21 ஆகிவிட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மனதை திருடி விட்டாய் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. கார்த்திக் சாதனாசர்கம் பாடிருந்தாங்க, யுவன் சங்கராஜோட சில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்ப நம்மோட பேஸ்புக் லைவ் வாயிலா இணையறாங்க மருத்துவர் தீபா கோவிந்தசாமி. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ரவி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த முறை நம்ம பேச போறது சுவாரஸ்யமான ஒரு மருந்த பத்தி, அதுதான் GLP-1.
1: GLP-1 மருந்து இப்போ ரொம்ப பிரபலம் ஆயிட்டு, ஆனா அது 20 வருடத்துக்கு முன்னாடியே அது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இனிப்பு நீருக்காக அது முதல்ல நாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சோம். எடை குறையறது அதோட பக்க விளைவாதான் இருந்தது. ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து உடல் பருமன் அதிகம் உள்ளவங்க எடை குறைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலான்னு ஆய்வு ஆரம்பிச்சது. அதனாலதான் இப்ப சமீப

0: கணக்கு பண்ணி ஒரு எண் கொண்டு வருவோம். அந்த எண் வந்து 30க்கு மேல இருக்கும் போது இந்த மருந்து பொருத்தமா இருக்கும், அவங்க எடையை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிறதுக்கு. பிஎம்ஐ 27, 8, 9 இருக்கிறவங்க அதோட சேர்த்து அவங்களுக்கு உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இரத்த அழுத்தம், இனிப்பு நீர், கொழுப்பு சத்து, ஃபேட்டி லிவர், கல்லீரல் கொழுப்பு, இல்லாட்டி இந்த ஸ்லீப் அப்னியா, மூச்சு திணறல், தூக்கத்துல இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் இது வந்து நன்மை கொடுக்கும். ஒரு கல்யாணத்துக்காக நான் வந்து மாடல் மாதிரி இருக்கணும், இல்ல ஒரு இப்ப பிரபலங்கள் பயன்படுத்துறாங்க இந்த படத்துக்கு எனக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு சீக்கிரமா எடை குறைக்கணும், அந்த காரணத்துக்கு எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த குறிப்பிட்ட பிரிவுகளை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மருந்து.
1: சரியா சொன்னீங்க டாக்டர். ஏன்னா அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட், நம்ம மாத்த கூடாது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல நம்ம கூடிட்டு சொல்ல வேண்டிய முக்கியமான தகவல். பிஎம்ஐ அப்படின்னு சொல்லும் போது பலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். பாடி மேஸ் இண்டெக்ஸ், இப்ப உங்களுடைய உடல் எடைய நீங்க எடுக்கும்போது உங்களுடைய எடையா இருக்கட்டும், உயரமா இருக்கட்டும், உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், இதன் அடிப்படையில தான் இந்த பிஎம்ஐ வந்து நமக்கு தெரிய வருது. அங்கதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா இல்லையா அப்படிங்கிற அளவுகோலும் நமக்கு புரிய வருது. அதுதான் இந்த பிஎம்ஐ. சரி, இப்போ இந்த GLP-1 மருந்துக்கு மறுபடியும் வந்துருவோம். இப்ப இந்த GLP-1 மருந்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டு வந்தா அதுல ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி சில பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த கேன்சர் ஸ்கிரீனிங், புற்றுநோய் சார்ந்த இதுக்கெல்லாம் போகும்போது, ஸ்கிரீனிங்ஸ்லாம் நம்ம போகும்போது அங்கேயும் அந்த கேள்வி வரலான்னு போட்டிருக்க டாக்டர், அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: உங்க முத கேள்வி வந்து தொடர்ந்து எடுக்கலாமா அப்படின்ற கேள்வி. எல்லா மருந்துக்கும் பக்க விளைவுகள் இருக்கும். ஒரு பாராசிட்டமாலுக்கும் நீங்க தொடர்ந்து எடுத்தாலும் விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் நம்ம சொல்லணும். அதனாலதான் இந்த பிரிவுள்ளவர்களுக்கு மட்டும்தான் நம்ம இத பரிந்துரைப்போம். அதை தொடர்ந்து சில பேர் தொடர்ந்து எடுக்க வேண்டி வரலாம். முக்கியமா மருந்தை மட்டும் நம்பி விடை குறைக்கிறவங்க அந்த மருந்தை காலம் பூரா எடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். ஆனா அந்த மருந்தை எடுக்கும் போது தங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்துறவங்க, அதாவது உணவு முறை, உடற்பயிற்சி, அவங்க பழக்க வழக்கங்களை மாத்தி அதோட சேர்ந்து அந்த மருந்தோட உதவியோட சேர்ந்து எடை குறைக்கிறவங்க சில பேர் அந்த மருந்தை நிறுத்திடலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம். மருந்து சாப்பிடும் போது அந்த உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு அது என்னென்ன பக்க விளைவுகள் இருக்கு, உங்களுக்கு வாந்தி வரலாம், வயிற்று கோளாறு வரலாம், ரொம்ப சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பென்கிரேட்டைட்டிஸ், கால் பிளடர் பிரச்சனை, இதெல்லாம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு தொடர்ந்து அந்த மருத்துவர் உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாரு இந்த மருந்து நீங்க சாப்பிடும் போது. புற்றுநோய் பரிசோதனைகள்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீனிங்ஸ்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி ஏன் எழும்புதுன்னா, இந்த மருந்து சாப்பிடும் போது நமக்கு கூடுதலா சில நன்மைகள் வருதுன்னு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய எடை குறையும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சில ஹோமோனுடைய தடுப்பு கொஞ்சம் குறையுது. அது குறையும் போது சில புற்றுநோய்களுடைய பாதிப்பு நம்மளுக்கு குறையுது. அந்த அதோட இன்னொரு இஃபெக்ட் தான் அந்த மருந்து. அதனால மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், சில பெண்கள் உறுப்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய், அதாவது எண்டோமெட்ரியல், ஓவேரியன் கேன்சர், இந்த பாதிப்பும் ஆபத்தும் நமக்கு குறையுது. ஆனா அந்த மருந்து சாப்பிடுறதுனால இது இந்த புற்றுநோயெல்லாம் எனக்கு வராதுன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு கூடுதலான ஒரு நன்மை. ஆனா நமக்கு பரிசோதனைகள் வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய வயது, நம்மளுடைய சொந்த உடல் நிலையில உள்ள இந்த நம்மளுடைய மருத்துவ பிரச்சனை, நம்ம குடும்ப மருத்துவ வரலாறு, இதெல்லாத்தையும் பொறுத்துதான் நமக்கு என்ன பரிசோதனைகள் தேவைன்னு நம்ம மருத்துவர் நமக்கு பரிந்துரைப்பார். இந்த மருந்து சாப்பிட்றதுனால நான் போக தேவையில்லைன்னு நினைக்க கூடாது.
1: அதுதான் இந்த இடத்துல நம்ம வலியுறுத்த வேண்டிய முக்கியமான கருத்து. ஓ, இதை நான் சாப்பிட்டேன், எனக்கு வந்து மருத்துவ பரிசோதனைகள் தேவையில்லை, நான் ஆரோக்கியமா தானே இருக்கேன் அப்படின்னு மெத்தனப்போ கூட நம்ம இருந்துவிடக் கூடாது. ஏன்னா அதுக்கான அளவுகோல் இது கிடையாது இல்லையா? அது மட்டும் இல்லை, நீங்க சொன்னது போல எல்லா மருந்துகளுக்கும் பக்க விளைவுகள் இருக்கு. இது நமக்கு பொருத்தமா இல்லையா அப்படிங்கறத அவரவர் மருத்துவரை நாடி தெரிந்து கொண்ட பிற்பாடு உட்கொள்வதுதான் சிறப்பு இல்லையா டாக்டர்?
0: கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா சில பேர் வெளிநாட்டுல போய் மருந்து எடுக்கிறாங்க, அதே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அதே பரிசோதனைகளை செய்து அந்த மருந்து கொடுப்பாங்களா, இந்த மருந்து உங்களுக்கு பொருத்தமானதான்னு மற்ற நாடுகள்ல சொல்வாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால இங்க இருக்கிற

0: உங்களுக்கு நம்பின இல்ல வெளியூர்ல உங்களுக்கு நம்பின ஒரு மருத்துவரை சந்திச்சு ஆலோசிச்சு உங்களுக்கு இந்த மருந்து பொருத்தமா, உங்களுக்கு விளைவுகள் என்ன வரும் வராது அப்படின்னு கலந்து உரையாடிட்டு மருந்து எடுக்கிறது நல்லது.
1: பிரமாதம். டாக்டர் தீபா கோவிந்தசாமி நம்மளோட ஃபேஸ்புக் லைஃப்ல இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கலாம். ஃபேஸ்புக் லைஃப் பக்கமா நீங்க வரலாம், அங்க உங்க கேள்விகளை பதிவிடலாம். தொடர்ந்து மருத்துவர்கிட்ட நம்ம பேசுவோம். இப்ப நிகழ்ச்சியில ஒரு சிறு இடைவேளை.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் AYEPIE நுழைவாயில் அங்கே காரணம் விபத்து. அதோடு TPE SLE செல்லும் வழியில் CTE அந்த பகுதிக்கு பிறகு முதல் தடத்திலும் விபத்து.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜோயா லுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள், சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜோயா லுகாஸ் World's favorite jeweler.
2: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு 6 என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
4: எட்டரை மணி ஆயிடுச்சு. தொடர்ந்து மருத்துவர் தீபா கோவிந்தசாமி அவங்களோட தான் நம்ம உரையாடிட்டு இருக்கோம். சரி, மருந்துகளை பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கிற போது புஷ்பராணி அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளும் போது என்ன மாதிரியான உணவு முறை மற்றும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும்? நல்ல ஒரு கேள்வி டாக்டர். இந்த GLP-1 அப்படின்னு சொல்லும் போது இதுக்குன்னு தனிப்பட்ட உணவு முறை அல்லது வாழ்க்கை முறை இருக்கா?
5: உணவு முறை, வாழ்க்கை முறை, உடற்பயிற்சி இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஏற்கனவே நிறைய பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன என்னென்ன செய்யணும்னு இந்த மருந்துக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எடை குறையும் போது நமக்கு தசை இழப்பு நடக்கலாம், அதாவது மசல் வேஸ்டிங். அது நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்பர் 1 அதிகமா புரோட்டீன் சேர்த்துக்கணும். புரோட்டீன் வந்து ஒரு கிலோ பாடி வெயிட்க்கு 1 புரோட்டீன் உங்களுக்கு மினிமம் தேவைப்படும். அது வந்து உங்களுக்கு சைவ உணவு மூலியமாவோ அசைவ சாப்பாடு மூலியமாவோ நீங்க அதை எடுத்துக்கலாம். 2 உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுடைய மசல் தசை வந்து இழக்காம இருக்கிறதுக்கு வெயிட் ட்ரைனிங் செய்யணும். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், டம்பல் தூக்குறது, ஒரு ட்ரெயினர் வச்சு உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் நீங்க கத்துக்கிட்டு பிறகு நீங்க செய்யறது, இதெல்லாத்தையும் உங்களுடைய மருத்துவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. இது மூலியமா தான் அந்த மருந்து உங்களுக்கு சரியான வழியில எடைய குறைக்கும், இல்லாட்டி தசை இழப்பு ரொம்ப அதிகமா நடக்கும்.
4: பிரமாதம். புஷ்பா, உங்க கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி டாக்டர், இப்ப நான் வந்து பரிசோதனைகள் பக்கமா போக போறேன். உடல் பருமனா இருக்கிறவங்க, நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டவங்க, அல்லது வந்து குடும்ப வரலாற்றின் படி அவங்களுக்கு வந்து நாட்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அச்சப்படுறவங்க, எப்படிப்பட்ட அல்லது எந்தெந்த உடல் பரிசோதனைகளுக்கு, மருத்துவ பரிசோதனைகளுக்கு போகணும்?
5: இது ரொம்ப நல்ல கேள்வி ரவி. இப்ப சிங்கப்பூர்ல நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. சிங்கப்பூர் குடிமக்கள் இல்ல நிரந்தர வாசிகளுக்கு கூட 40 மேல நிறைய பரிசோதனைகள் இலவசமாக சிலது கிடைக்குது. முதல்ல மெட்டபாலிக் ஹெல்த்னு வச்சுப்போம், அதாவது புற்றுநோய் அற்று மற்ற பரிசோதனைகள். முதல்ல உடல் பருமன் சரி, இல்ல உங்களுக்கு குடும்பத்துல மத்தவங்களுக்கு இந்த இதய நோய், இனிப்பு நீர் இருக்கிறவங்க இந்த 3 ஹைஸ் செக் பண்ணணும். 1 ரத்த அழுத்தம், இனிப்பு நீர், சர்க்கரை வியாதி, நீர் இழிவுன்னு சொல்லுவாங்க, கொழுப்பு சத்து, இது 3 செக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பருமன் அதிகமா இருந்ததுன்னா உங்களுடைய கல்லீரல்ல ஏதாவது கொழுப்பு இருக்கா, அது வந்து ரத்த பரிசோதனையிலயும் ஸ்கேன்லயும் உங்களுக்கு தெரியும். தனியா தூங்குறவங்க அவங்களுக்கு இந்த மூச்சு திணறல் இருக்கா, அவங்களுக்கு தெரியாதவங்க அதாவது அவங்க குரட்டை விடுறாங்களா இல்லையான்னு தெரியாதவங்க மருத்துவரை பார்த்து ஸ்லீப் ஸ்டடீஸ்க்கு போய், ஏன்னா மூச்சு திணறல் நடுராத்திரி நடக்கும் போது லைஃப் த்ரெட்டனிங்கை விட அதோட சேர்த்து பல நோய்கள் அது மூலியமாவும் வருது. ஸோ அதையும் நீங்க வந்து போய் பரிசோதனை செய்யலாம். பிறகு உங்களுக்கு நீரிழிவு, சர்க்கரை வியாதி ஏற்கனவே அதோட பாதிப்பு இருந்ததுன்னா, ப்ரீ டயபிட்டிஸ் இருந்ததுன்னா, அதாவது ஆரம்ப கட்ட காலத்துல உங்களுக்கு இன்னும் இனிப்பு நீர் வரல, அதோட முதல் கட்டம்னா அதை கம்ப்ளீட்லி நம்ம குணப்படுத்தலாம் வாழ்க்கை முறையிலையும் உங்களுடைய பரிசோதனைகள் மூலியமா. ஸோ நீங்க தொடர்ந்து உங்களுக்கு இனிப்பு அதிகமாகுதா, ரத்த அழுத்தம் எப்படி இருக்கு, கொழுப்பு சத்து எப்படி இருக்குன்னு உங்க மருத்துவரை குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு முறை சந்திச்சு இதை பரிசோதனை செய்யணும். இனிப்பு நீர் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இனிப்பு நீர், அதாவது சக்கரை வியாதினால அவங்களுக்கு இன்னும் மேலும் பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு பரிசோதனைகளுக்கு போகணும். கண் வருடத்துக்கு ஒரு முறை கண் பரிசோதனைக்கு போகணும். கால் நரம்பு இரத்த குழாய்கள் நல்லா வேலை செய்தா நல்லா இருக்கா அப்படின்னு கால்கான பரிசோதனைக்கு போகணும் வருடம் ஒரு முறை. சிறுநீரகம் கிட்னி இரத்த பரிசோதனைக்கு போகணும் வருடம் ஒரு முறை. அதோட சேர்த்து உங்களுக்கு ரொம்ப ஹை ரிஸ்கா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அதிக ஆபத்து இருந்ததுன்னா இதய நோய் இருக்காங்கிற ஒரு ஸ்கிரீனிங்கும் போகலாம். சில பேர் வந்து முன்கூட்டியே வந்து அந்த பிளட் தின்னர் ஆஸ்பிரின் இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க இது இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு. சோ இது நிறைய பரிசோதனைகள் இருக்கு. மெட்டபாலிக் ஹெல்த், அதாவது நம்மளுடைய இனிப்பு கொழுப்பு இத பத்திய நோய்களுக்கு. அதோட சேர்த்து இந்த புற்றுநோய் பரிசோதனையும் அவங்க செய்யணும் அவங்க வயதுக்கு தகுந்தாப்புல. பெண்களுக்கு 40 வயதுக்கு மேல அவங்களுக்கு மார்பக புற்றுநோய்க்கு மெமோகிராம் பரிசோதனை செய்யணும் வருடம் ஒரு முறை. 50 வயதுக்கு மேல 2 வருடம் ஒரு முறை செய்தா போதும். அப்புறம் சர்வைக்கல் ஸ்கிரீனிங், கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோய்னு சொல்லுவாங்க. அது உடலுறவு ஆரம்பித்த பிறகு 30 வயசுக்கு குறைவான பெண்கள் 3 வருடத்துக்கு ஒரு முறை பெப்ஸ்மியா செய்யணும். 30 வயசுக்கு மேல ஹெச்பிவின்னு ஒரு செக் இருக்கு, அது 5 வருடத்துக்கு ஒரு முறை செஞ்சா போதும். அதுக்கப்புறம் பெருங்குடல், நம்ம நாட்டுல வந்து இன்னொரு புற்றுநோய் நம்ம அதிகமா பாக்குறது என்னன்னா பெருங்குடல் புற்றுநோய், கொலோரெக்டல் கேன்சர். அதுக்கு வந்து நீங்க வருஷம் ஒரு முறை, 50 வயசுக்கு மேல உள்ளவர்கள் வருடம் ஒரு முறை மலத்துல ஏதாவது ரத்தம் இருக்கான்ற ஒரு பரிசோதனைக்கு போகணும். இது இதெல்லாம் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட மெடிக்கல் பிரச்சனை இல்லாதவங்க, ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லாதவங்க. ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்க, அதாவது எங்க அக்காவுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்கு, என்னோட அப்பாவுக்கு பெருங்குடல் புற்றுநோய்னு ஏதாவது ஒரு நபர் சொன்னாருன்னா மருத்துவ வேற பரிந்துரைகள் கொடுப்பாங்க. கொலோனோஸ்கோப் போகணும், இல்ல உங்களுடைய மெமோகிராம கொஞ்சம் ஏர்லியா ஆரம்பிக்கணும் அப்படின்னு பரிந்துரைப்பாங்க. இல்ல அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இது வந்து ரொம்ப காமனா சிங்கப்பூர்ல நடக்கிறது. அவங்களுக்கு அந்த அந்த வைரஸ் வந்து ரத்தம் மூலியமா அவங்க அம்மா கிட்ட இருந்து பிறக்கும் போதே அவங்களுக்கு உடம்புல இருக்கலாம். இவங்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் இருக்கான்னு 6 மாதம் ஒரு ரத்த பரிசோதனையிலும் ஸ்கேன்லயும் தெரியணும். சோ அதனால இது பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா மெமோகிராம், சர்வைக்கல் ஸ்கிரீனிங், கொலோரெக்டல் ஸ்கிரீனிங், அதோட சேர்த்து மற்றது உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நீங்க உங்களோட மருத்துவர்கிட்ட நீங்க பேசணும்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், நேரம் பார்க்காம சிரமத்தை எடுத்து இத்தனை பரிசோதனைகளை பத்தி சொன்னீங்க. சிலருக்கு ஒரு அச்சம் ஏற்படாதான் கேட்டோன்னே, இன்னும் இத்தனை இருக்கா போகணுமா அப்படின்னு. இந்த பாருங்க, வருமுன் காப்பதே சிறப்புன்னு அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த செயல்பாட்டிலும் நீங்க இறக்கணும். ஏன் தெரியுமா, இப்ப இந்த மாதிரி பரிசோதனைகளுக்கு போகும்போது டாக்டர் சொன்ன முக்கியமான கருத்து, ஆரம்ப நிலையில இருந்தா நாம அதுக்கு நிவாரணத்துக்கான முயற்சியில ஈடுபடலாம், அது ஒண்ணு. இரண்டாவது, உங்க சுத்தி இருக்கிற குடும்பத்தாரும் நிம்மதியா இருப்பாங்க, அதையும் இந்த இடத்துல நீங்க கருத்துல கொள்ளணும். நீங்க உங்களை ஆரோக்கியமா பாத்துக்கும் போது அவங்க சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, அவங்களும் நீங்க பாத்துக்க முடியும். அதுக்காக இந்த மாதிரி பரிசோதனைகள் போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் கேட்டிருக்காங்க, ஏன்னா இத்தனை இருக்கா அப்படின்னு, இத்தனை இருக்குதுதான் உடல்ல என்னென்னமோ பாகங்கள் இருக்கு, நமக்கு தெரியாத பாகங்கள் தெரியாத நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு, அதை நம்ம தற்காத்துக் கொள்வது மிக சிறப்பு. சரி, காயத்ரி அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காங்க டாக்டர், மறுபடியும் அந்த மருந்து பக்கமாக தான் அவங்களுடைய கேள்வி போகுது. அவங்க இந்த மருந்து நான் உட்கொண்டேன் அப்படின்னு சொன்னா எவ்வளோ நாள் ஆகும் நான் வந்து என்னுடைய உடல் எடையை குறையறத பார்க்க முடியும், இரண்டாவது இந்த மருந்து விலை உயர்ந்ததா அப்படின்னும் கேட்டிருக்காங்க. இது ஒருவருக்கு ஒருவர் வேறுபடும் இல்லையா டாக்டர், இந்த உடல் எடை குறையிறது?
5: கண்டிப்பா. சோ நீங்க ஆரம்ப கால நீங்க ஆரம்பிக்கும் போது எந்த எடையில இருந்தீங்க, அந்த மருந்து நீங்க உங்களுக்கு எந்த டோஸ் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு, அதோட சேர்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறையை எவ்வளவு மாத்துறீங்க, இது எல்லாத்தையும் பொறுத்துதான் நீங்க எவ்வளவு எடை எவ்வளவு சீக்கிரமா குறைக்கிறீங்கன்ற அது நிர்ணயிக்கும். ரெண்டாவது, இது விலையான மருந்தா? இப்போதைக்கு இது ரொம்ப விலையான மருந்து தான். நீங்க உங்க மருத்துவர்கிட்ட பேசலாம், நீங்க உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளவு வரும், உங்களுக்கு ஏதாவது சப்சிடி கிடைக்குமா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சப்சிடி இன்னும் ஆரம்பிக்கல, ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்களா இல்லையானு எனக்கு அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனா இது விலையான மருந்து தான். ஆனா இதை தொடர்ந்து எடுத்தா உங்களுக்கு வந்து இது இது வாழ்க்கை முறையை மாத்தாம வாழ்க்கை பூரா எடுக்கணும்னா இது ஒரு பெரிய கமிட்மெண்ட் மாதிரி தெரியலாம். ஆனா வாழ்க்கை முறையை மாத்திட்டு இதை வந்து நான் 3 மாசம் 6 மாசம் எடுத்த பிறகு உங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு எடை வந்துடும் அப்படின்னு உங்க மருத்துவர் உங்களுக்கு சொல்லலாம். அப்ப நீங்க வந்து இது ஒரு குறுகிய காலத்துல ஒரு நமக்கு தேவைப்படுற ஒரு தீர்வுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது நீங்க வேற கண்ணோட்டத்துல பாக்கலாம்.
4: நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா டாக்டர் தோணுது, இப்ப நம்ம பள்ளிக்கு போறோம் படிக்கிறதுக்கு இல்லையா, அதையும் தாண்டி துணைப்பாட வகுப்புகளுக்கு போகும்போது நம்மளுடைய கல்வி தரம் மேம்படலாம். அந்த மாதிரிதான் இந்த மருந்தம், பள்ளிக்கு போறது அடிப்படை, உடற்பயிற்சி செய்யறது அடிப்படை, அதையும் தாண்டி இந்த மருந்து எடுத்துக்கும் போது அது நமக்கு உதவியா அமையலாம். ஆனா அந்த துணைப்பாட வகுப்பை மட்டுமே நம்ம நம்பி இருக்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்காது. அந்த மாதிரி பாக்கலாம்.
5: எல்லாருக்கும் துணைப்பாட தேவைப்படாது இல்லையா, அதே மாதிரி எல்லாருக்கும் துணைப்பாடம் தேவைப்படாது, எல்லாருக்கும் பொருத்தமா இருக்காது. துணைப்பாடத்தை மட்டும் நம்பி நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாமலும் இருக்க முடியாது. சோ இது GLP-1 மருந்து வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவி, ஒரு உதவி நமக்கு. ஆனா நம்மளோட பேசிக் வந்து அடிப்படையில நமக்கு தேவையானது நம்ம வாழ்க்கை முறை, உணவு, உடற்பயிற்சி, பழக்க வழக்கங்கள்.
4: நல்லது டாக்டர் காயத்ரி, நன்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி காயத்ரி தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு வந்து உங்களுடைய கேள்வியை முன்வைத்ததுக்கு. சரி, இப்ப மறுபடியும் இந்த மெட்டபாலிக் ஹெல்த் இருக்கு இல்லையா, அந்த பகுதி பக்கமா வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ அதை மேம்படுத்தும் போது உடல் எடைய நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம், அது மட்டும் இல்ல கண்ட நோய் வராம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன் டாக்டர்.
5: ஓகே, ஸோ நான் முதல்ல இந்த இந்த டாபிக் நீங்க கொடுக்கும் போது நான் முக்கியமா சொல்ல விரும்பினது இதுதான். GLP-1 மருந்து மட்டுமே நம்ம எடைய குறைக்காது, அது மட்டுமே சார்ந்து நம்ம எடையை குறைக்க முடியாது. எடையை குறைச்சா மட்டுமே நான் ஆரோக்கியமா இருப்பேன் அதுவும் நம்ம யோசிக்க கூடாது. ஸோ எடை குறைக்கிறது ஒரு ஒரு வழி, நம்ம ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நம்மளுடைய ஆரோக்கியத்துல. ஆனா நம்மளுடைய மற்ற முழுசா பாத்தீங்கன்னா தான் நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் இட்ஸ் அ ஹெல்த்தி யூ. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தான் உங்களை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். எடை நான் ஒல்லியா இருக்கிறதுனால நான் ஆரோக்கியமா இருப்பேன் எனக்கு ஒண்ணு ஆகாத. ஆமா, சோ உங்களுக்கு வாழ்க்கை முறையில வந்து உங்க உணவு இருக்கு, உங்க உடற்பயிற்சி இருக்கு, பழக்க வழக்கங்கள் சொல்லியிருந்தேன், புகைப்பிடித்தல், மதுபானமான அருந்துதல், தூங்காம தொலைபேசியில விளையாண்டுட்டு நான் 3 மணி நேரம் மட்டும் தூங்கி உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா வச்சுக்கிறது, மன உளைச்சல், ஏற்கனவே நோய் இருக்கிறவங்க இல்ல பாதிப்பு அடைந்தவங்க மருந்து எடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து ஆரோக்கியமற்ற ஒரு நிலையை நமக்கு கொடுக்குது. இதெல்லாத்தையும் நம்ம கண்ணு கருத்துமா நம்ம உணவை பார்த்துட்டு, உடற்பயிற்சியை பார்த்துட்டு, பழக்கங்களை நல்லா வச்சுக்கிட்டு, மருத்துவர் குறிப்பான இடைவெளியில அவங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆலோசிச்சு சரியான பரிசோதனை, சரியான மருந்து, தேவைப்படுற மருந்து எடுத்தோம்னா நம்மள ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். ஒல்லியா இருந்தா மட்டும் ஆரோக்கியமா இருக்க முடியாது.
4: சிறப்பா சொன்னீங்க, ஒல்லியா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரிதான் இது, ஒல்லியா இருக்கும் அல்லது உடல் எடை கட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கிறது அது மட்டுமே அளவுகோல் கிடையாது. உண்மையிலே நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க துடிப்பா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி டாக்டர், ஏன் கைவசம் இருந்த கேள்விகளை நான் கேட்டு முடிச்சுட்டேன், நேர்களோ அவங்க கிட்ட இருந்த சந்தேகங்களை தீர்த்திருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிறைவா இந்த மருந்து சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து நம்ம நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
5: அண்மையில இந்த GLP-1 மருந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கு. ஆனா நிறைய பேருக்கு பொருத்தம் இல்லாதவர்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கு. ஆனா பொருத்தம் இல்லாதவர்களும் இந்த மருந்தை எடுத்து நிறைய பக்க விளைவுகளுக்கு ஆளாயிருக்காங்க. அதனால நம்ம ஒரு மைண்ட் செட்ல இந்த மருந்து இருந்தாதான் எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு இருக்கிறத விட்டுட்டு உங்க மருத்துவர்கிட்ட பேசுங்க, இணையத்துல போய் படிங்க, உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்க எப்படி மாத்தலாம், உங்களை எப்படி நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கலாம், உங்க எடையை நீங்க எப்படி மாத்தலாம்னு. ஏன்னா ஒல்லியா அந்த ஸ்கேல்ல இருக்கிற நம்பரை விட உங்களுக்கு எப்படி உங்களுடைய உடல் எப்படி ரவி சொன்னபடி துடிப்பா இருக்கீங்களா, ஆக்டிவா இருக்கீங்களா, உங்களுடைய மருத்துவ பரிசோதனைகள் நல்லா இருக்கா, அதுல நீங்க வந்து கவனம் செலுத்தினீங்கன்னா உங்க மைண்டும் சரி உடலும் சரி ஆரோக்கியமா இருக்கும்.
4: பிரமாதம் டாக்டர், நான் விடைபெறலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன், நீங்க கோச்சிக்க கூடாது, டக்குன்னு ஒரு கேள்வி வந்துருச்சு சரஸ்வதி சென்னையா கிட்டே இருந்து, இந்த தீர்த்து வச்சிடலாம் நம்புற, பரவாயில்ல. GLP-1 நுரை ஈரலை சுத்தப்படுத்த உதவுமானு கேட்டிருக்காங்க.
5: எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ஜிஎல்பி ஒன் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், இரண்டாவது பசிய குறைக்கும். அந்த பசிய குறைக்கும் போது நீங்க உட்கொள்ற உணவு குறையறதுனாலதான் கேலரி டெபிசிட்ல உங்களுக்கு வெயிட் குறையுது, எடை குறையுது. லங்ஸ் டி நான் பாக்குற அந்த மெசேஜ், லங் டீடாக்ஸ், அதை பத்தி எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த தகவலும் இல்லை.
4: நல்ல வேலை சரஸ்வதி, நீங்க கேட்டுட்டு செயல்படுறீங்க, சிறப்பு. இதே மாதிரி சரஸ்வதி மாதிரியே மருத்துவரை அணுகி மேல்வரங்களை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட மருந்துகளையும் சரி உங்க வாழ்க்கை முறையையும் மாத்தி அமைங்க. டாக்டர் தீபா, உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையாடினதுக்கு மிக்க நன்றி. இன்னொரு தலைப்புல மீண்டும் உங்களை சந்திக்க நாங்க அவளை காத்துட்டு இருக்கோம்.
5: நன்றி ரவி.
4: டாக்டர் தீபா முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க, அதை நீங்க தவற விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னா கவலையே வேண்டாம். காரணம், ஃபேஸ்புக் லைவ்ல காணொலி இருக்கு, அங்க போய் நீங்க பாக்கலாம். இணைந்திருங்க எங்களோட. இது ஒலி 968, கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
4: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாய்லேபா சாலை, ஸ்டீவன் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: செய்தித்தாள்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. அருண் ஐஸ்கிரீம்ஸ்.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம். விபத்து வாகனங்கள் பழுதாகியுள்ளன. சிடிஇ நோக்கி செல்லும் வழியில் அங்மோக்கே அவென்யூ 5 பிறகு 4 தடத்தில்
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: ஸ்டெஃபன் ஜக்கராயா, ஸ்ரீநிஷா ஜெயசீலன் பாடிய பாடலை கேட்டீங்க. நாம் நாடகத்திலிருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. ஸ்டெஃபன் ஜக்கராயாவுடைய சில பாடலை நீங்க கேட்டு மகிழ்ந்தீங்க. 9:03 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
3: என்ன
2: ஒரு படத்துல இந்த பாடலை கேட்க போறீங்க? அதனை அடுத்து பரவசம்

0: நினைவு நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணைப்பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
4: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: அழகான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: பிறகும் ஸ்டீவன்ஸ் சாலைக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: உங்களுக்கு தெரியுமா,
2: ஜூன் 30 தேதியான இன்று நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி இப்ப நாம தெரிஞ்சுப்போமா? 1937 உலகிலேயே முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட அவசர கால எண்களான 999 லண்டன்ல இதே நாள் 1937 அறிமுகமானது. டிஆர் கான்கோ, அதாவது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் த கான்கோ அழைக்கப்படுற நாட்டுக்கு இதே நாள் 1960 பெல்ஜியமிடம் இருந்து சுதந்திரம் கிடைத்தது. ஒலிம்பிக்ஸ் வரலாற்றிலே ஆக அதிக அளவுல பதக்கங்களை வென்று தலை சிறந்த விளையாட்டாளர்களை ஒருவராக கருதப்படும் அமெரிக்காவை சேர்ந்த நீச்சல் வீரர் மைக்கேல் பிலிப்ஸ் இதே நாள் 1985 பிறந்தவர். 2019 அமெரிக்க அதிபர் வடகொரிய தலைவரான கிம் ஜாங் உன் வடகொரியாவுக்குள்ளே சென்று சந்தித்தாரு. இந்த காரியத்தை செய்த முதல் அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற பெருமை டொனால்ட் ட்ரம்ப் சேரும். இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம். ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள், சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூலர்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்துக் கொண்டு

0: வித்யா சாகரோட இசையில இரண்டு விதமான பாடல கேட்டீங்க. தாயின் மணிக்கொடி பாட்டிலிருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால கர்ணா அவர்களது பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. பாடல்கள் இதமா இருக்கு, கேட்கறதுக்கு பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொன்ன ராணி, பார்வதி, சுலோச்சனா, இப்படி எல்லாருக்கும் நன்றி. இதமான பாடல்கள் வரிசையில அடுத்து உங்களுக்காக தேனி சிதன்ற தேவாவோட இசையில இந்த பாடல்கள் காத்திருக்கின்றன. வந்தாய் படத்துல இந்த பாடல கேட்க போறோம். அதனை அடுத்து
1: முதன் முதலில்
0: வெளியாயிருக்காங்க. ஜப்பான் பிரேசில் போறதி ஆட்டத்துல ஜப்பானுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி. அதாவது ஆட்டத்தின் இறுதி நிமிடத்துல 96வது நிமிடத்துல கேப்ரியல் மார்டினெல்லி அடித்த கோலின் வாயிலா பிரேசில் 2-1 எனும் கோலின் கீழ வென்று ஜப்பானை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஆக பிரேசில் பாராகுவேனு தென் அமெரிக்க நாடுகள் மலமலமலன் அடுத்த சுற்றுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஐரோப்பிய நாடான நெதர்லாண்ட்ஸ் ஆப்பிரிக்க நாடான மொரோக்கோவை மோதிட்டு வர்றாங்க. 31வது நிமிடத்தை நோக்கி பாட்டம் போயிட்டு இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் 0 மொரோக்கோ 0 அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலவரம். ஒலி 9:08 நீங்க நின்றிருக்கீங்க. நேரம் இப்பொழுது 9:31 ஆகிவிட்டது. இப்போ தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 100 வெள்ளி, 165 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில்.
4: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
3: உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீலிசன் வழி நீங்கள் மீண்டும் பரிசுகளை பெறலாம். ஆமாம், 5 அதிர்ஷ்டசாலிகள் ஒவ்வொருவரும் 300 வழி மதிப்புடைய பட்டச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியா நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். June 30 வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் meelison.sg.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: CPESLE சிலம்பரியில் CTE க்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது குயின்ஸ்வே AYE நோக்கி சிலம்பரியில் காமன்வெல்த் அவென்யூ டன்னன் சாலைக்கு உட்பட்ட பகுதிகளில். BKEPIE சிலம்பரியில் KJE க்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதி

0: ஜின்னை ஒலி 9:08
1: அண்மையில எதிர்பாராத விதமா காலமானவர் இயக்குனர், வசனகர்த்தா, எழுத்தாளர், நடிகர்னு பல அவதாரங்களை எடுத்து அந்தந்த பணிகளை சர்வ சாதாரணமா சிறப்பா செய்து மக்களுடைய மனதுல நீங்கா இடம் பிடித்த பாக்கியராஜ் அவர்களை பத்தி ஊர்வசி ஒரு நிகழ்ச்சியின் போது இப்படி சொல்லியிருந்தாங்க, கேளுங்களேன்.
2: கோல்டு கோயின் ஆப்பிள் ஜூஸ் ஒரு ஜூஸ், அது ஃபுல்லா கொடுத்துருவாங்க. ஏன்னா கையெல்லாம் தூக்குன எலும்பு தெரியும் என்னலாம். அப்ப எல்லாம் மேக்கப் எல்லாம் ஹீரோன்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்கல்ல, இப்படி வந்து ஆச்சுதுங்க ஹீரோயின் எப்படி இருக்குமோ என்னமோன்னு பேசிக்குவாங்க. அவர் ஒருத்தருடைய தீர்க்க திருஷ்டி தான் நான் நிக்கிறேன் ஹீரோயினா. இல்லை வேற யாருக்குமே ஏவிஎம் படத்துல அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வேற யாரும் வந்திருக்க முடியாது. பாக்யராஜ் சார் ஒருத்தர் அவருடைய நம்பிக்கையில தான் போய்கிட்டு இருக்க எல்லாமே. அப்ப இருந்தா பல இயக்குநர்கள் அடிப்பாங்கன்னெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பள்ளிக்கூட வாத்தியார் பேசுற மாதிரி பேசுவாரே தவிர தப்பான ஒரு சின்ன வார்த்தை கூட வராது.
0: நடிகை ஊர்வசி மறைந்த பாக்யராஜ் அவர்களை பத்தி ஒரு சில வார்த்தைகளை மேடை நிகழ்ச்சியின் போது பகிர்ந்துகிட்டாங்க. இருந்த வரைக்கும் சிறந்த கலைஞரா இருந்தாரு, இப்ப அற்புதமான ஒரு ஆத்மாவா ஞாபகத்துல இருக்காரு.
3: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க, இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ ready set go.

0: பூமகள் ஊர்வலம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால லவ் டுடே படத்துல இருந்து பாடல் வந்துச்சு. இரண்டும் சிவா இசையில இடம்பெற்ற பாடல்கள்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா AYEMCE செல்லும் வழியில் ஜூரோங் டவுன் ஹால் நுழைவாயில் அங்கே விபத்து. AYE நோக்கி செல்லும் குயின்ஸ் வே, காமன்வெல்த் அவென்யூ, டன்னன் சாலை இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பாதி ஆண்டு முடிஞ்சிருச்சுங்க. ஜூலை மாசம் நாளைக்கு கதவை தட்டுது. வரப்போற மாதம் நம்ம எல்லாருக்கும் பிரமாதமா அமைய இறைவனை பிரார்த்திப்போம். நாளை புத்தம் புதிய ஒரு மாதத்துல உங்களை சந்திக்க வந்துருவேன். நான் ரவிஜி, பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் குடும்பங்களின் இடைநிலை வருமானம் 6.5 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. சுமார் 9,000 வெள்ளியிலிருந்து அது கிட்டத்தட்ட 12,400 வெள்ளிக்கு உயர்ந்தது. 2020 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அந்த வளர்ச்சி பதிவானது. பொது குடும்பநல ஆய்வு அந்த விவரங்களை வெளியிட்டது. அதே காலகட்டத்தில் வீட்டுரிமையும் அதிகரித்தது. 2025 ஆண்டில் அது சுமார் 91 விழுக்காடாக இருந்தது. 2020 அது கிட்டத்தட்ட 87 விழுக்காடாய் பதிவானது. 25 வயதும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் உயர்கல்வி தகுதி பெற்றிருக்கும் விகிதமும் கூடியது. அது சுமார் 58 விழுக்காட்டிலிருந்து கிட்டத்தட்ட 64 விழுக்காட்டிற்கு அதிகரித்தது. சிங்கப்பூரில் தானியக்க வாகனங்களால் வேலை போய்விடும் என்ற பயம் டாக்ஸி, தனியார் வாடகை கார் ஓட்டுநர்களுக்கு இல்லை என்று தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் கூறியிருக்கிறது. மாறாக மாற்றங்களுக்கு எவ்வாறு தயாராகலாம் என்பதை அறிய ஓட்டுநர்கள் ஆர்வமாய் உள்ளனர் என்று காங்கிரஸ் குறிப்பிட்டது. டாக்ஸி, தனியார் வாடகை கார் ஓட்டுநர்களை சந்தித்ததை தொடர்ந்து தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் துணை தலைமைச் செயலாளர் யோவான் லிங் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டார். திருவாட்டியோ, தேசிய டாக்ஸி சங்கம், தேசிய தனியார் வாடகை கார் சங்கம் ஆகியவற்றின் ஆலோசகருமாகவும் உள்ளார். வேலை வாய்ப்புகளுக்கு இட்டுச் செல்லும் பயிற்சியை ஓட்டுநர்கள் பெற விரும்புவதாக திருவாட்டியோ சொன்னார். போக்குவரத்து துறை உருமாறும்போது அதற்கு ஈடு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஓட்டுநர்கள் பெற விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த வாரம் நாடாளுமன்றம் கூடும்போது அது குறித்து பேசவிருப்பதாக திருவாட்டியோ கூறினார். நில போக்குவரத்து ஆணையம் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சுமார் 180 சைக்கிள்களையும் மற்ற சாதனங்களையும் சைக்கிள் நிறுத்துமிடங்களிலிருந்து அகற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஈஷுன், பயலேபா, செங்காங் ஈஸ்ட் உள்ளிட்ட வட்டாரங்களில் ஆணையம் சோதனை நடத்தியது. முக்கிய போக்குவரத்து வசதிகளை சுற்றிய சைக்கிள் நிறுத்துமிடங்களில் சோதனைகளை முடுக்கிவிடுவதாக ஆணையம் சொன்னது. அதன் வழி சைக்கிள் நிறுத்தும் வசதிகளை சிறப்பாக நிர்வகிக்கவும் மற்ற பயணீட்டாளர்களுக்கு இடவசதியை ஏற்படுத்தி தரவும் ஆணையம் விரும்புகிறது. சோதனைகளில் முறையாக நிறுத்தி வைக்கப்படாத சைக்கிள்களும் கைவிடப்பட்ட சைக்கிள்களும் அடையாளம் காணப்படும். அவற்றில் அறிவிப்புகள் ஒட்டப்படும் என்று ஆணையம் சொன்னது. குறிப்பிட்ட காலத்திற்குள் அவை அகற்றப்படவில்லை என்றால் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று ஆணையம் கூறியது. உலக கிண்ண கார்பந்து போட்டியை 4 முறை வென்ற ஜெர்மனி அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளது. பரகுவே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. இரு அணியும் சந்தித்த ஆட்டம் 1-1 என்று சமநிலையில் முடிந்தது. பின்னர் கொடுக்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் எந்த அணியும் கோல் போடவில்லை. ஆட்டம் பெனால்டிக்கு சென்றது. பெனால்டியில் 3-3 என்று மீண்டும் சமநிலை. ஆட்டத்தை முடிவு செய்யும் பெனால்டி கொடுக்கப்பட்டது. ஜெர்மனி வாய்ப்பை தவறவிட்டது. பரகுவே அதை பயன்படுத்தி வெற்றி கண்டது. உலக கிண்ண போட்டியில் ஜெர்மனி பெனால்டியில் தோல்வியடைந்திருப்பது இது முதல் முறை. மற்றொரு ஆட்டத்தில் ஜப்பானும் பிரேசிலும் சந்தித்தன. 2-1 என்று பிரேசில் வெற்றி கண்டது. அதனால் ஜப்பானின் உலக கிண்ண கார்பந்தாட்ட பயணம் முடிவுக்கு வந்தது. அமெரிக்க ஈரானிய பேராளர்கள் அமைதி உடன்பாட்டின் விவரங்களை முடிவு செய்ய கத்தார் செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. சந்திப்பு ஏதும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் தெரிவித்தது. தனது பேராளர் குழு கத்தாரில் இருப்பதற்கும் அமெரிக்க அதிகாரிகளின் பயணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சு சொன்னது. சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபையும் மருமகன் ஜேரட் குஷ்னரையும் கத்தார் தலைநகர் டோஹாவிற்கு அனுப்பியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஈரான் எந்த ஓர் அணுவாயுதத்தையும் கொண்டிருக்கக்கூடாது என்ற முக்கிய நிபந்தனையை திரு ட்ரம்ப் வலியுறுத்தினார். தெஹ்ரான் அணுவாயுதங்களை வைத்திருக்காது என்றும் அதற்கு அந்நாடு சம்மதித்திருப்பதாகவும் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். வெனசுவேலாவை 2 நிலநடுக்கங்கள் உலுக்கி சுமார் 1 வாரம் ஆகும் நிலையில்
உயிர் பிழைத்தோரை கண்டுபிடிக்கும் நம்பிக்கை குறைகிறது. பேரிடரில் மாண்டோர் எண்ணிக்கை 1700 தாண்டியது. பலரை இன்னும் காணவில்லை என்பதால் மாண்டோர் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்தது. மோசமான வானிலையால் நிவாரண முயற்சிகள் தடைபடலாம் என்றும் நிறுவனம் கூறியது. இந்நிலையில் நேற்று 4.6 ரிக்டர் அளவிலான பின்னதிர்வு தலைநகர் கரகசை உலுக்கியது. எந்த சேதமும் ஏற்பட்டதாக உடனடி தகவல் இல்லை. நிலநடுக்கங்களால் சுமார் 7500 கட்டடங்கள் சேதமுற்றன. அவற்றில் பெரும்பாலான கட்டடங்கள் முற்றிலும் சரிந்தன. சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்தனர். ஐரோப்பாவை கடும் வெப்பம் தொடர்ந்து வாட்டுகிறது. ஸ்லோவாக்கியாவில் வெப்பநிலை 40.5 டிகிரி செல்சியஸ் பதிவானது. 10 ஆண்டு காணாத ஆக அதிக வெப்பநிலை அது. ஹங்கேரி, போலந்து, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளில் கடும் வெப்ப எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஹங்கேரியில் குளிர்சாதன வசதி கொண்ட சுமார் 1000 நிலையங்களின் பட்டியலை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்றனர். வீட்டில் சூட்டை தாங்க முடியாதோர் அந்த நிலையங்களுக்கு செல்லலாம். ஐரோப்பா முழுவதும் சுமார் 130 மில்லியன் பேர் வெந்து தனிவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருக்கும் என்று கூறப்பட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைகளும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
2: சாப்பிட்டா போச்சு. மதுரை குமார் மேஸ் இருக்கே, அப்படியே அம்மா சமையல் மாதிரியே இருக்கும். வறுத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
3: சொல்றப்பவே மதுரை ஞாபகம் வருது.
2: அதான் குமார் மேஸ்.
4: இப்போ மதுரை மண் வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555585.

செவ்வாய்க்கிழமை காலை பொழுதுல இணைகிறோம். ஜிலு ஜிலே குழுகுளோட இந்த நாள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். இடக்கோ பக்கமா மழை வருது. நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது நல்லா கருமையா இருந்துச்சு மேகங்கள்லாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். துணியே இன்றைக்கு துவைக்க போகணும்னு நினைச்சேன், ஆனா முடியாது, எல்லாம் ஈரமாயிரும். இன்றைக்கு காலையில எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. தூக்க பற்றாக்குறையினால ஒரு சில செயல்கள் நம்ம செய்யறது உண்டு, நம்மள அறியாமலேயே செய்யறது உண்டு. தூக்கமே இல்லாம நீங்க வேலை செஞ்சிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா பாக்காதீங்கன்னு சில பேரு அந்த தூக்கமின்மைய டவுன் பிளே பண்ணுவாங்க. ஆனா அது எவ்வளவு பாதுகாவா உடலுக்கும் நமது மனதுக்கும் அமையும் அப்படின்னு நாள் நடைவில் தான் நமக்கு தெரிய வரும். அந்த வரிசையில் இன்றைக்கு காலையில எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுங்க. அதை நான் இப்பவே சொல்ல ஆசைப்படல, பிறகு சொல்றேன். அதன் பிறகு நல்ல தண்ணீர் அருந்திட்டு ஒரு கப் காஃபி அருந்திட்டு கொஞ்சம் விழிப்பா இருக்கிறதுக்காக இது எல்லாமே நான் செய்ய வேண்டும். ஏன்னா தனியாகவே இருக்கேன் இல்லையா. திடீர்னு நான் இங்கே தூங்கி பாட்டா போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க நடிக்க மாட்டீங்க. ஹலிமா வந்தாங்களே, என்ன காண போயிட்டாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. அதனால என்ன நல்ல தயார் பண்ணிட்டு நிகழ்ச்சியை படக்கிறதுக்காக உங்களுக்காகவே ஓடோடி வந்துட்டு ஓட்டம் படத்துல இருந்துதான் பாடலையும் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா கொண்டு வர்றாங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில வைரமுத்தியோட வரிகளை என்னையே அப்படியே வரவேற்கிற மாதிரி ஒரு பாடல் சொல்லலாம். ஓடுறதுக்கு நீங்க தயாரா? நிகழ்ச்சியில இருந்து இல்ல, இன்றைக்கு சுறுசுறுப்பா விறுவிறுப்பா வேலைகளை ஓடி ஆடி செய்யறதுக்கு தயார்னா வாங்க ஆரம்பிக்கலாம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்த செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் எலக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: என்னங்க,
2: நமக்கு வீடு
3: வாங்க

0: அரசும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி maee@mirakab.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakab.sg/ready-set-go.
1: இது உங்க ஆனந்த வாரவம். நல்ல ஒரு கதையை சற்று முன்புதான் நான் சமூக வலைத்தளத்துல பார்த்திருந்தேன். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குது. யாருக்குமே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அது சின்னதாகவும் இருக்கலாம், பெரியதாகவும் இருக்கலாம், ஆனா பிரச்சனைகள் கண்டிப்பா நமக்கு இருக்கும். இப்ப எல்லாரையும் ஒரு தொப்பியில நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாமே எழுதி நம்மள அணிய சொல்லிட்டு ஒரு அறையில நம்ம எல்லாரும் அந்த தொப்பிய அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துல சொல்றாங்க, சரி நீங்க இப்ப தொப்பிய மாற்றிக்கொள்ளலாம், மற்றவருடைய தொப்பியை எடுத்து அவங்களுடைய சுமைகளையும் பாரங்களையும் பிரச்சனைகளையும் சுமக்கிறதுக்கு நீங்க தயார்னா உங்களுடைய தொப்பியை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு இன்னொருத்தருடைய தொப்பியை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்துட்டு அந்த தொப்பியை நீங்க எடுக்க கூடாது. நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னா நீங்க தொப்பிய மாற்றிக்கொள்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. பல பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையே போதும், எனக்கு சமாளிக்க தெரியும், இதுவே நான் மற்றவர்களுடைய தொப்பியை எடுத்து அவனுடைய பிரச்சனைகள் என்னுடைய பிரச்சனைகளா மாறும்னா சத்தியமா வேண்டாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வித பயம் தானே, என்னுடைய பிரச்சனையை விட அவங்க பிரச்சனை இன்னும் அதிகமா இருந்துச்சுன்னா, இன்னும் மோசமா இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்? நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நம்மளால சமாளிக்க முடியும், அதை கடந்து வர முடியும், அதற்கான அனுபவமும் சமாளிக்கும் திறனும் நம்ம கிட்ட இருக்கு. என்ன, கொஞ்சம் நிதானமா அதை பத்தி யோசிச்சு அதன் பிறகு அதற்கான சரியான தீர்வு என்னன்னு நம்ம சிந்திச்சு செயல்பட ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா பதறாத காரியம் சிதறாது.
0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை.
3: The
1: Arabam.

இன்றைக்கு நான் வேலைக்கு வரும்போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னு நிகழ்ச்சியின் தொடக்கத்துல சொல்லி இருந்தேன். இப்ப விரிவா அதை பத்தி சொல்றேன், கேளுங்க. வழக்கம் போல என்னுடைய இந்த காஃபி பாவெல்லாம் வாங்குறதுக்கு நான் போகிறேன் காபி கடைக்கு போயிருந்தேன். 4.20 காசுமான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பரிவர்த்தனை செஞ்சுட்டேன். அவங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எப்போதுமே அந்த ஸ்கிரீன்ஷாட நான் காட்டுவேன். என்னுடைய காஃபியை ஒரு கையில எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில நான் பாவம் எடுத்துக்கிட்டு என்னுடைய கைபேசி அந்த மேசையில இருக்குது. அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஹா, சோ மெனியா அப்படின்னு கேட்டாங்க. சோமெனியா, நானும் கீழே மேசையில இருக்கிற என்னோட கைபேசியை பார்த்தனா கொஞ்ச நேரத்துல எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சுங்க. 4.20 காசுக்கு பதிலா 420 வெள்ளிய நான் பரிவர்த்தனை செஞ்சுட்டேன். ஐயோ, அவங்க சொன்னாங்க இருங்க இருங்க இருங்க, இப்ப கைவசமா 420 வெள்ளி ரொக்கம் என்னுடைய இந்த கேஷ் ஃப்ளோட்ல இல்ல. நான் என்னுடைய முதலாளிக்கு முதல்ல அழைக்கணும்னு சொல்லிட்டு முதலாளிக்கு அழைத்து சொன்னாங்க. அதற்கு இந்த முதலாளி, கவலை விடுங்க, வாடிக்கையாளருடைய எண்ணெய் கிட்ட கொடுங்க, பேனோ பண்ணிடுறேன். ரொம்ப சீக்கிரமாகவே அவர் எனக்கு திரும்ப அந்த காசை பேணவ பண்ணிட்டாரு. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்துல அவங்க எனக்கு காத்திருக்க சொல்லி அது 1 மணி நேரம் ஆகி அந்த தாமதத்துல என்னால வேலைக்கும் நேரத்தோட வந்திருக்க முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, என் காசு கிடைக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. மூணாவது, அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நான் இப்ப பரிவர்த்தனை பண்ண முடியாது, ரொம்ப பிஸியா இருக்கேன், நாளைக்குதான் உங்க காசு கிடைக்கும்னு நேரத்தை கடத்திருக்கலாம். ஆனா இது எதுவுமே அவங்க செய்யாம சரியான முறையில அவங்க திரும்ப பரிவர்த்தனை செஞ்சுட்டாங்க. எனக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க கொடுக்கல. அதற்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க கிட்ட நான் நன்றி சொன்னேன். தப்பு என் மேலதான், நான் சரியா பாத்துருக்கணும் இல்லையா? ஆனா இதுதான் பிரச்சனை. 2 மணி நேரம் தூங்கிட்டு வேலைக்கு வரும்போதெல்லாம் கவனம் செதறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்மள அறியாமலேயே சில செயல்கள்ல ஈடுபடுவோம். அதுல இதுவும் ஒன்று, தவறான பரிவர்த்தனைகள் செய்யறது. அதனால தூக்கத்தை மட்டும் குறைச்சி எடை போடாதீங்க. ஓ, நீங்க ரொம்ப எளிமையா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு தூக்கம் தேவைப்படாதுன்னு சொல்லவே கூடாது. எந்த வயதா இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க குறைச்சி எடை போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தூங்குங்க. அதை நான் சொல்ற பாத்தீங்களா, அதான் சிறப்பா இருக்கு எனக்கு. ஆனா தூங்கணும். ஏகிட்டையும் நான் அதை தான் சொல்றேன். தூக்கம் இல்லாத போதுதான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. அந்த புள்ளிய நான் பார்க்காம விட்டதுனால பாருங்க, 4.20 காசுக்கும் 420 வெள்ளிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. என்னத்த சொல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? பகிர்ந்து கொள்ளுகிறீர்களே.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
3: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
4: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
3: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள். www.sinda.org.sg/

0: அலிமா உங்களுக்காவது ஓகே 420, எனக்கு 720 வெள்ளி. ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன், யாக்குல்ட் ஆண்டி வருவாங்க வீட்டுக்கு, வந்துட்டு யாக்குல்ட் வித்துட்டு அவங்க காசு வாங்கிட்டு போவாங்க சேம் பே நவுல. ஸோ $7.20 அனுப்புறதுக்கு $720 அனுப்பியாச்சு. Then they came back to me and given me my money back on the next day.
1: பாத்தீங்களா, போறோம் ரொம்ப நேர்மையா இருக்காங்க. அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எடுத்துக்கிட்டு போகாம இல்ல தெரியாத மாதிரி இருக்காம நடிக்காம அந்த காசு திரும்ப வந்து நமக்கு கொடுக்கறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? குறிஞ்சதி வாயினா யோகிதா அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, எனக்கும் அதே அனுபவம் இருக்கு ஹலிமா. 2024 நான் இந்த மில்கி மிஸ்ட் நெய் வாங்கியிருந்தேன். மொத்தம் எனக்கு வந்தது 54.90 காசு. ஆனா என்னுடைய மகளோ 5490 வெள்ளியே அவங்க பேனா பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நம்ம காத்திருந்தோம், மேலாளர் வந்து அந்த காசை திரும்ப நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப வரைக்கும் நம்ம திரும்ப அந்த கடைக்கு போனோம்னா, எக்ஸ்போக்கு போனோம்னா, அந்த கடைக்காரர் என்ன நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு. ஆமா, 5000 வெள்ளி நீங்க பரிவர்த்தனை செஞ்சிருக்கீங்களே. லக்ஷ்மி இவங்க ஒரு காசாளரா பண்ணி போறாங்க. ஒரு கஸ்டமர், ஒரு வாடிக்கையாளர் என்னுடைய கடைக்கு வந்திருந்தாரு. அவர் என்னன்னா, ரெட் பூல் வாங்கியிருந்தாரு. அந்த பானம் 90 காசுதான், ஆனா அதற்கு பதிலா 90 வெள்ளி அவரு பரிவர்த்தனை பண்ணிட்டாரு. அவரு பெயினா பண்ணிட்டு கிட்ட காட்டும் போது 90 வெள்ளியா காட்டிருந்துச்சு. காத்திருக்க சொன்னு என்னோட மேலாளருக்கு நான் அழைத்திருந்தேன். ஆனா என்னோட கேஷ் ஃபுளோல 90 வெள்ளி இருந்ததுனால நான் எடுத்து இந்த ரொக்கத்தை கொடுத்துட்டேன்னு லக்ஷ்மி சொல்லியிருந்தாங்க. இதனாலதான் பரிவர்த்தனை பண்ணும் போது குறிப்பா புள்ளி இருக்கிற தொகையா இருந்துச்சுன்னா ஒரு முறைக்கு 10 முறை பாருங்க. சரியா சொன்னீங்க லக்ஷ்மி. அடுத்த முறை என்னுடைய 2 கண்களையும் நான் அந்த டூத்பிக்க தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பல்குத்தி அதை வச்சாவது நல்ல தெளிவா நமக்கு தெரியும்.

0: நிகழ்ச்சியில் இருக்கிறீங்க. நகைப்பூச்சிகள் பல பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும், அதனால அவங்களுடைய சொந்த நகங்களை நம்ம பார்த்து பல ஆண்டுகள் கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு நிறம் அவங்களுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டின பிறகு மாத்திக்கிட்டே இருப்பாங்க, அதனால அவங்களுடைய உண்மையான நகம் எப்படி இருக்கும் கூட நமக்கு தெரியாது. இது செயற்கை நகங்கள் ஜெல் லேயர்ஸ், இதை நம்ம அணிஞ்சுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஈரப்பதம் தங்கி பாக்டீரியா அல்லது பூஞ்சை தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கும் போது நம்ம நகங்களும் எளிதில் உடையக்கூடியதாக மாறிவிடும். ஆனா பரவலான நம்பிக்கைக்கு மாறா நம்ம நகங்கள் இருக்குது இல்லையா, அது சுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னா நம்முடைய ரத்த ஓட்டத்தில் இருந்தே நேரடியா ஊட்டச்சத்துக்களை நம்ம நகங்கள் பெறுகின்றன. ஆனா அவ்வப்போது உங்க நகங்களுக்கு ஓய்வு கொடுக்கறது அவசியம். இப்போ ஒரு வருஷத்துல நீங்க 12 நிறங்கள் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம நகங்களுடைய நிலைமை என்ன ஆகுறது, அதுக்கு கொஞ்சமாவது ஓய்வு கொடுங்கப்பா.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
4: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே,
3: அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் குட்டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட்டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட்டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட்டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
6: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

கேட்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். குடும்பங்களுக்கு, பல குடும்பங்களுக்கு இப்போ உதவியாளர்கள் தேவைப்படுகின்றன. உதவியாளர்கள் வீட்டுல அவங்க வீட்டு வேலையை மட்டும் பாத்துக்கிறது கிடையாது, சில பேர் சமைக்கிறாங்க, பிள்ளைகளையும் பாத்துக்கிறாங்க. இவை அனைத்தும் செய்யறதுக்கு ஒரு நல்ல உதவியாளர் கிடைக்கிறது பெரிய விஷயம் இப்போ இந்த காலகட்டத்துல சொல்றேன். அந்த வரிசையில ஒருத்தவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க இணையதளத்துல, நான் என்னுடைய உதவியாளரை ஆங்கில பாடங்களுக்கு, காசஸ் பயிலரங்குகளுக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இவங்க மறுக்கிறாங்க, போக விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. இதனாலேயே பல வீட்டு வேலைகளை அவங்களால சரியான முறையில நான் எதிர்பார்க்கும் விதத்தில் செய்ய முடியவில்லைன்னு குறிப்பிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லும் போது தலையாட்டுறாங்க, செஞ்சிடறேன் அப்படின்னு. ஆனா திரும்ப நான் என்ன இப்ப சொன்னேன், நீ ரிப்பீட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களால திரும்ப சொல்ல முடியாம போகுது. இந்த இயலாமையினால அவங்களை நான் கீழே கடைக்கு அனுப்ப முடியல, வேலைகளையும் செய்ய முடியாம போகுது. ஆங்கிலம் தெரிய வேண்டும், எளிமையா அவங்கள பேச முடிஞ்சாலே எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதையே அவங்க கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உதவியாளர்கள், சக உதவியாளர்களும் சரி, அதே நேரத்துல உரிமையாளர்கள், வீட்டின் உரிமையாளர்கள், எம்ப்ளாயர்ஸும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு உதவியாளர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு நீங்க கொடுக்கலாமே, ஏன்னா நானும் சிங்கப்பூருக்கு முதல் முதல்ல வந்த போது எனக்கு ஆங்கிலம் புரியாது, 8 ஆண்டு ஒரு சீன குடும்பத்துடன் தான் நான் பணி புரிஞ்சேன். ஆனா அங்க சென்ற 3 மாதங்கள்லயே நான் ஆங்கில மொழியை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப 24 ஆண்டுகளா நான் சிங்கப்பூர்ல தான் இருக்கேன், எனக்கு ஆங்கிலம் நல்லா புரியுது, அதற்கு அனுபவமும் கை கொடுத்துருக்கேன்னு சொல்லிருந்தாங்க. இன்னொரு உதவியாளர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, நீங்க என்ன செய்யலாம்னா, வாட்ஸ்அப்ல உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீங்க உங்க உதவியாளர் என்ன செய்ய வேணும்னு விருப்பப்படுறீங்கன்னு எழுதி வச்சிருங்க. அங்க அவங்களால மொழிபெயர்க்க முடியும், மொழிபெயர்ப்பு செயலியை கூட நீங்க பயன்படுத்தலாம். அல்லது வாட்ஸ்அப்ல இருக்கும் மொழிபெயர்ப்பு அம்சத்தை எப்படி பயன்படுத்தலான்னு கத்து கொடுங்க. சே, GPT-ல கூட மொழிபெயர்க்கலான்னு இந்த உதவியாளர் சொல்லிருக்காங்க. பாத்தீங்களா, இப்ப உதவியாளர்கள் கூட நல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்கப்பா. ஆனா வேறு சிலரோ நமக்கு அந்த பொறுமை கிடையாது, அவங்களுக்கு அந்த முனைப்பு இல்லனா அவங்க ஏன் இங்க வேலை பார்க்கணும், அவங்களை திரும்ப நீங்க அனுப்பிருங்க, அவங்க ஊருக்கே அனுப்பிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க உங்க உதவியாளர்களை காசஸ்க்கு அனுப்பியிருக்கீங்களா, கத்து கொடுத்துருக்கீங்களா, அவங்க இன்னும் சிறந்து விளங்குறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பகிர்ந்து கொள்ளுங்க. பேசுவோம்.

0: கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜோய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள், சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜோய் அலுகாஸ், World's favorite jeweler.
2: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.

0: காலை வணக்கம். உண்மைதான் உண்மைதான், ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு ஓரளவு சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாமே எனக்கு புரியும். அப்புறம் போக போக போக போக இப்ப கூட நானும் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்றேன், சாட் ஜிபிடி யூஸ் பண்றேன், சம்டைம் கூகுள்ல போய் நான் கேட்டுக்குவேன். எல்லாமே இது யூஸ் பண்றதுனால தெரியாத வார்த்தைகளை வந்து நிறைய விஷயங்களையும் நான் கத்துக்கிறேன். இப்ப நான் வந்து சரளமா பேச மாட்டேன் ஆங்கிலம், ஆனா பேசுறது எனக்கு புரியும். ஒருத்தவங்க எப்படி கேள்வி கேட்கறோன்றதும் விஷயமும் இப்ப எனக்கு புரியுது.
1: ரொம்ப அழகா சொல்லிருந்தாங்க புஷ்பா. இவங்களும் பல ஆண்டு காலமா சிங்கப்பூர்ல உதவியாளரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நிறையவே கத்துக்கிட்டாங்க, பலவற்றை கத்துக்க கூடிய அந்த முனைப்பும் அவங்களுக்கு இருக்கு. ஒரு ஊருக்கு நம்ம வரோம், அதே நேரத்துல நம்ம எப்படி மேம்படுத்திக் கொள்றோம் நம்முடைய வேலையை தக்க வைத்துக் கொள்றதுக்கு, அதே நேரத்துல பல அம்சங்களை முனைப்போட கத்துக்கிறதுக்கு. சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருப்பீங்க. இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? உதவியாளர்கள் குடும்பங்களுக்கு தேவைப்படுகின்றன. சில பேர் வந்து உதவியாளர்கள் வேண்டாம்னு இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தினால, சரியான உதவியாளர் கிடைக்காம போனதுனால வேண்டாம்ப்பா அந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்க விரும்பலன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் இல்ல, நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்க ஆங்கில கத்துக்க விரும்பல, அவங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்பலன்னா தொடர்ந்து அவங்களை உங்களுடைய வீட்டுல வேலை செய்ய வச்சிருப்பீங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் வேற ஒரு உதவியாளரை பாத்துட்டு போறேன்னு சொல்வீங்களா? என்ன செய்வீங்க? அவங்களுக்கு நீங்க கத்து கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பாடத்திட்டத்துக்கு நீங்க அனுப்பிருக்கீங்களா? என்ன செஞ்சிருக்கீங்க? பகிர்ந்து கொள்ளுங்க நேர்களே.

0: பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
1: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட் டி பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
2: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
3: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுபியின் சுவை சுண்டி இழுக்கும்.
5: ஸ்ரீங்கன் சாலை முஸ்தபா அருகில் டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் பொருட்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். 8B சைவ உணவகம்.
6: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டு கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். யூடியில இருந்து சரசுப்பியா ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. நீளமான குறுஞ்செய்தி வாசிக்கிறேன். என்னுடைய உதவியாளர் முதல் முதல்ல எனக்கு வேலை செய்ய ஆரம்பிச்ச போது 4 ஆண்டுகளுக்கு முன்னால அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்களுக்கு புரியாது. அதனால இந்த கூகுள் வாய்ஸ் டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்ப நான் செய்தேன். அவங்களுக்கு நான் வழி காட்டினேன். நான் உதவி செய்ய செய்ய அவங்களுக்கும் அந்த ஆர்வம் வந்துச்சு. ஆங்கிலத்துல நல்லா பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எனக்கு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு நான் தட்டி கொடுத்தேன். இப்படியே படிப்படியா அவங்க பேசி இப்ப ஓரளவுக்கு அவங்க நல்ல ஆங்கிலத்துல பேசுறாங்க. 4 வருஷமா என் கூட இப்ப இருக்காங்க. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு நான் அவங்களை ரீகான்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். என்னுடைய 28 ஆண்டுகள் அனுபவத்துல வெவ்வேறு உதவியாளர்கள் என்னுடைய வீட்டுல பணிபுரிஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப எனக்கு கிடைச்ச உதவியாளர் தான் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு நல்ல உதவியாளர், நம்பகமான உதவியாளர் கிடைக்கிறது இப்ப ரொம்ப அரிதாயிடுச்சுங்க. டிக்டாக் அதிகமா பயன்படுத்தாம, கைபேசி அதிகமா பயன்படுத்தாம, பிள்ளைகள் மேல மட்டும் கவனம் செலுத்தி தரமான வேலையை கொடுக்கிற உதவியாளர்கள் ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட உதவியாளர்கள் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா நீங்க அதிர்ஷ்டசாலிதான். இப்ப வாங்க, உங்களுக்காக இந்த வர நட்சத்திரமா ஒளியில வலம் வராரு கே பாக்யராஜ். அவருடைய ஒரு பாடல் தான் இப்ப ஒளிபரப்பாங்க இருக்கு. சின்ன வீடு படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம் ஜானகி கொண்டு வராங்க. கேப்போம் வாங்க.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: நேரு ஒருத்தவங்க குறிஞ்சதி அனுப்பி வச்சிருக்காங்க, ஆனா தயவு செய்து என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க ஹலிமான்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிமா, உங்க பேரை சொல்லாம உங்க குறிஞ்சதி நான் வாசிக்கிறேன். என்னுடைய மகளுடைய உதவியாளர் மியான்மர்ல இருந்து வந்தவங்க. அவங்களுடைய ஓய்வு நாள் விடுப்பு நாள் அன்று சுகாதாரத்துறைக்கான ஒரு பாடத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. என்னுடைய மகளும் ஒப்புக்கொண்டு அவங்கள அந்த ஒரு காஸ்க்கு அந்த ஒரு பாடத்துக்கு அனுப்பிட்டாங்க. 2 வருடங்கள் இந்த கான்ட்ராக்ட் முடித்த பிறகு, அவங்களுடைய ஒப்பந்தத்தை முடித்த பிறகு சுகாதாரத்துறையில வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சிருக்காங்களா. இப்ப அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருச்சா. இப்போ சுகாதார பராமரிப்பு ஊழியரா இந்த உதவியாளர் இருக்காங்க. பாத்தீங்களா, ஒரு உதவியாளரா அவங்க சிங்கப்பூருக்கு வந்தாங்க. மேலும் அவங்களுடைய திறன்களை வளர்த்து கொண்டு மேம்படுத்தியதுனால இப்ப அவங்களுக்கு சுகாதாரத்துறையில ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இதனாலதான் கல்வி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க.

0: பாட்டு நாணய செலாவணியில வரும்.
1: ஓர் அமெரிக்கா டாலர் ஒரு வழி 30 காசு, ஓர் யூரோ ஒரு வழி 49 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வழி 72 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வழி 40 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வழிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

0: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ. ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, 200க்கும் மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் 20:10 வரை அனுமதி இலவசம்.
1: உங்களுக்கு செய்தி தெரியுமா?

0: மீடியா நிலையங்களையும் வலையொலிகளையும் நீ லிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். ஜூன் 30 வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு நீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் meelisten.lg. காலை 10 பிற்பகல் 2 வரை
1: கமலா செல்வராஜ் ஃப்ரம் பெங்களூர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நான்
1: நல்லா இருக்கேன். எங்க மகளோட வீட்டுல சிங்கப்பூர்லயும் ஒரு உதவியாளர் இருக்கிறாங்க. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த மகளுக்கு பேபி இப்பதான் பிறந்தது, அதனால உடனே அவங்கள வந்து பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் எய்டு, ஒரு பேபிக்கு என்னென்ன ஏதாவது ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்டு கிளாஸஸ் இருந்தது, அதுக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அப்ரிங்கிங் ஆஃப் த பேபி, அது வந்து ஏதோ சம் கிளாஸஸ் எல்லாம் நிறைய கிளாஸஸ் அவங்கள அட்டன் பண்ண சொல்லி அனுப்புறாங்க. ஸோ அவங்க ஏதாவது வேற ஏதாவது புதுசா கிளாஸஸ் போகணும்னாலும் அவங்க வந்து மோட்டிவேட் பண்றாங்க. இது நல்லா இருக்கு, அவங்களுக்கும் நல்லா இருக்கு, நம்மளுக்கும் நல்லா இருக்கு. எனக்கு இது பகிர்ந்துக்கணும்னு ஆசை இருந்தது, அதனால அனுப்பி விடுறேன்.
2: உங்களுக்கு குறிஞ்செய்தி அந்த பக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கைபேசியோடைய ரிங்டோன் ரொம்ப பலமா கேக்குது. ஆமா, நிறைய வகுப்புகளுக்கு நம்முடைய உதவியாளர்களை அனுப்புறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான திறன்கள் இருந்தாதான் தொடர்ந்து அவங்க வேலை செய்ய முடியும், அவங்களையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் இல்லையா. வீட்லயே அவங்க இருக்கும்போது சில நேரங்கள்ல அவங்களுக்கும் சலிப்பு தட்டும், மனித இயல்பு தானே. அதனால இந்த மாதிரி வகுப்புகளை உங்களுக்கு இருக்கும் நேரம், நீங்க வீட்டுல இருக்கிற நேரத்துல பிள்ளைகளை பாத்துக்கிற ஒரு நேரத்துல நீங்க அவங்களை வெளியே அனுப்ப முடியும்னா அனுப்பிட்டு போய் கத்துக்க சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.

0: சுகாதார விழா 2026
1: மீண்டும் வந்துவிட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
1: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 2026
4: உங்களுக்கு தெரியுமா?
5: ஆராய்ச்சி நிறுவனமான யூகாவ் நடத்திய ஆய்வின்படி 52 வழிக்கான உதவியாளர்கள் மாதந்தோறும் அவங்களுக்கு 600 வழிக்கு மேல கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு 1060 சிங்கப்பூரர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆசியாவிலேயே சிங்கப்பூர்ல தான் அதிகமான வெளிநாட்டு ஊழியர்கள் பணிபுரியறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. June 2019 2,85,800 வெளிநாட்டு ஊழியர்கள் சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி உதவியாளர்கள் நிறைய வேலைகளை செய்யணும், நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும்னு நம்ம விரும்புறோமோ, அதே போல உதவியாளர்களுக்கு சரியான படுக்கும் இடத்தை நம்ம கொடுக்கணும், போதுமான அளவு சாப்பாடு கொடுக்கணும். சில பேர் சோறு மட்டும் தான் வழங்குவாங்க, ஆனா அந்த கோழி இறைச்சி இந்த வகைகள் மீன் வகைகள்லாம் வழங்குறது கிடையாது. அப்படி இல்லாம போதுமான அளவு சாப்பாடு, நல்ல சத்துள்ள சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்க்கறது அந்த வீட்டின் உரிமையாளருடைய பொறுப்பு தான்.
2: இத்தகவலை வழங்கியோர்
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சமையல்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? விதவிதமான கத்திகளை வாங்கி சமையல் அறையில அடுக்கி வைக்கிறது. பெரும்பாலான நேரங்களில் அவற்றில் சிலவற்றை பயன்படுத்துவதே இல்ல. உண்மைதான், சமையலுக்கு மூன்று வகையான கத்திகளை போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று செஃப் நைஃப், இரண்டாவது பேரிங் நைஃப், மூன்றாவது பிரெட் நைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூன்று வகையான கத்திகளே 90 விழுக்காட்டு சமையல் வேலைகளுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அடுத்த தடவை சமையலுக்கு கத்திகளை வாங்கும் போது இந்த மூன்று வகையான கத்திகளை போதுமானது என்பதை நினைவில் கொள்ளுங்க.
1: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
0: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபு.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியகா ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் அடுத்த 3 மாதங்களுக்கு மின்சார எரிவாயு கட்டணங்கள் உயரவிருக்கின்றன. எரிசக்தி சந்தை ஆணையம் அதனை தெரிவித்தது. சிங்கப்பூர் அதன் எரிசக்தி தேவைகளுக்கு இறக்குமதிகளை அதிகம் சார்ந்துள்ளது. மின்சார உற்பத்தியில் 95% இறக்குமதி செய்யப்படும் இயற்கை எரிவாயுவிலிருந்து வருவதாக ஆணையம் கூறியது. இயற்கை எரிவாயு விலை பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் கணிசமாக உயர்ந்தது. மத்திய கிழக்கு போரால் ஜூன் மாதம் வரையில் அது அதிகமாகவே இருந்ததாக ஆணையம் சொன்னது. அதனால் மின்சாரத்தையும் எரிவாயுவையும் உற்பத்தி செய்வதற்கான செலவுகள் அதிகரிக்கும் என்று அது கூறியது. நாட்டின் மின்சார எரிவாயு கட்டணங்கள் காலாண்டு அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன. முன்னைய காலாண்டின் முதல் 2.5 மாதத்தின் விலைகளை வைத்து கட்டணங்கள் முடிவு செய்யப்படுகின்றன. அதனால் ஒரு காலாண்டில் செய்யப்படும் மாற்றம் அதற்கு அடுத்த காலாண்டில் தெரியும் என்று ஆணையம் கூறியது. சிங்கப்பூர் குடும்பங்களின் இடைநிலை வருமானம் 6.5 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. சுமார் 9,000 வெள்ளியிலிருந்து அது கிட்டத்தட்ட 12,400 வெள்ளிக்கு உயர்ந்தது. 2020 முதல் 2025 வரையிலான காலகட்டத்தில் அந்த வளர்ச்சி பதிவானது. பொது குடும்பநிலை ஆய்வு அந்த விவரங்களை வெளியிட்டது. அதே காலகட்டத்தில் வீட்டுரிமையும் அதிகரித்தது. 2025 அது சுமார் 91 விழுக்காடாக இருந்தது. 2020 அது கிட்டத்தட்ட 87 விழுக்காடாய் பதிவானது. 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உயர்கல்வி தகுதி பெற்றிருக்கும் விகிதமும் கூடியது. அது சுமார் 58 விழுக்காட்டிலிருந்து கிட்டத்தட்ட 64 விழுக்காட்டிற்கு அதிகரித்தது. சிங்கப்பூரில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து சுமார் 180 சைக்கிள்களையும் மற்ற சாதனங்களையும் சைக்கிள் நிறுத்துமிடங்களிலிருந்து அகற்றியிருப்பதாக நில போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈஷுன், பயலேபா, செங்காங் ஈஸ்ட் உள்ளிட்ட வட்டாரங்களில் ஆணையம் சோதனை நடத்தியது. முக்கிய போக்குவரத்து வழிகளை சுற்றிய சைக்கிள் நிறுத்துமிடங்களில் சோதனைகளை முடுக்கிவிடுவதாக ஆணையம் சொன்னது. அதன்வழி சைக்கிள் நிறுத்தும் இடங்களை இன்னும் சிறப்பாக நிர்வகிக்கவும் மற்ற பயணிட்டாளர்களுக்கு இடவசதியை ஏற்படுத்திக் கொடுக்கவும் ஆணையம் விரும்புகிறது. சோதனைகளில் முறையாக நிறுத்தி வைக்கப்படாத சைக்கிள்களும் கைவிடப்பட்ட சைக்கிள்களும் அடையாளம் காணப்படும். அத்தகைய சைக்கிள்களில் அறிவிப்புகள் ஒட்டப்படும் என்று ஆணையம் சொன்னது. குறிப்பிட்ட காலத்திற்குள் அவை அகற்றப்படவில்லை என்றால் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று ஆணையம் கூறியது. உலக கிண்ண கார்பந்து போட்டியை 4 முறை வென்ற ஜெர்மனி அதிர்ச்சி தோல்வியடைந்துள்ளது. பெரகுவே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. இரு அணியும் சந்தித்த ஆட்டம் 1-1 என்று சமநிலையில் முடிந்தது. கூடுதல் நேரத்தில் எந்த அணியும் கோல் போடவில்லை. ஆட்டம் பெனால்டிக்கு சென்றது. பெனால்டியில் 3-3 என்று மீண்டும் சமநிலை. ஆட்டத்தை முடிவு செய்யும் பெனால்டி கொடுக்கப்பட்டது. ஜெர்மனி வாய்ப்பை தவறவிட்டது. பரகுவே அதை பயன்படுத்தி வெற்றி கண்டது. உலக கிண்ணப் போட்டியில் ஜெர்மனி பெனால்டியில் தோல்வியடைந்திருப்பது இது முதல் முறை. நெதர்லாந்து மொராக்கோவும் சந்தித்த ஆட்டம் 1-1 என்று சமநிலையில் முடிந்ததால் பெனால்டிக்கு சென்றது. 3-2 என்று கோல் கணக்கில் மொராக்கோ வெற்றி. ஜப்பானும் பிரேசிலும் சந்தித்த ஆட்டத்தில் 2-1 என்று பிரேசில் வெற்றி கண்டது. அதனால் ஜப்பானின் உலகக்கிண்ண கார்பந்தாட்ட பயணம் முடிவுக்கு வந்தது. பரகுவே உலகக்கிண்ண போட்டியில் எதிர்பாரா வெற்றி பெற்றதை கொண்டாட தேசிய விடுமுறையை அறிவித்திருக்கிறது. ஜெர்மனியை சந்தித்த பரகுவே பெனால்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. விடுமுறையை அறிவித்த பரகுவே அதிபர் ஒரு நாடே கொண்டாடுவதாக கூறினார். அணியின் வெற்றி விளையாட்டுக்கு அப்பாற்பட்டது என்றும் தேசிய அளவில் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று என்றும் அவர் சொன்னார். சென்ற வாரம் ஜெர்மனிக்கு எதிராக வெற்றி பெற்ற எக்குவடாரும் தேசிய விடுமுறையை அறிவித்திருந்தது. ஐரோப்பாவை கடும் வெப்பம் சுட்டெரிக்கிறது. ஸ்லோவாக்கியாவில் 40.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. 10 ஆண்டில் கண்டிராத கடுமையான வெப்பநிலை அது. ஹங்கேரி, போலந்து, ருமேனியா உள்ளிட்ட நாடுகளில் கடும் வெப்ப எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஹங்கேரியில் குளிர்சாதன வசதி கொண்ட சுமார் 1000 நிலையங்களின் பட்டியலை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்றனர். வீட்டில் சூட்டை தாங்க முடியாதவர்கள் அந்த நிலையங்களுக்கு செல்லலாம். ஐரோப்பா முழுவதும் சுமார் 130 மில்லியன் பேர் தகிக்கும் 35 டிகிரி வெப்பத்தில் வெந்து உழல்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வெப்பம் மனித உடல் தாங்கக்கூடிய வெப்பத்தை விட அதிகம். ஜெர்மனியில் குடும்ப நல நிலையத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டனர். 45 வயது சந்தேக நபர் தமது 3 மாத மகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி பேச நிலையத்திற்கு சென்றதாக கூறப்பட்டது. அப்போது அவர் நிலையத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தினார். மாண்ட 6 பேரும் நிலையத்தின் குழந்தை நல ஊழியர்கள். காரில் தப்பியோட முயன்ற சந்தேக நபர் சிறிது நேரத்தில் பிடிபட்டார். சந்தேக நபர் தப்பியோட உதவியதாக நம்பப்படும் கார் ஓட்டுநர், சந்தேக நபரின் 3 மாத குழந்தையின் தாய் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகில் டெல்ஸ் வலையொலியில்.
3: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏ எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நம்ம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
2: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
4: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இந்த அங்கத்தில் உங்களுக்காக

வெண்மையான இந்த பாடல்கள் உங்க செவிகளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. ஒரு கேள்வியும், தமிழ் சார்ந்த ஒரு கேள்வியும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கேள்வியை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கேட்கிறேன். யாரடி நீ மோகினி படத்துல இருந்து கார்த்திக ரீட்டா கொண்டு வரும் பாடல் இதோ.

0: பிறகு தடை ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அங்க நீங்க நான்காம் தடத்தை தவிர்த்திடணும். நிக்கோ ஹைவே நோக்கி செல்லும் பிராஸ் பசார் ரோட் விக்டோரியா ஸ்ட்ரீட்டுக்கு பிறகு வாகன பழுதாக இருக்குது. அங்க நீங்க நான்காம் தடத்தை தவிர்த்திடணும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் ஆலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: ஜாய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

நல்ல ஒரு பாடல். இந்த பாடல்ல குறிப்பா இந்த வரியில ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. வடப்பு. வடப்பு என்றால் என்ன? யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க, பதில் தெரிஞ்சா 9678889968 குரல் பதிவு எடுத்து நீங்க அனுப்பி வைக்கலாங்க.

0: திருவிழா 2026
1: மீண்டும் வந்துவிட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீனகா வசந்தேவும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
1: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 2026
4: இசை வெள்ளத்தில் மிதக்க நீங்கள் தயாரா?
5: First Bench Productions பெருமையுடன் வழங்கும்
6: பிரதீப் குமார் அன்பிளாக்ட்
4: ஜூலை 11 தேதி வெகு தூரம் இல்லை. பின்னணி பாடகர் பிரதீப் குமாரின் இசைமழையில் நனைய நீங்கள் தயார் என்றால் டிக்கெட்டுகளை இப்போதே வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் 4 டிக்கெட்டுகளுக்கு மேல் வாங்கும் போது பிரிவுகளை பொறுத்து 5 விழுக்காட்டிலிருந்து 10 விழுக்காடு கழிவை எதிர்பார்க்கலாம். ஜூலை 11 தேதி இரவு 7 மணிக்கு த ஸ்டார் தியேட்டர். டிக்கெட்டுகளுக்கு சிஸ்டிக்
6: பிரதீப் குமார் அன்பிளாக்ட் இன் சிங்கப்பூர்.
7: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
8: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
7: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
0: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை
9: ஆனந்தம்
0: அரபம்.

0: பாடல் வரியில இடம்பெற்ற வணப்பு இதற்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிருந்தேன்.
1: ஹலிம, வணப்பு என்றால் அழகு வடிவம்.
2: வணப்புக்கு வந்து அழகு வடிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் தெரியும். நன்றி, வணக்கம்.
0: என்றால் அழகு, பொலிவு. அதாவது முதல் நாள்ல பார்த்த அந்த பொலிவும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல, இப்பவும் அப்படியேதான் இருக்கிற அப்படின்னு இந்த வரியில சொல்ல வராங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்லையா? கேப்போமா இப்ப? பச்சை கிளி முத்துச்சேரம் படத்துல இருந்த ரஃபி சௌமியரா குரல்களில் இதோ.

0: தொழிற்சாலைகள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
1: தள்ளுபடி விற்பனை 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
2: உலக அளவில் 3 பில்லியன் பயனீட்டாளர்கள் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்துகிறாங்க. உரையாடுவதற்கு, இமோஜிஸ் அனுப்புறதுக்கு, காணொலிகள், புகைப்படங்களை எல்லாமே அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறாங்க. சில பேர் டெலிகிராம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த 2 செயலிகளை பயன்படுத்துற நபர்களும் இருக்காங்க. சரி, வாட்ஸ்அப் பக்கம் வருவோம். புதியது ஒரு மாற்றத்தை இப்ப நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்க போறோம். இந்த ஆண்டு தான் என்ன இறுதி காலாண்டுல இந்த ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யூசர் நேம்ஸ், ஆமாங்க, நம்முடைய கைபேசி எண்களை கொடுக்காம நமக்கு இருக்கும் பெயர்களை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கிறது. துல்லியமா அந்த பெயரை எழுத்து கூட்டி தட்டச்சு செய்யணும். இப்ப நீங்க ஏ பி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய தெரிவுகள் கிடைக்காது. இப்ப கூகுள்ல நீங்க ஏதாவது தேடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எழுத்துக்கள் ஏ பிய தட்டினாலே நிறைய தெரிவுகள் உங்களுக்கு கீழே வந்து தெரியும் இல்லையா. நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு அதை முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் கூகுள். ஆனா வாட்ஸ்அப் அப்படி கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யூசர் நேம் இன்னொருத்தவங்க துல்லியமா எழுத்து கூட்டி முழுமையா தட்டச்சு செஞ்சாதான் உங்க பெயர் அவங்களுடைய கைபேசி திரையில தெரியும். இப்படி செய்யறதுனால, அதாவது கைபேசி எண்ணை மறைத்து யூசர் நேம் நமக்கு கொடுக்கறதுனால நம்முடைய அந்தரங்கம் இன்னும் வலுப்படும், அதிகரிக்கும். மேஜர் பிரைவசி அப்கிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல இதை குறிப்பிட்டிருக்காங்க. வாட்ஸ்அப், ஏற்கனவே டெலிகிராம், சிக்னல், இந்த செயலிகள் யூசர் நேம்ஸ் பயன்படுத்துறாங்க. கைபேசி எண்ணை நீங்க மறைத்து வைக்கலாம். யாருக்கு அதை காட்ட போறீங்கன்னு உங்களுடைய செட்டிங்ஸ்ல நீங்க தெரிவு செய்யலாம். இப்ப வாட்ஸ்அப்பும் அப்படி செய்யறாங்க நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குதுங்க. வாட்ஸ்அப் அந்தரங்கத்துக்கு ஒரு முக்கிய மைல்கல்னே சொல்லலாம்.

வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல இருந்த ஏவி பூஜா விஜயசுதாஸ் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நிறம் சரியா 12:54 ஆகுதுங்க. உங்களுக்காக காற்று வெள்ளையடி படத்துல இருந்த ஏ ஆர் ரஹானா டிப்பு நிகிதா கொண்டு வரும் பாடல் அடுத்து வரப்போகுது. அதன் பிறகு பிற்பகல் 1 மணி செய்திகளை நம்ம கேட்க போறோம். செய்திகளுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். ஹலீமா அஸ்மான், இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியானது இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலிலே மங்கள வாத்தியாக நாதீஸ்வர தவிலிசை.

சியாக நாதேஸ்வரர் தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழலியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக டி எல் மகாராஜன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ஜி சேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜி சேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி இஸ்லாமிய கீதமாக தில்சாத் அப்துல்ஹாய் குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக திருஷாத் அப்துல்ஹாய் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடன் ஒலிபரப்பாகும். டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி சிவனார் புகழ் மாலையுடன் தஜ்மில் ஷெரீப் குழுவினர் பாடிய

சிவனார் போல் மாலியாக நீங்கள் கேட்டது தஜ்மீல் ஷெரீப் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக மின்மினி குழுவினர்.

கிறிஸ்தவ கீத மகன் நீங்கள் கேட்டது, மின்மினி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு. இன்றைய கால நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் ஃபைசி குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஜுதீன் ஃபைசி குழுவினர் பாடியது. தொடர்கின்றது வாராகி அம்மன் புகழ் மாலையுடன் சாரதா ராகவ் பாடிய

கேட்டது வாராகி அம்மன் புகழ் மாலையுடன். சாரகா ராகிப் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சாரா நவோரோஜி பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக சாரா நவ்ரோஜி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக வாணிஜ்யராம் குழுவினர் பாடிய

கிருஷ்ண காணமாக நீங்கள் கேட்டது வாணிஜ்யராம் குழுவினர் பாடியது கேட்ட அந்த கிருஷ்ண காணத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நச்சிந்தனை நேரம்.
1: யா ஹபீபி அஸ்ஸலாமு அலைக்கும்.
0: நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நிறன் நீங்களும் அவ்வாறு இருக்க உறவினர்களை வேண்டிக் கொண்டு சோழ மன்னன் ஒருவன் தினந்தோறும் சிவனை தரிசித்த பின்னரே தனது அன்றாட அலுவல்களை ஆரம்பிப்பது வழக்கம். அவ்வாறு ஒரு நாள் இறைவனை வணங்க வருகையில் கோவில் கருவறையில் இருந்த சிவலிங்கம் தலை சாய்ந்திருப்பதை கவனித்தேன். நேற்றுவரை நன்றாயிருந்த லிங்கம் தலை தாழ்ந்து இப்படி இது எப்படி என யோசித்தவாறே அந்த லிங்கத்தை நிமித்தி நேராய் வைக்க பூசாரிகளுக்கு கட்டளையிட்டேன். பூசாரிகள் எத்தனை முயன்றும் முடியாமல் போகவே பல குதிரை யானை என பலவாறாக முயன்றும் லிங்கம் தலை நிமிந்தவாறில்லை. லிங்க திருமேனி தலை நிமிராத தகவல் 63 நாயன்மார்களில் ஒருவரான குங்கிலிய கரைய நாயனாருக்கு தகவல் போனது. அங்கு வந்த குங்கிலிய கரைய நாயனர் அரசனின் வேண்டுகோளை ஏற்று சிவலிங்கத்தின் மீது கயிற்றின் ஒரு நுனியும் தனது கழுத்தில் மறு நுனியும் இறுக்கி கட்டிக்கொண்டு, ஐயனே, ஒன்று நீங்கள் நிமிர வேண்டும் அல்லது எனது உயிரை தங்கள் திருவடி சேர்ப்பிக்க வேண்டும் என கூறி இழுக்க சிவலிங்கம் நேராகியது. சிவலிங்கம் நேராய் வந்ததில் மன்னன் மனது திருப்தி அடைந்தாலும் ஏன் இப்படி லிங்கம் தலை தாழ்ந்து நின்றது? தலை யானை குதிரைகளை கட்டி இழுத்தும் லிங்கம் தலை நிமிந்தவாறில்லை. ஆனால் தங்களது முயற்சிக்கு எப்படி தலை நிமிந்தது என குங்கிலிய கரைய நாயனரிடம் கேட்டேன். அரசே, இந்த ஊரில் ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு தாடை என்று பெயர். திருமணமாகி ரொம்ப நாளாகியும் அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா சும்மா நம்மாளுங்க விடுவாங்களா? எல்லாரும் அந்த பெண்ணை மலடின்னு ஒதுக்க ஆரம்பித்தாங்க. சிக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு தன்னோட மன உளைச்சலை போக்கிக்க தினமும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு போனாள். மனுஷங்க கிட்ட தன் மன கஷ்டத்தை சொல்லி பிரயோசனம் இல்லைன்னு அந்த சிவன் கோவிலில் இருக்கும் சிவனிடம் தன்னோட கஷ்டங்களை சொல்லி புலம்பிக்கிட்டே விளக்கேற்றுவது, மாலை தொடுப்பது, கோவிலை கூட்டி பெருக்குவதுன்னு வேலை செய்வது அவளது வழக்கம். ஒரு நாள் முல்லை, செவ்வந்தி, மரிக்கொழுந்து, பன்னீர் என பூக்க எல்லா பூக்களையும் கொண்டு மாலை தொடுத்தாள். என்னைக்கும் இல்லாத அந்த மாலை மிக அழகாக இருந்துச்சு. அந்த மாலையை சிவனுக்கு போட முயலும் போது அவளோட சேலை நடுவ ஆரம்பிக்கு. இப்ப மாதிரி பின்னெல்லாம் இல்லாத காலம் அது. அழகான மாலையை சாமிக்குன்னு போடணும், அதே நேரம் நலவுற செயலியை பிடிக்க முயலாம அவள் திணறுகிறாள். கோவில்ல யாரும் இல்லைன்னாலும் சிவன் ஒரு ஆம்பளை தானேன்னு அவளுக்கு வெட்கமும் தயக்கமும் வந்து என்ன செய்யறதுன்னு தடுமாறுகிறாள். ஆடையை சரி செய்ய பூ மாலையை கீழே வைக்க வேண்டும், இல்லாவிடில் மேலாடை சரிந்து பொன்மை அவமானப்படணும். அவளுக்கு கலக்கம். அப்பத்தான் அவள் மேலும் கையை உயர்த்தாமல் இருக்க சிங்க ரூபத்தில் இருக்கும் சிவன் தலை தாழ்த்தி தாடகை கையில் இருக்கும் மாலையை ஏற்றுக்கொள்கின்ற தன் அன்புக்கு தலை தாழ்ந்து நின்ற இறைவனை எண்ணி தாடகை மனம் மறந்ததோடு அவள் விரும்பிய குழந்தை செல்வமும் கிடைத்து நல்வாழ்வும் வாழ்ந்தாள். அன்றில் இருந்துதான் இந்த ஊருக்கு தாடக ஈஸ்வரம் என்று பேர் உண்டானது என குங்கிலிய கரைய நாயனார் தன வரலாற்றை அரசனுக்கு எடுத்துரைத்தார். தாடகையின் மானம் காட்டவும் அவளின் அன்புக்காகவும் தலை தாழ்ந்த இறைவன் குங்கிலிய கலைஞனர் அன்புக்காக தலை நிமிந்த. ஆனாலும் தாடகைக்காக தாழ்ந்து குங்கிலிய கலைஞனருக்காக நிமிந்ததால் இன்றும் அந்த சிவலிங்கம் வடிவில் பானம் முறுக்கிய துணியின் வடிவில் இருப்பதை பார்க்கலாம். தாடகாய் ஈச்சரம் என்று அழைக்கப்பட்டு வந்த இவ்வூர் இப்பொழுது திருப்பெனந்தாள் என்று அழைக்கப்படுகிறது என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பதாக அமைய இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரட்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ராஜா. ராஜா கிடைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி
3: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் முறையில் 130 அதிகாரம் நெஞ்சொடு புலர்த்தல். அவர் நெஞ்சு அதற்கு ஆதல் கண்டும் இவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. நெஞ்சமே, அவருடைய நெஞ்சம் நம்மை நினைக்காமல் அவருடைய சொற்படி கேட்டு நடக்கின்றது நடக்கிறது. அப்படி இருக்க நீ எமக்கு துணையாகாதது ஏன்? உறா ஆதவர் கண்ட கண்ணும் அவரை செரா அரு என சேறு என் நெஞ்சு. நெஞ்சமே, காதலர் நம்முடம் அன்பு காட்டுவதில்லை என்பதை நீ அறிவாய். அப்படி இருந்தும் அவர் நம்மை வெறுக்க மாட்டார் என்று அவரிடம் செல்கின்றாய். கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்கு அவர்வின் செலல். நெஞ்சமே, நீ உன் விருப்பப்படி அவர் பின்னால் செல்கின்றாய். அதற்கு காரணம் ஜீரமுற்றவர்களுக்கு நண்பர்கள் யாரும் இருப்பதில்லை என்பதாலா? இனி என்ன நின்னோடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து தும்வாய் கான் மற்றும் உள்ளமே நீ ஊடலை செய்து அதன் பயனை நுகரமாட்டாய். இனிமேல் அத்தகைய செய்திகளை பற்றி உனக்கு கூறுபவர் யார்? பெறா அமை அஞ்சும் பெறின் விரிவு அஞ்சும் அரா ஆ இடும்பைத்து என் நெஞ்சு. காதலர் வராத போது வரவில்லை என வருத்தம், வந்தால் பிரிந்து விடுவாரோ என வருத்தம். இவ்வாறு ஏன் நெஞ்சம் திறப்படுகிறது? தனியே இருந்து நினைத்த கால் என்னை திணிய இருந்தது என் நெஞ்சு. பிரிவின் தன்மையில் காதலருடைய தவறுகளை நினைத்து பார்க்கும் போது என் உள்ளம் எனக்கு துணையாகாமல் என்னை கடித்து தின்கிறது. நானும் மறந்தேன் அவர் மட கல்லா என் மானா மட நெஞ்சில் பட்டு. காதலரை மறக்காத நான் என் மன நெஞ்சத்தோடு சேர்ந்து உயிர் நெஞ்சிருந்த நாணத்தையும் மறந்து விட்டேன். எள்ளின் இழிவாம் என்று எண்ணி அவர் திறம் உள்ளும் உயிர் காதல் நெஞ்சு. உயிர் வாழ விரும்பும் என் உள்ளம் பிரிந்த காதலரை இகழ்ந்தால் இழிவாகும் என்று எண்ணி அவருடைய நற்பண்புலையை நினைக்கின்றது. துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாம் உடைய நெஞ்சம் துணை அல்வழி. ஒருவருக்கு துன்பம் வரும்போது உரிமையாக பெற்றுள்ள நெஞ்சமே துணையாகாவிடில் வேறு யார் துணையாவார்? தஞ்சம் தமர் அல்லர் ஏவிலார் தாம் உடைய நெஞ்சம் தமர் அல்வழி. தன்னோடு வாழ்ந்து பழகி தன் வசமுள்ள நெஞ்சமே உறவாகாத போது அயலார் அன்பற்று இருப்பது இயல்பானதே. அருள் பெற்றோரின் உயர்வை அறிவித்தல். ஏத்தும் அடியவர் ஈரேலுலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். கமல் பூங்கடம்பு காத்தும் சூழல் அணங்கே மனம் நாறும் நின் தாளினைக்கென் நாத்தங்கு பொன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமர சிரத்தின் மேலாம். சித்தர வினோயம் வியோகமாகும் திருச்சிட்டம் பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கமல் போட்டி போட்டி திருச்சிட்டம் பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி.
0: அவர் திருமதி யோசரி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வைபருடாக பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
4: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓம் ராஜன், ரொம்ப நன்றி ராஜன். அப்படி நீங்கள் உட்பட கலை எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்கள், உங்கள் நற்சிந்தனையை.
4: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கூடிய நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவு அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுகள் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அன்னு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் எவ்வளவு பணிகள் எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா பரிசுத்த வேதாமத்தில இருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்கா எழுந்த சுவிசேஷம் 10 அதிகாரம் இறை வார்த்தைகள் 33 42 முடியே. கர்த்தருடைய பரிசுத்தம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை பார்த்து கொள், அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் புறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்று கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரியும் இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசுப்பாதாமே கத்தி அறியாட்டி என்ன ஆசீர்வதித்து எடுத்து ராஜா அண்ணா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: காலை வணக்கம் ராஜண்ணா.
0: ராணி சம்பந்தர், நலமா இருக்கீங்களா ராணி?
5: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நாண்டியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இந்த நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆணி மாதம் 30 பொதுக்காலம் 13 வாரம் செவ்வாய்க்கிழமை, இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 3, இறைவசனங்கள் 1-8, பிரிவு 4, இறைவசனங்கள் 11-12 வரை. இஸ்ரேல் மக்களே கேளுங்கள், உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டிலிருந்து நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் இனங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இதை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலே குகையிலிருந்து இளம் சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரியை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்துவிடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கோமோரோவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கின்றார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேல், உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க நீ தயாரா? இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு தூங்கிக் கொண்டிருக்கும் ஜேசு. படகு நமது வாழ்வுக்கு கடல், உலகுக்கும் கொந்தளிப்பு. வாழ்வில் நேரிடும் மின்னல்கள் மற்றும் துன்பங்களுக்கும் உருவகம். கொந்தளிப்பு மத்தியில் அவர் படகில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். சீடர்கள் பயந்து அவரை எழுப்புகின்றார்கள். அவர், அவர்களை நம்பிக்கை குந்தியவர்களே என அஞ்சுகிறீர்கள், ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கடிந்து கொள்கின்றார். வாழ்க்கை கடலில் பயணிக்கின்ற நாம் சில வேளைகளில் நமக்கு என்ன நடக்குமோ என்று நினைத்து அஞ்சுவது இயல்புதான். ஆனால் இயேசு நம்மோடு பயணிக்கின்றார் என்றும் என்ற உள்ளுணர்வு இருந்தால் நாம் பயப்பட மாட்டோம். அவர் தூங்கிக் கொண்டிருப்பது போல் தான் தெரியும். எது நமக்கு நமக்கு நடந்தாலும் அவர் கண்டுகொள்ளாமல் இருப்பது போல் நாம் உணர்வோம். ஆனால் நமக்கு நடப்பது அவருக்கும் தான் நடக்கின்றது. நம்மோடு அவர் இணைந்தே இருக்கின்றார் என்ற ஆழமான நம்பிக்கை தான் நம்மை எல்லா வகை அச்சத்திலிருந்தும் பாதுகாக்கும். அவரை நம் மனக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தோமெனில் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் சரியாக பயமின்றி அணுக முடியும். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ஆனந்தி சமுத்திர அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:21, ஐக்கியராஜ்யத்தில் 7:21. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
0: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கீங்களா?
6: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நச்சிந்தனையை.
6: நன்றி நன்றி. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் என்கின்றது திருப்பாடல் 5. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 8, திருவசனங்கள் 23-27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டு இருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகின்றோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகின்றீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தை நம் வாழ்வாக. இயேசுவோடு சீடர்கள் இருந்தாலும் அவருடைய போதனைகளால் அதிகம் கவரப்படாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லலாம். கூட்டத்தினர் இயேசு செய்த புதுமைகளையும் அற்புதங்களையும் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள். அவருடைய அதிகாரத்தை எண்ணி வியப்படுகின்றார்கள். ஆனால் இது ஒன்று கூட சீடர்களின் உள்ளங்களை மாற்ற முடியவில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம். இயேசு தன்னை பின்தொடர நினைத்தவர்களுக்கு இப்போதுதான் அறிவுரைகளை சொல்லி இருக்கின்றார். அவர்கள் அர்ப்பண உணர்வோடு பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். கடவுள் அவர்களோடு அவர்களது துன்பத்தில் உடனிருப்பார் என்று நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார். அந்த போதனை முடிந்து சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. போதனையை சீடர்கள் மேலோட்டமாக கேட்டிருந்தார்கள். அது அவர்களது உள்ளத்தை சென்றடையவில்லை. வெளியிலிருந்து அதனை ஒப்புக்கு கேட்டிருந்தார்கள். அதனால் தான் அந்த போதனையை வாழ்வாக்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த போது அவர்கள் அதனை தவற விட்டு விட்டார்கள். வாழ்வாக்க மறந்து விட்டார்கள். அதனை இயேசு கண்டிக்கின்றார். போதனை என்பது வாழ்வை தொட வேண்டும். போதனையை நாம் வெறுமனே கேட்டால் மட்டும் போதாது. அதனை நமது வாழ்வாக்க நாம் உறுதி எடுக்க வேண்டும். அந்த போதனையை மேலோட்டமாக கேட்டுவிட்டு சாதாரணமாக எடுக்கக்கூடிய மனநிலையை விட்டுவிட்டு இறை வார்த்தையை நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். நமது வாழ்வில் இயேசு இருக்கின்றாரா என்று கேட்டு பார்ப்போம். நாம் இயேசுவுக்கு இடம் கொடுக்கின்றோமா? இயேசுவுக்காக நேரம் ஒதுக்குகின்றோமா? இல்லை என்றால், நான் வேலைக்கு மத்தியில் சிக்கிக்கொண்டேன், எனவே கடவுளுக்கு நேரம் ஒதுக்க என்னிடம் போதுமான நேரம் இல்லை என்று ஒதுங்கி செல்கின்றோமா? சிந்திப்போம், அதன்படி செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உலக நாட்டின் அமைதிக்காக இந்த வெப்பத்தில் இருந்து மக்கள் அமைதியாக பாதுகாப்பாக வாழ வேண்டும், அரசாங்கம் அதற்குரிய உதவிகளை எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த வெப்பம் தணிந்து எல்லோரும் மன குளிர்மையோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உடம்பு நன்றாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் நேவிஸ் பிலிப் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
7: இனிய காலை உற்சவம் நடக்கன் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
7: ஓ நான் நலமா இருக்கேன். நீங்களும்
0: நல்லா இருக்கிறோம். நல்லா
7: நன்றி எல்லோருக்கும். எந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாஸ் கூறிக்கொண்டு நான் வந்து ஜெயா நடேசன். இந்த பொது காலத்தின் 13 வாரத்தின் 2 நாள் செவ்வாய்க்கிழமை கிறிஸ்த நிச்சிந்தனை. காற்றை அடக்க முடியுமா? கடலையும் அடக்க முடியுமா? இயேசு காற்றையும் கடலையும் அடக்குகின்றார். அதன் மூலம் தம் சீடர்களின் பயத்தையும் கொந்தளிக்கும் இயற்கையும் வெல்கின்றார். இயேசுவின் சீடர்களுக்கு தரப்படும் சிறப்பு அனுபவம் இது. இயேசுதான் மெசியாவின் அறிந்து உளர இந்த அனுபவம் தரப்படுகின்றது. இயேசுவின் சீடர்கள் தான் பின்பற்றுவது சாதாரண மனிதனே அல்ல, மாறாக அனைத்தையும்

0: அத்தகைய புயல் சூழலையும் எளிதாக கடந்து செல்ல துணைபுரியும். கடவுள் நமக்கு கூழை உள்ளத்தை அல்ல, வல்லமையும் அன்பின் கட்டுப்பாடும் உள்ள உள்ளத்தை வழங்கியுள்ளார் என்பது ஆழ்ந்து நம்புவோம். வாழ்வின் சோதனைகளாக சாதனைகளாக மாற்றியவர்கள் ஒருவர் கிரண் கெல்வர் ஆவார். சிறுவயதில் நோய்வாய்ப்பட்டு கண்பார்வை செவித்திறன் பேசுந்திறன் வெற்றி இழந்தார். ஒரு நாள் மரத்தில் ஏறி அமர்ந்திருந்த வேளை அவரது ஆசிரியர் வீட்டுக்குள் சென்று விட்டார். பலத்த காற்று வீசியது. ஹெலன் மிகவும் பதற்றமடைந்தார். அவரது ஆசிரியர் ஆண் கல்வியல் கல்விவன் அருகே வந்தவுடன் அவரது பயம் நீங்கியது. நமது வாழ்விலும் புயல் வீசும் நேரங்களில் நம் ஆண்டவர் அங்கே இருக்கின்றார். அவர் நம்முடன் இருப்பதால் நாம் அஞ்ச தேவையில்லை. இயேசு வாழ்வில் எழுகின்ற புயலை அடக்குகின்றார், அமைதியை தருகின்றார். சிந்தித்து இயேசுவில் நம்பிக்கை வைத்து நாங்களும் வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். கொஞ்சம் சத்தம் காணாத சகோதரி, சத்தமாக பேசுங்களா. நன்றி நன்றி. அவர் திருமதி ஜானடேசன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவர் வைபர் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்புறவர்களே, எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதனை எமது அன்பு நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0633 689 86 55 29. மீண்டும் வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு புறம்பாக வாட்ஸ்அப் இருக்கின்றது. 0633 689 86 55 29. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் சண்முகநாதன், நலமா இருக்கீங்களா? நன்றி, தாருங்கள் உங்கள் நட்சந்திரி.
2: இனிய காலை வணக்கங்கள் என்பதை எல்லாம் வல்ல பயலூர் முருகனின் பாதங்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல சத்தியசாயி பகவானின் செவிகள் எல்லாம் வாய்க்கிழமை நம் வாழ்வில் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் உள்ள பங்கு என்ன, மேலும் கடவுளுடனான நமது உறவை தூய்மைப்படுத்துவதில் இந்த கண்ணோட்டமே முக்கியத்துவம் பெறுகிறது. பகவான் என்று நமக்கு தெளிவாக விளக்குகிறார். வாழ்ச்சியையும் துக்கத்தையும் தைரியம் மற்றும் சமநிலையின் ஆதரவுகளாக கருதுங்கள். துக்கம் ஒரு நட்பான ஏவூட்டல், ஒரு நல்ல வேட்பாளராளர், வாழ்ச்சியை விட சிறந்த ஆசிரியர் இறைவன் பாதுகாப்பையும் தன்னையையும் அளிக்கிறார். ஏனெனில் கண்டிப்பான கணக்கு பதிவையும் கண்டிப்பான கீழ்ப்படுதலையும் அவர் வலியுறுத்தாவிட்டால் அவர் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? நீங்கள் எவ்வளவு தூரம் இறைவனமிருந்து விலகி இருக்கிறீர்கள் என்று நக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவரை கருகில் இருக்கிறீர்கள். சரி, நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் இடையிலான தூரமும் உங்களுக்கும் எனக்கும் இடையிலான தூரமும் ஒன்றுதானே. ஆனால் நீங்கள் மேலும் மேலும் நெருங்கி வந்து கொண்டிருந்தாலும் நான் உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக புகார் கூறுகிறீர்கள். அது எப்படி இருக்க முடியும்? நீங்கள் எனக்கு அருகில் எனக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நான் அருகில் நானும் இருக்கிறேன். அந்த நெருக்கம் பக்தியால் வெல்லப்படுகிறது. அது நான் மற்றும் என்னுடையது என்பவற்றிலிருந்து விடுபட்ட பின்னரே நிலை பெற முடியும். ஒரு கைதி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது அவருடன் ரெண்டு காவலாளர்கள் உடன் செல்கிறார்கள் அல்லவா? இந்த சிறையில் கைதியாக இருக்கும் ஒருவன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்லும் போதும் அவனும் அகங்காரமும் மமகாரமும் அதாவது தற்பெருமையும் பற்றும் உடன் செல்கின்றன. இந்த

0: வேண்டுமில்லாமல் அவன் சுதந்திரமாக நடமாடும் போது அவன் விடுதலை அடைந்து விட்டான் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். எல்லா சிரமங்களையும் அவை உங்களுக்கு உயர்நிலைக்கு அடுத்து செல்லும் படிகள் என்றத்துடன் தாங்கிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பீர்கள். நன்று பகவான் நல்லவரையில் கூறியிருக்கிற அனுபவிக்கணும் மற்றவர் சீனியை உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அம்பளை நீடிக்கும் சன்மான்
1: நன்றி சண்முகநாதன். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இதய உருமான நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 30 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது. மீசம் முதல் மீனம் வரை
2: மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரும். அதே மாதிரி உற்றார் உறவினருக்கு அனுகூல்யம் தேடி வரும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தை வழி சொந்தங்களில் ஏற்கனவே முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கலாம். அதே மாதிரி மேல் படிப்பு உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புது கோர்ஸ் அட்டன் பண்ணுறது, புதுசாக சர்டிஃபிகேட் வாங்குறது, அதே மாதிரி புதுசாக படிக்கிறது, சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் படித்துக்கிறது தெரிந்துக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து லாபத்தை தரும். அனுகூலம் தரக்கூடிய நல்ல நாள் தான். வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பேசக்கூடாது. பேசினா பிரச்சனை வந்துடும். ஐயோ, நம்மளுடைய ஒரு காரியத்தை சொன்னாலே நடக்க மாட்டேங்கிறது சார். அந்த காரியத்தை இனிமேல் என்ன பண்ணணும், காரியம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன்னு சொல்லி நிதானமாக மௌனமாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவே இல்லை, அவள் ஏதாவது கிண்டல் கேலி பண்ணுவா, அதில் சண்டை வந்துடும். இது தேவையே இல்லை. பேசாமல் இருந்திருக்கலாம். நான் போய் அறிமுகப்படுத்தி வச்சு ஏன் நேரம், அதுதான் அவ பாட்டுக்கு பத்த வச்சுட்டு போயிட்டா. சொந்த பந்தம் வந்தா பத்த வச்சுட்டு போயிட்டா. சொந்த பந்தம் வந்தா அவ பாட்டுக்கு இதா பேசிட்டா. சம்பந்தமே இல்லை. இதுல ஒரு பெரிய சண்டை வந்துட்டு இருக்குன்னு சில நேரங்கள்ல வருத்தம். கிண்டல் கேலி பண்ணா கூட அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள், லெதர் சம்பந்தமா, ஷூ சம்பந்தமாக, அதே மாதிரி சில பிஸ்னஸ் இரும்பு சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதா இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் இன்னைக்கு எதுக்குமே டேக் இட் ஈஸின்னு போயிடணும். பெருசா எதுவுமே எடுத்துக்கப்படாது. பிரச்சனை வந்தா கூட பெருசா அதை கண்டுக்கப்படாது. நாலந்து நாளாக இருந்த குழப்பமே பெரிய குழப்பம். எது புதுசாக அதுக்கு எடுத்துக்கணும். பணவரவுகள் உண்டு இன்றைய தினத்தில். வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. யாருக்கு கடன் கொடுக்கறது, வாங்கிறது, பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பிறருக்கு சப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஆகாது. ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறாலே தப்பாக இருந்துட்டு இருக்கும். அது வெளியில் சொல்லியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் தான் புரிய வரும், தெரிய வரும். அது ஏன்னா வெளியில் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கடைசி நேரத்தில் கேட்கப்படாது. மிதுனராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா நவக்கிரக வழிபாடு தான். நவக்கிரகத்தில் போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணி வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையில் புகுந்திருந்தால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு சொல்லும்போது நவக்கிரகத்தினுடைய தாக்கங்கள் வேலை செய்யாது. பேலன்ஸ்டா இருக்கும். கவலைப்பட வேண்டாம் மிதுனராசி நண்பர்களே. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்துல லாபம் உண்டு. திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல ஜெயமான விஷயங்கள், சந்தோஷப்படுவில் எல்லா காரியம். மத்தியானத்திற்கு வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு இடத்துக்கு போகலாமா வேண்டாமா யோசிச்சுட்டு இப்படி போகலாம். நீங்கள் வரலா? நீங்கள் என் கூட நீங்கள் யாராவது சரி அப்படி எனக்கும் நீங்கள் யாரும் வராங்காட்டி போக தோணலை. மத்தியானம் கிளம்பிடலாமோ? அப்படின்னு டக்குன்னு எடுத்து பிரயாணம் பண்ணுவேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் இரட்டிப்பு எண்ணம், இரட்டிப்பு சிந்தனைகள்லாம் மனசில் வரும். மற்றவர்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் விஷயங்கள்லாம் யோசிப்பேன். அப்படி யோசிக்காதீங்க, நீங்களே செயல்படுறது ரொம்ப நல்லது. அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லது நடக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடனுக்காக கடன் வாங்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் போட்ட பொருளையே திருப்பி ஆன்லைனில் போட்டு திருப்பி வாங்காதீங்க. ரிப்பேர் ஆகிடுத்து தூக்கி வீசிடப்படாது. அந்த காலத்துலாம் பார்த்துட்டுலாம் ரிப்பேர் ஆகிடுது அப்படின்னு அதை எடுத்து சர்வீஸ் பண்ணுவாள். ஒன்று ரெண்டு மூணு தடவை சர்வீஸ் பண்ணுவாள், ரிப்பேர் ஆக தான் செய்யும். திருப்பி அதுக்கப்புறம் முடியலன்னா அதை வந்து யாருக்கேனும் கொடுப்பா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்கிராப்புக்கு போடுவாள். நீங்கள் அப்படி இல்லாமல் ரிப்பேர் பண்ணாமல் போச்சா முடிஞ்சது தூக்கி வீஸ், அப்படி போட்டுறப்படாது. குழந்தைகள்கிட்ட விளையாடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காஸ்ட்லியான பொருட்கள் கொடுத்து அப்புறம் அவளை பிடிச்சி அடிக்கப்படாது. ஏன் தொலைச்சா, ஏன் போட்ட, ஏன் போட்ட, நம்ம அந்த இடத்துல வைக்கப்படாது. மறதி அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். போனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணுனா, ஃபேன் ஆஃப் பண்ணுனா அப்படிங்கிற எண்ணங்கள் வரப்படாது. ஃபஸ்ட்டே ஞாபக மறதி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட்டல்னா ரொம்ப நல்லது. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு. இந்த வயசுக்கு மேலே யார் சார் எனக்கு வேலை கொடுக்க போகிற, எனக்கு எங்கே சார் வேலை நடக்க போகிறது, அப்படி ஸ்லோவாக பேசுகிற வாழ்க்கை கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை வைத்தால் வெற்றி பெறுவீங்க. சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. இன்றைய தினத்தில் நல்லா இருக்கு, கிரகநிலை சாதகமாக இருக்கு. மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவள் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியே உண்மையு எடுத்துடப்படாது. நான் எப்படி தெரியுமா சம்பாதிச்சேன், இப்படி தான் அவள் சொல்றதுல 40% உண்மை இருக்கலாம், 60% பொய் இருக்கலாம். எதையுமே நம்ம வந்து உண்மை அப்படின்னு எடுத்துடப்படாது. அதே மாதிரி பார்த்தோம்னா யூடியூப், நம்மளுடைய சோசியல் மீடியாவில் பார்த்து ஃபேஸுக்கு போடுறது, கை காலுகளுக்கு போடுறது அப்படிலாம் பண்ணப்படாது. டாக்டருடைய முழு விவரங்கள் இல்லாமல் எந்த காரியத்தை செய்வதும் தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் சினிமாவுக்கு போயிட்டு வருது, அதே மாதிரி பீச்சுக்கு போயிட்டு வருது, கோயிலுக்கு போயிட்டு வருது, ஃபேமிலியோடு எங்கேயும் போயிட்டு வருது, ஏதேனும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருது, ஏதாவது சொந்தக்கார வீட்டுக்கு போகுது, மொட்டையடிக்கிறது, காது குக்கிறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம் போன்ற நாட்கள் குழிக்கிறதுக்கும் இன்றைய தினம் சாதகமாக இருக்கு. இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட வழிபாடு பார்த்துட்டேல் அப்படின்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்தை எதிர்க்கும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களே, ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நடக்கிற வரைக்கும் அதை கண்டினியூஸாக அதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு மறந்துடப்படாது, நாளைக்கு இருக்குது, நாளானைக்கு மறந்துடப்படாது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் தான், கனவுகள் கண்டுகிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். கனவுகள் கண்ண மட்டும் பத்தாது, அதை பற்றி எக்ஸிக்யூட் பண்ணோம், அதுக்கு வந்து வேலை செய்யும் பொழுது நிச்சயமாக அது கைகூடி வரக்கூடியதாக. டீச்சராக இருந்துருக்கோம், காலேஜ் வச்சுருக்கவங்க, காலேஜில் பணியாற்றின் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கோ, ஸ்கூலில் வச்சுருக்கிறவங்க, ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் விதமான பிரச்சனைகள் வரும். எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி அதில் ஒரு சேலஞ்சிங்காக ஒருத்தர் மூவ் பண்ணும்போது அவள் பாராட்டும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவேன். யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறோம், அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் எடுக்கும் முடிவு உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள். இடம், பொருள், வீடு, மனை, இது போன்ற வாகனம் வாங்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். அதேமாதிரி தொழிலுக்கு உண்டான ஒரு இடத்தை நிர்ணயம் பண்ணுங்கிற ஒரு மன ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கேயும் வெக்கேஷன் போயிட்டு வரலாமா, எங்கேயும் போயிட்டு வரலாமானா இங்கே வேலை வேறு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற உங்கள் மனசே சொல்லும். இதையும் சொல்லுவேன், அதையும் சொல்லுவேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, விநாயகன் வழிபாடு. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோணி இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றன. பிள்ளையார வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துட்டோம், அந்த காரியத்தை முடிஞ்ச வரைக்கும் அந்த காரியத்தை முயற்சி பண்ணி ஜெயிச்சிடணுங்கிற ஒரு தீவிரமான சிந்தனைகள் வரும். பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாள். பிரயாணங்கள் இருக்கும், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், அப்படி பிரயாணங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். தம்பி தங்கிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் பண்ணுவேன், ஃபோனில் பேசி இமெயில் அனுப்பி ஒரு கான்ட்ராக்டை வாங்கிடுவேல், ரொம்ப சந்தோஷப்படுவது. யாராலும் முடியாத விஷயத்தை நீங்கள் சாதித்து வரக்கூடிய அற்புதமான நாள். பேச்சு திறமை, பேச்சு போட்டியில் இருந்துகிட்டு இருக்கிறவா, மேடை பேச்சாளராக இருந்துகிட்டு இருக்கோம், நகைச்சுவை நட்சத்திரமாக இருக்கவா, டிவியில் வந்துட்டு இருக்கிறவா, ஆன்லைனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி யூடியூபராக இருந்துருக்கா, சோசியல் மீடியாவில் இருக்கா, இன்ஸ்டா பிரபல்யமாக இருந்துருக்கிறவங்க, ஃபேஷன் டெக்னாலஜி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்தடுத்த லெவலை எட்டுறதுக்கு பலவிதமான தடங்களை தகர்த்தெறிஞ்சிட்டு ஜெயிச்சு வந்துடுவீங்க. நிறைய விஷயங்களில் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்த்தே பல நேரங்களில் உங்கள் மனசை தேர்த்தி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அன்பு எமோஷ்னலாக கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணுவேன், யாரும் நம்மளுக்கு துணை இல்லை, சரி இறைவன் இருக்காருன்னு சந்தோஷப்படுவீங்க. விருச்சிகராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நண்பர்களே, எப்பவுமே ஒரு விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப திடகாத்திரமான மைண்ட் இருந்துட்டு ரொம்ப கான்பிடென்டா இருந்துட்டோம்னா எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவாங்க. ஐஐடியில படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்துல வெளியூர் போய் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைச்சா, நர்சிங் லைன் படிக்கணும்னு நினைச்சுருக்க, வேலை வாய்ப்புக்காக தேடுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருந்துட்டு இருக்கும். சார் வீடு வாங்கணும் சார், சும்மா கிடையாது, கிண்டல் கேலி எல்லாம் பண்றான், கல்யாண வயசு நெருங்க போறது, எதுனும் சேர்த்து வச்சாதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே மனசுல ஒரு பெரிய திட்டம் போட்டு செயல்படக்கூடிய நாள். சேல்ஸ்ல இருந்துட்டு இருக்கிறவா, டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, லைஃப்ல பல நாள் நான் தவற விட்டேன் சார், இனிமேலாவது நான் வந்து சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஒரு பிசினஸ் எடுத்து பண்றவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், காஃபி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்துல கிஃப்ட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். முயற்சி விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னால் அதை அப்படியே திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயந்தான் நம்ம விடணும். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறான், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோம்னு இருக்க மாட்டேன், அதையே யோசிப்பேன். ஏன் உங்களுக்கு இந்த ரகசியம் தாங்காது, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், இன்னைக்கு முடியாது, ஒரு நாலு நாள் கழிச்சுன்னா நாலு நாள் தூங்கவே மாட்டேன், என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க, என்னை பற்றியா உங்களை பற்றியா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா, இந்த மாதிரி ஒரு பயம். சண்டை போட்டால் கூட எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் போ, என்ன தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப அந்த ரகசியத்தை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ரகசியத்தை வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டேன்னா அந்த சஸ்பென்ஸ் உங்களால் தாங்க முடியாது. தனுசு ராசிக்கு இப்படி தான். இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னா குரு வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி நண்பர்கள், எப்பவுமே விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எஸ், ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துட்டோம்னா தப்பு கிடையாது, போட்டி போறையா போட்டுக்கோ, ஜெயிக்கணுமா ஜெயிச்சுக்கோ, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் பார்ப்போம், மேலே இருக்கிற கடவுள் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஸ்லோ ப்ராசஸிங் பண்ணி அதை வின் பண்ணிட்டு வந்துடுவேன். அது உங்ககிட்ட இருக்கிற சிறப்பு, தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது, வீட்டுக்குண்டான பொருட்கள் வாங்குறது, நகை வாங்குறது, ஆபரணம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை மற்றவர்கள்ட்ட கற்றுக் கொடுக்க மாட்டீங்க. படிக்கட்டும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அது தெரிஞ்சுக்கிறது கொஞ்ச நாள் வந்து வேலை பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி ரொம்ப ஸ்டபர்னாக இருந்துட்டு இருப்பேன். மற்றவா பார்க்கறதுக்கு பயங்கர கோவக்கார ஆள், கோவக்கார பெண்ணு அப்படியெல்லாம் சொல்லுவா, இந்த காதலை வாங்கி அந்த காதை விட்டுறேன், ஏன் எதற்கு, இப்படி இருந்தா தான் மதிப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். பல் சம்பந்தமா, கால் சம்பந்தமா, நகை சுத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கிளீன்லினஸ் தேவை. இது சரியில்லைன்னா உடனே சுத்தம் பண்ணிடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம். நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதிச்சிரு சாணக்கியமா, அதே மாதிரி ஒரு விஷயத்துல ரொம்ப சாதுரியமா அந்த காரியத்தை வெற்றி பெற்றுவீங்க. முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேல, அதுல ஏதாவது ஒரு ஐடியா கிடியா பண்ணி அதுல ஜெயிக்காம விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். சிறு சிறு விஷயங்கள்ல ஒரு ஒரு ஒரு ஒரு வைராக்கியமா அதை எடுத்துட்டு செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு கிடைக்கும், அது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைய தினத்துல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை சார், ரொம்ப என்னமோ டல்லாக இருந்துட்டு இருக்குன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும், கூட இருக்கிறவாளுடைய ஜாதகத்தையும் முதல்ல செக் பண்ணிக்கணும். இன்றைய தினத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். விற்காத பொருள் விற்கும், வாங்கணுங்கிற பொருள் வாங்குவீங்க, கனவுகள் பலிதமாகும், நினைச்ச காரியம் நன்மையே நடத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் காரிய சக்சஸ் ஆகிடும். சிலது தடங்கள் ஆனால் கூட பின்னாடி அந்த காரியம் வெற்றி பெற்றுவிடும். முயற்சி திருமணையாகும், விடாமுயற்சி வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள். இன்னைக்கு இந்த தினத்தில் பெருமை சேர்க்கக்கூடிய நாள். நாலு பேருக்கு முன்னாடி சொல்லும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷப்படுவில் பாரா நம்மளை பற்றி பாராட்டுறாளேன்ற ஒரு பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் கல்யாணம் ஒன்று வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, வாடகைக்கு வீடு விட்டுருக்கிறவங்க, லேண்ட்லார்டாக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்கள் கூடி வரும் இன்றைய தினம். உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்பட்டுப்பில் சந்தோஷப்படுவில் இன்றைய தினம். மீனராசி நண்பர்கள், வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து வானிலையில் வலம்பெற இருக்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்து.

0: தொடர்ந்து உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளும் கொச்சியாற்றிய தமிழொலி கலைக்கூடத்தின் ஊடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, புதிய தொலைபேசி இலக்கமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 0033 689 86 55 29. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0033 689 86 55 29. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: மகள் மயூரா, மருமகன் கஜேந்திரா.
0: கஜேந்திரா மயூரா,
1: மயூரா தம்பதிகள் இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு பலகாரம் வாழ வாழ்த்தி கொண்டு மயூரா தீர்க்க சுமங்கடியாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சோதரி, இந்த தகவலை அறிய தந்த உங்களுக்கு நன்றிகள். கஜேந்திரா மயூரா தம்பதிகள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சதீஷ், நலமா
2: இருக்கிறீங்க? இந்த திருமணத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மயூரா கஜேந்திரன் அவர்களுக்கு இந்த குமரி திருமணம் வாழ்த்து கொண்டு வேண்டும். வணக்கம்.
0: நன்றி சகோதரம், உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஏன் உள்ள சத்தமா வச்சிருக்கேன் வீடியோ? மெல்லாம வைக்க, சவுண்ட மெல்லாம வச்சு கேளுங்களேன். நல்லமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா? சரி சொல்லுங்கள்.
3: திருமணம் கொண்டாடும் கஜேந்திரா மயூரா,
0: மயூரா
3: 16 குழந்தைகளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ்த்துக்களால் அவர்களை வாழ்த்துகின்றேன்.
0: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மிக மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி
3: நன்றி நன்றி.
0: அவர் திருமதி ஜோசரி அம்மா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம்
4: காலை. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சிவசுந்தரி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
4: ஓ, நாங்கள் குடும்பத்துல வெறுமையே நலமா இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் ஏனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திருமதி கஜேந்திரா மயூரா தம்பதிகளுக்கு எமது குடும்ப சார்பான மன நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு மங்கள் இதய நிறைந்த நன்றிகள். இத்தாலியில் வசிக்கும் ஜேசுதாசன் அவர்களுடைய அன்பு மகள் மயூரா கஜேந்திரா தம்பதிகள் இன்று தங்களது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தம்பதிகள் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்க்கையை மகிழ்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புற வணக்கம். வணக்கம் கலா, நலமா இருக்கிறீங்களா? கலா, சத்தம் வருது இல்ல, குறைவா வருது.
5: இன்று திருமண நாளை கொண்டாடும் கஜேந்திரா மயூரா,
0: நல்ல பேர் என்ன? ரெண்டு
5: நல்ல வடிவான பேர் ரெண்டு பேருக்கும். அந்த தம்பதிகள் இன்று போல் என்றும் தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு எல்லா வளங்களும் பெற்று நெடுகுழி காலம் வாழ்க வாழ்க என்று எனது குடும்பம் சார்பாக அவர்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன் அண்ணா. நன்றி
0: நன்றி கலாராணி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த தம்பதிகளை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி அண்ணா. நீங்க கலாண்டே சொல்லுங்க.
0: கலா, நன்றி கலா. அவர் கலாராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ளுங்கள், வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பர்கள். உங்களுக்காக புதிய இலக்கத்தோடு வாட்ஸ்அப் வந்திருக்கின்றது. வாட்ஸ்அப்பை அனுபவிக்கின்றார் எங்களுடைய ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன்.
6: வணக்கம் ராஜா.
0: நல்லமா இருக்கிறீங்களா?
6: வைபருக்கு
0: ஒருத்தரம் அடிக்கிறார்கள், வைபருக்கு ஒருத்தரம் அடிக்கிறார்கள் இல்ல? நன்றி. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் வதனி மோகன் அவர்கள். வதனி வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா?
7: நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாக இருக்கிறதாமல் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். மயூரா சயேந்திரா, இந்த தம்பதிகள் இன்று போல் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் நினைவிடியாது. தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் வளர்த்துடன் நூறாண்டு காலம் வாழ்க, வாழ் நோய் நொடியின்றி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் பாமா. என்ன சுணக்கம் பாமா?
8: சுணக்கமா போச்சு.
0: போச்சு என்ன? ஓகே. நல்லா இருக்கிறீங்களா?
8: ஆமா. நீங்க நல்லா இருக்கிறீங்களோ?
0: நாங்க நல்லா இருக்கிறோம்.
8: நன்றி நன்றி. இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கஜேந்திரா மயூரா தம்பதிகள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக தீர்க்க சுமங்கலியாகவே என்றும் வாழ்வோன்னு வாழ்த்தி விட வருகிறோம். நன்றி
0: நன்றி சகோதரி. உங்களுடைய அன்பான வாழ்த்துகள் அந்த தம்பதிகளை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். நன்றி. அவர் திருமதி பாமா ராஜரத்னம் அவர்கள் வாழ்த்தி சென்றார்.

0: வைத்துக் கொண்டிருக்கின்ற பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம், இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக ஜெயசுதாஸ் அவர்களுடைய அன்பு மகள் மயூரா அஜேந்திரா தம்பதிகள் இன்று போல் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கையின டிஆர்டி தமிழ்நாடு குடும்பம் வாழ்ச்சியை மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில் வருகின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட இருவர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதன்போது நீதிமன்றம் இருவரையும் எதிர்வரும் 13 தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஐக்கிய ராஜ்ய என்கின்ற ஒற்றியாட்சி முறைமையை இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்க்கிறது என்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி உருவாக்கப்பட்டதே சமஸ்தி தீர்வொன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே என்றும் சமஸ்தியை மிக மோசமாக கேலி செய்தவர்களே இன்று சமஸ்தியை பற்றி பேசுகிறார்கள் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதகுளிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பன தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்றை ஆரம்பிப்பதற்கும் பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடு ஒன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு வங்கி ஒன்றை நிறுவுவதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தியிருக்கிறது. ஹெய்டியில் இலங்கை படையினரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அத்தோடு தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கை இயல்பாக்கும் வகையில் தற்போது மீண்டும் படைகள் அனுப்பப்படும் தீர்மானம் அமையக்கூடாது, எனவே படையினரை அனுப்பி வைப்பதற்கு முன்னதாகவே நம்பகமான பரிசோதனை மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் வலியுறுத்தியிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவை தயாரித்தல் மற்றும் அதனை மக்கள் மயப்படுத்தல் ஆகிய பணிகளை முன்னெடுப்பதற்கு வரவு தயாரித்தல் குழு, பிரச்சார குழு மற்றும் மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழு ஆகிய 3 குழுக்களை நியமிப்பதற்கு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழு தீர்மானித்திருக்கிறது. தேர்தலில் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆளும் தரப்பினர் எமக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2018 எமது நல்லாட்சி அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீட்டை வழங்கியது. அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதில் உறுதியாக இருந்தார். நாங்களும் ஒத்துழைப்பு வழங்கினோம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருள் வகைகளின் விலையை குறைத்து திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. லங்கா ஐஓசி நிறுவனமும் தனது எரிபொருள் விலைகளை திருத்தி அமைப்பதாக அறிவித்திருக்கிறது. நாளை அறிவிக்கப்பட உள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்பு வழங்கப்படாவிடின் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் இதனை குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சட்டப்படி சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் தண்டனைக்கு உள்ளாகாமல் அவற்றை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை தென்னை ஏற்றுமதி மூலம் $514 மில்லியன் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பில் உடைந்து வீழ்ந்துள்ள புதிய பாலத்துக்கு பதிலாக பீலிரக பாலத்தை தற்காலிகமாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹத்தனேத்தி தெரிவித்திருக்கிறார். வருமான வரி திணைக்கள அதிகாரி என போலியாக நடித்து நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. எல்லம் மற்றும் தியன பகுதிகளில் கமானா என்ற விடுதிகளை அமைத்து தருவதாக கூறி அரசு அதிகாரிகள் மற்றும் பக்தர்களிடம் சுமார் 120 மில்லியன் ரூபாய் பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அபினவ நிவகல் பெரமன கட்சியின் தலைவர் அமித் வீரசிங்காவை எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு தெல்தனிய நீதவான் கமல் சஞ்சய ஜெயதிலக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இலங்கையில் பௌத்த துறவிகள் எதிர்கொள்ளும் ஒடுக்க நெறி, ஒழுக்கக்கோவை மீறல்கள் மற்றும் சிவில் பிரச்சனைகளை கையாள்வதற்கும் அவர்களின் உன்னத நிலையை பாதுகாப்பதற்கும் என பிரத்யேகமான விசேட பௌத்த நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று பலாங்குட ஹஸ்பத்திரர் வலியுறுத்தியிருக்கிறார். கடுவலை பகுதியில் பதிவு செய்யப்பட்ட குடிநீர் விநியோகம் என்ற போர்வையில் மிக ரகசியமாக நடத்தப்பட்டு வந்த மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை மேல்மாகாண வடபிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள். இந்த சோதனையின் போது 18,500 மேற்பட்ட மதுபான போதர்கள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்துடன் 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பெத்துக்களில் குறைந்தது 4 உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. சிறிபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜெயந்திவேவ பகுதியில் நேற்று தொல்பொருள் மதிப்புமிக்க செம்பு பாத்திரம் மற்றும் ரத்தின கற்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்தர்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோகந்தர பகுதியில் நேற்று அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் போலி இலக்க தகடுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயர் அன்றன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புனித பாப்பரசர் 14 லியோவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாளாவிய ரீதியில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 85,712 இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதிலும் பதிவாக நோயாளிகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியத்தில் கூடுதலாக 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. டெல்லியில் 2027ஆம் ஆண்டு ஜனவரி முதல் புதிய ஓட்டோ ரிக்ஷாக்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க மின்சார ஓட்டோக்களாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று டெல்லி அரசின் முடிவுக்கு ஓட்டோ தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடனான 2வது நாள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகம் நடத்தும் தோழமை கட்சிகளுக்கான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீனுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் நேற்று நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய தமிழக வெற்றி கழக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நேற்று போராட்டம் மறியல் நடைபெற்றிருக்கிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு 2029 மக்களவைத் தேர்தலிலே அமல்படுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. எல்லை விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா அதிகாரிகளிடையே 1,100 முறைக்கு மேலே பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக ஓய்வு பெறவுள்ள ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி நேற்று தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவுடனான போரில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் அயோத்தில்லா கொமேனியின் இறுதி சடங்கில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விற்பனை மற்றும் விநியோகத்தின் மீதான கட்டுப்பாடுகளை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழியை கற்பிப்பது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் தாதாஜி தகடு புசே தெரிவித்திருக்கிறார். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்நிலை தலைவர்கள் செய்த சதியால் நடந்தது என்று மாநில நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. வெளிநாடு செல்ல பயன்படுத்தப்படும் கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணங்கள் நாளை முதல் உயர்த்தப்படுகின்றன. கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணம் 1,500 to 2,500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் குறைந்து 1,04,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரித்தானியாவில் தஞ்சம் கோருவோர் வேலைவாய்ப்பு பெற்று வருமானம் ஈட்ட தொடங்கிய பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தங்குமிடம் மற்றும் அரசாங்க உதவிகளுக்கான செலவிலிருந்து அதிகபட்சமாக 10,000 pounds வரை திருப்பி செலுத்த வேண்டிய புதிய திட்டத்தை பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஈரானிய பேராளர்கள் அமைதி உடன்பாட்டின் விவரங்களை முடிவு செய்ய கத்தார் செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் தெரிவிக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். 4 ஆண்டு போரில் உக்ரைன் நடத்தும் இடைவிடாத தாக்குதல் அதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தரவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களில் பயங்கரவாதிகள் 29 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மத்திய காசா பகுதியில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் தங்கியிருந்த தற்காலிக முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டார்கள். சிறுவனின் தாய் உட்பட 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். வடக்கு ஜெர்மனியின் ஸ்டெட் நகரில் உள்ள இளைஞர் நல காப்பகத்தில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். வெனிசுலாவை 100 ஆண்டு காணாத நிலநடுக்கம் உலுக்கிய நேரத்தில் திருட்டு சம்பவங்களும் அங்கு தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 விமானத்தின் தேடல் பணி இன்னமும் 1 ஆண்டுக்கு நீடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சிறுவர்களை தடுக்க தவறும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கான அபராதத்தை 2 மடங்காக்க திட்டமிட்டு வருகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்திருக்கும் பிரபல ஈஃபில் கோபுரத்தை மின்னல் தாக்கியிருக்கிறது. அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சியின் காணொளிகளை பலர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார்கள். கண்கொள்ளா காட்சி என்று பலர் இதற்கு பாராட்டம் தெரிவிக்கிறார்கள். ஐரோப்பாவில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெயிலின் தாக்கத்தை உணர்த்தும் வகையில் சூரிய வெப்பத்தில் ஆம்லெட் சமைக்கும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் சீனாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக கருதப்பட்ட பிரபல தொழிலதிபர் குவா வேங்கியூக்கு $1 பில்லியன் நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் அமெரிக்க நீதிமன்றத்தினால் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. போஸ்னியா ஹெர்சோவிகினா பற்றி ஒன்றும் தெரியாது, தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை என்று பெருமையாக கூறிய அமெரிக்க செய்தியாளருக்கு எதிராக கண்டனங்கள் குவிந்து வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் விலங்கு காப்பகத்தில் 117 நாய்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான நாய்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது. 600க்கும் மேற்பட்ட நாய்களின் கழுத்துப்பட்டைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. அருகி வரும் வனவிலங்குகளின் சட்டவிரோத விற்பனை பேஸ்புக் பக்கத்தில் அதிகரித்துள்ளது. மெட்ரா தனது தளங்களில் இதுபோன்ற விற்பனைகளை தடுக்க தவறுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தந்தை நெடுங்காலமாக ஆசைப்பட்ட ஜெர்சியை வாங்கி கொடுத்த மகன் இணையவாசிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறார். அந்த மகனுக்கு வயது 12. உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள திபெத் தொடருந்து நிலையம் வெற்றிகரமாக 20 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. உங்கள் தொலைபேசி எண்ணை மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு பயனர் பெயரை மட்டும் பயன்படுத்தி மற்றவர்களுடன் இணைவதற்கான வசதியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் டென்னிஸ் கேலண்டரின் 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டன் லண்டனில் நேற்று தொடங்கியது. முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்சிச் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற, ஆடவர் பிரிவில் நோர்வேயின் கெஸ்பர் ரூட், ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபல்ஃப் தோல்வியை தழுவியுள்ளார்கள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டுக்கு இந்திய மகளிர் அணி உட்பட 4 அணிகள் தகுதி பெற்றிருக்கின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பையின் 19வது போட்டி நாளில் பிரேசில் ஜப்பானை 2-1 என்று வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து ரவுண்ட் 32 நோக் அவுட் போட்டியில் 4 முறை உலக சாம்பியனான ஜெர்மனி அணியை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் பராகுவே அணி 4-3 என்ற கணக்கில் வீட்டுக்கு அனுப்பியுள்ளது. கால்பந்தாட்டத்தில் ஜெர்மனியை வீழ்த்திய பராகுவே அணியின் அசாத்திய வெற்றியை கொண்டாட தேசிய விடுமுறையை அறிவித்திருக்கிறார் பராகுவே அதிபர் சாண்டியா கோபெனா. இன்றைய நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று அவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு மொரோக்கோ முன்னேறியிருக்கிறது. தோல்வியடைந்த நெதர்லாந்து உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. தென்கொரிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவி விலகியிருக்கிறார். தென்கொரிய உலக கிண்ணத்தின் நோக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. அதனால் அணியின் பயிற்சியாளர் கொங் மியூ போ பதவி விலகுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்ற வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 382.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 107.78 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.62 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.06 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.88 ரூபாய். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 125.20 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 66.47 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜினா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டு கிஷன் கறி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 Mine de Paris,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரும்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:17, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: காலவேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தோட்டம். காலை பூந்தோட்டம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றெல்லாம் ஆதங்கப்படும் அன்பு உறவுகளுக்காக புதிய வாட்ஸ்அப் இலக்கம் உங்களுக்காக வந்திருக்கின்றது. புதிய வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 0533 689 86 55 29. மீண்டும் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் நீங்கள் அமைதியிலும் இணைந்து கொண்டு பாடலை கேட்கலாம், வைபரிலும் இணைந்து கொள்ளலாம். 0533 689 86 55 24. இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ். நலமா இருக்கீங்களா சதீஷ்? நல்லா இருக்கிறோம், நன்றி உங்களோட அன்புக்கு.
1: பாட்டு
0: உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பாடலை தருகின்றேன், நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் பிரான்சில் இருந்து. அவர் கேட்ட பாடலை தருவதற்கு முதல் அடியார்களுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா. நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொலைபேசி இலக்கம் 0535 91 44 79.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சதீஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 9:25 ஐக்கியராஜ்யத்தில் 8:25 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: அன்பான காலை வணக்கம் ராஜா.
0: சத்தம் காணாது விபி, என்ன சாப்பிடுற இல்லை போல நல்லா சத்தம்
1: காணாமே இருக்கா?
0: ஓ இப்ப சரி,
1: கொஞ்சத்து முன்னாள் நிளம்பிருந்தான், இப்ப தேநீர் அருந்தி
0: கொண்டிருக்கிறேன்.
1: போனா தானே கொஞ்சம் உசார் வேற.
0: எத்தனை வருது அவங்களுக்கு?
1: இல்ல ராஜா, கொஞ்சம் கஷ்டம் தான், பேனை போட்டுட்டு எங்க சின்னராசா திரைப்படத்துல இருந்து என் பாண்டி சீமையோரமா என் மாமன் வீட்டை தோட்டம் உள்ள பாட்டம்.
0: எங்க சின்னராசா இல்லையோ?
1: எங்க சின்னராசாவோ
0: பாக்கியராஜ் நடிச்சு
1: பாக்கியராஜன் ராதாவும்.
0: என்ன பாடல்? நான் கேட்காத பாடலா கிடக்கு.
1: என் பாண்டி சீமை ஓரமா என் மாமன் வீட்டு தோட்டம் என்று வேற.
0: என் பாண்டி சீமை ஓரமா
1: மாமன் வீட்டு தோட்டம்
0: பார்த்தீங்களா?
1: ஓம் ராஜா நமக்கு பார்த்துருக்கோம்.

வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: ஒலித்த பாடலை விரும்புகிறார் விபி அவர்கள். விபி அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். மார்சலின் நலமா இருக்கிறீங்களா?
1: மார்சலின்
0: எல்லோரும் நலமா இருக்கணும். நன்றி மார்சலின். என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: சொன்னால் மொரோக்கோ காண்டியும் பராகுவாய் காண்டியும் கேட்கிற நேரம்னு சொன்னால் ஃபுட்பாலில் ஆதிக்கம் இவர்களுக்கு தான் என்ற மாதிரி யூரோப்பியன் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த சரித்திரம் எல்லாம் மாறப்போகுதுன்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு அவண்டி இப்பாடு கேட்குறேன்.
0: எந்த பாட்டு கேட்குறீங்க?
1: இப்படை தோக்கின் எப்படை வெல்லும்
0: வெற்றிய நாளே சரித்திரம் சொல்லுமா? அந்த பாட்டா? அது நீங்க இப்படி தோற்கும் அப்படி வேணும்
1: சொன்னா அது நம்ம மனதில் இருக்கிறது அனைவரும்
0: பாட்டு மாத்திரம்
1: நோக்கம் வந்தால்தான். ஏன்னு சொன்னால் ராஜான சரியான ஓவரான கதைகள் இதுகள் என்ன இவங்களை எப்படி சொல்லுவோம் நினைப்பாங்க சொல்லுங்க பாபம். இன்னொரு அடிக்கத்தாரமான தான் சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டு இருக்கிறார்கள்.
0: எனக்கு ஃபுட்பால பற்றி பெருசா தெரியாது.
1: அதை சொல்லல, நான் பொதுவா கதைக்கிறேன் விளங்கிட்டு அவங்களுக்கு. இன்னொருதான் அடிச்சு தாரமான இவங்க அது செத்து கிடக்க போய் சாப்பிட்ற ஆக்கள்லாம் இவங்க.
0: ஓகே பாப்பா, உங்களுடைய சரித்திரம் அப்படி இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் மார்சலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 9:37 ஐக்கியராஜ்யத்தில் 8:37 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபாஷினி, நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்க நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். எப்படி இருக்கு? என்னல் தொடக்க கூடிய மாதிரி இருக்கின்றதா?
1: ஓ, நல்லா இருக்கு.
0: என்ன காத்து வருது?
1: ஆமா, காத்து வருது.
0: உண்மையாவா?
1: உண்மையாதான்.
0: வாழ இடி ஒன்றும் இல்லை?
1: வெயில போறேன் போவேன். அளவு காலம் இல்ல, உள்ள நான் போவேன். காலமே சில நேரம் போவேன்,
0: சில நேரம் போவேன்.
1: நான் வந்து பாமா ருக்குமணி உடத்தில் இருந்து நீ ஒரு கோடி மலர் கூடி உருவானவள்.
0: பாமா ருக்குமணி?
1: ஆமா.
0: ஆறு பாமா ருக்குமணி
1: படத்தில் நடித்த வைக்கராசமா வந்த முதல் மனைவி பிரவீனாவோட. ஆமா,
0: பாத்தீங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இப்படி படிச்சிருந்தீங்கன்னா இங்க போய் டீச்சரா இருப்பீங்க.
1: அதான் இங்க சேர்க்கணும். முதல்ல அங்க ஊர்ல படிச்சிருந்தா இப்ப போயிருப்பீங்க. இங்க வந்தா இப்ப உங்களோட உங்களோட எல்லாம் படிச்சு
0: முன்னுக்கு மணிக்கு யார் விஷயம் வச்சது? பாமா ருக்கு மணிக்கு
1: எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா.
0: பாத்தீங்களா, இவ்வளவு கிட்டிக்காரங்க இருக்கிறீங்க.
1: கண்ணதாசன்
0: கட்டாயம் எழுதுவார். பாப்போம், கேட்டு பாப்போம். எனக்கு தெரியல. நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாஷினி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது.

0: சுபாசினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற கேட்டீர்கள் அன்புடவர்களே. நேரம் சரியாக 9:43 ஐக்கியராச்சியத்தில் 8:43. அன்பு உறவுகளை, உங்களுக்காக புதிய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்காக வந்திருக்கின்றது. 0033-689-86-55-29 மறந்து விடாதீர்கள் அன்பர்களே, எழுதி வையுங்கள். 0033-689-86-55-29. அதேபோல் இப்பொழுது 4 தொலைபேசிகள் உங்களுக்காக, உங்கள் வரவுகை தொகை கூடி வருவதனால் இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலவணி. நலமா இருக்கீங்களா கமலவணி?
1: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா, நீங்க?
0: நல்லா இருக்கிறோம் கமலவணி. இந்த பாட்டு அடிக்க ஒரு பாட்டு இல்ல, சுபாஷினி கேட்ட பாட்டு
1: அடிக்க ஒரு பாட்டு இல்ல,
0: பாட்டு உங்கள பாட்டு தான் அடிக்க போகுது பாப்போம்.
1: நான் வந்து எனக்கு இந்த அந்த பாட்டு கேட்கணும் போல இருந்தது.
0: உங்களுக்கு நெடுவில் எல்லா பாட்டும் கேட்கணும். நல்ல
1: பாட்டு
0: எழுதின பாட்டு இல்ல, அது அடிக்க ஆறாலும்
1: சுபாஷினியோட
0: தகவலின் படி அந்த பாடலும் கண்ணதாசன் தான் எழுதினு சொல்றாரு. இப்ப நீங்க கேட்ட பாடலும் கவியரசருடைய கவிதை வரிதான். விஸ்வநாதனுடைய இசரெண்டும் சனகாது உறுதிப்படுத்த முடியல. ஒரு கோடி மலர் தூவி அருமையான கவிதை வரியான பாடல். அதே போல் இந்த பாடல் நீங்க கேட்ட பாடல அந்த
1: மாதிரி
0: அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும். நான் அந்த சின்னப்படியே நான் கேட்க பாடிக்கன்னு தெரிஞ்ச பாட்டுகள்
1: அடி
0: கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதல்ல. அப்புறம் என்ன பாட்டு ஜோதிச்சீங்க? முத்தம் இருக்கு திறந்து பார்க்க நேரம் இல்லை. அந்த பாட்டை கேட்க போறீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன். அப்படியே எங்களை விஸ்வநாதனுடைய இசையை கேட்டு பாருங்களேன். சந்தன் கண்ணதாசனுடைய சொந்த கவிதையோடு துவங்கிய பாடல்கள்.

0: あんまりよ。
1: タナナナナタナナナナタナナ。ラディヨンナアドムアラギラアドムカンガル。
2: サバシ。
1: カビダイ。

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் கமலமணி அவர்கள். கமலமணி அவர்களுக்கும் அவரது நன்றிகள். வறுமை நிறம் சிவப்பு திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்தது அன்புறவை. காலை பொந்தல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவ சுந்தலிங் அவர்கள். எப்படி வீட்டுக்கு விட்டுட்டார்களா?
1: வந்து சேர்ந்துட்டேன்.
0: எப்படி நீங்க இப்படி இருந்தீங்க பொறுமையா?
1: அதான் என்ன செய்யறது, கிட்ட கிட்ட இருந்தா அங்க வாங்குவோம், அங்கேயும் நடுகளும் இருக்கிறது, இங்க வாங்குவோம், அங்க வாங்குவோம்னா போத்தான் வேணும்.
0: எவ்வளவு பிறந்த நாள் எல்லாம் போயிட்டு எவ்வளவு மிஸ்
1: பண்ணிட்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன்.
0: எவ்வளவு ஸ்பான்சர் எல்லாம் போனது, நான் உங்களை தான் அடிக்கடி நினைச்சு கொண்டே இருப்பேன்.
1: உண்மையிலே எங்க இருந்தாலும் எங்கட வாழ்த்து எல்லோருக்கும் கிடைக்கும்.
0: அதெல்லாம் போய் ரேடியோல ரேடியோல வந்து சொல்றதுதான் உண்மை.
1: அதான் இவர் மூத்தவன் பேரனே வளர்ந்துட்டார். அத சொல்ற ஆமா, நீங்கள் அங்க நிக்கிறீங்கள, இங்கே
0: தான்
1: முதல் முதல் உங்களுக்கு வந்த
0: அதையும்
1: சொல்றேன்.
0: அவியல்
1: ரெண்டு பேரும் ஆமா, நீங்க இங்க
0: நிக்கிறீங்க.
1: ஓமாமா வானத்து போல படத்துல இருந்து ரோஜா பூ மாலையிலே ஒரு முல்லை பூச்சி
0: இருக்கிறது எனக்கு.
1: அப்ப அது அவியலும் குழந்தை விடிக்கு அழுதழுதான்
0: போனவன். நீங்க எந்த பேரில் பாசம் கூட?
1: எல்லாம் பேர பிள்ளையர்
0: ஒன்றுதானே.
1: உண்மையில உண்மையில தானே. எனக்கு அந்த அமெரிக்கால இருக்கிற மூன்று பேர், இங்க மூத்தவா குரால், அவ மற்றவா கடைசிக்கு ரெண்டு, ஆறு பேரும் எனக்கு கண்கள்
0: தான். ஒரு அனுபவம் வேணும் என்ன?
1: ஒரு மல்லிப்பூ சேர்றதும்
0: நேற்று பார்த்தா சாசிக்க மாட்டாசம் பார்த்தா.
1: நேற்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். உண்மையில மூன்று பாடலும் அந்த அட்டகாசமான பாடல்கள் தான் எழுதி இருக்கிறா.
0: அப்ப நான் செய்தது சரியில்லையா? உள்ள
1: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி சிவசுந்தரம் அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானொலியில் விளம்பர இருக்கின்றது மணித்தியால செய்திகள்.
1: பாரிஸ் லாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0656216115. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

0: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 44 440 60 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல். காஷ்ரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் அரச ஊழியர்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச விமர்சித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட இருவர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதன்போது நீதிமன்றம் இருவரையும் எதிர்வரும் 13 தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஐக்கிய ராஜ்ய என்கின்ற ஒற்றியாட்சி முறைமையை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கிறது என்றும் இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே சமஸ்டி தீர்வொன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே என்றும் சமஸ்டியை மிக மோசமாக கேலி செய்தவர்களே இன்று சமஸ்டியை பற்றி பேசுகிறார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதகுழிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பன தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறையொன்றை ஆரம்பிப்பதற்கும் பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடு ஒன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு வங்கி ஒன்றை நிறுவுவதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தியிருக்கிறது. ஹெய்டியில் இலங்கை படையினரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அத்தோடு தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கை இயல்பாக்கும் வகையில் தற்போது மீண்டும் படைகள் அனுப்பப்படும் தீர்மானம் அமையக்கூடாது. எனவே படையினரை அனுப்பி வைப்பதற்கு முன்னதாகவே நம்பகமான பரிசோதனை மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான சேத்திட்டம் வலியுறுத்தியிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவை தயாரித்தல் மற்றும் அதனை மக்கள் மயப்படுத்தல் ஆகிய பணிகளை முன்னெடுப்பதற்கு வரவு தயாரித்தல் குழு, பிரச்சார குழு மற்றும் மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழு ஆகிய 3 குழுக்களை நியமிப்பதற்கு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழு தீர்மானித்திருக்கிறது. தேர்தலில் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆளும் தரப்பினர் எமக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2018 எமது நல்லாட்சி அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீட்டை வழங்கியது. அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதில் உறுதியாக இருந்தார். நாங்களும் ஒத்துழைப்பு வழங்கினோம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருள் வகைகளின் விலையை குறைத்து திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. லங்கா ஐஓசி நிறுவனமும் தனது எரிபொருள் விலைகளை திருத்தி அமைப்பதாக அறிவித்திருக்கிறது. அரசாங்கத்தினால் அண்மையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்ட போதிலும் மண்ணெண்ண விலை குறைக்கப்படாமை மற்றும் தமக்கு வழங்கப்பட இருந்த மானியங்கள் இதுவரை கிடைக்கப்பெறாமை குறித்து கடத்தொழிலாளர்கள் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாளை அறிவிக்கப்பட உள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்பு வழங்கப்படாவிடின் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் இதனை குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சட்டப்படி சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் தண்டனைக்கு உள்ளாகாமல் அவற்றை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை தென்னை ஏற்றுமதி மூலம் $514 மில்லியன் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பில் உடைந்து வீழ்ந்துள்ள புதிய பாலத்துக்கு பதிலாக பெயிலிரக பாலத்தை தற்காலிகமாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹத்தனேத்தி தெரிவித்திருக்கிறார். வருமான வரி திணைக்கள அதிகாரி என போலியாக நடித்து நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது.
எல்லை மற்றும் தியன பகுதிகளில் கமானா என்ற விடுதிகளை அமைத்து தருவதாக கூறி அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்களிடம் சுமார் 120 மில்லியன் ரூபாய் பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அபினவ நிவகல் பெரமன கட்சியின் தலைவர் அமித் வீரசிங்காவை எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு தெல்தனிய நீதவான் கமல் சஞ்சய ஜெயதிலக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இலங்கையில் பௌத்த துறவிகள் எதிர்கொள்ளும் ஒடுக்க நெறி, ஒழுக்கக்கோவை மீறல்கள் மற்றும் சிவில் பிரச்சனைகளை கையாள்வதற்கும் அவர்களின் உன்னத நிலையை பாதுகாப்பதற்கும் என பிரத்யேகமான விசேட பௌத்த நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று பலாங்குட ஹஸ்பதேரர் வலியுறுத்தியிருக்கிறார். கடுவலை பகுதியில் பதிவு செய்யப்பட்ட குடிநீர் விநியோகம் என்ற போர்வையில் மிக ரகசியமாக நடத்தப்பட்டு வந்த மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை மேல்மாகாண வடபிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள். இந்த சோதனையின் போது 18,500 மேற்பட்ட மதுபான போதர்கள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்துடன் 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பெத்துக்களில் குறைந்தது 4 உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. சிறிபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜெயந்திவேவ பகுதியில் நேற்று தொல்பொருள் மதிப்பு மிக்க செம்பு பாத்திரம் மற்றும் ரத்தின கற்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்தர்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோகந்தர பகுதியில் நேற்று அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் போலி இலக்க தகடுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயர் அன்றன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புனித பாப்பரசர் 14 லியோவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாளாவிய ரீதியில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 85,712 இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதிலும் பதிவாக நோயாளிகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியத்தில் கூடுதலாக 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. டெல்லியில் 2027ஆம் ஆண்டு ஜனவரி முதல் புதிய ஓட்டோ ரிக்ஷாக்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க மின்சார ஓட்டோக்களாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று டெல்லி அரசின் முடிவுக்கு ஓட்டோ தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடனான 2வது நாள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகம் நடத்தும் தோழமை கட்சிகளுக்கான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீனுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் வைகோவுக்கும் நேற்று நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய தமிழக வெற்றி கழக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நேற்று போராட்டம் மறியல் நடைபெற்றிருக்கிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு 2029 மக்களவைத் தேர்தலிலே அமல்படுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. எல்லை விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா அதிகாரிகளிடையே 1,100 முறைக்கு மேலே பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக ஓய்வு பெறவுள்ள ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி நேற்று தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவுடனான போரில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் அயோத்தில்லா கொமேனியின் இறுதி சடங்கில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விற்பனை மற்றும் விநியோகத்தின் மீதான கட்டுப்பாடுகளை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழியை கற்பிப்பது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் தாதாஜி தகடு புசே தெரிவித்திருக்கிறார். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்நிலை தலைவர்கள் செய்த சதியால் நடந்தது என்று மாநில நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சிதம்பரம் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பட்டாசு வெடிபத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இரவு 4 மணிக்கு மேலாக நீடித்த மின்வெட்டினை கண்டித்து பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வெளிநாடு செல்ல பயன்படுத்தப்படும் கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணங்கள் நாளை முதல் உயர்த்தப்படுகின்றன. கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணம் 1500 2500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரித்தானியாவில் தஞ்சம் கோருவோர் வேலைவாய்ப்பு பெற்று வருமானம் ஈட்ட தொடங்கிய பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தங்குமிடம் மற்றும் அரசாங்க உதவிகளுக்கான செலவிலிருந்து அதிகபட்சமாக 10,000 பவுண்ட் வரை திருப்பி செலுத்த வேண்டிய புதிய திட்டத்தை பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஈரானிய பேராளர்கள் அமைதி உடன்பாட்டின் விவரங்களை முடிவு செய்ய கத்தார் செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் தெரிவிக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். 4 ஆண்டு போரில் உக்ரைன் நடத்தும் இடைவிடாத தாக்குதல் அதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தரவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களில் பயங்கரவாதிகள் 29 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மத்திய காசா பகுதியில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் தங்கியிருந்த தற்காலிக முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டார்கள். சிறுவனின் தாய் உட்பட 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். வடக்கு ஜெர்மனியின் ஸ்டேட் நகரில் உள்ள இளைஞர் நல காப்பகத்தில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். வெனிசுலாவை 100 ஆண்டு காணாத நிலநடுக்கம் உலுக்கிய நேரத்தில் திருட்டு சம்பவங்களும் அங்கு தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 விமானத்தின் தேடல் பணி இன்னமும் 1 ஆண்டுக்கு நீடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சிறுவர்களை தடுக்க தவறும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கான அபராதத்தை 2 மடங்காக்க திட்டமிட்டு வருகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்திருக்கும் பிரபல ஈஃபில் கோபுரத்தை மின்னல் தாக்கியிருக்கிறது. அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சியின் காணொளிகளை பலர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார்கள். கண்கொள்ளா காட்சி என்று பலர் இதற்கு பாராட்டம் தெரிவிக்கிறார்கள். ஐரோப்பாவில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெயிலின் தாக்கத்தை உணர்த்தும் வகையில் சூரிய வெப்பத்தில் ஆம்லெட் சமைக்கும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் சீனாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக கருதப்பட்ட பிரபல தொழிலதிபர் குவா வேங்கியூக்கு $1 பில்லியன் நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் அமெரிக்க நீதிமன்றத்தினால் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. போஸ்னியா ஹெர்சோவிகினா பற்றி ஒன்றும் தெரியாது, தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை என்று பெருமையாக கூறிய அமெரிக்க செய்தியாளருக்கு எதிராக கண்டனங்கள் குவிந்து வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் விலங்கு காப்பகத்தில் 117 நாய்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான நாய்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது. 600க்கும் மேற்பட்ட நாய்களின் கழுத்துப்பட்டைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. அருகிவரும் வனவிலங்குகளின் சட்டவிரோத விற்பனை பேஸ்புக் பக்கத்தில் அதிகரித்துள்ளது. மெட்ரா தனது தளங்களில் இதுபோன்ற விற்பனைகளை தடுக்க தவறுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தந்தை நெடுங்காலமாக ஆசைப்பட்ட ஜெர்சியை வாங்கி கொடுத்த மகன் இணையவாசிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறார். அந்த மகனுக்கு வயது 12. உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள திபெத் தொடருந்து நிலையம் வெற்றிகரமாக 20 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. உங்கள் தொலைபேசி எண்ணை மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு பயனர் பெயரை மட்டும் பயன்படுத்தி மற்றவர்களுடன் இணைவதற்கான வசதியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் டென்னிஸ் கேலண்டரின் 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டன் லண்டனில் நேற்று தொடங்கியது. முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்சிச் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற, ஆடவர் பிரிவில் நோர்வேயின் கெஸ்பர் ரூட், ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபல் தோல்வியை தழுவியுள்ளார்கள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டுக்கு இந்திய மகளிர் அணி உட்பட 4 அணிகள் தகுதி பெற்றிருக்கின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பையின் 19வது போட்டி நாளில் பிரேசில் ஜப்பானை 2-1 என்று வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது.
உலகக்கோப்பை கால்பந்து ரவுண்ட் 32 நோக் அவுட் போட்டியில் 4 முறை உலக சாம்பியனான ஜெர்மனி அணியை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் பராகுவே அணி 4-3 என்ற கணக்கில் வீட்டுக்கு அனுப்பியுள்ளது. கால்பந்து ஆட்டத்தில் ஜெர்மனியை வீழ்த்திய பராகுவே அணியின் அசாத்திய வெற்றியை கொண்டாட தேசிய விடுமுறையை அறிவித்திருக்கிறார் பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா. இன்றைய நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று அவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு மொரோக்கோ முன்னேறியிருக்கிறது. தோல்வியடைந்த நெதர்லாந்து உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. தென்கொரிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவி விலகி இருக்கிறார். தென்கொரிய உலக கிண்ணத்தின் நோக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. அதனால் அணியின் பயிற்றுவிப்பாளர் கொங் மியூபோ பதவி விலகுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்ற வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 382.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 107.78 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.62 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.06 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.88 ரூபாய். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 125.20 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 66.47 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ, மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 13 rue Caille, 75 000 de Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: நேரம் சரியாக 10:23 அக்கராட்சத்தில் 9:23. இந்த நேரத்தில் பிரபல பேச்சாளர் கவிதா ஜவாஹர் அவர்கள் பேசிய பேச்சு ஒன்றை கேட்போம்.
5: வச்சிருக்கிறாங்க அவங்க, ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து சரவணனே பயந்து போயிட்டார். என்னங்க இப்படிலாம் தலைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு. இது தலைப்பு இல்லைங்க, ஆ முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய புத்தகத்துடைய பெயர் வந்து ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு நான் சொன்னேன். அருமையான புத்தகம், நீங்கள்லாம் ஒரு நல்ல வித்தியாசமான புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்க. கனடா நாட்டில் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிற இலங்கை தமிழரான ஆ முத்துலிங்கம் எழுதின ஒரு அருமையான புத்தகம். அன்னைக்கு ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னா, இந்த இவங்க ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தங்க பேர், பேருக்கு கீழே அந்த தலைப்பு, அதுக்கடுத்து இன்னொருத்தர் பேச்சாளர் பேர் தலைப்பு, என் பேரை கவிதா ஜவஹர் போட்டு கீழே ஒன்றுக்கு உதவாதவன் போட்டு அதுக்கப்புறம் பாரதி கிருஷ்ணகுமார் பேர் போட்டிருந்தாங்க. அவர் வந்த உடனே சொன்னார், நீ கொடுத்த தலைப்புல வாசிக்கிறவன் பூரா ஒன்றுக்கும் உதவாதவன் பாரதி கிருஷ்ணகுமார் அப்படின்னு வாசிட்டு போறாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷத்தை எல்லாம் அந்த மேடை எனக்கு தந்தது. அதற்கப்புறம் தான் நான் தமிழ்நாடு முழுக்க நிறைய புத்தகங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு கிடைத்தது. பெரம்பலூர் மாவட்டத்தை பற்றி பொதுவாக நான் சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், பெரம்பலூர் மாவட்டம் எண்ணிக்கையில் குறைந்த மக்களால் நிரம்பிய ஒரு மாவட்டம், ஆனால் எண்ணத்தால் நிரம்பிய மக்களால் நிறைந்த ஒரு மாவட்டம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பேச்சை இத்தனை பேர் பேசின பிறகும் இன்னும் 4 பேர் பேசினாலும் பேசுவதற்கு கேட்கிற செவிகள் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கிற மக்கள் நீங்கள் என்பதால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய சொல்கிறோம். நான் ஒரு வாக்கியம் ஒன்று படித்தேன், ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எழுத்திடம் எனக்கு பிடித்த ஒன்று, அது எப்போதும் என் கண்களை பார்த்தே பேசும். எழுத்திடம் எனக்கு பிடித்த ஒன்று, அது எப்போதும் என் கண்களை பார்த்தே பேசும். புரியுதா உங்களுக்கு? நீங்க புஸ்தகம் படிக்கும் போது மட்டும் கண்களை பார்த்து தான் பேச முடியும், பாசிக்க முடியும். அந்த எழுத்து உங்க கண்களால தான் உள்ள போகும். மற்ற எல்லாத்தையுமே பாட்டு கேட்டுக்கிட்டே ஒரு வேலை பார்க்கலாம், சினிமா கூட படம் ஓடிக்கிட்டே இருந்தா நீங்க காதுகளால மட்டும் கேட்கலாம். ஆனா எழுத்தை வாசிக்கும் போது கண்களால மட்டும்தான் வாசிக்க முடியும். எழுத்து கண்களை பார்த்து மட்டும்தான் பேசும். யார் கண்களை பார்த்து பேசுவாங்க? உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள், கண்ணியமானவர்கள் தான் கண்களை பார்த்து பேசுவார்கள். அப்படி என்றால் புத்தகம் உண்மையானது, ஒழுக்கமானது, கண்ணியமானது, நேர்மையானது. இப்படிப்பட்ட ஒன்றை வாசிக்காம இருக்கலாமா? சிலந்தி வலைக்குள்ள அதை தேடுற மாதிரி வைக்கக்கூடாது, அக்கா கவிதை சொன்ன மாதிரி. அதனால புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கண்களை பார்த்து வாசியுங்கள். ஏன்னா இன்னைக்கு மனிதர்களே கண்களை பார்த்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. முன்னாடி எல்லாம் கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசுன்னு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கவிஞனே எழுதுனான், கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், உன் கண்களை பார்த்த பிறகு எப்படி பேசுவது? எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. ஆனா இன்னைக்கு கண்களை பார்த்து பேசுகிற அந்த குணம் குறைஞ்சிருச்சு. ஒன்னும் மொபைலை பார்த்துக்கிட்டே பேசுறாங்க, சில பேர் வானத்தை பார்த்துக்கிட்டே பேசுறாங்க, நம்ம என்ன மேலேயா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் தரையை பார்த்துட்டே பேசுறாங்க, சில பேர் நம்ம முன்னாடி தான் நிற்போம் அங்கிட்டு பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. நம்மகிட்ட பேசுறாங்களா பின்னாடி இருக்கிறவங்ககிட்ட பேசுறாங்களான்னு ஒரு டவுட் வரும். சில பேர் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. கண்களை நேர்கொண்டு பார்க்கிற பேச்சு என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது தான் புத்தகம் என்பதை நாம் வாழ்நாளில் மறந்து விடவே கூடாது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்ன அப்படின்னா, நாள் கழிச்சு மார்ச் 8 இன்னைக்கு வந்து இந்த மேடையில ரெண்டு பெண்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம மாவட்ட

அது திறந்த உடனே ஒரு கதை, நீலா அப்படின்னு ஒரு கதை. இப்போ ரெண்டு மூணு நாளாக நீலா வந்து பளிச்சுனே இருக்கு. நாலஞ்சு நாளாக பௌர்ணமி முடிஞ்ச பிறகும் அப்படியே அதே ஒளியோடு இருக்கிறது. என்ன காரணம்னு கேட்டால், இப்போ தான் அந்த கரகணம் முடிஞ்சது, அதனால அது அப்படியே தான் இருக்குதுன்னு ஒருத்தர் வேற காரணம் சொன்னார். நீலா அப்படின்னு ஒரு பாப்பா, ஏழாம் வகுப்பு படிக்கிற அனுஷ்கா, ஒரு கதை எழுதியிருக்காங்க. குழந்தைகள் எழுதின கதை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாள் நிலா பார்த்தேன், அன்றுதான் நிலவையே அழகாக பார்த்தேன். வீட்டுக்கு சென்றேன், அன்று அம்மா அப்பா சண்டை போட்டு கொண்டார்கள். உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து திரும்ப நிலாவை பார்த்தேன். நிலவை பார்த்து விட்டு வீட்டுக்குள் சென்றால் அப்பா அம்மா சண்டையை நிறுத்திவிட்டு சகஜமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அன்று முதல் இன்று வரை அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு கொண்டால் நான் நிலவை பார்க்க சென்று விடுவேன். அவ்வளவுதான். குழந்தைகளுடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு இயற்கையை நீங்க நேசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இயல்பாக மாறி விடுகிறது என்பதை போற போக்கில் சாதாரணமா ஒரு ஏழாம் வகுப்பு பிள்ளை இந்த பெரம்பலூர் மண்ணில் பதிவு செய்திருக்கிறது என்றால் இந்த ஊர் எவ்வளவு சிறந்த ஊர் என உபேசா படித்த ஊர். அப்ப இந்த சிந்தனை இங்க வரத்தானே செய்யும். மார்ச் 8 மகளிர் தினத்தை பத்தி தான் நான் கொஞ்ச நேரம் பேசுறேன் அப்படின்னு. பொதுவா வந்து ஒரு காலத்துல மார்ச் 8 மட்டும்தான் மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த வாரம் முழுக்க கொண்டாடுவோம்ப்பா அப்படின்னு கொண்டாடினாங்க. இப்ப மார்ச் மாசம் முழுக்கவே மகளிர் மாதம் அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சுன்னா வருஷம் முழுக்கவே இனிமே மகளிர்களுக்கான வருஷம் தான் அப்படின்னு மாறப்போகுது. நான் ஒவ்வொரு லாஸ்ட் 2 வருஷமா மார்ச் 8 என்னுடைய முகநூல்லையும் வாட்ஸ்அப்லயும் இப்படி ஒரு பதிவு போடுவேன். பெண்ணே பெண்ணே, எட்டாத உயரத்தையும் 8 உனக்காகத்தான் மார்ச் 8. பெண்கள் ஆனா எட்டாத உயரத்தை எட்டிட்டாங்களா? பெண்கள் இன்னைக்கு சரிசமமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறத ஒரு 2 கவிதை ஒரு ஆண் கவிஞர் எழுதுனது. ஏன் இப்படி ஆண் பெண்ணு பிரிச்சு பாக்குறோம்னா, ஒவ்வொருத்தங்களுடைய பார்வையிலையும் ஒவ்வொரு விதமான சூழல் இருக்கிறது. அரண் அப்படின்னு ஒரு கவிஞர் பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தி ஒரு குட்டி கவிதை எழுதியிருக்கிறார். சன்னலில் தென்பட்டால் பாட்டி, பாட்டி வந்து அப்படி ஜன்னல்லையே தான் இருந்தாங்க, வீட்டு வெளியே வர மாட்டாங்க. ஜன்னலில் தென்பட்டால் பாட்டி, வாசல் வரை வந்தாள் அம்மா. அம்மாவுடைய சுதந்திரம் வாசல் வரைக்கு, வாசல் வரை வந்தாள் அம்மா. இன்று மகள் இரவு வேலை முடித்து நள்ளிரவு வீடு திரும்புகிறாள். அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது இருள். இது அரண் அப்படிங்கிறவுடைய பார்வையில் பெண்கள் வந்து எவ்வளவு முன்னேறிட்டோம். பாட்டி ஜன்னல் விட்டே வரல, அம்மா வீட்டு வாசலை தாண்டி வரல. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்க ஐடி கம்பெனிலையும் பெரிய பெரிய நிறுவனத்திலையும் வேலை பார்த்து நடராத்திரி வர்றாங்க. ஆனா இருள் பிரகாசம் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு அப்படின்னு. அதே ஒரு பெண் கவிஞர் எழுதுறாங்க, பாலபாரதி அப்படின்னு ஒருத்தங்க எழுதுறாங்க. வேலு நாச்சியாராய் குதிரை மீது வளம் வந்தேன், ராணி மங்கம்மாவாய் வாளை சுழற்றினேன், ஜான்சி ராணியாய் எதிரிகளை பந்தாடினேன், குக்கர் சத்தம் கேட்டேன், சமையல் அறைக்குள் ஓடினேன். இதுதான் வந்து பெண்களுடைய உண்மையான நிலை. என்னதான் நம்ம மேடையில் ஆ ஊ அப்படின்னு சவுண்டு விட்டாலும், எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும், கடைசி நம்மளுடைய வேலை குக்கர் சத்தம் கேட்டால் நம்ம தான் ஓட வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப அழகாக பதிவு செய்திருந்தார்கள். இதே நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. பெண்களுடைய வெற்றி, பெண்களுடைய சாதனை அப்படிங்கிறது பெரிதாக பேசப்படவே இல்லை. எல்லாருமே பாருங்களேன், ஆண் எழுத்தாளர்களை பற்றி, ஆண் வெற்றியாளர்களை பற்றியே தான் பேசுகிறாங்க. அப்போ பெண்களுக்குன்னு ஒரு வரலாறே இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு சுவடே இல்லையா அப்படின்னா அது பெரும்பாலும் பேசப்படுவதே இல்லை. அது எப்போ பேசப்படும்? ஒரு பெண் ஜெயிச்சு வந்து நின்று இன்னொரு பெண்ணை பற்றி என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் பெண்களின் சாதனையும் பெண்களின் வெற்றியும் இந்த உலகத்தின் செவிகளுக்கு உரக்க கேட்கும். ஏன்னா 1915 தான் தமிழின் முதல் சிறுகதையை வாவேசு ஐயர் வந்து குளத்தங்கரை அரசமரம்னு முதல் சிறுகதை எழுதினான்னு ஒரு பதிவு இருக்கு. ஆனா அதே காலகட்டத்தில் தான் விவேக போதினி அப்படின்ற ஒரு இதழில் சங்கல்பமும் சம்பவமும் ஒரு சிறுகதையை அம்மணி அம்மாள்ன்ற ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க. ஆனா நம்ம வரலாறு என்ன, முதல் சிறுகதை எழுதினவர் வாவேசு ஐயர் அப்படிங்கிறது தான். ஆனா அதே காலகட்டத்தில் அம்மணி அம்மாள் இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. இந்த கதையும் பெண்களுடைய நிலையும் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் சரிசமமா தான் இருக்கும். அந்த கதைக்கு பேரு சங்கல்பமும் சம்பவமும். சங்கல்பம்னா உறுதி எடுக்கிறது, இல்லை ஒரு லட்சியத்தோட இருக்கிறதுன்னு அர்த்தம். சம்பவம்னா உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவம் சம்பவம்னு சொல்லுவாங்களே அதுதான், அப்படி கடந்து போறது. அவங்க அந்த கதை எழுதுறாங்க. ஒரு கடற்கரையோர சவுக்கு தோப்பு, நிறைய சவுக்கு மரமா இருக்கு, நூற்றுக்கணக்கான சவுக்கு மரம் இருக்கு. திடீர்னு ஒரு குறுப்பு வருவாங்க, பெரிய

0: கப்பலில் வந்து நல்ல முதிர்ந்த மரங்களை எல்லாம் குறி வச்சுட்டு போயிடுவாங்க, சுண்ணாம்புல குறி வச்சுட்டு போயிடுவாங்க. மத்தியானத்துக்கு மேலே விறகு வெட்ட வர்றவங்களாம் அந்த குறியிட்ட மரங்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு போவாங்க. இந்த பாய்மர படகு செய்யறதுக்கு, மேஜர் செய்யறதுக்கு, இப்படி ஒன்றுக்கும் அதை எடுத்துட்டு போவாங்க. எல்லா மரமுமே இந்த தோப்பை விட்டு போனா போதும் அப்படின்னு ஒரு கனவோட இருந்தது. எவ்வளவு நாள் தான் இந்த இடத்துல இருக்குது, மேசையானா என்ன, நாற்காலியானா என்ன, கதவா இருந்தா என்ன, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா போதும்னு எல்லா மரமும் நினைச்சு. ஒரே ஒரு மரம் மட்டும் ஒரு லட்சியத்தோட இருந்தது. சும்மா சாதாரண மேஜ கதவு இப்படிலாம் நம்ம போகக்கூடாது, ஏதாவது ஒரு வித்தியாசமா இந்த உலகத்துல அழியாத ஒரு இடத்த வந்து நம்ம பிடிக்கணும், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுக்காகத்தான் நம்ம அழிக்கப்படணும்னு அது மனசுக்குள்ள ஒரு உறுதியா இருந்தது. அதனால அது மேல யாரு அந்த சுண்ணாம்பு குறி போட்டாலும், அதுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு அணிலும் ஒரு குருவியும், அவங்களை கூப்பிட்டு சொல்லிடுறது அழிச்சிருங்க அப்படின்னு. உடனே அவங்க வந்து வாளாலையும் சிறகாலையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மரம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை ஒரு குரூப் வர்றாங்க, ஏய் இந்த மரத்தை எல்லாம் வெட்டுவோம்னு குறியிட்டு போறாங்க. அவங்க பேசும்போது சொல்லிட்டு போறாங்க, இந்த மரம் எல்லாம் பேப்பர் தயாரிக்கிறதுக்காக வெட்டுறோம் அப்படின்ட்டு போறாங்க. உடனே இந்த மரம் கேட்குது, அந்த அணிலையும் குருவியும் கேட்டு, பேப்பர்னா என்னது, ஏதோ பேப்பர் தயாரிக்கிறதுன்னு புதுசா சொல்றாங்களே. உடனே அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க, பேப்பருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், இந்த மனுஷன் உண்மையிலேயே ரொம்ப மோசமானவன், ஆனா அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல பழக்கம் இந்த எழுத்து தான், புத்தகம் தான், பேப்பர் தான். அவன் நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல சிந்தனைகளை, பெரிய சரித்திரங்களை, வரலாறுகளை, காவியங்களை, காப்பியங்களை எல்லாம் இந்த புத்தகத்துல அவன் பதிப்பிச்சு வச்சிருக்கிறான். ஏன் சமய நூல்களா இருக்கிற பைபிள், குரான், பகவத்கீதை கூட புத்தகமா தான் இருக்குது, அதான் அவன் தெய்வமா கும்பிடுறான். அதுதான் இந்த மரத்தை வெட்டுறாங்க. உடனே இந்த மரத்துக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம அழிக்கப்பட்ட பேப்பரா தான் போகணும், ஒரு பெரிய காவியமா தான் நம்ம போகணும்ட்டு இந்த குறிய அழிக்க வேண்டாம், நான் வந்து போறேன் அப்படின்னு மனசார ஒத்துக்கிருச்சு. இப்ப இந்த மரத்தை வெட்டுறாங்க, சின்ன சின்னதா துண்டு துண்டா வெட்டுறாங்க, அரைக்கிறாங்க, கூழாக்குறாங்க, பேப்பர் ஆக்குறாங்க, அது எல்லா வழியும் தாங்கிக்கிருச்சு. ஏன், நம்ம வாழ்க்கை வந்து ஒரு வித்தியாசமா இருக்கணும், ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்துக்காகத்தான் நம்ம அழிக்கப்படுறோம் அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துருக்கிறோம்ல, எல்லா வழியும் கஷ்டத்தையும் துயரத்தையும் அது தாங்கிக்கிடுச்சு. அப்புறம் அது மேல அப்படியே பிரிண்டிங் அப்படியே படுது, ஒவ்வொரு எழுத்தா பதியப்படும் போது, அப்பா நமக்கு இனிமே அழிவே கிடையாது, நம்ம ஒரு காவியம் ஆயிட்டோம், நம்ம ஒரு கவிதை ஆயிட்டோம், நம்ம ஒரு புத்தகம் ஆயிட்டோம்னு சந்தோஷப்படுது. எல்லாம் அடிச்சு முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது காப்பியமாகவோ நாவலாகவோ அடிக்கப்படவில்லை, நாளிதழாக அடிக்கப்படும். நியூஸ் பேப்பருக்கு அந்த பேப்பரு போகுது. அடிச்ச உடனே ஒருத்தர் அதை படிச்சு கசக்கி தூக்கி எறிகிறார் 5 நிமிஷத்துல. அதை ஒருத்தர் எடுத்து வடை வச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்படி கையை தொடச்சி குப்பையில போட்டுறார். அது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு தன்னை பாதுகாத்து ஒரு மிகப்பெரிய காவியமாக நம்ம மாறுவோம்னு சங்கல்பம் எடுத்தது. ஆனா அது வாழ்க்கை என்ன ஆகி போச்சு, ஒரு சாதாரண சம்பவமாக காணாமல் போய்விட்டது. அந்த கதையை அம்மணி அம்மாள் இப்படி முடிப்பார்கள், ஒரு மரத்தின் ஆகச்சிறந்த உன்னதமான கனவு இப்படியாக முடிந்து போனது. கைத்தட்டலாம், தப்பு கிடையாது. இது வந்து மரத்தின் கனவு மட்டும்தானா, இது மரத்தின் சங்கல்பம் மட்டும்தானா? நிறைய பெண்களுடைய கனவுகள், இலக்குகள், லட்சியங்கள் எல்லாமே இவ்வளவோ அவங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க, ஆனா பொசுக்குன்னு ஒண்ணும் இல்லாமல் காணாமல் போகிறது என்பதை 1913லேயே ஒரு பெண் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இதை எத்தனை பேர் நாம தெரிந்து வைத்திருக்கிறோம். நிறைய இன்னைக்கு முகநூலை திறந்தாலே அவ்வளவு பெண்கள் இன்னைக்கு எழுத வந்திருக்கிறாங்க. என்னுடைய முகநூல் பக்கத்துல நண்பர்களா இருக்கிற ஒரு 2 பேர் எழுதின கவிதையை சொல்றேன், 2 பெண்கள் எழுதுனது. குடந்தை அனிதா அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க மடியில வந்து ஒரு வண்ணத்து பூச்சி உட்காருது, ஒரு பட்டாம்பூச்சி உட்காருது. இப்ப நம்ம மடியில ஒரு பட்டாம்பூச்சி உட்காந்தா என்ன செய்வோம், நம்ம ரசனை உள்ளவங்களா இருந்தா அதை அப்படியே அமைதியா அது களைஞ்சு போயிடாம பார்த்துட்டு இருப்போம். செல்ஃபி எடுக்கிறவங்கன்னா அப்படியே அதை எடுத்து பட்டாம்பூச்சி என் மடியில் உட்கார்ந்த ஒரு அழகிய தருணம் அப்படின்னு எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவோம். சில பேர் கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுற ஆளுங்க, அச்சோச்சோ பட்டாம்பூச்சி அப்படின்னு பதறி அதையும் பயங்காட்டி விடுவோம். ஆனா இந்த குடந்தை அனிதா எழுதுறாங்க, மடியில் வந்த மருந்த பட்டாம்பூச்சி என்ன நினைத்ததோ, நான் உன்னை நினைத்தேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, மடியில் வந்த மருந்த பட்டாம்பூச்சி என்ன நினைத்ததோ, நான் உன்னை நினைத்தேன். ஒரு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு சம்பவத்தில் தன்னுடைய அன்பை அவர்கள் அழகாக பதிவு செய்கிறார்கள். இன்னொருத்தங்க கோ லீலா அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க வந்து ஒரு நீர்வளத்துறையில அரசாங்க அதிகாரியா இருக்கிறாங்க, சுற்றுச்சூழல் சம்பந்தமா நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஆழியாறுல இருந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்குல்லையா அந்த சைடு ஏதோ ஹைவேஸ்ல போறாங்க, 8 வழி சாலையில அவங்க ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது பக்கத்து வாகனம் வந்து ஒரு பறவைய அடிச்சிருது, அடிச்சு அந்த பறவை அப்படியே பறந்து போய் கீழே உழுது. அதை பார்த்துட்டு அவங்க ஒரு கவிதை, ஒரு ஹைக்கு எழுதுறாங்க, 3 வரியில எழுதுறாங்க. வாகனம் மோதிய பின்னும் பறந்து கடந்தது பறவையின் நிழல். அந்த பறவை இறந்துருச்சு, ஆனால் அது இறக்குறதுக்கு முன்னாடி அந்த நிழல் வந்து அந்த இடத்த கடந்து போயிருது. இப்போ நம்மளால் சாதிக்க முடியாட்டி கூட தன்னுடைய நிழலால் அந்த பறவை எதையோ சாதித்தது. அப்புறம் இன்னொரு கவிதையில் பதிவு செய்கிறாங்க, ஒரு பறவை இவங்க ரொம்ப தூரம் போகிறாங்க, அந்த பறவையும் வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு சின்ன பறவை. இதையே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டே அவங்களும் போயிட்டே இருக்கிறாங்க. தூரத்தில் போய் ஒரு மரத்தில் போய் இது உட்காரு. அவங்க எழுதுறாங்க, தூரத்து மரம் நோக்கி கடக்கிறது எட்டு வழி சாலையை சின்னஞ்சிறு பறவை. ஏன் அவ்வளோ தூரம் பறந்ததுன்னா எங்கேயுமே மரம் இல்லை. இப்போ நீங்களே ஒரு லாங் டிரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிழலுக்காக நிற்கலாம், கொஞ்சம் நேரம் ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தோம்னா சாப்பிட்லான்னு நீங்கள் மரத்தை தேடினீங்கன்னா எங்கேயுமே மரம் இல்லை, ஒரு கடை இல்லை, நிறைய இடங்களில் மனிதர்களே இல்லை, ஒரு தார் பாலைவனத்தில் போகிற மாதிரி தான் நம்ம பயணம் இருக்கிறது. இப்போ எதை அதை அந்த அந்த சிந்தனையை அந்த இயற்கை மீதான ஒரு உயிரினத்தின் மீதான கரிசனத்தை இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் இவ்வளவு அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழினுடைய மிகப்பெரிய சிறப்பை என்ன தெரியுமா, இந்த உலகம் மனிதனுக்கானது என்று அவங்க நினைச்சதே கிடையாது. இந்த உலகம் எல்லா உயிர்களுக்குமானது என்கின்ற உயர்ந்த சிந்தனை தான் நம்ம தமிழ் பரப்பின் மிகப்பெரிய சிறப்பு. இது இன்னைக்கு நேரத்தில் அந்த காலத்திலேயே இருக்கு. அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் இருக்கிறார், அவர் எழுதுறார். இப்போ நீங்கள் பொதுவாக பாருங்களேன், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருமே ஓரளவு நடுத்தர வயசு கடந்தவங்க தான், இல்லை அந்த வயசில் இருப்பீங்க. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த வாழ்த்து அட்டையெல்லாம் கொடுப்போம், பொங்கல் தீபாவளி வரும்போது இல்லைனா ஸ்கூல் பிரிஞ்சு போகும்போது. அப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு தீ ஒரு வாழ்த்து அட்டை கொடுத்தா, இந்த கவிதை எல்லாருக்குமே தெரியுது, யார் எழுதுனானே தெரில. அவள் எனக்கு எழுதியிருக்கிறாள், நான் உன்மேல் வைத்த பாசம் கடலை விட பெரியதானது, வானத்தை விட உயரமானது, உலகத்தை விட உருண்டையானது, இப்படிலாம் எழுதி எழுதி கொடுத்துருந்தேன். நீங்களும் அதே மாதிரி எழுதி கொடுத்துருப்பீங்க. எனக்கு என்னன்னா ரெண்டு சின்ன ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பை அவங்க எவ்வளோ பெருசாக்குறாங்க பாருங்க. வானத்தை விட பெருசு, இது கடலை விட ஆழம், உலகத்தை விட மிக பெரியதுன்னு இந்த சிந்தனை இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சங்க இலக்கியத்தில் ஐயூர் முடவனார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கிறார். ஐயூர் முடவனார், அவர் ஊர் பேரு ஐயூர். முடவனார் அப்படின்னா அவர் ஒரு மாற்று திறனாளி. அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவருடைய கவிதை எவ்வளவு உயரமாக இருக்கிறது பாருங்கள். அவருக்கு உதவி செய்கிற மன்னர்களை தானே அப்போ புகழ்ந்து பாடுவாங்க. மன்னன் மாறன் வழுதி அப்படிங்கிறவரை இவரை பாராட்டி எழுதணும், பாராட்டி எழுதுறாரு. அவருடைய வீரத்தை பாட போறார். நீர் மிகின் சிறையும் இல்லை, தீ மிகின் மண்ணுயிர் நிழற்றும் நிழலும் இல்லை அப்படின்னு தொடங்குற ஒரு பாடல். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீர் வெள்ளமாகி வந்துருச்சுன்னா அதை தாங்கக்கூடிய அரண் இந்த உலகத்திலே இல்லை, தீ அதே மாதிரி காட்டு தீயா மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா அதுலருந்து தப்பிக்கிறதுக்கு மனுஷனுக்கு நிழலே இல்லை, காற்று புயலாக மாறிடுச்சுன்னா அதை எதிர்த்து நிற்கிற வலிமை யாருக்கும் இல்லை, அதே போல வழுதியை வெல்பவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை அப்படின்னு எழுதிட்டார். ஒரு மன்னனுடைய வீரத்தை சொல்ல வரும்போது இயற்கையை கொண்டு வந்து இணைத்து பாடுகிற அந்த சிந்தனை இருக்கிறது இல்லையா, இது சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சி. இன்னைக்கு நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, உன்னை இந்த உலகத்தை விட நான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்னா, இது நம்ம சொல்றது இல்லை, நம்மளுடைய ஜீன்லயே இருக்குது, நம்முடைய உயிர் அணுக்கள்லையே இயற்கையை நேசிக்கிற எதையுமே உலகளாவிய சிந்தனையோடு பார்க்கிற ஒரு குணம் நம் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கீழடியில் அகழ்வாய்வு பண்ணும்போது நிறைய பொருள் எடுத்தாங்க. அதில் ஒன்று வந்து நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, பழைய மண் பாண்டம், மண் பானையெல்லாம் எடுத்தாங்க. அதில் வந்து பெண்கள் வந்து பேர் எழுதியிருந்தாங்க. ஆதினி அப்படின்னு ஒரு பொண்ணு பேர் எழுதியிருந்தா, கோதை அப்படின்னு ஒரு அம்மா பேர் எழுதியிருந்தாங்க. இது எப்போ உள்ளது, 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்கள் வீட்டில் உள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து பாருங்க, யார் பேர் இருக்கும், ஒன்று மாமியார் பேர் இருக்கும், இல்லைன்னா நம்ம அம்மா பேர் இருக்கும், இல்லைன்னா நம்ம பேர் இருக்கும். ஆண்கள் பேர் என்றைக்குமே பாத்திரத்தில் இருக்காது, பெண்கள் பேர் தான் இருக்கும். இது இன்னைக்கு நேற்று வந்த பழக்கம் இல்லை, 2500 வருஷமாக இது என்னுடைய பொருள் என்று பாதுகாக்கிற குணம் தமிழச்சிகளுக்கு இருக்கிறது. அன்னைக்கு அந்த பிள்ளை கோதை அப்படின்னு எழுதி வச்சிருக்கு மண்பானையில், ஆதினின்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கா, இப்ப நம்மளும் ரேவதி கவிதா ஜான்சி அப்படின்னு அவங்க ஒரு ஸ்பூன்ல கூட எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா இது எங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்தது, இது எங்க பொருள் அப்படின்னு சொல்லி அந்த உரிமை கொண்டாடுகிற ஒரு குணம் எவ்வளவு காலமாக இருக்கிறது? இனிமே யாராவது கேலி பண்ணாங்கன்னா சொல்லுங்க, இது 2500 வருஷத்து குணம், இது மாத்தவே முடியாது அப்படின்னு நீங்க ரொம்ப தைரியமாக சொல்லலாம். இது இது தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக இன்னைக்கு பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ரெண்டு சின்ன கதை படிச்சேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு கதை. இந்த இயற்கையோடு சேர்ந்து வர்றதுனால அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆட்டுக்கிடாவும் கருப்பசாமியும் அப்படின்னு ஒரு கதை. பழனியம்மாள்னு ஒரு சின்ன பாப்பா இருக்கிறா. அவங்க வீட்டு வந்து ஆட்டுக்கிடை போட்ட ஒரு குடும்பம். அப்பப்ப ஆடுகளையும் அவங்க விலைக்கு விற்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு குட்டி ஆடு கருப்பாக இருக்கும், அழகான ஒரு கருப்பில் இருக்கும். இந்த பாப்பா அதை கருப்பி அப்படின்னு கூப்பிட்டு வளர்க்கும். எப்போ பார்த்தாலும் எங்கே படிச்சுட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து அதை கொஞ்சிக்கிட்டே இருப்பாள் அந்த குட்டி ஆடை. அந்த ஆடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு நாள் திடீர்னு யாரோ ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. என்னப்பா என்ன அப்படின்னு, இல்லை அவங்க கருப்பசாமிக்கு குலதெய்வம் வேண்டி இருக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிறதுக்கு ஒரு கடா வேணுமா வெட்டுறதுக்கு. சரி, அதுக்கு அதுக்கு முழுசாக கருப்பாக இருக்கிற எந்த குறைவும் இல்லாத ஒரு ஆடு தான் வேணுமா. இவங்க எந்த ஆடு பார்த்தாலும் ஏதாவது வெள்ளையில் புள்ளி இருக்குது, இல்லைன்னா ஏதாவது சின்ன குறை இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற இந்த கருப்பு இருக்குது பார்த்தியா, இதுதான் சரியான ஆடுன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளைக்கு தாங்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கிறா. ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது, அவளுக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், இதை விற்க வேண்டான்னு சொல்லுமா, எத்தனை ஆடு இருக்குது, இதை விட்டுற சொல்லு விட்டுற சொல்லு, அதெல்லாம் அவங்க அப்பா என்ன சொல்ல முடியாது, இப்படி விடுறி அப்படின்றச்சு. அந்த ஆடு விற்கப்படுகிற நாளுக்கு முந்தின நாள் திடீர்னு ஆட்டுக்கடையில் ஏதோ சத்தம் சலசலம் கேட்குறது. ஓடி போய் பார்க்குறாங்க, ஒரு நரி ஓடி வந்து ஆடுகளை திங்க வருது. உடனே இவங்க அடித்து பிடிச்சி நரியை விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டுட்டு எண்ணி பார்க்குறாங்க, எல்லா ஆடுகளும் கரெக்டாக இருக்குது, நல்ல வெள்ளடா காப்பாற்றிட்டோன்னு தூங்கிடுறாங்க. மறுநாள் அந்த ஆட்டை வாங்குறதுக்கு முழு பணத்தையும் கொண்டு வர்றாங்க அந்த சாமி கும்பிடுறவங்க. வந்து பணத்தை கொடுத்துட்டு ஆடை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்குது. இந்த ஆடை வாங்கி பார்த்தவொன்னே அவங்க அதிர்ந்து போகிறாங்க. என்னங்க, ஒச்சம் இல்லாத குறை இல்லாத ஆடை தாங்க எங்கள் சாமிக்கு படைக்கணும், ஏங்க என்னாச்சு, இந்த காதில் பாருங்களேன் ஏதோ ரத்தம் உறைஞ்ச மாதிரி இருக்குது. வாங்கி பார்க்குறாங்க, அது காதில் ஏதோ அறுபட்ட மாதிரி கடிப்பட்ட மாதிரி இருக்குது. ஐயோ, நேற்று நரி வந்துச்சுல, அது இதை கடிச்சு வச்சுட்டு போயிருச்சு போல், மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு இந்த ஆடு வேண்டான்னு கொடுத்துட்டு காசை திரும்ப வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பிள்ளை நிம்மதியாக வந்து உட்கார்றா. அம்மா லேசாக சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. ஏன்னா அந்த நரி வந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு விடுகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சின்ன கத்தியை வச்சு அந்த ஆட்டோடைய காதில் லேசாக கீறியிருக்காங்க. தன் பிள்ளை நேசிக்கிற ஒரு ஆடு இப்படி போய்விடக்கூடாது வேண்டுதலுக்காக என்று அந்த தாய் செய்த செயல். இந்த குழந்தை நினச்சிக்கிறது அந்த கருப்பசாமியே நிறையா வந்து இந்த ஆடை காப்பாத்திருச்சு அப்படின்னு அந்த குழந்தை நினைத்து கொள்கிறது. இப்போ இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, நம்ம கூடவே வாழுகிற எல்லா உயிர்களுக்குமானது என்பதை இந்த அழகான கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரம் ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா மரத்துக்காக கிடையாது. ஏன் மரங்களை நம்முடைய தமிழர்கள் இவ்வளவு நேசித்தார்கள் என்றால், அந்த அம்பலப்புலிங்கிற ஒரு மரம் பாருங்கள், நடராஜரை எத்தனை மாசமா காப்பாற்றி பத்திரப்படுத்தியிருக்கு. தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு ஒரு கதை. தூங்கு மூஞ்சி மரம் பார்த்துருக்கிறீங்களா, அது என்ன தூங்கி விழுஞ்ச மாதிரியே இருக்கும். ஒருத்தர் ஒரு இடத்துல புது வீடு கட்டுறார். அந்த வீடு கட்டுற இடத்துல வாய்ப்பா முன்னாடியே ஒரு தூங்கு மூஞ்சி மரம் நல்லா பெருசா இருக்குது. சரி, நல்ல மரம் தானே, இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாங்க. வீடெல்லாம் பால் காய்ச்சி அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது வர்றவங்க போறவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த உலகத்திலேயே இந்த சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, சொன்ன உடனே சிரிப்பு வருது பாருங்க. யார் யாரோ தேவதைகளால் அனுப்பப்பட்டவர்கள் நம்ம நம்புவோம், ஆனால் அந்த சொந்தக்காரங்க மட்டும் சாத்தானால் அனுப்பப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. நம்ம சந்தோஷமா இருந்தால் அவங்களால தாங்கவே முடியாது. வீடு கட்டி சந்தோஷமா இருப்பாங்களா, வந்தோடனே சொல்லுவாங்க, வாசல்ல என்ன மரம், அதுவா தூங்கு மூஞ்சி மரம், விளங்கிரும். வீட்டுக்கு முன்னாடியே தூங்கு மூஞ்சி மரம் இருந்தால் நல்லாவா இருக்கும், வீடு தூங்கிரும், எந்த காரியமும் உருப்படாது, எதுவும் சரியா வராதுன்னு நாலஞ்சு சொந்தக்காரங்க கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க, அதை வெட்டிருங்க இல்லைன்னா வீடு விருத்தி ஆகாது அப்படின்னு. இந்த வீட்டு ஓனர் அம்மாவால் தாங்கவே முடியாது, ஏங்க இந்த மரத்தை வெட்டிடுவோம், ஏ சும்மா இருமா, இந்த மரம் தாம நான் வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அது அதில் தான் நான் உட்காந்துருந்தேன், அந்த நிலையில தான் உட்காந்துருந்தேன், சாயந்தரமானா ஈஸி சேர் போட்டு அங்கே தான் நான் படுத்து இளையராஜா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், நல்லா தானம்மா இருக்கு, ஆமாம் அதான் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க தூங்கு மூஞ்சி மரத்துக்கு கீழே, எங்கள் சொந்தக்காரங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அதை வெட்டிடுங்க வெட்டிடுங்க. இந்த அம்மா அனத்தல் தாங்க முடியாமல், சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வெட்டிடுவோம் அப்படின்ட்டா. முந்தின நாள் சனிக்கிழமை சாயந்தரம் பிள்ளைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்து இவங்க வீட்டு பிள்ளைங்க ரெண்டும் பக்கத்து வீட்டில் உள்ள ரெண்டு பிள்ளைங்களும் விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த மரத்துக்கு கீழே. இவர் வாசல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த ரோட்டு மேலே போய்கிட்டு இருந்த ஒரு பாரம் சுமந்த லாரி அதோடைய பிரேக் கண்ட்ரோல் இழந்து சல்லுன்னு திரும்பி இந்த குழந்தைகளை நோக்கி வந்து பாஞ்சிருது. வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்த அம்மா, ஐயையோ என் பிள்ளைக நசுங்கிருச்சேன்னு பதறி அடிச்சு கையில் இருக்கிற பாத்திரத்தை தூக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த லாரி தூங்கு மூஞ்சி மரத்தில் மோதி நின்றுது, அந்த குழந்தைகள் தப்பிச்சிருச்சு. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இது தூங்கு மூஞ்சி மரம் இல்ல, நம்மளுடைய குலசாமி, இதை என்னைக்குமே வெட்ட வேண்டாம், இன்னைக்கு இந்த குழந்தைகளை காப்பாத்தியது இந்த மரம் தான் அப்படிங்கிறாங்க. மரம் வெறும் மரம் அல்ல, நம்ம எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கிற உண்மையான குலசாமி மரம் தான் என்பதை ஒரு சின்னஞ்சிறிய கதை போகிற போக்கில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் கதை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. குமரி துறவி கதையை பத்தி அவர் சொன்னார்ல, அந்த நாவல் கண்டிப்பா படிங்க, உண்மையிலே மங்களகரமான ஒரு நாவல், ரொம்ப மனசார அதை நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கு கண்ணே கலங்கிடும். அந்த குமரி துறவி நாவல்ல ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்றேன், அந்த பழக்கமும் இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கு. மீனாட்சி அங்க இருக்கிறா, ஆரல் வாய்மொழியில இருக்கிறா. இப்ப அந்த சிலையை இவங்க எடுத்துட்டு போகணும், நாயக்கர் மன்னர் தான் பெரிய இடத்துல இருக்கிறதுனால அந்த திருவிதாங்கூர் மன்னூர் அடிபணிஞ்சே ஆகணும். இப்ப எப்படி கொடுக்கறது அப்படின்னா, பொண்ணா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோன்ட்டு மதுரையில இருந்து சொக்கநாதரை இங்க கூப்பிட்டு வர்றாங்க. மதுரையில இருந்து சொக்கநாதர் சிலை, முருகன் சிலை, பிள்ளையார் சிலை எல்லாம் இங்க எடுத்துட்டு வர்றாங்க. வந்து கல்யாணம் முடிச்சு இவங்க மதுரைக்கு பொண்ணை கூட்டு போறாங்க. இப்ப ரெண்டு ஊரும் செம்ம ஜாலி ஆயிடுச்சு, மதுரைக்காரங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க, இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, அப்படி எல்லா கிராமத்துல இருந்து பழங்குடி மக்கள் முதற்கொண்டு சீர் கொண்டு வர்றாங்க. தான் வீட்டு பிள்ளையான இந்த மீனாட்சிக்கு கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அப்படியே ஏரியாவே பயங்கர பிஸியா இருக்கு. இப்ப இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பொறுப்பை ஒரு படை வீரன் கிட்ட அரசர் ஒப்படைக்கிறார். இந்த படை வீரன் தான் எல்லா வேலையும் சுத்தி சுத்தி பாக்குறானா, அவனை பிடிக்காத ஒரு படை தளபதி, அமைச்சர், மந்திரி, அரசருடைய ஆலோசகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவனை ஏதாவது தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு இடத்துல அவன் எல்லாருக்கு முன்னாடியும் அவங்களை அவமானப்படுத்திடுறான். இவங்க வந்து சரி இதுல இருந்து நாங்க ஒதுங்கிக்கிறோம், இந்த திருமணம் நல்லபடியா முடிஞ்சு அவ போயிட்டானா நீ கிரேட், ஏதாவது ஒரு சின்ன குறை மட்டும் வந்துருச்சுன்னா உன்னை என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அவன் சொல்றான், ஒரு சின்ன சின்ன குறை வந்தா கூட என் கத்தி எடுத்து என் கழுத்தை எடுத்துட்டு செத்துறேன்னு சத்தியம் பண்ணிடுறான். நல்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு, மீனாட்சிக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு பல்லக்குல தானே கொண்டு போவாங்க. இவன் ஒரு மலை உச்சி மேல குதிரை மேல உட்காந்து பாத்துட்டு இருக்கிறான். அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, மீனாட்சி என் உசுரை காப்பாத்திட்ட, என் மானத்தை காப்பாத்திட்டேன்னு அந்த குதிரையில உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான். ராதாபுரம்ன்ற ஒரு எல்லையை தாண்டிட்டா நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அது மதுரக்காரங்களுடைய பொறுப்பு. அது போய்கிட்டே இருக்குது, சப்பரம் இவன் உச்சியில இருந்து பார்த்துட்டே இருக்கிறான். இவனுடைய வீரர்களும் அந்த சப்பரத்துக்கு பின்னாடி போறாங்க. அந்த பல்லக்குக்குள்ள மீனாட்சியை மடியில வச்சு ஒரு அர்ச்சகர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப பல்லக்கு போற கூட்டம் வேற அளமோதி போகுதா, அந்த எல்லையை தாண்டதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே பல்லக்கு சாயுது. உனக்கு அப்படியே இதயமே நடுங்குது, பல்லக்கு கீழே சாஞ்சி அம்மாவோ அம்ப அம்மாளுடைய கை இருக்குல்ல அது கீழே மண்ணு வரைக்கும் பட்டுட்டு படக்குன்னு அர்ச்சகர் தூக்கிடுறாரு. சப்பரத்தை எல்லாரும் தூக்கிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. உனக்கு ஒரு நிமிஷம் பதட்டத்துல உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு, நல்ல வேலை சில கீழே விழுந்திருந்தா குறைவு பட்டிருக்கும், நல்ல வேலை அந்த அர்ச்சகர் தூக்கிட்டாரு, சப்பரத்தையும் தூக்கிட்டாங்க பல்லக்கையும் அப்படின்ட்டு தாண்டி போயிடுறாங்க. இப்ப இவன் அந்த அமைச்சர் யார்ட்டெல்லாம் சவால் விட்டானா அவங்க கிட்ட வந்து நின்று, எப்படி நல்லபடியா நடத்திட்டேம்ல, பரவாயில்லப்பா நீ சொன்னதை சாதிச்சு காட்டிட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவனுடைய குழுல இருக்கிற ஒரு படை வீரன் திடுதிடுன்னு ஓடி வர்றான். வந்து என்னடா இப்படி ஓடி வர்றன்னு, நீங்க என்னங்க கையில ஒரு வைர வளையல் வச்சிருக்கிறான், அம்பாளுடைய சிலை அப்படியே கீழே சாஞ்சிச்சுல, அப்ப கையில இருந்த வளையல் கீழே விழுந்துருச்சு, நான் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன், நல்ல வேலை நம்ம எந்த குறையும் இல்லாம தப்பிச்சோன்னு வளையல கொடுக்குறான். இப்ப இவங்க எல்லாரும் இவன் அப்படியே பாக்குறாங்க, குறை விழுந்துருச்சுல, அம்பாள் கையில இருந்த வைர வளையல் கீழே விழுந்துருச்சு, அது எல்லைக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. இவன் அப்படியே பாக்குறான், இவங்க நாலு பேரும் அவனை நக்கலா பாக்குற மாதிரி இருக்கு. உடனே உடைவாளை உருவி கழுத்தை அறுக்க போனா இவங்க நாலு பேரும் பிடிச்சுக்கிறாங்க, ஏ இதான் சின்ன விஷயம்ப்பா, உண்மையிலேயே நீ நல்லா தான் நடத்தின, இதெல்லாம் உற்று, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை இல்லை உங்க நாலு பேருக்கு முன்னாடி தான் நான் சவால் விட்டேன், உங்க நாலு பேருக்கு முன்னாடி தான் இவன் கொண்டு வந்து இதை சொல்றான், கண்டிப்பா நான் ஏதோ குறை விட்டுட்டேன், அந்த அம்பாள் வந்து என்னை தண்டிச்சுட்டா, நான் சாக போறேன்னு இப்படி போராடிக்கிட்டு இருக்கும் போது அந்த அரசருடைய குல குரு ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய சீடன் திடுதிடுன்னு ஓடி வர்றான், மூச்சு வாங்க ஓடி வந்து சொல்றான், அம்பாள் எல்லையை தாண்டிட்டாளா, ஆமா தாண்டிட்டா, அச்சோ அப்படின்னு தலையில கைய வச்சு உட்காறான், என்னப்பா என்னாச்சு, இல்ல குரு இப்பதான் சொன்னாரு, நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துடைய ஐஸ்வர்யம், அது மீனாட்சி நம்ம நாட்டுக்கே ஐஸ்வர்யம், அவளை கல்யாணம் முடிச்சு அனுப்புறோம்னா அவகிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் ஐஸ்வர்யம் குறையாம நம்ம வாழ முடியும், இல்லைன்னா எல்லாம் வலிச்சுட்டு போயிரும், எப்படியாவது அவ வளையலையாவது மூக்குத்தியாவது ஏதாவது தோடையாவது வாங்கிருங்கன்னு சொன்னாரு, எல்லையை தாண்ட விட்டுட்டீங்களேன்னு அவன் அழுவான். உடனே இந்த படை வீரன் அந்த கையில இருக்கிற வளையலோட பார்ப்பான், நமக்கு அது தெரியல, மீனாட்சிக்கு தெரிஞ்சிருக்கு, நான் பிறந்த இந்த வீடு பாழா போயிடக்கூடாதுன்னு அவளா வளையல கழட்டிட்டு போட்டு போயிருக்கிறா. எங்களுக்கு ஒரு டிரைவர் இருப்பார், எங்க பட்டிமன்றத்துல ஒருத்தர் ஒரு டிரைவர் இருப்பார், அவருடைய மகளுக்கு திருமணம் ஆச்சு, அவர் ஒரு ரெண்டு கார் ஓட்டுறார், டிராவல்ஸ் வச்சு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வருமானமே குறைஞ்சிருச்சு. வண்டி ஓட்டமே இல்லை, ஆக்டிங் டிரைவராகவும் யாரும் கூப்பிடல, காரும் அவருக்கு சரியாக ஓடலை. ரொம்ப நொந்து போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, என்னங்க இப்படி போயிடுச்சு, திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு, அப்படியா வீட்டில் என்ன நடந்தது? இப்போ தாங்க பொண்ணு கல்யாணம் நடந்தது. அப்படியா, பொண்ணு கல்யாணம் நடந்ததா? ஆமாம். அவகிட்ட இருந்து ஏதாவது பொருள் வாங்கினீங்களா? பொண்ணுக்கிட்ட யாருங்க பொருள் வாங்குவா? அவ தானங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போவா? அப்படி இல்லைங்க, நீங்கள் அவகிட்ட ஃபோனில் சொல்லிடுங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை அம்மாவும் அப்பாவும் வருவோம், நீயா இஷ்டப்பட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு தங்க பொருளை வீட்டுக்கு கொடுமா, அப்போ தான் ஐஸ்வர்யம் திரும்ப வரும்னு அவகிட்ட சொல்லுங்க, அவ ஏதாவது ஒன்று தருவா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும்னு இருக்காங்க. இவங்க ஃபோனில் சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பும் போது அவளா மோதிரத்தை கலட்டி இந்த அங்கே பான் கொடுத்துருக்குறா. வந்த அடுத்த வாரத்திலிருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி மறுபடியும் அவருக்கு நல்ல வருமானம் கிடைச்சதுன்னு அவர் சொல்லும் போது நான் குமரி துறவி என்கின்ற கதையைத்தான் நினைத்தேன். பெண் குழந்தை வீட்டை விட்டு போவது ஐஸ்வர்யம் போவது போல, ஆனா அவங்களா மனசார ஒரு பொருளை கொடுத்து விட்டு போனார்கள் என்றால் அந்த வீடு அதே ஐஸ்வர்ய செழிப்போட இருக்கும் என்பதை இந்த கதை சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எவ்வளவு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அற்புத உணர்வையும் தரக்கூடியது இந்த நாவல் என்கின்ற அற்புதமான விஷயம். அதனால இதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு ரெண்டே ரெண்டு ஒரு குட்டி கதை, பெண்களுடைய கதை தான். 1947 பிறந்த காவேரி என்கின்ற லட்சுமி கண்ணன் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதுனது 70-80களில் எழுதின ஒரு கதை. அவங்க அந்த கதை வந்து லண்டனில் நடக்குது. லண்டனில் ஒரு மகன் மருமக பேர குழந்தைங்களோடு இருக்கிறாங்க. அப்பா அம்மாவை இழந்ததுனால அங்கே வந்து இருக்கிறார். பிள்ளைகளெல்லாம் பேர பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிறதுக்காக அப்பாவை அங்கே வச்சுருக்கிறாங்க. அவர் பேர் வேலாயுதம். கிளம்புறார் காலையில், மகனும் மருமகளும் வேலைக்கு கிளம்புறாங்க. சாவியை கரெக்டாக எடுத்துக்கோங்க, கொடையை எடுத்துக்கோங்க, செருப்பை போட்டுக்கோங்க, என்னத்தையா தொலைச்சிட்டேன்னு சொல்லி எங்கள் உயிரை வாங்காதீங்கன்னு மருமக அவரை ரொம்ப கோவம் கோவமாக திட்டுறாங்க. இல்லைம்மா இல்லைம்மா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஆமாம் இப்படி தான் அன்றைக்கி சாவியை வச்சுட்டு போயிட்டீங்க, இது என்ன நம்ம ஊர் மாதிரியா பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நடு ரோட்டில் நின்னீங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவரை திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சரின்னு இவர் சாவியெல்லாம் பூட்டி கொடையெல்லாம் எடுத்து கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்து குறிப்பிட்ட ஸ்டாப்பில் இறங்கி இன்னொரு ட்ரெயினில் ஏறி ஒரு பார்க்கில் போய் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் பொழுதை கழிச்சிட்டு வர்றார். அவருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம மனைவி மட்டும் உயிரோடு இருந்தானா, நம்ம ஏன் இந்த லண்டனில் வந்து கஷ்டப்பட போகிறோம், ஊரில் இருந்திருப்போம், காஃபினா என்னமா ஒரு காஃபி போடுவா, இங்கேயும் கொடுக்குறாங்களே காஃபி, வெறும் வெண்ணி தண்ணி மாதிரி இருக்குன்னு அவர் மனசுக்குள்ளே கதைகளை எல்லாம் நினச்சி வேதனைப்பட்டுட்டே இருக்கிறார். வீட்டுக்கு இப்படி வந்து டெய்லி இவங்க மகனும் மகளும் வேலைக்கு போன உடனே இவர் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இப்படி ரெண்டு ஸ்டேஷன் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேருவார். இப்போ மருமக மகன்கிட்ட சொல்கிறா, டெய்லி உங்கள் அப்பா பாட்டு கிளம்பி போகிறாரு, அவருக்கு டிக்கெட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் 2.5 பவுண்ட் ஆகுது, இனிமேல் வாரத்தில் 1 நாள் 2 நாள் மட்டும் போக சொல்லுங்கள், பெரிய உல்லாச பயணம் போகிறாரோ உங்கள் அப்பா சொல்லுங்கள். ஏம்மா அவருக்கு இருக்கிறதே இந்த ஒரு சந்தோஷம்தான், அதை எப்படி சொல்கிறது, சொல்லுங்கள் சொன்னா தான் நானும் சம்பாதிக்கிறேன்ல, சும்மா சொல்லுங்க அவரால் என்ன வருமானம் வருது. உன்னை மகன் போய் அப்பா கிட்ட சொல்ல போகிறான். என்னடா சொல்லுடா என்னடா அப்படிங்கிறாரு. அவனுக்கு அப்படியே தயக்கமாக இருக்குது. தயங்கிக்கிட்டே அப்பாவை பார்க்குறான். தயங்காமல் சொல்கிற அப்பா கிட்ட எதுனாலும் அப்படிங்கிறாரு. இந்த காட்சியில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு இடத்துல அவன் சின்ன பையனாக இருக்கிறான், இவங்க அப்பா அவனை எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்கிறாரு, இவன் தயங்கிக்கிட்டே நிற்கிறான், சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன். என்னடா ஏன் தயங்கிக்கிட்டே நிற்கிற, ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறான். சொல்லுடா அப்பா கிட்ட எதுனாலும் தயங்காமல் சொல்லு. உடனே அப்படியே கையை காட்டுறான், அங்கே ஐஸ் விற்கிறவர் இருக்கிறார். ஐஸ்கிரீம் வேணுமா? ஆமாப்பா. இதுக்கே இவ்வளோ தயங்குற அப்பாட்ட தானே அப்படின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறார். சாப்பிட்டுட்டு மறுபடியும் நிற்கிறான், என்னடா இன்னொன்று வேணுமா? இன்னொன்று வாங்கி கொடுக்குறார். சந்தோஷமாக சாப்பிட்றான். போமா வீட்டுக்கு போமா அப்படிங்கிறார். அந்த கேக்கு மட்டும் வாங்கி கொடுப்பா, நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறான். வேகமாக ஓடி போய் அந்த கேக் எவ்வளோன்னு பார்க்குறாரு. 3 ரூபா. இவர்கிட்டையும் வெறும் 3 ரூபா தான் இருக்குது. இவங்க தாம்பரம் வரைக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கான காசு ரெண்டு பேருக்கும். இப்படியே யோசிக்கிறாரு, கண்டிப்பாக அந்த கேக்கு வேணுமாப்பா, இப்போ வேணும்ப்பா, நான் இது வரைக்கும் இது சாப்பிட்டதே இல்லை. சரிப்பா அப்படின்னு 3 ரூபா கொடுத்து கேக்கை வாங்கி கொடுத்துறாரு. அவன் சந்தோஷமாக சாப்பிட்றான். பஸ்ஸுக்கு இருந்த காசு காலி ஆயிடுச்சு. என்னப்பா நம்ம நடந்தே போவோம், அப்பா உனக்கு எதாவது கதை சொல்லி உன்னை கூப்பிட்டு போகிறேன். சரிப்பா அப்படின்னு அப்பா கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறார். கொஞ்சம் நடக்கும் போதே தெரியுது இவன் சிரமப்படுறான்னு. கால் வலிக்குதுல்லடா? இல்லைப்பா, தயங்காமல் சொல்லு, வலிக்குதுப்பா வா அப்படின்னு அப்பா அவனை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அத்தனை கிலோமீட்டர் சந்தோஷமாக கதை சொல்லிக்கிட்டே கூட்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு சொல்கிறார். எதா இருந்தாலும் அப்பா கிட்ட தயங்காமல் சொல்லு, அப்பா தானடா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை திரும்ப ரெண்டு பேருமே நினச்சி பார்க்குறாங்க. என்னடா தயக்கம், அப்பா தானே சொல்லு அப்படிங்கிறாரு. அவன் சொல்லாமல் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிடுறான். நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா கிட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லா உரிமைகளையும் நம்ம அவங்க கிட்ட வாங்கி வாங்கி அனுபவிக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் நமக்கு தந்து இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு, இவ்வளோ படிச்சிருக்கிறதுக்கு, இவ்வளோ வசதியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அவங்க அவங்களுக்கு தேவையான உன்னை கேட்பதற்கு நம்ம முன்னாடி எவ்வளோ கூசி நிற்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஒருபோதும் நம்ம அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தரவே கூடாது என்பதை அந்த காலத்திலேயே இந்த பெண் எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான எழுத்தாளர், தமிழ் சிறுகதை உலகில் மறக்கக்கூடாத ஆனால் நிறைய பேரால் மறக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஆர். சூடாமணி அவர்கள். அருமையான எழுத்தாளர். அவங்க சமகாலத்தில் எழுதின ஆண் எழுத்தாளர்களுக்கு சற்றும் குறைவில்லாத வலிமையான ஆற்றல் மிக்க கதைகளை எழுதியவர். நீங்கள் சூடாமணி அவங்க எழுதின கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1960s அப்படிலாம் எழுதினாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். 60-70s இப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்களே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஒரு கதையை நான் சொல்லி முடிக்கிறேன். செந்திரு ஆகிவிட்டாள் அப்படிங்கிற ஒரு கதை. செந்திரு ஆகிவிட்டாள். அந்த கதையில் அந்த அம்மா பேர் செந்திரு. செந்திருங்கிற பேர் எந்த ஏரியாவில் வைப்பாங்கன்னு தெரில. செந்திரு அவங்க பேரு. அவங்க கணவரும் அவங்களும் இருக்கிறாங்க. 5 பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு ஒவ்வொரு குழந்தையோட வேற வேற ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப கடைசி பொண்ணு நித்யா மும்பையில இருந்து வர்றா, எக்மோர்ல வந்து இறங்குறா. அவ ஆசையா வர்றா, மகனையும் கொண்டுகிட்டு குட்டி பையனை கூட்டிட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு வர்றா, மருசமுள்ள உங்க வீட்டுக்கு நான் உழைச்சி போடுறேன், நான் இந்த 1 மாசம் எங்க அம்மா வீட்டில் ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாமே எங்க அம்மா பார்த்துப்பாங்க, பிள்ளையும் எங்க அப்பா பார்த்துப்பாங்க, நான் செம்ம ஜாலியா இருந்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எக்மோர்ல இறங்குற பையனோட. அப்பா வந்து வட வட வடன்னு பையனை தூக்கிக்கிட்டு, வாமா எப்படி இருக்கிற அப்படியே பாக்குற, அம்மா வரல, இல்லடா அம்மா வரல, வா போவோம். இப்ப ஏன்ப்பா சென்னையில இருந்து நீங்க ஒரு கிராமத்துக்கு மாறி போயிட்டீங்க? இல்லடா, எவ்வளவு நாள் தான் இந்த பரபரப்பான சென்னையில இருக்கிறது, அப்பாவும் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், கடைசி கால வாழ்க்கையே கொஞ்சம் அமைதியா இருக்கலான்ட்டு தான் கிராமத்துக்கு போயிட்டேன். சரி, இங்க இருந்து காஞ்சிபுரம் போய் அங்கிருந்து பஸ் இருக்குமா இல்ல மாட்டு வண்டியில கூட்டு போவீங்களா? அதெல்லாம் பஸ் எல்லாம் இருக்குடா வாடா அப்படின்னு அவங்க அப்பா கூட்டு வர்றாரு. அவளுக்கு வருத்தம். எப்பயுமே ஊருக்கு வந்தா அம்மா தான் முதலா வந்து நிப்பாங்க. இன்னும் இன்னைக்கு அம்மா வராம அப்பா மட்டும் வந்திருக்கிறாரேன்னு ஒரு மனக்குறையோட வீட்டுக்கு வந்து இறங்குறா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வேகமா ஓடி வந்து, நித்யா குட்டி வந்துட்டியா, டே செல்ல குட்டின்னு பேரனையும் தூக்குறாங்க, மகளை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உங்க அம்மாவை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எப்பயுமே அவங்க அம்மா ஒரு கசங்கின சேலையோட, தரியா சரியா சீவாத களைஞ்ச தலையோட, வேர்வை வழியிற முகத்தோட தான் இருப்பாங்க. அவங்க சிரிப்புல கூட வேர்வை வடியும். அப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுப்படியில் எந்நேரமும். ஆனா இன்னைக்கு
1: உறவுகள் இதுவரை கவிதா ஜவஹர் ஆற்றிய உரையை கேட்டீர்கள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் உமனத்தினர் சாசல். கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் உமனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் அரச ஊழியர்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச விமர்சித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட இருவர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதன்போது நீதிமன்றம் இருவரையும் எதிர்வரும் 13 தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏக்கிய ராஜ்ய என்கின்ற ஒற்றியாட்சி முறைமையை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கிறது என்றும், இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே சமஸ்தி தீர்வொன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே என்றும், சமஸ்தியை மிக மோசமாக கேலி செய்தவர்களே இன்று சமஸ்தியை பற்றி பேசுகிறார்கள் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதகுளிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பன தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்றை ஆரம்பிப்பதற்கும், பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடு ஒன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு வங்கி ஒன்றை நிறுவுவதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தியிருக்கிறது. ஹெய்டியில் இலங்கை படையினரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அத்தோடு தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கை இயல்பாக்கும் வகையில் தற்போது மீண்டும் படைகள் அனுப்பப்படும் தீர்மானம் அமையக்கூடாது, எனவே படையினரை அனுப்பி வைப்பதற்கு முன்னதாகவே நம்பகமான பரிசோதனை மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் வலியுறுத்தியிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவை தயாரித்தல் மற்றும் அதனை மக்கள் மயப்படுத்தல் ஆகிய பணிகளை முன்னெடுப்பதற்கு வரவு தயாரித்தல் குழு, பிரச்சார குழு மற்றும் மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழு ஆகிய 3 குழுக்களை நியமிப்பதற்கு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழு தீர்மானித்திருக்கிறது. தேர்தலில் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆளும் தரப்பினர் எமக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2018 எமது நல்லாட்சி அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீட்டை வழங்கியது. அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதில் உறுதியாக இருந்தார். நாங்களும் ஒத்துழைப்பு வழங்கினோம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாமனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருள் வகைகளின் விலையை குறைத்து திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. லங்கா ஐஓசி நிறுவனமும் தனது எரிபொருள் விலைகளை திருத்தி அமைப்பதாக அறிவித்திருக்கிறது. அரசாங்கத்தினால் அண்மையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்ட போதிலும் மண்ணெண்ணெய் விலை குறைக்கப்படாமை மற்றும் தமக்கு வழங்கப்பட இருந்த மானியங்கள் இதுவரை கிடைக்கப்பெறாமை குறித்து கடத்தொழிலாளர்கள் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாளை அறிவிக்கப்பட உள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்பு வழங்கப்படாவிடின் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் இதனை குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சட்டப்படி சொத்து பிரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் தண்டனைக்கு உள்ளாகாமல் அவற்றை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை தென்னை ஏற்றுமதி மூலம் $514 மில்லியன் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பில் உடைந்து வீழ்ந்துள்ள புதிய பாலத்துக்கு பதிலாக பெயிலிரக பாலத்தை தற்காலிகமாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹத்தனேத்தி தெரிவித்திருக்கிறார். வருமான வரி திணைக்கள அதிகாரி என போலியாக நடித்து நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது.
எல்லம் மற்றும் தியன பகுதிகளில் கமானா என்ற விடுதிகளை அமைத்து தருவதாக கூறி அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்களிடம் சுமார் 120 மில்லியன் ரூபாய் பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அபினவ நிவகல் பெரமன கட்சியின் தலைவர் அமித் வீரசிங்காவை எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு தெல்தனிய நீதவான் கமல் சஞ்சய ஜெயதிலக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இலங்கையில் பௌத்த துறவிகள் எதிர்கொள்ளும் ஒடுக்க நெறி, ஒழுக்கக்கோவை மீறல்கள் மற்றும் சிவில் பிரச்சனைகளை கையாள்வதற்கும் அவர்களின் உன்னத நிலையை பாதுகாப்பதற்கும் என பிரத்யேகமான விசேட பௌத்த நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று பலாங்குட ஹஸ்பதீரர் வலியுறுத்தியிருக்கிறார். கடவுளை பகுதியில் பதிவு செய்யப்பட்ட குடிநீர் விநியோகம் என்ற போர்வையில் மிக ரகசியமாக நடத்தப்பட்டு வந்த மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை மேல்மாகாண வடபிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள். இந்த சோதனையின் போது 18,500 மேற்பட்ட மதுபான போதர்கள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்துடன் 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பெத்துக்களில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. சிறிபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜெயந்திவெவ பகுதியில் நேற்று தொல்பொருள் மதிப்புமிக்க செம்பு பாத்திரம் மற்றும் ரத்தின கற்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திரகிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோகந்தர பகுதியில் நேற்று அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் போலி இலக்க தகடுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயர் அன்றன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புனித பாப்பரசர் 14 லியோவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாளாவிய ரீதியில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 85,712 இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதிலும் பதிவாக நோயாளிகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியத்தில் கூடுதலாக 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. டெல்லியில் 2027ஆம் ஆண்டு ஜனவரி முதல் புதிய ஓட்டோ ரிக்ஷாக்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க மின்சார ஓட்டோக்களாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று டெல்லி அரசின் முடிவுக்கு ஓட்டோ தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடனான 2வது நாள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகம் நடத்தும் தோழமை கட்சிகளுக்கான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீனுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் வைகோவுக்கும் நேற்று நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய தமிழக வெற்றி கழக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நேற்று போராட்டம் மறியல் நடைபெற்றிருக்கிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு 2029 மக்களவைத் தேர்தலிலே அமல்படுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. எல்லை விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா அதிகாரிகளிடையே 1,100 முறைக்கு மேலே பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக ஓய்வு பெறவுள்ள ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி நேற்று தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவுடனான போரில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் அயோத்தில்லா கொமேனியின் இறுதி சடங்கில் இந்திய பிரதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விற்பனை மற்றும் விநியோகத்தின் மீதான கட்டுப்பாடுகளை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழியை கற்பிப்பது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் தாதாஜி தகடு புசே தெரிவித்திருக்கிறார். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்நிலை தலைவர்கள் செய்த சதியால் நடந்தது என்று மாநில நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சிதம்பரம் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பட்டாசு வெடிபத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இரவு 4 மணிக்கு மேலாக நீடித்த மின்வெட்டினை கண்டித்து பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வெளிநாடு செல்ல பயன்படுத்தப்படும் கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணங்கள் நாளை முதல் உயர்த்தப்படுகின்றன. கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணம் 1500 2500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரித்தானியாவில் தஞ்சம் கோருவோர் வேலைவாய்ப்பு பெற்று வருமானம் ஈட்ட தொடங்கிய பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தங்குமிடம் மற்றும் அரசாங்க உதவிகளுக்கான செலவிலிருந்து அதிகபட்சமாக 10,000 பவுண்ட் வரை திருப்பி செலுத்த வேண்டிய புதிய திட்டத்தை பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஈரானிய பேராளர்கள் அமைதி உடன்பாட்டின் விவரங்களை முடிவு செய்ய கத்தார் செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் தெரிவிக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். 4 ஆண்டு போரில் உக்ரைன் நடத்தும் இடைவிடாத தாக்குதல் அதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தரவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களில் பயங்கரவாதிகள் 29 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மத்திய காசா பகுதியில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் தங்கியிருந்த தற்காலிக முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டார்கள். சிறுவனின் தாய் உட்பட 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். வடக்கு ஜெர்மனியின் ஸ்டெட் நகரில் உள்ள இளைஞர் நல காப்பகத்தில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். வெனிசுலாவை 100 ஆண்டு காணாத நிலநடுக்கம் உலுக்கிய நேரத்தில் திருட்டு சம்பவங்களும் அங்கு தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 விமானத்தின் தேடல் பணி இன்னமும் 1 ஆண்டுக்கு நீடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சிறுவர்களை தடுக்க தவறும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கான அபராதத்தை 2 மடங்காக்க திட்டமிட்டு வருகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்திருக்கும் பிரபல ஈஃபில் கோபுரத்தை மின்னல் தாக்கியிருக்கிறது. அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சியின் காணொளிகளை பலர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார்கள். கண்கொள்ளா காட்சி என்று பலர் இதற்கு பாராட்டம் தெரிவிக்கிறார்கள். ஐரோப்பாவில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெயிலின் தாக்கத்தை உணர்த்தும் வகையில் சூரிய வெப்பத்தில் ஆம்லெட் சமைக்கும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் சீனாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக கருதப்பட்ட பிரபல தொழிலதிபர் குவா வேங்கியூக்கு $1 பில்லியன் நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் அமெரிக்க நீதிமன்றத்தினால் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. போஸ்னியா ஹெர்சோவிகினா பற்றி ஒன்றும் தெரியாது, தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை என்று பெருமையாக கூறிய அமெரிக்க செய்தியாளருக்கு எதிராக கண்டனங்கள் குவிந்து வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் விலங்கு காப்பகத்தில் 117 நாய்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான நாய்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது. 600க்கும் மேற்பட்ட நாய்களின் கழுத்துப்பட்டைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. அருகி வரும் வனவிலங்குகளின் சட்டவிரோத விற்பனை பேஸ்புக் பக்கத்தில் அதிகரித்துள்ளது. மெட்ரா தனது தளங்களில் இதுபோன்ற விற்பனைகளை தடுக்க தவறுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தந்தை நெடுங்காலமாக ஆசைப்பட்ட ஜெர்சியை வாங்கி கொடுத்த மகன் இணையவாசிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறார். அந்த மகனுக்கு வயது 12. உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள திபெத் தொடருந்து நிலையம் வெற்றிகரமாக 20 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. உங்கள் தொலைபேசி எண்ணை மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு பயனர் பெயரை மட்டும் பயன்படுத்தி மற்றவர்களுடன் இணைவதற்கான வசதியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் டென்னிஸ் கேலண்டரின் 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டன் லண்டனில் நேற்று தொடங்கியது. முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்சிச் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற, ஆடவர் பிரிவில் நோர்வேயின் கெஸ்பர் ரூட், ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபல் தோல்வியை தழுவியுள்ளார்கள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டுக்கு இந்திய மகளிர் அணி உட்பட 4 அணிகள் தகுதி பெற்றிருக்கின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பையின் 19வது போட்டி நாளில் பிரேசில் ஜப்பானை 2-1 என்று வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது.
உலகக்கோப்பை கால்பந்து ரவுண்ட் 32 நோக் அவுட் போட்டியில் 4 முறை உலக சாம்பியனான ஜெர்மனி அணியை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் பராகுவே அணி 4-3 என்ற கணக்கில் வீட்டுக்கு அனுப்பியுள்ளது. கால்பந்து ஆட்டத்தில் ஜெர்மனியை வீழ்த்திய பராகுவே அணியின் அசாத்திய வெற்றியை கொண்டாட தேசிய விடுமுறையை அறிவித்திருக்கிறார் பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா. இன்றைய நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று அவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு மொரோக்கோ முன்னேறியிருக்கிறது. தோல்வியடைந்த நெதர்லாந்து உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. தென்கொரிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவி விலகி இருக்கிறார். தென்கொரிய உலக கிண்ணத்தின் நொக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. அதனால் அணியின் பயிற்றுவிப்பாளர் கொங் மியூ போ பதவி விலகுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்ற வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 382.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 107.78 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.62 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.06 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.88 ரூபாய். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 125.20 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 66.47 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கஷன் கறி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
5: 11 13 rue Caille, 75 Mindy Paris,
4: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19 மைக்ரோச்சத்தில் 10:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் வலம் பெறுகின்றது. பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அழப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்தி வருகின்றார்கள் பாரசில் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டர் சாசி பூசரி. இவர்களோடு இணைந்து போடிப்பண்டியில் அமைந்திருக்கும் போடிப்பண்டிய மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டே மார்க்கெட்.
1: பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:22 ஐக்கியராஜ்யத்தில் 10:22. இந்த நேரத்தில் தேனம்பாள நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வரும் பாடல்

0: என்பது நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் ஜெயச்சந்திரன் அவர்கள், பாடலை யாற்றவர் பஞ்சாசலம், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:26 மைக்கராட்சியத்தில் 10:26 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசுபசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரவை எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசை 01 42 05 73 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும்.

பெரும்பாலும் இசையில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை ஆற்றவர் இசையமைத்தவர் டி ராஜேந்தர் எம்ஏ. நேரம் சரியாக 11:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:32. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சியே. மறந்துவிடாதீர்கள் அன்பு உறவுகளே, ரன்சி அதாவது ஆர்ஏஆர்பி எடுத்து நீங்கள் காடி நோட்டில் இருந்து ரன்சியில் இறங்கினால் முன்பக்க சோத்தியால் போனால் கடையை 1-2 நிமிடம் நடை தூரம். அன்பு உறவுகளே, சகல பொருட்களும் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனை பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் வாங்கி செல்லலாம். அத்தோடு தாயகத்திலிருந்து மீன்கள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். அதுவும் 11.99 கிலோ விற்பனை செய்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள் அன்புறவுகளே. அத்தோடு மணமகனை தேடுகின்றார்கள் பெற்றோர்கள் பிள்ளைக்கு. அதாவது 1999 டிசம்பர்

செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பிரான்ஸ் தேசிய அடையாள அட்டை கொண்ட பெக் ப்ளூஸ் சாங்க் ஃபினான்ஸ் படித்த இன்ஜினியர் கமர்சியல் வேலை செய்யும் மணமகளுக்கு மணமகனை பெற்றோர்கள் தேடுகின்றார்கள். அன்பர்களே, உங்களுக்கு இலகுவாக அவங்களுக்கான இதுகளை தருகின்றோம். நீங்கள் மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் எமது அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது டிஆர்டி தமிழ் அலுவலக தொலைபேசி இலக்கம் 01 48 37 16 75. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 01 48 37 16 75 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு சுவாதி நட்சத்திரத்தில் 99ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி பிறந்த பெண் பிள்ளை, அதாவது பிரெஞ்சு நேஷனாலிட்டி கொண்ட பெண் பிள்ளைக்கு பெக் ப்ளூஸ் சாங்கியம் ஃபினான்ஸ் படித்த இன்ஜினியர் கொமர்சியல் வேலை செய்யும் மணமகளுக்கு மணமகனை பெற்றோர்கள் தேடுகின்றார்கள். அன்புறவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பத்மஸ்ரீ டிஎம்எஸ்ஓடு இணைந்து கான சரஸ்வதி டி சுசில் அவர்கள், இந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் ஆலங்குடி சோமு, கண்ணனின் காதலின் திரையில் மெல்லிசை மாமனருடைய இசையில் பாடல் ஒலித்தது. அன்புறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
0: நிகழம் 6வது ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26. அன்பர்களே, அபிராமி அம்மன் ஆலயத்திற்கு நீங்கள் அதாவது அன்னதானத்திற்கு உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்காற்ற விஷயங்களை நான் உங்களை கூற வைக்க விரும்புகின்றேன். நண்பர்களே, அதாவது நீங்கள் யாரிடம் கொடுக்க வேண்டும், யாரிடம் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய தமிழ் கடையில் நீங்கள் வாங்கிய அரிசியோ பருப்போ அல்லது பூசணிக்காயல் போன்ற அன்னதானத்துக்கு தேவையான உப உணவுப் பொருட்களை நீங்கள் அன்னைக்கு கொடுக்க விரும்புகின்றவர்கள் முற்கூட்டியே என்னோடு தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் இதோ வானலையில்.

பெரும்பாலான நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ டி என் சொல்ல இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா. பாடலை யாற்றுவர் புலவர் கிளம்பிப்பித்தன், பாடலுக்கு இசையமைத்தவர் நிலசேமா மன்னர் எம் எஸ் வி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரம்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்போம் அன்பு உறவுகளே.

0: ஒலித்து பாடல் சிவகாமியின் செல்வன் திரையிலிருந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியை இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் MSV அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும்.
1: பரிசு லாட்சத்திலே ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஸ் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால்.

முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவைவது கண்டு முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவைவது

ஒலித்த பாடல் எங்கள் தங்கம் திரையிலிருந்து விஸ்வநாதனுடைய இசையில் ஒலித்தது. பாடலை ஏற்றியவர் கவிஞானி பாலி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் இந்த பாடல்.

இழுத்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் மனசனை கொடுத்து வானதி கொடுத்து வந்தவர்கள் பரிசில் ஆட்சப்பதில் அமைந்திருக்கும் அம்பாலேஸ்வர் ஆசிபூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது நன்றிகள். ஒலிக்கும் பாடலை இயற்றியவர் புலவர் புலமைப்பித்தன், பாடலுக்கு இசையமைத்தவர்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உருவனத்தினர் சாசல். கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உருவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் அரச ஊழியர்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச விமர்சித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட இருவர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதன்போது நீதிமன்றம் இருவரையும் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஐக்கிய ராஜ்ய என்கின்ற ஒற்றியாட்சி முறைமையை இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்க்கிறது என்றும், இலங்கை தமிழரசுக் கட்சி உருவாக்கப்பட்டதே சமஸ்தி தீர்வொன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே என்றும், சமஸ்தியை மிக மோசமாக கேலி செய்தவர்களே இன்று சமஸ்தியை பற்றி பேசுகிறார்கள் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதகுளிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பன தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்றை ஆரம்பிப்பதற்கும், பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடு ஒன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு வங்கி ஒன்றை நிறுவுவதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தியிருக்கிறது. ஹெய்டியில் இலங்கை படையினரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அத்தோடு தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கை இயல்பாக்கும் வகையில் தற்போது மீண்டும் படைகள் அனுப்பப்படும் தீர்மானம் அமையக்கூடாது, எனவே படையினரை அனுப்பி வைப்பதற்கு முன்னதாகவே நம்பகமான பரிசோதனை மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான சேர்த்திட்டம் வலியுறுத்தியிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவை தயாரித்தல் மற்றும் அதனை மக்கள் மயப்படுத்தல் ஆகிய பணிகளை முன்னெடுப்பதற்கு வரவு தயாரித்தல் குழு, பிரச்சார குழு மற்றும் மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழு ஆகிய 3 குழுக்களை நியமிப்பதற்கு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழு தீர்மானித்திருக்கிறது. தேர்தலில் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆளும் தரப்பினர் எமக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2018ஆம் ஆண்டு எமது நல்லாட்சி அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீட்டை வழங்கியது. அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதில் உறுதியாக இருந்தார். நாங்களும் ஒத்துழைப்பு வழங்கினோம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருள் வகைகளின் விலையை குறைத்து திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. லங்கா ஐஓசி நிறுவனமும் தனது எரிபொருள் விலைகளை திருத்தி அமைப்பதாக அறிவித்திருக்கிறது. அரசாங்கத்தினால் அண்மையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்ட போதிலும் மண்ணெண்ணெய் விலை குறைக்கப்படாமை மற்றும் தமக்கு வழங்கப்பட இருந்த மானியங்கள் இதுவரை கிடைக்கப்படாமை குறித்து கடத்தொழிலாளர்கள் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நாளை அறிவிக்கப்பட உள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்பு வழங்கப்படாவிடின் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் இதனை குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சட்டப்படி சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் தண்டனைக்கு உள்ளாகாமல் அவற்றை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை தென்னை ஏற்றுமதி மூலம் $514 மில்லியன் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பில் உடைந்து விழுந்துள்ள புதிய பாலத்துக்கு பதிலாக பெயிலிரக பாலத்தை தற்காலிகமாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹத்தனேத்தி தெரிவித்திருக்கிறார். வருமான வரி திணைக்கள அதிகாரி என போலியாக நடித்து நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது.
எல்லை மற்றும் தியன பகுதிகளில் கமானா என்ற விடுதிகளை அமைத்து தருவதாக கூறி அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்களிடம் சுமார் 120 மில்லியன் ரூபாய் பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அபினவ நிவகல் பெரமன கட்சியின் தலைவர் அமித் வீரசிங்காவை எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு தெல்தனிய நீதவான் கமல் சஞ்சய ஜெயதிலக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இலங்கையில் பௌத்த துறவிகள் எதிர்கொள்ளும் ஒடுக்க நெறி, ஒழுக்கக்கோவை மீறல்கள் மற்றும் சிவில் பிரச்சனைகளை கையாள்வதற்கும் அவர்களின் உன்னத நிலையை பாதுகாப்பதற்கும் என பிரத்யேகமான விசேட பௌத்த நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று பலாங்குட ஹஸ்பதேரர் வலியுறுத்தியிருக்கிறார். கடவுளை பகுதியில் பதிவு செய்யப்பட்ட குடிநீர் விநியோகம் என்ற போர்வையில் மிக ரகசியமாக நடத்தப்பட்டு வந்த மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை மேல்மாகாண வடபிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள். இந்த சோதனையின் போது 18,500 மேற்பட்ட மதுபான போத்தர்கள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்துடன் 6 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பெத்துக்களில் குறைந்தது 4 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. சிறிபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜெயந்திவேவ பகுதியில் நேற்று தொல்பொருள் மதிப்பு மிக்க செம்பு பாத்திரம் மற்றும் ரத்தின கற்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திரகிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோகந்தர பகுதியில் நேற்று அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் போலி இலக்க தகடுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயர் அன்றன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புனித பாப்பரசர் 14 லியோவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாளாவிய ரீதியில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 85,712 இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்தில் விசேட டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதிலும் பதிவாக நோயாளிகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியத்தில் கூடுதலாக 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. டெல்லியில் 2027ஆம் ஆண்டு ஜனவரி முதல் புதிய ஓட்டோ ரிக்ஷாக்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க மின்சார ஓட்டோக்களாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று டெல்லி அரசின் முடிவுக்கு ஓட்டோ தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடனான 2வது நாள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகம் நடத்தும் தோழமை கட்சிகளுக்கான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீனுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் நேற்று நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய தமிழக வெற்றி கழக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நேற்று போராட்டம் மறியல் நடைபெற்றிருக்கிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு 2029 மக்களவைத் தேர்தலிலே அமல்படுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. எல்லை விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா அதிகாரிகளிடையே 1,100 முறைக்கு மேலே பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக ஓய்வு பெறவுள்ள ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி நேற்று தெரிவித்திருக்கிறார். கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவுடனான போரில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் அயோத்தில்லா கொமேனியின் இறுதி சடங்கில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விற்பனை மற்றும் விநியோகத்தின் மீதான கட்டுப்பாடுகளை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழியை கற்பிப்பது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் தாதாஜி தகடு புசே தெரிவித்திருக்கிறார். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்நிலை தலைவர்கள் செய்த சதியால் நடந்தது என்று மாநில நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. சிதம்பரம் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பட்டாசு வெடிபத்தில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இரவு 4 மணிக்கு மேலாக நீடித்த மின்வெட்டினை கண்டித்து பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வெளிநாடு செல்ல பயன்படுத்தப்படும் கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணங்கள் நாளை முதல் உயர்த்தப்படுகின்றன. கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணம் 1500 to 2500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,240 ரூபாவுக்கும் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,030 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிரித்தானியாவில் தஞ்சம் கோருவோர் வேலைவாய்ப்பு பெற்று வருமானம் ஈட்ட தொடங்கிய பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தங்குமிடம் மற்றும் அரசாங்க உதவிகளுக்கான செலவிலிருந்து அதிகபட்சமாக 10,000 பவுண்ட் வரை திருப்பி செலுத்த வேண்டிய புதிய திட்டத்தை பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஈரானிய பேராளர்கள் அமைதி உடன்பாட்டின் விவரங்களை முடிவு செய்ய கத்தார் செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் தெரிவிக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். 4 ஆண்டு போரில் உக்ரைன் நடத்தும் இடைவிடாத தாக்குதல் அதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தரவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களில் பயங்கரவாதிகள் 29 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மத்திய காசா பகுதியில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் தங்கியிருந்த தற்காலிக முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டார்கள். சிறுவனின் தாய் உட்பட 7 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். வடக்கு ஜெர்மனியின் ஸ்டேட் நகரில் உள்ள இளைஞர் நல காப்பகத்தில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். வெனிசுலாவை 100 ஆண்டு காணாத நிலநடுக்கம் உருக்கிய நேரத்தில் திருட்டு சம்பவங்களும் அங்கு தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 விமானத்தின் தேடல் பணி இன்னமும் 1 ஆண்டுக்கு நீடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சிறுவர்களை தடுக்க தவறும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கான அபராதத்தை 2 மடங்காக்க திட்டமிட்டு வருகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்திருக்கும் பிரபல ஈஃபில் கோபுரத்தை மின்னல் தாக்கியிருக்கிறது. அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சியின் காணொளிகளை பலர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார்கள். கண்கொள்ளா காட்சி என்று பலர் இதற்கு பாராட்டம் தெரிவிக்கிறார்கள். ஐரோப்பாவில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெயிலின் தாக்கத்தை உணர்த்தும் வகையில் சூரிய வெப்பத்தில் ஆம்லெட் சமைக்கும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் சீனாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக கருதப்பட்ட பிரபல தொழிலதிபர் குவா வெங்கியூக்கு $1 பில்லியன் நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் அமெரிக்க நீதிமன்றத்தினால் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. போஸ்னியா ஹெர்சோவினா பற்றி ஒன்றும் தெரியாது, தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை என்று பெருமையாக கூறிய அமெரிக்க செய்தியாளருக்கு எதிராக கண்டனங்கள் குவிந்து வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் விலங்கு காப்பகத்தில் 117 நாய்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான நாய்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது. 600க்கும் மேற்பட்ட நாய்களின் கழுத்துப்பட்டைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. அருகி வரும் வனவிலங்குகளின் சட்டவிரோத விற்பனை பேஸ்புக் பக்கத்தில் அதிகரித்துள்ளது. மெட்டா தனது தளங்களில் இதுபோன்ற விற்பனைகளை தடுக்க தவறுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தந்தை நெடுங்காலமாக ஆசைப்பட்ட ஜெர்சியை வாங்கி கொடுத்த மகன் இணையவாசிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறார். அந்த மகனுக்கு வயது 12. உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள திபெத் தொடருந்து நிலையம் வெற்றிகரமாக 20 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. உங்கள் தொலைபேசி எண்ணை மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு பயனர் பெயரை மட்டும் பயன்படுத்தி மற்றவர்களுடன் இணைவதற்கான வசதியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் டென்னிஸ் கேலண்டரின் 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டன் லண்டனில் நேற்று தொடங்கியது. முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்சிச் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற, ஆடவர் பிரிவில் நோர்வேயின் கெஸ்பர் ரூட், ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபல் தோல்வியை தழுவியுள்ளார்கள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டுக்கு இந்திய மகளிர் அணி உட்பட 4 அணிகள் தகுதி பெற்றிருக்கின்றன. பிஃபா உலகக்கோப்பையின் 19வது போட்டி நாளில் பிரேசில் ஜப்பானை 2-1 என்று வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது.
உலகக்கோப்பை கால்பந்து ரவுண்ட் 32 நோக் அவுட் போட்டியில் 4 முறை உலக சாம்பியனான ஜெர்மனி அணியை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் பராகுவே அணி 4-3 என்ற கணக்கில் வீட்டுக்கு அனுப்பியுள்ளது. கால்பந்தாட்டத்தில் ஜெர்மனியை வீழ்த்திய பராகுவே அணியின் அசாத்திய வெற்றியை கொண்டாட தேசிய விடுமுறையை அறிவித்திருக்கிறார் பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா. இன்றைய நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று அவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு மொரோக்கோ முன்னேறியிருக்கிறது. தோல்வியடைந்த நெதர்லாந்து உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. தென்கொரிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவி விலகி இருக்கிறார். தென்கொரிய உலக கிண்ணத்தின் நொக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. அதனால் அணியின் பயிற்றுவிப்பாளர் கொங் மியூபோ பதவி விலகுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 382.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 107.78 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.62 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.06 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.88 ரூபாய். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 125.20 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 66.47 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாத இங்க போங்க போ.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Tordre Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

நேரம் சரியாக 12:18 ஐக்கியராஷ்டிரத்தில் 11:18 தொடர்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பு உறவுகளுக்காக தருகின்றோம்.

0: ஜிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

0: சொன்னதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்து என்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன். சுவிஸ் நேரத்திலே

0: வார வாரம் இந்த நேரத்திலே பேராசிரியர்கள் அவர்கள் கலந்து பல்வேறுபட்ட சிரமங்களுக்கிடையில் கலந்து சிறப்பித்து வருகின்றார். அந்த வகையில் அவர் இன்றும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் கலந்து கொள்ள ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம், வணக்கம் பேராசிரியர்களே.
1: வணக்கம், வணக்கம் அன்பு தேசனாவே. வணக்கம் அன்பு ஆதர்ச நேயர்களே. நீங்க சொன்னது போல் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வது மகிழ்ச்சியான விஷயம். ஆனா பல சிரமம் என்று சொன்னால்
0: இப்ப சிரமத்துக்கு மத்தியில இப்ப நீங்க இருப்பீர்கள் நினைக்கிறோம்.
1: இருந்தாலும் அந்த செய்ய வேண்டிய ஒரு வேலை கடமை கடப்பாடு என்ற அடிப்படையில அந்த தியாத்தி உருவமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை முடிஞ்ச வரைக்கும் செய்யறதா தான் இருக்கும். தூர போயிட்டா அது இல்லாத்தை விட்டு போயிடாது. இருந்தாலும் கூட தூரப்பான செய்ய முடியாத தொடர்புகள் என்ன போறது செய்ய முடியாம போறதுக்கான சூழ்நிலை. ஆனா நீங்க சொல்றது சரி, அது மனத்தை பொறுத்தவரையில அது சிரமமாக நான் நினைக்கிறேன். செய்ய முடிஞ்சா செய்வேன், சந்தோஷமா. அதுல என்ன அது அப்படி சொல்லணும்னு பண்ணிருந்தேன். இந்த நிகழ்ச்சி மூலம் நேயர்களுக்கு நாங்கள் பயனான விடயங்களை செய்து உதவுகிறோம் நினைக்கிறோம். அப்படி குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நாங்கள் தயார் செய்யும் பொழுது அது ஒரு தயார் நிலை செய்கிற பொழுது தெரியாத சில விடயங்கள் எனக்கே தெரிய வரும். என்னென்னு தெரிஞ்சு கொண்டுதான் அதை பற்றி கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தெரியாமல் நாங்கள் ஒரு விஷயத்தை கலைக்கக்கூடாது, இருக்கோம் தவறான கருத்தை சொல்லியிருக்கக்கூடாதுன்றதுக்காக. அது எனக்கு அந்த தேடுதலான ஒரு வேலையை கொடுக்குறதால அந்த தேடுதலால எங்களுக்கு நன்மை அடையப்போம். அப்போ தேடல் உள்ள உயிர்களுக்கு வாழ்வில் சுசி இருக்கும் சொல்வார்கள். சுசி இருக்கும், சுவை இருக்கும். இந்த விஜயன்ற படத்திலே ஒன்று பிறந்த உங்களுக்கு தெரியும் என்ன. அந்த வகையில இந்த பாட்டு மாதிரி தான் தேடுறதை எனக்கு எப்பவும் விருப்பம். அது எனக்கு ஒரு விருப்பமான விஷயம், விருப்பத்தோட செய்கிறதான். அதாவது இந்த தீகாட்டியில உதவமாக முடிந்த வரைக்கும் அந்த விதமாக தான். நீங்களும் நினைக்கிறத எப்படி செய்யறீங்க? உங்க அளவுக்கு எனக்கு அந்த என்னன்னு சொல்றது அந்த அளவு தியாகம் இல்லை. இருந்தாலும் செய்யணுமென்ற ஒரு கடப்பாடு விருப்பம் எனக்கு. நீங்க தோங்கினதை பார்க்கக்கூடாது, செய்வே ஆகணுமென்ற எவ்வளவு கஷ்டம்னு பார்த்தீங்களா? நீங்க செய்யறதுதான் உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம். அது இந்த இது சும்மா ஏதாவது பேருக்கு செய்யறது இத்தனை 21 ஆண்டுகளாக செய்தோண்டு வரீங்க. அப்ப எப்படி அதை நாங்க செய்யாம இருக்க முடியும்?
0: பல நேயர்கள் வந்து உங்கள் ஊடாக தெரியாத பல விடயங்களை தெரிந்து கொள்ளுகின்றார்கள்.
1: அந்த கருத்து அது நிகழ்ச்சி மூலம் தான் நான் செய்யறேன் சார். எனக்கு நீங்க சொல்லி இப்ப நாங்கள ஒரு விஷயத்தை பத்தி கலைக்கிறோம், சேர்த்த உடனே நாங்கள் அதை தயாரிக்கிறோம், தயார் செய்யறோம், தயார் செய்யறத கலைக்கிறோம். அப்ப தயார் செய்யற பொழுது எனக்கும் அந்த அதை பற்றிய அறிவு, ஆழ்ந்த அறிவு தெரிஞ்சொள்ளக்கூடியதாக இருக்கு. நான் முந்தி ஒன்று தெரிஞ்சொன்னது இப்படி புதுசா தேடும் பொழுது நிறைய உடையங்களை பற்றி தெரிஞ்சு வரணும். குறிப்பாக இப்ப போனாலுமே நாங்கள் பேசுற பொழுது லண்டன்ல இருந்து உங்களை நீண்ட கால அன்பனையும் புஷ்பாவதி கேட்டது கேள்வி இந்த கைலாஷ் நித்யானந்தா பற்றி நானே யோசிச்சேன். இந்த கேள்வி அதை கேட்டதுக்காக தேடி அதுக்கான பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பட் அதை சொல்றதுனாலே அதை தெரிஞ்சுள்ள அது என்ன பயன்? அது இருக்கோ இல்லையோ, அது என்ன வகையில ஆன்மீகம் தொடர்பு ஆன நம்பிக்கை உள்ளாக்களுக்கு அது சரி. ஆனால் அந்த அந்த காலத்துல தான் அந்த ஆன்மீகம் தொடர்பான அறிவுகள் வாழ்க்கையா இருந்தது. இந்த காலத்துல காலம் போக போக போக இங்க நாங்கள் வாழ்ற முறையை பொறுத்து அந்த ஆன்மீகத்தை தொடர்பு இருந்த வாழ்க்கை முறை அறிவியல் சார்ந்து

0: இந்த தமிழ் திராவிடம் என்று சொல்லு அப்படி வந்தது, அது திராவிடம் என்று சொல்லு என்னென்ன மொழிகள் அங்கே வருது, அந்த மொழி திராவிட மொழிகள் தனியான மொழிகள், அதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா சமஸ்கிருதம் உலகம் சார்ந்த ஒரு மொழி, அது இண்டோ ஐரோப்பிய மொழிகளில் புரட்டோ அப்புறம் முன்னிலே இங்கிலீஷ் பிரெஞ்சு முன்னாடி இருந்த மொழிகள் என்ன லத்தீன் கிரீக். ஸோ அந்த லத்தீன் கிரீக் காலத்தில் பெர்சன் பாரசிய மொழிகள் இருந்த காலத்தில் இந்த சமஸ்கிருதம் இருந்தது, அதோட தொடர்புடைய சொற்களை பார்த்து தான். ஸோ சமஸ்கிருதம் ஒரு உயர்வான பழைய எங்களுக்கு ஐரோப்பியர்கள், ஏன்னா ஐரோப்பியர் சொல்றது தான் நாங்கள் வைப்போம், ஐரோப்பியர் செய்தால் அது ஒரு உயர்ந்ததாக இருக்கும், பண்பட்டதாக இருக்கும், பேர் பெற்றதாக இருக்கும். அப்போ ஐரோப்பியர் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற பழக்கம் எல்லாத்திலும் இருக்கும். இப்போ உதாரணம், எங்களுடைய அறிஞர்களான இப்போ தமிழ் ஆராய்ச்சியில் கலைக்கிற பொழுதெல்லாம் பொதுவாக நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த தளத்தில் உள்ள அறிவை வச்சுக்கொண்டு அதை களம் ஆய்வு பண்ண சொல்வோம். அந்த களத்தில் பொருள் ஆய்வுகளை அறிவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரோம், இது இப்படித்தான். பற்றி அந்த எல்லை தாண்டு அந்த களத்தை மாற்றியெல்லாம் போய் ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொள்ள பொழுது அந்த புது இடத்துல புதுசாக போய் ஆராய்ச்சி போன இடத்துல புது விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வர்ற பொழுது எங்களை ஏற்கனவே தெரிந்த எங்களுடைய சொந்த கள ஆய்வை விட்டு இன்னொரு புது கள ஆய்வு களத்துக்கு போய் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது ரெண்டு விதமான அறிவு சார்ந்த விடயங்களுக்கான ஒற்றுமை வேற்றுமைகள் எங்களுக்கு தெரிய வரும். அந்த வகையில் தான் நாங்கள் அது இப்பவும் கண்டிப்பாக சொல்றதுல ஒரு பெருமைப்படணும். என்னன்னு சொன்னால் இந்த தமிழ் சார்ந்த ஆராய்ச்சி, தமிழ் சார்ந்த புற மொழிகளோட தொடர்பு ஒப்பீடு இதையெல்லாம் பார்க்கிற பொழுது எப்போவுமே நாங்கள் பேசுறது இந்தியாவில், இந்தியா தான் தமிழகத்தில் சொல்லப்படுற தமிழ் சார்ந்த இடம் மதுரையை நாங்கள் சொல்லுவோம். அப்போ இலங்கையை மதோட சேர்ந்து அதையும் சேர்ந்தது தான். ஸோ அப்படி தமிழ்ல அப்போ இந்தியாவில் உள்ளவர்கள் தமிழை பிடி சொல்ற விடயங்கள் தான் சரி என்று நினைக்கிறது. என்ன அந்த சூழல், அந்த மண் சார்ந்த, அந்த களம் தளம் சார்ந்த அறிவு. ஆனால் அதை தளத்தை விட்டு வேறு நாடுகளுக்கு போய் ஆராய்ச்சி கேட்கிறார் அந்த வித்தியாசம் தெரியும். அப்படி பேசும்பொழுது தான் தமிழில் வந்து தமிழை மட்டும் இல்லாமல் பிற நாட்டில் பண்பாடோட மொழிகளோட ஒப்பீடு செய்து அந்த அறிவை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இலங்கையை சேர்ந்த மூன்று அறிஞர்கள். அதில் பேசக்கூடிய அறிஞர் வந்து பேராசிரியர் கைலாசர், அடுத்தது பேராசிரியர் சிவத்தம்பி. ஏன் இந்த ரெண்டு பேராசிரியர் இன்னும் நாடகங்களை பற்றி பேசுகிறாங்க பேராசிரியர் வித்யானந்தன். இவர் இப்படி ஏன் சொல்றோம்னா இவர்கள் வந்து இலங்கையை இலங்கையில வந்து அந்த கலாநிதி பட்டம் செய்யறதுக்கு வெளிநாடு தான் போகணும். வெளிநாட்டு போகணும்னா அப்ப இங்கிலீஷ் படித்தவர்கள் போறது இங்கே அந்த நாட்டுக்கு தான் வரும். அந்த வகையில் இந்த கைலாசபதி சிவத்தம்பினி வித்யானந்தன் போன்றவர்கள் இந்த இங்கிலாந்து தான் இலங்கையாக கூடுதலாக வாடுறது வந்து ஆராய்ச்சி செய்யற பொழுதுதான் தமிழ் சங்க, நாங்கள் சங்க இலக்கியம்னு சொல்றோம் சார், சங்க தமிழ் அது அதுகளை வந்துடலாம். ஐரோப்பிய மொழிகளோடு ஒப்பிட செய்யணும். அப்படி உதாரணம், நாங்கள் உலகத்தில் எங்களை தெரிஞ்ச ராமாயணம் இந்த இதிகாசங்கள் என்று சொன்னால் இதிகாசங்கள் மேலே நாங்கள் எப்போவுமே கலைக்கிறது அட்வைஸ் பண்ணணுமோ வாழ்க்கை தத்துவத்தை பற்றி சொல்லணுமோ அதுக்கு எப்போ நாங்கள் எடுக்க உதாரணங்கள் ரெண்டு தான் ஒன்று பொதுவாக இதிகாசம் வந்து தமிழில் மூன்று இருக்கு, ஒன்று ராமாயணம் மகாபாரதம் சிவ ரகசியம். இப்போ அந்த சிவ ரகசியத்தை பற்றி கலைக்கிறது குறைவு, அப்போ ராமாயணத்தையும் மகாபாரதம் பற்றி தான் கலைக்கிறது. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்றது தான் தமிழ் பண்பாடு, இந்திய பண்பாடு. அந்த இந்திய பண்பாடு இலங்கைக்கும் பரவினால் இந்திய பண்பாடு இலங்கைக்கும் வந்து வடநாட்டு பண்பாட்டை தான் தமிழர்களோ பொதுவாக இந்திய இலங்கையில் பின்பற்றுறது. இலங்கையில் நாங்கள் ரெண்டு பேரும் வடநாடு இந்திய நாட்டு பண்பாட்டை தான் பின்பற்றுவோம். பிறந்த குழந்தை அந்த புத்தகம் அங்கே வந்து
1: உங்களோட தொலைபேசி வந்து அதறி கொண்டு வந்துச்சு.
0: சரியா இப்போ வந்துட்டு அது என்னுடைய பிள்ளையா இருக்கும். உண்மைதான். இப்போ அப்போ நாங்கள் என்ன வாழ்க்கை ரகசியம் உண்டு, எங்களோட வாழ்க்கை தத்துவத்தை என்ன சொல்றோம், ராமனை பற்றி கதைப்போம், சீதையை பற்றி கதைப்போம், அல்லது யோகையை பற்றி கதைப்போம், நாங்கள் ராமன் செய்வோம் இல்லையோ ராவணன் கதைப்போம், அல்லது ராமன் அந்த மகாபாரதத்தை பற்றி கதை, இதுதான் எங்களோட வாழ்க்கையாக இருக்கு. நாடகம் நடிச்சா என்ன படம் எடுத்து என்ன

0: தமிழ்ல என்ன புதுசா புதுசாக பார்க்கணும். உதாரணம் மகாபாரதம்னு சொல்லி டிவி சீரியல் தொடர்ந்து பல காலமா இயங்கி இப்ப திருப்பியும் அது வந்தோன்றது நிறைய பேர் பார்த்ததா சொல்லு. ஸோ அதுல கிருஷ்ணனை காட்டும் பொழுது வெள்ளக்காரனா வெள்ளனா கிருஷ்ணன் தான் என்ன கருமை கருமை இந்த மாதிரி பேர் தான் கிருஷ்ணா. ஸோ இந்த பாட்டு என்ன படம் எஸ் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரி நடக்கிற படம் நானும் ஒரு பெண். அப்ப அந்த நானும் ஒரு பெண் படத்துல வர ஒரு கதாநாயகி கருப்பானவர் அது விஜயகுமாரி. அப்ப அந்த கருப்பா உறுதி இருக்கிறதால அடைகின்ற அவமானங்கள் வாழ்க்கையில் பெறுகின்ற துன்பங்களை வச்சுதான் அந்த படம். ஸோ அந்த கருணை அதுலயே ஒரு பாட்டு வரும் கண்ணா கருமை நிறைய கண்ணாண்டு கண்ணனாக தான் அப்படியே பாடிட்டேன். இருந்தாலும் நாங்கள் இப்ப கண்ணா படத்தை காட்டுறதுக்கு அது பிள்ளைக்காரனா காட்டுறோம். ஏன்னா பிராமின் அவர் பிராமின் அல்ல அவர் பிராமின் இல்லை ஜாதவ குலத்தை சேர்ந்தது. ஸோ ஜாதவ குலத்தை சேர்ந்தது மாடு ஆடு கைக்கிறது இடையேறது கொடுக்கணும். ஸோ அதுல அந்த படத்துலயே காட்டுற பொழுது பட நாட்டில் எடுத்த வழியா கிருஷ்ணன் வெள்ளக்காரனா உள்ள தோளுடையவனா காட்டுறது அதிருக்காங்க சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுவோம். அப்போ அந்த இப்படி நாங்கள் இந்த ராமாயணம் பாரதத்தை தெரிஞ்சோம் இந்த காலத்தில் அதையெல்லாம் எங்களோட வாழ்க்கை முறையானது வந்துக்கவங்களும் ஆராய்ச்சி செய்யறதுக்காக பேராசிரியர் கைலாசபதியும் ஜோசியும் வித்யானந்தமாகவும் லண்டனுக்கு வர்ற பொழுதுதான் எங்களுக்கு இலங்கையில அவர் என்னத்தை படித்தா இருக்கோம் இலங்கையில படிக்கலான்ற பொழுது நாங்கள் இந்தியாவில் உள்ள நூல்கள் பற்றி பெற்ற அறிவுகளை அடிப்படையாக வச்சுதான் எங்களோட அறிவை வந்து பலம்படுத்தி கொள்றது தனிமைப்படுத்தி கொள்றது. ஸோ அந்த அறிவை வச்சு கொண்டே நான் ராமாயணம் சங்க இலக்கியம் ஒன்றுதான் சொல்லுவேன். ஸோ அந்த சங்க இலக்கியத்தை நாங்கள் வந்து லண்டன்ல ஐரோப்பிய சங்க இலக்கியம் என்ன இலக்கியம் வரலான்னு பேசுறது என்ன இப்பதான் புதுசா தெரிய வந்திருக்கு. நாங்கள் என்ன தமிழ் எல்லா இந்திய மொழிகள்ல மகாபாரதம் ராமாயணம் இருக்கு. அந்த ராமாயணத்துக்கு உண்மையான பேர் அதான் இல்ல பேர் வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதினது. இப்போ வால்மீகி ராமாயணத்தை எழுதின போது அதுக்கான பேர் வந்து சீதா சரிதா. சீதா சரிதா சீதா சரிதான் சீதையின் சரித்திரம் சீதாவின் சரித்திரம் வடமொழியில தான் எழுதப்பட்டது. அந்த வால்மீகி தான் தான் எழுதவே. ஸோ அப்படி எழுதும்பொழுதே நான் வால்மீகி எழுதப்பட்டது சீதாவுடைய சரித்திரத்தை பிறகு நாங்கள் அதை ராமாயணம் வந்து மாற்றியோம். ராமனை ஆம்பளைய பற்றி பார்க்க ராமாயணா என்று சொல்லிட்டோம். அதுதான் மட சொல் அது ஆங்கிலத்தில் சொல்றாங்கன்னா உண்மை சேர்த்து ராமாயணம். அதை தமிழ்ல எப்படி சொல்றாங்கன்னா இப்போ புறமொழி சொல்லு அதாவது குறிப்பாக சமஸ்கிருத சொல்லு வடமொழி சொல்லு தமிழுக்கு நாங்கள் கொண்டு வந்து வரைக்கு அது வந்து மெய்யெழுத்துல தான் முடியும். மெய்யெழுத்துல இல்லை உயிரெழுத்துல முடியும். அப்படி உயிரெழுத்துல முடிகிறது நாங்கள் தமிழ் மொழிக்கு மாற்ற பொழுது அதுக்கு நாங்கள் மெய்யெழுத்தாக்கிடுவோம். அப்போ அது ஒரு முழுமையாக இருக்கும். உதாரணம் ஆனந்தா ஆனந்தம் சந்தோஷா சந்தோஷம் இலக்கியா இலக்கியம் இலக்கணா இலக்கணம் அப்படி சொல் அந்த இம் பீதியை போட்ட உடனே அது தமிழ் ஆயிடுதுன்னு சொல்கிறோம். அப்போ இலக்கணாண்டா இலக்கணாண்டா அழகண்ட வரும் அழகாக குறிக்கிறது தான் இலக்கணம். இலக்கணம்ல ஒரு மொழியில எப்படி ஒரு சொற்களை அமைந்து அது பொருளை கொடுக்கணுமோ அதுதான் அழகு. இலக்கணம் வந்து ஒரு அழகு எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் தானே. அந்த இலக்கணம் வந்து எப்படி அது சரியாக இருக்கணுமோ அதுதான் இலக்கணம் இருக்கும். இலக்கியம் இலக்கியா இலக்கியால வரலாறு கொடுக்கும். இந்த வட சொற்களை நாங்கள் தமிழுக்கு மாற்றிக்க அந்த சந்தோஷம் ஆனந்தம் இலக்கியம் உண்மை போட்டவுடனே அதுக்கு பேர் வந்து தத் சமம். ஸோ சமஸ்கிருதத்தில் வடமொழி இருக்கிற பொழுது தத் தவ அல்லது தட் பத பதான் சொல்லு சிங்களத்துக்கு பதான்டா சொல்லு பட. ஸோ அது வந்து தமிழ்ல தட் சமம் சமமான சொல்லாம் வந்துடுது சந்தோஷம் அந்த சந்தோஷம் வந்து வந்து. ஸோ இது மாதிரி இந்த எங்களோட வாழ்க்கை முறை காலையில் ஒழுந்து பின்னர் படுக்க போகிற வரைக்கும் நாங்கள் கை கொள்ற முறை தமிழ் பண்பாடு போட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். அது இப்போ நாங்கள் வாழ்ற நாட்டை பொறுத்து அந்த தமிழ் பண்பாடு நிறைய மாறிக்கு வச்சு ஏண்டாவது பண்பாடுங்கிறது அடிப்படையில் சில விஷயங்கள் பொதுவாக இருக்கும் உணவு முறையாக மற்றபடி வாழ்க்கை முறை மாறிக்கொண்டு வந்து. ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ இப்போ நாங்கள் அதனால தான் இந்த பிராமணருடைய வரலாறு ராமாயணம் இந்த பாரதம் இதில் படித்து படித்ததாக அந்த வாழ்க்கைக்குரியவர்களாக எங்களை மாற்றிக்கொண்டோம். உதாரணம் சொல்கிறாங்க சொன்னால் என்ன சொல்லுவோம், இந்த ராமாயணத்தில் உள்ள உதாரணத்தை சொல்வோம், அடுத்த மகாபாரதத்தில் உள்ள உதாரணத்தை தான் சொல்வோம் தவிர வேற கருத்துக்கள் இல்லை. மற்றும் மதம் சார்ந்த அமர்ந்திரம் இந்துக்கள் என்றுச்சுன்னா சைவமோ அல்ல புராணங்களை பெரிய கதையை சொல்வாங்க, அல்லது கிறிஸ்தவன்னா பைபிளை பெரிய கதையாக சொல்வாங்க. உதாரணம் இந்த ஒரு சொல்லும் புதுச்சொல்ல தெரிஞ்சு கொண்டேன் என்னென்னு சொன்னா, முதல் மனிதனாக இருந்தவங்க நாங்கள் ஆதாமண்ட பேசுறோம் போனோம் பேசுறாங்க, அவட்ட மனைவிக்கு பேர் ஏவாள்னு சொல்றோம், ஆதாம் ஏவாள். அப்போ அந்த பைபிளின் படி முதல் மனிதன் கடவுளால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். அப்ப ஆதாமின் விராயம் தெரிஞ்ச படைக்கப்பட்டதுதான் ஏவாள்ன்ற பெண். ஸோ ஆணுக்கு பிறகுதான் பெண் தோன்றாண்டு வருது. ஆனா அந்த ஆதாமண்டவள ஏவாள்ன்றது ஆதாம் திருமணம் பண்ண மனுஷியா மனைவியாக வச்சிருக்க முதல் அல்லது சேர்ந்து வாழ முதல் ஆகாமுக்கு ஒரு ஆள் தொழில் வாழ்ந்திருக்க ஒரு பெண், அந்த பொண்ணுக்கு பேர் லிலியத். அது இன்னைக்கு தான் நான் அறிஞ்சு வந்தேன். லிலியத் என்ன, அப்போ ஆகாமும் லிலியத்தும் சேர்ந்து வாழும் பொழுது அவர்களுக்கு வந்து
1: வந்து ஆய்வாளர்கள் எல்லாரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்களா இது உண்மையான கதை தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள்.
0: உறுதிப்படுத்த மதம் சார்ந்த எந்த மதம் சார்ந்த ஒரு கருத்தையுமே உறுதிப்படுத்த முடியாது. கருத்தையும் இப்படி இதுக்கு வந்த ஒரு நம்பிக்கையின் முடிவெடுத்த இது எப்படி உறுதிப்படுத்த முடியும்?
1: ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு உருவம் கொடுக்கப்படுகிறதல்ல, இவர்களுடைய கிறிஸ் கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு உருவம் கொடுக்குறார்கள் அல்லவா, அது எந்த வகையில் அவர்கள் அந்த உருவத்தை தேர்ந்தெடுத்தார்கள்?
0: ஒரு அருமையான சொல்ற கேள்விகள் எப்பொழுதுமே கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற கேள்விகள். அந்த வகையில
1: பார்த்தா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு உருவத்தை கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா.
0: நீங்க இந்த மதத்தை அடிப்படையா சொல்றீங்களா?
1: இல்ல இல்ல, நான் இந்த கிறிஸ்தவ கிறிஸ் நாட்டை சேர்ந்த அந்த காலங்கள்ல அவர்கள் அவ்வாறான ஒரு முறையை பின்பற்றி வந்திருக்கிறார்கள் அல்லவா. கிரேக்க கலாச்சாரத்துல அவர்கள் பல கடவுள்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா.
0: நீங்க சொன்ன அந்த பல கடவுள் சொல்றாங்க, அதுக்கு பேர் வந்து பொலிதேசம். பொலிதேசம் கடவுள்கள் தன்முக கடவுள்கள். நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு நினைவு வருது, நாங்கள் அந்த இந்த கப்பல்ல பயணம் போற பொழுது இத்தாலியில ஒரு கடவுள் சார்ந்த இடத்துக்கு ரங்கி வர்ற பொழுது ஒரு கவுண்டர் பவுட்டான் சொல்ற சந்தியில வட்டமான சந்தியில ஒரு சிலை இருந்தது. அந்த சிலை இருந்தது கல்லால் செய்யப்பட்டது, கையில ஒரு தூராயம் மாதிரி இருந்தது. அப்ப நாங்கள் என்ன ஒரு தொடர்புடையதா இருக்கே நாங்கள் அப்ப நாங்கள் பார்க்கிற எந்த ஒரு பொருளையுமே எங்களுக்கு தொடர்புடையதாக தான் நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நாங்கள் போன இடங்கள்ல சோறு கிடைக்கலான்னு பார்ப்போம். அப்படியே அந்த கிடைக்கிற சோறு எங்களுக்கு தெரிஞ்ச சோறோட ஒத்து வர்றதா? அவசரம்ல சாப்பிட்ற பொழுது என்ன வகை சோறு, இந்தியாவில் சாப்பிட்டு என்ன வகை சோறுன்னு எல்லாமே இருக்கு. நாங்கள் அங்க வந்து சேரல் பத்தி இருக்கு, பச்சை அரிசி என்று சொல்லுவோம், குத்தரிசி என்றுலாம் சொல்ற தொழிலாடல் வந்து வாழ்க்கை முறை அங்கேயில இருக்கு. அந்த குத்தரிசி என்று சொல்ற மாதிரியான இது வந்து நாங்கள் இந்தியாவில பாக்குறது. இந்தியாவில பல வகையான தமிழ்நாட்டுல பல வகையான இருந்தாலும் கூட என்ன போய் இந்தியாவில என்ன சொல்லிடாத சோறுன்னு சொல்லி கூட என்ன படநாட்டுக்கு போக போக அந்த சோற்ற இது குறைஞ்சு போயிடும். நாங்கள் டெல்லிக்கு பாம்பேக்கு போனோம்னா அந்த சமக்கடைன்னு இருக்கிற இந்திய கடை என்று சொல்றது அல்ல சென்னை கடை மட்ராஸ் மதராஸ் என்று சொல்றது அப்படி சொல்ற கடைகளுக்கு போனாதான் அந்த சோறு தோசை இதில் சாப்பிடலாம். இன்னாடி அங்கே போனால் சப்பாத்தியை தான் சாப்பிட்றது பொதுவாக இருக்கும் அந்தந்த இடத்துக்கு சாப்பாடு. ஸோ இந்த கேட்டகளுக்கு வரணும். அப்போ நாங்கள் அந்த வாழ்கிற முறை முறை எங்களுக்கு என்னென்ன எங்களுடைய பெற்றோர்கள் அதுக்கு முதல்ல அவருடைய என்னுடைய எங்களுடைய பெற்றாருடைய பெற்றோர்கள் அதாவது பேரன்மார் பாட்டன்மார் பாட்டிகள் அதுக்கு முதல் கூட்டன்மார் என்னென்ன சொல்லி வைத்தார்களோ அவன் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் அந்த காலத்தில் எல்லா நாட்டிலும் வந்து இப்போ அறிஞ்ச படிப்பு சம்பந்தமான தகவல்கள் செய்தி செய்வது போலெல்லாம் அப்போ இருக்கல காலத்து காலம் முந்தியெல்லாம் இதோட குறைவாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் ஏற்கனவே நீங்கள் அப்போ சொன்னீங்கதான் இப்போ இயேசுநாதரை அறிந்து அவர் இருபது அறையப்பட்டு மூன்றாவது நாள் உயிர் தழுவார் அதன் அந்த உயிர்த்தனா இரண்டெல்லாம் சொல்றோம். அப்போ உயிர்த்தழுகிற பொழுது அவர் உயிர்த்த அப்புறம் எப்படி தெரியும்? ஸோ பூமியின் சட்டையாக இருந்தால் தான் இந்த இயேசு குறித்தது ஒரு இடம் அந்த ஒரு கலக்காக இருந்தால் அது மேற்கில் உள்ளாக்களுக்கு தெரியும். அல்லது அந்த இடம் நாங்கள் அந்த இஸ்ரேலை பிரித்தனை பேசுறோம், அங்கே இஸ்ரேலே அறையப்பட்ட இடம் அப்படி பாலஸ்தீனம் நம்ம அதை பார்க்கணும். இஸ்ரேல் போக வந்த ஒரு நாள் தானே, இப்போ இஸ்ரேலே அப்படி வந்ததுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜாக்கோ நாங்கள் கடவுள் இந்த யூத பரம்பரை பார்க்கும்போது சாலமன் இப்ராஹிம் இதெல்லாம் ஆத்ராம் இதெல்லாம் தெரிவிக்கிறது அதுக்கு ஒரு பிள்ளைய வந்திருக்கு. ஜாக்கோப் அந்த ஜாக்கோப்புக்கு ரெண்டு மகன் ஒன்றுக்கு பேர் இஸ்ரேல் ஒன்றுக்கு பேர் இஸ்மாயில். அப்போ இஸ்மாயிலாண்டு வந்தவுடன் அந்த முஸ்லீம்கள் இஸ்ரேலாண்டு வந்தவுடன் ஜூதர் இப்போ கத்தனத்துக்கு போயிருங்க. அப்போ ஏன்னா அந்த ஜூதர்கள் பேசின மொழி ஒன்று இருக்கு. ஜெயசநாதர் வந்து அவர் பாதுதான ஜூதர், ஜெயசநாதன் கண்டிப்பாக ஜூதர் இல்லையே. அப்போ அவருடைய மொழி என்ன இருக்கு ஆர்மாய்ச்சி, அவருடைய மொழி தான் ஆர்மாய்க்கு என்றது. ஆர்மாய்க்கியில் இருந்துதான் அராபண்ட மொழி வந்தது. அப்போ இஸ்ரேல இருந்தால் இந்த ஜூத மொழி என்ற இதழ் எல்லாம் வந்தது. அது ஒரு இருக்கேன் நாங்கள் சொல்லி வந்த நீங்கள் வந்த நான் நீங்கள் கேட்குற கேள்வியை விட்டு நான் ஆக சூரமாக போனால் அதை பற்றி பேசி விட்டு கருத்து தான் இருக்கும். எப்படி இருந்ததுன்னா கடவுள் எப்படி மனிதர்கள் கொண்டாண்டா தாங்களோட வாழ்க்கை முறை என்னவோ அது வந்து தங்கள தெய்வங்கள் ரெண்டு வகையான தெய்வங்கள் ஒன்று சுய தெய்வங்கள் இன்னொன்று வந்து புற தெய்வங்கள். இப்போ எங்களுக்கு எந்த தெய்வங்கள் பழக்கப்பட்டு கும்பிட்டு இணைக்கப்பட்டு புத்தாம் எழுதப்பட்டதுன்னா தேவாரம் திருவாசகம் புராணங்கள் எல்லாம் சொல்லி வந்து இந்து மதம் உண்டா சிவன் உண்டு விஷ்ணு உண்டும் பிரம்மாண்டம் குடும்ப மதம். இந்த இந்து மதம் ஒரு குடும்ப மதம், தாய் இருக்கிறாரும் தாப்பம் இருக்கிறாரும் தம்பியன் தம்பி இப்போ சிவருமான் இருக்கிற அவருடைய வாய்ஸ் மாதவிய அவருக்கு வந்து ஏழு சகோதரிகள் இருக்குன்னு அதில் ஒரு ஆள் வந்து காளி அதுக்கு ஒரு சாமியன் தான் இந்த விஷ்ணு விஷ்ணன் வந்து மச்சான் சிவருமானுக்கு மச்சான். அதெல்லாம் பார்க்க இந்த காத்தவரான் நாடகத்தில் இசை நாடகத்தில் ஒரு பாட்டு வரும் சிவபெருமானுக்கு புதிய ரெண்டு வாகண்ட கூப்பிட்டு காளி கூப்பிட்டுட்டு ஒரு மயக்க மருந்து மாதிரி ஏதோ கொடுக்கலாம். மயக்க மருந்து கொடுக்க அவருக்கு மயக்க மருந்து தலை சுத்தங்கள் அப்போ தலை சுத்த தொங்குற பொழுது இவருக்கு என்ன சிவபெருமானுக்கு என்ன செய்யறான்னு தெரியல. இப்படி என்ன காளி என்ன தந்துட்டாலே நான் என்ன மருந்து என்ன தெரியல தலை சுத்த என்ன சொல்லிட்டு தான் மச்சான கூப்பிட்றேன் தோளோட தோளு தித்த தோழமைய வாயனையான்னு கிருஷ்ணனை கூப்பிட்றேன் அவர் வாரம். அப்போ அது மாதிரி இந்த குடும்ப உறவு மதங்களாக தான் இந்த பார்க்குறோம். மத என்ன பாலிக்கு நீ என்ன அத்தை நான் மதிக்கிறாவே இல்லை நீ கழிச்சு பிள்ளை நான் மூத்தவர் என்னுடைய கணவர் சிவன் அவர் அத்தான் அவரை நீ மதிக்காம நீ அவருக்கு மதிப்பு இல்லாமல் நடக்கிறீ என்று கேட்குதான் இந்த காத்தவரான் இந்த கதையை உருவானோம். அது தானே நாங்களே உருவானது இந்த சிவபெருமானுக்கும் காளிக்கும் ஏற்பட்டு ஒரு போட்டி வருது. அந்த பாட்டும் பரதம்ன்ற ஒரு படம் வந்து அந்த சிவாஜி நடித்த படம் அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பரதநாட்டியம் மாதிரி ஒரு நாடகத்தில் போட்டி. ஏன் நாடகத்தில் போட்டி வந்தது? இப்போ போட்டியை தோங்குற பொழுது ரெண்டு பேர் எது வந்து ரெண்டு பேரும் என்ன பொதுவாக வீடு தெரியுமோ அதில் வைக்கிறதான் போட்டி. சண்டையாக இருக்கலாம் ஒரு பேச்சு போட்டி எழுத்து போட்டி அந்த மாதிரி ஒவ்வொன்றுட்டேன். இதில் நடன போட்டி. ஏன் நடன போட்டி வந்தது? அப்போ ஒரு ஆணுக்கு அழகு நடனம் பெண்ணுக்கு அழகு நடவு தான் இந்து முறைப்படி இருக்கு. அப்போ இருக்கிற போலதான் நான் அதாவத்தானே நீ மதிப்பவன் கொண்டு சொல்றேன் அக்காவுக்கு தாலி என்ன அப்படி சொல்ற அக்கா முருங்க கடவுள் எல்லாம் தெரிஞ்சவர் அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படியோ அவருக்கு என்ன தெரியுமோ எனக்கும் அது தெரியும் வந்து காளி வாயாட்ட தோணிட்டு இன்னும் அப்படி நீ வாயாட்டுற அத்தானோட கலெக்டர் என்ன பணிஞ்சு போகணும் அவர் என்ன செய்வாரோ நானும் அதை செய்வேன். அப்படி சரி அப்போ நாங்கள் ஒரு டான்ஸ் போட்டி வைப்போம் அதுக்கு சிவனும் அங்கும் காரி அந்த எல்லாரும் இருக்கிற பொழுது பாட்டி நடக்கிற டான்ஸ் ஓகே ஆர்வம் ஆர்வம் உள்ளதான் சுத்திரதாண்டவம் மாதிரி எல்லாம் ஆண்டு பல அதில் ரெண்டு பேரே இருக்கு ஆண்களுக்கு என்ன டான்ஸ் பெண்களுக்கு என்ன டான்ஸ் ஸோ அப்படி டான்ஸ் ஆடிக்கிற பொழுது சிவனுமான் பார்த்தேன் நான் என்னென்ன செய்கிறார் கையாட்டுறது காதையாட்டுறது எல்லாம் ஆட்ட ஆட்ட அதே மாதிரி அசைவுகளை வந்து அபிநயங்கள் வந்து காலையும் செய்வேன். இப்போ காலி செய்கிற பொழுதுதான் பார்த்தா செய்வோம் இங்கே போனால் முத்தி போடுது போல என்ன ரெண்டு ரூபா கிடக்கு என்ன செய்வோம் நான் டக்குன்னு காலை உயர்த்துவோம் ஒரு வேலை ஊண்டி கொண்டு இன்னொரு வேலை நல்லா உயர்த்தி பார்ப்போம் ஒன்று உயர்த்தினேன் உடனே அதே மாதிரி காலி காலை உயர்த்துப்பேன். அப்போ உமாவை நிப்பாட்டி காலி காலி என்ன வேலை செய்கிறேன் நீ என்ன வேலை செய்கிறேன் அவர் அப்படி கேட்குறாரு அப்படி வாங்கிடுறேன் இன்னும் பொம்பையில் காலத்து தூக்கம் தெரியாது உமாதேவி சாரி கேட்குறேன், நான் போட்டி என்ன டான்ஸ் ஆடுறது, அது ஆம்பளை தும்பலாம் பொம்பளை தூக்க கூடாதுன்னு இந்த வேலை இருக்கேன்னு சொல்லு சார். ரொம்ப நாள் அந்த சண்டையில தோத்து போயிட்டேன், தோத்து போட ஒழியதான் நோக்கி தோச்சுட்டீங்கன்னா அப்ப என்ன சொல்லணும், நான் கேட்க ஒரு வரம் நீங்க எனக்கு தரும், நீங்க கேட்கிற வரம் என்ன, அப்ப நான் இவ்வளவுனாலும் கல்யாணம் கட்டாம இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளை, எனக்கு ஒரு பிள்ளை வரம் தரணும் உண்டு, காலி சோறு வணக்கு அந்த பிறந்த பிறந்த குழந்தைய தான் பேர் காத்தவராய் காத்தவராய். ஸோ இதப்ப இதை என்ன சொல்ல வேண்டாம், இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு தலை சும்மா சொல்லி போடுறேன் நிறையா. அந்தந்த ஒவ்வொரு மனிதர்களும் தங்களோட வாழ்க்கை முறையை எப்படியோ எப்படி வாழ்ந்து வந்தா அதே மாதிரி தான் கடவுளை படைக்கிற இதழ் இருக்கு. என்ன கடைக்க கடவுளுக்கு இப்ப ஜேசனாக எப்ப இருந்தாருன்னு சொல்லி யூதர்கள் அந்த பலஸ்தீனியம் மத்திய கிழக்கு நாடுகள்ல வாழ்ந்த முறையை வச்சு கொண்டு ஜேசுநாதன் நீண்ட தலைமையில வச்சிருப்பார், எப்படி உடுப்பு போடுவார், அவர் தலையன் முட்டை அடிச்சிருப்பார், அதாவது தலைமை முட்டை அடிச்சான்னு சொல்வாங்க என்னன்னு சொன்னா நீங்களுக்கு அப்படின்னு கிரேக்கேவன் கிரேக்க முறையில கிறிஸ் கிறிஸ்தன் என்ன கிறிஸ்தன் சொல்றேன் ஜேசு கிறிஸ் அந்த ஜேசு கிறிஸ்தன் சொல்வது ரெண்டு பேர் அவருக்கு அருமையான பேர் அது வரல எம்மான வேலைன்னு சொல்லுவோம் கடவுளர்களுக்கு போகணுன்ற பேர் அந்த மொழியில உருவாக்கப்படும். பட் அது இந்த உலகம் பூரா பூஜை வச்சிருந்த கிரேக்கரும் ரோமானியர், அப்ப ரோமானியர் தான் இந்த நாட்டை ஆண்டு பிடிக்கிற பொழுதுதான் எல்லாருக்கும் நாட்டுக்கு பேர் வைக்கிறது எல்லாமே வந்தது. நாங்க உதாரணம் அப்போ சொல்றோம் இதான் சொல்லுவாங்க அதனாண்டு சொல்றோம் அதனா அதனா யார் அதனாண்ட கிரேக்க நாட்டின் கேபிட்டல் கிரீஸ். அது சொல்றேன் இந்த ஜோயஸ் தான் சொல்லுவேன் அவர்கிட்ட மூத்த மாளுக்கு பேர் தான் அதனா, அதனால தான் அதன் கிரேக்க கேபிட்டல். அவர்கிட்ட இன்னொரு மாளுக்கு பேர் ஸ்கொட்டா, அந்த லேண்ட் ஆஃப் ஸ்கொட்டான ஸ்கொட்லேண்ட். அப்போ அந்த ஜேசன்ட்டு இன்னொரு மகள் இல்லை அவருக்கு மூணு மனைவி, அந்த கடைசியாக பிறந்த மனைவி யார் அவர் பலஸ்தீனியன் பெண், அந்த பெண்ணுக்கு என்ன பேர் எரர், அந்த எரப்பை கடத்தி கொண்டு வந்து அந்த காலத்துல ஆம்பளை பிறந்த கடத்துறது எல்லாமே இருக்கு, நான் அப்படி ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வச்சிருக்கிறது மனைவி ஆகிறதுதான் இந்த காலத்துல அந்த காலத்துல இருந்த பழக்கம் தான். எங்களுக்கு அந்த ஆவி பழக்கம் மிருகங்களுக்கு ஆவி பழக்கம் இருக்கு, என்னென்ன செய்யணும் இப்ப உதாரணமே நாங்கள் ஆக்களுக்கு கோம் அந்த படிச்சா எடுத்து கல்லு புடிஞ்சு கல்லு எண்ணத்துல கிடந்தா எடுத்து எறிகிறது, குறிப்பாக நாய்க்கு நாய்க்கு எறிகிற பொழுது மிருகங்கள் எறிகிற பொழுது ஒரு நாள் அந்த சிங்க அந்த செந்தில் செந்தில் ஒரு உரைக்கு கல்லை புறக்கிட்டா கல்லு புறக்கி பார்த்துட்டா என்ன கல்லை கண்டா நாயை காணாது நாயை கண்டா கல்லை காணாதுன்னு சொல்லுவாரு. ஸோ அது அந்த கல்லை கண்டா நாயை காணாது நாயை கண்டா கல்லை காணாது அது பொருள் வரு, நாங்கள் என்ன கல் எடுத்தால் அதை நாய் வரணும் நாய்க்கு அறிவணும் நினைக்கிறோம். அந்த எறிகிற பழக்கம் குரங்கல் மரத்தில் வாழ்ந்த குரங்கள் ரெண்டத்துல ரெண்டு காலில் நடக்க வரைக்கிறேன் முந்தி ஏறி பிடிங்கின பழத்தை எப்படி கல்லால் எறிஞ்சு ஏதோ கை எறியதுக்கு கிடைக்கிறது ஒன்று எறிஞ்சு அந்த பழத்தை பழத்தை பூங்கூட பழக்கம் இருக்கும். அந்த எறிகிற பழக்கம் அது என்னன்னு இப்படியான பழக்கம் அந்த சொறிகிறத பிடிதாங்க வச்சிருக்கோம், எங்களுக்கு டக்குண்டு ஏதாவது கடிச்சா கடிச்சா இங்கேயாவது கை வச்சு சொறிவோம், அங்கே கை வைப்போம் இங்கே வைப்போம் ஜாக்கிரதை நேராக சொல்லி பார்ப்போம், இது மனக்குழந்தைகளாம் பார்க்கணும் இந்த குணம் குழந்தை வந்து வந்தேன் இதில் பேர் வந்து ஆதி இயல்பு. ஸோ இப்படி இந்த கடவுள் இந்த கடவுளுக்கு தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன வாழ்க்கை
1: முடியாது, நான் என்னத்துக்கு கேட்டினாருன்றா அந்த காலத்திலேயே மிக மிக ஆதி காலத்திலேயே கிரேக்க புராணங்களில் வந்து இந்த கடவுள்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள், ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பொறுப்புக்கும் வேண்டது. அது எப்படி அவர்களாலே அந்த காலத்திலேயே அது முடிந்தது?
0: இதே பழக்கம் தான் இந்து மதம் தானே, இதுக்கு பேர் வந்து என்னன்னா குடும்ப மதம்
1: அவர்களுடைய கிரேக்க புராணங்கள்ல ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வேலை சம்பந்தமாகவும் கொடுத்து தானே இருக்கிறார்கள், இசைக்கு ஒரு கடவுள் அப்படி என்று சொல்லி தொழில் பங்கீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்திருக்கிறார்கள்.
0: தொழில் பங்கு இப்ப சமூகத்தில் இருக்கிற பொழுது வீட்டிலேயே ஒரு கொண்டாட முடியும்
1: அதுலதான இருக்கு அந்த மது மது விருந்து அதுகளுக்கு ஒரு கடவுள் இருக்கா அவர்களுடைய கடவுள்கள்ல
0: இருக்கு மது விருந்து
1: இப்போ என்ன வேற ஏதோ ஒரு பேர் உண்டு மறந்து வரணும் கொண்டாட்டங்களுக்கான கடவுள் உண்டல்ல கிறிஸ் கடவுள் உண்டு இருக்குல்ல கிறிஸ்ல கிரேக்க கடவுள்கள்ல கொண்டாட்டங்களுக்கு உண்டு மது விருந்து அதுகளுக்கு உண்டு ஒரு கடவுள் பேர் இருக்குது என்னட்டு தெரியல.
0: மனிதன் தான் எப்படி வாழ்றானோ, எப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டதை நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்றோம். இப்போ உதாரணம் இதை வேறு விதமாக சொல்லுங்க, இப்ப இந்த மதங்கள் இன்னென்ன வடிவங்கள் இன்னென்ன உருவங்கள் இன்னென்ன தொழிலன்றதெல்லாம் வந்து நாங்கள் வந்து என்னென்ன சொல்றோம், கோ கோ சிஸ்டம் கோ கோ சிஸ்டம்ன்றா என்ன, கோ முறை கோபோ சிஸ்டம் தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை. என்ன முன்ன பின்ன சில உதாரணம், நாங்கள் முட்டை பொறிக்கைக்கு ஆம்லெட்னு சொல்லணும், ஆம்லெட்டை பெரிய பழக்கம் போனோம்னு சொன்னோம். ஸோ அந்த ஆம்லெட் இங்கே பெஞ்சில் ஒரு படிக்கைக்கு ஒரு புத்தகம் இருக்கு, என்னுடைய புத்தாங்க அதில் ஒரு பகுதி வருது. ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கேட்குறாரு, என்ன வேணும் உங்களுக்கு, எனக்கு ஒம்லெட் வேணும். ஒம்லெட் வேணும், ஆனால் ஒம்லெட்டு ஒரு பக்கம் இந்த பேப்பர் போடணும், ஒரு பக்கம் உப்பு போடணும், ஒரு பக்கம் மிளகாத்தூள் போடணும், ஒரு பக்கம் வந்து ஏதோ இது சொல்லினோம். அப்போ டக்குன்னு போய் அங்கே அந்த சாப்பாடு இதை கொடுக்கணும்னு என்ன சொல்லுவான், அங்கே அந்த மூலையில் உப்பு இந்த மூலையில் பெப்பர் இப்படின்னு சொல்லிடுறான், ஒம்லெட் வேணும் என்று சொல்லி போட்டு ஒம்லெட் கொண்டு கொடுக்க மேசையில் இதுக்கும் உப்பு பெப்பர் இதுக்காக போட்டு கொடுக்கும். ஆனால் சொல்கிறது உண்மையிலே இந்த நாலஞ்சு என்பதுதான் இந்த ஆம்லெட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் கோகோ சிஸ்டம். கோகோ சிஸ்டம்னா இப்போ நாங்கள் எங்களே எடுத்துக்கொள்வோம், இப்ப நாங்களும் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், இப்ப நான் எப்படி வளர்க்கணும்னா என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தேன் என்று பார்க்கும்போது, நான் எப்படி வளர்க்கப்பட்டேனோ, நான் எப்படி வளர்க்கப்பட்டேன், அப்பா என்ன எப்படி வளர்த்தாரு, தான் எப்படி வளர்க்கப்பட்டாரோ, அவர் அப்பா எப்படி வளர்க்கப்பட்டாரோ, அப்பா அம்மாண்டா மரியாதையா இருக்கணும், நாங்கள் சொல்வழி சேர்க்கணும், சொல் பணிஞ்சு நடக்கணும், அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கணும், வந்த காண காலத்துல அப்புறம் பிள்ளைகளை பண்ண பார்க்கணும், இப்படி சொல்ற முறை எல்லா குடும்பங்களையும் பொதுவாக இருக்கிற முறை. அதுதான் இந்த சுதந்திரம் என்ற ஒரு பேரை கொண்டு வந்தார், இண்டிவிஜுவலிட்டி தனிப்பட்ட உரிமை, தனி மனித உரிமை என்ற ஒன்று கொண்டு கொண்டதுதான் இந்த ஐரோப்பிய நாடுகள். அந்த உறவுகளுக்கான குடும்ப உறவுகளுக்கான இடைவெளிகளில் நீடிச்சது. அப்பா என்று சொன்னால் மரியாதை போகணுண்டில் அப்பா ஆண்டு தான் சொல்லணும்னு பேர செடியை கூப்பிடலாம்ண்டு இந்த 1968 இந்த சமூக புரட்சி இந்த பிரான்ஸில் அப்படி ஏற்பட்ட ஒரு பழக்கம் தான் ஐரோப்பா பூரா பழங்கினது. சமூக புரட்சி குடும்பத்தில் கணவன் மனைவி கடிக்கக்கூடாது, அப்பன் பிள்ளை கடிக்கக்கூடாது, நீங்கள் வந்து கிடைக்கலாம். நாங்கள் வந்து அப்பா அம்மா அப்பா அம்மாவே நீங்கள் வந்து கிடைப்போம், அப்பாவே நீங்கள் வந்து தான் கிடைப்போம். ஆனால் பிரெஞ்சு முறையில் யூரோப்பிய முறையில் நீங்கள் வந்து கிடைக்கலாம். அந்த முறை 68 போராட்டியும் வந்தது. அப்போ நீங்கள் உங்களை கேட்ட கோழிக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கடவுள்கள் எப்படி உருவாக்கப்பட்டன என்று சொன்னால் எனக்கு என்ன தெரியும், எங்களுக்கு இருந்தாலும் சொல்வேன், வயதை இருந்தால் எப்படி இருப்பார், பிள்ளையார் இருந்தால் எப்படி இருப்பார், பிள்ளையார் எப்படி இருப்பார், உமாவதியாக குளிச்சவனுக்கு குளிக்க போயிருக்கு இருக்கிற பொழுது அவட்ட மகன் இருந்திருக்கு, அப்போ சிவருமான் வந்தால் இவா குளிக்கிற இடத்துல இவன் கத்தி எடுத்து அவட்ட கழுத்தை ஓட்டி விட்டேன், கழுத்தை ஓட்டிடணும் முண்டமாக இருக்கு. அப்போ தாய் உமாதவியர் வந்து பார்க்குறாருன்னு என் பிள்ளைய காணுது, என்ன அப்போ தான் அவள் வந்து கேட்கப்படுறாரு உமாதவியார் எங்கே அந்த பிள்ளைன்னு டக்குன்னு ஒரு யானை இருந்த பக்கத்தில் ஒரு யானை இருக்கு, அந்த யானைன்ற கழுத்தை ஓட்டி தலையை ஒட்டி கொண்டு வந்து அந்த முதல் தான் பட்டினை எடுத்து தலையை சொல்லி விடுறேன். சொல்லி விட்டால் தான் அந்த பிள்ளையாருன்ற ஒரு கதை, பிள்ளையாருக்கான கதைகள் இருக்கு, இது ஒரு கதை. அப்போ நாங்கள் என்னென்ன வாழ்க்கை பழக்கப்படுறோமோ அந்த முறையில் தான் கடவுளையும் உருவாக்கணும். சிவருமானண்டா எப்படி இருப்பார், சிவருமான எங்கே இருப்பார், சுழற்ற தூங்குவார், அவர்கிட்ட தொழில் என்ன அழித்த எலும்பு கூட வச்சிருப்பேன், எலும்பு கூடுதல் தான் அவற்றே ஆவணும். என்ன செய்வார், படைக்கிறவர், அவர் உயர்ந்தவர், அவர் இதாக இருப்பார். அது மாதிரி விஷ்ணு காக்கும் கடவுள், அவர் ஐந்து தொழில்கள் உருவாக்கி போட்டோம். முதல் முத்தொழில்கள் இந்த மதத்தை பேசணும். அப்போ மூன்று முத்தொழில்கள் தான் தேவை ஒரு உயிர் வாழ்வதற்கு. உயிர் தோன்றது பிறக்குது, இந்த பிறக்குற பொருளை நாங்களை வந்து காக்கவும் பாதுகாக்கும். அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த உயிர் இரண்டு காலம் வாழ்வதற்கும் வாழட்டும், அது என்னது சாகாமல் இருக்கக்கூடாது, அதில் இருக்கணும். அப்போ பிறப்பு வாழ்க்கை இறப்பு இதுதான் ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை முறை. எந்த உயிரினாலும் அப்படி தான், எந்த உயிரினாலும் எடுத்துக்கொண்டாலும் இதுதான் வாழ்க்கை முறை, பிறப்பு வாழ்க்கை இறப்பு. அப்போ அந்த பிறப்புக்கு ஒரு கடவுள் படைத்தார்கள், அதுதான் அந்த பிரம்மன். அவர் பிறந்த பிள்ளைகள் பாதுகாக்கிறது சாதகம் இருக்கிற கடவுள் இருக்கிறார்கள், அதுதான் படைத்தவன் படியளப்பான்னு இருக்கிறது அவர் படையளப்பார். இந்த விஷ்ணு அதை வந்து இப்போ கொஞ்ச நாள் போனோன்னு அழைச்சி விட்டுருவான், சாவை கொடுத்துருவான். அதுக்கு சிவருமான் இருப்பார், அவருக்கு துணையாக இயங்கன் இருப்பார். ஜனநந்தைய பாச கையில கொண்டு வந்துருந்து உயிரிழ கொண்டு போயிடுவோம். இது என்ன முறையில பிறகு இந்த சிவபெருமான் இவர்கள் அதுக்கு ஒரு குடும்ப மரங்கள், சிவபெருமானுக்கு ஒரு மகன் இருக்கான் பிள்ளையார், இன்னொரு மகன் இருக்கு முருகன், அது முருகனுக்கு உண்மையான பேர் வந்து கந்தன், முருகன் பேர் பிரோ வந்தது எல்லாமே என்ன போட்டு குறிக்க. ஆனா கந்தன் என்று சொன்னா கந்தம் என்ற கருத்து, கந்தம் இந்திர இருந்து வந்து குழந்தை என்ற கருத்து. இப்ப பிள்ளையார் வந்து ஆணும் பொண்ணு சேர்ந்து, தாயும் தகப்பனும் சேர்ந்து பெற்றோர் குழந்தை, குழந்தை அப்படித்தானே, குழந்தை என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து கலைக்கு கொண்டு பிறப்பவர்கள் தான் பிள்ளையார். அப்ப ஆணும் பெண்ணும் இல்லாமல் தானா உறக்குவதற்கு அல்லது ரெண்டு ஆணும் பெண்ணும் இடம் மாற்றி ஐயப்பன் நாங்கள் சொல்லுங்க போன முறையில் நாங்கள் ஐயப்பன் கருப்பு படம் அந்த பற்றி சூர்யாவின் கருப்பு படம் 340 கோடி வசூல் வந்திருக்காங்க. விஜய் போனப்போ மற்ற அந்த படத்துல இப்ப வசூல் நினைக்க வாரமா இருக்கிறவங்க அந்த கருப்பு படத்துல வர இது இந்த இதுதான் ஐயப்பன் சொல்லியிருக்கும். இப்ப இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரமாட்டேன், மதங்கள் கடவுள்கள் எப்படி பிறக்கப்பட்டார், எங்களோட வாழ்க்கை முறை என்னவோ, எங்க வாழ்க்கை முறை நாங்கள் உருவாக்கப்பட்டதில்லை, எங்களுக்கு முன்னோர் உருவாக்கினது, அது முன்னோர் உருவாக்கினதை பற்றி நாங்கள் பின்பற்றோம். நாங்கள் வாழும் காலம் அல்லது வாழும் முறையால வந்து அதை நாங்கள் வேறு விதமா அதுல கொஞ்சம் புதுசா புதுசா இடைச்சல்களை சேர்த்து மாற்றம். அது மாதிரிதான் இந்த இந்து மதம் இருந்தது. இந்து மதம் சைவம் உண்டு போச்சு, சாத்தம் உண்டு போச்சு, வைணவம், அது பிள்ளைகளை எப்படி தனியா கும்பிட போகணுமா, கணாபத்தியம் வந்து வைரவரை கொண்டு போகணுமா, அதுக்கு என்ன மதத்துக்கு ஒரு பேர். அதே மாதிரி என்ன பேரு இன்னொன்று இப்படி கடவுள் தக்க மாதிரி ஒரு மதங்கள் சேர்ந்ததுதான் இந்த குடும்ப மதம். இந்த கேட்டீங்கள் இதே முறைதான் கிரேக்க மாத்திரம் இருக்கு, ரோமானிய மாத்திரம் இருக்கு. இப்ப நாங்கள் அப்போதான் வந்து சொல்றோம் சொன்னா அப்போ இந்த ஜேசன்ற கிரேக்க கடவுள் என்று மகன் அப்பலம். அதே மாதிரி இது ஜூதர்களுக்கு இதே ஜூஸ்டர் மணிக்கும் ரோமானியர்களுக்கும் இதே கடவுள் ஒவ்வொரு பேர்ல இருக்கு. அப்பலான் இருக்கிறது இங்க வந்து என்னன்னு இருக்கும் சொல்றோம். அப்போ இந்த கிரே ரெண்டு பேரும் வீனஸ், வீனஸ்ன்றது ஒரு பொம்பையை குறைக்கும், ஆம்பளைன்னு சொன்ன அதுக்கு ஒரு பேர் இருக்கும், ஒரு உடனே கொஞ்சம் சொல்றாங்க பேர். அப்ப ஒவ்வொரு மதங்களும் தாங்கள் இப்ப கிரேக்கர்கள் தான் நீங்க சொன்ன மாதிரி தத்துவங்களையும் மதங்களையும் பற்றி கலக்க ஒழிக்கிட்டவர்கள் அவர்கள் தான். அப்ப அவர்கள் தான் மதங்களை உருவாக்கி போட்டோம், தங்களோட மதங்களே அடிப்படை கடவுளர் ஜேஸ், ஜேஸ் ஜேஸ்வல் ஜேஎஸ் ஜேஸ் வந்து ஜேஇஎஸ்யூஎஸ். அப்ப அந்த கிரேக்க கடவுள் தான் அந்த மூங்கல் கடவுள் என்ற மாதிரி, அவர் பாதி கடவுள் பாதி மனிதன், அது சொல்ற இங்கிலீஷ்ல செமிகோட், செமி என்ன ஹாஃப், அப்ப செமிகோட் அல்லது செமிகோட், அவர் தான் மூங்கல் கடவுள். அவருக்கு பிறகு அவருக்கு மனைவி இருக்கு, மனைவி வேறா. இப்ப இப்படி ஒரு தரம் இருக்கு, அவருக்கு பிள்ளைகள், அது ஒரு நாள் அப்பறம் ஒரு தன் அதனா மாயமாயிருக்கு. அவருக்கு ஒரு மூன்றாவது மனைவி, அந்த மனைவி யார் அழகியன்னு கேள்விப்பட்டோன்னே இவர் ஆக்கள்தான் ஒரு ஒரு நாட்டில் அழகி இருக்கிறாண்டா அது செய்ய வந்துடும் உள்ளது. இப்போ இந்த இந்த நாடு இப்போ அதுக்கு லெபனான், அந்த நாட்டுக்கு முந்தின பேர் வந்து பெனிசியா, பெனிசியா தான் அந்த நாட்டுக்கு பேர். இப்போ லெபனான் இந்த இஸ்ரேல் தாக்கி கொண்டு அழிச்சோண்டு போயிடும், அதுக்கு முந்தின பேர் வந்து பெனிசியா. இந்த ஆக்கள் தான் எழுத்துக்களை கண்டுபிடித்தார், ஏ என்ற எழுத்து எப்படி வந்தது, பி என்ற எழுத்து என்ற எழுத்துகள் வந்ததுன்றதை அறியப்படுத்தினது உள்ளதுக்கு இந்த பெனிசியா. ஏன்னா அவர்களுக்கு கடலை சூழ்ந்து இருக்கிற மாதிரி தான் சூழ்ந்து இருந்தா நடக்கும், கடல் மூலம் வியாபாரம் நடக்கும். அப்படித்தானே இந்த கிடைக்கிறதை கொண்டு மற்றவனு கொடுக்குறோம், அங்கே வித்து போட்டு அங்கே இருக்கிறத கொண்டு வந்து இங்கே வியாபாரப்படுத்த. அப்படின்னா அராபியர், அவர் அராபியர்களிடம் தாங்க, அராபியர்னா மொழியின் அற்புதம் வந்தது. ஸோ அவர்கள் வந்து இப்படி பிசினஸை தோங்கினாங்கன்னா இப்படி போன இடத்துல நாங்கள் இந்தியாவுக்கும் போவோம், தென் அமெரிக்காவும் போவோம், அமெரிக்காவும் போவோம்னு வந்தபோது இந்த ஏன்னா ஐரோப்பா அந்த இந்தியாவில் உள்ள வாசன திரவியங்கள் பேர் வெட்டினாரு, பட்டுப்பிறவைக்கு பேர் வெட்டினாரு. அதுக்கு ஒன்றுதான் ஐரோப்பிய அராபியர்கள் வந்து லெபனான் வழியாக இந்தியாவுக்கு வந்து வந்து பழக்காரன் ஆனவுடனே இந்த ஐரோப்பியருக்கும் அந்த ஆசனம் இருக்கு. என்னென்ன இந்த அராபியர்கள் இவ்வளோ பணக்காரன் ஆகிறாங்களோ, மற்ற நாட்டு சாமான தங்கடை இதில் கொண்டு அங்கே வித்துட்டு அங்கே கொண்டு வந்து வணிகத்தில் முன்னாடி விட்டாங்க. அப்போ நாட்களும் தரவும் வந்துட்டு தான் முதல் நாள் உலகம் அந்த போத்துக்கே ஒரு நாட்டை பிடிச்சிட்டு ரெண்டா போறது நாங்களும் பிடிக்கணும் தான். இங்கிலீஷ் காரர், ஜெர்மனியர், இந்த ஸ்பானிஷ் காரர், இத்தாலியன் வந்தார். இத்தாலியன் போகிறேன் அந்த கடல் வளம் அவ்வளவு வசதியா இல்லை, ட்ரெயினும் போத்துக்கெல்லாம் இங்கிலாந்து தான் வடகடல் வழியாக ஆரம்பிச்சது பெண்ணுக்காலம். அது நிச்சயம் நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரணும். அப்ப பல மதங்களை ஒரு மனிதன் குடும்பம் தான் ஒரு மனிதன் அடிப்படை உறவு என்று வைக்கிறான். குடும்ப மதங்கள் அடிப்படை வச்சு மதங்களை உருவாக்கும். அந்த மதங்கள் இந்து மதத்தில் வந்து நாங்க சொல்றோம் இந்த பெண் மதம் பன்முக கடவுள் பல கடவுள் பொலி தேய்ஷம் பொலி என்ன பல தேய்ஷம் என்ன கடவுள் கடவுள் பல கடவுள் தத்துவம் அதுதான் இந்து மதம். அதே மாதிரி நீங்கள் அப்போது கேட்டால் இந்த கிரேக்க மதம் கிரேக்க மதத்துக்கு முதல் கடவுள் ஜோஸ் அவருக்கு ஒரு மனைவி அவருக்கு போராட்டத்திலாம் இருக்கின்ற பெண்களை திருமணம் கட்டுறது வழக்கம். இன்னைக்கு தான் பொது ஆம்பளைகள் அப்படித்தானே இருக்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்து இருந்து இருக்கிற பொழுதுதான் ஒரு அழகி இருக்கலாம் பயணிச்சு அவருக்கு என்ன பேர் அவளுக்கு பேர் இற அந்த இற பண்டா அந்த இற பண்டா என்ன கருத்து கண் கண்ணண்ட கருத்து கயல்பதி கண் அழகி அதுக்கு இந்த கண் அழகி ஏதோ ஒரு ஏதோ ஒரு உறுப்பு அழகான அந்த மற்றவரோட சிறப்பாக இருக்குன்னு பார்த்தா அவள் பேர் எடுத்துக்குவான். அதே மாதிரி கண் அழகி என்று சொன்னோன்னு கண்ணகலிகிட்ட நீங்க வேற நடிகர்கள் கொஞ்சம் ஒரு வேற நடிகர்கள் பெருசாக முடியாது நீங்க படம் பார்க்கறது குறைவு இருந்தாலும் தமிழ் நடிகரே நீங்க கேள்விப்பட்டீங்களோ ஏதோ ஒரு பாகட்டு வேற கண்ணழகி கண்டெல்லாம்
1: கண்ணழகி யார் கண்ணழகி
0: அதே பேர்ல தான் வருது நீங்க சொல்றது கண்ணாம்பாள்
1: கண்ணாம்பாள்
0: கண்ணாம்பாள் இந்த மனோவரா படத்துல சிவாஜி தாயா வராரு. அந்த காலத்துல தமிழ நல்ல உச்சக கூடிய ஒரு நடிகை கண்ணாம்பாள் அது பேரே கண்ணன் காலத்துல எப்படி வச்சுன்னா அதுக்கு பெரிய கண் நல்ல ரொம்ப உச்சக கூடிய அதுக்கப்புறம் வந்து இடையில ராமதாசன் நடிச்சு விட்டுட்டு போய் நாட்டு போய் இப்ப திரும்பி வந்தான் சொன்ன ஜெயத்ரதா இன்னொன்று மாதவி மாதவிக்கு கண் பேசுன்னு சொல்லுவாங்க தானே சரி ஒருத்தருக்கு ஒரு சிரிப்பை வச்சு சிரிப்படகு சொல்றதுக்கு யார் வச்சு அனுப்புறது புன்னை அரசு அப்புறம் சிநேகர் சிநேகான்னு சொல்ற மாதிரி அவருக்கு என்ன பார்சல ஃபேமஸோ அதை வச்சு சொல்றது. அதே மாதிரி இந்த கண்ண இலக்கியத்தை கலத்தி கொண்டு வந்த ஜேவஸ் கடவுள் கிரேக்க கடவுள் மனைவி ஆகிட்டார் அவன் பேர் தான் யூரோப் என்று வந்து இறப்பு தான் யூரோப் கொண்டு வந்து யூரோப்பின் அடிப்படை கருத்து என்னென்ன பெரிய கண்ணண்ட கருத்து அந்த பேரு கேட்ட மாதிரி தான் இந்த ஐரோப்பா கண்டம் ஒரு அறிவுக்கு கண்ணை வள கண்ணன்றது எங்களுக்கு இருக்கு பார்வை கண் இல்லாட்டிக்கு நாங்கள் எப்படி பார்க்க முடியும் பார்த்தா தானே அறிஞ்ச முடியும் அந்த வகையில் தான் கண்ணுள்ள கண்டம் அதுதான் யூரோப். அதனாலதான் எல்லா யூரோப்ப நாடு உயர்ந்த நாடா இருக்கிறது மொழிகளையும் அறிவிலையிலையோ கண்டுபிடிப்பிலையோ எடுத்து பார்த்தாலும் நீங்க சொல்ற இந்த கிரேக்கர்களும் அவர்கள் அவர்கள் முதல் தத்துவத்தையும் கடவுளை பற்றி கதைச்சார்கள் அவர்கள் தான். அப்ப இந்த சோக்ரடீஸ் பிளாட்டோ ரெண்டெல்லாம் நாங்கள் பேசுற பொழுது எல்லாம் சோக்ரடீஸ் அரிஸ்டாட் இப்படி எல்லாம் பேசுற பொழுது நாங்கள் தத்துவ ஞானம் என்று பார்ப்போம். அதே மாதிரி ஆர்கிமிடீஸ் டால்ஸ்டாயின் எப்படி இருந்த ஒருத்தர் பேரு சொல்றப்படுதில்லை அது சயின்ஸ் சம்பந்தமான ஆக்களை பார்க்கணும் அப்புறம் தான் மற்ற மொழி ஆக்கள் வந்தோம். இப்போ கிரேக்கர் வந்து எல்லாத்துக்கும் முன்னேற்றம் பண்ண காட்டேன் அறிவுக்காக இப்போ ஸ்கூல்ன்றா அடிப்படை அது எக்கோலிஸ் என்று வந்தது கிரேக்கவர் கொலா என்றது வந்தது அந்த கொலா என்ற கிரேக்கவர் தான் இங்கே ஸ்கூல்ன்ற ஆங்கிலத்தை வந்தது. அப்போ ஸ்கூல்ன்றது என்ன அதுக்கு முந்தி பயன்படுத்தப்பட்டது பணக்கார பிள்ளைகள் பொழுதுபோக்குற இடம் இப்பதான் நாங்கள் ஸ்கூல்ன்னா பள்ளிக்கூடம்னு சொல்றோம் அது தமிழ்னா பள்ளியன்னா ரெண்டு பொறுத்து பள்ளிக்கூடம்னா என்ன ரெண்டு படிக்கிற இடம் யார் படிக்கக்கூடிய சொல்லிக் கொடுத்தது தமிழர்களுக்கு சமணர்கள். அப்போ சமணர் கோவிலை சொல்றது பள்ளியன்று பள்ளியன்று சொன்னால் இப்போ திருச்சிராப்பள்ளி திருச்சிக்கு திருச்சிக்கு நாங்கள் இந்தியாவில் சொல்றோம் அதுதான் திருச்சி கிழக்கில் தான் எலெக்ஷன் போகுது விஜய் இப்போ இடம் வச்சு எடுத்து அந்த ஒரு இடத்தை விடணும் அதை தரம்போர்ல வச்சுக்கொண்டு இப்போ திருச்சியை கூப்பிட கொடுக்க போறேன் திருச்சி கிளாக் திருச்சின்றது என்ன திருச்சிரா பள்ளி அப்ப அந்த இப்பவும் அந்த இடத்துல இப்பவும் அந்த சமணர்கள் அந்த பள்ளிகள் எல்லாமே இருக்கு பள்ளி என்றது அவர் வாழ்ந்த இடம் அந்த அறிவு சொல்லிக் கொடுத்த இடம் பள்ளி என்ற அதான் பள்ளிக்கூடம் வந்து அப்படித்தான் பிறகு பள்ளி என்று சொன்ன இத்திரது பள்ளி கொள்றதால் பிறகு பள்ளி என்று சொன்ன சமைக்கிற இடம் அப்படி பொருள் இந்த சொல்லுகின்ற பொருள் பல விதமாக மாறும் அப்படியே மாறிக்கொண்டு கொண்டே இருக்கு. அதே மாதிரி தான் நாங்கள் இப்படி இந்த நீங்கள் கேட்ட அந்த கடவுள் கடவுள் கடவுள்கள் மக்கள் தங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் மதங்கள் உருவாக்கி கடவுளுக்கு ஒரு மகன் இருக்கிறார்கள் வச்சுட்டு சிவபெருமானுக்கு ஒரு மகன் இருக்கிறார் முருகன் முருகன் எப்படி உருவானவர் கணவன் மாதவியும் சிவபெருமானுடைய கலவி இல்லாமல் பிறந்த குழந்தை தான் முருகன் அந்த ஏற்றுக்கொள்றோம். ஆனா யோசித்த தகப்பனா ஏற்றுக்கொள்ளலாமோ, ஆனா கடவுளா ஏற்றுக்கொள்ளலாமோ, ஏன்னா மேரி வந்து முன்னேற்றம் அடையவா. அப்ப முன்னேற்றம் அடைஞ்சதாலே அது கடவுளை கூப்பிடுற, மேலே உள்ள கடவுள் கூப்பிடுறாரு. என்ன இந்த அடி கிறிஸ்தவனுக்கு அடிப்படையா மூன்று. அப்ப அப்படி பார்க்கிற பொழுது மேல உள்ள தேவன், அதுக்கு இடையில வந்து தூதர், இடையில வந்து நாங்கள் வந்து பரிசுத்த ஆவி புதான மாதிரி பேசினாலும் இப்படி அவர் கடவுளா பார்க்கணும், தாயும் கடவுளா பார்க்கணும். அந்த பாக்கியம் தான் கத்தோலிக்க மதம். அப்ப இயேசுவை மட்டுமே கடவுளா பார்க்கறது இப்ப வந்து நாங்கள் வந்து ஏகவான்னு சொல்றோம். இதெல்லாம் சொல்லுகிறோம், இயேசு மட்டும்தான் கடவுள், இயேசு அப்பா என்று மட்டும் சொல்லுவார்கள். எல்லாரும் இயேசு அப்பான்னு சொல்றது. சில பேர் இயேசு பிரான் என்னுவார்கள், இயேசு நாதர் என்னுவார்கள், சில பேர் இயேசு அப்பான்னு சொல்றது. அப்ப என்னன்னா அந்த குட்டி மதம், இப்ப ஏகவான் குட்டி மதம் கத்தோலிக்க மதம் புரொட்டஸ்டன்ட் மந்த வந்திருப்போம். கிறிஸ்தவ மதம் என்று சொன்னால் கத்தோலிக்க மதம் வந்தால் கல்யாணம் கட்டக்கூடாது, பாதர் மாதிரி இருக்கணும், தேவை பணி இறை பணி செய்யப்படும் என்று பாதர்கள் இருந்தார்கள். அதனால பெண்களுக்கும் இந்த கன்னி கன்னியாக சிஸ்டர்ஸ் சங்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் உண்டு. ஆனா எல்லா இடத்துல இந்த குழப்பை நடக்கிறது இருக்குத்தானே. மனிதன் எங்க இருக்கிறானோ என்ன வடிவம் என்ன தொழில் இயல்பான குணம் மந்திரம் ஹோமன்ஸ் ஹோமன்ற. ஸோ அப்படி இருக்கிற போலதான் ஆத்திரம் இந்த ஜெர்மனியை சேர்ந்த அவருக்கு என்ன பேர் மார்ட்டின் லூதர். மார்ட்டின் லூதர் சொன்னால் நீங்கள் கல்யாணம் கட்டலாம், கல்யாணம் கட்டக்கூடாது, குடும்பமா இருக்கக்கூடாது, இல்லை நாங்கள் கல்யாணம் கட்டலாம். அப்போ புரொட்டஸ்டன்ட் பிரியுது. புரொட்டஸ்டன்ட் என்ன
1: எதிர்க்கிறது
0: அவர். அப்ப கத்தோலிக்க மாதிரி வத்திக்கான உள்ள கோப்பாண்ட உள்ள முறைகளை எல்லாம் அதுக்கு எதிராக சேர்றது. நாங்கள் ஜெயிச்சனாலும் கும்பிடுவோம், ஓகே, பட் மேரியும் எங்களால் கூப்பிட முடியும்
1: எதிர்ப்பை காட்டுவதற்கு தங்களுடைய என்னென்ன விடயங்கள் என்பதே திவாலிய கதவுகள்ல மார்ட்டின் லூதர் கிங் ஒட்டி இருந்தார். மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவில புரட்சியை செய்த கருப்பர்களுக்கான
0: அடிப்படையாக ஒரு மேலோட்டமான இலக்கத்தை கொண்டு வரோம். புரொட்டஸ்டன்ட் வந்த உடனேதான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொருத்தரும் கலந்துள்ளார்கள். எப்படி இந்த சோவியத் தொடங்க உடனே ஒவ்வொன்றா பிரிஞ்சு விட்ட நாடுகள், அதே மாதிரிதான் சோவியத் தோன்றியம் இருந்த காலத்துல. இப்ப நாங்க ரஷ்யாண்டு பேசுறோம், புட்டின்ட்டுதான் பேசுறோம், அது முந்தி சோவியத்துல தானே பேசுறோம். அது மாதிரி இந்த மதங்களை நாங்கள் கத்தோலிக்க கொண்டு வரைச்சு கிறிஸ்டியானிட்டி, அதுல வந்து புரொட்டஸ்டன்ட் என்று வந்து சொன்ன உடனே புரொட்டஸ்டன்ட்ல வந்து அவர் ஒரு கொள்கையை உருவாக்கி போட்டு, உதாரணம் வந்து பிரான்ஸ்ல உள்ள புரொட்டஸ்டன்ட் ஏன் வந்து இங்க வந்து இங்க உள்ள மதமான அதை பற்றி பேசலாம். அது கத்தோலிக்க முதல் கத்தோலிக்க மதத்துல கூடுதலான பிரபாதயங்களை கட்டின நாடு இந்த பிரான்ஸ். ஏன்னா பிரான்ஸ் இந்த முதல் அரசனா இருக்கிற பேர் வந்து என்ன பேர் குளோவிஸ். குளோவிஸ் தான் இந்த பிரான்ஸ் தான் முதல் அரசன். இந்த முதல் அரசன் எங்கே இருந்து வந்தோம், பிரெஞ்சுக்காரன் இல்லை, ஜெர்மனியில பிராங்க்ஃபர்ட் என்று நாங்கள் சொல்றோம். பிராங்க்ஃபர்ட் பிராங்க்ஃபர்ட்னா இந்த பிராங்க் என்ற இனத்தின் ஃபோர்ட் கோட்டை, அந்த பழங்கேட்ட கோட்டை தான் பிராங்க்ஃபர்ட். அங்கே இருந்து இந்த பிரான்ஸ் மீது மெல்ல மெல்ல வந்து இந்த பக்கத்தில் போர்டர் ஒழிய கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து போட்டு திடீர்னு ஒரு அட்டாக், திடீர் அட்டாக் பண்ணி இந்த பிரான்ஸ் இந்த கோல் மக்களை தோற்கடிச்சாச்சு. தோற்கடிச்சிட்டு கோல் பிரான்ஸ் கோல் தான், அந்த கோல் மக்களுக்கு அந்த கோல் மக்களுக்கு ஒற்றுமை இல்லை. எங்க இந்த இனம் ஒற்றுமை இல்லையோ அந்த இனம் பெரும்பாலும் தோற்கிறதான். ஏன் யூதர்கள் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, ஏன் வெற்றி பெறுறார், ஏன் உலகத்தை ஆட்டி படைத்தார், மனிதர்கள் இருந்த நாடு, மனிதன் தோன்றுவதே ஆப்பிரிக்கா, அப்படிப்பட்ட நாடு ஏன் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கு? அங்க ஏழை நாடு, இங்க பணக்கார நாடு, அது அந்த மொழி இந்த மொழி. இந்த ஐரோப்பியர் பிரிச்சு வச்ச சூழ்ச்சி அது. ஏன்னா இவங்க குழந்தை வந்து மனிதன் எடுத்து பிரச்சா வந்துருவாங்களே, பிரிக்கிறதுக்காகத்தான் இங்க ஒவ்வொரு போர்த்துகீசரும் போய் ஸ்பானிஷ்காரும் போய் அடிமைத்தனத்தை அதை பிரிய பேச வேண்டாம். இந்த அடிமைத்தனத்தை ஒழிச்ச இதை ஒழிச்ச நாள்ல போனாங்க. அப்ப அதே தான் இந்த அடிமைத்தனம் எப்படி வந்தது, அது எப்படி ஒழிக்கப்பட்டதுன்னு எப்போ நின்று அதுல சார்பாகம் எதிராக இருந்ததெல்லாம் அதை பற்றி தான் கிடைக்கலாம்னு பார்த்தோம். நேரம் தான் கை கொடுக்க பிரச்சனையாது. ஸோ அப்ப என்ன நடந்தது, இந்த சுவிஸ்ல உள்ளவருக்கு பேர் கல்வின். அந்த கல்வின் அந்த கிறிஸ்தவ மதத்துல புரொட்டஸ்டன்ட் வந்துட்டு அவர் ஒரு பிரிவு உண்டாக்கி. அதே மாதிரி நாங்கள் இங்கிலீஷ்ல பார்த்தோம் எடுக்கணும், ஆங்கிலோ ஆங்கிலோ ஆங்கிலிக்கன் ஆங்கிலிக்கன் கிடைக்கும் அந்த புரொட்டஸ்டன்ட் ஆகினா. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டுதான் கொடுதான். பிரான்ஸையும் அங்கே அங்கே புரொட்டஸ்டன்ட் கொஞ்சம் இருந்த கொடுதான். இந்த அவர் பேர் வந்து ஷோன்பாக். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்துல பிரான்ஸ காப்பாற்றுவதற்காக நான் போராடுகிறேன். ஒரு பெண் புலி, புலி என்ன தெரியும், பெண் புலி பங்கேன்னு சொல்லுவோமே, இந்த புலிய பிரான்ஸை காப்பாற்றுவதற்காக வந்த ஒரு போராட்டக்காரர் தான் இந்த ஷோன்டாக். அந்த ஷோன்டாக் இங்க ஆங்கிலேயர் வந்து ஒரு வகையான புரொட்டஸ்டன்ட் ஆங்கிலிக்கன் புரொட்டஸ்டன்ட். இங்க உள்ள இவ வந்து ஒழிச்சிட்டோம் நாங்க சொல்ற இடத்துக்கிட்ட ஒழிச்சிருக்க ஒரு ஃபாதர் பத்து ஒழிச்ச ஃபாதர் வந்து காட்டி கொடுத்துட்டார். இதுக்குதான் இவா ஒழிச்சிருக்கான். இந்த முகமது நபி முஸ்லீம் மக்களுக்கு என்ன ஓனான பிடிப்பதில் நினைக்கிறீங்கல்ல,
1: என்னதுக்கு
0: முஸ்லீம் மக்களுக்கு ஓனான ஓனான இந்த சின்ன மிருகத்தை அந்த இதை பிடிக்காதல்ல.
1: தேவாலயத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கா?
0: யாருக்கு என்ன கேட்டீங்க?
1: மார்க்ஸ்டோர்மா தேவாலயம் இருக்குதானே, சர்ச் இருக்குதானே, அதுல மார்க்ஸ்டோர்மா மெட்ரோ இல்ல?
0: நல்ல கேள்வி. நீங்க
1: இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற சர்ச் ஒன்று இருக்கு பெண்மணிக்கும் தொடர்பு இருக்கா?
0: அந்த சேச்சுக்கு முன்னாடி ஒரு வள்ளி சிறை ஒன்று பண்ணிச்சு கையில வாழோட நிக்கிறார். ஓ அந்த அதாவது அங்க பிடிபட்ட கைசு கைது செய்யப்பட்ட இடம் அந்த இடம் தான். அப்ப கை செய்த போட்டு இங்கிலீஷ் என்ன செய்ய பொம்பளை எங்களை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே சொன்னி கைது செய்து கொண்டு போய் ஓர்லியோன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அந்த லூர்ஸ் அங்கே போக ஒரு லூர்ஸ் இல்லை மன்னிக்கணும் சாத்திருக்கு. அப்ப அந்த ரோடு இடத்துல போய் ஒரு தந்தி கம்பத்துல உயிரோடய இருக்கு. அந்த நினைவுனால தான் இந்த ஏப்ரல் மாதம் அந்த மே மாதம் பயணிஞ்சது தாங்க. அப்ப இது மதம் தான். ஏன்னா அப்ப இருந்த அரசாங்க பேர் சென்ட் லூயிஸ். அந்த சென்ட் லூயிஸ் என்ன, சென்ட் லூயிஸ் என்ன என்ன புரியுதுதான் லூயிஸ். இந்த பிரான்ஸ் உள்ள அரசிட்ட வரலாறுகள் எடுத்து பார்த்தோம் சொன்னா லூயிஸ் என்று வரும். எல்லாருக்குமே லூயிஸ் தான் பேர். ஆனா முதல் அரசாங்க என்ன பேர், ஷார்ல்ஸ், ஷார்ல் லூயிஸ் ஆஃப். அப்போ அந்த உள்ள ஐரோப்பா கூட ஒரு அரசன் இருந்தவர், பெரிய பேரரசன், அவருக்கு பேர் ஷார்ல் மைன். அப்ப ஷார்ல் மைன் அந்த கிரேட் சார்ல்ஸ், அந்த பெரிய சார்ல்ஸ். இப்போ மாவீரன் சொல்ற மாதிரி மாவீர அரசன், பெரிய அரசன் சார்ல்ஸ், அதான் ஷார்ல் மைன். அவன் தான் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி அதான் ஒரு நாடாக வச்சு ஆண்டவர். அப்ப அவற்றுக்கு அவருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த என்ன அரசு ஆட்சி கண்டவர் அதை பிடிச்சிருக்காது. இருந்தது பேர் ஏதோ பெப்பன் என்று வரும், பெப்பா. அந்த பெப்பனுக்கு வந்த பிள்ளையெல்லாம் மூன்று பேர், ஒன்று ஷோ சார்ஸ், அடுத்த லூயிஸ், அடுத்த மூன்றாவது வந்து லோத்தேர். அந்த மூன்றாவதுன்னு சொல்ற லோத்தேர் வந்து முதல் மனைவிக்கு பிறந்த மகன். எப்பவுமே தெரியுங்க, ரெண்டு பிள்ளைகள் ரெண்டாவது மனைவி இருந்தால் ரெண்டாவது மனைவி தான் காலம்போ காலம்போ கூடுதலான நாட்டம் மாறுறது கணவனுக்கு. அந்த வகையில் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர் சார்ல்ஸ், அத்தனை பேர் லூயிஸ். முதல் மனைவிக்கு பிறந்த லோத்தேர், முதல் மனைவி பிறந்த அதை கொஞ்சம் பின்தங்கி தங்கி வச்சு அவருக்கு வந்து இந்த இத்தாலியை எப்படி வச்சுக்கணும்னு மாதிரி அதை கொடுத்தார். அப்போ சார்ல்ஸுக்கு இந்த பிரான்ஸை கொடுத்தாச்சு, ஜெர்மனியை வந்து லூயிஸுக்கு கொடுத்தாச்சு. லூயிஸை கொடுத்த அந்த லூயிஸின் அடிப்படையில் தான் பிரான்ஸில் வர அரசர்கள் எல்லாருமே பெரும்பாலும் லூயிஸ் என்ற பெயர் அல்லது சார்ஸ் என்ற பெயர், அந்த அடிப்படையில் சார்ல்ஸ் டி கோல். இப்போ பிரான்ஸில் புரட்சி நடந்த பொழுது இருந்த அரசு பேர் லூயிஸ் 16வது லூயி. இந்த நாடு இந்த பிரான்ஸ் நாடு இவ்வளவு முன்னேற்றத்துக்காகவும் ஒரு மொழி அடிப்படையிலுமே ஒரு பண்பாடு அடிப்படையிலும் கலாச்சார அடிப்படையிலும் நாடகம் கலை வளர்ச்சியிலும் முன்னிலை சத்தோடு விவசாயி போனாலுமே நேட்டோ நாடுகள் இந்த ஜி செவன் நாடுகளுடைய ஒப்பந்தம் மீட்டிங் நடந்த போது போனாலுமே இந்த சத்தோடு விவசாயிகள் தான் நடந்திருக்கு. சத்தம் உண்டா கோட்டை, விவசாயி கோட்டை, அந்த விவசாய கோட்டை கோட்டை கட்டினதாக 14வது லூயிஸ். அந்த 14வது லூயிஸ் மக்களுக்கு பயந்து போய் தான் கடைசிக்கு தலைநகருக்கு வழியில் போய் கோட்டை கட்டி பயந்து வாழ்ந்தவர். அவருக்கு பிறகு வாழ்ந்த அரசர்கள் தான் பேர் இந்த லூயிஸ் 16. அவர் காலத்தில் அந்த பஞ்சு பிரச்சனை வந்து அவரை சேர்த்து பிறகு லூயிஸ் 16 20 ஓட்டம் வந்தது. பிறகு எலெக்ஷன் வந்ததால் 1789 ஆண்டு நடந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு பேர்கள் எல்லாம் மாற்றம் பெற்று நெப்போலியன் என்பது 3-2 விதமான நெப்போலியன் இங்கே பிரான்ஸு. இப்போ நாங்கள் இப்போ பரிசண்டாக இப்போ அழகா இருக்குன்ற நாங்கள் சொல்கிறோம். அந்த அழகா இருக்கிறது காரணம் காரணம் 3வது நெப்போலியன், 3வது நெப்போலியன் காரணம் இல்லை. 3வது நெப்போலியன் அதுதான் லூயிஸ் நெப்போலியன். அந்த லூயிஸ் நெப்போலியன் தான் அந்த கரிசி அழகுபடுத்தினோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா பொதுவாக நெப்போலியன் என்ன சொல்றதுக்கு வந்து நெப்போலியன் பொனபார்ட் அவர் வந்து இந்த பிரான்ஸ் இன்னொரு தீவு இருக்குதானே அதுக்கு என்ன கோர்ஸ் கோசிகா தீவில் பிறந்து வந்தால்தான் அந்த நெப்போலியன் மற்றும் நெப்போலியன் லூயிஸ் நெப்போலியன் பிரான்ஸில் பரிசுல பிறந்தார். உங்களோட கேள்விகளுக்கு சரியா பிரான்ஸ் மதங்களை பற்றி கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்லுவாங்க. அப்போ குடும்ப மதங்கள் தான் மனுஷன் வந்து எப்படி மாறுவது காட்டில் வாழ்ற பொழுது சமூக அமைப்பு இல்லாமல் போச்சு. என்ன வாழ்க்கை என்ன கிடைக்குது அதை சாப்பிடுவது, அதை கிடைக்கணும்னா பழங்களை பண்ணி சாப்பிடுவது, வேட்டை ஆடுறது, அது சொல்றது கொய்பவர்கள் கொய்கிறாண்டே அதை பழத்தை புடுங்குறத கொய்கிறான்னு சொல்லணும். இப்போ பழத்தை கொய்கிறவர்களும் மிருகத்தை சாப்பிட்றதும் வேட்டையும் வேட்டை ஆடுதலும் பழங்களை கொய்தலும் இதான் வாழ்க்கை இருக்கே. கொய்வு போட்டு ஒன்று நாங்கள் வேட்டை ஆடுறோம், வேட்டை ஆடி போட்டு கூட்டம் கொண்டு போய் நான் இருக்கிற குவைக்கு எங்கேயோ கொண்டு அதை சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பிறகு சமைக்கிறதால் பிறகு வந்து தாயான உடனே அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு உயிர் வேணும், ஒரு வளர்ப்பு பிராணி வேணும். அப்படி வந்தாலும் அந்த மனைவி அந்த உறவுகள் இப்படி உறவுகள் வர்ற பொழுது தான் தொடர்புகள் வர்ற பொழுது தான் கொஞ்சம் தாயன்னா தகவல் முக்கியம், தாய் வந்து அடுத்த முக்கியம், பிள்ளைகளுக்கு வாடுறது இன்னும் குடும்பத்தை வச்சு தான் இந்த குடும்ப மதங்கள் எல்லாம் வருவான். அப்போ குடும்பம் முக்கியம் இல்லைன்னு வர்ற பொழுது தான் தனிப்பட்ட கடவுள் எல்லாம் வந்தது. இப்போ முருகன் சரியாக முருகன் கோவிச்சுக்கொண்டு மாம்பழத்தை கொடுக்கணுன்னே டக்குன்னு கோவிச்சுக்கொண்டு நான் போயிட்டு வரணும் உலகத்தை பார்க்க ஒன்று மயில் எடுத்துகொண்டு பறக்க முடியும். பழனியில் போய் ஆண்ட என்ன சொல்றது ஓணத்தோடு அந்த கைதாக இருந்தான்லாம் இருக்கு, ஆறு படையில் வாழ்ந்த வாரியெல்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மதங்களும் இப்படி தான். இஸ்லாமிய மதம் தான் நான் அப்போதும் கேட்டிருந்தேன் ஓனானையும் இஸ்லாமியாவது போய்க்காதுன்றதான் மூணு நபி ஓடி ஒழிச்சிட்டேன் ஓடி ஒழிச்ச போது தேடி வராங்களா அந்த எது மெக்காவிலிருந்து மெடினாக்க ஓடி வராது அப்படி ஓடி ஓடி வர்ற பொழுது இவர் விட்டு ஒழிச்சிட்டாரு பாதுகாப்புக்க. அப்படி ஒழிகிற பொழுதுதான் சும்மா வந்தவங்கிட்டாங்க ஓனான்ன்றதாக மேலே அந்த வேலியை கேட்டிருக்கேன். அந்த வேலியிலே ஒரு ஓனான் ஓனான கேட்டிருக்காரு இங்கே நபி இருக்கிறாங்க. அது பழக்கம் ஓனான்ன்றது எப்பவுமே தலையாட்டுறது அது சும்மா தண்டை இதுக்கு தலையாட்டேன். இப்போ இங்கே தான் இருக்கிறாங்க உள்ளுக்கு போகணும் அவர் அங்கே தான் இருக்கு அதை பிடிச்சதே இருந்து
1: காப்பன் சிலந்தி வேலையை கட்டி இருந்தபடியால அவர்கள் உள்ளுக்கு போகாமல் திரும்பி போன சம்பவமும் இருக்குத்தானே. சிலந்திய வலை வந்து கட்டி அவர்களை ஒரு ஆள் உள்ளுக்கு போயிருந்தா சிலந்தி வேலையை கட்டாம பிஞ்சு இருக்கும் என்று சொல்லி விட்டு போன சம்பவம் நடந்திருக்குத்தானே அவருடைய வாழ்க்கையில.
0: அப்படி இருந்திருக்காது மதங்கள் வந்து ஒரு மதமா உருவாகி எப்படி இப்ப நாங்கள் ஒரு ஒரு கட்சியை துவங்குறோம், கட்சியை துவங்கி போட்டு அதில் உள்ள கொள்கை முரண்பாடுகள் வர்ற பொழுது அதே பெயரிட்டு அடிப்படை கொள்கை இன்னொரு மதம் இருக்கும். இந்த திமுக திராவிட கட்சின்னு இருக்கு, திராவிட இயக்கம் அது திராவிட திமுகன்னு வந்தது, திராவிட முன்னேற்ற கழகம். பிறகு அதில் பிரிஞ்சு அண்ணா திமுகன்னு வந்துச்சு, பிறகு திமுகன்னு வந்துச்சு. அப்போ ஒன்று மதிமுகன்னு அப்படி மாறி மாறி வாரமாயிருக்கான். இந்த மனிதனுடைய மதங்களும் அதை கட்டு போறவாட்டால் தான் அதில் ஆட்சி பக்கத்தில் வரணும் கொண்டதுக்கு ஒவ்வொரு மத பிரிவுகளை உருவாக்கினோம். அந்த மதங்களை உருவாக்கினதான் இந்த சைவம் சாக்தம் சமணம் சமணம் அது வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து என்னது அவைதம்றாங்க. வைதிகம் கடவுளை நம்புறது மந்திரங்களை ஓதுறதெல்லாம் மாறது வைதிக மதங்கள் இந்த சொன்ன இந்து மதங்களான சைவம் சாத்தம் வைணவம் கணாபத்தியம் கௌமாரம் முருகன் பேர் கௌமாரம் என்ன முருகன் பேர் குமாரன் அதான் குமாரம் குமாரம்னா முருகனை வச்சு கடவுள் உள்ளது. ஆனால் சங்ககாலத்தை நாங்கள் பார்க்க நாலு கடவுள் இந்த கடவுள் தான் முதல்ல வராது இதில் ஆரிய பூத்தன கடவுள் அப்போ அந்த இருந்த கடவுள் செய்யோன்னா முருகன் மற்றது வந்து மாயோன் மற்றது வந்து கொற்றவை கொற்றவை என்பது ஒரு பெண் இன்னொன்று வந்து சிவன் இந்த நாலு தான் அப்படி இருந்த கடவுள். அப்புறம் இந்த கடவுள் கிளச்சி புது இந்த புராணர் வந்து உருவாக்கினோன்னு தான் இல்லை கடவுள் பிரிய கடவுள் நிற்கிற கடவுள் இருக்கிற கடவுள் இந்து மதத்தில் பிரிவுகள் இருக்கு. இப்போ கிராமத்து கடவுள்கள் வந்து நிற்கிற கடவுள் இந்த சைவ கடவுள் அந்த இந்து கடவுள் வந்து இருக்கிற கடவுள். அப்போ நாங்கள் முருகனை பார்ப்போம் சிவனமான போவோம் படுத்து கொண்டு இருக்கணும் வேலை இருந்து கொண்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் நிற்கிற கடவுள் வந்து இந்த வெள்ளைச்சாமி இப்போ அந்த கருப்பு அந்த கருப்பு கடவுள் கருப்பான்றது கிராமத்துக்கு தலைவன் கிராமத்துக்கு எல்லைச்சாமி எல்லைச்சாமின்னு பார்க்குறேன் நிற்கிறாக்களாக இருக்கிறேன் நிற்கிறாக்கள் காது குறைஞ்சது பகுதி குறைஞ்சாக்கள் இருக்கிறாக்கள் தகுதி குறைச்சவங்க இந்த மாதிரி இந்த பிரிவு ஏற்பாட்டு தமிழ்நாட்டு மகன் இப்படி சின்னாமன் பின்னா போனது காரணம் அடிப்படையில் துணையன்னு சொல்றது துணையன்னு சொன்னால் ஐந்தனை துணையண்டா வாழற நிலப்பகுதி நிலப்பகுதி எங்கள் காட்டில் இருந்தது வயல் பகுதியில் இருந்தது ஒவ்வொரு பகுதி அஞ்சனைன்ற நாங்கள் சொல்கிறோம் தானே அப்படிலாம் பார்க்கணும் முல்லை முல்லைன்னா காடுள்ள பகுதி அதேமாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து போட்டுத்தான் ஒரு ஒரு கடவுளை படைத்து கடவுள் பிரிஞ்சது காரணம் அது மாதிரி நீங்கள் சொன்ன அப்போதை முகமது நபி வச்சோன்னு அதில் பிரிஞ்சு போச்சு முகமதியில் ரெண்டு கடவுள் இருக்கு என்ன கடவுள்ன்றது மதம் பிரிவு ஒன்று அதிகமான மதம் நாங்கள் போனோம்னா சுனித் சுனித்துன்ற மதம் அதுக்கு சின்ன ஒரு மதம் சித்தா அது ஷியா ஈரான் லெபனான் இப்போ அந்த பிரச்சனையாக இருக்கிற மதம் ஈராக் வந்து ஈரானுக்கு எதிராக இருக்கு ரெண்டுமே இஸ்லாம் அடிப்படையாலும் பிரிவுபட்ட மதங்கள் இது வந்து ஈராக்கில் வந்து சுனித் ஈராக் ஈராக் ஈரானில் வந்து ஷியா லெபனானில் ஷியா அதே மாதிரி இந்த ஈராக் போன மற்ற அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து சுனித் அதனாலதான் இந்த சவுதி அரேபியெல்லாம் சுனித் இவர்களுக்கு இதாக இருக்கும். பிரதிநருடைய ஒரு மதம் வந்து மகமதியன் ரோமா அந்த நாட்டுக்கு போனவங்க அந்த நாட்டுக்கு பேர் மகமதியன் இஸ்லாமியர்தான் மகமதியன் தாங்கள தமிழர் அந்த காலத்தில் வேட்டி தான் எடுத்த மாதிரி வெள்ளை உடுப்போம் வேட்டி மாதிரி ஒரு உடுப்பு சட்டைக்கு வந்து ஷர்ட் மாதிரி போடுறது ஒரு சாலும் ஒரு உடம்பு பூரா வெள்ளைக்கட்டியால் மறைக்கும் அது மகமதியன். அதே மாதிரி தான் இஸ்லாமிய மதத்தை நாங்கள் வந்து இந்து மதத்தை பாக்கிக்க கடவுளுக்கு கோபம் இந்த கடவுள் இல்லை இந்த கடவுள் இந்து மத கோவில் எல்லாருக்குமே பிடிக்காது அப்போ பிடிக்காதபடியா தான் வேறு வந்து புத்தர் வந்து அந்த வந்து மொழியேறுவோம் மொழியேறு புத்த மதம் ஒரு கடவுள் மறுப்பு கோவை புத்த மதம் அதுலேயும் வந்து மூன்று பிரிவு இருக்கு இலங்கையில் இருக்கிற புத்த மதம் ஒரு மதம் சீனாவில் இருக்கிறது இன்னொரு புத்த மதம் அதுக்கு பேர் வந்து மகாயன ஹிமாயன் புத்த மதத்திலே மூன்று பிரிவு இருக்கு இமாயணம் மகாயணம் திரோவாதம் அப்படி மூணு மதங்கள் அப்படி ஒவ்வொரு மதங்களையும் இப்படி பிரிவு வந்து ஆளுக்கு மாதிரி இப்படி வந்ததான கலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இருக்கின்றது படம் எல்லாம் இருக்கிறது ஒரு என்ன படம் அண்ணா அண்ணாமார் அண்ணன் ஒரு படம் வந்தது பிரசாந்த் ரெட்டகோசத்தை நடிச்ச ஒரு படம் அந்த படம் கருணாநிதி வெளியிட்டது அது கொஞ்சம் தோல்வியா போனதால மக்கள் கதை இல்லாம போயிடுச்சு. ஸோ இப்படி நாங்கள் அந்த சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றி சொன்ன மாதிரியில் கனிக்குள்ள பற்றி கதைக்கலாம் வந்து வந்தோம் ஏன் இப்போ கோப்பையா
2: அன்பு உறவுகள் இதுவரை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற உதவுமா நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். இதனை முழுமையாக கேட்பதற்கு எமது உத்தியோகபூர்வ இணையதளமான www.trtamiloli.com சென்று நீங்கள் முழுமையாக கேட்கலாம். அன்பு உறவுகளே தொடர்கின்றது மத்திய பிரதான செய்திகள்.
3: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
4: நூலுலகம் புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் எளிய

0: அப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
0: விடாதே இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: Vicky Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges et Gonesse.
2: Mélodie et Tordre-Brelaque, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi Lacam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் அரச ஊழியர்கள் மிக மோசமான

0: சண்டைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவிக்கிறார். கடந்த காலங்களில் அரச ஊழியர்களுக்கு தவணை முறையில் உந்துள்ளிகள் மற்றும் வாகனங்களை வாங்குவதற்கான வசதிகள் செய்து தரப்படும் என்ற கனவுகள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது காட்டப்பட்டன. 12 லட்சத்துக்கு விட்ஸ் சிற்றுந்துகளை கொள்வனவு செய்வது ஒரு புறம் இருக்க, இன்று 20 கிலோ அரிசியை கூட தவணை முறையில் கடனுக்கு கொள்வனவு செய்து உண்ணும் அளவுக்கு அரச ஊழியர்களின் நிலைமை வீழ்ச்சியடைந்துவிட்டது. அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக நீண்ட வரிசையில் நின்று தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவளித்த அரச ஊழியர்களை இன்று அமைச்சர்கள் பகிரங்கமாக திருடர்கள் என்று அவமதிக்கிறது. வரலாற்றில் எந்தொரு அரசாங்கமும் அரச ஊழியர்களை இந்த அளவுக்கு அவமதித்ததில்லை. நாட்டை முன்னேற்றுவதற்கோ அல்லது மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கோ அரசாங்கத்திடம் எந்தொரு திட்டமும் இல்லை. மாறாக அரசியல் பழிவாங்கல்களும் ஒரு சில அதிகாரிகளின் கருத்துக்களை பேணுவதுமே இந்த அரசாங்கத்தின் இருப்பாக மாறியிருக்கிறது. விவசாயிகளை அவமதிப்பதும் பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசியல் எதிரிகளை வேட்டையாடுவதுமே தற்போதைய ஆட்சியின் நாளாந்த செயல்பாடாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மூன்றாம் தரப்பினால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் நிதியமைச்சு மற்றும் இலங்கை மத்திய வங்கி சமர்ப்பித்த 2 அறிக்கைகளை ஆராய்ந்து குழுவின் இறுதி அறிக்கையை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் கர்சடி சில்வா தெரிவிக்கிறார்.
1: மத்திய வங்கி திரைசேரியுடன் 3 சுற்று கலந்துரையாடல்களை நடத்தினோம். அவர்கள் 2 அறிக்கைகளை சமர்ப்பித்தார்கள். மத்திய வங்கியின் அறிக்கை தனியாக சமர்ப்பிக்கப்பட்டது. ஏனென்றால் திரைசேரி வழங்கிய அறிக்கையின் பல விடயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இவை இரண்டையும் நாங்கள் பகுப்பாய்வு செய்து ஒரு வரைவை தயாரித்து அந்த வரைவை இப்போது அனைத்து குழு உறுப்பினர்களிடமும் சமர்ப்பித்துள்ளோம். அந்த வரைவை வாசித்து அவர்களின் கருத்துக்களை முன்வைக்குமாறு கோரியுள்ளோம். நிதி குழு என்ற வகையில் கொள்கை ரீதியான விடயங்களை ஆராய்வதே எமக்குள்ள விடயமாகும். இப்போது என்ன நடந்துள்ளது என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. பல விடயங்கள் நடந்துள்ளன. முழு நாடும் அதனை பார்த்துக் கொள்ள முடியும். சபை அமர்வுகளின் காணொலி பதிவுகள் உள்ளிட்ட அனைத்தையும் நாங்கள் மக்களுக்கு கிடைக்க செய்ய உள்ளோம். ஏனென்றால் வெளிப்படைத்தன்மை என்பது மிகவும் முக்கியமானது என நான் நம்புகின்றேன். எனவே செவ்வாய்க்கிழமை அந்த அறிக்கையை இறுதி செய்ய எதிர்பார்த்துள்ளோம். அடுத்த வாரம் பாராளுமன்றம் கூடுகின்ற போது நமது அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது.
0: தொடர்ந்து 12 கோடி ரூபாய் லஞ்ச விவகாரம் தொடர்பான விசாரணைகளை லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் குற்றப்புணர்வு திணைக்களமும் இணைந்து மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் விரைவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த பணிகளை இலகுபடுத்தும் நோக்கில் இணைந்த விசாரணைகளை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இந்த லஞ்ச விவகாரம் தொடர்பாக இதுவரையில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவின் மகன் ரகித ராஜபக்ச உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனிடையே அனைத்து விசாரணைகளும் தடையின்றி வேகமாக இடம்பெற்று வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிக்கிறார்.
2: அனைத்து விசாரணைகளும் தடையின்றி வேகமாக நடைபெற்று வருகின்றன. விசாரணைகளில் உள்ள தகவல்கள் ஊடகங்களுக்கு தெரிய வராவிட்டாலும் விசாரணைகளின் முன்னேற்றம் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்படுகின்றது. அப்போது உங்களால் அதனை அறிந்து கொள்ள முடியும். இந்த விசாரணைகள் சரியாக நடக்கிறதா என நீங்கள் பார்ப்பதற்கான சிறந்த லிஸ்மஸ் சோதனையாகும். குற்றம் சாட்டப்பட்டவர்களை நடத்தையும் பதற்றமுமே அது. அவர்கள் எந்த அளவுக்கு பதற்றம் அடைகின்றார்களோ அந்த அளவுக்கு விசாரணைகள் சரியாக இடம்பெறுகின்றன என்பதே அர்த்தம். ஆகவே விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்படுவதோ அல்லது நியமிக்கப்படாமல் சந்தேக நபர்களின் விருப்பப்படி அல்ல. இப்போது இந்த நாட்களில் ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கின்றது. இந்த சந்தேக நபர்கள் எனக்கு இந்த விசாரணை அதிகாரிகளை வேண்டும் என அவரை நீக்க வேண்டும் என கூறுகிறார்கள். அவை இடம்பெறாது. போலீஸ், சிஐடி, லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு அல்லது சிஐடி போன்றவற்றிற்கு விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்களது பணிகளை முன்னெடுத்து செல்கின்றார்கள்.
0: அதேபோன்று சலைவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாக ஒரு செய்தி பரவுகிறது.
2: அவருக்கும் அனைத்து சுகாதார பிரச்சனைகள் தொடர்பிலும் தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர்கள் கண்காணித்து கவனம் செலுத்தி வருகின்றார்கள். இதற்கு முன்னர் பரிசோதித்து கண்டறியப்பட்டிருக்க வேண்டிய நோய்கள் ஏதேனும் இருந்திருந்தால் அவற்றையும் புதிதாக பரிசோதித்து தேவையான சிகிச்சைகளை வழங்குவார்கள்.
0: தொடர்ந்து அஸ்வஸ்ம நலன்புரி பயனாளி பட்டியலில் இருந்த சுமார் 4,25,000 குடும்பங்கள் இன்றைய தினம் முதல் அந்த பட்டியல் இருந்து நீக்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலங்கே தெரிவித்திருக்கிறார். 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து தற்காலிகமாக வறுமைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்களே இவ்வாறு பட்டியலிருந்து நீக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பிரிவினர் விளிம்பு நிலை குழுவினர் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். கடந்த டிசம்பர் மாதமே இந்த குடும்பங்களை அஸ்வஸ்ம பட்டியலிருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மேலும் 6 மாத காலம் பட்டியலில் நீடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்த குடும்பங்களுக்கு மாதாந்தம் சுமார் 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வஸ்ம பட்டியலில் இருந்த இடைநிலை பிரிவைச் சேர்ந்த சுமார் 4,00,000 குடும்பங்கள் ஏற்கனவே இந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அஸ்வஸ்ம பட்டியலில் எஞ்சியுள்ளவை அதிவறிய மற்றும் வறிய பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 13,00,000 குடும்பங்கள் மாத்திரமே என்று அமைச்சர் உபாலி தன்னிலக்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி அதிவறிய பிரிவில் 9,00,000 அதிகமான குடும்பங்களும் வறிய பிரிவில் 4,00,000 அதிகமான குடும்பங்களும் உள்ளார்கள். அதிவறிய குடும்பங்களுக்கு 17,500 ரூபாவும் வறிய குடும்பங்களுக்கு 10,000 ரூபாவும் கொடுப்பனவாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் உள்ளிட்ட இருவர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதன்போது நீதிமன்றம் இருவரையும் இதுவரம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: 2008 இடம்பெற்றதாக கூறப்படும் ஆட்கொலைகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை கடந்த 15ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. 2008 ஜனவரி 9ஆம் தேதி முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் T-56 துப்பாக்கியால் சுட்டு இருவர் கொலை செய்யப்பட்டமை. 2008 மே 22ஆம் தேதி காத்தான்குடி பிரதான வீதியில் இருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை. வவுனதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தியாப்புனை பகுதியில் வசித்த அழகுதுறை தர்மலிங்கம் என்பவர் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பிலேயே குறித்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இவற்றுடன் தொடர்புடைய வழக்கு அடுத்த தடவை அடைக்கப்படும் போது கொலை சம்பவங்களின் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள சிவனேசத்துறை சந்திரகாந்தனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். அதற்கமே அவர் இன்று முற்பகல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்.
0: தொடர்ந்து ஐக்கியராட்சிய என்கின்ற ஒற்றியாட்சி முறைமையை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கிறது என்றும் இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே சமஸ்டி தீர்வொன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே என்றும் சமஸ்டியை மிக மோசமாக கேலி செய்தவர்களே இன்று சமஸ்டியை பற்றி பேசுகிறார்கள் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். அவர் நாகர்கோவில் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி ஒற்றி ஆட்சியை வன்மையாக எதிர்க்கின்ற ஒரு கட்சி. தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே ஒற்றி ஆட்சிக்கு எதிராக சமஸ்டிக்காக. இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கப்பட்டதே இந்த கோரிக்கைக்காகத்தான். தமிழரசு கட்சியை சமஸ்டி கட்சி என்று கேலி செய்தவர்கள்தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். 1971 ஜி பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை. அவருடைய கட்சியாளரான தியாகராஜா பேசுகின்ற போது குறிப்பிட்டார், எமது தலைவர் இருந்திருந்தால் சமஸ்டி கோரிக்கை எவ்வளவு மோசமானது என்பதை என்னை விட மிக திறமையாக பேசியிருப்பார் என்று பாராளுமன்றத்தில் கைத்தட்டலுடன் சொல்லியிருக்கிறார். ஆகவே சமஸ்டியை மிக மோசமாக விமர்சித்தவர்கள் இன்றைக்கு தாங்கள்தான் அதை உருவாக்கியவர்கள் போல மக்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய முழுமையான கொள்கையே சமஸ்டி ஆட்சியொன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது. பேர்பலகையிலே நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. எக்கி என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஒன்று, ராஜ்ய என்ற சொல்லுக்கு அர்த்தம் நாடு. ராஜ்ய என்ற சொன்னால் ஆட்சி முறை. இப்போது இருக்கின்ற அரசியல் அமைப்பிலே சொல்லப்பட்டிருப்பது எக்கிய ராஜ்ய, அது ஒற்றி ஆட்சி என்பதாகும். அது கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வரவிலே எக்கிய ராஜ்ய என்று மாற்றப்பட்டது, அதாவது ஒரு நாடு என்று. இது ராஜ்ய என்ற சப்தம் தமிழ் மக்களுக்கு புரியாமல் இருந்தாலும் தமிழை விட சிங்களம் கூடுதலாகவே தெரிந்திருக்கின்ற கஜேந்திரகுமாருக்கு இது நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அவர் அந்த பதத்தை மாற்றி மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று பிரச்சாரம் செய்தார். செய்தார் தனது நன்மைக்காக. ஒற்றியாட்சி என்ற பதத்திலிருந்து ஒருமித்த நாடு என்று மாற்றப்பட்டது எங்கள் எல்லோரையும் விட கஜேந்திரகுமாருக்குத்தான் நன்றாக தெரியும். இவர் தொடர்ச்சியாக மக்களை பிழையாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதகுழிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பன தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்றை ஆரம்பிப்பதற்கும் பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடொன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு வங்கி ஒன்றை நிறுவுவதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தியிருக்கிறது. செம்மணி மனித புதகுழியில் இதுவரை 400 மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் மனித புதகுழிகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து புலம்பெயர் தமிழர் அமைப்பான பிரித்தானிய தமிழர் பேரவையினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் உலகளாவிய ரீதியில் இன்னமும் தீர்வு காணப்படாத வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் எண்ணிக்கை மிக உயர்வாக உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்கிறது. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் 60,000 100,000 வரையான நபர்கள் காணாமல் போயிருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. உள்நாட்டு போருடன் தொடர்புடைய விதத்தில் தற்போது வரை தீர்க்கப்படாத பெரும்பாலான சம்பவங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் மக்களுடன் சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன. செம்மணி, மண்டதீவு, மன்னார், கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட பல இடங்களில் கண்டறியப்பட்டிருக்கும் மனித புதகுழிகள் சுயாதீன தடியவில் விசாரணைகள் மற்றும் நீதித்துறை பொறுப்புக்கூறல் என்பவற்றுக்கான ஆதாரங்களை வழங்கியுள்ளன. அந்த மனித புதகுழிகளில் மனித எலும்பு கூடுகள், தனிப்பட்ட பொருட்கள் மற்றும் ஏனைய தடியவியல் சான்றுகள் கண்டறியப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கோ அல்லது பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கோ நம்பகமானதும் சுயாதீனமானதுமான செயல்முறை ஒன்று உருவாக்குவதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு தமது அன்புக்குரியவர்கள் எங்கு இருக்கிறார்கள், அவர்களின் நிலை என்ன என்ற உண்மையை அறிந்து கொள்வதற்கான அடிப்படை உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. வெளிப்படைத்தன்மை வாய்ந்த மரபணு அடையாளப்படுத்தல் செயல்முறையினை சர்வதேச தடியவியல் பங்களிப்பை அனுமதிக்க தவறியமை, சுயாதீன விசாரணைகள் குறித்து தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு வரும் எதிர்ப்பு என்பன உள்நாட்டு மோதலின் போது இடம்பெற்ற மிக மோசமான குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்படும் அல்லது மறைக்கப்படும் அல்லது கவனத்தில் கொள்ளப்படாமல் விடப்படும் என்ற கரிசனைகளை மேலும் ஆழப்படுத்தியுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதகுழிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பன தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடொன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு டிஎன்ஏ வங்கியொன்றை நிறுவுதல் இலங்கையிலும் புலம்பெயர் நாடுகளிலும் வாழும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களிடமிருந்து மரபணு மாதிரிகளை சேகரித்தல் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ள சகல மனித புதகுழி அமைந்துள்ள இடங்களுக்கும் சர்வதேச தடயவியல் நிபுணர்கள் அனுப்பி வைத்தல், மோதல் இடம்பெற்ற மற்றும் மோதலுக்கு பிந்திய காலகட்டங்களில் மனித புதகுழிகளாக இனங்காணப்பட்ட அல்லது சந்தேகப்படும் சகல இடங்களிலும் செயற்கைக்கோள் படங்கள் மூலமும் புவியியல் ரீதியிலும் பகுப்பாய்வு செய்தல், சாட்சியங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட மண்டதீவு உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் அகழ்வாய்வினை மேற்கொள்ளல் ஆகிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் அதன் உறுப்பு நாடுகளும் இலங்கையிடம் கோர வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. செய்தியில் இலங்கை படையினரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அத்தோடு தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கை இயல்பாக்கும் வகையில் தற்போது மீண்டும் படைகள் அனுப்பப்படும் தீர்மானம் அமையக்கூடாது, எனவே படையினரை அனுப்பி வைப்பதற்கு முன்னதாகவே நம்பகமான பரிசோதனை மற்றும் பொறுப்பு கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் வலியுறுத்தியிருக்கிறது. கெய்டியில் அமைதிப் பணிகளுக்காக இலங்கை படையினர் அனுப்பி வைக்கப்படுவது குறித்து சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஏற்கனவே கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தன. இவ்வாறானதொரு பின்னணியில் இதுபற்றி சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் அதன் உத்தியோர்வ எக்ஸ்தள பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் ஹெய்டிக்கு இலங்கை படையினரை அனுப்புவது குறித்த எமது கரிசனைகளை தெரியப்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகளை சந்தித்தோம். இதற்கு முன்னதாக இலங்கை படையினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் பாலியல் சுரண்டர்கள் மற்றும் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்கான பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவது தொடர்பில் இதுவரையில் எந்தொரு தெளிவுபடுத்தலும் செய்யப்படவில்லை. அது மாத்திரமன்றி குண்டர் ஒடுக்குமுறை படைக்கான வீரர்கள் குறித்த பரிசீலனைகளை மேற்கொள்வதில் ஐக்கிய நாடுகள் சபையின் பங்களிப்பு எதுவும் இல்லை என்று எம்மிடம் கூறப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதுபோன்று இந்த வெற்றிடம் மனித உரிமைகள் தொடர்பான சுயாதீன மதிப்பீடு மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பு சார் பொறுப்புணர்வு என்பன உறுதிப்படுத்தப்படாமை தீவிர கரிசனைகளை தோற்றுவித்துள்ளது. ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் ஒவ்வொரு ஆணை வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் அவற்றை யாரும் பொறுப்பேற்று செயற்படாத போது பொறுப்புக்கூறல் இல்லாமல் போய்விடுகிறது. சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் இது தொடர்பாக கவலை வெளியிட்டுள்ளது. மேலும் மிக தாமதமாக கற்றுக்கொள்ளும் மற்றொரு பாடத்தை தாங்கும் நிலையில் ஹெய்ட்டி இல்லை. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அத்தோடு தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கை இயல்பாக்கும் வகையில் தற்போது மீண்டும் படைகள் அனுப்பப்படும் தீர்மானம் அமையக்கூடாது. எனவே படையினரை அனுப்பி வைப்பதற்கு முன்னதாகவே நம்பகமான பரிசோதனை மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த அமைப்பு இலங்கையிடம் வலியுறுத்தியுள்ளது. புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவை தயாரித்தல் மற்றும் அதனை மக்கள் மயப்படுத்தல் ஆகிய பணிகளை முன்னெடுப்பதற்கு வரவு தயாரித்தல் குழு, பிரச்சாரக்குழு மற்றும் மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழு ஆகிய மூன்று குழுக்களை நியமிப்பதற்கு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழு தீர்மானித்திருக்கிறது. தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் நடாத்தப்பட்ட கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கும் என அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அதற்கமைய முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி விக்கினேஸ்வரன் ஒருங்கிணைப்பாளராக கொண்ட 33 பேர் அடங்கிய வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு நேற்று நிகழ்நிலை முறைமை ஊடாக கூடியிருந்தது. இந்த கூட்டத்தின் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவினை தயாரிப்பதற்கு வரவு தயாரித்தல் குழுவையும், இந்த விடயம் தொடர்பான விழிப்புணர்வூட்டல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பிரச்சாரக் குழுவையும், இதுகுறித்து மக்களிடம் கருத்து கேட்டறிந்து அவர்களது அபிப்பிராயங்களை பெற்றுக் கொள்வதற்கு மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழுவையும் நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக வழிநடத்தல் குழுவின் உறுப்பினர் சட்டத்தரணி குருவரன் தெரிவித்தார். அதேவேளை வழிநடத்தல் குழுவில் அங்கம் வகிக்கும் 33 பேரும் அவர்களது விருப்பத்தின் அடிப்படையில் இந்த மூன்று குழுக்களுக்கும் நியமிக்கப்படுவார்கள் என்றும், அதன் செயல்முறையை எதிர்வரும் ஒருவார காலத்துக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், அதன் பின்னர் இந்த குழுக்கள் தனித்தனியாகவும் ஒன்றுக்கொன்று சமாந்திரமாகவும் அவற்றின் பணிகளை முன்னெடுத்து செல்லும் என்று அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று இந்த வரவை தயாரிக்கும் போது அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய பேரவையினால் தயாரிக்கப்பட்ட வரவு ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தலைமையிலான குழுவினரிடமும், இலங்கை தமிழரசு கட்சியினால் கையளிக்கப்பட்ட வரவு மற்றும் வடக்கு மாகாண சபை இயங்கில்லையில் இருந்தபோது தயாரிக்கப்பட்ட வரவு ஆகிய மூன்றிலும் உள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயங்களை உள்வாங்கி புதிய வரவை தயாரிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அரசியல் தீர்வு குறித்து இந்த வரவில் உள்வாங்கப்பட வேண்டிய அடிப்படை கோட்பாடுகள் குறித்து ஒரு பொது இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டியது அவசியம் என்ற விடயமும் அந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தலில் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆளும் தரப்பினர் எமக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2018 எமது நல்லாட்சி அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீட்டை வழங்கியது. அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதில் உறுதியாக இருந்தார். நாங்களும் ஒத்துழைப்பு வழங்கினோம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கடந்த வாரம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடிய போது பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றியத்தின் தலைவர் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உட்பட ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் முன்னிலையாகி இருந்தார்கள். மாகாண சபை தேர்தலில் பெண் பிரதித்துவம் ஒதுக்கீடு குறித்து இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதன்போது கருத்து தெரிவித்த குழுவின் உறுப்பினரான மனோ கணேசன், மாகாண சபை தேர்தலில் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை. பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மாகாண சபை தேர்தலை பிற்போடக்கூடாது என்பதையே நாங்கள் குறிப்பிடுகிறோம். தேர்தலை பிற்போடும் உத்திக்காக இதனை பயன்படுத்தக்கூடாது. தேர்தலில் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று எவரும் எங்களுக்கு பாடம் போட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இலங்கை அரசியல் வரலாற்றில் எமது நல்லாட்சி அரசாங்கம் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் 25% ஒதுக்கீடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வழங்கியது. அந்த சந்தர்ப்பத்தில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று பலர் குறிப்பிட்டார்கள். ஆனால் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதற்கு அடிபணியாமல் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாங்களும் அதற்கு முழுமையான இணக்கம் தெரிவித்தோம். ஆகவே புதிய விடயங்களை எமக்கு குறிப்பிடுவதாக பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிட்டுக் கொள்வதாக மனோகணேசன் தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருட்கள் வகைகளின் விலைகளை குறைத்து திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது.
3: விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 414 ரூபாவாகும். டீசல் 1 லிட்டரின் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 382 ரூபாவாகும். ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் இல்லை என பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது.
4: எரிபொருள் விலைகள் குறைவடைந்தமை தொடர்பில் மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர்.
5: ரொம்ப சந்தோஷமான விஷயமாக காணப்படுகிறது. உலகத்தில் நடந்து வர ஈரான் அமெரிக்கா யுத்த போரின் காரணமாக பல்வேறுபட்ட இடங்களில் விலைகள் அதிகரித்த போதிலும் எமது நாட்டில் 20 ரூபா விலை குறைப்பு என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு.
6: எங்களுக்கு இந்த பெட்ரோல் குறைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விடையும் இன்னும் நாங்கள் அரசாங்கத்தில் எதிர்பார்க்கிறோம், குறையுமான்னு பார்க்கிறோம்.
0: தொடர்ந்து அரசாங்கத்தினால் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்ட போதிலும் மண்ணெண்ணெய் விலை குறைக்கப்படாமை மற்றும் தமக்கு வழங்கப்பட இருந்த மானியங்கள் இதுவரை கிடைக்கப்படாமை குறித்து கடத்தொழிலாளர்கள் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருள் வகைகளின் விலையை குறைத்து திருத்தம் மேற்கொண்டது. இந்த நிலையில் 95 ஆக்டேன் பெட்ரோல் 495 ரூபா, லங்கா சூப்பர் டீசல் 478 ரூபா மற்றும் மண்ணெண்ணெய் 885 ரூபா ஆகிய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கடத்தொழிலாளர்கள் நேற்று இரவு முதல் பெட்ரோல் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்ததாக கூறினாலும் எமது வாழ்வாதாரத்துக்கு தேவையான மண்ணெண்ணெய் விலை குறைக்கப்படவில்லை. மண்ணெண்ணெய் விலை குறையாததால் எம்மால் தொழிலுக்கு செல்ல முடியாமல் படகுகள் அனைத்தும் கரையிலே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கடத்தொழிலாளர் ஒருவர் கவலை தெரிவித்தார். கடத்தொழிலாளர்களுக்காக மில்லியன் கணக்கில் மண்ணெண்ணெய் மானியம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிக்கிறார். அதற்கான விண்ணப்ப படிவங்களையும் அதிகாரிகள் எங்களிடமிருந்து பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இதுவரை அந்த மானிய தொகை எங்களுக்கு கிடைக்கவில்லை. அரசாங்கம் ஒதுக்கிய அந்த பணம் யாருடைய பைகளுக்கு சென்றது என்றும் எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். யுத்தத்தை காரணங்காட்டி நாட்டில் ஏற்கனவே இருந்த எரிபொருட்களின் விலைகளை உயர்த்திய அதிகாரிகள் இப்போது மக்களுக்குரிய நிவாரணங்களை வழங்க தயங்குவதாக கடத்தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே இந்த மானிய பணம் குறித்து ஜனாதிபதி உடனடியாக விசாரணை நடத்தி தமக்குரிய நிவாரணங்களை விரைவாக பெற்றுத்தர உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடத்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். நாளை அறிவிக்கப்பட உள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்பு வழங்கப்படாவிட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக எரிபொருள் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்துள்ளதாக அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவை போக்குவரத்து அமைச்சிடம் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருந்தாலும் தமது போக்குவரத்து கட்டணங்களை மாற்ற இயலாது என்று தேசிய ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் தொழில்துறைசார் சங்கம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் தமது தொழில்துறை 16 ரூபாய் என்ற அடிப்படையில் நட்டத்தில் இயங்கி வருவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் லலித் ரோகண பெரரா கூறுகிறார். அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சட்டப்படி சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் தண்டனைக்கு உள்ளாகாமல் அவற்றை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது.
3: அந்த முறைப்பாடுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் விரிவான அறிக்கையொன்றை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிப்பதற்காக முறைப்பாட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. முன்னாள் அமைச்சர்களின் செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட இதுவரை 100க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் டி வி பந்துலசேன தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற அனைத்து நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் உயர்நீதிமன்ற நீதியரசர் கிஹான் குலத்து துங்கவின் தலைமையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபண்டிகே மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் இதன் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர்.
0: தொடர்ந்து, இந்த ஆண்டு இதுவரை தென்னை ஏற்றுமதி மூலம் $514 மில்லியன் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. மேலும் தென்னை அறுவடை அதிகரிப்பு மற்றும் ஏற்றுமதிக்கான தேவை அதிகரிப்பு ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பில் உடைந்து விழுந்துள்ள புதிய பாலத்துக்கு பதிலாக பெயிலிரக பாலத்தை தற்காலிகமாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் கத்தினேத்தி தெரிவித்திருக்கிறார். அதன்படி தற்காலிக பாலம் அமைக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தற்காலிக பாலம் அமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை துரிதமாக செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுனில் கத்தினேத்தி குறிப்பிட்டார். சுமார் 40 வருடங்கள் பழமையான மட்டக்களப்பு புதுப்பாலத்தில் ஏற்பட்டிருந்த வெடிப்புகள் தொடர்பில் ஏற்கனவே அறிக்கையிடப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி மாலை அந்த பாலம் இடிந்து விழுந்து விட்டது. அந்த பகுதியில் நிரந்தர பாலம் அமைக்கப்படும் வரை தற்காலிகமாக இடப்பட உள்ள பெய்டி பாலம் பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் சுனில் கத்தினேத்தி சுட்டிக்காட்டினார். இடிந்து விழுந்துள்ள மட்டக்களப்பு புது பாலமானது மட்டக்களப்பு நகருக்கு பிரவேசிப்பதற்கான பிரதான பாலங்களில் ஒன்றாக இருந்தது. மட்டக்களப்பு போதனா மருத்துவமனை, பாடசாலைகள் உட்பட பல்வேறு கேந்திர முக்கியத்துவமான உள்ளக போக்குவரத்துக்குரிய பிரதான வழியாக அந்த பாலம் காணப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இலங்கையில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பல நகரங்களை அவற்றின் பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் புனரமைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. 2500 மில்லியன் ரூபாய் செலவில் அதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதோடு இந்த ஆண்டில் அவற்றில் பல திட்டங்களை செயற்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் நட்பு நகரங்கள் திட்டத்தின் கீழ் 10 நகரங்கள் மற்றும் 25 சிறிய நகரங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இலங்கையில் முன்மாதிரி நகரங்களாக இனங்காணப்பட்டுள்ள கவர்ச்சிகரமான நகரங்களை அவற்றின் பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் புனரமைக்க திட்டமிடப்படுகிறது. அந்த நகரங்களை அடையாளப்படுத்துதல் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கவும், 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் மூலம் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு 1300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தின் கீழ் அனுராதபுரம், கதிர்காமம், கொழும்பு மற்றும் கண்டி ஆகிய நகரங்களின் அடையாளம் மற்றும் தனித்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் பொருத்தமான ஆலோசனை வழங்கல் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வின் அடிப்படையில் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதற்காக 2026ஆம் ஆண்டுக்கென 325 மில்லியன் ரூபாய் நிதி செலவாகும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நகர அபிவிருத்தி துறையில் முறையான முன்னுரிமை அளிக்கப்பட்ட மற்றும் தரவு அடிப்படையிலான அணுகுமுறையின் கீழ் 10 நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு திட்டத்தை 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் செயற்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது. அந்த வகையில் அந்த திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம், மாத்தளை, ஹட்டன், மட்டக்களப்பு, சிலாபம், தம்பேத்கம, பவனியா, எகலியகொட, பதுளை மற்றும் மாத்தளை ஆகிய நகரங்களை அடிப்படையாக கொண்டு 217 முன்னுரிமை அளிக்கப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. அதன்படி தெரிவு செய்யப்பட்ட நகர அபிவிருத்தி திட்டம் மற்றும் ஹட்டன், மாத்தளை நகரங்களின் அபிவிருத்திக்காக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள 975 மில்லியன் ரூபாய் நிதி இந்த திட்டத்தில் உள்ளடங்கப்படுவதால் அந்த நகரங்களின் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட 500 மில்லியன் ரூபாய் நிதியுட்பட மொத்தம் 1475 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி 2026ஆம் ஆண்டுக்கான 10 நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி நகரங்களின் அபிவிருத்திக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன் கீழ் நட்பு நகரங்கள் என்ற செயற்திட்டத்தை செயற்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் கிராமிய சமூகங்களின் வசதிகள் மற்றும் நலன்களை கருத்தில் கொண்டு சிறு நகரங்களை அபிவிருத்தி செய்தல் என்ற பிரதான நோக்கத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நகரங்கள் அத்தியாவசிய அபிவிருத்தி திட்டத்தை அடையாளம் கண்டு 2026ஆம் ஆண்டுக்குள் அந்த திட்டங்களை நிறைவு செய்யவும் எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அமைச்சரவையில் பல முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருந்தார். அவற்றுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற நிலையில் இந்த திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. வருமான வரி திணைக்கள அதிகாரி என போலியாக நடித்து நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. கொழும்பு கொம்பனி தெரு காவலியத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகளால் சந்த நபர் கல்கமுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்கமுவைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நபர் வருமான வரி திணைக்கள அதிகாரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு வருமான வரி செலுத்தும் பல்வேறு நிறுவனங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டுள்ளார். பின்னர் தனது தனிப்பட்ட தேவைக்காக பணம் கோரி அந்த பணத்தை தனது வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடுமாறு மிரட்டியும் ஏமாற்றியும் பெற்று வந்திருக்கிறார். விசாரணைகளின் போது அவர் ஏற்கனவே இதுபோன்ற நிதி மோசடி சம்பவங்களுக்காக குற்றப்புணர்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டவர் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. எல்லா மற்றும் தியன பகுதிகளில் கபானா என்ற விடுதிகளை அமைத்து தருவதாக கூறி அரசு அதிகாரிகள் மற்றும் பக்தர்களிடம் சுமார் 120 மில்லியன் ரூபாய் பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அபிநவ நிவகல் பெரமன கட்சியின் தலைவர் அமித் வீரசிங்காவை எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு தெல்தெனிய நீதவான் கமல் சஞ்சய் ஜெயதிலக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். புதிய முறைப்பாடுகள் தொடர்பில் தெல்தெனிய போலீஸ் தலைமையத்தினரால் மீண்டும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் முல்லைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சந்தேக நபரின் சொத்துக்கள் மற்றும் காணிகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையை விதித்ததோடு அவரது வங்கிக் கணக்குகளை முடக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். சந்தனவிற்கு எதிராக இதுவரை 26 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் விசாரணைகளின் மூலம் பாரியளவிலான நிதி மோசடி தொடர்பில் தெரிய வந்துள்ளதாகவும் தெல்தெனிய போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளை அடுத்த வழக்கு விசாரணைக்கு முன்னர் கொழும்பில் உள்ள குற்றப்புணர்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறு போலீசாருக்கு நீதவான் மேலும் உத்தரவு பிறப்பித்தார். அமித் வீரசிங்க இதற்கு முன்னர் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவருக்கு எதிராக மேலதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் பௌத்த துறவிகள் எதிர்கொள்ளும் ஒழுக்க நெறி ஒழுக்கக்கோவை மீறல்கள் மற்றும் சிவில் பிரச்சனைகளை கையாள்வதற்கும் அவர்களின் உன்னத நிலையை பாதுகாப்பதற்கும் என பிரத்யேகமான விசேட பௌத்த நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று பலாங்கொட கஸ்ப தேரர் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முதன்மையான கடமை. துறவிகளின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் தனித்துவமான விசேட நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். 1815 கண்டி ஒப்பந்தத்தின் 5வது பிரிவின் கீழ் பௌத்த மதத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அந்த கால அரசுகளுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1978 குடியரசு அரசியலமைப்பின் 2வது அத்தியாயத்தின் 9வது பிரிவின் பிரகாரம் இலங்கையில் பௌத்த மதத்துக்கு முதன்மையான இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதோடு பௌத்த சாசனத்தை பாதுகாத்து வளர்ப்பது அரசாங்கத்தின் தவிர்க்க முடியாத கடமை என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 10 மற்றும் 14வது பிரிவுகளின் 1வது உட்பிரிவின் ஊடாக ஏனைய மதங்களைச் சார்ந்தவர்களுக்கும் சிந்தனை சுதந்திரம் மத சுதந்திரம் மற்றும் வழிபாட்டு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கான விசேட அரச கடப்பாட்டை அரசியலமைப்பு அரசுக்கு விதித்துள்ளதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தின் தனிநபர் விவாகரத்து மற்றும் விசேட சிவில் சலுகைகளை கையாள்வதற்காக காதி நீதிமன்றங்கள் சட்டபூர்வமாக இயங்கி வருகின்றன. இந்த நீதிமன்றங்களின் கீழ் பொதுச்சட்டத்துக்கு முரணான 16 வயதுக்கு குறைந்தவர்களின் திருமணங்களும் சில சந்தர்ப்பங்களில் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஆனால் அரசியலமைப்பில் மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்பட்ட பௌத்த சாசனத்தின் உன்னத துறவிகளுக்கான ஒழுக்க நெறி பிரச்சனைகளை தீர்க்க இதுவரையில் ஒரு விசேட நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை என்பது பெரும் வரலாற்று துரோகமும் குறைபாடும் என்று அவர் குறிப்பிட்டார். வரலாற்றில் சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க போன்ற ஜனாதிபதிகள் பௌத்த சாசனத்துக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் நிலவுவதாக மேடைகளில் கூறிய போதிலும் துறவிகளுக்கான பிரத்யேக நீதிமன்றங்களை சட்ட ரீதியாக உருவாக்க தவறிவிட்டார்கள். அதிகாரிகளினதோ அல்லது அரசியல் பின்புலம் கொண்ட தரப்புகளினதோ தலையீடுகள் தன்னிச்சையான செயற்பாடுகள் பௌத்த சாசன பாதுகாப்பு காலத்தில் எத்தகைய கடுமையான அச்சுறுத்தல்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்றன என்பதையும் நாம் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும். பௌத்த சாசனத்தின் சுயாதீன தன்மையை பேட அரசுகள் தவறியதன் விளைவாகவே இன்று துறவிகள் சாதாரண சிவில் நீதிமன்றங்களுக்கு இழுக்கப்பட்டு அவமதிப்புகளுக்கு உள்ளாகும் அவநிலை தொடர்வதாக குறிப்பிட்ட அவர், சாதாரண சிவில் நீதிமன்றங்களில் பௌத்த துறவிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அவர்களின் காவி ஊடியை கலற்றுமாறு கூறப்படும் அவநிலைகளும் புத்த சாசனத்துக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதியாகும். அரசியலமைப்பின் மூலம் பௌத்தத்துக்கு வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமை என்ன நாட்ட இத்தகையதொரு விசேட நீதித்துறை கட்டமைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கடுவல பகுதியில் பதிவு செய்யப்பட்ட குடிநீர் விநியோகம் என்ற போர்வையில் மிக ரகசியமாக நடத்தப்பட்டு வந்த மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை மேல்மாகாண வடபிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள். இந்த சோதனையின் போது 18,500 மேற்பட்ட மதுபான போத்தல்கள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ள போலீசார் அந்த நிலையத்தில் இருந்த 6 சந்தேக நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். மேல்மாகாண வடபிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை கடுவலை சுதர்சன வீதியில் அமைந்துள்ள ஒரு குறிப்பிட்ட சொகுசு வளாகத்தில் இந்த சோதனை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வெளிப்பார்வைக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போத்தல்களை தயாரித்து விநியோகிக்க நிறுவனம் போல் காட்சி அளித்த அந்த வளாகத்துக்குள் சட்டவிரோதமான முறையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டு வந்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளார்கள். இதன்போது 180 மில்லிமீட்டர் அளவுடைய 18,575 உள்நாட்டு மதுபான போத்தல்கள், வெளிநாட்டு மதுபான லேபிள்கள் உட்பட 1 லிட்டர் அளவுடைய 4 போத்தல்கள், 750 மில்லிமீட்டர் அளவுடைய ஒரு போத்தல் என்பன கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அத்துடன் மதுபான உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் எத்தனோல் அடங்கிய ஒரு போத்தல் மற்றும் பல்வேறு அதிநவீன மதுபான உற்பத்தி உபகரணங்கள், மதுபானம் தவிர அங்கிருந்து 50 கிராம் 200 மில்லி கிராம் கேரள கஞ்சா என்பதும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களும் 30, 43, 58, 59 மற்றும் 62 ஆகிய வயதுகளை உடையவர்கள் என்றும், இவர்கள் அனைவரும் மிகுந்தலை மருதானை வத்தலை தெற்கு வெவட கெட்டலாவ மற்றும் சிப்பிக்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டபூர்வமான குடிநீர் வியாபாரத்தின் மறைப்பை பயன்படுத்தி இந்த சட்டவிரோத மதுபானங்கள் நாட்டின் பல பாகங்களுக்கும் வணிக ரீதியாக விநியோகிக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. அதன்படி அன்றாதபுரம் ரம்பவ வீதியின் கல்வெல சந்திக்கு அருகில் ரம்பவ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வலது பக்கமாக திரும்ப முற்பட்ட போது பஸ்ஸுடன் மோதி பத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பத்தில் காயமடைந்து அன்றாதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குருத்தங்குளம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். இதேவேளை கலவல கெக்ராவ வீதியின் 21 கட்டை பகுதிக்கு அருகில் கெக்ரவா நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வேன் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த தேவகவ பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தம்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். அத்துடன் தம்புல புப்வம வீதியின் அனகட்டுவ பகுதியில் லொரியொன்றை முந்த முற்பட்ட மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தேவக பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் காயமடைந்து தம்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். ஸ்ரீபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜெயந்தி வேவ பகுதியில் நேற்று தொல்பொருள் மதிப்பு மிக்க செம்பு பாத்திரம் மற்றும் ரத்தின கற்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். புல்மோட்டை விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்த நபர் ஜெயந்தி வேவ பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. அத்திரிய போலீஸ் பிரிவுட்பட்ட கோகந்தர பகுதியில் நேற்று அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் போலி இலக்க தகடுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயர் அண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புனித பாப்பரசர் 14 லியோவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 1966 யாழ்ப்பாணத்தில் பிறந்த திருத்தந்தை அண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் 2000 கொழும்பு மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் சமய கல்வி மற்றும் நிர்வாக பொறுப்புகளில் பல்வேறு பணிகளை அவர் வகித்திருக்கிறார். அவர் ரோமில் இறையியல் பட்டம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டம், கல்வியல் தொடர்பான டிப்ளமா மற்றும் முதுகலை பட்டங்கள் உள்ளிட்ட பல உயர்கல்வி தாமைகளை பெற்றுள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2020 அப்போதைய புனித பாப்பரசர் பிரான்சிஸால் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்ட அவர் அதே ஆண்டு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் 2024 மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகராகவும் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தற்போதைய யாழ்ப்பாண ஆயர் திருத்தந்தை ஐஸ்டின் ஞானப்பிரகாசத்தின் ஓய்வை தொடர்ந்து யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தை அண்டன் ரஞ்சித் பிள்ளநாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
3: இதற்கமைய மேல் சபர்கமர் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களத்தின் முன்னெச்சரிக்கை பிரிவின் பணிப்பாளர் மயில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். மேல் சபர்கமர் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்பதுடன் குறித்த பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இனியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சபர்கமர் மத்திய, தென், வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழைக்காலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பெலத்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இனியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பெலத்து காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் ஜூன் மாதம் 1st to 25th வரையான காலப்பகுதியில் 85,712 இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 7,188 இடங்கள் நுழம்பு பெருகக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கமைய டெங்கு நுழம்பு பெருகின்ற வகையில் சுற்றுச்சூழலை வைத்திருந்த 6,000 மேற்பட்டோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்று முன்தினம் மாத்திரம் 986 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அதற்கமைய நாடளாவிய ரீதியில் இந்த ஆண்டு 53,159 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அத்துடன் டெங்கு நோயினால் 31 மரணங்கள் பதிவாகியுள்ளன. விசேட டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதிலும் பதிவாக நோயாளிகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.
3: சுத்தமாக வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு சமூக வைத்திய விசேட நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். பெரும்பாலான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நாடளாவிய ரீதியில் இதுவரை 53,159 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 31 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக கொழும்பு, கம்பஹா, மாத்தறை, கல்துறை, ரத்னபுரி, கண்டி, காலி ஆகிய மாவட்டங்களில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார்.
0: இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,51,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,938 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
8: நேரம் சரியாக 2:18 ஐக்கியராஜ் சற்றில் 1:18. மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்தியில் கமிசனை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சேப்பில் அமைந்திருக்கும் பிடிகே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பிடிஏ சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தேசிய முதலீட்டு மற்றும் உள்கட்டமைப்பு நிலையத்தில் கூடுதலாக 30 கோடி முதலீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பிபிஐ ஜீராம் திட்டம் நாளை முதல் அமல்படுத்தப்பட்ட நிலையில் இது ஏற்கனவே பலவீனமான கூட்டாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. டெல்லியில் 2027 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் புதிய ஆட்டோ ரிக்ஷாக்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க மின்சார ஆட்டோக்களாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று டெல்லி அரசின் முடிவுக்கு ஆட்டோ தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுடன் 2வது நாள் மகாநாடு தொடங்கி நடைபெற்றது. தமிழக வெற்றிக்கழகம் நடாத்தும் தோழமை கட்சிகளுக்கான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்க இந்திய ஜூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் ஹாதர் மொஹிதீனும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் வைகோவும் நேற்று நேரில் சென்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய தமிழக வெற்றிக்கழக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நேற்று போராட்டம் மறியல் நடைபெற்றது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு 2029 மக்களவைத் தேர்தலிலே அமுல்படுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. எல்லை விவகாரம் தொடர்பாக சீனா இந்தியா அதிகாரிகளிடையே 1100 முறைக்கு மேல் பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாக ஓய்வு பெற்றுள்ள ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி நேற்று தெரிவித்துள்ளார். சீன எல்லை பகுதிகளில் பதற்றம் தொடர்ந்தாலும் நிலைமை சீராக உள்ளதாகவும் தொடர் கண்காணிப்பு மட்டுமே தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவுடனான போரில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் ஹைட்டுல்லா குமேனியின் இறுதிச் சடங்கில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். வெளியுறவு அமைச்சர் பபித்ரா மார்கரிரா, பீகார் ஆளுநர் சையது ஹசன் ஆகியோர் இருவரும் கலந்து கொள்கின்றார்கள். பெட்ரோல் டீசல் விற்பனை மற்றும் விநியோகத்தின் மீதான கட்டுப்பாடுகளை திரும்ப பெறுவதற்காக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சிபிஐஎஸ் பாடத்திட்டத்தில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் மும்மொழி கொள்கையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழியை கற்பிப்பது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் தாதாஜி தகடு புசி தெரிவித்துள்ளார். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்நிலை தலைவர்கள் செய்த சதியால் நடந்தது என்று மாநில நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. வெளிநாடு செல்ல பயன்படுத்தப்படும் கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணங்கள் நாளை முதல் உயர்த்தப்படுகின்றன. கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணம் 1500 2500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. தட்கல் முறையில் கடவுச்சீட்டு பெறுவதற்கான விண்ணப்ப கட்டணம் 3500 வரை அதிகரித்துள்ளது. சிதம்பரம் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 4 மணிக்கு மேலாக நீடித்த மின்வெட்டினை கண்டித்து பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இன்று சென்னையில் ஆபரண சங்கத்தின் விலை சவரனுக்கு 8160 குறைந்து ஒரு சவரன் 1,04,240 விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 270 குறைந்து ஒரு கிராம் 13,030 விற்பனையாகின்றது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 240 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கு விமது நன்றிகள். பிரித்தானியாவில் தஞ்சம் கோருவோர் வேலைவாய்ப்பு பெற்று வருமானம் ஈட்ட தொடங்கிய பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தங்குமிடம் மற்றும் அரசாங்க உதவிகளுக்கான செலவிலிருந்து அதிகபட்சமாக 10,000 பவுன் வரை திரும்ப செலுத்த வேண்டிய நிலை புதிய திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்க ஈரானிய பேராளர்கள் அமைதி உடன்பாட்டின் விவரங்களை முடிவு செய்ய கட்டார் செல்வதற்காக கூறப்படுகின்றது. சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படி இன்று நடைபெறும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். நாலாண்டு போரில் உக்ரைன் நடந்த இடைவிடாத தாக்குதல் அதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தான் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தரைவழி தாக்குதலில் பயங்கரவாதிகள் 29 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. மத்திய காசா பகுதியில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் தங்கியிருந்த தற்காலிக முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் 8 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டார்கள். சிறுவனின் தாய் உட்பட 7 பேர் காயமடைந்துள்ளார்கள். வடக்கு ஜெர்மனியின் ஸ்டேட் நகரில் உள்ள இளைஞர் நல காப்பகத்தில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். வெனிசுலாவை 100 ஆண்டு காணாத நிலநடுக்கம் உலுக்கியது. நேரத்தில் திருட்டுச் சம்பவங்களும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. எல்லாமே திருடப்படுவதற்காக குறை கூறப்படுகின்றது. சிறிய கடைகளில் உள்ள மின் கம்பங்களை கூட திருடுபவர்கள் விட்டு வைக்கவில்லை. மலேசியா ஏர்லைன்ஸ் MH370 விமானத்தின் தேடல் பணி இன்னும் 1 ஆண்டிற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் ஆய்வு நிறுவனமான ஓஷியன் இன்ஃபினாட்ரியுடன் மீண்டும் தேடல் பணியை தொடர்வதாக மலேசியா போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சிறுவர்களை தடுக்க தவறும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கான அபராதத்தை 2 மடங்காக திட்டமிடுகின்றது. முகப்புத்தகம் இன்ஸ்டாகிராம் போன்ற ஊடகங்கள் அதில் அடங்குகின்றன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்திருக்கும் பிரபல ஈபிள் கோபுரத்தை மின்னல் தாக்கியுள்ளது. அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சியின் காணொளிகளை பலர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டனர். கண்கொள்ளா காட்சி என்றும் பலர் பாராட்டி வருகின்றார்கள். ஐரோப்பாவில் கடந்த நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகின்றது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெயிலின் தாக்கத்தை உணர்ந்தும் வகையில் சூரிய வெப்பத்தில் ஆம்லெட் சமைக்கும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகின்றது. ஒரு காலத்தில் சீனாவின் பெரும் பணக்காரர்கள் ஒருவராக கருதப்பட்ட பிரபல தொழிலதிபர் ஹுவோ வெங்குக்கு $1 பில்லியன் நிதியை மோசடியை குற்றச்சாட்டின் கீழ் அமெரிக்க நீதிமன்றத்தினால் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொஸ்னியா ஹெர்சோவினா பற்றி ஒன்றும் தெரியாது, தெரிந்து கொள்ளவும் விருப்பமில்லை என்று பெருமையாக கூறி அமெரிக்க செய்தியாளருக்கு எதிராக கண்டனம் குவிக்கின்றது. அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் விலங்கு காப்பகத்தில் 117 நாய்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான நாய்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிய வந்தது. 600க்கும் மேற்பட்ட நாய்களின் கழுத்து பட்டைகளும் மீட்கப்பட்டுள்ளன. அருகிவரும் விலங்குகளின் சட்டவிரோத விற்பனை முகப்புத்தக பக்கத்தில் அதிகரித்துள்ளது. மெட்ரா தனது தளங்களில் இதுபோன்ற விற்பனைகளை தடுக்க தவறுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். தந்தை நெடுங்காலமாக ஆசைப்பட்ட ஜெர்சியை வாங்கி கொடுத்த மகன் இணையவாசிகளில் வெகுவாக கவர்ந்திருக்கின்றார். மகனுக்கு 12 வயது. தந்தையின் அபிமான மெக்சிகோ அணி ஜெர்சியை தந்தையர் தின பரிசாக வாங்கி கொடுத்தான். அதன் விலை $100. பரிசை தரும் முன்பே கண்களை மூடிக்கொள்ளும்படி மகன் தந்தையிடம் சொன்னான். இமை திறந்தபோது அவரால் கண்களை நம்பவே முடியவில்லை. உண்மையான ஜெர்சி தான் என்று பல முறை வினாவினார். ஜெர்சிக்கு வாங்கும் பணம் ஏது என்று அவர் கேட்டபோது 1 ஆண்டாக பணம் சேமித்ததாக சிறுவன் கூறினான். தந்தைக்கு கண்ணீர் ததும்பியது, வார்த்தை வரவில்லை. உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள தீபத்து தொடர்ந்து நிலையம் வெற்றிகரமாக 20 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. சூறாவளி, பனிப்பொழிவு, கனமழை என கடுமையான இயற்கை சூழல்களையும் தாண்டி இந்த தொடர்ந்து நிலையம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது. உங்கள் தொலைபேசி எண்ணை மற்றவர்களுக்கு தெரியாமல் பயனாளர் பெயரை மட்டும் பயன்படுத்தி மற்றவர்களுடன் இணைவதற்கு வசதியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தியுள்ளது. அடுத்த சில மாதங்களில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளில் விளையாட்டு செய்திகள். டெனிஸ் ஹாலண்டரின் மூன்றாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டன் லண்டனில் நேற்று தொடங்கியது. முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் ஜெஸ்ஸிகா பெகுலா, சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்சிச் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற, ஆடவர் பிரிவில் நோர்வேயின் ஹேஸ்பர் ரூட், ரஷ்யாவின் ஆண்ட்ரோ ரூபலேவ் தோல்வியை தழுவினார்கள். அமெரிக்காவின் லோன்ஜெஸ்டர் நகரில் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டுக்கு இந்திய மகளிர் அணி உட்பட 4 அணிகள் தகுதி பெற்றன. பீபா உலகக்கோப்பையின் 19வது போட்டி நாளில் பிரேசில் ஜப்பானை 2-1 வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு பிரேசில் முன்னேறியது. உலகக்கோப்பை கால்பந்து டிராவுண்ட் 32 நாக் அவுட் போட்டியில் 4 முறை உலக சாம்பியனான ஜெர்மனி அணியை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் பரகுவே அணி 4-3 என்ற கணக்கில் வீட்டுக்கு

கூறியது. தென்கொரிய காற்பந்தன் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவி விலகுகின்றார். தென்கொரியா உலகின்ற கிண்ணத்தின் கொனோகோட்டு சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. இதனால் அணியின் பயிற்றுவிப்பாளர் ஹாங் மியூங் ஃபோ பதவி விலகினார். மக்கள் எதிர்பார்த்தது போல் தமது அணியின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்று அவர் வருந்தினார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிதம். இன்றைய நாணய மாற்றுவிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tatamloli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு முது வானொலியில் விளம்பருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 382.72 ரூபா இந்தியாவில் 107.78 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.05 ரூபா இந்தியாவில் 94.62 ரூபா. ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 415.06 ரூபா இந்தியாவில் 116.88 ரூபா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் 444.60 ரூபா இந்தியாவில் 125.20 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.05 ரூபா இந்தியாவில் 66.47 ரூபா. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்புகளுக்கும் இலங்கையை செய்திகளுக்கு அனுசரணையை எடுத்து வரும் நூலகம் நிறுவனத்திற்கும் இந்திய செய்திகளை வானொலிக்கு எடுத்து வரும் பரிசலாட்சியப்படல் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் புவனேஸ்வரில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்திற்கும் முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உலக செய்திகளுக்கு அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் GMPH நிறுவனத்தினர் அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள்.

தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.

0: நூலகம்
1: மரக்கறியாண்டி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
2: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 30

0: 89 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.

0: நூலகம்
1: NWLULAGM நூலகம்
2: அகத்தில பொண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மறக்கறிய.
3: என்றும்
2: அகத்தில பொண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மறக்கறிய.
3: என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட் ட்ராஸ் 3028
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.
6: நேரம் சரியாக 2:41 மைக்ராச்சத்தில் 1:41 இந்த நேரத்தில் பிரதேச பேக்கிழமை தோறும் 2:30 3 வரை இடம்பெறுகின்ற இசையும் தாலாட்டின் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடர்கின்றது.

சேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காற்றளிகளில் இருந்து உங்கள் வாசல் தேடி வருகிறேன்.

திருப்பதி கீ சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கான வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழைங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது.

கொண்டாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையின் தாளாட்டம். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவோம். காற்றோடு கலந்து வரும் உன் நினைவு சாரலை என்னில் வாங்கி நினைந்து கொள்கிறேன். மனதில் கிறுக்கியதை அலைவந்து அழித்தாலும் என் மனதில் நீ கிறுக்கியது மரணம் வரை அழியாது.

இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு, ஒரே நம்பிக்கை அம்பாள் ஸ்டோர். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள்,

சுட சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷா உணவகம். பசித்தவர்கள் பசியாரை புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷா உணவகம். மண் வாசனை

முதல் எளியோர் வரை கேட்டேன் ரசிப்பது இசையும் தாலாட்டம். செவ்வாய்க்கிழமைகளில் மதிய பிரதான செய்திகளுக்கு பின்பு உங்கள் செவிகளுக்கு இனிக்கும் இசை

இளைஞர்களின் உற்ற நண்பன் ஆசி பூசகன். ஆடு மாடு கோழி காடு என பலவிதமான இறைச்சி வகைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசி பூசகன். சுவைமிக்க இறைச்சி வகைகளை சுத்தமாகவும் தரமாகவும் விற்பனை செய்கிறார்கள் ஆசி பூசகன். குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாட வேண்டிய ஒரே இடம் ஆசி ஆசி பூசகன். மாமிச பிரியர்களின் உற்ற தோழன் ஆசி ஆசி பூசகன்.

கௌசிகன் பேசுகின்றேன். இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை நான் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீங்களும் கேட்டு ரசியுங்கள். மீதந்து வந்து உங்கள் காதுகளில் ஒலித்து

புகழும் உலகில் அரங்கேறும் செய்திகளை எல்லாம் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்திகளில் உடனுக்குடனும் பிரதான செய்திகளில் விரிவாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறது டிஆர்டி தமிழ் ஒலி. உங்கள் இதய துடிப்பான தமிழ் ஒலியில் இதமாக ஒலிக்கிறது.

0: கேட்டது இசையும் தாளாட்டும். இருவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலிவத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ ஜே விஜி.
1: சகோதரி விஜய் ராஜேந்திரன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய இசையின் தாராட்டு நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டீர்கள்.

அரசு லாட்சபலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:16, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பா இருக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு மூன்று 15 4 மணி வரை இடம்பெறுகின்றது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம். அன்புறவுகளே, ஆசை உள்ளவர்கள் அழைப்புக்கு வர அன்புறவுகளை. 4 தொலைபேசி அடையாம் பாப்பா, ஒரு வைபர், ஒரு வாட்ஸ்அப், 2 லேங்குவேஜ். உங்களுக்கு எது விருப்பமோ அதில் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் மங்களகரமாக நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் எங்கள் மகாலட்சுமியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மகாலட்சுமி.
1: மகாலட்சுமி,
0: கமல் என்ன குறை சொல்லக்கூடாது. மற்றவர்கள் கேட்டு இருக்கிறவர்களும் இப்படி சொல்ல, என்ன ராஜா, என்ன மகாலட்சுமி,
1: லட்சுமி,
0: லட்சுமிகளில் பெரிய லட்சுமி, மகாலட்சுமி,
1: அஷ்டலட்சுமி,
0: 8 லட்சுமி இருக்கிறா.
1: தெரிய
0: அடிக்க தெரியாம இருந்திருக்கலாம், அட்டும் தெரிஞ்சா சொல்லுங்க, அல்லது நேரத்து மேல கிடத்தாங்க. நீ சொல்லணும், இந்த சாப்பாடை விட்டு வேற வேற டைலாக் எடுங்களேன். காதல் கதையில் அதுகள் எடுத்தாதான் வழியா சனம் கேட்கும். காதல் சும்மா சாப்பிட்றது, நெடுகளும் தானே சாப்பிட்ற, ஒரு நாளை சாப்பிடி
1: சாப்பிட்டு
0: சும்மா அந்த காலத்தில் தெரியல. நீங்கள் கதை கேட்கல, நாங்கள் கேட்டுட்டு இருக்க சிரிக்க, அதுகளுக்கு வா கும்மி அடிச்சு சிரிப்பார்கள் உங்களோட கதையில கேட்க. கண்ணதாசன் குட்டியும் பிள்ளையா எழுதியிருக்க, காதலிக்கு நேரம் இல்லைன்னா அப்புறம் என்று காதலிக்கிறது, நேரம் இருந்தால் தானே காதலிக்கலாம், வேலை விட்டு இல்லாட்டி தானே காதலிக்கலாம், வேலை இருந்தால் வேலைக்கெல்லாம் போயிடுவான். ஆட்டையும் காப்பா, நீங்க புதுசாக கண்டுபிடிச்சீங்களோ, 40 வயதில் வரும் காதல் தோற்பதே இல்லையாம் சகோதரம். 40 வயதுல வர்ற அது வாலி குட்டி சொன்னது. அப்பாவை ஒழிப்பி ஓடி திரிஞ்சு விளையாடி ஒரு டூயட் பாடி என்ன செய்யறேன் கூட வீராதி வீரன் சாப்பாடு சமைக்கிறது
1: இல்ல, நெடுகளும் கிடக்க
0: விட
1: மாட்டேங்குறேன்.
0: பாட்டு போறீங்க, அங்கே ராஜா வந்து
1: நிக்கிறேன்.
0: அந்த பாட்டு கேக்குறீங்களா? இசையமைப்பாளருடைய திறமையை காட்டுறதுக்காண்டி
1: போட்டுனா
0: கண்ணீர் விட்டா உலகம் எதிரன்றும். ஒரு ஆண் புள்ள பிள்ளை அழுதுன்றா அதை பற்றி நண்டே கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன கள்ளங்கள் எல்லாம்
1: என்ன பெண்கள்,
0: அது பேய் இனத்தை சேர்ந்தபடியா பேய் இறங்குது,
1: பேய்
0: இனத்தை சேர்ந்தபடியா நீங்கள் பகைச்சாலும் எனக்கு பரவாயில்லை, இனத்தோட தான் இனம் சேரும். நாயிற் கடைப்பெற்று நம்மையும் ஆடி ஆடி பாடி பொறிச்சிருந்த முடிச்ச பாடி பாடுறவர் நம்மையும் பாடி
1: ஆடைப்பட்டு
0: உலகத்திலேயே இருக்கு நன்றி உள்ளது, சரியான நன்றி சகோதரம். அது இந்த செய்கையில பார்த்தா கண்ணீரும் ஜில்லிரம் விடலாம். அவ்வளவு அவ்வளவு சூப்பர். அதுக்கு அறிவு வேண்டா கடவுள் என்ன மாதிரி கொடுத்துருக்கான் தெரியுமா?
1: அந்த பாடல்கள் இயற்றி படிக்க கண்ணதாசனே திருப்பி வாடா கண்ணதாசா.
0: நான் உங்களுக்கு வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்பு அது தாழ மரம். ஐயோ கடவுளே, என்ன கொடுமையடா இது. எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான், பூண்டாகி புழுவாய் மரமாகி அவர் எந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறோம்மா?
1: அப்ப பள்ளிக்கூடம் இல்லையே, கடவுளால அருள் படிப்பு.
0: அருள் படிப்பு
1: இப்ப அப்படி இருக்கு, அந்த தத்துவ பாடல்கள் அதுகளெல்லாம் இப்ப விஞ்ஞானத்திலாம் போச்சு. இப்பா பேர புதுப்பு
0: சொல்ற
1: ராஜாக்குட்டி
0: வந்து உங்களுக்கு பாட்டு தரேன். நன்றி ராஜாக்குட்டி சேர்த்து. நன்றியம்மா. அவர் எங்கள் தாயம்மா இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமெரிக்க ராஜா வணக்கம். ராஜா வணக்கம். வணக்கம் ராஜா. ராஜா குரல் ராஜா இல்ல, டாக்டர் ரவி.
2: நீங்க
0: என்ன பாட்டு கேக்க போறீங்க? என்ன பாட்டு? தேவன் வந்தாண்டி ரஞ்சி வந்தாண்டி படிங்க. அப்ப உங்களுக்கு அந்த பாடலை தரட்டுமா, அல்லது நீங்க உங்களோட கதைக்கிறதுக்கு வேற சந்தர்ப்பத்தை பாப்போமா?
2: நீங்க
0: பாட்டு, இந்த பாட்டு நீங்க கேட்கணும். வைரமுத்துட்ட கவிதை வரி இல்ல இல்ல, அது கண்ணதாசன் குட்டின்ட்டு. இது வாங்கி வந்தேன் பாலமரம் என்றது இவருடைய வைரமுத்துட்ட. கேளுங்க, காதை கொடுத்து கேளுங்க.

0: சொன்னா தானே மற்றவர்களும் கேட்பாரு, மற்றவர்கள் கேட்கணும்.
1: திரும்ப
0: அப்படி ஒரு காலம் வரணும் எதிர்பார்க்கறீங்களா? எனக்கு உண்டா திரும்ப ஒரு பிறந்து வளரணும் இன்னும் நானாகவே நான் இருக்கும்.
1: அந்த காலம் திரும்பி வரணும்னா
0: அது வராது கடைசி. அதில் சும்மா சொல்றது மாணிக்க வாசல் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறேன், படிக்கமா ஆசையாக தான் இருக்குது. ரவி உழவு பெரிய டெக்னாலஜியில் இல்லாத காலங்களில் உழவருக்கு எந்த யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்ச பாவம். ஆனால் ஒரு திருவாசகத்தை நீங்கள் படிச்சீங்களாவும் உலகத்தின் அத்தனை தன்மைகளையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்களா?
1: ஓம் நமச்சிவாய.
0: அவ்வளோ ஒரு பெரிய கட்டி காரணம்.
1: எல்லாருமே அந்தந்த காலத்துக்கு கட்டிக்காரராக தான் இருந்திருக்கிறான்.
0: அதுதான் எப்படி எப்படி ரவி
1: இப்போதான் நீ அதை விஞ்ஞானத்தில் ஒப்பிடணும்.
0: ஒரு பேனு இல்லை பென்சில் இல்லை அந்த காலம் மாலு ஆச்சு இணைக்கவே சதுரம் எல்லாம் புல்லரிக்குது என்ன
1: நன்றி.
0: வாழ்த்துகள் உங்களுக்கான பாடலை ரஞ்சியோடு சேர்ந்து கேளுங்கள். நன்றி ரவி.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: அவர் சகோதரர் டாக்டர் ரவி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் வந்து எல்லோருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட பாடல். ராணி திரையரங்கில் ஓடிய திரைப்படம், நல்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது திரைப்படம் உத்தமன். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் திரேசி திலகம், கே வி மகாதேவன் அவர்கள். மஞ்சுளா சிவாஜி. ஒரு தீபம் கொண்டாடி ஒரு காலத்தில் சிரிப்புக்கு பஞ்சமில்லாத நடிகை மஞ்சுளா.

0: கேபி மகாதவன் அவர்களுடைய இசையில் ஒலித்த பாடலை மூன்று தலைமுறை கண்ட பாடகர்கள் பாடி எங்கள் எல்லோரையும் மகிழ்வித்தார்கள். இந்த பாடலை டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம். அவருடைய தொடர்பு துணிக்கப்பட்டுவிட்டது. அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற, வணக்கம். திருமதி கமலவாணி வீட்டில் இருக்கே இல்லையோ? என்னம்மா இருக்க எழுதி இல்லையா? இருக்கிறீங்களோ? வடிவா இருக்கிறீங்க? அப்ப நல்லமா இருக்கிறீங்களா? உங்களோட மிஸ்டர்
1: கோயிலுக்கு போட்டா நானும் ஒருக்கா போகலாம்னு யோசிக்கிறேன்.
0: கோயிலுக்கு போக தெரியுமா உங்களுக்கு?
1: யோசிக்கிறீங்க?
0: வயசு போயிட்டு தெரியுதான? எனக்கு வயசு போனதான் நிக்க இயலாண்ட. நீங்க என்ன கொண்டு விடுங்க, எத்தனை மணித்தாலும் நிற்பேன். அதான் நீங்க நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்கன்னு சொல்றீங்க, எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறீங்களா?
1: உங்களோட
0: சமையல பத்தி என்ன சொல்லுவீங்க?
1: அடிக்கலான்னு
0: சொல்லுவேரா?
1: என்ன
0: மறந்த குடுத்தாலும் அம்மாண்ட சாப்பாடு போல அடிக்கல நானும்
1: சொல்லுவேன்.
0: உண்மையா தாயின் சாப்பாடு மாதிரி ஒரு பிறாலும்
1: நினைக்கிறதோ?
0: ஓகே, அப்ப என்ன பாட்டு கேக்குறீங்க கமல வேணி? சந்திரோதயம் திரைப்படத்துல இருந்தா அந்த
1: பாண்டா?
0: சந்திரோதயம் பாலிதான். எங்க இருந்தோ ஒரு ஆசைகள், என்ன
1: ஒரு ஆசைகள் என்னென்று சொல்ல தெரியாமலே நான்
0: எங்க இருந்தோ அந்த மாதிரி பாடி தள்ளி விட்டாங்க சீமாங்கள். நாங்கள் என்னென்ன இந்த குரல கடவுள் கொடுத்து விட்டாங்கன்னு தெரியல. எல்லாரும் கொடுக்காம எல்லாரையும் கடவுளை ஒரே மாதிரி படைக்காம ஆக்களையும் மாறி பிடிக்கல. ஆறு எண்டு பிடிக்கிறது, ஆறு எண்டு தேடுறது.
1: உண்மையா
0: மஞ்சுளா இந்த நடிப்பு ஒரு செல்ல சிரிப்பு கதையும் பரதநாட்டியம் ஒரு படத்திலும் ஆட இல்ல.
1: என்ன
0: இல்லவா? வாத்தியாட்ட கொண்டு இருந்தபடியா அஞ்சு வருஷம் பிள்ளையிலும் அச்சல் பார்த்த
1: மாதிரி
0: வந்துட்டு. ஓகே, நன்றி உங்களுக்கான பாடல்.
1: நன்றி
0: கதைச்சதை காணுமா?
1: நன்றி.

0: ஒலித்த பாடலே பிரான்சிலிருந்து கமலமணி அவர்கள் விரும்பி கிடந்தார். வைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி மேரி மேக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி, நலமா இருக்கிறீங்களா?
1: வணக்கம்,
0: நலமா இருக்கிறீங்களா?
1: போடுவீங்க
0: அடிக்கடி வீட்டில் ஸ்பெஷல் சாப்பாடும் போடுவீங்க?
1: ஆமாம்.
0: ஓகே, பிள்ளைகளும் வருவார்களா?
1: பிள்ளைகள் வரும் பொழுதும் போடுவேன்.
0: ஆ, வரும்போதும் போடுங்க. தாய் என்ற பாணியிலே இருந்து எல்லாம் செய்து கொடுக்குறீங்க. ஓகே, என்ன பாடலை கேட்க போறீங்க? மேரி மேக்டலின்.
1: கண்ணிலே குடியிருந்து கருணாகரன் தெய்வம் ஒன்று.
0: உங்களுக்கு யார் பிடிச்ச பாடகர்?
1: சிவாஜி தொப்பாடு.
0: சிவாஜி நடித்த பாடல், அது டி எம் சௌந்தரராஜன் பாடுற பாடல். அப்படியா? சிவாஜியினோட நடிப்பு, சிவாஜியின் நடிப்பு ஒரு கலைத்தாய்.
1: இமயம் படத்தில் இருந்து
0: கலைத்தாயினோட தவப்புதல் உண்மையாக. நான் அந்த தேவன் பந்தாண்டி பாட்டுக்கு நடையை பார்த்தேன்னு சும்மா அப்பா என்னென்ற ஒரு செக்கனுக்கு அதை மாற்றி அந்த நடையை இன்னொரு நடையில் வந்தவர் டக்கண்டு பக்கண்டு மாற்றுறோம். அரசிமா ஒரு ஒரு ஒரு
1: நடிப்பு,
0: அவற்றை நடிப்பு என்ன என்ன காதலுக்கு காதல் என்று அழுகிறீர், சோகத்துக்கு சோகத்தில் நடிக்கிறீர், அண்ணனுக்கு வந்த அண்ணனா போறீர், அத்தானை வந்த அத்தானை நடிக்கிறீர்.
1: ஒரு சில நடிகர் திலகம்,
0: அதான் நடிகர் திலகம். வெரி குட். பாத்தீங்களா,
1: நீங்களே அடிக்க ஒருத்தருமே இல்லை.
0: அவரே அடிக்க ஒருத்தருமே இல்லை. நன்றி மீறி உங்களுக்கான பாடலை தருகிறேன். கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி.
0: நன்றி.

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து மேரி மக்லினோ அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம். பொங்கையூர் நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம்.
1: சரியான வெயில் என்ன தாங்க முடியாது? வெயில்
0: வெயிலா?
1: வெயிலோ
0: நான் நினைக்கும் குறைஞ்சிட்டு தாங்க முடியும். ஏமல்ல
1: ஏமல்ல இருந்து உறைஞ்சது அது ஃபேனை கூட
0: என்ன பாடலுக்கு
1: அமெரிக்க
0: ராஜா நன்றி சோதரம். அவர் எங்கள் அன்புக்குரிய ராஜா. அவரை தொடர்ந்து எங்களுடைய வைபரோடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய அமெரிக்க ராஜா. வணக்கம் ராஜா. ராஜா அமெரிக்க ராஜா நிற்கிறீங்களா? துண்டிக்கப்பட்டுடுதா? வணக்கம் ராஜா. அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதை நினைக்கின்றேன். ராஜா மீண்டும் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது எங்களுடைய பொங்கையூர் ராஜா அவர்களுடைய பாடலை வானிலையில் கேட்போம். வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்களா ராஜா? இல்ல இப்பதான் கேக்குது. கேக்கல. நல்ல சுகமா இருக்கிற உங்களை இப்ப முதலே கூப்பிட்டு நான் ரவியை வந்து ராஜான்னு கூப்பிட்டு கேட்டு இருந்தீங்களா?
2: உண்மையா சொல்லணும், போன கிழமை ரவியும் ரஞ்சியும் கேட்ட பாடல நான் இடையிலா நினைச்சு கொண்டிருந்தேன். அந்நாட்டை இன்றைக்கு பாட்டு கேட்கணும். இலங்கையின் இளங்குயில் என்னோடு.
0: இலங்கையின் இளங்குயில் அவருக்கு அந்த பாடல் ஒரு நல்ல விருப்பம்.
2: ஓமோ நானும் என்ன இருந்திருந்து கேட்கிறேன். உண்மையாயில ரொம்ப அர்த்தங்கள் பார்க்க கேட்க ஆசை. நான் இன்னைக்கு கேட்கலாம் பத்தி வீரப்பாளையில கடைசியா பார்த்தா டாக்டர் ரவியும் ரஞ்சியும் கேட்டிருந்தாரு. அவருக்கு நன்றி சொல்லியிருந்து இன்று பாடல் தெரியணுமா?
0: எனக்கு
2: ராவராவா அந்த வசனம் வாயில வருது அந்த பாடல்.
0: நாளை தலைவர்களே தாய் மடிய
2: என்ன படம்
0: சுவாஜி
2: கணேசன்
0: படம் பார்த்தேன். நல்ல படம். காமராஜர் பற்றி புலிகை கண்டு என்னை போல ஒருவனா
2: என்னை
0: போல ஒருவனாக கண்ணதாசன் பாடல். நன்றி சௌரமா. நல்லமா இருங்க. உங்களுக்கான பாடலும் பெறும் கேட்டு மாளுங்கள். மற்றது வாட்ஸ்அப்பும் இருக்கு. வாட்ஸ்அப்பும் கொண்டு வந்துருக்கு.
2: சரி சரி நான் போடுறேன்.
0: ஓகே ஓகே.

ஒலிக்கும் பாடலை புங்கை ஒரு ராஜா அவர்கள் விரும்பி கேட்டார். அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து கவியரசர் கண்ணதாசன், மேலிசை மன்னருடைய இசை.

பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம் நேர்களே, மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கான சந்தை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கிருஷ்ணகரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர். இலங்கை கடற்படையின் 27வது கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் டெமியன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை பிரதேசமான புலனறுமை மற்றும் அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும்பான இனத்தவர்கள் சட்டத்திற்கு புறம்பான வகையில் அத்துமுறை காடுகளை வெட்டி குடிசைகளை அமைத்து வருகின்றார்கள். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் அரச ஊழியர்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச இதனை தெரிவித்துள்ளார். அஸ்வகம நலன்புரி பயனாளி பட்டியலில் இருந்து சுமார் 425,000 குடும்பங்கள் இன்றைய தினம் முதல் அந்த பட்டியலிருந்து நீக்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலியை தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பன தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறையொன்றை ஆரம்பிப்பதற்கு பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடொன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு வங்கியொன்றை நிறுவுவதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானியா தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்டம் வரைவை தயாரித்தல் மற்றும் அதனை மக்கள் மயப்படுத்தல் ஆகிய பணிகளை முன்னெடுப்பதற்கு வரைவு தயாரித்தல் குழு பிரச்சார குழு மற்றும் மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழு ஆகிய மூன்று குழுக்களை நியமிப்பதற்கு ஈழத்தமிழர் அரசியல் அமைப்பு நிர்ணய பொதுசபையின் வழிநடத்தல் குழு தீர்மானித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுசாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருள் விலைகளின் விலையை குறைத்து திருத்தம் மேற்கொண்டுள்ளது. கடுவலை பகுதியில் பதிவு செய்யப்பட்ட குடிநீர் விநியோகம் என்ற போர்வையில் மிக ரகசியமாக நடத்தப்பட்டு வந்த மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை மேல்மாகாண வட பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிரடியாக முற்றுகையிட்டுள்ளார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயர் ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. விஷேட டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதிலும் பதிவாக நோயாளிகளின் எண்ணிக்கை குறையவில்லை என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீரா இதனை தெரிவித்துள்ளார். தொடரும் இந்திய செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தேசிய முதலீட்டு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கூடுதலாக 30,000 கோடி முதலீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய தமிழக வெட்டிக்கழக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சார்பில் நேற்று போராட்டம் மறியல் இடம்பெற்றுள்ளது. கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவுடனான போரில் கொல்லப்பட்ட ஈரான் உச்சத்தலைவர் அப்துல்லா குமேனியின் இறுதிச் சடங்கில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். வெளியுறவு இணையமைச்சர் பபித்ரா மார்கரினா, பீகார் ஆளுநர் சையது ஹாசன் ஆகிய இருவரும் கலந்து கொள்கின்றார்கள். மகாராஷ்டிரத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழியை கற்பிப்பது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் தாதாஜி டஹடு புஷே தெரிவித்துள்ளார். உலக செய்திகளில், அமெரிக்கா ஈரானிய பேராயர்கள் அமைதி உடன்பாட்டின் விவகாரங்களை முடிவு செய்ய கத்தார் செல்வதாக கூறப்படுகின்றது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். 4 ஆண்டு போரில் உக்ரைன் நடத்தும் இடைவிடாத தாக்குதல் அதற்கு காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு ஜெர்மனியின் ஸ்டேட் நகரில் உள்ள இளைஞர் நல காப்பகத்தில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்துள்ளார்கள். பிரான்ஸ் தலைநகர் பரிசில் அமைந்திருக்கும் பிரபல ஈஃபில் கோபுரத்தை மின்னல் தாக்கியுள்ளது. ஒரு காலத்தில் சீனாவின் பெரும்பான்மை
பெரும் பணக்காரர்களில் ஒருவராக கருதப்பட்ட பிரபல தொழிலதிபர் ஹுவாவெங் மில்லியன் டாலர் நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் அமெரிக்க நீதிமன்றத்தினால் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் விலங்கு காப்பகத்தில் 117 நாய்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தந்தை நெடுங்காலமாக ஆசைப்பட்ட ஜெர்ஜியை வாங்கி கொடுத்த மகன் இணைய வாசிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறார். மகனுக்கு வயசு 12. உலக மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள தீபத்து தொடர்ந்து நிலையம் வெற்றிகரமாக 20 ஆண்டுகளை கடந்துள்ளது. விளையாட்டு செய்திகள். டெனிஸ் ஹாலாண்டரின் 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டன் லண்டனில் நேற்று தொடங்கியது. முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் ஜெஸ்ஸிகா வெகுலா, சுவிட்சர்லாந்தின் பெலிண்டர் பெஞ்ச் பினிச் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற, ஆடவர் பிரிவில் நோர்வேயின் ஹெஸ்பர் ரூட், ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூபலேவ் தோல்வியை தழுவினார்கள். அமெரிக்காவின் லோன் சேஞ்சல் நகரில் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டுக்கு இந்திய மகளிர் அணி உட்பட 4 அணிகள் தகுதி பெற்றுள்ளன. பீபா உலகக்கோப்பையின் 19வது போட்டி நாளில் பிரேசிலில் ஜப்பானை 2-1 வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை கால்பந்தாண்டு ரவுண்ட் 32 நாக் அவுட் போட்டியில் 4 முறை உலக சாம்பியனான ஜெர்மனி அணியை பெனால்டி ஷூட் மூலம் அவுட் பண்ணிய முறையில் பரகுவே அணி 4-3 என்ற கால் கணக்கில் வீட்டுக்கு அனுப்பியுள்ளது. கால்பந்தாட்டத்தில் ஜெர்மனியை வீழ்த்திய பரகுவே அணியின் அசாத்திய வெற்றியை கொண்டாட தேசிய விடுமுறை இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றிற்கான சொன்னை வழங்குகின்றனர் TRT tamilolli.com. உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையத்தில் வானொலியையும் வானொலியின் மறு ஒலிபரப்பையும் அத்தோடு வந்து வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 382.72, இந்தியாவில் 107.78 ஒரு அமெரிக்க டாலர் 336.05, இந்தியாவில் 94.62 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415.06, இந்தியாவில் 116.88 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 444.60, இந்தியாவில் 125.20 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 836.05, இந்தியாவில் 66.47. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் போனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றி.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
3: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordobrelke Viti Cash and Curry Paris Lachapelle Tordobre Tolibisilakam Cyberondre Napade Cyberinde Cyberule Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 4:12 ஆக்கிற சுற்று 3:12. இந்த நேரத்தில் சிந்தனை சுரங்கங்கள் நிகழ்ச்சி வானிலையில் வலம் பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் அறிவிப்பாளர் விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களோடு மூத்த கலைஞர்கள் தீபன் ரஜினி கோபாலசிங்கம் இணைந்து குரல் கொடுக்கின்றார்கள். எல்லோருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்கின்றது சிந்தனை சுரங்குகள்.
7: நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சிகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வழங்க

அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்டு உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமி வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37 அவன்முது மரஷல் ஹாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 0172 99 51 61.

தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் எதற்காக? வாழ்க்கையில் இன்பத்தை மட்டும் அனுபவித்தால் துன்பம் என்ற சொல்லின் அர்த்தமே புரியாது. அதனால் தான் இந்த பிரபஞ்சம் இன்பத்தையும் துன்பத்தையும் சரி சமமாக கலந்துதான் கொடுக்கின்றது. பிறக்கும் போது அழுகின்றோம், உருவம் தெரியும் போது சிரிக்கின்றோம், உணர்வுகள் மலரும் போது ரசிக்கின்றோம். இதை அனைத்தையும் இழக்கும் போது மரணம் நம்மை தழுவுகின்றது. இதில் இன்பமும் இருக்கின்றது, துன்பமும் இருக்கின்றது. தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வர போராடி அழுகின்றோம். வாழ்க்கை முதலில் நமக்கு துன்பத்தை அறிமுகப்படுத்துகின்றது, பிறகு முகங்கள் தெரிகின்றது, அன்பு கிடைக்கின்றது, சிரிப்பு வருகின்றது. அப்போது வாழ்க்கை இன்பத்தை நமக்கு காட்டுகின்றது. உணர்வுகள் வரும்போது உலகத்தை ரசிக்கின்றோம். அன்பு, பாசம், நட்பு, காதல் இவை அனைத்தும் இன்பத்தின் மொழிகள். ஆனால் கடைசியில் மரணம் வந்து நிற்கும் போது துன்பத்தின் உண்மையான முகம் தெரிகின்றது. இந்த உலகத்தில் ஒருவரின் இன்பம் மற்றொருவரின் துன்பமாகவும் இருக்கின்றது. கொக்குக்கு இரை கிடைத்ததில் அதற்கு இன்பம், ஆனால் அதற்காக உயிர் கொடுத்த மீனுக்கு அது துன்பம். இப்படித்தான் இந்த பிரபஞ்சம். யாருக்கு என்ன எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை அளந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இன்பம் வந்தால் நாம் அதை கொண்டாடுகின்றோம், ஆனால் துன்பம் வந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ள மறக்கின்றோம். துன்பத்தை சற்று தூரத்தில் இருந்து பாருங்கள், அதுவும் வாழ்க்கையின் ஒரு சிறிய அத்தியாயமாகத்தான் தெரியும். இன்பத்தை மனம் ஏற்றுக்கொள்வது போல துன்பத்தையும் மனம் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை மீது கோபம் குறையும், நிம்மதி அதிகரிக்கும். ஏனெனில் இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் முழுமையான மனித வாழ்க்கை. சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயல்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். வாயால் ஒன்றை சொல்லிக்கொண்டு செயலில் அதற்கு மாறாக நடப்பவர்களே வேடிக்கை பாருங்கள். தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ள நமக்கு ஒரு அழகான உலகத்தையே காட்டும் மாயையை பாருங்கள். தங்கள் வாழ்க்கையில் உள்ள ஏமாற்றங்களையும் குறைகளையும் மற்றவர்கள் மீது கோபமாக வெளிப்படுத்தும் விதத்தை பாருங்கள். மற்றவர் மீது மனதில் உள்ள மறைக்க முடியாத பொறாமை அவர்கள் பேசும் மற்றும் எழுதும் வார்த்தைகளுக்கு ஊடாக கசிந்து வருவதை பாருங்கள். மனிதர்களை பற்றி நாம் உயரத்தில் வைத்து கற்பனை செய்த பிம்பங்கள் உடைந்து நொறுங்குவதை பாருங்கள். உள் மனதில் வேதனையை அனுபவிப்பவர்கள் அந்த குற்ற உணர்வை மறைக்க முயற்சிப்பதை பாருங்கள். நமக்கு எதையோ கொடுக்க வருவது போல நடித்து நம்மிடமுள்ள அனைத்தையும் பறித்து செல்ல திட்டமிடுவதை பாருங்கள். நம்மிடம் உதவி பெற்றுவிட்டு அவர்களே நமக்கு உதவியது போல பாவனை செய்வதை பாருங்கள். தங்கள் தேவை முடிந்தவுடன் எந்த காரணமும் சொல்லாமல் விலகி செல்வதை வேடிக்கை பாருங்கள். பதில் சொல்லவோ கேள்வி கேட்கவோ தேவையில்லை. உங்களை பாதுகாத்துக் கொண்டு மனிதர்களை பார்த்து கொன்றுங்கள். உண்மையை சொன்னால் இது பழகிவிட்டால் மிகவும் சுவாரஸ்யமானது. சுருக்கமாக சொன்னால் வாழ்க்கையை புரிந்து கொள்ள பெரிய விடயங்களை செய்ய தேவையில்லை. அன்றாடம் நம் வாழ்வில் வந்து போகும் விதம் விதமான மனிதர்களை ஒரு புன்னகையோடு வேடிக்கை பாருங்கள். அதுவே போதுமானது. தேடல்களின்கவல்களோடு சிந்தனை சிவகுகள் சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள் சிவகுகள். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிவகுகள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியை தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: RH நெகட்டிவ் தாய், RH பாசிட்டிவ் குழந்தை ஏன் பிரச்சனை ஏற்படுகின்றது, அதற்கு தீர்வு என்ன? நமது சிவப்பு இரத்த அணுக்களின் மேற்பரப்பில் RH ஃபேக்டர் என்ற புரதம் இருந்தால் RH பாசிட்டிவ் என்றும் இல்லையெனில் RH நெகட்டிவ் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஒரு RH நெகட்டிவ் தாய்க்கு RH பாசிட்டிவ் குழந்தை உருவாகும் போது கர்ப்ப காலத்தில் பொதுவாக தாய் மற்றும் குழந்தையின் ரத்தம் நேரடியாக கலப்பதில்லை. அதனால் முதல் கர்ப்பத்தில் பெரும்பாலும் குழந்தை பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் பிரசவத்தின் போது அல்லது கரைச்சிதைவு, வயிற்றில் அடிபடுதல் போன்ற சில சூழ்நிலைகளில் குழந்தையின் சிறிய அளவு ரத்தம் தாயின் ரத்த ஓட்டத்தில் கலக்கலாம். அப்போது தாயின் நோய் எதிர்ப்பு அமைப்பு குழந்தையின் RH பாசிட்டிவ் ரத்த அணுக்களை வெளிப்பொருளாக அடையாளம் கண்டு அதற்கு எதிராக ஆன்டிபயோட்டிக்களை, அதாவது அதை அழிக்கும் செல்களை உருவாக்க தொடங்கும். இது முதல் குழந்தைக்கு பொதுவாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, ஏனெனில் ஆன்டிபயோட்டிக்கள் பெரும்பாலும் பிரசவத்துக்கு பிறகே உருவாகின்றன. ஆனால் இந்த ஆன்டிபயோட்டிக்கள் தாயின் உடலில் நினைவு, அதாவது இம்யூன் மெமரி போல நீண்ட காலம் தங்கியிருக்கும். பின்னர் அடுத்த கர்ப்பத்தில் மீண்டும் RH பாசிட்டிவ் குழந்தை உருவானால் ஏற்கனவே உருவாகி இருக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக்கள் நஞ்சு கொடி, அதாவது பிளசண்டா வழியாக குழந்தையின் ரத்தத்துக்குள் சென்று அதன் சிவப்பு ரத்த அணுக்களை தாக்க ஆரம்பிக்கும். இதனால் குழந்தைக்கு கடுமையான ரத்த சோகை, மஞ்சள் காமாலை, இதய செயலிழப்பு அல்லது கடுமையான நிலையில் கருவிலேயே உயிரிழப்பு கூட ஏற்படலாம். இதனால்தான் முதல் பிரசவத்தின் போது குழந்தையின் ரத்தம் தாயின் ரத்தத்துடன் கலப்பது முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்றது. அப்போது உருவாகும் ஆன்டிபயோட்டிக்களை அடுத்த RH பாசிட்டிவ் குழந்தையை பாதிக்கும். இந்திய மருத்துவத்தில் இதை தடுக்க ஆன்டி டி இம்யூனோகுளோபின் என்ற ஊசி பயன்படுத்தப்படுகின்றது. இது பொதுவாக கர்ப்பத்தின் 28வது வாரத்தில் மற்றும் RH பாசிட்டிவ் குழந்தை பிறந்த 72 மணி நேரத்துக்குள் RH நெகட்டிவ் தாய்க்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த ஊசி குழந்தையின் RH பாசிட்டிவ் ரத்த அணுக்களை உடனே அகற்றி விடுவதால் தாயின் நோய் எதிர்ப்பு அமைப்பு அவற்றை அடையாளம் கண்டு ஆன்டிபயோட்டிக்களை உருவாக்க வாய்ப்பு கிடைக்காது. இதனால் அடுத்த கர்ப்பங்களும் பாதுகாப்பாக அமைகின்றன. இதில் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், மனித உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு ஒரு சிறந்த நினைவக நூலகம் போன்றது. ஒருமுறை ஒரு வெளிப்பொருளை சந்தித்து விட்டால் அதை பல ஆண்டுகள் நினைவில் வைத்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கும் போது வேகமாக தாக்கும். RH இன்கம்பாட்டிபிலிட்டி பிரச்சனையும் இந்த நோய் எதிர்ப்பு நினைவின் காரணமாகவே ஏற்படுகின்றது.
0: ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேவைகளின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிவகுகள்.
2: துன்பமேனும் நோய். நம்முடைய மூளை மிகவும் சக்தி வாய்ந்தது. நாம் எந்த விஷயத்துக்கு தொடர்ந்து கவனம் கொடுக்கின்றோமோ அதை உண்மையாக உணர ஆரம்பிக்கின்றது. உளவியலில் இதை கன்ஃபர்மேஷன் பயாஸ், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ரொஃபசி, கொனிட்டிவ் டிஸ்டார்ஷன், நியூரோபிளாஸ்டிசிட்டி போன்ற கருத்துக்களால் விளக்குகின்றார்கள். ஒரு மனிதர் வாழ்க்கையில் ஏதாவது காயப்படுத்தும் அனுபவம், ஏமாற்றம், துரோகம், பயம் அல்லது மன உளைச்சலை அனுபவித்தால் அதன் பிறகு மூளை எப்போதும் அதே விஷயம் மீண்டும் நடக்குமோ என்று எச்சரிக்கையாக இருக்க ஆரம்பிக்கின்றது. ஆரம்பத்தில் அது ஒரு சாதாரணமான எண்ணமாக இருக்கும். ஆனால் அதையே மீண்டும் மீண்டும் நினைத்தால் மூளை அந்த எண்ணத்தை உண்மைக்கு அருகில் இருப்பதாக நம்ப தொடங்குகின்றது. மூளையின் முக்கிய வேலை நம்மை பாதுகாப்பது. அதனால் ஒருமுறை பயமோ வலியோ ஏற்பட்ட அனுபவம் வந்துவிட்டால் அமிக்டலா என்ற மூளையின் உணர்ச்சி பகுதி அதை மிகவும் வலுவாக நினைவில் வைத்துக் கொள்கின்றது. பின்னர் நாம் அந்த பயத்தை மீண்டும் நினைத்தால் அந்த நரம்பு இணைப்புகள் மேலும் மேலும் வலுப்படுகின்றது. இதையே நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்று கூறுகின்றார்கள். நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கேற்ப மூளை தன்னை மாற்றிக் கொள்கின்றது. உதாரணமாக கணவன் அல்லது மனைவி ஒருவரை பற்றி சந்தேகம் கொள்ள ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தில் அது உண்மையல்ல. ஆனால் நண்பர்களின் அனுபவங்கள், திரைப்படங்கள், சமூக வலைதள கதைகள், பழைய காயங்கள் அல்லது பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக ஏதோ தவறு நடக்கின்றது என்ற எண்ணம் மனதில் உருவாகலாம். அதற்கு பிறகு அவர்கள் போன்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள். யார் மெசேஜ் அனுப்புகின்றார்கள் என்று கவனிப்பார்கள். வீட்டிற்கு வரும் நேரத்தை கண்காணிப்பார்கள். சாதாரண விடயங்களில் கூட சந்தேகம் தேட ஆரம்பிப்பார்கள். ஏன் இப்படி செய்கின்றார்கள்? காரணம், அவர்கள் மூளை ஏற்கனவே அந்த பயத்துக்கே கவனம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. உளவியலில் இதை அட்டென்ஷனல் பயாஸ் என்று கூறுகின்றார்கள். அதாவது, நாம் உள்ளுக்குள் நம்பும் விஷயத்துக்கான ஆதாரங்களை மட்டுமே மூளை தேட ஆரம்பிக்கும். சாதாரண மெசேஜ் கூட தவறாக தோன்றும். சாதாரண உரையாடலும் சந்தேகமாக தெரியும். உண்மையில் எதுவும் நடக்காமல் இருந்தாலும் மனதில் உருவான கற்பனை உணர்ச்சியாக உண்மையாக மாற ஆரம்பிக்கின்றது. இங்கே முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த சந்தேகமே பின்னர் உறவின் அமைதியை பாதிக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து சந்தேகப்படுதல், விசாரணை செய்தல், அழுத்தம் கொடுத்தல், நம்பிக்கையின்மை, இவை உறவின் இயல்பை மாற்ற ஆரம்பிக்கும். பின்னர் உண்மையில் உறவில் தூரம் உருவாகலாம். இதையே உளவியலில் செல்ஃப் ஃபுல்ஃபைலிங் ப்ரொஃபசி என்று கூறுகின்றார்கள். நாம் தொடர்ந்து பயந்த விஷயத்துக்கே நம்முடைய செயல்கள் வழி அமைக்க ஆரம்பிக்கின்றது. நரம்பியல் ஆய்வுகளும் இதையே சொல்கின்றது. நம்முடைய கவனம் எந்த விஷயத்தில் இருக்கின்றதோ அதற்கான நரம்பு பாதைகள் மூளையில் வலுப்பெறுகின்றது. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RAS என்ற மூளை அமைப்பு நாம் முக்கியம் கொடுக்கும் விடயங்களை அதிகமாக கவனிக்க செய்கின்றது. அதனால் பயம், துரோகம், தோல்வி, உடல் நோய், நிராகரிப்பு போன்றவற்றில் தொடர்ந்து கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் அதற்கான சின்னங்கள் இருப்பது போல தோன்றும். இதன் அர்த்தம் கற்பனை மாயாஜாலமாக உண்மையை உருவாக்குகின்றது என்பதல்ல. ஆனால் தொடர்ந்து கொடுக்கப்படும் பயமுள்ள கவனம் நம்முடைய பார்வை, உணர்ச்சி, நடத்தை, முடிவுகள் மற்றும் உறவுகளையும் மாற்றுகின்றது. அதுவே வாழ்க்கை அனுபவத்தையும் மாற்றுகின்றது. அதனால் தான் மைண்ட்ஃபுல்னஸ் மற்றும் அமைதியான கவனிப்பு மிகவும் முக்கியம். ஆராய்ச்சிகள் கூறுவது என்னவென்றால், ஒருவர் தன்னுடைய எண்ணங்களை உடனே நம்பாமல் அமைதியாக கவனிக்க கற்றுக்கொண்டால் அமிக்டாலாவின் அதிகப்படியான பயச் செயல்பாடு குறையும். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதி செயல்பட்டு தெளிவான சிந்தனை அதிகரிக்கும். ஒவ்வொரு எண்ணமும் உண்மையல்ல, ஒவ்வொரு பயமும் நிஜமல்ல, ஒவ்வொரு கற்பனையும் ஆதாரம் அல்ல. அமைதியற்ற மனம் மாயையை உண்மையாக உணர முடியும். ஆனால் அமைதியான விழிப்புணர்வு கொண்ட மனம் எண்ணத்தையும் உண்மையையும் பிரித்தறிய கற்றுக்கொள்கின்றது. நாம் எந்த விஷயத்துக்கு தொடர்ந்து உணர்ச்சியுடன் கவனம் கொடுக்கின்றோமோ அது மனதில் வலுப்பெறுகின்றது. அதே போல் அமைதி, நம்பிக்கை, தெளிவு, சமநிலை, நல்ல எண்ணங்கள் ஆகியவற்றுக்கும் கவனம் கொடுத்தால் மூளை அதற்கேற்ப ஆரோக்கியமாக மாற ஆரம்பிக்கும். அதனால் மனதில் பயமோ சந்தேகமோ வந்தால் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து வளர்ப்பதற்கு பதிலாக ஒரு இடைவெளி எடுத்து அமைதியாக கவனித்து என்ன வேண்டும் என்று பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் சில நேரங்களில் மனிதனை அதிகமாக காயப்படுத்துவது நிஜ வாழ்க்கை அல்ல, அவன் மனம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் பயத்தின் கதைதான். துயரமான நேரத்தில் இனிமையான நிகழ்வுகளை மனதில் யோசனையாக பார்க்க கற்றுக்கொண்டால் அதற்கான நிகழ்வுகள் மட்டுமே நம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உதாரணமாக, கணவன் மனைவி சிக்கல்களிலும் என் கணவர் அல்லது என் மனைவி மிகவும் நல்லவர், எனக்கு பிடித்த மனவர் என்று உங்களுக்குள் உருவாக்கி பார்த்தால் அது சார்ந்த நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் உங்கள் குழந்தைகள் தவறான வீடியோ பார்க்கின்றார்கள் என்று உங்களுக்குள் கவலை வந்தால் உங்கள் மனதில் அறிவு மற்றும் கல்வி சார்ந்த தகவல்கள் நிறைந்த வீடியோக்களை எவ்வளவு ஆர்வமாக அவர்கள் பார்க்கின்றார்கள் என்று யோசித்து பார்க்கும் போது அவர்களிடமும் மாற்றத்தை உணர்வீர்கள். நம் மூளை நம்மிடம் மட்டுமல்ல, நம்முடன் வாழும் மனிதர்களிடம் மாற்றத்தை உருவாக்கும் பலம் கொண்டது. இப்படியாக நாம் சிந்தனையை நடக்க வேண்டிய நிகழ்வுகளில் கவனம் செலுத்தும் போது உடலிலும் அதிசயம் நடக்கும். துன்பம் மட்டுமல்ல, நோயும் மாயை என்பதை உணர முடியும். உளவியல் சிகிச்சை முறையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள்.
3: உங்கள் TRT தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது. நாம் படித்த, சுவைத்த, எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
2: மறைந்ததெல்லாம் மனதில் அடுப்போடும் துடுப்போடும் தபால்காரன் விசிலோடும் அயலட்டம் தரும் அன்போடும் உறவுகளின் உயிர்ப்போடும் மண்ணெண்ணெய் விளக்கும் மாட்டு வண்டி ஒளியும் மிதி வண்டி பயணமும் ஏ பிடித்து உழவும் மாடி இல்லா ஊரும் மதியில்லா வீடும் ஓலை குளிசையும் மாமரத்து தோப்பும் மல்லிகை பந்தல் முற்றமும் மடி கணனி இல்லா கல்வியும் மனக்கணக்கின் மேன்மையும் மதிப்பு மிக்க வாழ்க்கையும் மனமகளும் உறவுகளும் ஏசி இல்லா காரும் எருக்கம் செடியில் மறந்தும் எருவில் விளையும் வயலும் ஏறி நிறைந்த நீரும் வற்றி விடாத அன்பும் தொற்றி விடாத நோயும் பற்றி எரியாத போரும் கூடி வாழ்கின்ற சுகமும் பனை மரத்து பாயும் வேப்ப மரத்து

0: கவிதைகளை காவி வருகின்றது பேனா முனை.
1: ஒரு தடவையாவது எங்களை முதியோர் இல்லம் வந்து பார்த்து செல்லுங்கள். எங்களை இங்கு விட்டு சென்ற நாள் முதல் கலண்டரின் தாள்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் உங்கள் வருகைக்காக காத்திருக்கும் எங்கள் கண்கள் மட்டும் மாறவில்லை. நீங்கள் சிறு வயதில் விழுந்த போது துடித்த இதயம் எங்களுடையது. இன்று நாங்கள் தடுமாறி விழும்போது தூக்கி நிறுத்த உங்கள் கரங்கள் எங்கே? உங்களுக்கு காய்ச்சல் வந்த இரவுகளில் தூங்காமல் கண்விழித்திருந்தோம். இன்று எங்களுக்கு கண்ணீர் வந்த இரவுகளில் எங்கள் அருகில் யாரும் இல்லை. பணம் கேட்டதில்லை, பெரிய வீடு கேட்டதில்லை, உங்கள் வாழ்க்கையை எங்களுக்காக அர்ப்பணிக்கவும் சொல்லவில்லை. ஒரே ஒரு ஆசைதான், ஒரு தடவையாவது எங்களை முதியோர் இல்லம் வந்து பார்த்து செல்லுங்கள். உங்கள் முகத்தை பார்த்துவிட்டால் இந்த வயதான கண்கள் மீண்டும் ஒளிரும். உங்கள் குரலை கேட்டுவிட்டால் இந்த நடுங்கும் இதயம் மீண்டும் மலரும். நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே வாருங்கள். எங்கள் கல்லறையின் முன்னின்று அழுவதை விட எங்கள் அருகில் அமர்ந்து ஒரு நிமிடம் பேசுங்கள். நாளை எங்கள் பெயர் ஒரு நினைவாக மாறலாம். ஆனால் இன்று இன்னும் உங்களை எண்ணி காத்திருக்கும் அப்பாவும் அம்மாவும் நாங்கள் தான். ஒரு தடவையாவது எங்களை முதியோர் இல்லம் வந்து பார்த்து செல்லுங்கள். ஏக்கத்தோடு வாழும் இவர்களுக்கு எமது தந்தைய தின வாழ்த்துக்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள்.

கடந்த 1988 ஆண்டு இயக்குனர் டி கே போஸ் இயக்கத்தில் நடிகர் ராஜ்கிரண் தயாரிப்பில் ராமராஜன், ரேகா, ராதா ரவி, சரிதா நடிப்பில் வெளிவந்த ராசாவே உன்னை நம்பி படத்தில் இடம்பெற்ற இனிய பாடலை இன்று கேட்க இருக்கின்றோம். ராகதேவன் இசை சித்தர் இளையராஜா அவர்களால் கட்டமைக்கப்பட்ட அழகியமெட்டு இப்பாடல். இந்த அழகிய பாடலை எழுதியவர் இசை ஞானியின் அன்பு சகோதரரும் பாடலாசிரியருமான கவிஞானி கங்கை அமரன். கங்கை அமரன் எழுதிய பாடல்களை பற்றி எழுதினால் பெரிய புத்தகமே போடலாம். அவரின் பாடல்களை மட்டும் வைத்து PhD கூட பண்ணலாம். அவ்வளவு அருமையான பாடல்கள் எழுதியதோடு மட்டுமல்லாமல் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தது போல் ஆழ்ந்த வரிகளையே எல்லா பாடல்களிலும் சேர்த்திருப்பார். அவர் சேர்த்திருக்கும் வரிகள் அப்பா என்னடா இது எப்படி எழுதியிருக்கிறார் மனுஷன் என்றே நினைக்கும். இந்த பாடலை KS சித்ரா அவர்கள் மிக இனிமையாக பாடியிருப்பார்கள். கர்நாடிக் ராகமான பூர்வி கல்யாணி என்ற ராகத்தில் இசைஞானி இசை அமைத்த அழகிய மெட்டு இந்த பாடல். கேட்போமா?

0: தமிழர்கள்தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம். சீவக சிந்தாமணி. இளமாங்கத நாட்டின் மனனான சச்சந்தன் தன் மனைவி விசையை மீது அளவில்லாத காதல் கொண்டவனாக இருக்கின்றார். நாட்டின் அரியணையும் மக்கள் நலனையும் மறந்து தன் மனைவியுடன் அந்த புறத்திலேயே இன்பமாக பொழுதை கழித்தார். மன்னன் அந்த புறத்திலேயே முடங்கி கிடந்தால் நாட்டின் முழு ஆட்சி அதிகாரத்தையும் தன் முதன்மை அமைச்சனான கட்டியங்காரனிடம் ஒப்படைக்கின்றார். பேராசை பிடித்த கட்டியங்காரன் சச்சந்தனனை வீழ்த்தி நாட்டை தானே ஆள வேண்டும் என்ற துரோக எண்ணத்துடன் ரகசியமாக தன் ஆதரவாளர்களை திரட்டி சதி திட்டம் தீட்டினான். சதி திட்டம் முழுமை அடைந்ததும் கட்டியங்காரன் தன் படைகளுடன் அரண்மனைக்குள் புகுந்து மன்னனுக்கு எதிராக போர் தொடுத்து ஆயுதங்கள் ஏதுமின்றி திகைத்து நிற்கும் சச்சந்தன் கட்டியங்காரனின் படைகளால் சூழப்பட்டு வீரத்துடன் போரிட்டு கொடூரமாக கொல்லப்பட்டான். சச்சந்தனை கொன்ற பிறகு கட்டியங்காரன் அநீதியான முறையில் ஏமாங்கத நாட்டின் அரியணையில் ஏறி தன்னை மன்னனாக அறிவித்துக் கொள்கின்றார். அதே நேரத்தில் அரசி விசியை தன் உயிரையும் வயிற்றில் வளரும் குழந்தையையும் காக்க மயில் பொறி வான் ஊர்தி விமானம் மூலமாக அரண்மனையை விட்டு வான்வழியாக தப்பிச் செல்கின்றார். கட்டியங்காரனின் சதியிலிருந்து தப்பிய அரசி விசையை நள்ளிரவில் முழு நிலவின் வெளிச்சத்தில் ஒரு பயங்கரமான சுடுகாட்டு பகுதியில் மயில் வடிவ இயந்திர வானூர்தி மெதுவாக தரையிறங்குகின்றது. அதில் இருந்து சூழ் சூழ்ந்த அரசி விசையை கண்ணீருடன் கீழே இறங்கினார். ஆதரவற்ற நிலையில் அந்த சுடுகாட்டிலேயே விசைக்கு அழகானதொரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. பழைய இடிபாடுகளுக்கும் எரியும் ஈமத்தீக்கும் நடுவே அரசி விசையை தன் பிறந்த குழந்தையை தன் மடியில் கிடத்தி அழுது கொண்டிருக்கின்றார். அவளது துயரை கண்டு இரக்கமுற்ற காட்டு தேவதை ஒன்று ஒளிவட்டத்துடன் தோன்றி அவளுக்கு ஆறுதல் கூறியது. தன் கணவனை இழந்த சோகத்திலும் தன் குழந்தைக்கு அரச வம்சத்து எதிரிகளால் ஆபத்து வரக்கூடாது என்ற எண்ணத்திலும் குழந்தையை அங்கே விட்டுவிட்டு தவம் செய்ய விசையை முடிவெடுக்கின்றார். அழுது கொண்டே தன் குழந்தையை பத்திரமாக இலைகளின் மேல் படுத்த வைத்துவிட்டு உலக இன்பங்களை துறந்து எளிய வெள்ளை ஆடை அணிந்து அடுத்த காட்டை நோக்கி விசையை தவம் செய்ய புறப்படுகின்றாள். அதே நேரத்தில் அந்த பக்கமாக வரும் கந்துக்கடன் என்ற பெரும் வணிகன் தன் காவலர்களுடன் தீப்பந்தங்களை ஏந்தி வந்து அழுது கொண்டிருக்கும் குழந்தையை காண்கின்றான். தரையில் ஒளியோடு திகழும் அழகான குழந்தையை கண்டெடுக்கின்றான். அக்குழந்தையை மிகுந்த மகிழ்ச்சியோடும் பேரன்போடும் தன் கைகளில் ஏந்தி
2: சென்றான். பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிவகுகள். சிவகுகள் நீங்கள் சிந்திக்க சிரிக்க ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிவகுகள். சிவகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிவகுகள். சிவகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: தமிழ் ஒலி காட்டலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
2: கதை சொல்ல போற கதை சொல்ல போற
3: என்ன கதைப்பா?
2: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
3: ஒரே ஒரு ராஜாவா? உள்ள வேற யாரும் இல்லையா?
2: இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க நாலு பேரு கூஜாவா.
3: கூஜாவா?

0: கதாபாத்திரங்கள்
1: சிறுகதையாக மலர்கின்றது. எதிரியுடன் படுத்தவள் எழுதியவர் ஆசி சந்தராஜா. மேட்டுச்சுவரிலும் வெயிலின் வால் யூதர்கள் வயது வித்தியாசமின்றி அந்த சுவரில் தலையை முட்டி பிரார்த்திக்கின்றார்கள். சிலர் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். பிள்ளையார் கோயிலில் குட்டி கும்பிட்ட பழக்கத்தில் நானும் மூன்று முறை சுவரில் முட்டி பிரார்த்திக்கின்றேன். மன்னர் தாவீதும் அவரின் மகன் சாலமோனும் கட்டிய தேவாலயங்கள் தொடர் படையெடுப்புகளால் சிதைக்கப்பட யூதர்களின் கோயிலில் மிஞ்சியது இந்த ஒற்றை சுவர் மட்டுமே. நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று காட்டுவதற்கு கடவுள் விட்டு வைத்திருக்கும் ஒற்றை அடையாளமாக யூதர்கள் இதை நினைக்கின்றார்கள். இதனால் வாழ்வில் ஒரு முறையேனும் சுவரை தரிசித்து முட்டிக்கொண்டு அழுவதை பெரும் பாக்கியமாக கருதுகின்றார்கள். சுவரில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் அங்காடி தெரு. மேற்கு சுவரின் புனிதத்தையும் யூத மதத்தின் மகத்துவங்களையும் சொல்லும் நினைவு பொருட்கள் அங்குள்ள கடைகளில் கூட்டிக் கிடக்கின்றன. அன்று ஞாயிற்றுக்கிழமை மேற்கு சுவரை தரிசிக்க பெருவாரியான யூதர்களும் வெளிநாட்டு உல்லாசிகளும் தங்கள் குழந்தைகளுடன் எருசலேமின் பழைய நகரத்துக்கு வந்திருக்கின்றார்கள். சுற்றுலா வழிகாட்டிகள் அங்கு வெவ்வேறு மொழிகளில் எருசலேமின் வரலாற்றை அவரவர்களின் நம்பிக்கைக்கு ஏற்ற விதத்தில் விளக்கிச் சொல்லுகின்றார்கள். 125 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட எருசலேம் நகரின் கடுகளவு பகுதியே பழைய நகரம். இதன் பரப்பளவு வெறும் 0.9 சதுர கிலோமீட்டர் மட்டுமே. இங்கு தொன்மமும் புனிதமும் நுழைந்திருக்கின்றது. பல கோடி மக்களின் நம்பிக்கைகளை இந்த மண் சுமந்து கொண்டிருக்கின்றது. பல தடவைகள் இடிக்கப்பட்டு மீள கட்டப்பட்டது. சேதப்படுத்தப்பட்ட நகரத்தின் கற்களும் வெளிப்பாடுகளும் பூமிக்கடியில் தடயங்களாக ஒவ்வொரு தட்டில் இன்றும் புதைந்து கிடக்கின்றன. ஜெருசலேம் நகரில் 2/3 பகுதியினர் யூதர்கள், மிகுதி பாலஸ்தீனிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள். இந்த 3 மதத்தினருக்கும் ஜெருசலேம் புனித ஸ்தலம். ஆனால் வரலாற்று காலம் முதல் பிரச்சினைக்குரிய இந்த நகரத்தை யூதர்கள் தங்களின் பழமையான தலைநகரம் என முரண்டு பிடிக்கின்றார்கள். காரணம், அங்குதான் அவர்களின் மேற்கு சுவர் இருக்கின்றது. மேற்கு சுவர் அருகே அரேபிய ஸ்பெஷல் காபி விற்கும் கடையில் இருந்து பலஸ்தீனிய இசை உரத்து கேட்கின்றது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழமைவாத யூதர் ஒருவர் சண்டை போடுகின்றார். அரேபிய இசை அங்கு ஒழிப்பது அபத்தம் என வாதாடுகின்றார். மேற்கு சுவரின் புனிதம் இதனால் கெட்டுவிடும் என முரண்டு பிடிக்கின்றார். முடிவில் பலஸ்தீனியரின் உரத்த தோணி யூதரை அடக்கிவிடுகின்றது. உள்ளாசிய மத்தியில் ஒரு சிறுவன் மினோரா உருவம் கோத்த வெள்ளி சங்கிலிகளை கையில் ஏந்தியபடி அங்குமிங்கும் அலைந்து திரிகின்றான். அவனது வியாபாரம் இன்னும் போனியாகவில்லை. அதனால் தான் அவன் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு ஒளிவு மரத்தை நோக்கி நடக்கின்றானோ? வெட்டுக்கடைகளின் ஓரமாக சடைத்து வளர்ந்து நிற்கும் அந்த ஒளிவு மரத்தின் கீழ் சிறுவனின் தாய் அவிவா ஜமுக்காலம் ஒன்றை விரித்து கடை பரப்பியுள்ளார். அவளும் ஒரு யூத பெண்மணிதான். ஆனால் அவளுக்கு அங்கு கடை போட அனுமதி இல்லை. அத்துமீறி அவள் அங்கு கடை போடுவதால் அவளை போலீசார் கைது செய்வதும் அபராதம் விதிப்பதும் அடிக்கடி நடக்கும் சங்கதிதான். அபிவா ஏன் இப்படி முரண்டு பிடிக்கின்றாள்? கொலோகோஸ் காலத்தில் ஜெர்மனியில் வாழ்ந்த யூத பரம்பரையில் பிறந்தவள் அவள். அழகானவள். சியோனிச ஈர்ப்பு காரணமாக யூத இனத்துக்கும் அரசுக்கும் தன் பங்களிப்பை செலுத்த இளவயதில் இஸ்ரேலுக்கு வந்தவள். கால ஓட்டத்தில் குடியுரிமை பெற்று ஜெருசலேமில் வாழ்ந்தாலும் இன்று வரை அவளால் கடினமான இலக்கண விதிகள் கொண்ட கிப்ரு மொழியை தன் வசப்படுத்த முடியவில்லை. வெள்ளிச்சங்கிலிகளை விற்க முடியாத சோகத்தில் வாடி களைத்து வரும் மகனை அணைத்து அபிவா முகத்தை துடைத்து விடுகின்றாள். இள வயதில் கணவனை இழந்து ஒற்றை ஆளாக மகனை வளர்க்கும் அவளின் வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது. மற்றவர்களால் அறிந்துணர முடியாத அதிர்ச்சியும் துயரமும் கலந்தது. மேற்கு சுவரின் அடிவாரத்தில் நின்று அண்ணாந்து பார்த்தால் தங்க மேற்கூறியோடு இருக்கும் மிக பழமையான அல் அக்ஸா மசூதி தெரியும். நபிகள் நாயகம் இங்கிருந்தே விண்ணக பயணம் சென்று திரும்பியவர். இதனால் மெக்கா மெதினா போல ஜெருசலேம் நகரம் முஸ்லிம்களுக்கு புனிதமானது. இந்த மசூதியில் ரம்லான் நோன்பு மாதத்தில் கூட்டம் அலை மோதிக்கொண்டே இருக்கும். மேற்கு சுவர் அருகே உல்லாசிகளுக்காக போடப்பட்ட இருக்கையில் அமர்ந்து ஜெர்மன் தம்பதிகள் சிலுவை கோத்த மணி மாலையை உருட்டி ஜெபம் செய்கின்றார்கள். பழைய நகரத்தின் யூத குடியிருப்பை ஊடறுத்து நெளிந்து வளைந்து செல்லும் குறுகிய பாதையில் நடந்து வந்த சோர்வு அவர்களின் முகத்தில் தெரிகின்றது. இவர்களுக்கும் ஜெருசலேம் நகரம் முக்கியமானது. இது இயேசு கிறிஸ்து நடமாடிய மண். இங்கிருந்துதான் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார். கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததும் இங்குதான். இங்கிருக்கும் திருக்கல்லறை தேவாலயம் இயேசு புதைக்கப்பட்ட இடத்தில் உருவானது என கிறிஸ்தவர்கள் நம்புகின்றார்கள். இதை தரிசிப்பதை வாழ்நாள் கனமாக வைத்திருக்கும் கிறிஸ்தவர்கள் கோடிக்கணக்கானவர்கள். இதற்காகவே ஜெர்மன் தம்பதிகளும் எருசலேமுக்கு வந்திருக்கின்றார்கள். மேற்கு சுவர் முன்னால் அதீத பழமைவாத யூதர்கள் கூடி நிற்கின்றார்கள். அவர்களின் கருப்பு நிற நீண்ட மேலங்கியும் வட்ட வடிவ தொப்பியும் நீண்ட தாடியும் தொப்பிக்கு வழியே கயிறு போல தொங்கும் தலைமுடியும் மத்திய யூதர்களிடமிருந்து அவர்களை இனம் பிடித்து காட்டுகின்றது. பழமை போல அவர்கள் தலையை முன்னும் பின்னும் ஆட்டி தங்கள் முறைப்படி ரனாக் என்றழைக்கப்படும் ஹிப்ரூ பைபிளை வாசித்து பிரார்த்தனை செய்கின்றார்கள். இவர்களின் ஜெபம் மணிக்கணக்கில் நீளும். அல்லக்சா மசூதியிலிருந்து மாலை நேர தொழுகைக்கான பாங்கு ஒழிக்கின்றது. மேட்டுச் சுவரில் முட்டி பிரார்த்திக்கும் பழமைவாத யூதர்கள் தங்கள் காதை இறுக பொத்திக் கொள்கின்றார்கள். சிலர் பிரார்த்தனையை நிறுத்தி இஸ்லாமியர்களை திட்டுகின்றார்கள். பிரார்த்தனை தடைப்பட்ட வெறுப்பில் தெருவுக்கு வந்த யூதர் ஒருவர் வெள்ளிச்சங்கிலிகள் விற்கும் சிறுவனை இனம் கண்டுகொண்டார். சிறுவனின் பின்னணி அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். யூதரின் கையில் அவன் அணிந்திருந்த ஹிப்பா தொப்பி யூத அடையாளமான அந்த தொப்பியை அவன் அணியக்கூடாது என ஹிப்ரோ மொழியில் திட்டுவது யூதரின் உடல் மொழி மூலம் புரிகின்றது. யூதரின் கத்தலையும் மிரட்டலையும் அபிவா சட்ட செய்யவில்லை. எதுவும் பேசாது தனது கைப்பையில் இருந்த இன்னொரு ஹிப்பாப் தொப்பியை எடுத்து மகனுக்கு அணிவித்து விடுகின்றார். நீ ஒரு சாத்தா, எதிரியுடன் படுத்தவள் என சொல்லி கையில் இருந்த யூத பைபிளை தொட்டு அபிவாவை சபிக்கின்றார். சிறிது நேரம் கழித்து ஜெர்மன் மொழி கலந்து சாபம் எடுக்கின்றார். அவருடன் இணைந்து சுவரில் முட்டி பிரார்த்தனை செய்த பழமைவாதிகளும் அபிவாவை சுற்றி நின்று திட்டுகின்றார்கள். இவர்களின் அத்து மிரலும் அடாவடித்தனமும் இஸ்ரேலிய போலீஸ் அங்கு வரும் வரை தொடரும். அனைத்தையும் அருகிலிருந்து அவதானித்த ஜெர்மன் தம்பதிகள் எவாவும் சுல்சும் மெல்ல எழுந்து அபிவாவின் பாதியோட கடைக்கு வந்தார்கள். மினோரா உருவத்தில் அமைந்த நான்கு மெழுகுதிரி தாங்கிகளை வாங்கியவர்கள் சற்று தாளமாகவே பணம் கொடுத்தார்கள். யூரோவில் சம்பாதிக்கும் அவர்களுக்கு அது பெரிய தொகை அல்ல, ஆனால் அபிவாவுக்கு அது மூன்று நாளைய வருமானம். தற்போதைய நிலையில் அவளால் அதை மறக்க முடியாது என்பது நிஜம். ஜெர்மன் தம்பதிகளின் தாராள மனத்துக்கு நன்றி சொன்னால் அபிவா. பின்னர் எதையோ நினைத்தவள் 10 வருடங்களுக்கு முன்னர் என்றால் நீங்கள் மேலதிகமாக தந்த பணத்தை வாங்கி இருக்கவே மாட்டேன், முகம் கொடுத்து கதைத்தும் இருக்க மாட்டேன். ஜெர்மன் இனத்தை வெறுத்த காலம் அது, ஆனால் காலம் எல்லாவற்றையும் புரட்டி போட்டு விட்டது என்றார். அபிவாவின் முகம் அப்போது இறுகி சுவத்திருந்தது. எமா எதுவும் பேசாது மேலே சொல்லு என்னும் பாவனையில் அவளை பரிவுடன் பார்த்து கொண்டிருந்தார். பெர்லின் புறநகர் பகுதியில் வசித்த யூத பெற்றோருக்கு பிறந்தவள் நான். ஹிட்லரின் ஆட்சியின் கீழ் யூதர்கள் பட்ட அவலங்களையும் அவஸ்தைகளையும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனது தந்தை வழிபூட்டனாரும் அவரது சகோதரரும் ஹிட்லரின் பொஸ்டம் நாசிவதை முகாமில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர்கள். இது பற்றி எனது தந்தையார் நிறையவே எனக்கு சொல்லியிருக்கின்றார். இதனால் இயல்பாகவே சியோனிசத்தில் எனக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. உன் நிலைமை எனக்கு புரிகின்றதா அபிவா? இருந்தாலும் சியோனிசத்துக்கு மறுபக்கமும் உண்டல்லவா? உண்மைதான். ஜெர்மனியில் பிறந்த யூதரான தியோடார் ஹெலிஸ் என்ற பத்திரிகையாளரின் சிந்தனையில் 1897 உருப்பெற்றதே சியோனிசம். அவர் எழுதிய புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பழைய நிலம் என்ற நாவலை நான் வாசித்திருக்கின்றேன். அந்த நாவலின் கற்பனையே தற்போது நிஜமாகி இஸ்ரேல் ஆக நிற்கின்றது. அதன் உண்மை முகத்தை இங்கு வந்த பின்னர் தான் புரிந்து கொண்டேன் என்ற அபிவா ஜமக்காலத்தில் கடை பிறப்பிய சாமான்களை ஒவ்வொன்றாக எடுத்து துளைத்து பெட்டிகளில் அடுக்க துவங்கினாள். யூதர்கள் அனைவரும் சியோனிஸ்கள் அல்ல, அவர்கள் சிறு தொகையினரே என யூதர்களுக்கு ஆதரவாக தன் அபிப்பிராயத்தை சொல்லி அபிவா விட்ட இடத்திலிருந்து உரையாடலை தொடர வைத்தார் சுல்ஸ். உண்மைதான், ஜெர்மனியிலிருந்து இங்கு வந்த பதில் எனது மண் எனது மக்கள் என்ற உணர்வு மேலிட இங்குள்ள வாழ்க்கை முறைக்குள் என்னை முற்று முழுதாக ஈடுபடுத்திக் கொண்டேன். இங்குள்ள எல்லாமே எனக்கு பிரமிப்பாக இருந்தன. ஆனால் காலப்போக்கில் இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் சியோனிஸ்டுகள் மிக ஆழமாக ஊடுருவி இருப்பதை மெல்ல தெரிந்து கொண்டேன். நிஜமாகவா என்று ஆச்சரியப்பட்டார் ஏமா. ஆம், ஆரிய இன தூய்மை பற்றி பேசிய ஹிட்லரின் இனப்பிரிவினை கொள்கையின் கீழ் யூதர்கள் ஜெர்மனியில் அடக்குமுறைகளை சந்தித்தார்கள். உண்மையில் அது இன்று இஸ்ரேலில் பரவலாக நடைமுறைப்படுத்தப்படுவதுதான் யதார்த்தம் என சொல்லி நிறுத்தியவள் அலெக்சா மசூதியின் தங்க கூரையை வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தார். கூரையில் ஜோடி ஜோடியாக மாடப்புறாக்கள் அமர்ந்திருந்தன. அந்த காட்சியில் ஒன்றிய அபிவாவின் மனம் கடந்து போன தன் காதல் நினைவுகளில் சங்கமமாகி இருக்க வேண்டும்.
0: சற்று முன்னர் யூத பழமைவாதி ஒருவர் உன்னுடைய மகனின் ஹிப்பாய் தொப்பியை பறந்து சென்றாரே, அதற்கான காரணத்தை அறியலாமா என வார்த்தைகளை அவதானமாக தெரிந்தெடுத்து கூக்கி போட்டார் சுல்ஸ். அவர் ஒரு பத்திரிகையாளர். அபிவாவின் கதை நல்லதொரு கட்டுரைக்கான கருவாக அமையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் அவரிடம் கதை புடுங்குவதில் கண்ணாயிருந்தார். அபிவா இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவளின் முகத்தில் தெரிந்தது. அவளின் உதடுகளில் வறண்ட புன்னகை ஒன்று தோன்றி மறைந்தது. இதை அவதானித்த சுல்ஸ், எனது கேள்வி உன் மனதை புண்படுத்தி இருந்தால் விட்டுவிடு, அதற்காக வருந்துகின்றேன் என்றார். அப்படியெல்லாம் இல்லையா ஐயா, இது எனக்கு பழக்கப்பட்டவைதான். இங்குள்ள வாழ்க்கை இப்படி எனக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது என தனக்கு தானே அன்பா படம் தோரணையில் அணுங்கியவளின் குரல் உடைந்து நடுங்கியது. சிறிது நேரம் அபிவா மௌனம் காத்தாள். பின்னர் மெல்ல சுதாகரித்துக் கொண்டு சுல்ஸின் கேள்விக்கு விரிவாகவே பதில் சொல்ல ஆரம்பித்தாள். ஒரு காலத்தில் நாசிச ஜெர்மனியிலும் நிறவரி தென்னாப்பிரிக்காவிலும் நடைமுறையில் இருந்த இனப்பாகுபாடு இன்றைய இஸ்ரேலில் தொடர்வது உங்களுக்கு தெரியுமா? வெளியுலகத்துக்கு மதச்சார்பற்ற நாடாக தோன்றும் இஸ்ரேலில் யூத மத அடிப்படைவாத குழுக்கள் அரசியல் அதிகாரத்தை மெல்ல கைப்பற்றி வருகின்றன. இந்த மதவாத சக்திகளின் அண்மைய இலக்கு கலப்பு திருமணங்கள் என சொல்லி நிறுத்தினால் அப்போது அபிவாவின் உதடுகள் ஆத்திரத்தால் துடித்தன. நிலைமையை சுமூகமாக்க பலஸ்தீனியரின் கடைக்கு சென்று மூன்று அரேபிய காப்பிகளுடன் திரும்பினார் சுல்ஸ். அவரின் செயலுக்கு தன் கண்களால் நன்றி செலுத்திய அபிவா கதையை தொடர்ந்தார். நானும் கலப்பு திருமணம் செய்து கொண்டவள் தான். எனது கணவர் ஒரு பாலஸ்தீனிய இஸ்லாமியர். அவரை நான் பணிபுரிந்த தொண்டு நிறுவனம் ஒன்றில் சந்தித்தேன். பிடித்துக் கொண்டது, திருமணம் செய்து கொண்டோம். அது உனக்கு பெரும் சவாலாக இருந்திருக்குமே. இருந்தது. இஸ்ரேலில் காலங்காலமாக பின்பற்றப்படும் இன பாகுபாடு காரணமாக யூத அரபு கலப்பு திருமணங்களுக்கான வாய்ப்பு குறைவு. இஸ்ரேலிய சட்டப்படி மதச்சார்பற்ற சிவில் திருமணங்களுக்கு இடமே இல்லை. அனைத்து திருமணங்களும் யூத அல்லது இஸ்லாமிய அல்லது கிறிஸ்தவ மத விதிமுறைகளுக்கு உட்பட்டே பதிவு செய்யப்பட வேண்டும். ஓ, வேறு விதமாக செய்வதானால் இரு வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் பதிவு திருமணம் செய்ய விரும்பினால் இஸ்ரேலை விட்டு வெளியேறி அந்நிய நாடொன்றில் திருமணம் செய்துவிட்டு வர வேண்டும். அந்த திருமணம் பின்னர் இஸ்ரேலில் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்படித்தான் எங்கள் திருமணமும் நடந்தது ஜெர்மனியில். இந்த இடத்தில் அபிவா தன் கதையை நிறுத்தி கைகளால் முகத்தை பொத்தி அழுதார். நல்ல வழியாக அப்போது அபிவாவின் டெலிபோன் சுணங்கியது. மறுமுனையில் அவளது சிநேகிதி என அவர்களின் உரையாடலில் தெரிந்தது. கவலையை மறந்து அபிவா சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். இது ஒரு வாய்ப்பாக எடுத்த சுல்ஸ், தொலைபேசி உரையாடல் முடியும் வரை காத்திருந்து சமூகம் உங்களை எப்படி நடத்துகின்றது என கேட்டார். யூத சமூகம் மட்டுமல்ல பலஸ்தீனிய இஸ்லாமியர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களா என்ற விவரம் அறிவதே அவரது உண்மையான நோக்கம். அப்பொழுது அவர் செய்தி சேகரிக்கும் கைதேர்ந்த ஒரு பத்திரிகையாளனாகவே மாறியிருந்தார். பொதுவாகவே யூத குடியிருப்புகளும் அரபு குடியிருப்புகளும் பாதுகாப்பு வெளியிடப்பட்டு இங்கு பிரித்தே வைக்கப்பட்டுள்ளன. இரண்டு இடங்களும் கலந்து வாழும் பெரு நகரங்களில் கூட தனித்தனியான குறிச்சிகள் உள்ளன. இருப்பினும் எருசலேமை அண்டியிருக்கும் அரபு கிராமங்களைச் சேர்ந்த பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய வதிவிட அனுமதி வைத்திருந்தால் எருசலேமின் சில பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்க முடியும். இந்த இடத்தில் அபிவாவை சகியால் இடைமறித்த சுல்ஸ், அரபு இஸ்லாமிய இளைஞர்கள் வேண்டுமென்றே யூத பெண்களை மயக்கி காதல் வலையில் விழ வைப்பதாகவும் இது யூத இனத்தின் மீதான அவர்களின் போர் முறைகளில் ஒன்று எனவும் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது என தான் பத்திரிகையில் வாசித்த செய்தி ஒன்றை கேட்டார். இதில் ஓரளவு உண்மை இருக்கலாம். ஆனாலும் இஸ்ரேலில் காலங்காலமாக இறுகிய மத மற்றும் சமூக கட்டுப்பாடுகள் என்பாலும் யூத நங்கைகள் அரபு ஆண்களுடன் தொடர்பு கொள்ளும் சந்தர்ப்பம் வெகு அரிது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளுக்குள் இங்கு வந்து குடியேறிய யூதர்கள் மத்தியில் மத கட்டுப்பாடுகள் மிக குறைவு. ஓ, மேற்கத்திய கலாச்சாரத்தில் வளர்ந்து இஸ்ரேலுக்கு புலம்பெயர்ந்து வாழும் யூத கன்னிகள் அரபு ஆடவருடன் காதல் கொள்வது தற்போது அதிகரித்து வருவதை மறுக்க முடியாது. இப்படி காதலிப்பவர்கள் பின்னர் கல்யாணம் செய்து கொண்டு அரபு கிராமங்களுக்கு சென்று தங்கி விடுவதும் உண்மைதான். இவர்களுள் பலர் பல்வேறு கலாச்சார சிக்கல்களுக்குள் மாற்றப்பட்டு சீரழிந்து போவதாகவும் இதனால்தான் யூத மத அடிப்படைவாதிகள் கலப்பு திருமணங்களை தடுக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றதே என கேட்டு சம்பாஷணையை வளர்த்தார் சுல்ஸ். அதற்காக அவர்கள் கையெடுக்கும் வன்முறைகளை அவர்களால் நியாயப்படுத்த முடியுமா என ஆத்திரப்பட்டால் அபிவா. அவளது கோபம் அவளை பொறுத்தவரை நியாயமானதும் கூட. என் கணவருடன் நான் நட்பில் இருந்த காலத்தில் பெண்கள் விடுதியில் தங்கியிருந்தேன். அவர் அங்கு என்னை காண வரும்போதெல்லாம் விடுதியில் உள்ளவர்களால் அவமானப்படுத்தப்பட்டோம். கடுமையான வார்த்தைகளால் எங்களை பசை பாடினார்கள். இஸ்லாமியரை மணப்பதால் யூத இனம் நீத்து போய் அழிந்து விடும் என அவர் இல்லாத சமயத்தில் எனக்கு போதித்தார்கள். அப்போது திருக்கல்லறை தேவாலயத்தின் மணி ஒலித்துக் கொண்டிருந்தது. அது அந்த மாதத்தின் புனித பிரார்த்தனைக்கான அழைப்பு. ஏமா ஜெபமாலையை உருட்டி பிரார்த்தனை செய்தார். ஆனால் சுல்ஸ் அவருக்கு தான் எழுத போகும் கட்டுரைக்கு ஒரு முடிவு தேவை என்ற அவசரம். அதனால் உன்னுடைய கணவர் அங்கே இருக்கின்றார் என நீண்ட நேரம் தன் மனதில் புத்தி வைத்திருந்த கேள்வியை தொடர்ந்தும் அடக்க முடியாது கேட்டார். மதத்தின் பேரால் இந்த சமூகம் எமக்கு தந்த சிக்கல்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. யூதர்களின் உணவகங்களில் எமக்கு அனுமதி மறக்கப்பட்டது. இரவு நேரங்களில் வீதியில் எனது கணவர் பல தடவைகள் தாக்கப்பட்டார். நான் கருவை சுமந்த காலம் அது. ஒரு நாள் இஸ்ரேல் பலஸ்தீன எல்லையில் எனது கணவர் இனம் தெரியாதவர்களால் படுகொலை செய்யப்பட்டு எல்லை தூணில் கட்டப்பட்டிருந்தார். இதை சொல்லும் போது அபிவாவின் முகத்தில் ஆத்திரமும் அதனால் விளைந்த கோபங்களும் மாறி மாறி சுழன்றடித்தன. நீ ஜெர்மனிக்கு வந்து நிம்மதியா வாழலாம் அல்லவா என தயங்கி தயங்கி ஆலோசனை சொன்னார் ஏமா. நானே அங்க வர வேண்டும். இஸ்ரேல் என் நாடு. நான் மட்டுமல்ல என் மகனும் யூதன் தான். யூதராக பதிவு செய்வதற்கு ஒரு குழந்தை யூத தாயின் வயிற்றில் கருவாகி இருக்க வேண்டும் என்பதுதான் விதி. உலகம் எங்கும் சிதறி வாழும் யூதர்கள் மீண்டும் இங்கு குடியேறி வாழ்வதற்கான அடிப்படை சட்டமும் இதுதான். பின் எதற்காக இவர்கள் என் மகனை ஏற்க மறக்கின்றார்கள்? பாலஸ்தீனியருக்கு பிறந்தவன் என்ற காரணத்தாலா, அல்லது எதிரியின் மகன் என்பதால் நிராகரிக்கப்படுகின்றானா? ஹிட்லரின் ஹோலோகோஸ்ட் இன அழிப்பின் கீழ் வதைப்பட்ட யூத இனம், ஜெர்மனியில் நாசி அரசின் இன சுத்திகரிப்புக்கு இலக்கான சமூகம் இன்று சியோனிச இன தூய்மை கொள்கையை தன் கையில் எடுத்திருப்பது எந்த வகையில் நியாயம் என அவள் கேள்விகளை அடுக்கிய போது எங்கோ ஒரு கூடு மறந்த பறவை கிரீச் என சத்தம் எழுப்பியது. இதுவரை நேரமும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள்.
2: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்பு

0: அந்த உறவுகள் இதுவரை சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் விஜய ராஜேந்திரம். அவர்களோட மூத்த கலைஞர்கள் ரஜினி கோபால சிங்கம் தீபன் இணைந்து குரல் கொடுத்துள்ளார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து தொடர இருக்கின்றது ஜெர்மனிய நேரம்.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்.
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.
3: ஒரு கவிதை சொல்வாயா?
4: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
5: எத்தனை பேருக்கு?
4: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
5: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
4: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
6: என்ன சமயலோ
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:06 ஐக்கியராஜ்யத்தில் 4:06 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலப்பா இருக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வழிமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவுகளே, இதோ உங்களுக்கான கேள்வியை கேட்கின்றேன். சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கண்களின் பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை விடையாக பெறலாம். கண்களின் பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை நீங்கள் விடையாக பெறலாம். அன்புறவுகளே, அது என்ன என்பதுதான் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கண்களின் பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அதற்கு முதல் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அன்பர்களே, மனம் திறக்கும் மனதிற்கும் தெரிந்த ஆனாலும் மனம் ஏற்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலிலிருந்து கண்டுபிடித்து மனதிற்கும் தெரிந்தும் ஆனாலும் மனம் ஏற்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலிலிருந்து கண்டுபிடித்து சமத்துவம் கேட்கும் பெண் சமூகத்தில் ஆண்களை விட கூடுதலாக கையாள்பவற்றில் ஒன்றினை, அதாவது முதுமை முகப்பூச்சு. மகாபதனா வந்து மங்களகரமாக ஆரம்பித்து வைத்து 100 விதமான விடையையும் அடிச்சென்று போகிறார். வாழ்த்துக்கள் பதனா. அவரோடு இணைந்து முதுமை சொன்னவர்கள், முதுமை சசியம்மா சொல்லியிருந்தார், அவரை தொடர்ந்து தேவி தனராஜ் அவர்கள் வயது சொன்னார்கள், நரே சொன்னார், பிலோமினா சுவை சொல்லியிருந்தார்கள், வயதுன்னு சொல்லியிருந்தார்கள். மிச்சை நேரர்களும் நீங்கள் பிள்ளையான விடையே கூறியிருந்தீர்கள். முதுமை முகப்பூச்சு என்பது சரியானபடியாக ஆண்கள் பார்க்க பெண்கள் கூடுதலாக முகப்பூச்சு அணிவது கூடத்தானே. அந்த வகையில் அந்த விடையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நன்றி. வெற்றிவாகை சூடிய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்களுக்கான பாடல் வருகின்றது.

0: என்னடா சேருவீங்க? ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
1: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல எழுதிட்டு அடிக்க மாட்டேன்ல.
0: தப்பு பண்ண வேண்டாம், அடிப்பேன். உங்களெல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு பிடிச்சிட்டு இருந்தியா? அப்படி படிக்கணும். சரி, பாடு என்னடா பாட்டு? புண்ணாக்கு ஆமனுக்கு
2: நீ எவனையும் மதிக்கிறியா? உன்னை பத்தி எவன் என்ன சொன்னா நீ போயிட்டே இருக்கியா? அதான் நீ அவங்கள பாத்து சொல்ற மாதிரி போற போல உன்னாக்குன்னு வாடி இருக்கியா?
0: அதெல்லாம் தப்பு கணக்கு.
2: உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க இல்ல, அதான் போல தப்பு கணக்கு. என்ன சரிதானு?
0: சரி சரி பாரு.

0: சரி, அன்பு உறவுகளை ஒழித்த பாடலை கேட்டீர்கள். ஒழித்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான முடிவோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட்ட சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கண்களின் பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை நீங்கள் விடையாக பெறலாம். கண்களின் பார்வைக்கு தடையாக வரக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். இரண்டாவது பகுதிக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் ராணி சம்பந்தர். நல்லமா இருக்கீங்களா? என்ன பிள்ள நல்லா இருக்கிறீங்களா? எங்க வளைஞ்சு வளைஞ்சு என்ன செய்யறீங்க?
1: வெள்ளிக்கிழமை ராஜானா வேற முதலும் ஒரு கேள்வி வந்து அது வந்து உல முகத்துல இருந்து உக்கிரமா?
0: திங்கட்கிழமை வரும்மா கூட இது அப்படி. சசியம்மா பாவன் டேட் போட்டு
1: பேசி எனக்கு பிரச்சனை இல்ல. நான்
0: பண்ணிலாம். அந்த தவறுக்கு நான்
1: எடுக்கிறேன் தூத்துறது எடுத்து தூள் அது புழுதி அதுகள் வந்தா அல்லது தூரல் மலை தூரல் அல்லது தூளண்டா புழுதி
0: அதையா சொல்றது?
1: அதை சொல்லி பாக்குறேன்.
0: நன்றி புழுதி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி அம்மா. எத்தனை மணிக்கு நீங்க வேலையால வருவீங்க? 12 மணிக்கு வந்துருவீங்களா?
1: ஆமாமா 12.
0: நான் அறிவிக்காம திங்கட்கிழமை கூட ஹெவியா தானே இருக்கிற நிகழ்ச்சி.
1: நான் சொல்லி 20:12
0: ஓகே. நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: அவர் ராணி சம்பந்தர் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம்
0: தேவி. நலமா இருக்கீங்களா?
2: நானும்
0: புண்ணியத்துல நலமா இருக்கிறோம்.
2: நீங்க
0: எனக்கு டெலிபோன் அடிச்சு அனுப்பி தேவி தனராஜன் கண் தெரியும் தானே?
2: நீங்க டெலிபோன் அடிச்சு எடுக்க
0: மாட்டீங்களா? அது எந்த பர்சனல் டெலிபோன் தூக்கி அது எரிஞ்சிட்டு
2: எனக்கு சில பேருக்கு மணிக்கூடு ராசி வராது.
0: மணிக்கூடு
2: கண் படலம்
0: சரியான ஹெல்ப் ஆகறாதிதான் என்ன?
2: இதுதான்
0: சரியான தமிழ்.
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
2: பட்டில இருந்து கண் வெளிப்படலாம் நன்றி.
0: அவர் தேவி தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகளே, உங்களுக்கு ஒரு மங்களகரமான நிகழ்வு இடம்பெறுவதற்கு 1900 மணமகனை தேடுகின்றார்கள் அன்பு உறவுகளே. 1999 டிசம்பர் மாதம், அதாவது 2000 டிசம்பர் மாதம் பிறந்திருக்கிறார். 4 சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளை, அதாவது நேஷனாலிட்டி ஃப்ரான்ஸே. பெக் சங்கியம், பெக்ல ப்ளஸ் சங்கியம் அண்டு பாருங்க. இப்போ எம்ஏ கிட்ட வந்திருக்கிறோம். எம்ஏ ஃபினான்சியலில் படித்த, ஃபினான்ஸ் படித்த இன்ஜினியர். கமர்சியல் வேலை செய்யும் மணமகளுக்கு மணமகனை பெற்றோர்கள் தேடுகின்றார்கள் அன்பு உறவுகளே. நல்ல மணமகன் படித்தவர் மாதிரி படிக்கணும். பிறகு படிப்பில் இம்பீரியல் காம்ப்ளெக்ஸை வந்து சமைக்கிறதாரு கூட்டுறதாரு வராமல் அதே குவாலிஃபைட்டோடு இருக்கிறவர்கள் நீங்கள் பொண்ணு கேட்டு வரலாம் அன்பு உறவுகளே. மணமகள் ரெடியாக இருக்கிறா, நாங்கள் தயார். நீங்கள் எங்களுடைய அலுவலக தொலைபேசியில் அடித்தால் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வாங்கி நான் அவர்களிடம் கொடுப்பேன். அவர்கள் பெற்றோர்கள், அவர்களுடைய சகோதரங்கள் எல்லாம் இருக்கிறார்கள், வந்து உங்களோட கதைப்பார்கள். ஆகவே அந்த இதுக்கு உடந்தைக்கு நீங்கள் 01 48 37 16 75 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இங்கே பரம்பரமாக வந்தாங்க ராணியும் தேவியும், பிற ஆக்களையே காண இல்லை. அப்ப நாங்க இப்ப விளம்பரத்தை போடுவோம்.
3: பாரிஸ் லா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31st மகோற்சவ திருவிழா.
5: வாழ்வி வசந்தம் வந்து
4: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர் திருவிழாவும், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 00 45 91 44 79 26.
0: நேரம் சரியாக 5:24 ஐக்கியராட்சியத்தில் 4:24 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: என்ன
0: புஸ்வதியம்மா, உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்? என்ன சமாளிக்காதீங்க புஸ்வதியம்மா, இங்க போனீங்க காலமேல இருந்து நேற்றில இருந்து இங்க இருந்து போனீங்க. தங்கச்சி உங்களுக்கா வேண்டிதான் தர்சன் அவர்கள் புத்தம் புது டெலிபோன் வாங்கிட்டு
1: வந்தான்.
0: இல்ல அது இல்ல, அப்படி நாங்கள் உங்களுக்கா வேண்டி நீங்க நாங்க ஆத்து பறக்கிறது, நீங்க வந்து எங்க ஊர் முழுக்க நிக்கிறது.
1: கட்டுப்படுத்த
0: எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு ஒரு சகலகளா வள்ளி, நீங்க நலமா இருக்கீங்களா? அப்படியே சாப்பிட்டீங்களா?
1: வயிறு
0: நான்
1: யோசிச்சேன்
0: நன்றி. நல்லூரடி சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க.
1: நன்றி. நீங்களும் அப்படியே இருக்க
0: வேணும். நீங்க தான் இருக்க வேணும் எனக்கு. ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி புஸ்வதி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம். வணக்கம் சசி அம்மா, நலமா இருக்கீங்களா?
6: நீங்க
0: ஐயா எப்படி இருக்கிறார்? நல்ல மாப்பிள்ள மாதிரி இருக்கிறார். அம்மாவாச்சு, இன்னைக்கு கொடுத்து வச்சீங்க. என்ன வெக்கப்படுறீங்க? வெக்கப்படக்கூடாது. பத்மினி மாரி சிவாஜியோட என்ன மாதிரி நடிக்கிறா, உங்க நில் நீர் வடிந்த அந்த பாட்டு கட்டத்தை பாத்தீங்களா? அப்படி அந்த மாதிரி அப்படி நடிக்கணும். ஒருத்தரால முடியாது. அது ரெண்டும் ஒரு ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் கட்ட போறோம். கேக்கு வெக்கத்தை விடிந்தால் சொல்லுது, நீ கமலாட்ட போய் கேளு. கமலா தான் எனக்கு உத்தரவாக இருந்துருவணும். கமலா விட ஒரு சாதகம் சொந்த தமக்கே என்ன மகள். பெட்ரோல் பேங்க்ல வித்து தமிழக முன்னேற்ற கழகம்
6: சொல்லுங்க.
0: தலைவலியா?
6: தலைவலியால கண் பார்வை மங்கும். சில பேர் எனக்கு நான் மற்ற போவான் எனக்கு வந்து கண்ணூர் மாதிரி இப்ப சிவர்மணி கூட்டுல உண்ட பார்த்தா ரெண்டு சரியாது மூன்று செய்யாது அப்படி செய்யும் கண் சரியா வர செட்டியா தலைவலிக்கும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு
0: நன்றி வாழ்த்துகள் சசி
6: அறாலி
0: வெச்செடுத்த மண்ணே நன்றி
6: அறியாது
0: உங்களுக்கு தெரியாம இருக்கலாம்
6: அடிக்கும்
0: நன்றியம்மா. அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். சசியம்மாவை தொடர்ந்து இணைப்பில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பிலோமினா. வரப்புற மாமியார் என்னத்துல
7: போறாங்க?
0: வர இல்லையா? நிலமா இருக்கிறீங்களா?
7: நீங்க
0: நல்லா இருக்கணும். பேத்தி எப்படி இருக்கிறா?
7: பேத்தி
0: நெத்திர கொள்றா.
7: வளர்ந்துருவாங்க.
0: அதுதான் உங்களுக்கு சரிச்சுல.

0: நன்றி வாழ்த்துக்கள் சகோதரன். அவர் சகோதரி பிலோமினா ஆண்டன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் சகோதரி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கிறேன்.
0: சந்தோஷம் உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்ததா? சிரிப்பு கூடிட்டு
1: களைப்பா
0: இருக்கா?
1: என்ன
0: தெரியாம வாயில வந்து
1: இங்க ஒரு தரம் கூட பிடிக்கிறேன். மழைக்கும் அதிகம் பேர் நினைஞ்சும் போங்கள், சில அதுகள் பிடிக்கண்டு போங்கள், வயதானாக்களும் அந்த படியெல்லாம் நினைஞ்சு கொண்டு போங்கள்.
0: ஆனா மலைக்கு கூட பிடிக்கிற சார், இங்க மழை வந்தோடனே எங்கட இங்க லாக்குன்னால இருக்கிற பொன் பிடசுகள் எல்லாம் குடையோட தான் பெறுவினம்.
1: இங்க கேட்கோடைய வழக்கப்பட்டு வயதானாக்கள் பிடிச்சு கொண்டு போங்கள். இந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் சும்மா தாலே
0: அது இளம் பிள்ளைகளா? நாங்களும் வந்த நாளில் அப்படித்தானே சார்.
1: வரக்கூடியவற்றில்
0: ஒரு வகையை விடையாக பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் தடுமாற்றம் வந்தாலும் பார்வையை குறைவாரு. ஓகே, நன்றி நன்றி சகோதரர். நன்றி நன்றி நன்றி. அவர் சகோதரி ஜெயா நடேசன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரேமா. நலமா இருக்கிறீங்களா பிரேமா?
2: ஓ, நாங்க நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நல்ல உஷாமா கலகலப்பா இருக்கின்றோம். அதே போல் நீங்கள்?
2: நல்லா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கிறீங்க, நன்றி. டோப்ல இருக்கிறீங்க?
2: ஆமா.
0: கூட இடத்துல மழை பெஞ்சதா?
2: இல்லையே.
0: நான் காணாத நேரத்தில் சொல்லுவீங்க மழை பெஞ்சது மழை பெஞ்சது.
2: என்ன
0: சொல்ல போறீங்க?
2: நான் வந்து
0: பண்பு என்ற சொல்ல எடுத்து சொல்றேன்.
2: என்ன
0: சொல்லு?
2: தமிழ்
0: சொல்லு தான். ஓகே, நன்றி வாழ்த்துக்கள். அவர் பிரேமா ஹைலாயநாதன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் அன்பு சகோதரி சித்ரா, நலமா இருக்கீங்களா?
3: ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நன்றி. அப்படியே என்று இருக்க வேண்டும் என்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு நீங்கள்
3: உடனடியா?
0: வாங்க, நல்லா இருக்கிறோம் சித்ரா. உடனடியில் மழை பெய்யுதா?
3: எங்க நல்ல மூடமா இருக்குது.
0: மூடமா இருக்குது. அப்ப கேதிய ஓடினு போலாம் அவளியால.
3: அவசரியல வந்து இப்ப சாப்பிடுவனா?
0: சாப்பிடுவனா.
3: சித்ராவும்
0: உயிரை விட வேண்டியானே.
3: அருமருந்தா
0: மாறாதமா? ஒரே மாதிரி தான் இருக்கும். சியாமலா வந்து கூட கதை, நீங்க வந்து நீங்க சியாமலாம் வந்து நிப்போம் கூட கதையை கேட்டுட்டு ஒழிச்சு
3: நிக்கிறான்.
0: இல்ல இல்ல, வைபர்ல
3: வந்து
0: வாட்ஸ்அப் நம்பர் ஒன்னும் தெரியாது நினைக்கிறேன்.

0: பயங்கர திருட்டு பிசாமான் அம்மாச்சு தாக்கி திரிக்க கதைப்போம்.
1: நீங்க
0: தப்பு கணக்கு தப்பு கணக்குல இருந்து
1: அங்க என்ன வரையில சசியமான உடையோட போடுற
0: தலைவலியு போறீங்க. இங்க பாருங்க சசியம்மான் பேத்தி வந்து இங்க கார் கத்திரிக்கிறாவா. அவரை தொடர்ந்து அடுத்த தங்கச்சி வந்திருக்கிற வைபர் ஊடாக வணக்கம் ஷியாமலா. நல்ல சூப்பரா இருக்கிறோம் ஷியாமலா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இரவு? அன்றைக்கு நான் ராணிகிட்ட போய் ஷியாமலா அங்க வச்ச புட்டு மீன் குழம்பு சாப்பிட்றா. நீங்க எனக்கு நானும் அன்றைக்கு புட்டு மீன் குழம்பு சாப்பிடணும். ரெண்டு நிப்பன் வீட்டை விட்டு வெளியேற்றினாலும்
2: பரவாயில்லை.
0: அது கிடக்குது, அது கிடக்குது, அது பொட்டிக்க கிடக்குது. சுவா பாறைன்னு சொல்லுவாங்க குட்டி சின்ன சின்ன மீன். அந்த மீன் பாறை மீனில் சின்னன் பிள்ளை பொறிக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு இருக்கிற மீன். அப்போ ஷியாமலா புட்டு மீன் குழம்பு வாழைப்பழம் போட
2: இல்லை.
0: உங்களுக்கு அப்படி சாப்பிட தெரியாதா
2: பிள்ளை?
0: அப்படி குழம்போட வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட தெரியாதா? அங்கே அப்போ சித்ராடகு சித்ராடகு சித்ராடகுங்க சொல்லி தருவா.
2: என்ன
0: கதை வருது இல்ல வழியா உஷார கதைங்க
2: விட்டு
0: விட்டு இல்லையா
2: நீங்க
0: இருந்த காலத்துல நீங்க பிறந்த காலத்திலும் பார்க்க 10 மடங்கு பெருசா வந்துடுது. அது இங்கே இருந்துட்டு போனாமா உங்களுக்கு அடையாளம் தெரியாது? நீங்கள் அந்த ரோட்டை சின்ன ரோட்டை பார்த்த உடனே விசர் வரும் உங்களுக்கு. இந்த பெரிய ஓட்டோ ரோட்ல
2: என்ன குண்டு
0: குழியுமா தான் இருக்கு.
2: அப்போ
0: வடிவா
2: இல்லை என்னன்னு
0: சொல்றோம் இல்லை எல்லாம் வித்தாச்சு.
2: நடக்குது
0: கேள்விப்படியா கேட்டீங்களா விளங்கிச்சுதா கேளுக்கு? கணக்கில் இருந்தா என்ன பிள்ள சமூகத்தில் பொருங்க சங்கஞ்சி சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்படும். கணக்குனால உங்களுக்கு என்ன வருத்தம் வருது? அது நீங்க கற்பனையில போறீங்க. சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து சிலரிடம் இருப்பதை அப்படியா சொல்றீங்க? கணக்கு கணக்கில இருந்து கருவிழி படலம், அது சரியான விடுதான்
2: உங்களுக்கு
0: கையாலையோ போட்டு
2: விடுறேன்.
0: நான் சித்ரா, இப்ப இப்ப இப்ப சித்ரா, இப்ப சித்ரா, இப்ப சித்ரா உங்களுக்கு போடுவேன். நன்றி,
2: நன்றி ராஜா,
0: நன்றி. அவர் சகோதரி ஷியாமலா, நன்றியம்மா. ஷியாமலா சர்குமாரன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம். ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா? ஜெயந்திமாலா, நாங்களும் நலமா இருக்கேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுமா?
1: அஞ்சு பேனையும்
0: ஒரு கிளாஸுக்கு போட்டு வச்சு போட்டு ஒரு பேப்பரை கட்டையம் அதுல வச்சுட்டாப்புல உடனடியாக தான் புத்தி உள்ள போன இன்னும் அரணே என்று சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்வார்கள்? புத்தி உள்ளது போனால் திரும்ப வருமானுக்கு, புத்தி உள்ள ஆளுன்னா திரும்ப வருமானம்னு சிங்களவங்களுக்கு கேட்பாங்களா? சிங்களத்தில் அடிச்சு அடிச்சு திறத்துறது இவங்க ஒரு மாதம் எல்லாம் முடிஞ்சு சண்டையெல்லாம் முடிஞ்சோன்னு போயிடுவாங்களா திரும்ப? அப்போ பிறகு இருப்பாங்களா சிங்களத்தில் அவங்களோட? உங்களுக்கு மூளை இருக்காடா, புத்தி உள்ள நீண்டா திரும்பி வருவியா? அறிவாங்கிறது திரும்ப வாரு.
1: சைபர் 33 689
0: ஷியாமலாவை குறிச்சிருக்கும்.
1: என்ன குறிச்சிருப்ப?
0: அப்ப என்ன விட சொல்ல போறீங்க?
1: நான் சொல்றேன், என்ன ஒரு கேட்கறேன்.
0: ஆமாம்,
1: சைபர் சைபர் 33 689
0: அவர் சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள் ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு ரூபாய் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சுபா, நலமா இருக்கீங்களா சுபா?
3: நாங்க நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படி என்று நிலமா இருக்கணும் வேண்டிக்கொண்டு. என்ன நான் நீங்க காலம சொல்ல எழுதி
0: வச்சிருக்காரு, நீங்க சரியான கட்டிக்காரு.
3: அப்ப நானும் வந்து தப்பு கணக்குல இருந்து தலைவலி என்று சொல்றேன்.
0: அப்படியா? சும்மா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா வடிவா?
3: ஓ, சாப்பிட்டு கடைக்கு போட்டு நல்ல வந்து இப்ப நீங்க அப்ப சொல்லேக்கதான் வந்தேன். நான் அப்ப வருகாக்களுக்கு அப்பதான் வந்தேன், பாட்டு போடக்க வந்தேன்.
0: கடைக்கு போய் இல்ல வாங்க,
3: கடையில உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஐஸ்கிரீம், பான்.
0: ஒரு நாளைக்கு எத்தனை ஐஸ்கிரீம் குடிப்பீங்க?
3: ஒரு நாள் உண்டு, சில நேரம் நல்ல ரெண்டு கணக்க குடிக்க விட இனிப்ப நெடுவன் குடிக்க கூடாதுன்னு சொல்லு.
0: உங்களுக்கு வராது சொல்லுங்க, நிமிஷமா இறங்க. அப்பா அம்மாக்கு படிப்பிக்கிறீங்கன்னு பேச வேண்டியா நீங்க?
3: உங்களுக்கு
0: என்ன
3: பிடிக்கும்?
0: வெண்ணிலா நல்லதான். என்ன வெண்ணிலா சாக்லேட்டும் சாக்லேட்டும் கலந்தது?
3: ஓ கலந்து மேல மேல மேல தொடமேக்கு கிளவனே அவைக்கு சாக்லேட் பிடிக்கும்.
0: அப்படி வாங்கி நீங்க ஐஷோக்குமா என்ன சாப்பிடலாம்?
3: ஐஷோக்கும் அந்த பழத்திலேயும் இருக்குத்தான ஒரு இதுலயும் அந்த ஐஸ்கிரம் அதுவும் பிடிக்கும். அப்ப அதையும் வேண்டி கொண்டு வந்தேன்.
0: அப்ப உங்களை அத்தாருக்கு ஒண்ணும் பிடிக்காது?
3: நான்
0: சாப்பிட மாட்டேன்.
3: நன்றி,
0: வாழ்த்துக்கள் சகோதரம்.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் சுபாசினி பத்மநாதன் அவர்கள் நினைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும். உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது

0: என்னடா சேருவீங்க?
1: ஏன்டா இப்ப அழுவுறீங்க?
2: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல எழுதிட்டு அடிக்க மாட்டேன்ல.
0: தப்பு பண்ண உடனே தான் அடிப்பேன். உங்களை அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தியா?
3: நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
0: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவல வவாசம் பாட்டு கேட்டா காட்டுப்பாடு கூட புத்தி வந்துடுறேன். இப்ப என்ன பாரு, வவாசம் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும் உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாட்டு
3: பாப்போம்.
0: என்னடா பாட்டு இது? புண்ணாக்கு ஆமனுக்கு.
4: அதனே நீ எவனை மதிக்கிற இல்லையா? உன்னை பத்தி எவன் என்ன சொன்னாலும் நீ பாட்டு
0: போய்கிட்டே
4: இருக்கியா? அதான் நீ அவங்கள பாட்டு சொல்ற மாதிரி போட போட உண்டாக்குன்னு வாடி இருக்கியா?
0: அதெல்லாம் தப்பு கணக்கு.
4: உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசுறாங்க இல்ல? அதான் போடா தப்பு கணக்கு. என்ன செய்யுதுன்னு?
0: சரி சரி பாரு.

0: நேரம் சரியாக 5:53 ஐக்கியராஜ்யத்தில் 4:53 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஏர்மணியினர். ஏர்மணிய நேரத்தில் விடை சொல்ல வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா மகேஸ்வரன், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம்.
0: சொல்றா
1: முருகன்
0: நீங்க முந்தி முதல் ஆதியில இருந்த இடத்துல
1: 60 ஃபேமிலி,
0: அதுல நீங்கள் ஒரு ஃபேமிலி.
1: தெரியாது
0: என்ன ஒரு சகோதரி இருந்து சட்டி எல்லாம் பூட்டி கொடு பேரவர் மனுஷன் இருந்துட்டு வருவா கூட கூட
1: எனக்கும்
0: தெரியுது ஆலயம் தெரியுது வீடும் தெரியுது. முந்தி ஒரு ஒரு ஆள் வரவா சிவசுந்தலிங்கம் நல்ல நன்பி
1: அவன்
0: இருக்கணும்.
1: அதான் எல்லாரும் மிதிக்கிறேன் ராஜானே, எல்லாரும் பேர பிள்ளைகள் சொல்லினோம். ஒவ்வொரு தரப்பு முடிஞ்சு வேலை செய்யாதாக்கள் இப்ப கொஞ்சம் சில வீடு வாங்கிட்டு வேலை கோடினோம்.
0: அது வயசு போயிரும் என்ன
1: நீதி
0: இல்ல
1: நிகழ்ச்சியை
0: நிறைவு செய்தமைக்கு நன்றி. அவர் மீனா மகேஸ்வரனோடு நான் நிகழ்ச்சியை

திரு அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிகள் வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமில்லை அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு நல்ல பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பொருவளை மணமகனை தேடுகின்றார்கள் பெற்றோர்கள். நல்ல படித்த கண்ணுக்கு அழகான 4ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது தேசிய அடையாள அட்டை பிரான்ஸ் நேஷனாலிட்டி உடைய பெண், அதாவது பெக் ப்ளூ சாங்கியம் பிரான்ஸ் படித்த இன்ஜினியர், கமர்சியல் வேலை செய்யும் மணமகளுக்கு மணமகனை பெற்றோர்கள் தேடுகின்றார்கள். அப்படி நீங்கள் தேடிக்கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து எமது அலுவலக தொலைபேசி டிஆர்டி தமிழ்நாட்டினுடைய அலுவலக தொலைபேசி 01 48 37 16 75, அதாவது பிரான்சில் இருப்பவருக்கு தான் முன்னுரிமை என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவர்களே, இணைந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அந்த தகவலை நீங்கள் இருந்தால் உடனடியாக எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-384-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 9600 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 9600 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 9600 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. ரம்சி நகரில் வாடிக்கை

இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் இப்பொழுது முதல் 7 மணி வரை எனது தெருவில் சில திரை செயற்பாடல்கள், 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு, 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடும் நேரம், அதன் பிறகு இரவு பிரதான செய்திகள். இப்படியாக தொடர்ந்து உதவோமா என்று நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெறும். அனைத்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொண்டு உங்களுடன் நானும் இணைந்து கொண்டு தொடர்ந்து வர இருப்பது ஒரு விளம்பரத்துக்கு பிறகு எனது தெருவில் சில திரைசை பாடல்கள்.
2: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன் 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் இடம்பெற்று கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். முதலாவது பாடல் வருவதற்கு முதல் கலியக நேரம் சரியாக 6:15. முதலாவதாக எனது தெருவில் ஒரு பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது தெரிவில் சில திரைசை பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலியக நேரம் சரியாக 6:20. வழமை போல் எனது திரை இசை பாடல்களுக்கிடையே சில சிறு கதை குறிப்புகள் தருவது வழமை. அதே போல் ஒரு சிறிய கதை எங்களோட இவ்வளவு தூரத்துக்கு எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு தண்ணி தொட்டி ஒன்று இருக்குல்ல, ஒரு மனிதன் ஒன்று வந்து ஆசிட் நிறைந்த தண்ணீரை வந்து ஊற்றுகிறான். அப்படி அந்த தண்ணீரை ஊற்றியக்குள்ள ஒரு மயில் வந்து அந்த தண்ணீரை வந்து குடித்த உடனே அதுக்கு வந்து அந்த உடம்பெல்லாம் அப்படியே எரிய தொடங்கிடும். அது ஒரு தன்னோட உடம்பை சிலித்து கொண்டு மேலாந்த தன்னோட இறகுகளை சீர் செய்ய வலிக்கிடும். பிறகு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஒரு வான்கோழி ஒன்று வரும். அப்போ வான்கோழி பார்த்தது மயில் வந்து அந்த தண்ணீரை குடித்தது. அப்போ வேந்தாவது வந்து நல்ல இதாக வந்து தன்னோட இறகுகளை எல்லாம் சீர் செய்து கொண்டு இருக்குதுன்னு போட்டு அதை ஒரு விதமான சந்தேகமும் இல்லாமல் அந்த தண்ணீரை வந்து குடித்த உடனே அது நல்லா நம்பி அந்த தண்ணீரில் வந்து எதுவும் இல்லையோன்னு நம்பி அந்த தண்ணீரை குடித்தோடனே அதுக்கு வந்து வேகமாக அந்த அசிட் வந்து அந்த உடம்பில் வரும்னா அதுக்கு தாங்க முடியாத எரிச்சல் வரும். அப்படி தாங்க முடியாத எரிச்சல் வந்து சிலித்து அப்படி அந்த இறகுகள் எல்லாம் இதண்டு அந்தரப்பட்டு கொண்டு இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு விசித்திரம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதனை தொடர்ந்து சில வாத்துக்களும் தண்ணி குடிக்க வரும். அப்போ கூடி அந்த மயிலோ அந்த வான்கோழியோ அந்த வாத்துகளை வந்து தடுக்கே இல்லை. தாங்கள் குடித்து அந்த தண்ணீரால் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள்னு சொல்லி அந்த பின்னால் வந்த அந்த வாத்துக்களுக்கு வந்து ஒரு விதமான இதையும் கொடுக்கவில்லை, எச்சரிக்கையை கூடி கொடுக்கவில்லை. இப்படித்தான் சில மனிதர்கள் வந்து எங்களோடையும் கூட நாங்கள் இவை ஒவ்வொரு தரம் சொல்லுபவை எல்லாரும் உத்தமர்கள் இல்லை, எல்லாரும் நீதிமானிகள் இல்லை, எல்லோரும் மனிதர்கள் தான். மனிதர்கள் பல தடவை பல சில சில சில சமயங்களில் தப்புகள் செய்வது தவறுகள் செய்வது இயல்பு. யாருமே கடவுளே சில நேரங்களில் தப்புகள் தவறுகள் செய்கிறார், யாருமே தப்பு செய்யவில்லை என்று சொல்லவில்லை. எங்களுடன் சமூகத்தில் அப்படி பலவிதமான மனிதர்கள் இருப்பார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், தாங்கள் ஏதாவது ஒரு வழியில் கஷ்டப்பட்டிருப்பார்கள் அல்ல பலவித துன்பப்பட்டிருப்பார்கள். அப்படி அதே துன்பத்தை இன்னொருவர் சந்திக்க நேருக்கையில் அவர்கள் வந்து ஒரு விழிப்பு சொல்ல மாட்டார்கள், நாங்கள் நீங்கள் வந்து இதை செய்யாதீங்க இதால் கஷ்டப்படுவீங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். அல்லது ஒரு பாதையால் போயிருக்கல அந்த பாதையில் ஏதாவது பிரச்சனை என்றாலும் சொல்ல மாட்டார்கள், நல்லா பட்டு தெளியட்டும் அப்படித்தான் விடுவார்களே தவிர அந்த இவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிக்க மாட்டார்கள். ஏன்னு சொல்லி சொன்னால், நான் பட்ட சந்தோஷம் இன்னொருவன் பட வேணும் என்று நினைக்கிற மனிதர்கள் மத்தியிலே நான் பட்ட துன்பம் இன்னொருத்தனும் பட்டாத்தான் எனக்கும் அதில் சந்தோஷம். எனக்கு அதாவது சொல்லு, ஒரு கண் போனால் மற்றவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணுமென்ற மாதிரி அந்த நான் பட்ட கஷ்டத்தை வந்து மற்றவையும் படணும் என்று நினைக்கிற மனிதர்கள் இப்போ வந்து மிருகங்களை என்று சொல்லக்கூடாது. மனிதர்கள் மிருகங்களாகவும் மிருகங்கள் ஆறறிவுள்ள மனிதர்களாகவும் மாறிக்கொண்டு வர காலமாக இருக்குது. நாங்கள் ஒரு இந்த எங்கண்ட வாழ்க்கை என்றது வந்து ஒரு காரண்ட ஸ்டியரிங் மாதிரி, அந்த ஸ்டியரிங்கை வந்து எங்கண்ட கையில் தான் நாங்கள் எப்பயும் வச்சிருக்கோணும். இன்னொரு திட்ட கையில் நாங்கள் கொடுத்தமாக இருந்தால் அவங்கள் வந்து தங்கண்ட இஷ்டத்துக்கு அந்த காரை ஓட்டி சென்ற எங்களை கொண்டு போய் ஒரு ஆக்சிடெண்ட்டில் கொண்டே மாட்டுவாங்க. எப்பயும் நாங்கள் எங்கண்ட ஸ்டியரிங்கில் எங்கண்ட கையில் ஸ்டியரிங் இருக்கணும். அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ ஒருத்தன் செய்கிறான்ன்றதுக்கானே நாங்கள் போய் கண்ணை மூடிக்கொண்டு போய் நாங்கள் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்றதை தான் இந்த கதை உணர்த்துதுன்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக எனது பாடலை தருவதற்கு முதல்

0: கலையக நேரம் சரியாக 6:24 தொடர்ந்து எனது தெருவில் ஒரு பாடல்.
1: திவ்யாவுடைய கல்யாணத்துக்கு என் பிள்ளையாட எந்த பிரச்சனையும் வராதுன்னு

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய.
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
3: 7265 Fraser Street, Vancouver, Canada.
2: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
1: மேலதிக தொடர்பு

பூச்சியை அந்த சில அந்த கொஞ்சம் அந்த பூச்சியை என்ன செய்யும், மேலே மேலே உண்ணி உண்ணி வெளியில் போகிறதுக்காக போய் அந்த மேலே வச்ச மூடிக்கு மேலே முட்டி முட்டி கீழே விழும். இப்படி பல தடவைகள் முட்டி முட்டி கீழே விழுந்தோடனே அது இன்னும் உடம்பும் கொஞ்சம் பலிக்க தொடங்கிட்டது. அது அப்படி முட்டி முட்டி முதல் ஆரம்பத்தில் மேலே மேலே நல்லா முட்டி முட்டி பேருந்து கொஞ்சம் அது இந்த மனசில் வந்து வெளியில் போகலாதன்ற ஒரு மூடி இருக்குன்னு சொன்னோன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த மேலே போகிறதின் போகிறதின் உயரங்கள் வந்து குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு கீழே வந்துடும். பிறகு ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்வார் அந்த விஞ்ஞானி வந்து அந்த மூடியை திறந்து விட்டுடுவார். மூடியை திறந்தான் பிறகும் அந்த அந்த பூச்சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு மேலே ஜம்ப் பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிற பூச்சிகள் வந்து சொல்லுங்கள், உன்னால் முடியும், நீ வெளி உனக்கு இப்போ வெளியில் வரதுக்கு ஒரு தடையும் இல்லை, நீ வெளியில் வரலாம், வெளியில் வா வெளியில் வான்னு சொல்லி அந்த பூச்சிக்கு வெளியில் இருக்கிற பூச்சிகள் வந்து உற்சாகம் கொடுக்கும். ஆனால் அந்த பூச்சியை உள்ளுக்கு இருக்கிற பூச்சி நினைக்கும், என்னால் முடியாது, நான் வந்து மேலே போக முடியாதுன்னு நினைக்கும். ஒருக்கா ரெண்டு தரம் கொஞ்சம் அந்த ஜம்ப் பண்ணி பார்க்கும், அதுக்கு வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே முடிய இல்லையன்ற உடனே அது அப்படியே அதுக்குள்ள கிடந்து அப்படியே அமிழ்ந்து அமிழ்ந்து தன்னால் வெளியால் வர முடியாதுன்னு சொல்லி ஒரு ஒரு கட்டத்தில் தீர்மானித்து போய் அதுக்குள்ளேயே இருந்து அமிழ்ந்து போயிடும். இது மாதிரி தான் நாங்களும் வந்து சில முயற்சிகளை நாங்கள் எடுக்கல, ஒரு கா ரெண்டு தரம் நாங்கள் தோல்வி அடைஞ்சு போனோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து செய்கிறதுக்கு அந்த முயற்சியை வந்து நாங்கள் திருப்பி அதை எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயப்படுவோம் அல்லது யோசிப்போம். திருப்பி திருப்பி முயற்சி செய்து பார்த்து அதிலிருந்து நாங்கள் வெளியில் வரலாமன்றதை வந்து ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் கைவிட்டாலும் கைவிட்டுட்டு விடுறது. அந்த நாங்கள் வந்து இந்த பலர் வந்து முன்னேறாமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளேயே அமிழ்ந்து போய் இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்கண்டே ஒரு அறியாமை, ஒரு ஒரு வெட்டி சுவர் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த சுவரை நாங்கள் உடைச்சு கொண்டு போகலாம். எங்களுக்கு முன்னாலே ஒரு ஒரு திரை ஒன்று போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திரை வந்து ஒரு மாயத்திரை. நாங்கள் பல பலதரம் நாங்கள் தோல்வியை சந்தித்தாலும் தோல் அந்த கடைசி நேரத்தில் ஒரு இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து அந்த ஒரு செகண்ட் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டுக்குள்ளே தான் அந்த வேர்ல்ட் கப்பை வந்து தீர்மானிக்கும். இந்த இந்த நாட்டுக்கு அந்த அந்த இந்த குழுவுக்கு அந்த வேர்ல்ட் கப் வந்து கையில் கிடைக்க போகுதுன்னு ஒரு செகண்டில் கூடி அந்த வேர்ல்ட் கப் மாறுற சந்தர்ப்பங்கள் பல பல தடவை நடந்திருக்கு. அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கையும் வந்து ஒரு செகண்டில் ஒரு ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். கடவுள் வந்து ஏதாவது ஒரு அதிசயத்தை தரலாம். அதால் வந்து நாங்கள் வந்து அந்த மனம் சோர்ந்து விடாமல் நாங்கள் எப்பவும் வந்து அந்த எங்கள் முயற்சிகளை கையை விடக்கூடாது, கையை இந்த பூச்சி மாதிரி நாங்கள் அமிழ்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெரிவில் ஒரு பாடல் ஒன்று.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி கலியக நேரம் சரியாக 6:41. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். அடுத்த பாடல் ஒலிபரப்பாவதற்கு முதல் முன்னோர்கள் சொன்ன வாழ்வியல் ரகசியங்கள் ஒன்றிருந்து தாரதுக்கு இருக்கிறேன். சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு முன்னோர்கள் ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பார்கள், நாங்கள் அதை வந்து கொஞ்சம் கவனிக்காமல் இருந்திருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால், சில எங்களையும் மீறி சில தவறுகள் வந்து நாங்கள் செய்து விடுவோம். அந்த தவறுகள் வந்து அது வந்து குடும்பத்தில் வந்து நிறைய சிக்கல்களை உண்டாக்கும். நாங்கள் அதை சில விஷயங்களை நாங்கள் எப்பயும் கவனத்தில் எடுக்கணும். இப்போ வீட்டில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று இருக்கும்போது மூத்த பிள்ளை மகனாக இருந்தாலும் கூட ஒரு மகளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டுத்தானா மகனுக்கு பொம்பளை பிள்ளைகள் மட்டும் இருந்தால் ஓகே அதை அப்படியும் செய்யலாம், இல்லை ஆண் பிள்ளைகள் மட்டும் இருந்தால் இப்படியும் செய்து கொள்ளலாம், மூத்த பிள்ளை ரெண்டாவது பிள்ளை அப்படி அது அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மூத்தது ஆணாக இருந்தாலும் சரி, மூத்தது பெண்ணாக இருந்தால் அடுத்தது ஆணாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த பெண் பிள்ளைக்குத்தானா முதலில் திருமணம் செய்து கொடுக்க வேணுமா ஏன்னு சொல்லி அந்த அதுக்கான விளக்கம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு கன்னிகையை வந்து தானம் செய்து விட்டுத்தான் மறு கன்னியை தானம் எடுக்க வேணுமா. இப்போ நாங்கள் எங்கெண்ட வீட்டு பொண்ணை கன்னியாதானம் செய்து கொடுத்து விட்டுத்தான் இன்னொரு பெண்ணை கன்னியாதானம் செய்து எடுக்க வேணுமா. நாங்கள் அதுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த அப்போதானம் அந்த கன்னிகாதானத்தின்ட புண்ணிய பலன் வந்து எங்களுக்கு கிடைக்குமா. மகன் இருந்தால் மகனுக்கு செய்து போட்டு மகளுக்கு செய்யக்கூடாதாம், மகளுக்கு முதல் செய்து விட்டுத்தான் மகனுக்கு செய்யணும், அதாவது கன்னிகாதானம் கொடுத்து விட்டு கன்னியாதானம் எடுக்கணுமாம்னு சொல்லி அந்த முன்னோர்கள் வந்து ஒரு வாழ்வியல் ரகசியம் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது வந்து அந்த சில வீடுகளுக்கு குடி போவதற்கு முதல் அந்த நிலவாசல் அந்த வாசல் எங்களுக்கு நாங்கள் அந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போவதற்கான வாசல் நிலவாசல் செய்து போட்டு சிலர் வந்து அந்த படி கட்டக்கு முதலே அந்த கீழே ஒரு படி இருக்கும் அந்த படியை கட்டக்கு முதலே வீட்டுக்கு போயிடுவார்கள். ஆனால் அப்படி போகக்கூடாதாம், அப்படி போனால் அந்த நிலவாசல் அந்த அது வந்து நிறைவு பெறாதாம். எப்படியும் நிலவாசலுக்கு கீழே கீழ்ப்படி இருக்க வேணும், அந்த கீழ்ப்படி இருந்தால் தான் அந்த வீடு வந்து நிலவாசலும் கீழ்ப்படியும் சரியாக முற்று பெற்ற பிறகுதான் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகணும். அப்பதான் அந்த வீடு வந்து முழுமையடையும். ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த மகாலட்சுமியும் குபேரனும் வந்து அந்த கீழ்ப்படியில் இருந்துதான் வாசம் செய்கிறார்களாம். அந்த கீழ்ப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு நாளும் முழுமைபெறாத தலைவாசல் வந்து குலதெய்வம் கூடிய எங்கண்ட இடத்துக்கு வராதாம். குலதெய்வம் வந்து எங்கண்ட வீட்டுக்கு வரவனு நாங்கள் கும்பிட்ற இப்போ இது கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, சைவ சமயத்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தின் ராக இருந்தாலும் சரி, அந்த வீடு வந்து இப்போ நாங்கள் இப்போ கிறிஸ்தவர்கள் நினைக்கலாம் அதை இந்து மக்களுக்கு தான் சொல்லப்படுது, அப்படி என்று இல்லை. நீங்கள் கும்பிட்ற வழிபடுகிற தெய்வம், நீங்கள் இயேசுநாதரை கும்பிடலாம், மரியாவை கும்பிடலாம், இந்து மாதாவை கும்பிடலாம், ஆரையும் கும்பிடலாம். அப்படி நீங்கள் கும்பிடும்போது அந்த வாசல் படி என்றது வந்து நில வாசல் படி என்றது முழுமை பெற வேணும்னு சொன்னால் கீழே வந்து படி வந்து கீழ்ப்படி இருக்க வேணும். அப்போ தான் அதில் வந்து ஒரு லக்ஷ்மி கரம் வந்து உங்களுக்கும் எல்லாருக்கும் கடவுளுடைய அந்த லக்ஷ்மி கரம் அந்த பணம் வந்து ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டுக்கு போகும் முதல் நிலைவாசலும் கீழ்ப்படியும் சுத்தமாக முடித்து விட்டுத்தான் அதுக்கு போக வேணும். அப்போத்தான் அந்த வீட்டின் இது செல்வாக்கு வந்து வீட்டுக்கு வந்து செல்வாக்கு இருக்குமா. அடுத்ததாக வந்து இந்த ஒரு எங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இப்போ நாங்கள் வந்து இந்த வானொலி கேட்குறவர்களுக்கு எல்லாரும் வந்து நாங்கள் பிள்ளைகள்ட எங்கள ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த பிள்ளைகள்ட ஜெனரேஷன் இப்போ நடந்து கொண்டிருக்குது அப்படி இருக்கேக்கல. இப்போ எங்கள்ட பிள்ளைகள் வந்து மகளாயும் இருக்கலாம், மேலும் மருமகளாயும் இருக்கலாம், ஆராயிருந்தாலும் இப்போ அவர்கள் வந்து கற்பமுற்று கருவுற்று இருக்கிற காலத்தில் வந்து உண்மையில் வந்து அந்த 5 மாதம் முடிந்தால் சாதாரணமாக வந்து கணவன் வந்து அந்த தலைமுடி வந்து திருத்தக்கூடாது. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த உண்மையாக வந்து அந்த ஒரு விரதம் தான் அந்த, அது வந்து 5 மாதத்துக்கு பிறகு அந்த அந்த குழந்தை வந்து வயிற்றில் வந்து ஒரு அளவுக்கு முழுமை பெற்றிடும். அந்த குழந்தைக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு அதுவும் ஒரு விரத முறையாக அந்த முடி திருத்து, அது அந்த முன்பு காலத்தில் முடி திருத்த மாட்டார்கள் 5 மாதத்துக்கு பிறகாம் தாடி அதுகள் அந்த அதை சீ செய்ய மாட்டார்களாம் ஏன்னு சொல்லி அந்த அது ஒரு விரதம். அந்த 5 மாதத்துக்கு பிறகு வந்து 9-4 மாதம் மட்டும் அந்த குழந்தை வந்து வடிவாக முழுமை அடைந்து அந்த குழந்தை சிறப்பாக ஒரு நல்ல நலத்துடன் அந்த குழந்தை வந்து பூமியை பார்க்க வேணும்னு சொல்லிச்சுன்னா தந்தையின் தான் விரதம் இருக்க வேணும். தந்தைக்கு சாப்பாடு இல்லாமல் அப்படி இப்படி விரதம் இருக்க தேவையில்லை. அந்த தலைமுடியை சித்திருத்துவதோ தாடி மீசை வெட்டுவதோ அதை வந்து செய்யக்கூடாதுன்னு இப்போ எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் முன்னோர்கள் வந்து அப்படி ஒரு கட்டுப்பாடை வந்து வைத்திருந்தார்களாம். அடுத்ததாக வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் வந்து எப்பையும் குளித்து விட்டு போட்ட ஆடைகளை வந்து ஒரு நாளுமே திருப்பி போடக்கூடாதாம். அது நாங்கள் எப்படி ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த அது வந்து ஒரு ஒரு எதிர்மறையான ஆற்றல்களை வந்து அந்த அது அதை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கும். எப்படி என்றாலும் நாங்கள் அதை போட்டிருந்துட்டு குளித்த விட்ட உடனே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி புது இது கிடைக்கும். அப்போ நாங்கள் திருப்பி அதே ஆடை ஊத்த இல்லைத்தானே இது அழுக்கு இல்லைத்தானே என்று போட்டு நாங்கள் திருப்பி அணிந்து கொண்டால் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இதான சக்திகளை ஒரு எதிர்மறையான சக்திகளை வந்து கொடுக்கும்னு சொல்லி அதால் வந்து நாங்கள் எப்பையும் குளித்தால் குளித்து விட்டால் புதிய புதுசண்டு நாங்கள் துப்புரவான ஆடைகளை அணிய வேணும்னு சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு அடுத்த தெளிவாக எனது பாடலுக்கு பாடலுக்கு போவோம்.
1: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லாட் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட் ஷாப்பலில் ஷெரிமஹால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:48 தொடர்ந்து வருவது எனது தொடர்ந்து வரும் பாடல் எனது தெருவில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது தெரிவு சில திரைசை பாடல்கள். தலையக நேரம் சரியாக 6:54 நிறைவாக ஒரு சிறிய குறிப்பை தந்துவிட்டு ஒரு நிறைவு பாடலையும் தருகிறேன். நாங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து பிறரிடம் வந்து சொல்லக்கூடாது. சிலர் வந்து தற்பெருமை அது இதுக்காக புகழ்ச்சிக்காக சொல்லுவார்கள். ஆனாலும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடாது. என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் செய்த தான தர்மங்கள், நாங்கள் என்ன தான தர்மங்கள் செய்தோமோ அதை வந்து பிறரிடம் சொல்லக்கூடாது. அடுத்தது வந்து கடவுளிடம் நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள், நாங்கள் என்ன வேண்டுதல்களை கேட்குறோமோ அதையும் வந்து சொல்லக்கூடாது. மற்றது வந்து எதிர்கால திட்டங்கள் பற்றின விவரங்கள். அடுத்தது வந்து அந்த சிலர் வந்து சொல்லுவார்கள், எங்களுக்கு ஒரு மாதம் இவ்வளவு சாப்பாட்டுக்கு முடியுது, இவ்வளவு முடியுது. நாங்கள் அந்த வீட்டுக்கு சாப்பாட்டுக்குன்னு சொல்லி வேண்டுற செலவை கூடி நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாதாம். அது கூடி ஒரு நாணம் மாதிரியாம். மற்றது வந்து அந்த பிள்ளைகளின் படிப்பை கூடி அந்த மற்றவர்களுக்கு சொல்லி சொல்லி சொல்லி அது வந்து அந்த சொல்லும்போது எங்கள் பெற்றோர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைகளின் வளர்ச்சியை வந்து அது வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு தண்ணும். அடுத்தது வந்து இந்த ஒரு பிள்ளைகள் வந்து குழந்தை கருத்தரித்து விட்டால் 3 மாதத்துக்கு பிறகுதான் அந்த குழந்தை கருத்தரித்து அந்த தாய் அந்த பெண் வந்து கருத்தரித்திருக்கிற விஷயத்தை வந்து வெளியாக்களுக்கு சொல்லுவதற்கு வந்து 3 மாதத்துக்கு பிறகு தானா அதை வந்து சொல்லணுமா. மற்றது வந்து நாங்கள் வாழ்க்கையில் வந்து அடைந்த தோல்விகள் அவமானங்களை கூடி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாதாம். அது கூடி அதை சொல்லுவதால் மற்றவர்களுக்கு வந்து ஒரு சிரிப்பும் ஒரு நக்கலுமாக இருக்குமே தவிர எங்களுக்கு எந்த விதத்திலையும் எங்களை இதை வந்து தீர்க்க போகிறதில்லை. அதால் வந்து நாங்கள் முடிந்ததாகவே இருக்கட்டும், அதை மற்றவர்களிடம் சொல்லி நாங்கள் அனுதாபங்கள் வந்து அனுதாபங்கள் வந்து எங்களுக்கு தேவைப்பட போகிறதில்லை, எந்த வகையிலையும் எங்களுக்கு வந்து பிரயோசனப்பட போவதில்லைன்னு சொல்லி. மற்றது வந்து நாங்கள் ஏதாவது ஒரு நகை வேண்டுறதோ அல்ல ஒரு புதிய பொருட்களை வேண்டுவதா இருந்தாலும் அதை வந்து நாங்கள் வேண்டி முடிக்கும் மட்டுக்கும் நாங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது. அதில் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் சொல்லலாம் வேண்டினோம் இதென்னா என்றதை சொல்லலாமே தவிர அதை வேண்ட முதலே நாங்கள் அதை வந்து எல்லோருக்கும் சொல்லி அதை வந்து பப்படா பண்ணி கொண்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு எனது தெருவில் அடுத்த பாடல் வருவதற்கு முன்பு

0: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38/5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: Hey Meta, propose-moi un...

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழ் கலியக நேரம் சரியாக 7:05. டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வர இருப்பது

தமிழின் சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. இப்பொழுது முதல் 8 மணி வரை உங்களுடன் நான் இணைந்திருப்பது தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி மூலம். இங்கு உங்களுக்காக பலதரப்பட்ட கேள்விகள் நான் தயாரித்துக் கொண்டு வந்துள்ளேன். அதற்கான விடைகளை கண்டுபிடித்துக் கொண்டு கலந்து சிறப்பிக்குமாறு அனைத்து நேயர்களையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு

0: மதிய நேரம் சரியாக 7:07. தமிழோடு விளையாட நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் முதலாவது நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி, நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன்.
1: சூடுல நல்லா இருக்கிறீங்களா?
0: உலங்கையில
1: சூடுல நல்லா இருக்கிறீங்களா?
0: சூடுலேயும் நல்லா தான் இருக்கணும், குளிர்லயும் நல்லா தான் இருக்க வேணும், ஒண்ணும் செய்ய முடியாது.
1: குளிர் பரவாயில்ல, சூடுதான் ரொம்ப
0: கொஞ்சம் கஷ்டம் தான். ஒண்ணும் செய்யல, அதே நாங்க சிலதை வந்து எல்லாவற்றுக்கும் ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து மாறிக்கொள்ள வேணும். காலநிலை கேட்ட மாதிரி நாங்கள் வந்து மாற வேணும் கட்டாயமாக. அப்ப நாங்கள் இப்ப எப்படி, நான் வந்து முதல் ஒரு கேள்வி உண்ட, இந்த கேள்வியை நான் வானலை தவள விட்டுட்டு உங்களுக்கான கேள்விக்கு நான் வருகிறேன், சரியா? ஓகே. இரும்பு செம்பு போன்ற உலோகங்கள் இல்லாத காலத்தில், இரும்பு செம்பு போன்ற உலோகங்கள் இல்லாத காலத்தில் மரங்களை வெட்டவும் தோலை உரிக்கவும் பயன்படுத்திய கூர்மையான ஆயுதம், அது வந்து என்னத்தாலே அந்த ஆயுதம் வந்து என்னன்னு தான் நான் கேட்குறேன். அது அந்த ஆயுதத்தை வந்து எப்படி, என்ன மாதிரியான ஆயுதம், அது என்ன மாதிரி அந்த ஆயுதத்தை தயாரித்தார்கள்? இரும்பு செம்பு போன்ற உலோகங்கள் இல்லாத காலத்தில் மரங்களை வெட்டவும் தோலை உரிக்கவும் பயன்படுத்திய கூர்மையான ஆயுதம் என்னன்னு தான் கேட்குறேன். அதுக்கு ஒரு அந்த ஆயுதத்துக்கு வந்து ஒரு பெயரும் இருக்குது, அந்த பெயர் என்னன்னு தான் நான் கேட்குறேன். நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறேன் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு உங்களுக்கு எப்படி சுகமானதாக தர வேணும். நான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு எழுத்து எடுத்து போட்டு இதில் இப்போ நான் ஒரு சொல்லு தருவேன், அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ தெரியலையே, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா?
1: முயற்சி
0: அதான், முயற்சி தான், எங்களுக்கு முயற்சி செய்து பார்ப்போம். ஓகே, நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எழுத்தை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும், அதை வந்து இல்லாமல் பண்ணணும், சரியா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சொல்லுறேன், அதினல் ஆனா தீனா நானா இல்லைன்னா அதினல் என்ற ஒரு சொல்லு உங்களுக்கு தாரன், சரியோ? நீங்க அதுல இருந்து ஒரு சொல்லி எடுத்து போட்டு புது அது எடுத்தீங்களா ஒரு புது சொல்லு வரும். இப்ப ஆனா தீனா நானா இல்லன்னா அதினல் என்ற இடத்துல இருந்து தீனாவை எடுத்தீங்களாண்டா அனல் என்ற ஒரு சொல்லு வருகுது, சரியோ? விளங்குதா உங்களுக்கு அது? அப்ப அடுத்ததா வந்து நான் உங்களுக்கு ஒரு சொல்லு தரேன், தினா பிம், தீனா ரெண்டு சுழி நானா பீனா உம்மண்ணா, தீனா நானா பீனா உம்மண்ணா, இதுல நீங்கள் ஒரு எழுத்து எடுத்து ஒரு எழுத்து எடுத்தீங்களாண்டா ஒரு சொல்லு வரும், அதை கண்டுபிடிங்க. தீனா நானா பீனா உம்மண்ணா, தீனா பிம், தீனா பிம், தீனா நானா பீனா உம்மண்ணா, இதுல நீங்கள் ஒரு எழுத்து எடுத்தீங்களாண்டா ஒரு சொல்லு வரும். என்ன எழுத்து எடுத்து பாருங்க, ஒரு எழுத்து எடுத்து தீ எடுத்தா வராது. என்னத சொன்னீங்க?
1: தீ எடுக்கிற
0: தீனா, முதலாவது எடுத்து எடுக்கிறீங்களா? இல்ல, முதலாவது எடுத்து எடுத்தா நனஃபிம் தான் வரும். அப்ப அது வந்து ஒரு சொல்லா வராது. நீங்க இன்னொரு எழுத்து எடுத்து பாருங்க, வேற ஒரு எழுத்து எடுத்து பாருங்க, நானாவும் வராது. இப்ப நீங்க அந்த பீனாவை எடுத்தீங்களா தினமண்டு வரும், தீனாவை எடுத்தீங்களா தினமண்டு வரும். அது இது வந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று தாரேன், எப்படி ஒன்று சொல்லி சொன்னா, நீங்க வந்து டையன்னாவில முடிகிற சொற்கள், அதுல வந்து எனக்கு ஒரு அஞ்சு சொல்லு சொல்லுங்க. டையன்னாவில முடிகிறது டையன்னா, டையன்னா நித்திரை, ஓ நோ நித்திரை, ரையன்னா இல்ல டையன்னான்னு தான் அதை சொல்றது.
1: ஜாத்திரை
0: வரும்,
1: மாத்திரை.
0: சரி, ஓகே. அப்ப நீங்க இப்ப கலந்து அடுத்த சுத்துக்கு நீங்க திரும்பி வாரீங்க.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
1: நான் பூக்கண்டுகளுக்கு தண்ணி விட்டுட்டு இப்பதான் எங்க இருப்பிடத்துக்கு வந்தேனா. எங்க போயிட்டே நீங்க என்ன கொண்டு இப்ப வசாலி கழிச்சு கொண்டு கேக்குதா?
0: இரும்பு இல்லாத காலத்துல வந்து ஒரு மரங்களை வெட்டவும் தோலை உரிக்கவும் வந்து ஒரு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். அந்த ஆயுதம் வந்து என்னத்தால அந்த ஆயுதம் தயாரிக்கப்பட்டது? அந்த அதே ஆயுதம் தயாரிக்கப்பட்டதுக்குரிய அந்த அந்த பொருளுக்கு வந்து ஒரு பொருள் பெயர் ஒன்று இருக்குது, நல்ல பெயர். குறிலும் நடிலும் ஒரு சக்கம் இதுல இருந்து குறிலும் நடிலும் இப்ப முதலாவது வந்து குறிலாவரம், அடுத்தது வந்து நடிலாவரம், சரியா? இரத்தல் அடுத்தது மழைக்காலம். இப்ப நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். இப்ப அரசுக்கு கட்டுவது வள்ளல்கள் வாரி வழங்குவது அதே மாதிரி இப்ப இரத்தல் சாகிறது, இரத்தல் என்பது. அடுத்தது இல்ல அது டெண்டலுக்கு சொல்லு மழைக்காலம் என்பது. மழைக்காலத்தை எப்படி சொல்லுவோம்? இரத்தல்
1: மரணம்
0: இல்ல ரெண்டு குறிலின் நடிலும் அப்ப குறில பாருங்க, குறில எப்படி இருக்கும்? அடுத்தது வந்து முதலாவது வந்து விளங்கிக்கொள் என்பதன் சுருக்கம். இப்ப விளங்கிக்கொள் என்பதன் சுருக்கம். அடுத்தது அது வந்து அதுல வந்து ரெண்டு, முதலாவது வந்து இது வந்து குறில், அடுத்தது வந்து ரெண்டாவது வந்தது நெடிலுக்கு வாரது வந்து எண்ணெயில் போட்டால் பொங்கி வரும். இரும்பு செம்பு போன்ற உலோகங்கள் இல்லாத காலத்தில் தேடி கொண்டு வாங்கோ. நன்றி
1: நன்றி
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டியாட்டி தமிழொலி. டியாட்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. அந்த வகையில் அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: மாலை வணக்கம். திரு
0: மாலை வணக்கம். உங்களுக்கும் ஜியா நடேசன். நலமாக இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்கிறீர்கள் என்று தெரியுது. உங்களோட பணிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: நிகழ்வுகளை தருகிறீர்கள். நீங்க அந்த கேட்டீங்க அந்த பழைய காலத்துல இரும்பு சொம்பு இல்லாத காலங்களில மரங்கள் விட்டு தீக்கற்களும் தீக்கற்களான கைக்கூட நீங்கள் பாவித்திருக்கிறார்கள்.
0: கற்களுக்கு வந்து ஒரு பேர் ஒன்று இருக்கு. அந்த கற்களுக்கு வந்து என்னன்னு சொல்லி அந்த அந்த கற்கள் வந்து அதாவது அந்த நிறைய நிறைய வகையான கற்கள் இருக்குது. அதே தான் பிளிண்ட் அப்சிடின். அந்த கற்களைத்தான் ஒன்றோடு ஒன்று மோத விட்டு உடைப்பார்களாம். அந்த பிளிண்ட் என்ற கற்களை வந்து பிளிண்ட் அப்சிடின் என்ற கற்களை வந்து ஒன்றோடு ஒன்று ஒன்று விட்டு மோத விடுவார்களாம். அப்படி மோத விட்டேக்கில் அதன் அதுன்ற அந்த விளிம்புகள் வந்து இன்றைக்கு அறுவை சிகிச்சைகளுக்கு அந்த ஆப்ரேஷன் செய்கிறது கத்திகளை விட பல மடங்கு கூர்மையாக இருக்குமா. அந்த பிளிண்டண்ட அந்த கற்களை ஒன்றோடு ஒன்று மோத விட்டு உடைஞ்சு விரைக்கல, அது வேண்டிய அந்த விளிம்புகள் வந்து அறுவை சிகிச்சை செய்கிற கத்திகளை விட கூர்மையான கத்திகளாக இருக்குமா. அந்த அந்த கூர்மையான அந்த அந்த அதைத்தான் அந்த மர குச்சிகளில் பேர்ந்து அந்த மர அந்த மரத்தடியில் கைவிடி மாதிரி அந்த குச்சி அந்த மர குச்சியில் வச்சு அதை நேர்களால் கட்டி போட்டு அதைத்தான் கோடாரியாகவும் கத்தியாகவும் பயன்படுத்தினார்கள்.
2: ஓ,
0: அது வந்து அந்த அந்த அந்த கற்கள் வந்து ஒரு பயன்படுத்தப்படுகிற அனைத்தும் வந்து அந்த காலத்தின் தொடக்கம்தான், அது தொடக்கம்தான் இன்றைக்கு வந்து எங்களால வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லிச்சோம். சொன்னா வந்து அதுக்கு வந்து காரணம் வந்து அந்த முன்பு வந்து அது அந்த அடி தான் நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கும் வந்து அப்படியே இருக்குது. நான் அடுத்ததா வந்து அந்த பெரிய பெரிய மீன்கள் இந்த செதில்கள் வந்து கொஞ்சம் இதுதானே, அது கொஞ்சம் இந்த பிளப்பா இருக்கும். ஆனா அந்த இந்த கற்கள் தான் அந்த அந்த கூடுதலா வந்து அந்த அந்த அந்த இந்த கற்களை வச்சுத்தான் இது கூட செய்தவியாம். மற்றது வந்து நான் இப்ப கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, அடுத்ததாம் வந்து இதேதான் இந்த பனியுக காலத்துல இருக்கிற ஒரு கேள்விதான் நான் கேக்குறேன். தீராத தலைவலி அல்லது பலத்த காயம், தீராத தலைவலி அல்லது பலத்த காயம் ஏற்பட்டால் அப்போ கூடிய ஒரு விசித்திரமான ஆபரேஷன் செய்தார்களாம். சரியோ, தலைவலிக்கும் ஒரு ஆபரேஷன், தீராத செலவழியும் பலத்த காயங்களும் ஏற்பட்ட ஒரு ஆபரேஷன் செய்வார்களாம். அது வந்து அதுக்கு வந்து அந்த ஆபரேஷன் செய்கிறதுக்கு வந்து டெண்டன்சி, இப்போ சிலருக்கு வந்து அந்த போகாத ஒரு தீராத ஒரு வருத்தம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், தலை சம்மந்தப்பட்டப்பா தீராத ஒரு ஒரு வருத்தம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆபரேஷனை செய்தார்களாக இருந்தால் அது வந்து இப்போ உதாரணத்துக்கு தீ ஆவிகள்னு சொல்லி இந்த தீ ஆவிகளை வெளியேற்றுறதுக்காகவும் அதுக்காகவும் தீராத தலைவலிக்கும் பல தலையில் ஏற்பட்ட காயங்களுக்கும் ஒரு விதமான ஆப்ரேஷன் செய்தார்கள். அந்த ஆப்ரேஷன் வந்து என்ன எப்படி செய்தார்கள், அதுன்ற பேர் என்ன? ஓகே, அது அப்படியே நான் அதை அப்படியே இதில் விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு எழுத்தை வந்து நீங்கள் நீக்கிட்டு புதிய சொல்ல கண்டுபிடிக்கணும். நான் தாரதுன்ற நீங்கள் ஒரு எழுத்தை எடுக்கணும், இப்போ நீங்கள் புதுசாக சேர்க்கிற இல்லை, நீங்கள் எடுக்கணும். ஓ, அப்போ நீங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு முதலாவது தாரன், முதலாவது சொல்லு தாரன், சராண்டை. சானா டாவன்னா இன்னா டையனா சராண்டை,
2: சராண்டை
0: சராண்டை. இதில் இருந்து நீங்கள் ஒரு சொல்லி எடுத்தீங்களாண்டா ஒரு சொல்லு வரும், ஒரு எழுத்து எடுத்தீங்களாண்டா
2: சண்டை,
0: சண்டை டாவன்னாவை எடுத்தீங்கன்னா சண்டை. மற்றது வந்து முடித்து, முடித்து முனாடினா இத்தனை தூணா முடித்து, இதுல ஒரு சொல்
2: முத்து,
0: முத்து முத்து. மற்றது வந்து சாநேயம், சாவென்ன நேயன்னா ஜான உம்மென்ன சாநேயம்,
2: சாநேயம்
0: சாயம். ஓகே, நான் வந்து அடுத்த இப்போ நீங்கள் வந்து இந்த எனக்கு இந்த கேள்விக்கு இப்படியே கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நான் இப்போ என்ன கேட்டேன், நான் அந்த தலைவலிக்கு என்ன தலைவலிக்கும் அந்த இதுக்கும் வந்து ஆப்ரேஷன் கண்டுபிடிச்ச செய்தவர்கள் அது என்ன ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன, அந்த ஆப்ரேஷன் எப்படி என்ன என்ன விதம்
2: பண்ணதை,
0: ஓ அந்த சத்திர சிகிச்சை வந்து என்ன என்ன என்ன வடிவம், அதை எப்படியான சத்திர சிகிச்சை செய்யப்பட்டதுன்றதை நீங்களுக்கு தேடி கண்டுபிடித்து கொண்டு வாங்க. ஓகே, நன்றி நன்றி, மீண்டும் சந்தி இணைந்து கொள்ளுங்கள், நன்றி. அடுத்ததாக வந்திருக்க நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம். அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சார், திரு ஜெர்மனிலிருந்து உதயன் பேசுகிறேன்.
0: வணக்கம், நலமாக இருக்கிறீர்களா
3: உதயன்? நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நன்றி, நலமாகவே இருக்கிறேன். இந்த கேள்வி கவனித்தீங்களா? அந்த சங்ககாலம் சங்கமருவிய காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் தீராத தலைவலி அல்லது பலத்த காயம் ஏற்பட்டால் அப்போ ஒரு விசித்திரமான ஒப்ரேஷன் செய்தார்களாம். அது வந்து அந்த ஒப்ரேஷன் பெயர் என்ன? அது வந்து அந்த தீ அந்த ஆவிகள் பிடித்திருக்கன்னு சொல்லி அது இன்றைக்கும் இருக்குது தானே. இந்த சிலர் வந்து செய்யறது தானே ஆவி பிடிச்சிருக்கு அல்லது தீய ஏதாவது ஒரு இது பிடிச்சிருக்கு அப்படி இப்படி ஒன்று இருக்குது தானே. அப்போ அதுகளுக்காக ஒரு அது உண்மையில் வந்து ஏதாவது ஒரு நோயாக இருக்கலாம். அந்த நோயை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்தவர்களாம் இந்த சங்ககாலம் சங்கமருவிய காலத்துக்கு முற்பட்ட காலத்தில். அதை வந்து இன்றைக்கு வந்து அதை வந்து அந்த ஆராய்ச்சி மூலம் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். அப்ப அது வந்து என்னன்னு கேட்டுட்டு அது அப்படியே
3: மூலிகைகளை அரைத்து
0: அதுக்கு பேர் வந்து அது வந்து என்ன சொல்லி சொன்னா அந்த மண்டி ஓட்டிட துளைய போட்டு அதுல வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த முந்திரிய மூலிகைகளையும் வச்சு தண்ணிக்கல. அதுக்கு பிறகு வந்து அவர் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்களாம். அந்த மண்டை ஓட்டில் போட்டு அந்த இதுக்கு பிறகு பல வருஷங்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக வந்து நான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன். என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சங்ககாலம் சங்கமருவிய காலத்துக்கு முற்பட்ட காலங்களில் வந்து குகை ஓவியங்கள் எல்லாம் நிறைய வரைந்தார்கள். அந்த குகை ஓவியங்களை வரையும் போது இதை வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குகை ஓவிய நீங்கள் ஒரு ஒரு ஓவியம் ஒன்றை வரைகிறீங்களேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஓவியத்தை வந்து அது உங்களுடையது தானன்றதுக்கு வந்து எப்படி அத்தாட்சிப்படுத்தினார்கள் அந்த குகை ஓவியங்களை? அதுக்கும் ஒரு நல்ல ஒரு முறை இருக்குது. அந்த இப்படி அவர்கள் அந்த குகை ஓவியங்களை வந்து நான் தான் வரைந்தேன் என்பதற்கு ஆதாரமாக எதை செய்தார்கள்? அது இன்று வரைக்கும் அழியாமல் இருக்குது. அது தேடிட்டு வாங்க. நான் அப்ப அதுக்கு அதுக்கு முதல் நான் வந்து இப்ப இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா பரவாயில்ல, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருக்கா இதுல வந்து நீங்க வந்து நான் தார சொல்லுக்கு வந்து நீங்க வந்து ஒரு எழுத்த சேர்க்கணும். இப்ப நான் தாரன் ஒரு சொல்லு முதலாவது சொல்லு தாரன் புதன். நீங்க இதுக்கு ஒரு எழுத்த சேர்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னா ஒரு சொல்லு வரும்.
3: என்ன சொல்ல சொன்னீங்க?
0: புதர் பூனா தானா இருறேன் புதர். அதுக்கு நீங்க ஒரு எழுத்து சேர்த்தீங்களாண்டா ஒரு சொல்லு வரும். புதருக்குள்ள புதர் என்ற சொல்லுக்கு எழுத்துக்கு சொல்லுக்கு நீங்க ஒரு எழுத்தை சேர்க்கணும். சரி, அப்ப நான் இன்னொன்று சொல்லி இன்னொரு சொல்லு தாரன் பல். பல்லுக்கு ஒரு பல் என்றொரு சொல்லு தாரன். அதுக்குள்ள நீங்க ஒரு எழுத்து எடுத்து ஒரு எழுத்து ஒரு எழுத்தை சேர்த்து ரெண்டு சொல்லு கண்டுபிடிங்க பாபா.
3: ஒரு எழுத்து சேர்க்கும் போது
0: இங்கள முதல் சொன்ன புதர் வந்து நீங்க ஒரு எழுத்தை சேர்க்கும் போது நாலு எழுத்த வரும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த புதர் என்றதுக்கு நீங்க இத்தனை போட்டீங்களா புத்தர்.
3: ஓ சரி சரி, அப்படி.
0: ஓ பல்ன்றதுக்கு நீங்க காணாவ போட்டீங்களா ஒரு எழுத்து சேர்த்தீங்களா பகல். ஒரு எழுத்து லீனாவ போட்டீங்கடா பல்லி. ஓகே, அடுத்தது வந்து வனம். நான் இன்னொரு ரெண்டு சொல்லு தரேன். வனம்
3: காணா போட்டு கவனம் என்று.
0: ஓகே, வளம்
3: வளம்
0: வளம் நீங்க முதல் சொன்ன மாதிரியே சொல்லலாம். முதல் சொன்ன எழுத்த சொன்னாலே ஒரு சொல்லு வருது.
3: திவளம் அப்படி
0: திவளம் கவளம்
3: கவளம். ஓகே,
0: கவளம்
3: கவளம்
0: வந்து நீங்க இப்ப காணாவ சேர்த்தீங்கடா கவளம். அல்லாட்டி நீங்கள் அந்த வானாக்கு பக்கத்தில் இல்லைன்னாவை சேர்த்தீங்களா வண்ணம் வந்து வரும்.
3: ஓகே,
0: அடுத்தது வந்து சதானம். அதுக்கு ஒரு எழுத்த செய்திங்க சேர்த்திங்கண்டா ஒரு சொல்லு வரும் சதானம்.
3: சதானம்
0: நீங்க ஒரு எழுத்த போட்டீங்களா ஒரு புது சொல்லு வரும். ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஆக்கள் நான் கொண்டு வரது மிகவும் சிறு சிறு சிறு கேள்விகள். மாவென்னா போட்டீங்களா சமாதானம். சதானத்துக்கு சாணாக்க பக்கத்துல மாவென்னா போட்டீங்கன்னா சமாதானம். நாங்க இதை செய்வோம் சில நீங்கள் எல்லாம் கட்டாயம் இதை செய்வீங்கள் பாடுவதற்காக இதை செய்வீர்கள். குய ஓவியங்களுக்கு வந்து நான் தான் வரைந்தேன் என்பதற்கு எப்படி அத்தாட்சி படுத்தினார்கள்? நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கலையக நேரம் சரியாக 6:20 மன்னித்துக் கொள்ளுங்கள், 7:29 நிமிடங்கள்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58-58.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிடம் பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. கரையக நேரம் சரியாக 7:32. அந்த வகையில் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு.
2: வணக்கம்.
3: கேள்வி கேட்டீங்க.
2: ஓமா, கூ ஓவியங்களை நான் தான் வரைந்தேன் என்பதற்கு ஆதாரமாக எதை செய்தார்கள்? பாதச்சுவடு இல்ல, கைத்தடம். கையில உள்ள, அதாவது வந்து அந்த கைரேகியா, அந்த
3: கைரேகியது.
2: நான் எடுத்த இதுல இருந்து இந்த குவியோ அவ எப்படி அதை தண்டிச்சினமா இருந்தா
3: எப்படி போட்டுருக்கேன் பாருங்க. குகைகளில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கும் ஓவியங்கள் வரைந்ததற்கும் கிடைத்த மிகச்சிறந்த அத்தாட்சி அங்கு கண்டெடுக்கப்பட்ட மனிதர்களின் பாத சுவடுகள்
2: என்று. அது வந்து அங்க வந்து அவர்கள் அந்த பாத

0: போட்டு அவர்கள் அதுக்கு கீழே வந்து அதைத்தான் கேட்டது. நீங்கள் வந்து அந்த பாத தடங்கள் வந்து மனிதர்கள் அந்த குயதில வாழ்ந்தவர்கள் அந்த இதுக்காக இருந்த பாத தடங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதே தவிர, நான் கேட்ட கேள்வி என்னன்னு
1: சொன்னா
0: ஒரு குழந்தை அவை வந்து அதான் இப்ப ஞாபகத்துக்காக அந்த கை ரேகையும் கை தடுத்த வச்சார்கள் என்னன்னு சொல்லி அது வச்சார்கள் சொன்னா, அந்த கைய வைத்து போட்டாம் அந்த கை அந்த ஓவியத்துக்கு கீழே கைய வைத்து போட்டாம் என்ன செய்தார்களாம் அந்த அந்த அந்த பலவிதமான நிறங்கள்ல வந்து அந்த இலியல் அதை வந்து வாயில வச்சு அந்த அதை பவுடர் ஆக்கி போட்டு அதை வாயில வச்சு போட்டு வாயால தான் அந்த ஸ்ப்ரே மாதிரி அந்த கைக்கு மேல ஊதினார்களாம். அப்ப அந்த கைய வச்சு போட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணின உடனே பேந்து ஊதி போட்டு அவன் அந்த கைய எடுக்க அந்த அவன் அந்த ரேகை அப்படியே பதிஞ்சு போய் இருக்குமா? அதான் அப்படித்தானா அந்த இதை வந்து அந்த கைரையை வந்து நான் தான் இதை செய்தேன்னு சொல்லி இருந்ததுக்கு வந்து அத்தாச்சி படுத்தினார்கள். அடுத்ததாக இப்போ இந்த கேள்விக்கு விட வந்தபடியாக நான் அடுத்ததாக இதே இந்த காலத்தில் அந்த இதாவது இந்த பனையுவா காலத்திலேயே வந்து ஆள் மாறாட்டம் தொடங்கிட்டு தான் சரி அந்த சங்ககாலம் சங்கமரவிய காலத்துக்கு உட்பட்ட காலத்திலேயே ஆள் மாறாட்டம் இப்பயும் ஆள் மாறாட்டம் செய்கிறார்கள் தான். அப்பையும் வந்து இந்த ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டது. அந்த ஆள் மாறாட்டம் எப்படி என்ன வடிவத்தில் செய்தார்கள்? அந்த ஆள் மாறாட்டத்தின் தொடக்கம் எப்படி? அந்த அந்த அந்த பனையுவா காலத்திலேயே விளங்கல அல்லது பேரை வந்து இன்னொரு பேரை யூஸ் பண்ணி செய்யறாங்க அப்படி செய்யறது நான் கேக்குறேன். அது அது வந்து அந்த சங்ககாலம் சங்கமருவிய காலத்திலேயே அதுக்கு முற்பட்ட காலத்திலேயே இந்த ஆள் மாறாட்டம் வந்து தொடங்கிட்டு அந்த ஆள் மாறாட்டம் என்ன விதத்தில் என்ன வடிவத்தில் செய்தார்கள் என்றுதான் நான் அதை கேட்கிறேன். அதை நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கோ. நான் வந்து இப்போ முதற் கேட்ட மாதிரி நீங்கள் ஒரு எழுத்தை வந்து சேர்க்கணும். சரி நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னா வசியத்துக்கு ஒரு சொல்ல சேருங்க.
1: அவசியம்
0: அவசியம் தானம்
1: அவதானம்
0: அவதானம் மைதானமும் வரும்
1: மைதானம்
0: மற்றது வந்து நான் கேட்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த நான் சொல்லுற குறிப்பை வச்சுட்டு நீங்கள் இது இது உங்களுக்கு ஒன்று தான் தாரணே என்னன்னு சொன்னால் அங்கே இது நிற்க உங்களுக்கு இது கேட்ட முடியும். குறிப்பை வச்சு நீங்கள் அனுப்ப எடுத்துரைத்தல் எடுத்துரைத்தல் எடுத்துரைக்கிற பயன்படுத்துவோம் வரும் கேள்வியையும் நான் இப்ப அந்த ஆள் மாறாட்ட கேள்வியையும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஓகே ஓகே ஓகே நன்றி. அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு, நான் சுபாஷினி அழைக்கிறேன். நிலமா இருக்கிறீங்களா?
0: வணக்கம் சுபாஷினி, நிலமாக இருக்கிறேன். நீங்க நிலமா இருக்கிறீர்களா?
2: ஓ நாங்கள் நிலமா இருக்கிறோம். எனக்கும் ஒரு சொல்ல தாங்கள் வேற எப்படின்னா வேற எங்களுக்கு வேற சொல்ல ஆசையா கிடக்காது வேற எங்க நாங்க
0: அதுக்காக தானே நான் மினக்கட்டு வேலை முடிஞ்சு போட்டு இங்க வந்திருக்கிறேன். உங்க நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கணும்ன்றதுக்கானே தானே வந்திருக்கிறேன். அப்ப நீங்கள் எல்லாம் தனியா கேட்டுக்கொண்டே மட்டும் இருந்தா சரியா? வந்து கலந்து கொண்டாத்தான் நான் எனக்கும் எனக்கு வந்து வாரதுக்கும் ஒரு பிரயோசனமா இருக்கும். ஒரு சொல்ல சேருங்க பாப்ப நீங்கள்
2: நடுவில்
0: நீங்க எங்கேயும் சேர்க்கலாம். வள்ளிய

0: அது ஓகே. அப்ப அடுத்தது வில், வில்லுக்கு ஒரு சொல்ல செய்யுங்க, ஒரு எழுத்து செய்யுங்க.
1: என்னன்னு
0: சொன்னீங்க? இன்னொன்னு சொல்லுங்க பாபா, இன்னொன்னு சொல்லுங்க பாபா. உங்கள்டையும் இருக்குது, எல்லார்டையும் இருக்குது. ஒரு எழுத்து செய்யுங்க.
1: வச்சிருக்கிறேன்.
0: இதுக்கு ரெண்டு எழுத்து சொல்லி, ஒரு எழுத்து சொல்லி, ரெண்டு சொல்லி, ஒரு எழுத்து சேர்த்து ரெண்டு சொல்லி சொல்லுங்க பாப்பா. ஒரு எழுத்து சேர்த்தா சரி,
1: ஒரு எழுத்து சேர்க்கணும். நீங்க மூணு எழுத்து தான் சொல்லணும்.
0: இல்ல, நீங்க ஒரு எழுத்து தான் சேர்க்கணும். பங்கு அன்னைக்குல நீங்க ஒரு எழுத்தா சேர்த்தீங்களு சொன்னா நாலு எழுத்து சொல்ல வரும். ஒரு மாதத்தை, மாதத்தை நினைங்க, மாதத்தை நினைக்க வரும்.
1: பங்குனி,
0: பங்குனி. மற்ற இந்த படங்கன்று சொல்றது தானே, இந்த படங்கன்று சொன்னா அந்த, நான் நினைக்கிறேன் அந்த படங்கன்றது அந்த மேல போடுறதே முந்தி படங்கன்று சொல்லி சொல்றது. திருப்பி முனைந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் தேவி.
0: வணக்கம் தேவி, நிலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்க நிலமா இருக்க. எடுத்து ரெட்டல் கேட்டீங்கள் தானே? ஏன்
0: மாட்டேன்
2: எடுத்து ரெட்டலுக்கு வீணாவில விளங்க, விளங்க சொல்றது, விளக்கம் சொல்றது, அப்படி வரும்.
0: ஆனா அதை விட நல்ல, அது ஓகே, அதுதான்
2: விளக்கம். விளக்கம், விளங்க சொல்வது,
0: விவரித்தல் என்றுதான் நான் எடுத்து.
2: விவரித்தல்,
0: விவரித்தல். அந்த விவரித்தல் அன்னைக்குல அந்த விவரிக்கிறதுன்றதுக்குத்தான் நாங்க அப்படி சொல்லுறது. மரம்
2: இன்னொன்று
0: சொல்லுங்க. ஒரு மரத்தை சொல்லுங்க. ஒரு முக்கணியில
2: முன்னுக்கு போடலாமே.
0: உங்கள்ட்டு அடுத்ததாக வைபரூடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன்.
3: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறேன். அங்க இருந்தாலும் இங்கேயும் வந்து ஞாபகம் முடிகுது இல்லையா? நன்றி, நன்றி. வந்து
3: சந்தர்ப்பம்
0: ஓகே. நீங்க அந்த இந்த கேள்விக்கு, இந்த கேள்வியை கண்டுபிடிச்சீங்களா? அந்த ஆள் மாறாட்டம் வந்து எப்படி அவர்கள் அந்த ஆள் மாறாட்டத்தை தண்டார்கள் என்றது
3: கண்டுபிடிக்கல. இந்த முந்தி இந்த மாறுவேட போட்டி மாதிரி, இந்த விநோதோட போட்டி மாதிரி, அப்படி
0: அது அதெல்லாம் பிறகு, அதெல்லாம் பிறகு, அதெல்லாம் பிறகுதான். அந்த மாறுவேட போட்டியல் அதுகள் இதுகள் எல்லாம் கலந்து கொண்டது பிறகு. அதுக்கு முதல் வந்து அந்த அந்த ஆரம்ப காலங்கள்ல தான் அதை நான் கேட்குறேன். ஆரம்ப காலத்தில் வந்து இப்படியா வந்து செய்கிறது, அதை கண்டுபிடிக்க வேண்டது. ஓகே, அதை அதை நீங்கள் அதை பேர்ந்து பார்ப்போம். நாங்கள் இப்போ இப்போ நீங்கள் வந்திருக்க இந்த இது
3: கூட கேள்விக்கு தேட மாட்டேன் நீங்கள் எனக்கு.
0: ஓகே, அதான் நான் நான் சும்மா அந்த இதான கேள்வியை தாருண்ணே. அந்த என்னென்னு சொல்லி சொன்னால், ஓ இப்படி நான் நான் சொல்கிறேன், கட் ஆகிட்டுதா இல்லை வருகுது?
3: இல்லை இல்லை.
0: ஓகே ஓகே, நான் வந்து இப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு கடைசியில் வந்து ஒரே மாதிரி ஒரே ஒரே எழுத்தில் முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மண்ணில் புதைந்து விருட்சமாக வளரும் சிறு என்று தொடங்குது அடுத்த முதலாவது கேள்வி. அடுத்தது வந்து விதை. ஓகே, வாழ்வில் நல்ல நெறிகளை புகட்டும் நீதி
3: நிறையா
0: இல்லை, முதல் விதை தான் நீ சொன்னீங்களா, அப்போ தையில் தான் முடியணும். வாழ்வில் நல்ல நல்ல நெறிகளை புகட்டும் நீதி நீதி
3: வரும்பா,
0: நீதி கவிதை என்று வராதே,
3: நீதி நூல்
0: இல்ல, விதை வந்தபடியே தையில தானே வரும், விதை என்று வந்த நீங்க அப்ப தையல் தான் முடிய வேணும், ஒரே எழுத்துல முடியணும். இப்ப மண்ணில் புதைந்து விருட்சமாக வளரும் சிறு விதை, சிறு விதை என்று சொன்னீங்க, தையில முடிய வேணும். இப்ப அடுத்த கடைசியில முடியற சொல்லிலதான் முடியணும். அடுத்த கேள்விய கேக்குறேன், வாழ்வில் நல்ல நெறிகளை புகட்டும் நீதி
3: நீதி தையில முடிகிறது என்ன, கதையா?
0: நீதி கதை,
3: கதை
0: நீதி கதையில் இருக்குது தானே, நீதி கதையில இருக்குது, அதைத்தான் நான் எடுத்தது. மற்றது ஓகே, அழகிய ஓவியங்களை வரைந்து தள்ளும் கை, அழகிய ஓவியங்களை வரைந்து தள்ளும் கை, இது இது வந்து கையில முடியும், இது நான் அஞ்சலுத்தும் கையில முடியும்.
3: பூரிகை, பூரிகை, பூரிகை,
0: தூரிகை. அடுத்தது வந்து இதுல அடுத்தது வந்து தானிய தானியங்களை இடித்து மாவாக்க உதவும் கை,
3: உலக்கை, உலக்கை.
0: ஓகே, உணவில் அதிகம் சேர்க்க வேண்டியது பேசுவ முதலாவது உணவில் அதிகம் சேர்க்க வேண்டியது, அடுத்தது வந்து பேசுவதற்கு பயன்படுத்துவது,
3: அது அதுக்கும் கையிலையா வேறு
0: இல்லை, அது கையில இது அடுத்தது அடுத்த இது
3: அடுத்ததா
0: உணவில் அதிகம் உணவில் அதிகம் சேர்க்க வேண்டியது சேர்ப்பது என்று வைங்களேன், உணவில் அதிகம் நாங்கள் பருப்பு அதுகளுக்கெல்லாம் போடுவோம், சில பேசுவதற்கு அதிகம் பயன்படுது, பேசுவதற்கு என்ன பயன்படுது,
3: பேசுவதற்கு என்ன, நாக்கா
0: இல்லை இல்லை நாக்கால பே நாக்கு தேவைதான், ஆனால் என்ன பேசுது,
3: பேசுது வாய்,
0: வாய். உணவில் அதிகம் சேர்க்கிறது
3: வாயில் ஐயில முடிகிற மாதிரி என்ன இருக்கு, என்ன தாயா
0: இல்லை, நாங்கள் இதெல்லாம் சேர்ப்போம், விசேஷ நாக்கள்லையும் சேர்ப்போம், பருப்புக்கு செய்வோம், நட்டுக்கு சேப்பினோம், விளக்கு வைப்பினோம், திருப்பி எடுக்கிறான். அங்கே இருந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, நன்றி, முடிஞ்சா கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம் முதியன்.
4: அந்த ஆதிகால மனிதர்கள் உருமாற்றம் செய்வதற்கு அந்த மிருகங்களின் தோள்களை பயன்படுத்தினார்கள்,
0: கண்டுபிடிச்சிட்டீங்க, மான் கரடி புலி போன்ற தோள்களையும் அதுண்ட கொம்புகளையும் பயன்படுத்தித்தானாம், அவற்றை போல் குரல் எழுப்பி வேட்டையாடினார்களாம். அந்த ஆள் மாறாட்டத்தின் தொடக்கம் தான் இன்று வரைக்கும் ஆள் மாறாட்டம் இருந்து கொண்டு இருக்குது, அந்த ஆள் மாறாட்டம் தான் இது இருக்கு. மற்றது வந்து இந்த திருப்பி கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், இது இதுக்குள்ள வந்து உங்கள் நாடும் சம்பந்தப்பட்டிருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், பனி யுகத்துக்கு முன்பு பனி யுகம் அதான் பனி யுகத்துக்கு, இப்போ சங்காலம் சங்காரிமய காலத்துக்கு முற்பட்டது பனி யுகம், அந்த பனி யுகத்துக்கு முற்பட்ட காலத்தில் வந்து பல ஓவியங்கள் இருக்காங்க, அதில் வந்து 40,000 வருஷத்துக்கு முன்பு ஒரு சில வந்து ஜெர்மன் குகையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதான். இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முதல் கண்டுபிடிச்சவையாம், ஜெர்மனில் ஒரு குகைக்குள்ள 40,000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு சில வந்து ஜெர்மன் குகையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து பாதி சிங்கமும் பாதி மனிதனா, அந்த குகை அந்த அந்த சிலை. ஆனா அப்படி ஒரு மிருகம் வந்து உலகத்திலேயே இல்ல. அப்படி ஒரு சிலையை ஏன் கற்பனையில் செதுக்கினார்கள்? அது ஒரு கேள்வி.
4: பாதி சிங்கமும் மிச்சம்,
0: பாதி சிங்கம் பாதி மனிதன். உலகத்துல இல்ல, ஆனா ஏன் அப்படி ஒரு சிலையை கற்பனையில் செதுக்கினார்கள் என்றது அந்த கேள்வி. அது அப்படியே இருக்கத்தக்கதா இருந்து கொண்டு இப்ப நான் வந்து உங்களுக்கு உங்கள்ட்ட வந்து இப்ப கேட்க போறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இது இப்படி வரும். இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ போர் நடக்கும் இடத்தை இப்படி சொல்வார்கள், போர்க்களம். சரியா? இப்போ அந்த கடைசி எழுத்தில் வந்து கடைசி இப்போ களம் வந்து அடுத்தது வந்து பாத்திரத்தை, பாத்திரம் என்பது களம், களம் என்று சொல்கிறது பாத்திரங்களை. சரியா? அப்போ இப்போ கடைசி சொல்லு தான் கடைசி எழுத்து மாறும். இப்போ போர் நடக்கும் இடத்தை இப்படி சொல்வார்கள், போர்க்களம். பாத்திரம் என்பது களம். அந்த களம் வந்து அந்த களத்தில் வர அந்த மூன்றாவது கடைசிக்கு முதலாவது எழுத்து வந்து மாறும், லானா லானாவா மாறுது. நான் அடுத்த கேள்வி உங்கள்ட்ட அதே மாதிரி தான் கேட்கிறேன். செழிப்பாக இருப்பது, செழிப்பாக இருப்பதை இப்படி சொல்வோம், கோவிலை இந்த பக்கமாக சுற்ற வேண்டும். அப்போ இப்படி நாங்கள் சொல்லுவோம், இந்த பக்கமாக கோயிலை சுற்ற வேண்டும். அப்போ முதலாவது வந்து முதலாவது சொல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா தான் ரெண்டாவது அடுத்த கேள்விக்கு போகலாம். செழிப்பாக இருப்பதை எப்படி சொல்வது? ஓ இல்லை, அது மூன்றெழுத்துல ஒன்று சொல்லுங்க. இது இப்படி நல்ல நல்ல இதாக இருக்கு. இப்போ செழிப்புன்றதுக்கு இப்படி சொல்லுவோம், நல்லா இருக்கு, நல்லா ஒரு இப்போ கோயிலை இப்போ இந்த இப்படி இந்த இந்த பக்கமாக தான் சுற்றணும். எந்த பக்கத்தில் கோயிலை சுற்ற வேணும்? வலம். அப்போ வலம் வருகுது, கோயிலை இந்த பக்கமாக சுற்றணும் வேலம். அப்ப இந்த லானாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா, இனி மற்ற லானாவை கண்டுபிடிக்கணும். செழிப்பாக இருப்பது
4: வளம்,
0: வளம் வலம். அப்ப இன்னும் ஒன்று கேட்கிறேன், அகம் என்றால் இது, அடுத்தது வந்து பூக்களில் இருப்பது, இதே மாதிரி தான் வேறும். இந்த நடு எழுத்து வந்து இப்ப வளம் பலம் என்ற மாதிரி இது வந்து நடுவில் இருக்கிற எழுத்து வந்து சிறிய சொல்லும் சிறிய எழுத்தாயும், அடுத்தது வந்து பெரிய எழுத்தாயும் வரும். இப்ப லானா லானா மாதிரி இப்ப அகமண்டா என்னன்னு சொல்லுவோம், அகத்தை என்னன்னு இன்னும் ஒரு அல்ல, பூக்களில் இருந்து வருவது நறு, பூக்களில் இருந்து என்ன வரும், நறு, நறுமணம் வரும். நறுமணம் சொல்லிட்டீங்கள், அகமன்றால் மனம்,
4: மனம்
0: மனம் மனம். இப்ப நீங்க முதல் சொல்லியா வளம் பலம் என்ற மாதிரி, களம் கலம் என்ற மாதிரி, இப்ப மனம் சொன்னீங்கள, அப்ப மனம் மனம் மனம். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த நீங்கள் வந்து இந்த இப்போ திருப்பி அந்த கேள்வியை கண்டுபிடிச்சாச்சே என்ன? ஆ இல்லை கண்டுபிடிக்கல, இந்த ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிலை வந்து எதற்காக இப்படி ஒன்று சிலையை கண்டுபிடித்தார்கள் நீங்கள் சொல்ல வேணும். ஓகே நன்றி, இணைந்து சிறப்பித்த வைக்க நன்றி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி
4: நன்றி.
0: அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை
5: வணக்கம். வணக்கம் திரு.
0: வணக்கம் சொல்லுங்க.
5: சிங்கம் இந்த லோன் மென்ஷன் கண்டுபிடிச்சது அந்த யானை தந்தத்தாலுமா மாமா தந்து சொன்னமா?
0: இல்ல, நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த 40 வருஷத்துக்கு முன்பு ஒரு சிலை வந்து ஜெர்மன் குகை ஒன்றில் கிடைத்துள்ளது. அப்படி ஒரு சிலையை ஏன் கற்பனையில் செதுக்கினார்கள்? ஏன் அதை செதுக்கினார்கள் என்றதை நான் என்ன எதில் செதுக்கப்பட்டது என்று கேட்கல. நீங்க எதில் செதுக்கப்பட்டதுன்றதுக்கு தான் அந்த தந்தத்துல செதுக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், ஏன் செதுக்கினார்கள் என்று நான் உங்களை கேட்டேனான். அப்ப அது வந்து நீங்கள் வந்து
5: அதாவது மியூசியத்துல இருக்கிறது இங்க அறிஞ்சாங்களா நான் என்னதுக்காண்டியது.
0: ஓ, அது அப்படி ஒரு விலங்கு வந்து இல்லையாம், அப்படி ஒரு இது வந்து இல்லையாம். அதை வந்து எப்படி கண்டுபிடித்த, என்னத்துக்காக அதை கற்பனையில் செதுக்கினார்கள்? அது கற்பனையில் ஒரு செதுக்கப்பட்ட ஒரு இது தான் அது. ஏன் அதற்காக செலுத்தினார்கள் என்று தான் கேட்கப்படுகிறது. சரி, அது அப்படியே இருக்கு. ஓ, அது அதுக்கு தானட்டும். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சொல்லை ஒரு சொல்ல நீங்க வந்து மாத்தணும். ஒரு சொல்லி எடுத்து போட்டு நீங்க இன்னொரு சொல்ல சேர்க்கணும். மர்மம், மர்மம், மர்மம்,
5: தர்மம்.
0: ஓகே, தர்மம். இன்னொன்று சொல்லுங்க பாப்பம்.
5: கர்மம்,
0: கர்மம்,
5: மர்மம், மர்மம் தான்.
0: நான் தந்தது மர்மம் தான் உங்களுக்கு தந்த. நான் அடுத்தது வந்து கர்மமோ, தர்மம், கர்மம். மற்றது வந்து குடம், இல்ல நான் சொல்றேன். இதுல வந்து நீங்க ஒரு எழுத்த வந்து எடுக்க, ஒரு எழுத்து எடுத்து மாத்தணும். இப்ப நான் வந்து ஓவியம் என்று சொல்லியிருக்கேன், நீங்க மர்மம் என்று சொல்லியிருக்கல. மானாவை எடுத்து போட்டு தானாவை சேர்த்த நீங்க தர்மம்.
5: இன்னொன்று
0: சொல்லுங்க பாப்பம். மடம், படம், தடம், ஓவியம். அடுத்த சொல்லு வந்து ஓவியம். ஒரு எழுத்து எடுத்துட்டு இன்னொரு எழுத்த சேருங்க.
5: காவியம்,
0: காவியம். ஓகே,
5: காவியம்.
0: தோரணம், தோரணம், தோரணம்,
5: தோரணம், காரணம்,
0: காரணம். மற்றது அடுத்தது வந்து முடிவு வந்து ஒரே மாதிரி இருக்க வேணும், ஒரே ஒத்த ஓசையோட முடியணும். ஓ, இப்ப நான் கேக்குறேன் என்ன சொல்லி சொன்னா, இப்ப இப்ப உதாரணத்துக்கு நான் கேட்டேன், இப்படி எண்களை இப்படி சொல்லுவார்கள். எண்களை என்னன்னு சொல்லலாம், ஆரம்பம் என்பது கம் என்று முடியும், தொடக்கம். அதே மாதிரி அடுத்தது நான் கேக்குறேன், புதிதாக ஒன்றை உருவாக்குவது,
5: உருவாக்குவது
0: என்னது? அது வந்து இப்ப கம்மில முடியாது. புதிதாக ஒன்றை உருவாக்குவது. அடுத்தது வந்து இப்படி சொல்லுவோம், இந்த வானிலையில் இன்று வானிலையில் இது ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது என்று சொல்லுவோம். புதிதாக ஒன்றை உருவாக்குவது என்ன சொல்றது? ஒன்றை உருவாக்குறதுக்கு அப்படி சொல்லுவோம்,
5: உருவாக்குறதுக்கு புது புதிதாண்டு வருமா?
0: இல்ல, தோவன்னாவில தொடங்கும். தோவன்னா, தோவன்னாவில தொடங்கும். புதிதாக ஒன்றை உருவாக்குவது, தோற்றம், தோற்றம், இன்று வானிலையில் இது ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது?
5: மாற்றம்,
0: மாற்றம் ஏற்பட்டது. ஓகே, இன்னும் இப்ப இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. அதனால இதே மாதிரி தான், வானில் பறப்பது, மற்றது வந்து நாட்டில்
5: விமானம்.
0: இல்ல இல்ல, இது இல்ல, இன்னொன்று வண்ண வண்ணம் வண்ணமா பறக்கும். இது வானில், வானில் காற்று வந்தோன்ன பறக்க விடுவார்கள். நாட்டில் இருப்பது
5: சட்டம்,
0: நாட்டில் இருப்பது நீதி,
5: சட்டம்,
0: சட்டம். ஓகே, நேரம் நெருங்கி கொண்டு வந்திருப்பதால கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம், கவிதை பாடி நேரத்தில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். நான் உதயன்.
0: உதயன் சொல்லுங்க.
1: அந்த முகம், இந்த லயன் மேன் என்று சொல்லி தான் அதை குறிப்பிடுகிறார்கள்.
0: அது வந்து என்னதுக்காக உண்மை? இப்ப நான் அந்த கேள்வியை அப்படியே விடாம நான் அதை முடிச்சு விடுறேன். அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இது வந்து அந்த அவியல் வந்து நினைத்தார்களாம், இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியோண்டு. அதுதான் இப்ப நாங்க கடவுள் நினைக்கிறோம் தானே, அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியோண்டு இருக்குது. அந்த சக்தியை கற்பனையில வடித்து, இத இந்த இப்படி ஒரு உருவத்தை வடித்து தான் அவர்கள் வந்து கடவுளாக வழிபட தொடங்கினவர்களா? கற்பனையில செய்து அதுல அதுதான் அவர்களின் முதல் முதல் வழிபட்ட கடவுள்.
1: ஆரம்ப காலத்து மத நம்பிக்கை.
0: ஓ, ஆரம்ப காலத்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுளை வந்து செதுக்கினது வந்து இந்த வடிவத்துலதான் செதுக்கினவர்களா? இதுதான் அவற்றை அவர்களுடைய வழிபாட்டு முதல் தெய்வம். ஓகே, நன்றி. செய்திருக்கிறார்கள். ஆனா அந்த உருவம் வந்து பாதி சிங்கம் பாதி
1: மனிதன்.
0: நன்றி, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் கலந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வாரங்களிலும். நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். தெரியாது, அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லையோ தெரியலை. வணக்கம். என்ன நடந்துச்சு? வணக்கம். தெரியவில்லை, அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் இடம்பெற்றது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு
1: வன்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளுத்து கொண்டு ஐயோ
2: என்ன வாணி சும்மா புரிந்துருத்து இருக்கு. எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதப்பா இந்த விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
5: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:05 தொடர்ந்து வர இருப்பது

0: கவிதை பாடும் நேரம்.
1: பிரான்ஸ் லாகுனுவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கில்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெறுவது கவிதை பாடும் நேரம். நீங்கள் படித்து சுவைத்த கவிதைகள், நீங்களாகவே எழுதிய கவிதைகள் என்று பல வகையிலும் பகிரப்பட்ட கவிதைகள், வாசித்து எழுதிய கவிதைகளை தருவதற்கு நீங்கள் தருவதற்கு நான் அதை கேட்பதற்காக இங்கு காத்திருக்கிறேன். அந்த வகையில் தனது கவிதையை தருவதற்காக முதலாவதாக வந்திருக்கு நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம்
0: நலமாக இருக்கிறேன். நன்றி அம்மா. என்ன கவிதை இன்றைக்கு தர போறீங்க? வீட்டுக்குள்ளேயே
1: இருந்துட்டேன்.
0: இந்த கிழமை மட்டும்தான் வேலைக்கு போ, இந்த கிழமை வேலைக்கு போ தொடங்கினான். ஆனா நேற்று மண்டைக்கும் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. போன கிழமை வீட்டுக்குள்ளேயே தான், வழியால வலிக்கிடவே இல்லை, அவ்வளவுக்கு வைக்க தாங்க முடியல.
1: என்ன
0: கவிதை தர போறீங்க?
1: ராஜமந்தர் கவிதை புத்தகத்தில இருந்து சீராக வேண்டும் சீர் வரிசை.
0: சீராக வேண்டும் சீர் வரிசை. ஓகே, தாருங்கள் உங்கள் கவிதையை.
1: நன்றி
0: நன்றி.
1: ஒன்று இரண்டு மூன்றா நான்கா கரண்ட கால கசப்பாறு உண்மைகள் சீதனம் ஒழிக காட்சிகள் உச்சியோர கட்டிகள் உச்சியோர பேச்சிலே மூச்சு முட்டை முழங்க முழக்கம் முழங்க. ஒன்று இரண்டு மூன்றா நான்கா கரண்ட கால கசப்பான உண்மைகள் சீதனம் ஒழிக கட்சிகள் கட்டிகள் உச்சியோர பேச்சிலே மூச்சு முட்டை முழக்கம் முழங்க. கவிதையில் அமர்ந்ததும் ஏறுது தண்டவாளம் வாழறது போகுது வண்டவாளம் இதைந்து நூலறிந்து கோட்டும் சூட்டும் மாறாதது இது ஆறாதது. கதிரையில் அமைந்ததும் ஏறுது தண்டவாளம் வால் அருந்து போகுது வண்டவாளம் சிதையுது நூலறிந்து கோட்டும் சூட்டும் மாறாதது இது ஆறாதது. சட்டப்படி ஒரு மனைவி குட்டப்படி இன்னொன்று கண்டபடி ஒவ்வொன்று கண்டும் காணாமல் கண்டுபிடி மற்றொன்று. சட்டப்படி ஒரு மனைவி குட்டப்படி இன்னொன்று கண்டபடி ஒவ்வொன்று கண்டும் காணாமல் கண்டுபிடி மற்றொன்று. படியாதவனுக்கு ஓரளவு படித்தவனுக்கு இவ்வளவு வெளிநாட்டவனுக்கு இத்தம் மூத்ததாரம் தராத அளவு பணவரி பிடித்தவனுக்கு சொத்தில பாதி இல்லறத்தில் மூடி. படியாதவனுக்கு ஓரளவு படித்தவனுக்கு இவ்வளவு வெளிநாட்டவனுக்கு மூத்ததாரம் தராத அளவு பணவரி பிடித்தவனுக்கு சொத்தில பாதி இல்லறத்தில் மூடி. கூட்டத்தை கூட்டி கட்டியவளை வீட்டிற்கு பூட்டி சாம்பலாற்றின் சீர்வரிசை. 3 லட்சத்தில் இருந்து 30 லட்சத்திற்கும் இல்லை எத்தனை லட்சத்திற்கும் ஏற ஏங்குது. கூட்டத்தை கூட்டி கட்டியவளை வீட்டிற்குள் பூட்டி சாம்பலாற்றின் சீர்வரிசை. 3 லட்சத்தில் இருந்து 30 லட்சத்திற்கும் இல்லை எத்தனை லட்சத்துக்கும் ஏற ஏங்குது. நன்றி வணக்கம்.
0: நன்றி. ஆடிப்பாடி பெற்றெடுத்த அன்பு மகளை இன்னொரு வீட்டின் விளக்காக ஏற்றி வைக்கும் போது ஏன் இன்னும் இடையும் விலையும் பேசுகிறது இந்த சமூகம்? ஆடிப்பாடி பெற்றெடுத்த அன்பு மகளை இன்னொரு வீட்டின் விளக்காக ஏற்றி வைக்கும் போது ஏன் இன்னும் இடையும் விலையும் பேசுகிறது இந்த சமூகம்? சீராக வேண்டும் சீர் வரிசை. அது பெண்ணின் உரிமையாய் அன்பின் பரிசமாய் மட்டுமே மாற வேண்டும். பெற்றவர் கொடுப்பது பாசத்தின் சீர், அங்கே பேராசை நுழைந்தால் அதுவே நச்சு நீர். பவுன்களின் எண்ணிக்கையில் பாசத்தை அளந்தால் பவித்திரமான பந்தம் அங்கே ஏலத்திற்கு போகும். கடன்பட்டு கொடுக்கும் சீர் கௌரவமல்ல, அது கண்ணீர் துளி. கேட்டு வாங்கும் வரதட்சணை ஒரு பெருமை அல்ல, அது ஒரு பிச்சை. மகளை படிக்க வைப்பதே ஆகச் சிறந்த சீர். அவளது தன்னம்பிக்கைக்கு தருவதே ஆகச் சிறந்த வரிசை. கட்டியவளை கண்ணியமாய் நடத்துவதே கணவனின் சீர். வந்தவளை மகளாய் ஏற்பதே பூந்த வீட்டின் வரிசை. பொருள்களாலல்ல, தூய்மையான அன்பால் சீராக வேண்டும் நம் வீட்டு சீர் வரிசை. நன்றி அம்மா உங்களது கவிதைக்கு. நன்றி உங்கள் கவிதையில இருந்து தான் நான் கவிதை எடுத்தேன். நன்றி நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அந்த வகையில் அடுத்ததாக தனது கவிதையை பாடுவதற்காக வந்திருப்ப நேர வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம். மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த அந்த இடையில ஒரு இதண்டு அந்த கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிக்கணும் போல இருந்துச்சு, அதில் தான் அந்த கொஞ்சம் தடம் புரண்டது. மன்னித்துக் கொள்ளுங்கள். ஓகே, உங்களது உங்களது கவிதை வந்து என்ன கவிதை?
1: என்ன
0: அகோர வெயில் தாருங்கள், உங்களது கவிதையை தாருங்கள். நன்றி.
1: சுட்டரிக்கும் அகோர வெயில், நண்பகல் வெயில் நரக நெருப்பு, காலை கதகதப்பு வீழை, மாலை சிறிது அடங்கிய சூடு, வீட்டு கதவு திறந்தால் அன்ன காற்று, உலகமெல்லாம் அவசர எச்சரிக்கை, தார் நிலங்கள் உருவின் நிலை, தண்டவாளங்கள் எல்லாம் திருப்பயிரது தண்டவாளங்கள் எல்லாம் வளைவு வளைவு, போக்குவரத்து தடைகள், இந்தியாவில் காலை மாலை பணி, மதிய நேரம் ஓய்வில் பணியாளர்கள், கானல் நீராய் மாற்று நிலைமை, வேர்வை சிந்து மனித நேரம், மரநிழல் சீடும் பறவைகள் விலங்குகள், இயற்கையின் கூற தாண்டவம், மயக்க நிலை பலர் மருத்துவமனைகளில், அகோர வெயிலின் சூட்டின் காலம், தண்ணீர் தேடி ஓடுகையில் இறை தேடும் பறவைகள் பறவைகள் விலங்குகள், ஆடை குறைப்பும் உடைகளில் மாற்றமும், கிளியோர் பெரியோர் கடற்கரை ஆறுகள் தேடி ஓடல், அந்த நேரம் பார்த்து பலர் ஒதுக்கம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வானத்தின் நீல திரை கிழித்து நெருப்பு குழம்பாய் இறங்குகிறது கதிரவனின் கரம், நிழலை தேடி அலையும் மனிதர்களுக்கு நடுவே நிலமே தகித்து கிடக்கிறது, இது கோடையின் வரவா இல்லை இயற்கையின் கோபமா, தகிக்கும் பூமி பந்து இன்று பொறி விளாங்காயாய் வறுபடுகிறது, காட்டின் திசையெங்கும் அனல் வீசுகிறது, இலைகள் கருகி கிளைகள் வாடி பறவைகளின் தாகம் மரத்தின் உச்சியில் அழுகிறது, தார் உருகி சாலையிலே நீ உருகி நிற்கும் காலணிகள், இத்தனை கொதிப்பிலும் வயிற்று பசிக்காக வான் நோக்கி உழைக்கும் வேளையின் வியர்வை, அந்த வியர்வை துளிகள் வெயில் பட வேகமான நிலத்தில் காய்ந்து கிடக்கின்றன, ஏசி அறைகளில் குளிர்ச்சிக்குள் இயற்கையை மறந்தோம், காடுகளை அழித்து சீமென் காடுகளை வளர்த்தோம், இன்று மரங்களின் நிழலுக்காக ஏங்கி தவிக்கிறோம், சுட்டரிக்கும் வெயில் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே, மரம் வளர்ப்போம் பூமியை காப்போம்.
1: நன்றி.
0: நன்றி மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00.

0: செல்வது டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலி கவிதை பாடும் நேரம். உங்களது கவிதைகளை தருவதற்காக, உங்களது கவிதைகளை கேட்டு ரசிப்பதற்காக கவிதை கவிஞர்களையும் கவிதை ஆசிரியர்களையும் அன்புடன் வரவேற்பதற்காக நான் இங்கு காத்திருக்கிறேன். அந்த வகையில் ஓய் சூரியம்மா தந்த கவிதைக்காக நான் பாடுவேன்.
1: வகை வகையா வருது பாரு பட்டாசு மேளம் போட்டு, பட திரண்டு வருது பாரு பாசமுள்ள தங்கமையா, வீரமுள்ள சிங்கமையா, மாமன்

0: அரசு லாட்சபலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
1: நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? ஜிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிரணாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியார்களுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வில் வசந்தம் வந்து
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79

கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:29. அந்த வகையில் கியானடேசன் அவர்கள் தந்த கவிதைக்கான பாடல்.

உண்மைக்கு கால்கள் இருப்பதை பார்த்த பிறகுதான் பொய்க்கு செயற்கை சிறகுகள் பொருத்தப்பட்டன. உண்மைக்கு கால்கள் இருப்பதை பார்த்த பிறகுதான் பொய்யுக்கு செயற்கை சிறகுகள் பொருத்தப்பட்டன. நேர்மையின் பின் தங்குதலும் அநீதியின் மேல் நோக்குதலும் இதன் பொருட்டே வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். நேர்மையின் பின் தங்குதலும் அநீதியின் மேல் நோக்குதலும் இதன் பொருட்டே வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். உண்மையும் நேர்மையும் வினோதமான போத வஸ்து. உண்மையும் நேர்மையும் வினோதமான போத வஸ்து. சாதாரண குடிகாரர்கள் அதை நெருங்குவதில்லை. சிலரதே கொஞ்சம் அறிந்துவிட்டு வாழ்விழந்து போனது என்கின்றார்கள். பழி சொற்களை பழித்தவருக்கே பழி சொற்களை உடைமையாக்கும். அழுக்குகளை சுரண்டி கழுவுவது போல் நேர்மையின் மீது வீசப்படும் திராவங்களை கழுவிவிட முடிவதில்லை. தந்திரத்தின் வாசல்களை பெரும்பாலும் திறக்க விரும்பாததால் தான் தந்திரத்தாலே உண்மையின் நேர்மையின் நிறைய இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கின்றன. பாவம், இவைகள் சொந்த நிலத்தில் தெளித்து விடப்பட்ட போதும் சூழ்ச்சியாக அமிலம் ஊற்றப்பட்டு முளை விட்டதுமே முகம் கருகி விடுகின்றன. அடடா, இத்தனைக்கும் பிறகுமா இது தேவ போதை? செத்தொழிந்தா போய் விட்டது? எங்கிருந்தோ வந்த பறவை ஏதோ ஒரு மரத்தை எச்சமிட்டது போல் இன்னும் பகிரங்கமாய் பகிர்வதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவற்றுக்கு கால்கள் மட்டும்தான் உண்டு. பாறையில் முளைக்கும் நீரில் நடக்கும் மண்ணிலும் எரியும். காற்றிலும் உருவமுறும், நெருப்பில் குளிரும், வானம் புகும். ஏந்தி பருக ஆளற்று போனதால் பருகிய சிலரும் தடுமாறி திசையற்று போனதால் செயற்கை சிறகுகள் பொருத்திய பொய்கள்தான் இன்று இப்போது செய்து வருகின்றன. உண்மைதான், உண்மையின் நேர்மையும் வினோதமான போதை வஸ்து. சாதாரண குடிகாரர்கள் அதை நெருங்குவதில்லை. தூரத்தில் இருந்தே கவிழ்த்து விடுகின்றனர்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் உங்களது கவிதைகளை தருவதற்கு படித்து சுவைத்த கவிதைகளாக இருந்தாலும் நீங்கள் எழுதிய கவிதைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களது ஆக்கங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அடுத்ததாக ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு
1: மரக்கறியா அங்கு போய் போத்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறியை.

0: ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிசி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordrelaque, Viti Cash and Curry, Paris Lacha Palais, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: பொன்னிப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னிப்பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னிப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டி மார்க்கெட்.

0: இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:46. அந்த வகையில் கவிதை பாடுவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஏமையிலிருந்து பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நானும்
0: நலமாக இருக்கிறேன், நன்றி.
1: நான் வந்து தனிமை கவிதையை ஒரு தள்ளா உண்மை.
0: என்ன கவிதை?
1: தனிமை. தனிமை.
0: தனிமை. ஓகே,
1: அந்த கவிதையை தாருங்க.
0: ஓகே, தாருங்க கவிதையை.
1: தனிமை தனியாக இருப்பதல்ல, பல உறவுகள் இருந்தும் எவரும் இல்லை என உணர்வதுதான் தனிமை. சோர்ந்து போகும் தருணத்திலும் ஆறுதலாக இருப்பது தனிமை. பிறர் பேசி வெறுப்பை தரும், புறம் பேசி வெறுப்பை தரும், மனிதர்களை விட அமைதி தரும் தனிமைதான் சுகமானது. தனிமையை கேட்டு பெற்றுக்கொண்ட பரிசு அல்ல, நேசித்தவர்கள் ஏமாற்றியதால் கிடைத்த பரிசு. உலக வாழ்க்கை சில நேரங்களில் புரிய வைப்பது தனிமைதான். தனிமை நாம் ஏற்றுக்கொண்டால் இனிக்கும், புறர் தந்தால் கசக்கும். நிஜங்கள் நிலைப்பது இல்லை, நினைவுகளும் அழிவதில்லை, இறுதியில் தனிமைதான் மட்டும் மிஞ்சுவது. ஒருவருக்கு பாரமாக இருப்பதை விட தூரமாக இருப்பதே தனிமைதான். கடந்த கால நினைவுகள், கடந்த காலத்தில் நினைவுகள் வைப்பது தனிமைதான். தனிமை கொடுமையாக ஒன்றுதான், ஆனால் தனிமை வந்து மற்றவரை காயப்படுத்துவதில்லை. தனிமை இசையோடு சுதந்திரமாய் அனுபவித்து சிறந்த வழி. தனித்து நிற்கும் போதுதான் தெரிகிறது தனிமை மட்டும்தான் நிஜம் என்று. தனிமை தள்ளாடும் வயசிலையும் வரும் தனிமைதான். பிறக்கும் போது நாம் கொண்டு வந்ததும் ஏதும் இல்லை, இறக்கும் போதும் கையில் அள்ளி கொண்டு போவதும் இல்லை. இடையில் வாழும் காலத்தில் மனம் எதற்கு எத்தனை கோபம்? கடைசியில் இங்கு அனைவரும் 6 நிலம்தான் லாபம். பணத்துக்காக ஒரு ஓடி களைத்து போன நெஞ்சு மாசற்ற அன்றைய அன்னலை கொஞ்சுவது விதைப்பது பாருங்க. இங்கே நாம் செய்த தர்மம் ஒருபோதும் நம்மை சாக விடாது. வாழும் காலத்தில் கொஞ்சமாவது கவலையை விட்டு மனமே உள முன்னே அன்பை சேர்ப்போம், அதுவே நாம் பலமாகும். நன்றி. வணக்கம் திரு.
0: நன்றி. கூட்ட நெரிசலில் தொலைந்த மனிதர்களுக்கு நடுவே நமக்குள் நாமே தொலைந்து போகும் ஒரு விசித்திர தீவு தான் இந்த தனிமை.
1: தனிமையாக தனிமை,
0: யாரும் இல்லாத அறையில் அது ஒரு சுமை. நம்மை நாம் உணரும் போது அது ஒரு சுகம். மௌனத்தின் மொழி, வார்த்தைகள் தீந்த பின்னன் தொடங்கும் இதயத்தின் ரகசிய உரையாடல் இது. கண்ணீர் துளிகளுக்கு மட்டுமே தெரியும் இந்த தனிமையின் ஆழமும் நீளமும். கடந்த கால நினைவுகளின் நிழல் படக்கூடம், நிகழ்கால ஏமாற்றங்களின் மௌன புகலிடம். சில நேரங்களில் இது சுட்டரிக்கும் பாலைவனம், அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் ஏழை இதயம். பல நேரங்களில் இது ஒரு ஞானக்குடில், நம்மை நாமே செதுத்திக் கொள்ளும் உளி. துரோகங்கள் தந்த வலியை ஆற்றும் மருந்து, உலகை வெல்ல உனக்குள் ஊறும் எரிபொருள். நன்றி உங்களது கவிதைக்கு. உங்களது கவிதைக்கான பாடலை நீங்க தருகின்ற கேட்டுக் கொள்வோம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம்.
1: நன்றி. மீண்டும் அடுத்த வாரம்.
0: ஓகே, நன்றி. வணக்கம். புங்கையூர் ராஜா அவர்களுக்காக இந்த

0: இருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலையக நேரம் சரியாக 8:53. கவிதை பாடு நேரத்தை நிறைவு செய்ய வந்திருக்கு நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். பிரான்சிலிருந்து கவிதை.
0: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன்.
1: முடிச்சிட்டீங்களோண்டு ஓடி வந்தேன். சரி, ஒரு 5 நிமிஷம் இருக்குது, கொடுத்துட்டு
0: போதான். புங்கையூர் ராஜா வந்து தனது கவிதையை தந்தார், அப்ப நீங்களும் தர. சரியா,
1: நன்றி நன்றி. இன்று கவிதை வந்து அப்பாவுக்காக ஒரு கவிதை.
0: ஓகே, தாருங்க.
1: என் அப்பாவின் அன்பு உனக்கு தெரியுமா? பலரது வாழ்வில் கடைசி வரை உழங்கிக் கொள்ள முடியாத புத்தகம் என் அப்பா. பலரது வாழ்வில் கடைசி வரை உழங்கிக் கொள்ள முடியாத புத்தகம் அப்பா. நான் ரசித்த அழகிய இசை என் அப்பாவின் இதய துடிப்பு. அப்பாவை தவித்து நமக்கு நல்ல நடத்தை மற்றும் வாழ்க்கை பாடங்களை வேறு எந்த ஆசானாலும் முழுமையாக கற்பிக்க முடியாது. அம்மாவின் அன்பு கடல் அலைகள் போல் எப்போதும் அம்மாவின் அன்பு கடல் அலைகள் போல் எப்போதும் வெளிப்படையாக இருக்கும். ஆனால் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது. வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதன் ஆழம் அளவிட முடியாதது. அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது. வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதன் ஆழம் அளவிட முடியாதது. அப்பா என்னை கொண்டே இல்லாமல் என் கனவுகளையும் தன் தோளில் சுமந்து செல்லும் என் வாழ்வின் ஹீரோ அப்பா தானே. அப்பாவுக்கு நிகராக எதுவும் இல்லையே. அம்மா தன் மடியில் சுமந்தாள், அப்பா என் தோளில் சுமந்தாள். அம்மா என்னை மடியில் சுமந்தாள், அப்பா என்னை தன் தோளில் சுமந்தாள். நாம் உயரத்தை அடைய தன்னை ஏணியாக்கி கொள்பவர்தான் தந்தை. அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் மகளுக்கு அப்பா அடிமை என்று. மகள் சொல்லிவிட்டால் அப்பா தன் பாட்டுக்கு அடங்கி விடுவாள் என்று மகளுக்கும் தெரியும். யார் சொல்லி கேட்காவிடிலும் மகள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்பாவின் அன்புக்கு ஈடாகாத எதுவும். நம் வாழ்க்கையை விருச்சமாக்க தன்னை வேறாக்கி கொண்டவர் தான் தந்தை. உலகிலேயே அதிகம் பாதுகாப்பு மிக்க இடம் எதுவென்றால் தந்தையின் கை மட்டுமே. அப்பா தன் கைக்குள் மகளின் கையை பொக்குசமாக பிடித்து கொண்டு வழியில் நடந்து செல்லும் போது பத்து உதவிக்கு ஆக்கள் வருவினும் என்ற நம்பிக்கையில் தன் மகள் நடை போடுவாளே. தாயின் கருவறை போலவே நாம் விழும்போது தாங்கிக் கொள்ளும் அப்பாவின் தோள்களும் புனிதமானவையே. அப்பாக்களுக்கு சமர்ப்பணம் இக்கவிதை. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அம்மா காட்டிய அன்பில் தாளாட்டி இருக்கும், அப்பா காட்டிய அன்பில் ஒரு தியாகமே ஒளிந்திருக்கும். வியர்வை வாசம் வீசும் அந்த ஒற்றை சட்டைக்குள் அந்த பிரபஞ்சத்தின் பாசத்தையே ஒழித்து வைத்திருக்கும் ரகசிய சுரங்கம் அப்பா. தன் காலணி தேய்ந்தாலும் பரவாயில்லை என்று நம் கால் தடம் பதிக்க வழி தேடி தந்தவர். பகலெல்லாம் வெயில் உருகி உழைத்து விட்டு இரவில் நம் தூக்கத்திற்காக விசிறியாக மாறும் கைகளவை. தன் தேவைகளை எப்போதும் சுருக்கி கொண்டு பிள்ளைகளின் கனவுகளை பெருக்கி காட்டிய விலை மதிப்பெற்ற ஆக சிறந்த சேமிப்புத்தான் அப்பா. கோபமாய் கத்திய வார்த்தைகளுக்கு பின்னே கண்ணீராய் உறைந்திருக்கும் அவர்தான் காப்பீட்டு திட்டம். தோளில் சுமந்த போது உலகம் தெரிந்தது. தோழனாய் தோள் கொடுத்த போது அவர் சுமந்த வாழ்க்கையின் பாரமே தெரிந்தது. அம்மா காட்டும் அன்பு உலகுக்கு தெரியும், அப்பா காட்டும் அன்பு இந்த உலகையே தாங்கும். வார்த்தைகளால் அன்பை சொல்ல தெரியாத ஆக சிறந்த மௌன கவிஞன் தான் ஒவ்வொரு வீட்டிலும் அப்பா. நன்றி தேவி உங்களது கவிதைக்கு.
1: நன்றி,
0: வணக்கம். சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவேறுவது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரத்தில் கலந்து சிறப்பித்த அனைத்து கவிஞர்களுக்கும் கவிதாயினிகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும், கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் உங்களிடமிருந்து இரவு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: பார்த்த
1: புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம்.
3: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் பிணையத்தினிய ஊடாக
4: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.
5: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
6: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
7: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
7: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris, La Chapelle.
9: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
8: Vicky Superstore, Gare-la-Gonesse, Sasseville.
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
8: Mélodiguer Todorbhulakke, Vicky Cash and Curry, Paris, La Chapelle. Todorbhul, Tolibisi Lakkam, Cyberontru, 40, Cyberindu, Cyberilu, 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜிலாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் அரசு ஊழியர்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவிக்கிறார். கடந்த காலங்களில் அரச ஊழியர்களுக்கு தவணை முறையில் உந்துள்ளிகள் மற்றும் வாகனங்களை வாங்குவதற்கான வசதிகள் செய்து தரப்படும் என்ற கனவுகள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது காட்டப்பட்டன. 12 லட்சத்துக்கு விட்ஸ் சிற்றுந்துகளை கொள்வனவு செய்வது ஒரு புறம் இருக்க, இன்று 20 கிலோ அரிசியை கூட தவணை முறையில் கடனுக்கு கொள்வனவு செய்து உண்ணும் அளவுக்கு அரச ஊழியர்களின் நிலைமை வீழ்ச்சியடைந்துவிட்டது. அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக நீண்ட வரிசையில் நின்று தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு ஆதரவளித்த அரச ஊழியர்களை இன்று அமைச்சர்கள் பகிரங்கமாக திருடர்கள் என்று அவமதிக்கிறது. வரலாற்றில் எந்தொரு அரசாங்கமும் அரச ஊழியர்களை இந்த அளவுக்கு அவமதித்ததில்லை. நாட்டை முன்னேற்றுவதற்கோ அல்லது மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கோ அரசாங்கத்திடம் எந்தொரு திட்டமும் இல்லை. மாறாக அரசியல் பழிவாங்கல்களும் ஒரு சில அதிகாரிகளின் கருத்துக்களை பேணுவதுமே இந்த அரசாங்கத்தின் இருப்பாக மாறியிருக்கிறது. விவசாயிகளை அவமதிப்பதும் பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்தி அரசியல் எதிரிகளை வேட்டையாடுவதுமே தற்போதைய ஆட்சியின் நாளாந்த செயல்பாடாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மூன்றாம் தரப்பினால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் நிதியமைச்சு மற்றும் இலங்கை மத்திய வங்கி சமர்ப்பித்த 2 அறிக்கைகளை ஆராய்ந்து குழுவின் இறுதி அறிக்கையை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் கர்சடி சில்வா தெரிவிக்கிறார்.
1: மத்திய வங்கி திரைசேரியுடன் 3 சுற்று கலந்துரையாடல்களை நடத்தினோம். அவர்கள் 2 அறிக்கைகளை சமர்ப்பித்தார்கள். மத்திய வங்கியின் அறிக்கை தனியாக சமர்ப்பிக்கப்பட்டது. ஏனென்றால் திரைசேரி வழங்கிய அறிக்கையின் பல விடயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இவை இரண்டையும் நாங்கள் பகுப்பாய்வு செய்து ஒரு வரைவை தயாரித்து அந்த வரைவை இப்போது அனைத்து குழு உறுப்பினர்களிடமும் சமர்ப்பித்துள்ளோம். அந்த வரைவை வாசித்து அவர்களின் கருத்துக்களை முன்வைக்குமாறு கோரியுள்ளோம். நிதிக்குழு என்ற வகையில் கொள்கை ரீதியான விடயங்களை ஆராய்வதே எமக்குள்ள விடயமாகும். இப்போது என்ன நடந்துள்ளது என்பது எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. பல விடயங்கள் நடந்துள்ளன. முழு நாடும் அதனை பார்த்துக் கொள்ள முடியும். சபை அமர்வுகளின் காணொலி பதிவுகள் உள்ளிட்ட அனைத்தையும் நாங்கள் மக்களுக்கு கிடைக்க செய்ய உள்ளோம். ஏனென்றால் வெளிப்படைத்தன்மை என்பது மிகவும் முக்கியமானது என நான் நம்புகின்றேன். எனவே செவ்வாய்க்கிழமை அந்த அறிக்கையை இறுதி செய்ய எதிர்பார்த்துள்ளோம். அடுத்த வாரம் பாராளுமன்றம் கூடுகின்ற போது நமது அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது.
0: தொடர்ந்து 12 கோடி ரூபாய் லஞ்ச விவகாரம் தொடர்பான விசாரணைகளை லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் குற்றப்புணர்வு திணைக்களமும் இணைந்து மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் விரைவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த பணிகளை இலகுபடுத்தும் நோக்கில் இணைந்த விசாரணைகளை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இந்த லஞ்ச விவகாரம் தொடர்பாக இதுவரையில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சாவின் மகன் ரகித ராஜபக்ச உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனிடையே அனைத்து விசாரணைகளும் தடையின்றி வேகமாக இடம்பெற்று வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிக்கிறார்.
2: அனைத்து விசாரணைகளும் தடையின்றி வேகமாக நடைபெற்று வருகின்றன. விசாரணைகளில் உள்ள தகவல்கள் ஊடகங்களுக்கு தெரிய வராவிட்டாலும் விசாரணைகளின் முன்னேற்றம் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்படுகின்றது. அப்போது உங்களால் அதனை அறிந்து கொள்ள முடியும். இந்த விசாரணைகள் சரியாக நடக்கிறதா என நீங்கள் பார்ப்பதற்கான சிறந்த லிஸ்மஸ் சோதனையாகும். குற்றம் சாட்டப்பட்டவர்களை நடத்தையும் பதற்றமுமே அது. அவர்கள் எந்த அளவுக்கு பதற்றம் அடைகின்றார்களோ அந்த அளவுக்கு விசாரணைகள் சரியாக இடம்பெறுகின்றன என்பதே அர்த்தம். ஆகவே விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்படுவதோ அல்லது நியமிக்கப்படாமல் இருப்பதோ என்பதோ சந்தேக நபர்களின் விருப்பப்படி அல்ல. இப்போது இந்த நாட்களில் ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கின்றது. இந்த சந்தேக நபர்கள் எனக்கு இந்த விசாரணை அதிகாரிகளை வேண்டும் என அவரை நீக்க வேண்டும் என கூறுகிறார்கள். அவை இடம்பெறாது. போலீஸ், சிஐடி, லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு அல்லது சிஐடி போன்றவற்றிற்கு விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்களது பணிகளை முன்னெடுத்து செல்கின்றார்கள்.
0: அதே போன்று சலைவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருப்பதாக ஒரு செய்தி பரவுகிறது.
2: அவருக்கிருக்கும் அனைத்து சுகாதார பிரச்சனைகள் தொடர்பிலும் தேசிய வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர்கள் கண்காணித்து கவனம் செலுத்தி வருகின்றார்கள். இதற்கு முன்னர் பரிசோதித்து கண்டறியப்பட்டிருக்க வேண்டிய நோய்கள் ஏதேனும் இருந்திருந்தால் அவற்றையும் புதிதாக பரிசோதித்து தேவையான சிகிச்சைகளை வழங்குவார்கள்.
0: தொடர்ந்து அஸ்வசம நலன்புரி பயனாளி பட்டியலில் இருந்த சுமார் 425,000 குடும்பங்கள் இன்றைய தினம் முதல் அந்த பட்டியல் இருந்து நீக்கப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலங்கே தெரிவித்திருக்கிறார். 2022 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து தற்காலிகமாக வறுமைக்கு தள்ளப்பட்ட குடும்பங்களே இவ்வாறு பட்டியல் இருந்து நீக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பிரிவினர் விளிம்பு நிலை குழுவினர் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். கடந்த டிசம்பர் மாதமே இந்த குடும்பங்களை அஸ்வசம பட்டியல் இருந்து நீக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மேலும் 6 மாத காலம் பட்டியலில் நீடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்த குடும்பங்களுக்கு மாதாந்தம் சுமார் 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வசம பட்டியலில் இருந்த இடைநிலை பிரிவைச் சேர்ந்த சுமார் 400,000 குடும்பங்கள் ஏற்கனவே இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அஸ்வசம பட்டியலில் எஞ்சியுள்ளவை அதிவறிய மற்றும் வறிய பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 13,00,000 குடும்பங்கள் மாத்திரமே என்று அமைச்சர் உபாலி தன்னிலக்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி அதிவறிய பிரிவில் 900,000 அதிகமான குடும்பங்களும் வறிய பிரிவில் 400,000 அதிகமான குடும்பங்களும் உள்ளார்கள். அதிவறிய குடும்பங்களுக்கு 17,500 ரூபாயும் வறிய குடும்பங்களுக்கு 10,000 ரூபாயும் கொடுப்பனவாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் உள்ளிட்ட இருவர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதன்போது நீதிமன்றம் இருவரையும் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: 2008 இடம்பெற்றதாக கூறப்படும் ஆட்கொலைகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை கடந்த 15ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. 2008 ஜனவரி 9ஆம் தேதி முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் T-56 துப்பாக்கியால் சுட்டு இருவர் கொலை செய்யப்பட்டமை, 2008 மே 22ஆம் தேதி காத்தான்குடி பிரதான வீதியில் இருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை, வவுனதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தியாப்புலை பகுதியில் வசித்த அழகுதுறை தர்மலிங்கம் என்பவர் அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பிலேயே குறித்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இவற்றுடன் தொடர்புடைய வழக்கு அடுத்த தடவை அடைக்கப்படும் போது கொலை சம்பவங்களின் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள சிவனேசத்துறை சந்திரகாந்தனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். அதற்கமே அவர் இன்று முற்பகல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்.
0: தொடர்ந்து ஐக்கியராட்சிய என்கின்ற ஒற்றியாட்சி முறைமையை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கிறது என்றும், இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே சமஸ்டி தீர்வொன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே என்றும், சமஸ்டியை மிக மோசமாக கேலி செய்தவர்களே இன்று சமஸ்டியை பற்றி பேசுகிறார்கள் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. Sumandiran தெரிவித்திருக்கிறார். அவர் நாகர்கோவில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி ஒற்றி ஆட்சியை வன்மையாக எதிர்க்கின்ற ஒரு கட்சி. தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே ஒற்றி ஆட்சிக்கு எதிராக சமஸ்டிக்காக. இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கப்பட்டதே இந்த கோரிக்கைக்காகத்தான். தமிழரசு கட்சியை சமஸ்டி கட்சி என்று கேலி செய்தவர்கள்தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். 1971 ஜி பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை. அவருடைய கட்சியாளரான தியாகராஜா பேசுகின்ற போது குறிப்பிட்டார், எமது தலைவர் இருந்திருந்தால் சமஸ்டி கோரிக்கை எவ்வளவு மோசமானது என்பதை என்னை விட மிக திறமையாக பேசியிருப்பார் என்று பாராளுமன்றத்தில் கைத்தட்டலுடன் சொல்லியிருக்கிறார். ஆகவே சமஸ்டியை மிக மோசமாக விமர்சித்தவர்கள் இன்றைக்கு தாங்கள்தான் அதை உருவாக்கியவர்கள் போல மக்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய முழுமையான கொள்கையே சமஸ்டி ஆட்சியொன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது. பேர்பலகையிலே நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. எக்கி என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஒன்று, ராஜ்ய என்ற சொல்லுக்கு அர்த்தம் நாடு. ராஜ்ய என்ற சொன்னால் ஆட்சி முறை. இப்போது இருக்கின்ற அரசியல் அமைப்பிலே சொல்லப்பட்டிருப்பது எக்கிய ராஜ்ய, அது ஒற்றி ஆட்சி என்பதாகும். அது கடந்த காலத்தில் செய்யப்பட்ட வரவிலே எக்கிய ராஜ்ய என்று மாற்றப்பட்டது, அதாவது ஒரு நாடு என்று. இது ராஜ்ய என்ற சப்தம் தமிழ் மக்களுக்கு புரியாமல் இருந்தாலும் தமிழை விட சிங்களம் கூடுதலாகவே தெரிந்திருக்கின்ற கஜேந்திரகுமாருக்கு இது நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அவர் அந்த பதத்தை மாற்றி மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று பிரச்சாரம் செய்தார் தனது நன்மைக்காக. ஒற்றியாட்சி என்ற பதத்திலிருந்து ஒருமித்த நாடு என்று மாற்றப்பட்டது எங்கள் எல்லோரையும் விட கஜேந்திரகுமாருக்குத்தான் நன்றாக தெரியும். இவர் தொடர்ச்சியாக மக்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதகுழிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பன தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்றை ஆரம்பிப்பதற்கும் பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடொன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு வங்கி ஒன்றை நிறுவுவதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தியிருக்கிறது. செம்மணி மனித புதகுழியில் இதுவரை 400 மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் மனித புதகுழிகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து புலம்பெயர் தமிழர் அமைப்பான பிரித்தானிய தமிழர் பேரவையினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் உலகளாவிய ரீதியில் இன்னமும் தீர்வு காணப்படாத வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் எண்ணிக்கை மிக உயர்வாக உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை இருக்கிறது. யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் 60,000 to 1,00,000 வரையான நபர்கள் காணாமல் போயிருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. உள்நாட்டு போருடன் தொடர்புடைய விதத்தில் தற்போது வரை தீர்க்கப்படாத பெரும்பாலான சம்பவங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் மக்களுடன் சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன. செம்மணி, மண்டதீவு, மன்னார், கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட பல இடங்களில் கண்டறியப்பட்டிருக்கும் மனித புதகுழிகள் சுயாதீன தடியவில் விசாரணைகள் மற்றும் நீதித்துறை பொறுப்புக்கூறல் என்பவற்றுக்கான ஆதாரங்களை வழங்கியுள்ளன. அந்த மனித புதகுழிகளில் மனித எலும்பு கூடுகள், தனிப்பட்ட பொருட்கள் மற்றும் ஏனைய தடியவியல் சான்றுகள் கண்டறியப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கோ அல்லது பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கோ நம்பகமானதும் சுயாதீனமானதுமான செயன்முறை ஒன்று உருவாக்குவதற்கு அரசாங்கம் தவறிவிட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு தமது அன்புக்குரியவர்கள் எங்கு இருக்கிறார்கள், அவர்களின் நிலை என்ன என்ற உண்மையை அறிந்து கொள்வதற்கான அடிப்படை உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது. வெளிப்படைத்தன்மை வாய்ந்த மரபணு அடையாளப்படுத்தல் செயன்முறையினை சர்வதேச தடியவியல் பங்களிப்பை அனுமதிக்க தவறியமை, சுயாதீன விசாரணைகள் குறித்து தொடர்ந்து வெளிப்படுத்தப்பட்டு வரும் எதிர்ப்பு என்பன உள்நாட்டு மோதலின் போது இடம்பெற்ற மிக மோசமான குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்கள் அளிக்கப்படும் அல்லது மறைக்கப்படும் அல்லது கவனத்தில் கொள்ளப்படாமல் விடப்படும் என்ற கரிசனைகளை மேலும் ஆழப்படுத்தியுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதகுழிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பன தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடொன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு டிஎன்ஏ வங்கியொன்றை நிறுவுதல் இலங்கையிலும் புலம்பெயர் நாடுகளிலும் வாழும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களிடமிருந்து மரபணு மாதிரிகளை சேகரித்தல் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டுள்ள சகல மனித புதகுழி அமைந்துள்ள இடங்களுக்கும் சர்வதேச தடயவியல் நிபுணர்கள் அனுப்பி வைத்தல், மோதல் இடம்பெற்ற மற்றும் மோதலுக்கு பிந்திய காலகட்டங்களில் மனித புதகுழிகளாக இனங்காணப்பட்ட அல்லது சந்தேகப்படும் சகல இடங்களிலும் செயற்கைக்கோள் படங்கள் மூலமும் புவியியல் ரீதியிலும் பகுப்பாய்வு செய்தல், சாட்சியங்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட மண்டதீவு உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் அகழ்வாய்வினை மேற்கொள்ளல் ஆகிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் அதன் உறுப்பு நாடுகளும் இலங்கையிடம் கோர வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. செய்தியில் இலங்கை படையினரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அத்தோடு தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கை இயல்பாக்கும் வகையில் தற்போது மீண்டும் படைகள் அனுப்பப்படும் தீர்மானம் அமையக்கூடாது, எனவே படையினரை அனுப்பி வைப்பதற்கு முன்னதாகவே நம்பகமான பரிசோதனை மற்றும் பொறுப்பு கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் வலியுறுத்தியிருக்கிறது. கெய்டியில் அமைதிப்பணிகளுக்காக இலங்கை படையினர் அனுப்பி வைக்கப்படுவது குறித்து சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஏற்கனவே கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தன. இவ்வாறானதொரு பின்னணியில் இதுபற்றி சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் அதன் உத்தியோர்வ எக்ஸ்தள பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் ஹெய்டிக்கு இலங்கை படையினரை அனுப்புவது குறித்த எமது கரிசனைகளை தெரியப்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகளை சந்தித்தோம். இதற்கு முன்னதாக இலங்கை படையினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் பாலியல் சுரண்டர்கள் மற்றும் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளுக்கான பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவது தொடர்பில் இதுவரையில் எந்தொரு தெளிவுபடுத்தலும் செய்யப்படவில்லை. அது மாத்திரமன்றி குண்டர் ஒடுக்குமுறை படைக்கான வீரர்கள் குறித்த பரிசீலனைகளை மேற்கொள்வதில் ஐக்கிய நாடுகள் சபையின் பங்களிப்பு எதுவும் இல்லை என்று எம்மிடம் கூறப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதுபோன்று இந்த வெற்றிடம் மனித உரிமைகள் தொடர்பான சுயாதீன மதிப்பீடு மற்றும் தெளிவாக வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பு சார் பொறுப்புணர்வு என்பன உறுதிப்படுத்தப்படாமை தீவிர கரிசனைகளை தோற்றுவித்துள்ளது. ஒவ்வொரு கட்டமைப்புக்கும் ஒவ்வொரு ஆணை வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் அவற்றை யாரும் பொறுப்பேற்று செயற்படாத போது பொறுப்பு கூறல் இல்லாமல் போய்விடுகிறது. சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயற்திட்டம் இது தொடர்பாக கவலை வெளியிட்டுள்ளது. மேலும் மிக தாமதமாக கற்றுக்கொள்ளும் மற்றொரு பாடத்தை தாங்கும் நிலையில் ஹெய்டி இல்லை. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அத்தோடு தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் போக்கை இயல்பாக்கும் வகையில் தற்போது மீண்டும் படைகள் அனுப்பப்படும் தீர்மானம் அமையக்கூடாது, எனவே படையினரை அனுப்பி வைப்பதற்கு முன்னதாகவே நம்பகமான பரிசோதனை மற்றும் பொறுப்பு கூறல் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த அமைப்பு இலங்கையிடம் வலியுறுத்தியுள்ளது. புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவை தயாரித்தல் மற்றும் அதனை மக்கள் மயப்படுத்தல் ஆகிய பணிகளை முன்னெடுப்பதற்கு வரவு தயாரித்தல் குழு, பிரச்சாரக்குழு மற்றும் மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழு ஆகிய மூன்று குழுக்களை நியமிப்பதற்கு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழு தீர்மானித்திருக்கிறது. தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் நடாத்தப்பட்ட கூட்டத்தில் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கும் என அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு அதற்கமைய முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி விக்கினேஸ்வரன் ஒருங்கிணைப்பாளராக கொண்ட 33 பேரடங்கிய வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு நேற்று நிகழ்நிலை முறைமை ஊடாக கூடியிருந்தது. இந்த கூட்டத்தின் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரவினை தயாரிப்பதற்கு வரவு தயாரித்தல் குழுவையும், இந்த விடயம் தொடர்பான விழிப்புணர்வூட்டல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பிரச்சாரக் குழுவையும், இதுகுறித்து மக்களிடம் கருத்து கேட்டறிந்து அவர்களது அபிப்பிராயங்களை பெற்றுக் கொள்வதற்கு மக்களின் உள்ளீடுகளை பெறுவதற்கான குழுவையும் நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக வழிநடத்தல் குழுவின் உறுப்பினர் சட்டத்தரணி குருவரன் தெரிவித்தார். அதேவேளை வழிநடத்தல் குழுவில் அங்கம் வகிக்கும் 33 பேரும் அவர்களது விருப்பத்தின் அடிப்படையில் இந்த மூன்று குழுக்களுக்கும் நியமிக்கப்படுவார்கள் என்றும், அதன் செயல்முறையை எதிர்வரும் ஒருவார காலத்துக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், அதன் பின்னர் இந்த குழுக்கள் தனித்தனியாகவும் ஒன்றுக்கொன்று சமாந்திரமாகவும் அவற்றின் பணிகளை முன்னெடுத்து செல்லும் என்று அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று இந்த வரவை தயாரிக்கும் போது அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய பேரவையினால் தயாரிக்கப்பட்ட வரவு ஜனாபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தலைமையிலான குழுவினரிடமும், இலங்கை தமிழரசு கட்சியினால் கையளிக்கப்பட்ட வரவு மற்றும் வடக்கு மாகாண சபை இயங்கிலையில் இருந்தபோது தயாரிக்கப்பட்ட வரவு ஆகிய மூன்றிலும் உள்ள ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயங்களை உள்வாங்கி புதிய வரவை தயாரிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அரசியல் தீர்வு குறித்து இந்த வரவில் உள்வாங்கப்பட வேண்டிய அடிப்படை கோட்பாடுகள் குறித்து ஒரு பொது இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டியது அவசியம் என்ற விடயமும் அந்த கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தலில் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆளும் தரப்பினர் எமக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2018 எமது நல்லாட்சி அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீட்டை வழங்கியது. அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதில் உறுதியாக இருந்தார். நாங்களும் ஒத்துழைப்பு வழங்கினோம் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராயும் பாராளுமன்ற விசேட செயற்குழு கடந்த வாரம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடிய போது பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றியத்தின் தலைவர் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உட்பட ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் முன்னிலையாக இருந்தார்கள். மாகாண சபை தேர்தலில் பெண் பிரதித்துவம் ஒதுக்கீடு குறித்து இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதன்போது கருத்து தெரிவித்த குழுவின் உறுப்பினரான மனோ கணேசன், மாகாண சபை தேர்தலில் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை. பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மாகாண சபை தேர்தலை பிற்போடக்கூடாது என்பதையே நாங்கள் குறிப்பிடுகிறோம். தேர்தலை பிற்போடும் உத்திக்காக இதனை பயன்படுத்தக்கூடாது. தேர்தலில் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று எவரும் எங்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இலங்கை அரசியல் வரலாற்றில் எமது நல்லாட்சி அரசாங்கம் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் 25% ஒதுக்கீடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வழங்கியது. அந்த சந்தர்ப்பத்தில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்று பலர் குறிப்பிட்டார்கள். ஆனால் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதற்கு அடிபணியாமல் பெண்களுக்கு போதுமான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாங்களும் அதற்கு முழுமையான இணக்கம் தெரிவித்தோம். ஆகவே புதிய விடயங்களை எமக்கு குறிப்பிடுவதாக பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிட்டுக் கொள்வதாக மனோ கணேசன் தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருட்கள் வகைகளின் விலைகளை குறைத்து திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது.
3: விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 414 ரூபாவாகும். டீசல் 1 லிட்டரின் விலை 25 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 382 ரூபாவாகும். ஏனைய எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் இல்லை என பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது.
1: எரிபொருள் விலைகள் குறைவடைந்தமை தொடர்பில் மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர்.
4: ரொம்ப சந்தோஷமான விஷயமாக காணப்படுகிறது. உலகத்தில் நடந்து வர ஈரான் அமெரிக்கா யுத்த போரின் காரணமாக பல்வேறுபட்ட இடங்களில் விலைகள் அதிகரித்த போதிலும் எமது நாட்டில் 20 ரூபா விலை குறைப்பு என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு.
5: எங்களுக்கு இந்த பெட்ரோல் குறைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விடையும் இன்னும் நாங்கள் அரசாங்கத்தில் எதிர்பார்க்கிறோம், குறையுமான்னு பார்க்கிறோம்.
0: தொடர்ந்து அரசாங்கத்தினால் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்ட போதிலும் மண்ணெண்ணெய் விலை குறைக்கப்படாமை மற்றும் தமக்கு வழங்கப்பட இருந்த மானியங்கள் இதுவரை கிடைக்கப்படாமை குறித்து கடத்தொழிலாளர்கள் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமதம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சில எரிபொருள் வகைகளின் விலையை குறைத்து திருத்தம் மேற்கொண்டது. இந்த நிலையில் 95 ஆக்டேன் பெட்ரோல் 495 ரூபா, லங்கா சூப்பர் டீசல் 478 ரூபா மற்றும் மண்ணெண்ணெய் 885 ரூபா ஆகிய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த கடத்தொழிலாளர்கள் நேற்று இரவு முதல் பெட்ரோல் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்ததாக கூறினாலும் எமது வாழ்வாதாரத்துக்கு தேவையான மண்ணெண்ணெய் விலை குறைக்கப்படவில்லை. மண்ணெண்ணெய் விலை குறையாததால் எம்மால் தொழிலுக்கு செல்ல முடியாமல் படகுகள் அனைத்தும் கரையிலே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கடத்தொழிலாளர் ஒருவர் கவலை தெரிவித்தார். கடத்தொழிலாளர்களுக்காக மில்லியன் கணக்கில் மண்ணெண்ணெய் மானியம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிக்கிறார். அதற்கான விண்ணப்ப படிவங்களையும் அதிகாரிகள் எங்களிடமிருந்து பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இதுவரை அந்த மானிய தொகை எங்களுக்கு கிடைக்கவில்லை. அரசாங்கம் ஒதுக்கிய அந்த பணம் யாருடைய பைகளுக்கு சென்றது என்றும் எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். யுத்தத்தை காரணங்காட்டி நாட்டில் ஏற்கனவே இருந்த எரிபொருட்களின் விலைகளை உயர்த்திய அதிகாரிகள் இப்போது மக்களுக்குரிய நிவாரணங்களை வழங்க தயங்குவதாக கடத்தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே இந்த மானிய பணம் குறித்து ஜனாதிபதி உடனடியாக விசாரணை நடத்தி தமக்குரிய நிவாரணங்களை விரைவாக பெற்றுத்தர உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடத்தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். நாளை அறிவிக்கப்பட உள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிகரிப்பு வழங்கப்படாவிட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக எரிபொருள் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்துள்ளதாக அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவை போக்குவரத்து அமைச்சிடம் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருந்தாலும் தமது போக்குவரத்து கட்டணங்களை மாற்ற இயலாது என்று தேசிய ஒன்றிணைந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் தொழில்துறைசார் சங்கம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் தமது தொழில்துறை 16 ரூபாய் என்ற அடிப்படையில் நட்டத்தில் இயங்கி வருவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் லலித் ரோகண பெரரா கூறுகிறார். அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சட்டப்படி சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் தண்டனைக்கு உள்ளாகாமல் அவற்றை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது.
3: அந்த முறைப்பாடுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் விரிவான அறிக்கையொன்றை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிப்பதற்காக முறைப்பாட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. முன்னாள் அமைச்சர்களின் செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட இதுவரை 100க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் டி வி பந்துலசேன தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற அனைத்து நிலக்கரி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்குவினால் உயர்நீதிமன்ற நீதியரசர் கிஹான் குலதுங்கவின் தலைமையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபந்திகே மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் இதன் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர்.
0: இந்த ஆண்டு இதுவரை தென்னை ஏற்றுமதி மூலம் $514 மில்லியன் வருவாய் ஈட்டப்பட்டிருப்பதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. மேலும் தென்னை அறுவடை அதிகரிப்பு மற்றும் ஏற்றுமதிக்கான தேவை அதிகரிப்பு ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பில் உடைந்து விழுந்துள்ள புதிய பாலத்துக்கு பதிலாக பெயிலிரக பாலத்தை தற்காலிகமாக அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் கத்தினேத்தி தெரிவித்திருக்கிறார். அதன்படி தற்காலிக பாலம் அமைக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தற்காலிக பாலம் அமைக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை துரிதமாக செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுனில் கத்தினேத்தி குறிப்பிட்டார். சுமார் 40 வருடங்கள் பழமையான மட்டக்களப்பு புதுப்பாலத்தில் ஏற்பட்டிருந்த வெடிப்புகள் தொடர்பில் ஏற்கனவே அறிக்கையிடப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி மாலை அந்த பாலம் இடிந்து விழுந்து விட்டது. அந்த பகுதியில் நிரந்தர பாலம் அமைக்கப்படும் வரை தற்காலிகமாக இடப்பட உள்ள பெய்தி பாலம் பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் சுனில் கத்தினேத்தி சுட்டிக்காட்டினார். இடிந்து விழுந்துள்ள மட்டக்களப்பு புது பாலமானது மட்டக்களப்பு நகருக்கு பிரவேசிப்பதற்கான பிரதான பாலங்களில் ஒன்றாக இருந்தது. மட்டக்களப்பு போதனா மருத்துவமனை, பாடசாலைகள் உட்பட பல்வேறு கேந்திர முக்கியத்துவமான உள்ளக போக்குவரத்துக்குரிய பிரதான வழியாக அந்த பாலம் காணப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இலங்கையில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பல நகரங்களை அவற்றின் பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் புனரமைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. 2500 மில்லியன் ரூபாய் செலவில் அதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதோடு இந்த ஆண்டில் அவற்றில் பல திட்டங்களை செயற்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் நட்பு நகரங்கள் திட்டத்தின் கீழ் 10 நகரங்கள் மற்றும் 25 சிறிய நகரங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இலங்கையில் முன்மாதிரி நகரங்களாக இனம் காணப்பட்டுள்ள கவர்ச்சிகரமான நகரங்களை அவற்றின் பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் எடுத்துக்காட்டும் வகையில் புனரமைக்க திட்டமிடப்படுகிறது. அந்த நகரங்களை அடையாளப்படுத்துதல் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கவும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் மூலம் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுக்கு 1300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தின் கீழ் அன்றாதபுரம், கதிர்காமம், கொழும்பு மற்றும் கண்டி ஆகிய நகரங்களின் அடையாளம் மற்றும் தனித்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் பொருத்தமான ஆலோசனை வழங்கல் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வின் அடிப்படையில் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதற்காக 2026ஆம் ஆண்டுக்கென 325 மில்லியன் ரூபாய் நிதி செலவாகும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நகர அபிவிருத்தி துறையில் முறையான முன்னுரிமை அளிக்கப்பட்ட மற்றும் தரவு அடிப்படையிலான அணுகுமுறையின் கீழ்

ஒதுக்கப்பட்ட 500 மில்லியன் ரூபாய் நிதியுட்பட மொத்தம் 1475 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி 2026 ஆம் ஆண்டுக்கான 10 நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் 2026 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி நகரங்களின் அபிவிருத்திக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன் கீழ் நட்பு நகரங்கள் என்ற செயற்திட்டத்தை செயற்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் கிராமிய சமூகங்களின் வசதிகள் மற்றும் நலன்களை கருத்தில் கொண்டு சிறு நகரங்களை அபிவிருத்தி செய்தல் என்ற பிரதான நோக்கத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நகர அத்தியாவசிய அபிவிருத்தி திட்டத்தை அடையாளம் கண்டு 2026 ஆம் ஆண்டுக்குள் அந்த திட்டங்களை நிறைவு செய்யவும் எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அமைச்சரவையில் பல முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருந்தார். அவற்றுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற நிலையில் இந்த திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. வருமான வரி திணைக்கள அதிகாரி என போலியாக நடித்து நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. கொழும்பு கொம்பனி தெரு காவலியத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகளால் சந்தேகநபர் கல்கமுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்கமுவைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நபர் வருமான வரி திணைக்கள அதிகாரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு வருமான வரி செலுத்தும் பல்வேறு நிறுவனங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டுள்ளார். பின்னர் தனது தனிப்பட்ட தேவைக்காக பணம் கோரி அந்த பணத்தை தனது வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடுமாறு மிரட்டியும் ஏமாற்றியும் பெற்று வந்திருக்கிறார். விசாரணைகளின் போது அவர் ஏற்கனவே இதுபோன்ற நிதி மோசடி சம்பவங்களுக்காக குற்றப்புணர்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டவர் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. எல்லா மற்றும் தியன பகுதிகளில் கபானா என்ற விடுதிகளை அமைத்து தருவதாக கூறி அரசு அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்களிடம் சுமார் 120 மில்லியன் ரூபாய் பணமோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அபிநவ நிவகல் பெருமன கட்சியின் தலைவர் அமித் வீரசிங்காவை எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு தெல்தனிய நீதவான் கமல் சஞ்சய் ஜெயதிலக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். புதிய முறைப்பாடுகள் தொடர்பில் தெல்தனிய போலீஸ் தலைமையத்தினரால் மீண்டும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் முல்லைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சந்தேக நபரின் சொத்துக்கள் மற்றும் காணிகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் அவருக்கு வெளிநாட்டு பயணத்தடையை விதித்ததோடு அவரது வங்கிக் கணக்குகளை முடக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். சந்தனவருக்கு எதிராக இதுவரை 26 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் விசாரணைகளின் மூலம் பாரியளவிலான நிதி மோசடி தொடர்பில் தெரிய வந்துள்ளதாகவும் தெல்தனிய போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளை அடுத்த வழக்கு விசாரணைக்கு முன்னர் கொழும்பில் உள்ள குற்றப்புணர்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறு போலீசாருக்கு நீதவான் மேலும் உத்தரவு பிறப்பித்தார். அமித் வீரசிங்க இதற்கு முன்னர் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவருக்கு எதிராக மேலதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை அடுத்து அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் பௌத்த துறவிகள் எதிர்கொள்ளும் ஒழுக்க நெறி ஒழுக்கக்கோவை மீறல்கள் மற்றும் சிவில் பிரச்சனைகளை கையாள்வதற்கும் அவர்களின் உன்னத நிலையை பாதுகாப்பதற்கும் என பிரத்யேகமான விசேட பௌத்த நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று பலாங்கொட கஸ்ப தேரர் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கையின் அரசியலமைப்பின் பிரகாரம் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் முதன்மையான கடமை. துறவிகளின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் தனித்துவமான விசேட நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். 1815 ஆம் ஆண்டு கண்டி ஒப்பந்தத்தின் 5வது பிரிவின் கீழ் பௌத்த மதத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அந்த கால அரசுகளுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1978 ஆம் ஆண்டு குடியரசு அரசியலமைப்பின் 2வது அத்தியாயத்தின் 9வது பிரிவின் பிரகாரம் இலங்கையில் பௌத்த மதத்துக்கு முதன்மையான இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதோடு பௌத்த சாசனத்தை பாதுகாத்து வளர்ப்பது அரசாங்கத்தின் தவிர்க்க முடியாத கடமை என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 10 மற்றும் 14வது பிரிவுகளின் 1வது உட்பிரிவின் ஊடாக ஏனைய மதங்களைச் சார்ந்தவர்களுக்கும் சிந்தனை சுதந்திரம் மத சுதந்திரம் மற்றும் வழிபாட்டு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கான விசேட அரச கடப்பாட்டை அரசியலமைப்பு அரசுக்கு விதித்துள்ளதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தின் தனிநபர் விவாகரத்து மற்றும் விசேட சிவில் சலுகைகளை கையாள்வதற்காக காதி நீதிமன்றங்கள் சட்டபூர்வமாக இயங்கி வருகின்றன. இந்த நீதிமன்றங்களின் கீழ் பொதுச் சட்டத்துக்கு முரணான 16 வயதுக்கு குறைந்தவர்களின் திருமணங்களும் சில சந்தர்ப்பங்களில் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஆனால் அரசியலமைப்பில் மிக உயர்ந்த முன்னுரிமை அளிக்கப்பட்ட பௌத்த சாசனத்தின் உன்னத

0: துறவிகளுக்கான ஒழுக்க நெறி பிரச்சனைகளை தீர்க்க இதுவரையில் ஒரு விசேட நீதிமன்ற கட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை என்பது பெரும் வரலாற்று துரோகமும் குறைபாடும் என்று அவர் குறிப்பிட்டார். வரலாற்றில் சந்திரிகா பண்டார் நாயக்கா, குமாரதுங்க போன்ற ஜனாதிபதிகள் பௌத்த சாசனத்துக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் நிலவுவதாக மேடைகளில் கூறிய போதிலும் துறவிகளுக்கான பிரத்யேக நீதிமன்றங்களை சட்ட ரீதியாக உருவாக்க தவறிவிட்டார்கள். அதிகாரிகளினதோ அல்லது அரசியல் பின்புலம் கொண்ட தரப்புகளினதோ தலையீடுகள், தன்னிச்சையான செயற்பாடுகள் பௌத்த சாசன பாதுகாப்பில் எத்தகைய கடுமையான அச்சுறுத்தல்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்றன என்பதையும் நாம் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும். பௌத்த சாசனத்தின் சுயாதீன தன்மையை பேட அரசுகள் தவறியதன் விளைவாகவே இன்று துறவிகள் சாதாரண சிவில் நீதிமன்றங்களுக்கு இழுக்கப்பட்டு அவமதிப்புகளுக்கு உள்ளாகும் அவநிலை தொடர்வதாக குறிப்பிட்ட அவர், சாதாரண சிவில் நீதிமன்றங்களில் பௌத்த துறவிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதும் அவர்களின் காவி ஊடியை கலற்றுமாறு கூறப்படும் அவநிலைகளும் புத்த சாசனத்துக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதியாகும். அரசியலமைப்பின் மூலம் பௌத்தத்துக்கு வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமை என்ற நாட்டை இத்தகையதொரு விசேட நீதித்துறை கட்டமைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கடுவல பகுதியில் பதிவு செய்யப்பட்ட குடிநீர் விநியோகம் என்ற போர்வையில் மிக ரகசியமாக நடத்தப்பட்டு வந்த மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை மேல் மாகாண வடபிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் அதிரடியாக முற்றுகையிட்டார்கள். இந்த சோதனையின் போது 18,500 மேற்பட்ட மதுபான போத்தல்கள் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ள போலீசார் அந்த நிலையத்தில் இருந்த 6 சந்தேக நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். மேல் மாகாண வட பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை கடுவலை சுதர்சன வீதியில் அமைந்துள்ள ஒரு குறிப்பிட்ட சொகுசு வளாகத்தில் இந்த சோதனை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வெளிப்பார்வைக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போத்தல்களை தயாரித்து விநியோகிக்க நிறுவனம் போல் காட்சி அளித்த அந்த வளாகத்துக்குள் சட்டவிரோதமான முறையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டு வந்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளார்கள். இதன்போது 180 மில்லிமீட்டர் அளவுடைய 18,575 உள்நாட்டு மதுபான போத்தல்கள், வெளிநாட்டு மதுபான லேபிள்கள் உட்பட 1 லிட்டர் அளவுடைய 4 போத்தல்கள், 750 மில்லிமீட்டர் அளவுடைய ஒரு போத்தல் என்பன கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அத்துடன் மதுபான உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் எத்தனோல் அடங்கிய ஒரு போத்தல் மற்றும் பல்வேறு அதிநவீன மதுபான உற்பத்தி உபகரணங்கள், மதுபானம் தவிர அங்கிருந்து 50 கிராம் 200 மில்லி கிராம் கேரள கஞ்சா என்பதும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட 6 சந்தேக நபர்களும் 30, 43, 58, 59 மற்றும் 62 ஆகிய வயதுகளை உடையவர்கள் என்றும், இவர்கள் அனைவரும் மிகுந்தலை, மருதானை, வத்தலை, தெற்கு வெவட, கெட்டலாவ மற்றும் சிப்பிக்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டபூர்வமான குடிநீர் வியாபாரத்தின் மறைப்பை பயன்படுத்தி இந்த சட்டவிரோத மதுபானங்கள் நாட்டின் பல பாகங்களுக்கும் வணிக ரீதியாக விநியோகிக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற பத்துக்களில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது. அதன்படி அனுராதபுரம் ரம்பவ வீதியின் கல்வெல சந்திக்கு அருகில் ரம்பவ நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வலது பக்கமாக திரும்ப முற்பட்ட போது பஸ்ஸுடன் மோதி பத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பத்தில் காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குருத்தங்குளம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். இதேவேளை கலவல கெக்கராவ வீதியின் 21 கட்டை பகுதிக்கு அருகில் கெக்கரவா நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வேன் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த தேவகவ பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தம்புள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். அத்துடன் தம்புள புப்வம வீதியின் அனகட்டுவ பகுதியில் லொரியொன்றை முந்த முற்பட்ட மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி பத்துக்குள்ளானது. இந்த பத்தில் தேவக பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் காயமடைந்து தம்புள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். சிறிபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜெயந்தி வேவ பகுதியில் நேற்று தொல்பொருள் மதிப்பு மிக்க செம்பு பாத்திரம் மற்றும் ரத்தின கற்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். புல்மோட்டை விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்த நபர் ஜெயந்தி வேவ பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. அத்திரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோகந்தர பகுதியில் நேற்று அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் போலி இலக்க தகடுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயர் அண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புனித பாப்பரசர் 14 லியோவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 1966 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பிறந்த திருத்தந்தை அண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் 2000 ஆண்டு கொழும்பு மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் சமய கல்வி மற்றும் நிர்வாக பொறுப்புகளில் பல்வேறு பணிகளை அவர் வகித்திருக்கிறார். அவர் ரோமில் இறையியல் பட்டம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் இளங்கலை பட்டம், கல்வியல் தொடர்பான டிப்ளமா மற்றும் முதுகலை பட்டங்கள் உள்ளிட்ட பல உயர்கல்வி தாமைகளை பெற்றுள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2020 ஆண்டு அப்போதைய புனித பாப்பரசர் பிரான்சிஸால் கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்ட அவர் அதே ஆண்டு ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். பின்னர் 2024 ஆண்டு மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகராகவும் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தற்போதைய யாழ்ப்பாண ஆயர் திருத்தந்தை ஐஸ்டின் ஞானப்பிரகாசத்தின் ஓய்வை தொடர்ந்து யாழ்ப்பாண மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக திருத்தந்தை அண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: இதற்கமையும் மேல் சபர்கமூர் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களத்தின் முன்னெச்சரிக்கை பிரிவின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். மேல் சபர்கமூர் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்பதுடன் குறித்த பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சபர்கமூர், மத்திய, தென், வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழைக்காலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பெலத்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பெலத்து காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து நாடாவிய ரீதியில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 85,712 இடங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 7,188 இடங்கள் நுழம்பு பெருகக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கமைய டெங்கு நுழம்பு பெருகின்ற வகையில் சுற்றுச்சூழலை வைத்திருந்த 6,000க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்று முன்தினம் மாத்திரம் 986 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அதற்கமைய நாடாளாவிய ரீதியில் இந்த ஆண்டு 53,159 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அத்துடன் டெங்கு நோயினால் 31 மரணங்கள் பதிவாகியுள்ளன. விசேட டெங்கு கட்டுப்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதிலும் பதிவாக நோயாளிகளின் எண்ணிக்கை குறையவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.
1: சுத்தமாக வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு சமூக வைத்திய விசேட நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். பெரும்பாலான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் நாடளாவிய ரீதியில் இதுவரை 53,159 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் 31 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக கொழும்பு, கம்பஹா, மாத்தறை, கல்துறை, ரத்னபுரி, கண்டி, காலி ஆகிய மாவட்டங்களில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார்.
0: இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,51,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,938 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி பக்தி கீதங்கள் இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உள்கட்டமைப்பு திட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் தேசிய முதலீட்டு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியத்தில் கூடுதலாக 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதலை வழங்கியுள்ளது. இத்தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த வாரம் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு அவற்றுக்கு கூடுதலாக 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் ஊடாக மத்திய அரசின் மொத்த முதலீடு 60,000 கோடியாக அதிகரித்துள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்பு நிதிய நிறுவனத்தால் இது நிர்வகிக்கப்படுகிறது. அதில் மத்திய அரசுக்கு 49% பங்குகள் இருக்கின்றன. இந்தியாவுக்கு கூடுதல் தனியார் மூலதனத்தை கொண்டு வருவதிலும் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் பங்களிப்பதிலும் இந்த பணியை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசின் தற்போதைய கூடுதல் முதலீடு போக்குவரத்து, எரிசக்தி, டிஜிட்டல், நகர்ப்புற உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகளுக்கு தூண்டுகோலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி அரசு அறிமுகப்படுத்தியுள்ள VPGRAM திட்டம் நாளை முதல் அமல்படுத்தப்படும் நிலையில் இது ஏற்கனவே பலவீனமான கூட்டாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்று காங்கிரஸ் அதனை விமர்சித்துள்ளது.
3: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு 100 நாள் வேலைக்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2005 அறிமுகப்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த மத்திய அரசு அதற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலை வழங்கும் வகையில் VPGRAMJI என்ற பெயரில் விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் சட்டமாகியுள்ளது. இத்திட்டம் நாடு முழுவதும் நாளை முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரவுள்ளது. இந்நிலையில் VPGRAMJI திட்டம் என்பது ஏற்கனவே பலவீனமான கூட்டாட்சி மீதான நேரடி தாக்குதல் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தமது எக்ஸ் வலைதள பதிவில் விமர்சித்துள்ளார். இந்த புதிய திட்டத்தில் மத்திய அரசின் நிதி பங்களிப்பு 60% என்றும் மாநில அரசின் செலவினம் 40% இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் 16வது நிதி ஆணையம் பின்பற்றிய அதே முரண்பாடான நெறிமுறை தற்போதும் பின்பற்றப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் VPGRAMJI திட்டத்தின் வரைவு விதிகளை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான திருமதி பிருந்தா காரத் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், புதிய விதிமுறைகளை தொழிலாளர்களின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது என்றும் ஏற்கனவே இருந்த வேலைவாய்ப்பு உத்தரவாதத்திற்கு எதிராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றி வரும் நிலையில், அதிக உற்பத்தியையும் குறைந்த மக்கள் தொகையையும் கொண்ட மாநிலங்களுக்கு குறைவான நிதியே கிடைக்கும் நிலை ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமே தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் திருமதி பிருந்தா காரத் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
0: தொடர்ந்து டெல்லியில் 2027 ஜனவரி முதல் புதிய ஓட்டோ ரிக்ஷாக்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க மின்சார ஓட்டோக்களாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற டெல்லி அரசின் முடிவுக்கு ஓட்டோ தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. அரசின் இந்த திடீர் அறிவிப்பு அவசர கோலமானது மற்றும் திணிக்கப்பட்டது என்று அந்த தொழிற்சங்கங்கள் விமர்சித்துள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடனான 2வது நாள் மாநாடு இன்றும் நடைபெறுகிறது.
3: தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் தலைமையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் மாநாடு தலைமை செயலகத்தில் நேற்று தொடங்கியது. இதில் டிஜிபி, துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், உயர் காவல் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் திரு விஜய், சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக முடிவு செய்யலாம் என்றும், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். பட்டா போன்ற அடிப்படை தேவைகளுக்காக மனு அளிக்க வரும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்வு ஏற்படுத்தித் தர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் கள ஆய்வுக்கு செல்ல வேண்டும், குறையை கேட்பதை விட அதை தீர்த்து வைப்பது முக்கியம் என்றும் கூறிய திரு விஜய், முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நியாய விலைக் கடைகளில் எடை குறையாமல் தரமான உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர், குடிநீர், சுகாதாரம், மருத்துவம், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை விரைவாக நிறைவேற்றிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
0: தமிழக வெற்றிக் கழகம் நடத்தும் தோழமை கட்சிகளுக்கான நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பங்கேற்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீனுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் வைகோவுக்கும் நேற்று நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக சட்டசபைக்கு எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் என்று முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்று ஊடகவியலாளர் கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற போது பதிலளித்தார்.
4: அவரு எந்த கோணத்துல இந்த பிரச்சனையை பார்க்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்களை பொறுத்தவரையில் ஆதரவு நல்குகிற அத்தனை கட்சிகளும் வாக்கு தவற வாய்ப்பில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் தாவேக்காவுக்கு அளித்த வாக்குறுதிகளை கட்டாயம் காப்பாற்றும். காங்கிரஸை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளுக்கும் முன்னதாக அந்த அணிக்கு ஆதரவு மட்டும் நல்காமல் கூட்டணியில் இணைகிறோம், உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரையில் என்னென்ன தேவைகள் என்பன குறித்து அறிவித்துவிட்டு அவர்கள் அந்த கூட்டணி உறவை உறுதிப்படுத்தினார்கள். அடுத்து இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு நல்குகிறார்கள். 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அது அங்க போய் பேசின பிறகு தெரியும். முன்கூட்டியே எப்படி நானா சொல்ல முடியாதுல்ல? நான் எப்படி அதை சொல்ல முடியும்? அவங்க இப்ப வந்து ஒரு தேநீர் விருந்துங்கிற அடிப்படையில் தான் அழைச்சிருக்கிறாங்க. கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்ப எங்க கட்சியில 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர் என்கிற முறையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் நானும் அதில் பங்கேற்கிறேன். ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் பங்கேற்பார். அதேபோல வன்னி அரசு, ஜோதிமணி ஆகிய நால்வரும் பங்கேற்போம். கூடுதலாக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களும் அதில் பங்கேற்க உள்ளார். என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க வந்து பதவி விலகுறீங்க அப்படிங்கறது தான் வந்து கேட்கணும். அதுதான் விவாதிக்கப்படணும். அதை தாண்டி யூகங்களின் அடிப்படையில் இங்கே விவாதங்கள் நடக்கின்றன. அதிமுகவுக்கும் என்ன பிரச்சனை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் யூகங்களின் அடிப்படையில் விவாதங்களின் திசைவெளிப்போக்கையே மாற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து ஊடகங்களும் இதர அறிவுஜீவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 6 பேர் இதுவரையில் அதிமுகவிலிருந்து பதவி விலகியிருக்கிறார்கள் என்றால் இது அதிமுகவுக்கு எழுகிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, ரொம்ப சீரியஸா விவாதிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த கேள்விகளை நீங்கள் அதிமுகவினரிடம் வெளிப்படையாக கேட்க வேண்டும். அவர்கள்தான் நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். அதனை நான் வரவேற்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட மாணவர்களுக்கான அடையாள அட்டை வழங்குகிற போது சாதியையும் ஒரு தரவாக, அதாவது அந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற கருத்தை சொன்னபோது கடுமையான எதிர்ப்பு வந்தது, ரொம்ப அதிர்ச்சி அடைந்தோம். தற்போது அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். முதலமைச்சர் சாதி அடையாளங்களை ஊக்கப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்து நம்மால்
0: தொடர்ந்து போதைப்பொருள் பயன்படுத்திய தமிழக வெற்றி கழக அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நேற்று போராட்டம் மறியல் நடைபெற்றது.
3: போதைப் பொருள் பயன்படுத்தியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டில் அமைச்சர் சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் தடையை மீறி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்டவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்த காவல்துறை 7 மணிக்கு மேல் அவர்களை விடுதலை செய்தனர். விடுதலைக்கு பின்னர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாணவரணி செயலாளர் திரு வீரமணி ஜெயக்குமார், தாவேக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம் மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்போம் என்று பொய் சொல்லிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர் என்பவர் மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர போதைப் பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என சொல்லித் தருபவராக இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். போதைப் பொருள் விவகாரத்தில் அமைச்சர் சரத்குமார் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை காவல் ஆணையரிடம் வழக்கறிஞர் சரண்யா என்பவர் நேரில் புகார் அளித்துள்ளார். அமைச்சர் என்பதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குகிறதா என அவர் சந்தேகம் எழுப்பியுள்ளார்.
5: அவர் ட்ரக் கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன ட்ரக் கன்சியூம் பண்றாரு அதன் அடிப்படையில் நார்கோட்டிக்ஸ் NDPS ஆக்ட்ல அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமா வர எந்த ஆக்ட்ல கீழே என்னென்ன செக்ஷன்ஸ்ல அவரை வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமோ எல்லா செக்ஷன்ஸ்லயும் உடனடியாக கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணி கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே வேற ஒரு நபரா இருந்தா உடனடியாக பண்ணிருப்பாங்க, மினிஸ்டரா இருக்கிற காரணத்தினால பண்ணலையோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு.
3: இதனிடையே அமைச்சர் சரத்குமாரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலர் திரு கவி கணேசன் என்பவர் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற IAS IPS அதிகாரிகள் மாநாட்டில் அமைச்சர் சரத்குமார் பங்கேற்றது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி
0: தொடர்ந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு 2029 மக்களவைத் தேர்தலே அமல்படுத்தும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. ஆனால் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறை காரணமாக தென் மாநிலங்களின் அரசியல் பிரதித்துவம் குறையக்கூடும் என்று தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகியவை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தமிழ்நாட்டில் முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது காட்டப்பட்ட எதிர்ப்பு காரணமாக தொகுதி மறுவரையறை செய்வதற்கான அரசியலமைப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது. இந்நிலையில் தென் மாநிலங்களில் அரசியல் பிரதித்துவம் குறையாமல் இருக்க 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலான தற்போதைய மாநிலங்களுக்கு இடையிலான தொகுதி வீதத்தை தொடரவும் அரசு ஆலோசித்தது. இருந்தாலும் இதுகுறித்து இறுதி முடிவெடுக்கப்படவில்லை. அனைத்து மாநிலங்களும் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% வரை அதிகரிக்கும் திட்டங்களையும் ஒன்றிய அரசு தற்போது பரிசீலித்து வருவதான தகவல்கள் வந்துள்ளன.
3: 970 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற கட்டடம் 2023 மே 28 திறக்கப்பட்டது. இதில் மக்களவை உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் 800க்கும் மேல் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் மக்களவை தொகுதி மறுவரையறை மூலம் அவற்றின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கை சீரமைக்கப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனால் தொகுதி மறுவரையறை மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட 3 மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் கடந்த ஏப்ரல் 17 நடந்த வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தன. இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்களின் ஆதரவு, உத்தவ் சிவசேனா கட்சி எம்பிக்கள் 6 பேர் சிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைந்திருப்பது போன்ற கூடுதல் பலத்தால் நாடாளுமன்றத்தில் மீண்டும் தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் தற்போதைய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 39 இருந்து 59 அதிகரிக்கும் என்றும், இதன் மூலம் மொத்த இடங்களில் மாநிலத்தின் பங்கு 7.18% இருந்து 7.23% உயரும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஏற்கனவே கூறியுள்ளார். இதன் மூலம் மக்களவையில் தென்னிந்திய மாநிலங்களின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 129 இருந்து 195 உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் மக்கள் தொகையை வெகுவாக கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் நிலவும் சூழலில் அனைத்து மாநிலங்களிலும் 40 முதல் 50% வரை தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்னும் நிறைவடையாத நிலையில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே 2029 வரை நடைபெறவுள்ள அனைத்து தேர்தல்களும் தற்போதுள்ள தொகுதிகள் அடிப்படையிலேயே நடைபெறும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.
0: தொடர்ந்து எல்லை விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா அதிகாரிகளிடையே 1100 முறைக்கும் மேலே பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக ஓய்வுபெறவுள்ள ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி நேற்று தெரிவித்தார். சீன எல்லைப் பகுதிகளில் பதற்றம் தொடர்ந்தாலும் நிலைமை சீராக உள்ளதாகவும் தொடர் கண்காணிப்பு மட்டுமே தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரியில் அமெரிக்காவுடனான போரில் கொல்லப்பட்ட ஈரான் உச்சத்தலைவர் அயோத்தில்லா கொமேனியின் இறுதி சடங்கில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளார்கள்.
1: மறைந்த ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கில் இந்தியா சார்பில் பீகார் ஆளுநர் ஜயத் அட்டா அஸ்னைன் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக ஈரானிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் இறுதி சடங்கில் பங்கேற்கும் இந்திய குழுவில் வெளியுறவு அமைச்சர் அதிகாரிகளும் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த ஈரானின் ஆன்மீக தலைவரின் இறுதி சடங்கில் பங்கேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பஷிஷ்கியான் அழைப்பு விடுத்திருந்தார். இறுதி சடங்குகளில் பங்கேற்க சீனா, ரஷ்யா, கட்டார், பிரான்ஸ், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் சார்பில் தங்கள் நாட்டின் தூதுக்குழு இறுதி சடங்கில் பங்கேற்கும் என பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்திருந்தார். கமேனியின் இறுதி சடங்குகள் தலைநகர் தெஹ்ரானில் ஜூலை 4 ஆரம்பமாக உள்ளன. அவரது சொந்த ஊரான வடகிழக்கு புனித நகரமான மசாத்தின் ஜூலை 9 உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இறுதி சடங்கில் சுமார் 2 கோடி பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக ஈரானிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
0: தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விற்பனை மற்றும் அதன் விநியோகத்தின் மீதான கட்டுப்பாடுகளை திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்கும் 10 மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் மும்மொழி கொள்கையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
3: நாடு முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 ஜூலை 1 முதல் மும்மொழி கட்டாயம் என கடந்த ஏப்ரல் மாதம் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சுற்றறிக்கை அனுப்பியது. 10 மாணவர்கள் 3 மொழிக்கு பொதுத் தேர்வு எழுத வேண்டியதில்லை என்றும், அதற்கான மதிப்பெண்கள் பள்ளிகளிலும் அகமதிப்பீட்டின் அடிப்படையிலும் சான்றிதழில் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது. இதனால் 9 வரை வெளிநாட்டு மொழிகளை தேர்ந்தெடுத்தவர்கள் 10 செல்லும்போது பாதிக்கப்படும் சூழல் உருவானது. எனவே மும்மொழி திட்டத்தை கைவிட வேண்டும் என திமுக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன. இந்நிலையில் இந்த கல்வியாண்டில் 10 பயிலும் மாணவர்கள் மும்மொழி கொள்கையை பின்பற்ற வேண்டியதில்லை என்றும், ஏற்கனவே உள்ள இருமொழி கொள்கை அடிப்படையில் பொதுத் தேர்வை எழுதலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 7, 8 மற்றும் 9 படிக்கும் மாணவர்கள் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு செல்லும் போது பொதுத் தேர்வில் புதிதாக கற்கும் 3ஆம் மொழியை எழுத வேண்டியதில்லை என்ற ஒருமுறை விலக்கு வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை மும்மொழிக் கொள்கையை இந்த கல்வியாண்டிலிருந்து அமல்படுத்துகிறது என்றும், தற்போது 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு செல்லும் போதுதான் 3ஆம் மொழியை பொதுத் தேர்வில் எழுதுவார்கள் என மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து மகாராஷ்டிரத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழியை கற்பிப்பது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த மாநில கல்வித்துறை அமைச்சர் தாதாஜி தகடுபூசே தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அவர் தெரிவிக்கையில், மகாராஷ்டிர பாடசாலைகளில் மராத்தி மொழியை கட்டாயம் கற்பித்தல் மற்றும் கற்றல் சட்டம் 2020 கீழ் மாநிலத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 10ஆம் வகுப்பு வரை மராத்தி மொழி கற்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எந்த மொழி வழியில் இயங்கும் பள்ளிகளாக இருந்தாலும் அவை மராத்தி மொழியை கட்டாயம் கற்பிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மாநில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்நிலை தலைவர்கள் செய்த சதியால் நடந்தது என்று மாநில நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. வெளிநாடு செல்ல பயன்படுத்தப்படும் கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணங்கள் நாளை முதல் உயர்த்தப்படுகின்றன. கடவுச்சீட்டு விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தட்கல் முறையில் கடவுச்சீட்டு பெறுவதற்கான விண்ணப்ப கட்டணம் 3500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது. சிதம்பரம் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பட்டாசு வெடிவிபத்தில் குழந்தைகள் பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள்.
3: குச்சிப்பாளையத்தில் மாரியம்மன் கோயில் விழாவை முன்னிட்டு இரவு வான வேடிக்கை நிகழ்ச்சிக்காக கோயிலில் பட்டாசுகள் வைக்கப்பட்டன. அப்போது தீமிதி திருவிழா முடித்து கோயிலுக்குள் பெண்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றினர். அப்போது விளக்கு ஏற்றிவிட்டு வீசப்பட்ட ஒரு தீக்குச்சி பட்டாசு மீது விழுந்துள்ளதாக தெரிகிறது. ஒரு தீப்பொறி பட்டதை அடுத்து அங்கிருந்த பட்டாசுகள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின. இதில் கோயிலுக்குள் தரிசனத்துக்கு காத்திருந்த சிறுவர்கள், பெண்கள் என பலரும் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். இதில் பெண்கள் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கும் சிதம்பரத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டனர். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 16 பேரில் 2 பேரின் நிலை சற்று கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மருத்துவமனையில் காயமடைந்தவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளித்து வருவதாகவும், இந்த மருத்துவக் கல்லூரியில் உள்ள வசதி குறைபாடு குறித்து விரைவில் துறை அமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர்.
0: தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 24 மணிக்கு மேலாக நீடித்த மின்வெட்டினை கண்டித்து பொதுமக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
3: கோடைக்காலம் தொடங்கியதில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவும் தொடர் மின்வெட்டை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பொன்னேரி அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரவு சுமார் 9 மணி அளவில் ஏற்பட்ட மின்தடை 12 மணியை கடந்தும் சரிசெய்யப்படவில்லை. இதனால் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் அவதிக்கு ஆளான கிராம மக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களது பகுதியில் மட்டும் தொடர்ச்சியாக பல மணி நேரம் மின்தடை ஏற்படுவதாக அவர்கள் கூறியுள்ளனர்.
6: 11 மணி ஆயிடுச்சு, இந்த இப்ப 3 மணி ஆக போகுது, நான் இப்படி நின்னு அப்படின்னா கரண்டே இல்ல. நான் பசங்க இந்த பாருங்க தூங்காம முடிச்சு நின்னுறாங்க, இந்த பாருங்க ஸ்கூல் போக தேவையில்லையா, காலையில போன் பண்ணா இன்வெர்டர் இருக்கான்னு எக்லா கேக்குறாங்கண்ணா, இன்வெர்டர் போட்டு தூங்க சொல்றாங்கண்ணா.
3: தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விரைவில் மின் விநியோகம் சரி செய்யப்படும் என பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கும் போதே மீண்டும் மின் விநியோகம் வழங்கப்பட்டது. இதையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சாலை மறியல் காரணமாக பொன்னேரி செங்குன்றம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
0: தொடர்ந்து அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் இந்து பக்தர்களின் நம்பிக்கைக்குரிய முக்கிய மையமாக திகழ்கிறது. தினமும் ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான இந்து பக்தர்கள் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்த அங்கு சென்று வருகிறார்கள். இந்து மதத்தில் நம்பிக்கையை வெளிப்படுத்த பல வழிகள் உள்ளன. அதில் ஒன்று கோவிலுக்கு சென்று நன்கொடை அல்லது காணிக்கைகளை செலுத்துவது. இந்த நன்கொடை அல்லது காணிக்கை சமூக நலனுக்காகவோ அல்லது கோவிலை விரிவுபடுத்துவதற்காகவோ பயன்படுத்தப்படும் என்பதுதான் பொதுவான நம்பிக்கை. இருந்தாலும் சமீப நாட்களாக ராமர் கோவிலின் நன்கொடை மற்றும் காணிக்கை தொடர்பான முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து தீவிரமாக கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இது எப்படி தொடங்கியது, விசாரணை வரை இது சென்றது எப்படி, அயோத்தியின் சாமானிய மக்கள் இது குறித்து என்ன நினைக்கிறார்கள்?
7: இந்தியாவின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக திகழும் அயோத்தி ராமர் கோவிலில் பக்தியோடு பக்தர்கள் செலுத்திய காணிக்கை பணம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற கேள்வி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் உண்டியலில் இருந்து பணம் மற்றும் நகைகளை திருடியதாக கைது செய்யப்பட்ட ஊழியர்களின் சொத்து விவரங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அவசர விசாரணை நடத்த கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் உடனடியாக விசாரிக்க மறுத்துள்ளது. கோயில் உண்டியலில் விழுந்த ரொக்க பணம், வெளிநாட்டு நாணயங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்கள் கணக்கில் சேரும் முன்பே திருடப்பட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து பின்னு யாதவ், அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா, அவினாஷ் சுக்லா, மணிஷ் யாதவ், சுபாஷ் ஸ்ரீவத்சவா, கருணேஷ் பாண்டே மற்றும் ராம்சங்கர் மிஸ்ரா ஆகியோர் என 8 பேரை கைது செய்துள்ளனர். முதல் தகவல் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் நன்கொடை பெட்டிகளில் இருந்து காணிக்கைகளை எண்ணும் பணியில் ஈடுபட்ட குழுவில் இடம்பெற்றவர்கள். டின்னு யாதவ் கண்காணிப்பு பொறுப்பிலும் மற்ற அனைவரும் பணத்தை எண்ணும் பணியிலும் ஈடுபட்டவர்கள். குறிப்பிட்ட இந்த ஊழியர்களின் சொத்து மதிப்பு வெறும் குறுகிய காலத்திலேயே பல நூறு மடங்கு வரை உயர்ந்திருப்பதை போலீசார் விசாரணையில் கண்டறிந்துள்ளனர். குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநரான டின்னு யாதவ் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பில் சேர்ந்து ஸ்ரீராம் ஜன்ம பூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளையின் பொது செயலாளர் சம்பத் ராயின் நம்பிக்கைக்குரிய தனிப்பட்ட ஓட்டுநராகி அதிகாரப்பூர்வமாக கண்காணிப்பு பொறுப்பிற்கு வந்துள்ளார். இவர் அயோத்தியை சுற்றி கோடிக்கணக்கில் சொத்துக்களை வாங்கியுள்ளார். இதேபோல வெறும் 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்து வந்த அனுகல்ப் மிஸ்ரா பண்ணை வீடு, 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சூப்பர் பைக்ஸ், ஸ்கார்பியோ கார் என லட்சாதிபதியாக உருவெடுத்துள்ளார். அறக்கட்டளையில் பணியில் சேர்ந்த பிறகு குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரது குடும்பத்தின் வாழ்க்கை முறையும் முற்றிலும் ஆடம்பரமாக மாறியதும் தெரியவந்துள்ளது. திருடப்பட்ட பணத்தை பகிர்ந்து கொள்வதில் குற்றவாளிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாகவே இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்து மெகா திருட்டை அம்பலப்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வழக்கை சிறப்பு விசாரணை தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சிக்கிக் கொள்வோம் என்று தெரிந்தவுடன் தங்களது செல்போனில் இருந்து வாட்ஸ்அப் உரையாடல்கள் மற்றும் டேட்டாவை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முழுமையாக அழித்துள்ளனர். சிலர் தங்களது செல்போனை முழுமையாக ஃபார்மேட் செய்து சாட்சியங்களை மறைக்க முயன்றுள்ளனர். இருப்பினும் சிசிடிவி காட்சிகள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு போலீசார் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சுமார் 8 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சோதனையில் இதுவரை 80 லட்சம் ரூபாயை போலீசார் மீட்டுள்ளனர். இந்த நன்கொடை கையாடல் வழக்கு தொடர்பாக அயோத்தியா வழக்கறிஞர் சங்கத்தினர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக ஆஜராக கூடாது என்றும் மீறினால் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் முடிவெடுத்துள்ளனர். பணியாளரால் செய்யப்படும் திருட்டு, குற்றவியல் ரீதியான நம்பிக்கை துரோகம், மோசடி மற்றும் குற்றவியல் சதித்திட்டம் தொடர்பான சட்டப்பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பான முழு உண்மையையும் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்படுவதை உறுதி செய்வேன் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் நம்பிக்கையோடு விளையாடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சனாதன நம்பிக்கையோடு விளையாடுபவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான விளைவுகளை அனுபவித்தே தீர வேண்டும். இதில் யாருக்கும் விதிவிலக்கு அளிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த முறைகேட்டில் விரிவான விசாரணை நடத்த வேண்டும். மத்திய புலனாய்வு அமைப்பு தலைமையில் பல்வேறு அமைப்புகளை இணைத்து சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை அவசரமாக விசாரிக்காவிட்டால் வானமே இடிந்து விழப்போவதில்லை. கோடை விடுமுறைக்கு பிறகு வழக்கமான நடைமுறையில் இந்த மனு விசாரிக்கப்படும். அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். அயோத்தி ராமர் கோயில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையும் உணர்வும் இணைந்த இடம். அப்படிப்பட்ட கோயிலில் காணிக்கை நிதியில் மோசடி நடந்துள்ள குற்றச்சாட்டு பக்தர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 30 பேர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் இன்னும் யார் யார் எல்லாம் சிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது.
0: இன்று சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,160 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,04,240 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. ஆபரணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,030 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. இன்று மாலையில் மேலும் விலை அதிகரித்திருப்பதான தகவல்கள் வந்துள்ளன. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 240 ரூபாவுக்கு விற்பனையாகியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
8: எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான யுக்ரைனின் தாக்குதல்களால் ரஷ்யாவில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதை அதிபர் புட்டின் ஒப்புக்கொண்டுள்ளார். வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துவதும் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதும் முக்கிய பணிகள் என்று குறிப்பிட்ட புட்டின், அமெரிக்கா மத்தியஸ்த முயற்சிகளை மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். காங்கோ ஜனநாயக குடியரசில் ஈபோலா பாதிப்புகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. கடந்த சனிக்கிழமை 47 புதிய தொற்றுகளும் 12 உயிரிழப்புகளும் பதிவாகின. கடந்த மாதம் 360 உயிரிழப்புகள் உட்பட 1200 மேற்பட்ட பாதிப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ஈபோலா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன.
0: பிரித்தானியாவில் தஞ்சம் கோருவோர் வேலைவாய்ப்பு பெற்று வருமானம் ஈட்ட தொடங்கிய பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தங்குமிடம் மற்றும் அரசாங்க உதவிகளுக்கான செலவிலிருந்து அதிகபட்சமாக 10,000 pounds வரை திருப்பிச் செலுத்த வேண்டிய புதிய திட்டத்தை பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டம் தொடர்பாக பிரித்தானிய உள்துறை அமைச்சர் சபனா மொஹமட் கருத்து வெளியிடுகையில், இந்த தொகையை முழுமையாக செலுத்தும் வரை சம்பந்தப்பட்டவர்கள் நிரந்தர குடியுரிமை நிலைக்கு தகுதி பெற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். புதிய நடைமுறையின் கீழ் பாதிக்கப்படும் பெரியவர்கள் தங்கள் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட வரம்பை கடந்த பின்னர் மாணவர் கடன் திருப்பி செலுத்தும் முறையை போன்ற வகையில் மாதாந்தம் ஒரு தொகையை செலுத்த வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் தஞ்சம் கோருவோருக்கான தங்குமிடம் மற்றும் ஆதரவு நடவடிக்கைகளுக்காக சுமார் 4 billion pounds செலவிடப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த செலவு அதிகமாக இருப்பதாக உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தஞ்சம் பெறுவதற்கான உதவி ஒரு உரிமையாகும், ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு பொறுப்புமாகும். எதிர்காலத்தில் பங்களிக்கக்கூடியவர்கள் பிரித்தானிய மக்களின் ஆதரவுக்கு உரிய முறையில் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் ஏற்கனவே தஞ்சம் தொடர்பான செலவுகளை 1 billion pounds அளவில் குறைத்துள்ளதாகவும் புதிய நடவடிக்கைகள் மூலம் செலவுகளை மேலும் கட்டுப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரானிய பேராளர்கள் அமைதி உடன்பாட்டின் விவரங்களை முடிவு செய்ய கத்தார் செல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. சந்திப்பு எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று ஈரான் தெரிவித்தது.
3: ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தாக்குதலை தொடங்கின. இதனிடையே 14 ஒப்பந்தம் கடந்த 17 கையெழுத்தான நிலையில் தற்காலிகமாக போர் நிறுத்தம் ஏற்பட்டது. எனினும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சமீபத்தில் சிங்கப்பூர் கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதனிடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் கோரிக்கை விடுத்ததாகவும், இதனை அடுத்து கத்தார் தலைநகர் தோஹாவில் இருநாட்டு பிரதிநிதிகளும் இன்று நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் ட்ரம்ப் தமது ட்ரூத் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். ஆனால் அவ்வாறு தாங்கள் கோரிக்கை எதுவும் முன்வைக்கவில்லை என்று மறுத்துள்ள ஈரான், தோஹாவில் அமெரிக்க தொழில்நுட்ப குழுக்களுடன் எந்த சந்திப்பும் திட்டமிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் அத்துமீறிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் அமைதிக்கான பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்திவிடுவோம் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இதனால் இரு நாடுகள் இடையே ட்ரம்ப் அறிவித்தபடி இன்று கத்தாரில் பேச்சுவார்த்தை நடைபெறுமா என பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது.
0: இதே நேரத்தில் ஈரான் எந்த ஒரு அணு ஆயுதத்தையும் கொண்டிருக்கக்கூடாது என்று முக்கிய நிபந்தனையை ட்ரம்ப் வலியுறுத்துகிறார். தெஹ்ரான் அணுவாயுதங்களை வைத்திருக்காது என்றும் அதற்கு ஈரான் சம்மதித்திருக்கிறது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ஈரானிடையே ஒரு உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற சூழலில் ஜூன் 17 14 கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்தது. ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதல்களை நடத்தியதான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக இரு நாடுகளும் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுகின்றன. இருப்பினும் கடந்த சில நாட்களில் நடந்த தாக்குதல்களுக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த ஒப்புக்கொண்டதான தகவல்களும் வந்துள்ளன. தற்போது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தில் உள்ள பிரிவு 5 Article 5 குறித்து அதிகம் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பிரிவு 5 தான் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும் என்று கருதப்படுகிறது. இது தொடர்பான பார்வை.
1: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கையெழுத்தான 14 அம்சங்கள் கொண்ட ஒப்பந்தம் தொடர்பான தகவல்கள் அமெரிக்க தரப்பால் வழங்கப்பட்டது. அதில் அடுத்த 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான கூடுதல் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இரு தரப்பினரும் அளித்துள்ள உறுதிமொழி இந்த ஒப்பந்தத்தில் அடங்கியுள்ளது. அத்துடன் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, ஈரான் மீதான அமெரிக்க தடைகளை நீக்குவது போன்ற அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. மேலும் இதில் ஆர்டிகிள் 5 மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டும் இடம்பெற்றுள்ளது. சரி, இப்போது மீறப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த ஆர்டிகிள் 5 என்ன உள்ளது? இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு 60 நாட்களுக்கு வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல ஈரான் இஸ்லாமிய குடியரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும். இதற்காக எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடு பாரசீக வளைகுடாவில் இருந்து ஓமன் வளைகுடா நோக்கி வரும் கப்பல்களுக்கு மட்டுமே பொருந்தும். வர்த்தக கப்பல்களுக்கு தேவையான அனுமதி உடனடியாக தொடங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீண்டும் செல்ல தொடங்கும். ஆனால் கடல் பாதுகாப்பு தடைகள் மற்றும் கடல் கன்னிவெடிகள் அகற்றப்பட்ட பிறகு 30 நாட்களுக்குள் முழு போக்குவரத்து அமைப்பும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஈரான் ஓமன் சுல்தானகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தும். இதன் மூலம் எதிர்காலத்தில் ஹோர்முஸ் நீரிணையின் நிர்வாகம் மற்றும் கடல் சேவை அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்க முடியும். இந்த விவகாரம் பாரசீக வளைகுடாவில் உள்ள பிற நாடுகளுடனும் விவாதிக்கப்படும். இந்த முழு செயல்முறையும் சர்வதேச சட்டம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள நாடுகளின் அரசியலமைப்பு உரிமைகளுக்கு ஏற்ப நடைபெறும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை யார் கட்டுப்படுத்துவது என்பது இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாகும். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு வரி வசூலிப்பது பற்றியும் ஈரான் வலியுறுத்தியது. ஆனால் அமெரிக்காவும் வளைகுடா நாடுகளும் இந்த யோசனையை நிராகரித்தன. காரணம், அவர்களின் சரக்கு போக்குவரத்தில் பெரும் பகுதி இந்த கடல் வழித்தடம் வழியாகவே செல்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஷ் அராக்ஷி அடுத்த 30 நாட்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக ஈரானின் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டில் இருக்கும், அனைத்து தடைகளும் நீக்கப்பட்ட பிறகு இந்த நீர்வழி பாதையின் முழு செயல்பாட்டு திறன் மீண்டும் கொண்டு வரப்படும், அதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் இது இஸ்லாமிய குடியரசான ஈரானின் பொறுப்பு, இதில் வேறு எந்த நாட்டுக்கும் பங்கு இல்லை எனவும் அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர், இது ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு நாடு தலையிட்டாலோ அல்லது ஒரு தலைபட்சமான நடவடிக்கை எடுத்தாலோ நிலைமை மேலும் மோசமடையும். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு அதிக காலம் ஆகும் எனவும் கூறியிருந்தார். ஹோர்முஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திற்கு மிகவும் முக்கியமான கடல் வழித்தடமாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் இந்த வழித்தடத்தை நடைமுறையில் மூடியது குறிப்பிடத்தக்கது.
9: ஈரான் ஒரு செய்தியை வழங்க விரும்புகிறது. குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்படுவதை இந்த காணொலி காட்டுவதாக கூறப்படுகிறது. ஒன்றின் பக்கவாட்டில் கேலி செய்யும் சுவரொட்டி ஒன்று உள்ளது. முன்னதாக ஈரானிய பகுதிகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. கண்காணிப்பு, தகவல் தொடர்பு, ட்ரோன் மற்றும் கன்னிவெடிகளை பதிக்கும் வசதிகளை தாக்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் கூறுகிறது. வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்களானது நடத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்ட அதிபர் டிரம்ப், நாங்கள் நியாயமான முறையில் செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்படலாம், அப்போது அந்த பணியை ராணுவ ரீதியாக முடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோம், அவ்வாறு நடந்தால் ஈரான் இஸ்லாமிய குடியரசு இருக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பரம் நடத்தப்படும் பதிலடி தாக்குதல்கள் தீவிரமடைவது நீடித்த அமைதிக்கான கட்டமைப்பை உருவாக்கும் முயற்சிகளை ஆபத்துக்குள்ளாக்கியுள்ளது. ஈரானை பொறுத்தவரை ஹோர்முஸ் நீரிணையின் மீது தான் புதிதாக பெற்றுள்ள கட்டுப்பாட்டை தக்க வைப்பது இந்த முயற்சிகளில் அடங்கும்.
10: ஹோர்முஸ் நீரிணை குறித்த புதிய அல்லது தனிப்பட்ட ஏற்பாடுகளுக்கான தலையீடோ முயற்சியோ என்பது கடந்த 2 இரவுகளைப் போலவே சிக்கல்களுக்கு தான் வழிவகுக்கும். அது நீரிணையை மீண்டும் திறப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துவதோடு பதற்றம் மற்றும் மோதலை அதிகரிக்கும்.
9: லெபனான் விவகாரம் மற்றொரு சிக்கலான அம்சமாக உள்ளது. பரவலான உடன்படிக்கையில் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி அங்கு அனைத்து மோதல்களும் முடிவுக்கு வர வேண்டும் என ஈரான் விரும்புகிறது. அதே நேரம் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கும் ஹெஸ்பலா ஆயுத குழு மீது இஸ்ரேல் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க விரும்புகிறது. ஒப்பீட்டளவில் அமைதியாக இருந்த சில நாட்களுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையன்று அவர்கள் வான்வழி தாக்குதல்கள் நடத்தினர். ஏற்கனவே பலவீனமாகவும் கடினமாகவும் இருக்கும் அமைதி பேச்சுவார்த்தை செயல்முறையில் இது இன்னொரு முட்டுக்கட்டையாகியுள்ளது.
0: தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தரவழி மற்றும் வான்வழி தாக்குதலில் தீவிரவாதிகள் 29 பேர் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவிக்கிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளும் தங்களின் எல்லையை முறியதாக கூறி பரஸ்பரம் தூதர்களை நேரில் அழைத்து கண்டனத்தையும் தெரிவித்துள்ளன.
11: பாகிஸ்தானே தாவா கியா ஹே கி உன்ஹோனே ஆப்கானிஸ்தான் கே ஜோ சர்ஹத் கே கரீப்
12: ஆப்கானிஸ்தானின் குனார் பக்திகா மற்றும் பக்தியா மாகாணங்களில் உள்ள சில தீவிரவாத முகாம்களை தாக்கியதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. பாகிஸ்தானின் மத்திய தகவல் துறை அமைச்சர் அட்டவுல்லா தரார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜமாத் உல் அஹ்ரார், தெரிக் இ தாலிபன் பாகிஸ்தான் மற்றும் பிற தீவிரவாத அமைப்புகளின் முகாம்களை தாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதில் சுமார் 25 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் கூறியுள்ளது. மத்திய அமைச்சர் அட்டவுல்லா தரார் தனது அறிக்கையில் சில தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானுக்குள் பதுங்கியிருந்து பாகிஸ்தானுக்குள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வருவதற்கான உளவுத்துறை தகவல்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் அதன் காரணமாகவே ஆப்கானிஸ்தானுக்குள் உள்ள அந்த இடங்களை தாக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஆப்கானிஸ்தான் இத்தகவலை மறுத்துள்ளது. தீவிரவாதிகளை தாக்குவதற்கு பதிலாக பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் அது கூறியுள்ளது. தாலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஜபீஹுல்லா முஜாஹித் இது பாகிஸ்தான் அரசின் கோழைத்தனமான செயல் என்று கூறியதுடன் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானுக்குள் உள்ள தீவிரவாத அமைப்புகளை தாக்கியதாக பாகிஸ்தான் கூறுவதாலும் அத்தகைய குற்றச்சாட்டுகளை மறுத்து பொதுமக்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் கூறுவதாலும் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவுகிறது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே போர் நிறுத்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக கத்தார், துருக்கி மற்றும் சீனா ஆகியவை முக்கிய பங்காற்றின. போர் நிறுத்தமும் அறிவிக்கப்பட்டது, ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை.
13: தற்போது நாம் காபூலில் உள்ள ஒரு முன்னணி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறோம். நேற்றிரவு நடந்த வான்வழி தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்றிரவு 24 பேர் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர்களில் சிலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் என்னிடம் தெரிவித்தனர். அவர்கள் அறுவை சிகிச்சை முடிந்து தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். காயமடைந்த 3 குழந்தைகள் காபூலில் உள்ள குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குனார், பக்தியா மற்றும் பக்திகா ஆகிய கிழக்கு மாகாணங்களில் நேற்று நள்ளிரவு வான்வழி தாக்குதல்கள் நடந்ததாக நேரில் பார்த்தவர்கள் என்னிடம் தெரிவித்தனர். மீட்பு மற்றும் உதவிக்காக மக்கள் அங்கு சென்றிருந்த போது அங்குள்ள ஒரு வீடு மீது குண்டு வீசப்பட்டதாக நேரில் கண்டவர்கள் கூறுகின்றனர். அதனைத் தொடர்ந்து நடந்த 2வது தாக்குதலில் சுமார் 28 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவங்களில் மொத்தம் 36 பேர் கொல்லப்பட்டதாக தாலிபான் அரசு தெரிவிக்கிறது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் இயங்கும் தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் மற்றும் ஜெய்துல் இ இஹ்ரார் ஆகியவற்றின் மறைவிடங்களை தாக்கியதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த குற்றச்சாட்டை தாலிபான் அரசாங்கம் தொடர்ந்து மறுத்து வருகிறது.
0: தொடர்ந்து மத்திய காசா பகுதியில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் தங்கியிருந்த தற்காலிக முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டார்கள். சிறுவனின் தாய் உட்பட 7 பேர் காயமடைந்தார்கள். ஆயுதம் ஏந்திய தீவிரவாதி ஒருவரை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் வளமை போல் தெரிவித்துள்ளது. அதே நேரம் காசாவில் கடந்த அக்டோபரில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த போதிலும் இஸ்ரேல் ராணுவம் நாள்தோறும் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை 360 மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் உட்பட 1045 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். வடக்கு ஜெர்மனியின் ஸ்டேட் நகரில் உள்ள இளைஞர் நல காப்பகத்தில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்தார்கள், பலர் காயமடைந்தார்கள். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் இருக்கும் இளம் தாய்மார்கள் தங்குவதற்கான தற்காலிக தங்குமிட வசதியாக செயல்பட்டு வரும் இந்த வளாகத்தில் தாக்குதல் நடத்திய நபர் உட்பட 2 பேரை போலீசார் சம்பவ இடத்திலே வைத்து கைது செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவுடன் ஒப்பிடுகையில் ஜெர்மனியில் துப்பாக்கி உரிமை சட்டங்கள் மிகவும் கடுமையானவை என்பதால் அங்கு இதுபோன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடப்பது மிக அரிதானதாகும். இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கான பின்னணி குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வெனிசுலாவை 100 காணாத நிலநடுக்கம் உலுக்கிய நேரத்தில் அங்கு திருட்டு சம்பவங்களும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. எல்லாமே திருடப்படுவதாக குறை கூறப்படுகிறது. சிறிய கடைகளில் உள்ள மின் கம்பிகளை கூட திருடுபவர்கள் விட்டு வைக்கவில்லை. உடைந்து கிடக்கும் கடையிலிருந்து ஒரு கும்பல் பட்டி பட்டியாக பொருட்களை அள்ளிச் செல்லும் காட்சி சமூக ஊடகத்தில் பரவுகிறது. காவல்துறையும் ராணுவமும் கூட வீடுகளிலிருந்தும் பிணங்களிடமிருந்து கூட திருடுவதாக இணையத்தில் குறை கூறப்படுகிறது. பேரிடர் சந்தர்ப்பவாதம் என்று சிலர் அதற்கு பெயர் வைத்துள்ளார்கள். வேறு சிலர் இது பட்டினியால் ஏற்பட்டுள்ள கையறு நிலை என்று சொல்லுகிறார்கள். பேரிடரில் எல்லாவற்றையும் பறிகொடுத்தவர்களால் வேறு என்னதான் செய்ய முடியும் என்று சிலர் கேள்வி கேட்கிறார்கள். அரசாங்கத்தின் உதவி மிகவும் மெதுவாக வருவதாக மக்கள் குறை கூறுகிறார்கள். பேரிட வட்டாரங்களில் மக்களுக்கு சாப்பிடக்கூட ஒன்றுமே இல்லை என்று சில குடியிருப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். தற்போதும் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. மீட்பு பணியில் அரசாங்கம் மீட்பு பணியில் ஈடுபடுவதை விட பொதுமக்கள் தாங்களாகவே தங்கள் குடும்பத்தை தேடுகின்ற நிலைமைதான் அங்கு காணப்படுகிறது.
14: பேரிடர் பாதிப்புகளின் மையப்பகுதியான காத்தியா லமார் நகரில் பொழுது விடிந்துள்ளது. ஆனால் மீட்பு குழுவினர் எங்கே? நாங்கள் இந்த பகுதிக்கு எளிதாக வந்தடைந்தோம். அரசு முகமைகள் எந்த அவசரமும் காட்டுவதாக தெரியவில்லை. சிதைந்து போன ஒரு கட்டடத்துக்குள் நம்பிக்கைக்குரிய செல்ல பிராணியான ஒரு நாய் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறது. இவற்றை பார்த்தபடி நின்று கொண்டிருக்கும் இந்த பெண் உறவினர்கள் தங்களது சகோதரி இந்த இடிபாடுகளில் சிக்கியிருப்பதை அறிவார்கள். வீடுகளை இழந்தவர்கள் மற்றொரு நாளை இவ்வாறு கழிக்க வேண்டியுள்ளது. தனது உறவினர்கள் 8 பேரை வில்மர் இழந்துள்ளார். அவர்களில் பெரும்பாலானோர் இன்னும் அவர்களின் வீடுகளின் இடிபாடுகளில் புதையுண்டுள்ளனர்.
15: நாங்கள் மூவரை மட்டுமே மீட்டுள்ளோம். அவர்களுக்கு உரிய மரியாதையுடன் இறுதி சடங்கு செய்யும் வாய்ப்பு கிடைக்காததுதான் மிகுந்த வேதனை அளிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தெருக்களை மூட அரசு முடிவு செய்ததால் உதவிகளை கொண்டு சேர்ப்பது கடினமாகிவிட்டது. இங்கு வருவதற்கான அனுமதியை பெற நேற்று காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை நாங்கள் காத்திருந்தோம். பல மணி நேரங்கள் வீணாயின.

0: உதவின் அளவு மட்டுமல்ல, பெரிய அளவிலான அரசு உதவி எதுவுமே இங்கு இல்லாததுதான். இங்கு அரசு நிர்வாகத்தின் அடையாளமே காணப்படவில்லை. தங்களின் உறவினர்களை இழந்த துயரத்தை எதிர்கொள்ளும் மக்கள் இப்போது அவர்களை தாங்களே மீட்டெடுக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். இந்த சூழலுக்கு மத்தியில் கேல் கார்சியா என்ற பச்சிளம் ஆண் குழந்தை தரையில் இருந்த மெத்தையில் தன் பாட்டி லேடியின் பராமரிப்பில் உள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டு 11 மணி நேரத்திற்கு பிறகு வீதியிலேயே தாய் எலியானா இந்த குழந்தையை பெற்றெடுத்தார். லேடிக்கு தனது மற்றொரு மகளான ஏஞ்சலஸ் மற்றும் அவரது 3 குழந்தைகளை பற்றி எந்த ஒரு தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. இதற்கருகில் 79 வயதான இவோன் உதவிக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் நிலையில் பிபிசி குழுவினரை அன்போடு வரவேற்றார். நிலநடுக்கம் நடந்ததிலிருந்து அரசு செய்தவை அல்லது செய்ய தவறியவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
1: பிற்காலத்தில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் கருத்துக்களை கூட நான் விரும்பவில்லை. இறைவனின் அருளால் நான் தப்பி பிழைத்து இன்னும் இங்கு இருக்கிறேன். ஆனால் எங்களது ஆளுநர் இங்கு வராதது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது நடந்து 5 நாட்கள் ஆகிவிட்டன.
0: நேற்று பிற்பகல் வெனிசுவேலாவின் தேசிய கடற்படையினர் சிலர் பெரிய அளவிலான உதவியின்றி இங்கு வந்தனர். ஆனால் இந்த சிறுவனுக்கு உதவி சரியான நேரத்தில் கிடைத்தது. இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட அவரது சோர்வடைந்த உடலை மீட்பு பணியாளர்கள் பாதுகாப்பாக தூக்கி வந்தனர். அவரோடு சேர்த்து அவரது தந்தையும் மீட்கப்பட்டார். கடந்த வியாழக்கிழமை முதல் இவர்கள் இருவரும் உயிருடன் இடிபாடுகளில் சிக்கியிருந்தனர். இந்த காட்சிகள் இங்குள்ள பல நம்பிக்கை இழந்த குடும்பங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும். ஆனால் இது போன்ற அற்புதங்கள் மிக அரிதாகவே நடக்கின்றன.
2: இதே நேரத்தில் உணவும் குடிநீரும் மருந்தும் இல்லாமல் மக்கள் தவியாய் தவிக்கிறார்கள். வெனிசுலாவில் சிக்கியிருப்போரை மீட்கும் நம்பிக்கை குறைந்து வருகிறது. அரசு மீது மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்.
1: கராக்கஸில் உள்ள முக்கிய மருத்துவமனைகள் ஒன்றின் வெளியே நிலநடுக்கத்திற்கு பிறகு காணாமல் போனவர்களின் புகைப்படங்களால் ஒரு சுவர் மெல்ல மெல்ல நிரம்பி வருகிறது. குடும்பத்தினர், அண்டை வீட்டார், நண்பர்கள் என ஏராளமானோர் தங்களுக்கு நெருக்கமானவர்களை காணும் நம்பிக்கையில் அங்கு வெளியிடப்பட்ட நோயாளிகளின் பட்டியலை சுற்றி கூடியுள்ளனர். எரிங்கர் பெர்முதேஸ் தனது நண்பர்களை தேடி இங்கு வந்துள்ளார். தனது அரசின் மீதான கோபம் அவர் பேசும்போது வெளிப்படுகிறது.
3: எங்களுக்கு காவல்துறை மற்றும் அரசு உதவவில்லை. அண்டை வீட்டார் மற்றும் தன்னார்வலர்களுடன் இணைந்து நாங்களே உயிரிழந்தவர்களின் உடல்களையும் உயிர் பிழைத்தவர்களையும் வெளியே எடுத்தோம். வெறும் கைகளாலேயே இடிபாடுகளை தோண்டி அகற்றினோம்.
1: ஒரே குடும்பத்தில் உயிர் பிழைத்தல் மற்றும் பெரும் பேரிழப்பு நிகழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். தனது வீட்டின் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருந்த 12 வயதான ஆன்கெல் பரதேஸ் 36 மணி நேரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டார். ஆனால் அவரது பச்சிளம் உடன் பிறப்புகளும் தந்தையும் உயிரிழந்துவிட்டனர். அவரது தாயார் ரூத் தனது கணவர் ட்ரைமருடன் 3 வயது அலெக்சாண்டர் இருக்கும் புகைப்படத்தை எங்களிடம் காட்டினார்.
0: என் இளைய மகன் உயிரோடுதான் இருந்தான். ஆனால் மீட்பு குழுவினர் வருவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. அவனை விரைவாக வெளியே எடுக்கக்கூடிய இயந்திரங்களும் அவர்களிடம் இல்லை. அவன் தன் தந்தையின் அருகிலேயே உயிரிழந்தான்.
4: நான் என் குடும்பத்தினருடன் பாசப்பிணைப்போடு இருக்கிறேன். என் தம்பி தங்கைகள் மீது எனக்கு மிகுந்த அன்பு உண்டு.
1: அன்கள் இப்போது மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவர் செல்ல வீடு எதுவும் இல்லை. நாட்கள் செல்ல செல்ல மருத்துவமனைக்கு வெளியே கூடியிருக்கும் குடும்பத்தினர் பெரும்பாலும் உள்ளே சிகிச்சை பெறும் காயமடைந்த தங்கள் உறவினர்கள் குறித்த செய்திக்காக காத்திருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்ட போது நிலவிய பரபரப்பு இப்போது முடிந்துவிட்டது. ஏனெனில் இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து உயிருடன் மீட்கப்படுபவர்கள் இப்போது அரிதே. காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் தங்களுக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்கு அவர்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கலாம்.
2: தொடர்ந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 விமானத்தின் தேடல் பணி இன்னமும் ஓராண்டுக்கு நீடிக்கப்படுகிறது. ஆழ்கடல் ஆய்வு நிறுவனமான ஓசன் இன்ஃபினிட்டியுடன் மீண்டும் தேடல் பணியை தொடரப்போவதாக மலேசிய போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. மீதமுள்ள 7,428.54 சதுர கிலோமீட்டர் கடல் பரப்பளவை தேடுவதற்கு நிறுவனம் உதவும் என்று அது தெரிவித்தது. இந்த ஆண்டு ஜூலை முதல் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு June 30 வரை 12 மாதங்களுக்கு தேடல் பணி நடக்கும். 2018 ஆண்டில் ஓசன் இன்ஃபினிட்டி நிறுவனம் தேடல் பணியை முதன் தொடங்கி

கடந்த ஆண்டு 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை தேடுவதற்கு நிறுவனம் மலேசியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. 2014 மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு சென்று கொண்டிருந்த போயிங் 777 விமானம் மாயமாக மறைந்தது. அதில் 239 பேர் இருந்தார்கள். யாரும் உயிருடன் மீட்கப்படவில்லை. விமானத்தை தேட இதுவரை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலே முடிவுக்கு வந்துள்ளன. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சிறுவர்களை தடுக்க தவறும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கான அபராதத்தை 2 மடங்காக திட்டமிடுகிறது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற ஊடகங்கள் அதில் அடங்குகின்றன. ஆஸ்திரேலியா கடந்த டிசம்பர் மாதம் 16 வயதுக்கு குறைவானவர்கள் சமூக ஊடக பக்கத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதித்தது. ஆனால் 85 விழுக்காட்டு சிறுவர்கள் இன்னமும் சமூக ஊடகத்தை பயன்படுத்துபவர்களாக கூறப்படுகிறது. தடை ஒரு தோல்வியா என்ற எதிர்த்தரப்பின் கேள்விக்கு நடுவே அபராதத்தை அதிகரிக்க ஆஸ்திரேலியா திட்டமிடுகிறது. சமூக ஊடக நிறுவனங்கள் சிறுவர்களை தடுக்க தவறினால் 50 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர், அதாவது 35 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் என்று அரசாங்கம் அறிவித்தது. இப்போது அபராதத்தை 99 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலராக 68 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த திட்டமிடப்படுகிறது. இந்த வாரம் நாடாளுமன்றம் இதுகுறித்து முடிவெடுக்க இருக்கிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்திருக்கும் பிரபல ஈஃபிள் கோபுரத்தை மின்னல் தாக்கியது. அந்த அதிர்ச்சியூட்டும் காட்சியின் காணொளிகளை பலர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டார்கள். கண்கொள்ளா காட்சி என்று பலர் பாராட்டினார்கள். மின்னல் தாக்கியதை நேரில் கண்ட சிலர் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்ததாக தெரிவித்தார்கள். சிலர் பருவநிலை மாற்றம் மேலும் மேலும் மோசமாவதையே அது காட்டுகிறது என்று கவலையை வெளியிட்டார்கள். பருவநிலை மாற்றத்தால் கடும் வெப்பமும் கனமழையும் புதிய இயல்பு நிலையாகும் அபாயம் இருக்கிறது. அதற்கு பிரான்ஸ் தயாராக இருப்பதாக தெரியவில்லை என்று பலர் குறை கூறுகிறார்கள். ஐரோப்பாவில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெயிலின் தாக்கத்தை உணர்த்தும் வகையில் சூரிய வெப்பத்தில் ஆம்லெட் சமைக்கும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளில் கோடைகால வெப்ப அலை தீவிரமாகியுள்ளது. நாள்தோறும் வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவாவதால் அதித வெப்பம் காரணமாக நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் மட்டும் கடந்த வாரம் வெப்பத்தின் தாக்கத்தால் 40 பேர் உயிரிழந்தார்கள். பலர் நீர்நிலைகளில் தஞ்சமடைய நிலையம் ஏற்பட்டது. இந்த நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தை உணர்த்தும் வகையில் பிரான்ஸ் இளைஞர் ஒருவர் சூரிய வெப்பத்தில் ஆம்லெட் சமைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. பார்ப்பதற்கு கேலியாக இருந்தாலும் பருவநிலை மோசமடைந்து வருவதன் பின்னணியை இந்த வீடியோ மறைமுகமாக உணர்த்துகிறது. இனி உணவு சமைக்க சமையல் எரிவாயு தேவைப்படாது என்று குறிப்பிட்டு இளைஞர் அந்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். தனது அடுக்குமாடி குடியிருப்பின் ஜன்னலுக்கு அருகே உணவு பாத்திரத்தை சிறிது நேரம் வைத்துவிட்ட பிறகு அதில் முட்டையை உடைத்து ஊற்றுகிறார். அந்த இளைஞர் உடனே அந்த முட்டையின் கரு ஆம்லெட்டாக பொரிந்து விடுகிறது. ஒரு காலத்தில் சீனாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக கருதப்பட்ட பிரபல தொழிலதிபர் குவோ வெங்குக்கு $1 பில்லியன் நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் அமெரிக்க நீதிமன்றத்தினால் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் முன்னணி தொழிலதிபராக இருந்த குவோ வெங்கு கடந்த 2017 சீனாவில் இருந்து தப்பி அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார். அங்கு தன்னை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தீவிர விமர்சகராக வெளிப்படுத்திக் கொண்ட அவர் சமூக ஊடகங்கள் ஊடாக பெருமளவிலான ஆதரவாளர்களை தன்வசப்படுத்தினார். இந்த நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம், மோசடி மற்றும் அச்சுறுத்தி பணம் பறித்தல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக காணப்பட்டார். இந்த விடயம் தொடர்பான வழக்கை விசாரித்த நியூயோர்க் நீதிமன்ற நீதிபதி அனலிசா டோரஸ் தீர்ப்பளிக்கும் போது சீனாவில் ஜன்னாயத்தை கொண்டுவர விரும்பிய அப்பாவிகளை குறிவைத்து குவோ வெங்கு இந்த பாரிய நிதி மோசடியை நடத்தியுள்ளார். அவர்களின் பணத்தை பறித்து தனது ஆடம்பர வாழ்க்கைக்கு அவர் பயன்படுத்தியுள்ளார் என்று கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். மைல்ஸ் குவா மற்றும் கோவான் குவாக் ஆகிய மாற்றுப் பெயர்களாலும் அறியப்படும் இவருக்கு அவரது ஆதரவாளர்கள் நிறைந்திருந்த நீதிமன்ற அறையிலே இந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்து அமெரிக்க சட்டத்தரணி சீனேஸ் பக்லி கருத்து தெரிவிக்கையில், தனக்கு கிடைத்த சட்டபூர்வமான பல வாய்ப்புகளில் திருப்தி அடையாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் தன்மீது வைத்த நம்பிக்கையை குவோ தனது பேராசைக்காக பயன்படுத்திக் கொண்டார். புகழும் செல்வமும் யாரையும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக மாற்ற முடியாது என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
போஸ்னியா ஹெர்சகோவினா பற்றி ஒன்றும் தெரியாது, தெரிந்து கொள்ளவும் தனக்கு விருப்பமில்லை என்று பெருமையாக கூறிய அமெரிக்க செய்தியாளருக்கு எதிராக கண்டனங்கள் குவிக்கிறது. அபிகேல் வெலேஸ் ஊடகத்தில் தொலைக்காட்சி செய்தியாளராக பணிபுரிகிறார். அதாவது ஏபிசி ஊடகத்தில் அவர் தொலைக்காட்சி செய்தியாளராக பணிபுரிகிறார். அமெரிக்காவுக்கும் போஸ்னியாவுக்கும் இடையே நடக்க இருக்கும் உலகக்கிண்ண போட்டியை பற்றி பேசும்போது அவர் அந்த கருத்தை பகிர்ந்திருந்தார். அமெரிக்க அணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக நினைத்துக் கொண்டு அவர் அவ்வாறு பேசினார். வரபடத்தில் போஸ்னியா எங்கிருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. போஸ்னியாவை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளவும் நான் விரும்பவில்லை. ஏனென்றால் போஸ்னியாவை அமெரிக்க அணி வீழ்த்திவிடும் என்று திருமதி வெலஸ் நேரடி ஒளிபரப்பின் போது தெரிவித்தார். அந்த காணொளி இணையத்தில் பரவியது. பலர் அதற்கு கண்டனம் தெரிவித்தனர். அறியாமையில் பெருமை எதுவும் இல்லை என்று பலர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார்கள். செய்தியாளர்களாக இருக்கும் போது மற்ற நாடுகளை பற்றி இவ்வளவு இழிவாக பேசக்கூடாது என்றும் பலர் கண்டித்தார்கள். திருமதி வெலேஸ் போஸ்னியா கால்பந்து அணியிடமும் மக்களிடமும் பின்னர் மன்னிப்பு கேட்டார். விளையாட்டுத்தனமாக பேசி போஸ்னியா மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதை அவர் தற்போது ஒப்புக்கொண்டார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் விலங்கு காப்பகம் ஒன்றில் 117 நாய்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலான நாய்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தெரிய வந்தது. 600 மேற்பட்ட நாய்களின் கழுத்து பட்டைகளும் மீட்கப்பட்டன. விலங்குகளை துன்புறுத்துவதாகவும் விலங்கு காப்பகம் பல ஏமாற்று வேலைகளில் ஈடுபடுவதாகவும் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. காவல்துறை புலனாய்வு நடத்தியது. பல விலங்குகள் காணாமல் போனதாக சொல்லப்பட்டது. 2025 ஆண்டில் 900 விலங்குகளை காப்பகம் மீட்டுக் கொண்டு வந்ததாக புலனாய்வாளர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் 116 விலங்குகள் மட்டுமே தத்தெடுக்கப்பட்டன. 700 மேற்பட்ட விலங்குகள் பற்றி தகவல் இல்லை. குற்றச்சாட்டுகளை விலங்கு காப்பக உரிமையாளர் மறுத்தார். விலங்குகள் கருணை கொலை செய்யப்படுவதும் அரிதென்றார். விசாரணை தொடர்கிறது. அருகி வரும் வனவிலங்குகளின் சட்டவிரோத விற்பனை பேஸ்புக் பக்கத்தில் அதிகரித்து செல்கிறது. மெட்ரா தனது தளங்களில் இதுபோன்ற விற்பனைகளை தடுக்க தவறுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலர் குற்றம் சாட்டுகிறார்கள். அருகி வரும் வனவிலங்குகள் வெளிப்படையாக பேஸ்புக் பக்கங்களில் விளம்பரம் செய்யப்படுகிறது. உலகில் அதிகம் கடத்தப்படும் பாலூட்டிகளில் ஒன்றான பாங்கோலின்களும் அதில் அடங்குகின்றன. மெட்ரா நிறுவனம் உலகின் மிகப்பெரிய சட்டவிரோத வர்த்தக சந்தையை நடத்துவதாக அரசாங்க சார்பற்ற அமைப்புகள் வெளியிட்ட அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. ஏப்ரல் 2024 ஆண்டு முதல் மார்ச் 2026 ஆண்டு வரை 260,000 மேற்பட்ட வனவிலங்கு பொருட்கள் சமூக ஊடகங்களில் விற்கப்படுவது தெரிய வந்துள்ளது. அந்த பொருட்களுக்கு 20,000 மேற்பட்ட விளம்பரங்கள் வெளியிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தீவிர நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தந்தை ஒருவர் நெடுங்காலமாக ஆசைப்பட்ட ஜெர்சியை வாங்கி கொடுத்த மகன் இணையவாசிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறார். அந்த மகனுக்கு வயதோ 12. தந்தையின் அபிமான மெக்சிகோ அணி ஜெர்சியை தந்தையத்தின பரிசாக அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதன் விலை $100. பரிசை தரும் முன்பு கண்களை மூடிக்கொள்ளும்படி மகன் தந்தையிடம் சொன்னார். இமை திறந்த போது அவரால் கண்களை நம்ப முடியவில்லை. உண்மையான ஜெர்சி தானா என்று பலமுறை கேட்டார். ஜெர்சி வாங்குவதற்கு பணம் ஏது என்று அவர் கேட்டபோது ஓராண்டாக பணம் சேமித்ததாக சிறுவன் தெரிவித்தான். தந்தைக்கு கண்ணீர் ததும்பியது. வார்த்தை வரவில்லை. அவர் உலகின் சிறந்த தந்தை என்று சிறுவன் கூறியதும் தந்தை அவனை ஆறு தழுவினார். மகனின் அலாதி அன்பை காட்டும் காணொளியை தந்தை இணையத்தில் வெளியிட்டார். காணொளியை மில்லியன் கணக்கானோர் கண்டு நெகிழ்ந்தார்கள். விலையந்த ஜெர்சியை விட மகனின் எண்ணமே மதிப்புக்குரியதென்று இணையவாசிகள் அவனுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறார்கள். உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள திபெத் தொடருந்து நிலையம் வெற்றிகரமாக 20 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. சூறாவளி, பனிப்பொழிவு, கனமழை என கடுமையான இயற்கை சூழல்களையும் தாண்டி இந்த தொடருந்து நிலையம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. சீன எல்லைக்குட்பட்ட திபெத்தில் சிங்காய் திபெத் இடையிலான தொடருந்து சேவையை வழங்கி வரும் டங்குலா தொடருந்து நிலையம் உலகின் மிக உயரமான தொடருந்து நிலையமாக அறியப்படுகிறது. பூமியிலிருந்து 5,068 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த தொடருந்து நிலையம் சீனாவின் சாங்காய், பெய்ஜிங், செங்குடு போன்ற மற்ற நகரங்களை திபெத்தின் மையப்பகுதியுடன் இணைக்கிறது. உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள தொடருந்து நிலையம் என்ற பெருமையை பெற்றுள்ள டங்குலா தொடருந்து நிலையம் 2006 ஜூலை 1 முதல் செயல்பட்டு வருகிறது.
நாளையுடன் 20 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய உள்ளது. கடுமையான பனிப்பொழிவு, சூறாவளி, கனமழை போன்ற இயற்கை சூழலெல்லாம் முடங்காமல் வெற்றிகரமாக இயக்கப்பட்டு வருகிறது. உயரமான இடங்களில் செயல்பட்டு வரும் தொடருந்து நிலையங்களில் திபெத் நாட்டில் உள்ள டங்குலா தொடருந்து நிலையத்துக்கு அடுத்தபடியாக பொலிவியா 4786 மீட்டர் மற்றும் பெரு 4781 மீட்டர். அந்த நாடுகளிலும் ரயில் நிலையங்கள் உள்ளன. உங்கள் தொலைபேசி எண்ணை மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு பயனர் பெயரை மட்டும் பயன்படுத்தி மற்றவர்களுடன் இணைவதற்கான வசதியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்த உள்ளது. அடுத்த சில மாதங்களில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டால் உலகெங்கிலும் உள்ள 3 பில்லியன் பயனர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கட்டாயமில்லை என்றும் விரும்புவோர்கள் மட்டுமே தங்களது விருப்பமான பயனர் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பயனர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பயனர் பெயரை எப்போது வேண்டுமானாலும் நீக்கவோ அல்லது மாற்றவோ வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரு பயனர் பெயருக்கு அதிகபட்சமாக 35 எழுத்துக்கள் குறியீடுகளை பயன்படுத்தலாம். அதுநேரம் பிரபல அரசியல்வாதிகள் அல்லது பிரபலமானவர்களின் பெயர்களை போலி பெயர்களாக பயன்படுத்துவதை தடுக்க கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. வாட்ஸ்அப் கணக்கை தொடங்க தொலைபேசி எண் இன்னமும் தேவைப்பட்டாலும் பயனர் பெயர் அம்சம் செயல்படுத்தப்பட்டவுடன் மற்றவர்களால் உங்கள் தொலைபேசி எண்ணை பார்க்க முடியாது. இது அதிக தனியுரிமை பாதுகாப்பை வழங்கும். குறிப்பாக குழு அரட்டைகளில் தங்களது தனிப்பட்ட தொலைபேசி எண்ணை அறிமுகமில்லாத நபர்களுடன் பகிர விரும்பாதவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கிறார் வாட்ஸ்அப்பின் தயாரிப்பு பிரிவு தலைவர் ஒலிவ் நியூட்டன் டெக்ஸ் அவர்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், டென்னிஸ் கலண்டரின் 3வது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டன் லண்டனில் நேற்று தொடங்கியது. முன்னணி வீராங்கனைகளான அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா, சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்ஜிச் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற, ஆடவர் பிரிவில் நோர்வேயின் கெஸ்பர் ரூட், ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபலெவ் தோல்வியை தழுவியுள்ளார்கள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் 2028 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டுக்கு இந்திய மகளிர் அணி உட்பட 4 அணிகள் தகுதி பெற்றுள்ளன. கடைசியாக 1900 பாரிஸ் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் விளையாடப்பட்ட நிலையில் தற்போது 128 ஆண்டுகளுக்கு பிறகு 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டுள்ளது. T20 போர்மாட்டில் விளையாடப்பட உள்ள இதில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தலா 6 அணிகள் பங்கேற்க உள்ளன. அவற்றுக்கான தகுதி வரையறையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நேற்று வெளியிட்டுள்ளது. இதன்படி மகளிர் பிரிவில் நடப்பு T20 மகளிர் உலக கோப்பை போட்டியில் ஓசியானியா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா ஆகிய பிரிவுகளில் முறையே டொப் அணிகளாக இருக்கும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, தென்னாப்பிரிக்கா ஆகியவை ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றதாக சர்வதேச கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. எஞ்சிய 2 இடங்களில் ஓரிடம் போட்டியை நடத்தும் அமெரிக்கா நடப்பாண்டு December 31க்குள் சர்வதேச கிரிக்கெட் தரவரிசையில் டொப் 15க்கு உள்ளாக வந்தால் அந்த நாட்டு அணிக்கும் வழங்கப்படும். அந்த அணி அதை எட்டாத பட்சத்தில் போட்டிக்கு தகுதி பெறாத அணிகளில் டொப் ரேங்கில் இருக்கும் அணிக்கு அந்த வாய்ப்பு செல்லும். மற்றொரு இடத்துக்கு உலகளாவிய தகுதி சுற்றில் வெல்லும் அணி தேர்வாகும். ஆடவர் பிரிவிலும் இதே முறையில் அணிகள் தேர்வு செய்யப்பட இருக்கிறது. ஆனாலும் கண்டங்கள் ரீதியாக தேர்வாகும் 4 அணிகள் நடப்பாண்டு இறுதியில் சர்வதேச கிரிக்கெட் சபையின் T20 தரவரிசையில் இருக்கும் நிலைகளின் அடிப்படையில் முடிவாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பையின் 19வது போட்டி நாளில் பிரேசில் ஜப்பானை 2-1 என்று வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து ரவுண்ட் 32 நோக் அவுட் போட்டியில் 4 முறை உலக சாம்பியனான ஜெர்மனி அணியை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் பராகுவே அணி 4-3 என்ற கணக்கில் வீட்டுக்கு அனுப்பியுள்ளது. கால்பந்து ஆட்டத்தில் ஜெர்மனியை வீழ்த்திய பராகுவே அணியின் அசாத்திய வெற்றியை கொண்டாட தேசிய விடுமுறையை அறிவித்துள்ளார் பராகுவேயின் அதிபர் சாண்டியாகோ பெனா. இன்றைய நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று அவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நெதர்லாந்து அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு மொரோக்கோ முன்னேறியது. தோல்வியடைந்த நெதர்லாந்து உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. தென்கொரிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவி விலகியிருக்கிறார். தென்கொரியா உலக கிண்ணத்தின் நோக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. அதனால் அணியின் பயிற்றுவிப்பாளர் கொங் மியூங் போ பதவி விலகினார். மக்கள் எதிர்பார்த்தது போல் தமது அணியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல தன்னால் முடியவில்லை என்று அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். அதற்கு அவர் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். முழு பொறுப்பையும் தாமே ஏற்றுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். 2024 ஜூலை மாதம்
கொங் தலைமை பயிற்றுவிப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். முதலில் தென்கொரியா செக்கணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. பிறகு மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா அணிகளிடம் மோதிய போது அந்த அணி தோல்வியை சந்தித்தது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தற்கின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 382.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 107.78 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.62 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.06 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.88 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 125.20 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 66.47 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நிலைய கலை நேரம் இரவு 10:57 ஐக்கியராஜ்யத்திலே 9:57.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சொன்னதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
0: உங்களை

இன்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. உதவுவோமா?

0: தான் பெறுகின்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உங்களை வார வாரம் இந்த நிகழ்ச்சியினூடாக பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பித்து வருகிறார். உங்களது அறிவுத்திறனையும் வளர்ப்பதற்கான இந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து சிறப்பித்து வருகிறார். அவரை தற்போது இந்த நிகழ்ச்சியிலே இணைப்பதையிட்டு மன மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் அன்பு சேஷன் அவர்களே. வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று நாங்கள் இந்த உதவமா நிகழ்ச்சியில சந்திக்கிறது, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தோஷம். என்ன விடயங்களை பற்றி அழைக்க விரும்புகிறீர்கள் நேயர்களே? கேள்வியாக இருந்தார்
0: நேர்கள் என்னும் கேட்கவில்லை. நீங்கள் என்ன விடயம் தொடர்பாக இன்று பேசலாம் என்று?
1: நானும் பத்தொன்பதுல இணைக்கிறது உண்டு. குறிப்பாக திருமதி புஷ்பவதி சிவநாதன் கேட்ட கேள்வி, அந்த கைலாஷ் நித்யானந்த சுவாமி, அதை பற்றி கொஞ்சம் செய்தி தேடலாம் என்று.
0: போன முறை அந்த முட்டை ஆம்லெட் தொடர்பாக சொல்லி இருந்தீங்கள். அது இப்ப பிரான்ஸ்ல மிகவும் பிரபல்யமாகி உலக ரீதியாக பிரபல்யமாகி வருகிறது. வெளியில இந்த சூட்டை காட்டுறதுக்காண்டி வெளியில பாத்திரத்தை வச்சு முட்டைய பொறிச்சிருக்கிறார். அந்த வீடியோ வந்து உலகம் முழுக்க பரவுறபடியால பலரும் இந்த வெப்பம் சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது இன்னும் அதிகரித்தால் மிக ஆபத்து என்ற மாதிரியான கருத்துக்கள் வர தொடங்கி இருக்கின்றது. சும்மா வெறும் பாத்திரத்தை வெளியீடு எடுத்து வச்சு போட்டு அதில் முட்டையை போட நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஆம்லெட்டாக மாறுகிறது.
1: அவ்வளவு
0: சூடண்டதை அவர் வெளிக்கொண்டு இருக்கிறார். ஐரோப்பாவில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெயிலின் தாக்கத்தை உணர்த்தும் வகையில் சூரிய வெப்பத்தில் ஆம்லெட் சமைக்கும் வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகளில் கோடைகால வெப்ப அலை தீவிரமாகியுள்ளது. நாள்தோறும் வெப்பநிலை 104 டிகிரி ஃபரன்ஹீட்டுக்கு மேல் பதிவாவதால் அதீத வெப்பம் காரணமாக நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்படுகின்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் மட்டும் கடந்த வாரம் வெப்பத்தின் தாக்கத்தால் 40 பேர் உயிரிழந்தார்கள். பலர் நீர்நிலைகளில் தஞ்சமடையும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தை உணர்த்தும் வகையில் பிரான்ஸ் இளைஞர் ஒருவர் சூரிய வெப்பத்தில் ஆம்லெட் சமைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. பார்ப்பதற்கு கேலியாக இருந்தாலும் பருவநிலை மோசமடைந்து வருவதன் பின்னணியை இந்த வீடியோ மறைமுகமாக உணர்த்துகிறது. இனி உணவு சமைக்க சமையல் எரிவாயு தேவைப்படாது என்று குறிப்பிட்டு இளைஞர் அந்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தனது அடுக்குமாடி குடியிருப்பின் ஜன்னல் அருகே உணவு பாத்திரத்தை சிறிது நேரம் வைத்துவிட்ட பிறகு அதில் முட்டையை உடைத்து ஊற்றுகிறார். அந்த இளைஞர் உடனே அந்த முட்டையின் கரு ஆம்லெட்டாக பொரிந்து விடுகிறது. இதுதான் அந்த செய்தி.
1: ஓ, அப்படியோ? அது உண்மை செய்தியோ?
0: அது ஆமாம், அது உண்மையான செய்தி. அது இந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பலரையும் சென்றடைந்திருப்பதாகவும் அது பலருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை வந்து உணர்த்துகிற ஒரு வீடியோவாக இருப்பதாக பலரும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். வேறு வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அவ்வளவு வெப்பநிலை, இது உண்மையிலே அவ்வாறான வெப்பநிலை தானே கடந்த கிழமை இருந்தது.
1: 40 டிகிரி நல்லதான். அதை பற்றி கதைக்க யோஜனை தான் இருந்தேன். ஏன் இந்த புக்கனுட்டு
0: சஹாரா பாலைவனத்துல இருந்துதான் அந்த அலை வருகிறது சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: பசிபிக் சமுத்திரத்திலிருந்து வர அலையும் ஆப்பிரிக்காவிலிருந்து வர சூடு அலையும் சேர்ந்து வந்த போதுதான் இப்படி வந்திருக்கேன். நார்மலா சொல்லிட்டு அதை விளக்கமா சொல்லணும்ட்டு நான் சோதிச்சேன். எப்படி இந்த சூடு எப்படி உருவாச்சு, இந்த குளிர் எப்படி வருது, அலைகள் எப்படி
0: இருக்கும் என்றுதான் இந்த ஆய்வாளர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களிலே பதிவு செய்து வருகிறார்கள்.
1: என்ன காரணம் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த கண்டங்களை பற்றி பூமி உருவாக்க கண்டங்களை பார்க்க அண்டார்டிகா ஆர்டிகா ரெண்டு கண்டங்கள் இருக்கு, அந்த வடதுருவம் பெண் துருவம். அந்த ஒரு பக்கம் இருக்கிற இந்த சுனோ மலை, அதை எப்படி சொல்ற, அது வந்து இந்த புறநிலை வெப்பம் அதிகமாகறதுனால அது உருவாகிற பொழுது ஒரு இடத்துல இப்ப தண்ணி அதிகமாகுது. என்ன கட்டியா இருக்கிறதுதான் இப்ப தண்ணியின் நிலைகள் வந்து மூன்று நிலை. ஒரு தண்ணி வந்து திரவமாகவும் இருக்கும், திண்மமாகவும் இருக்கும், வாயுவாகவும் இருக்கும். அது இடத்தையும் அடைக்க கூடமன்றதால ஒரு சடப்பொருள். அதை கொள்ளுற பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தன் வடிவத்தை புறம் என்னதுக்காகத்தான் அது திரவம். அப்ப இருக்கிற இடத்துல அது அப்படியே இடத்த பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த திண்மம் அதான் பனிக்கட்டி திண்மம். நாங்கள் தண்ணி வேண்டு குடிக்கிறோம், அது திரவம். நீராது ரெண்டு மேலே போயிட்டு அது வாயு நிலைக்கு போயிடும். இது அந்த சைபர் வாய்க்கு குளிஞ்சு பாருங்க, 100 சென்டிகிரேடுக்கு போகிறதும் குளிர்நிலை அடைகிறது. நாங்கள் ஈரப்பதன் மனிதனுடைய சேர்க்கை வாழ்க்கை முறையாக வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்டதுக்காக அந்த சூடு கூடதுல தான் இந்த நிலை இருக்கு. ஆனா அதுக்கான காரணங்கள் சிம்பிளா சொல்லிடுறாரு. அது நாங்கள் பனிக்கட்டி உருவுறது, இந்த பூமி எப்படி உருவானது, பூமியில என்ன இருக்குன்ற பற்றி பேசினால் அதை விளக்கமா சொல்லுவேன் நினைக்கலாம். அதே மாதிரி தான் அந்த நீங்க கைலாஷ நித்யானந்தா இருக்கும்போது கைலாஷம் என்னன்னு சொல்லாமட்டு பார்த்தோம். நீங்க இமயமலைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க இந்த கையில வச்சு. அப்ப அந்த இமயமலை என்னையே நான் சிவன் இருக்கிற உமாவது இருக்கிறாங்க அந்த அந்த நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க குறிப்பாக இதவில இருந்து ஊர்ல நிலவில இருந்து பார்க்க தீத்துற சாப்பாடு சோத்தை தீத்தும் பொழுதுலாம் சொல்லுவாங்க. சந்திரன் அந்த சந்திரனுக்குள்ள ஔவையார் வந்து பார்க்குற தெரிவிச்சோண்டு இருக்கிறார். இப்படி இலங்கையில சொல்றது பழக்கம். அதே மாதிரி உபரதம் இரவு இந்த காலத்துல என்ன சொல்லி நம்ம சாமி பக்தி கூட நாக்கள் சீரது சாய்பாபா அதுக்கு இருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி இருக்கு. அப்படி பல பேர் பல விதமா இருந்தோம் நாங்கள் ஆயிரத்தி பாக்கியிருக்கு. என்ன வடிவம் இருக்கோ அந்த ரெண்டு பாம்பும் பாம்பும் ஒரு சண்டை பிடிக்குது என்ன மாதிரிலாம் அவங்கள்ட கற்பனையில் தோன்ற விஷயத்தை நாங்கள் வெளியில் ஒன்று வர்றது இருக்கு. இப்போ இந்த நாங்கள் சொல்கிற கைலாசம், கைலாசம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அங்கே சிவன் உண்மையாக இருக்கிறாரோ அது எப்படி இருக்கிறாருன்றதெல்லாம் அது ஒரு ஆராய்ச்சி. அது அறிவியல் ரீதியாக பேசலாம். அப்புறம் அறிவியல் ரீதியாக அதை பேசினால் அது பார்க்க காலம் பூராக ஆக்கள் சொல்லப்பட்டு நம்பிக்கொண்டு வர கருத்துக்கள் அதில் விட உரமாக இருக்கும். அது என்னென்னு சொல்கிறான்னு சொன்னால் உளவியலில் வந்து பிளையாட். அப்போ பிளையாட்டு சொன்னால் நாங்கள் இப்படி ஒன்று இணைந்து
0: அங்கே என்ன குறிப்பிடப்படுகிறது என்றால் இப்போ நீங்கள் சொன்ன அதே சந்தேகங்களை அறிவியலாளர்கள் தேடுவதற்காக மலையில் ஏற முற்பட்ட போது சீனர்களாக இருந்த அறிவியலாளர்கள் இறந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு ரஷ்ய குழு ஒன்றும் அங்கே ஏற முற்பட்ட போது அவர்களும் இறந்து போனதோடு அங்கே ஆய்வு செய்வதை நிறுத்திவிட்டார்கள்.
1: இல்லை அதுக்கு அது அதான் சொல்கிறோம். அந்த சிவனங்கை இருக்கிறாரோ அல்லது அது அங்கே வந்து ஒரே கோல்டு கலர்ல இருக்கு உச்சியை பார்க்க
0: விடிந்துவிடும். அந்த நேரத்துல வந்து சூரிய கதிரை பாத்தீங்கன்னா அந்த மலையில மட்டும் பவுன் நிறத்துல ஜொலிக்கும். ஆனா பக்கத்துல உள்ளதுலே அதை காண இல்லாது நீங்க
1: அப்படித்தான் ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த நாங்கள் கைலாச மலை வந்து நாலு இப்ப வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நாங்கள் பார்த்து வந்தோம். அந்த திசையில இருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமான இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெயில் டைம் பாதக பிடிஞ்சு பாக்கீங்க, அங்க ஒரே கோல்டு கலர் மாதிரி சூரியன் மலைகள் இருக்கு அங்க சினிமா கொட்டி இருக்கும் உயரத்தில் இருக்க என்னென்ன வரும் நாங்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லலாம். நம்ம அது முழுமையான ஆராய்ச்சி அதை செய்யல. இப்ப நித்யானந்தா பற்றி பேசுறதோ கைலாச மலையை பற்றி பேசுறதோ அல்லது உண்மையாக சொன்ன கைலாசம் அங்கே அவற்றை நேரத்துப்படி ஈக்குவதோர் ஒன்ற நாட்டில் இருக்கோன்ற ஒரு தேடி பார்த்தேன். வாங்கலாம் தானியம் வாங்க அப்படி இருக்கிறது. அப்போ அந்த அதே மாதிரி இந்த ஈக்குவதோர் நாட்டுக்கு குறிப்பிட்ட நிலப்பரப்பை பணம் கொடுத்து வாங்கலாம், அவற்றை சுதந்திரப்படி நடக்கலாம். அது அப்படியே ஒரு சரி சொல்லாட்டம் ஓடி ஓடிக்கொண்டிருக்கு. இது சரியான என்ன அவர் அங்கே இருக்கிறாரோன்றது ஒரு டவுட். என்ன இப்போ விஜய பற்றியாக சொல்லியிருக்கேன், அப்போ அவர் எங்கே இருந்து சொல்கிறார் அங்கே ஈக்குவதோர் இருந்து இங்கே சொல்கிறார் என்றதை ஒரு ஐமிச்சு சரியாக ஒரு விஷயத்த தெரியாமல் சொல்ல முடியாமல் இருக்கிறது. நான் அடுத்த முறை அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். கைலாச மலை இந்த நித்யானந்த சுவாமியார் இப்போ அவர் இருக்கிற கைலாசம் அங்கே அதை பற்றி பேசலாம்ன்ட்டு
0: சில நேரம் ஐரோப்பாவுக்குள்ளே தான் ஒழிச்சிருந்து கொண்டு கைலாசம் என்று சொல்கிறாரோன்றதும் தெரியாது.
1: இப்போ ஆச்சிரமம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆச்சிரமம் வைக்கிறதுக்கு இப்போ இங்கே பிரான்சில் உசுவாரன் இடத்துல சின்ன ஒரு ஆச்சிரமம் வைக்கலாம். இந்த என்ன பேர் சொன்னால் திரிய ஹம்ச பரமஹம்சர் அதாவது விவேகானந்த சாமியுடைய குரு. அப்போ பரமஹம்சருடைய ஒரு ஆச்சரம் இங்கே ஒன்று இருக்கு, நீங்கள் போயிருக்கீங்களோ எனக்கு தெரியல. அங்கே வந்து இந்து மதம் சம்பந்தமான இதெல்லாம் நடக்கும். இந்த கரை ராமா கராகிருஷ்ணா இருக்கிற மாதிரி நிவாசிக்கலான இடத்துல உங்களுக்கு தெரியும் பரிசு பூரம் ஒரு புறநகர் தான் அந்த நிவாசிக்கலாம். அங்கேயும் ஒரு கரை ராமா கிருஷ்ணா சங்கம் ஒன்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஒசுவார் என்ற இடத்துல இந்த பரமஹம்சருடைய ஆச்சிரமம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பல இடங்களும் இந்து சமயம் இப்ப இவரு ரஜனீஷ் ரஜனீஷ் சந்திரசேகர சுவாமி அமெரிக்க தொழில்நுட்ப எடுத்து வாங்கி தஞ்சன பாத்திரம் வச்சிருந்தார். அவருடைய வச்சிருந்த ஆசிரியர்களை பணங்களை செல்வங்களை அவருடைய தோழி என்ன பேர் ஏதோ ஒரு ஆனந்தான பேரும் அவர் திருவிட்டேன்னு சொன்ன தலைமறைவாகிவிட்டேன். அது இருந்தால் அந்த கொஞ்சம் அந்த அமெரிக்காவில் இருந்த அந்த ஓஷு ஓஷோ அல்லது ரஜனீஷ் சாமி அவர் இப்படி கதை கொஞ்சம் அங்கே உருவாகினது அமெரிக்காவில். இப்போ அதை பற்றி நாங்கள் அது நம்பினால் நம்புறோம் நம்ப இல்லை லட்சுமா பற்றி கதைக்கு ஒரு ஆச்சரியம் உண்டு அடிப்படையில். இந்த மனுஷர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போய் தான் இருக்கிற மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போகிறது ஒரு வழக்கமாக இருக்கிறது இல்லை. நம்ம இந்த அமெரிக்காவுடைய இந்து மதத்துக்கு வாரார்கள் என்று ஒன்று பார்த்தா இப்போ உதாரணம் கோயம்புத்தூரில் இருந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் நவக்கதை நவக்கதைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த நவக்கதையிலே ஒரு என்ன மலையாள வைத்திய முறை செய்கிறவன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் போயிருக்கிறோம் என்னுடைய திறமையாக இருக்குது இந்த என்னட்டு கால்வெளி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் போயிருக்கோம். பார்க்குற பொழுது நாங்கள் யோகாசனம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற இடம் இருக்குது. தியானம் யோகாசனம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற சொல்லிக் கொடுக்குற இடம் இருக்குது, பெரிய மண்டபம். அப்போ நாங்கள் இருக்கிற பொழுது 22 நாள் பாதிப்பு இருந்தோம். நான் அப்போ அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வகுப்பு கொடுக்குறேன் அங்கே போயிடுவேன். அப்போ காரக்குடியிலிருந்தும் கோயம்புத்தூருக்கும் வந்து நான் கிடைக்க போகிறது பழக்கம். அப்போ தான் அங்காள்தான் இப்போ சொல்லுன்ற இந்த சாமி என்னது சத்குரு சத்துருடைய கோவில் பக்கத்துல அந்த அவற்றை ஆச்சிரம் அங்க பக்கத்துல அங்கே சிவன்டே தான் அங்கே இருக்கு. ஸோ அங்கே போகிறது பெருசாக விருப்பம் பிறகு அதனுடைய நான் போகவில்லை. அப்போ இந்த நவக்கரையில் அந்த தியானம் யோகாசனம் சொல்லுகிற இடம் வெள்ளக்காரர்களுக்கு மட்டும்தான். அப்போ 22 அங்கே இருந்தபடியே அப்போ நானும் அதை கற்றுக்கொள்ளலாம் உண்டு படிக்கலாம் உண்டு போய் பதிய போனால் சின்ன வெள்ளக்காரன் கொடுக்குறேன். வெளிநாடாக்கில் தான் நடக்கிறோம், நான் வெளிநாடு தான் வெளிநாடுக்காரன் தான் இங்கே பாருங்க தடவை வச்சுட்டேன். வெள்ளக்காரராக இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அப்போ அந்த இது வருது. அப்போ வெள்ளக்காரருக்கு இந்த தியானம் யோகா கற்றுக் கொடுக்கறது கடவுள் மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கறது அங்கே இருக்கு.
2: நித்யானந்தா அவர்களை பற்றி சொன்ன போதுதான் இங்க முன்னர் எங்களுடைய வானொலியிலும் அரசியல் சமூகம் இடையில விஸ்வநாதன் ஒருவர் கதைப்பவர் இருந்தார். அவர் ஒரு பொறியியலாளர், ஜெர்மனியில வாழ்ந்தவர், மொழிபெயர்ப்பாளராகவும் கடமையாற்றி இருந்தார். பின்னர் இந்தியாவில் சென்று இங்க ஜெர்மனிக்கு தொழில் நிமித்தம் பெறக்கூடியவர்களுக்கு படிக்க செல்பவர்களுக்கு ஜெர்மன் மொழி கற்றுக் கொடுப்பவராக இருந்தார். அப்போ அவர் போன புதுசிலே அவருக்கு இங்கே போனதுக்கே காரணம் அவருக்கு ஒரு தொய்வு இருந்தது, அது பெரிய கஷ்டப்படுத்தினது அவரை. சாதாரணமானமாக வாழ விடாமல் அவ்வளோ பெரிய தொல்லை கொடுத்த முடியாலே அவர் ஒரு வெக்கியான நாட்டுக்கு வந்து தன்னுடைய நாட்டுக்கே இங்கே பெஞ்சினை எடுத்துக்கொண்டு திரும்பி போயிட்டார். போன புதுசிலே யாரோ இவரை பற்றி சொல்லி நித்யானந்தாவை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், அவருடைய இடத்துக்கு இருக்க வாங்க வந்து பாருங்க நீங்கள். அப்போ அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், தந்தை பெரியாரோட தொடர்பில் இருந்தவர். அப்போ அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் அப்படி இருந்தும் அவற்றை நண்பருக்காண்டி போயிருக்கிறார். போனபோது அவர் நித்யானந்த சுவாமி அவர்கள் இவருக்கு கிட்ட வந்துட்டு ஒரு கட்டி பிடிச்சிட்டு இப்போ மூச்சு விடக்கூடியதாக இருக்க ஆண்டு கேட்டார். அதுக்கு பிறகு அவர் சொன்னார் தனக்கு அந்த தொய்வண்டதே இல்லாமல் போயிட்டு தண்டை தானே முதல்ல நம்பேன். ஆனால் அவர்களுடைய வாதாட்டம் என்னென்னா அவர் தமிழர் என்றபடியால் தான் அவரை திட்டமிட்ட ரீதியில் இந்த சதி செய்து அவருக்கு பின்னால் பலர் பின்தொடர தொடங்கிட்டார்கள். மற்றது அதுக்கு பிறகு அவர் அவருடைய பேச்சுக்கள் அதுகளை எல்லாம் கேட்டபோது நல்ல மிகவும் திறமை வாய்ந்தவராகவும் இருந்திருக்கிறார். மற்றது அவருடைய ஆங்கில மொழியில் உரையாடல்கள் அதெல்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு படிக்காதவராலே அப்படி பேச முடியாதுன்ற மாதிரி அவர் எனக்கு இது விளங்கப்படுத்தி சொன்னார். இதெல்லாம் திட்டமிட்ட சதி, ஒரு தமிழன் இவ்வளவு பேர் பெற்று வருவது, அவருக்கு பின்னால் வெளிநாட்டு ஆக்கள் எல்லாம் பின்னால் தெரிவது, அதெல்லாம் அவர்களுக்கு பின்னால் இன்னொரு சத்திய சாய்பாபா மாதிரி அவர் உருவாகி விடுவார்ன்றது காரணத்தை வைத்து தான் திட்டமிட்ட சதி வேலை தான் இதுன்ற மாதிரி தான் அவர்கள் கருதுகிறார்கள். அது கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர், பின்னர் அவருடைய பக்தராகவே பக்தர் என்று சொல்ல முடியாத அவரில் நன்மதிப்பு பெற்றிருந்தார். அவற்றை அந்த போய் பார்த்து அவர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யோகாசனம் அதுகளெல்லாம் பயிற்சி கொடுக்குற முறை அவருடைய பிரச்சார யுக்தி அதுகளை பார்த்து அவர் மீது அபிமானம் கொண்டார்.
1: நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே சொன்ன உலகியான பரலைட்டுன்னு சைக்காலஜி ஒரு பரணம் பணம் பணம் அவசரத்து வருதில்லை பணம் பணம் சாரி பணம் ரைட் என்று இருக்கு. பணம் ரைட்டுன்னு சொன்னால் ஒரு வகையான மனநோய் ஒன்று நாங்கள் இருக்கோம் இனத்தோடு இருக்க அதே மாதிரி தான் எல்லாம் இருக்கிறது. ஒரு பணம் ரைட்டுன்ற ஒரு நோய் இருக்கு. அது மாதிரி இது பரலோய் பரலோய்ட்டுன்னு சொன்னால் நாங்கள் இப்போ என்ன இனத்தை கொண்டு ஒன்று பார்க்குறோமோ அதே மாதிரியான தோற்றப்பாடு எங்களுக்கு மூளையில் பதியும். அது உண்மை காம்பாடு அந்த மூளைன்ற பேர் அந்த இந்த இடம் அந்த பரலோய்ட்டுன்றது அதுதான். இப்போ நாங்கள் முன்ன சொன்ன மாதிரி சந்திரன நிலவை பார்க்க அப்படியா பார்க்குற சொல்லி சொல்றது இணைக்கிறது நீ சொன்ன நீங்க சொன்ன சீரடி சாய்பாபா. இப்ப சாய்பாபாவு ரெண்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமண்ணே ஒன்று சீரடி சாய்பாபா அதுக்கு தான் விஜய் இப்ப போயிட்டு வந்துடும் கோயில் கட்டின தாய்க்காரே அது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தார். இன்னொரு சத்திய சாய்பாபா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே பிறந்து போயிட்டேன். ஸோ அவரை பற்றி நீங்க சொன்ன மாதிரி அவருடைய இடத்துலயே அந்த இடம் இன்னும் வேறண்டா
2: அவர் சரியோ பிள்ளையோ அரசாங்கம் செய்யாத வேலைத்திட்டங்களை தண்ணீர் வழங்குவது இது போன்ற வேலைத்திட்டங்களை மக்கள் நலன் கருதி பல விடயங்களை செய்திருக்கிறார். இப்போ நீங்களா போய் ஒன்றை கேட்டீங்கன்னா ஆக்கள் பணம் தருவதற்கோ இதுக்கோ முயற்சிக்க மாட்டார்கள். அவர் இந்த கடவுள் ஆன்மீகம் என்றதை காட்டி அவருக்கு கொடுக்கப்படுற பணத்தில் அரசாங்கங்கள் செய்யாத பெரிய பெரிய வேலைத்திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறார் மக்களுடைய நன்மைகளுக்கு.
1: நித்யானந்தாவோ
0: சாய்பாபா
1: சாய்பாபா இது அவர் நீங்க சொன்ன மாதிரி என்ன விரும்பினோமோ அதை கொடுக்கறது அதிகமா அந்த போச்சு
0: அதை விட நான் சொல்றது என்னண்டா பெரிய திட்டங்கள் அரசாங்கத்தாலேயே செய்யக்கூடிய திட்டங்களை நீர்வளங்கள் திட்டங்கள் அது நீரே இல்லாத பகுதிகளுக்கு அந்த பணத்தை செலவழித்து அந்த மக்களின் வாழ்வாதாரத்தில் ஒளியேற்றி இருக்கிறார். அதே போல மின்சாரம் இல்லாத இடங்களுக்கு மின்சார வசதிகளை அதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை தான் இந்த பணத்தினூடாக செய்திருக்கிறார்.
1: அவர் அந்த புட்டபத்தி சாய்பாபா அவரை தான் நான் சொல்றீங்க அந்த சீரக சாய்பாபா இப்படி செய்த மாதிரி இருக்கும்.
0: இல்ல இல்ல இவர் தான் இப்படியான மக்களுக்கான நலன்களை பெரிய அளவில் செய்து கொடுத்திருக்கிறார்.
1: இந்த தலைமையர் நீளமா இருக்கும் அவருக்கு.
0: ஆமா
1: புட்டபத்தி சாய்பாபா
0: சுருள் தலைமை
1: சுருள் தலைவர் அவருக்கு கடைசி செய்து ஒரு கேஸ் வந்து நான் அவர்கள் கொஞ்சம் காணாம போய் பிரச்சனைகள் வந்து அவர்கிட்ட அங்க
0: சாமி மேரன் இருந்தா அதெல்லாம் வெறும் தானே.
1: ஓ அந்த பிரெஞ்சு லூமோன் தண்ட பத்திரிகையை அவர் பற்றி வந்தது என்னன்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரர் நீங்க இப்ப சொல்ற மாதிரி வெளிநாட்டுக்காரர்ல காரர்களை வர வைக்கிற மாதிரியான பல காரியங்கள் செய்வார். அதை கேள்விப்பட்டு போன உடனே அவற்ற இடத்துல புட்ட பத்தியான இடத்துல பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட் போய் எப்படியும் வாங்க வச்சிருவாங்க அவங்க இத கொண்டு வந்த காசு செலவழிச்சிட்டு பெருங்கையோட பொருளை கொண்டு போக வேணும் காலம் இல்லாமல் அவ்வளவு காசையும் புட்டபத்திலேயே அவற்றை ஆச்சரியங்களே செலவழிச்சு போற மாதிரி ஒரு முறை இருந்தது. ஒரு கட்டது இந்த லுமோன் தண்ட பிரெஞ்சு பேப்பர்ல வந்தது அளத்துக்கு முதல் இது வந்த அப்புறம் தான் அவரை பற்றியெல்லாம் கேள்வியை கேட்டது என்ன பிரெஞ்சு பேப்பர்ல இப்படி வந்துட்டு இவர் இப்படி செய்யறாரு ஆக்கிட்ட காசை பறிக்கிறாருன்னு கேள்வி வந்தோன்னு கருணாநிதினா போய் சந்திச்சது இருக்காது. அப்போ அப்படியே கடவுளாக தான் கடவுளை நம்பிக்கையோட ஒருத்தர் பார்க்க அவர் பெரிய ஞானியா யோகியா தான் வரும். இப்ப உதாரணம் பீகார் மாநில முதலமைச்சரை கண்ட உடனே அவர்கிட்ட காலில் விழுந்தார் ரஜினிகாந்த் சந்திச்ச பொழுது பிரதான் தெரியுதேன் அவர் அவர்கிட்ட காலில் அவனே அவர் காவி உடையில தான் இருப்பார் காவி உடையில இருக்கிறாருன்றது ஏன் போய் காலில் விழுந்தார் ரெண்டு பேரும் விசாரிச்சு பார்த்தா அவற்ற அந்த மகாராஷ்டிரா என்ன ஊராட்டும் இந்த பெரிய யூபி யூபியில் வந்து பெரிய கம்பெனிகளை இவர் ஆரம்பிச்சிருக்கார் ரஜினிகாந்த் நடிகர். ஸோ அதுல இருந்து தப்புறதுக்காக இப்போ காலில் விழுந்துட்டா அவனோட ஜிஎஸ்டி அந்த வரிகள் போடுறதுல தப்பலாமன்றதுக்கு இந்த மாதிரி தான் அவர்கிட்ட கதை வந்திருக்கு. அப்படி அப்படி ஒவ்வொரு சாமி மேலும் இந்த ரஜினீஷும் அப்படித்தான் இந்த என்னதான் இந்த சக்குரு தற்கு வந்து அவருடைய வயசை கொலை செய்து போட்டு தப்பி ஓடி போட்டு திருப்பி வந்து தான் அந்த கோயிலில் அந்த கோயம்புத்தூரில் உள்ள காணிகளை பிடிச்சி யானைகள் போடுற யானைகள் போடுற பாதையை எல்லாம் மின்சார பேதியை போட்டு அந்த யானைகளை கொலை செய்து அப்படி செய்த ஒரு இதழ் இருக்கு. ஆனால் அவரை மீறி யாரும் கேஸ் போடையாவது எடுத்து போடையாவது போனாலும் கேஸ் எடுப்பறாரு. அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ளால் மத்திய அரசு பிரதமரும் அல்லது அமித்ஷா மற்ற ஜெய்சங்கர் போன்ற மற்ற இன்னொரு இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் யுத்த அமைச்சர் இது பேர் அவருக்கு அப்போ அவைகள் எல்லாம்
0: நட்வர் சிங்
1: ஓ அவரெல்லாம் ஒவ்வொரு முறையும் பாருங்க மத்திய அரசு சேர்ந்தார்கள் போவார்கள். ஏன்னா அவையர்களுடைய பணத்தை வந்து என்னென்னு சொல்றது பதுக்கி வைக்கிற இடம் அந்த இடம் அப்போ அதில் தப்புறதுக்காக இவர் இந்த ஜாமீன் சர்க்குரு அப்படி செய்கிறார். அதனால தான் அவரை பற்றி ஒன்றும் அவர் எவ்வளோ கொலைகள் செய்திருக்கிறார் அதையெல்லாம் இப்போ ஒருத்தருமே விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசு தலையிட்டு விசாரிக்க போறாங்க அதிகாரம் இல்லை. அப்படின் அவர்கிட்ட மகளும் ரெண்டு மகள் மாதிரி நினைக்கிறோம் அந்த மகள் மாதிரி அந்த தலைமையில முழுமையாக முட்டை அடிக்காமல் இருக்கலாம். இப்போ நடந்த அந்த கோயிலில் சிவராத்திரிக்கு அவள் டான்ஸ் ஆடியிருக்கிறான் பாட்டு பாடியிருக்கிறான். ஆனால் மற்ற எந்த பெண்களுமே அங்கே சீடர்கள் எந்த பெண்களுமே தலை முட்டை அரிச்சவர்கள் தான் இருப்பார். அதே யாருண்டா ஒரு தெரியும் ஒரு தெரியும் வடநாட்டவர் நல்லா தமிழ் பேசுவார் கோயம்புத்தூர் தான் போயிருக்கிறார். இந்த நல்ல சக்குருவை பற்றி ஆராய்ச்சி இதெல்லாம் முட்டிருக்கிற இத்தனை மரங்களை இது பண்ணி காட்டை அழித்து அங்கே ஒரு சீடராக போயிட்டு ஆணவ பண்ணோம் வெளியில் போக முடியாது. அந்த நீர்ச்சியில் பார்த்தாலே தெரியும் சிவராத்திரியில் நடக்கிற நிகழ்ச்சியில் ஒரு கட்ட மூத்தலையுமே சந்தோஷம் இருக்காது. சக்குவை பார்க்க பயந்து சுகமா பயமா தான் இருக்கு. ஏன்னா இத்தனை கொலைகள் தான் செய்யப்பட்டிருக்க என்று சொல்லி ஒரு கதையில் அது ஒருத்தரை பற்றி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். மனுஷர்கள் அப்படித்தானே அந்த வகையில் அப்படி இருக்கிற மேல தான் இவர் நித்யானந்தா பற்றியும் ரஜினிஷ் போஷூர் சாமியை பற்றியும் தான் இருக்கிறதுக்கு கதைகள் இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இமயமலையும் பற்றி பேசிக்க சிவன் அங்கே இருக்கிறார், உமாபதியும் அங்கே உமாதேவியும் அங்கே இருக்கிறாருன்னு புனிதமாக இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் அதை வந்து பொறுமையான மலை தான் அதை இப்படியான அங்கே கதை இது வாயு அழுத்தம் அங்கே குறைவாக இருக்கு. அதனால தான் இந்த மேலே போகப்போ இந்த காற்றுக்கொள்ளை நீதிகள் குறைகிறதால அதுதான் அங்கே காரணம் விசுவாசிக்க முடியாது வாழ்றது சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். இப்படி பல இதுகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு விதமா பார்க்குற விஷயங்கள் இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் ஒரு விதமா பார்க்கறதுக்கு அந்த சூழ்நிலை அவர்களுக்கும் அமையாது. சாய்பாபாவின் கதவிலைக்கு அப்புறம் பிறகு அப்படி கடைசியில் எப்படி அவர் இறந்து போனார், அங்க ரெண்டு கொலை நடந்தது என்னென்ன அந்த கொலை நடந்தது குற்றப்படுத்தி சாய்பாபா கோயில்ல அதுதான் போலீஸ் பிரச்சனை கொடுத்தாலே அவர் மெல்ல மெல்ல அவருடைய கதை குறைஞ்சு போனது. இப்ப புட்டபத்தி சாய்பாபா பற்றி கதைக்குவாரு இறந்து போனாங்க. அவர் வந்து ஆணையக்கை சேர்ப்பு ஈடுபாடுடையவர் என்றொரு கதையும் அப்போ இருந்தது. உபதனம் பற்றி ஒரு விதமான கதைகள் உள்ளாகிறது பழக்கம் தான். நாங்கள் அப்போ இது நான் அடுத்த முறை கைலாஷ் இந்த நித்யானந்த பற்றி நான் அடுத்த முறை சொல்லுகிறேன். நான் அதுக்கு முழுமையாக தேடி முடிக்க முடியலை, நேரம் சிக்கலாக. நாங்கள் இப்போ வேறு என்ன விஷயத்தை பற்றி கதைக்க விரும்புகிறேன்.
2: சரி, யாராவது நேயர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவர்கள் இணைந்து கேட்டால் அதுக்கு பதில் அளிக்கலாம்.
1: எனக்கு இதை பற்றி சொல்லாம ஒரு நாங்கள் இந்த மொழிகளின் துவக்கம் இந்த மொழிகளின் நான் எழுதுகிற அந்த டிகிரி சென்று சொன்னதாங்க நான் இந்த ஆய்வோடு எழுதி கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். அதில் வந்து யாருமே இதுவரைக்கும் செய்திருக்காத சில விஷயங்களை சொல்லுவோன்னு ஏற்கனவே ஒரு ஆய்வோடு எழுதித்தான் எனக்கு பிஹெச்டி முனைவர் பட்டம் கொடுத்தது. அப்போ அதை விட இது உயர்ந்தது. அதிலே இல்லாத விஷயங்களை புது விஷயங்கள் அது தொடர்பாக ஆனால் அந்த ஆய்வோட்டில் இல்லாமல் புது விஷயங்களை சொல்லுவோன்னு பார்க்கலாம். நான் எப்படி இந்த அகராதிகள் மொழிகள் இப்போ அந்த இடத்த சொல்லுவாங்க. உதாரணம் ஆப்பிரிக்கா பற்றி ஒரு ஆராய்ச்சியவர் என்னென்னு சொன்னால் இப்போ அதனால தான் நான் ஆப்பிரிக்காவுக்கு போகணுன்ற ஒரு விருப்பம் வந்திருக்கு. ஒரு நாட்டை போய் பார்க்கணும்னு சொல்லி அப்போ அதில் தேடிக்கொண்டு போயிட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டு போய் ஒரு புது இடத்துல எங்களுக்கு முன்பின் தெரியாத பல விஷயங்கள் தெரிய வரும். அப்போதான் இப்போ இந்த ஆப்பிரிக்காவை தேடிக்கொண்டு என்ன அந்த இடத்துக்கு போயிடுறேன். அதை பற்றி புத்தகம் வழி நூல்கள் வழி அதுவே தேடிக்கொண்டு போகிறவங்களும் ஆப்பிரிக்கான்ற உண்மையான பேர் என்னன்னு சொன்னால் ஆப்பிரிக்காக்கள் வச்ச பெயர் வந்து அல்கேபிளன். அப்போ ஆப்பிரிக்கான்ட்டு ஆப்பிரிக்க பெயர் அல்கேபிளன். ஏன் ஆப்பிரிக்கான்ட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்போ ஆப்பிரிக்கா தான் ஏன்னு சொன்னோம்னா இந்த நாடுகளுக்கு பெயர் வச்சதாக கூடுதலாக இந்த ஐரோப்பியன் இப்போ ஆப்பிரிக்கா கண்டத்தை பிடிச்சி போட்டு இந்த இதை நீ வச்சது நான் இந்த பகுதியை நான் வச்சிருக்கேன் இந்த பகுதியை அதை வச்சிருக்கேன் ஒன்று தான் ஐரோப்பிய நாடுகள் போய் அதை பங்கெடுத்து ஏன் பங்கெடுத்துன்னா அமெரிக்கா கண்டத்தை கண்டுபிடிச்சாச்சு அங்கே போய் பேசுகிறதுக்கு ஆக்கள் வேணும். அப்போ ஒவ்வொருத்தரும் போத்துக்கிறதுக்கு தான் முதல் போய் ஒரு நாட்டை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த நாடு அந்த நாட்டை போய் அடிகளை அடிமைகளை அடித்து கூட்டி விட்டுன்னு பொருத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் என்ன பேர் இருந்துச்சுன்னா கப்பேர். கப்பேர்ன்ற ஒரு தீவு அது இப்போ ஒரு நாடாக போயிட்டு இருக்கு. அந்த காலத்தில் அது அடிமையாக கொண்டு வந்து வச்சுக்கிற இடமா தான் போர்த்துகீயரை பாவிச்சது. அப்போ போர்த்துகீயரு பிறகு இட்டாலியன் போனாங்க, பிரெஞ்சுக்காரங்க போகிறாங்க, இங்கிலீஷ்காரங்க போய் ஜெர்மன்காரன் போய் ஒவ்வொருத்தருமே அந்த நாட்டை தங்களை நிலப்போ நாங்கள் இப்போ ஒரு புது என்ன புது காணி அதுக்கு என்ன பேர் உதாரணம் விஸ்வமாடு இலங்கையில் விஸ்வமாடு நம்ம புதுக்காணி செய்யலாம்னு சொன்னோடனே ஆக வச்சோடனே ஒவ்வொருத்தர் போய் முதல் போராக்கள் பிடிச்ச இடமே இல்லாமல் அதை தூக்கியது. இப்போ அதுதாங்க இவைக்கு இவ்வளோ காணின்றதை இத்தனை பரப்பண்டு கொடுத்தது கூட அவரிடத்து எவ்வளவு தூரம் போனதுலயே பல இடங்கள் இருக்கு. நாலாம் கட்டையில இடத்து அந்த காலத்துல ஒரு ஆள் போனால் பிடிக்கிற அளவு ஒரு ஆள் எவ்வளவு நிலத்தை காணியம் பிடிக்கிறாரோ அவ்வளவு அவருக்குரிய. அப்ப பிடிச்ச காணியம் எல்லாத்தையும் உறுதி போடுறது கொடுத்துருவாரு, இது உங்களோட சொத்துறேன். அது மாதிரி தான் அந்த பிஸ்வ மாடு இருக்கிறவங்களை எல்லாம் அரசாங்கம் காணி கொடுத்துட்டு அங்கே போய் புதுசாக விவசாயம் செய்யறது மக்கள் செய்யறதுக்கு வந்தாங்க. அதே போல் தான் இந்த இடங்களையும் வந்து ஆப்பிரிக்காவில் போய் இவர்கள் ஆளாளுக்கு இடத்தை பிடிச்சு போட்டு தங்களோட மொழியையும் பரப்பி மதத்தையும் பரப்பி அந்த மக்களின் மொழிகளை அழைச்சதானா ஆப்பிரிக்க கண்டம் உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ரெண்டாவது பெரிய கண்டம். அப்ப ரெண்டாவது பெரிய கண்டமா இருக்கிறதுல பல விதமான பல இன மக்கள் வாழ்ற ஒரு இடம். இப்ப தெரியும் உங்களுக்கு பப்பா கினியான்ற ஒரு நாடு சின்ன ஒரு ஆப்பிரிக்க நாடு தான். அங்கே ஒரு தமிழர்கள் தான் கவர்னராக இருக்கிறார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை நான் சந்திக்கிறது முயற்சி பண்ணேன், அவருடைய பைபோட கலைச்சேன். இந்த மாநாட்டுக்கு அழைக்கும் போனவங்க நடந்த மாநாட்டுக்கு எத்தனை சம்பந்தமா செய்யும் பொழுதுதான் அந்த அந்த பப்பகினியாவுடைய நாட்டில் 890 மொழிகள் பேசப்படும். 890 ஆறாறு அங்கே இருக்கிறோம். அந்த குடிகள், அந்த குடிகள்னு சொன்னால் குறிப்பிட்ட தொகையில குறிப்பிட்ட இடத்துல வாழும் மக்களுக்கு பேர் குடி. தமிழே அப்படித்தான் நம்ம இப்போ குடியிருப்பு புது குடியிருப்புன்னு சொல்கிறோம். அந்த குடியிருப்பேன்னு வந்தது அது மாதிரி ஒரு சாத்துக்குடி, இந்த சோழி காரக்குடி பரமக்குடி என்றெல்லாம் குடி என்று நாங்கள் பேசுவோம். அந்த குடி என்ற என்ன பொருள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட மக்கள் வாச இடத்துக்கு தான் பேர் குடி. குடி என்று பார்க்கும் ரொம்ப பேர் வேறு வந்தார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழருடைய திணைகள் நிறங்கள் வந்து 5 என்று சொல்றதுதான். அந்த முல்லை

0: மதத்தையும் பரப்பி தங்களை ஐரோப்பியர்கள் தங்களுடைய மதத்தில் குறித்த இடத்துல தங்களோட மதத்தையும் மொழி பொதுவாக கத்தோலிக்க மதம் ஆப்பிரிக்காவில் இந்த ஐரோப்பியர்கள் தாங்கள் பிடித்த நாடுகளில் பரப்பினது தங்களோட மொழி, அடுத்து தங்கட மதம். அந்த மதத்தில் பொதுவாக உள்ள மதம் இந்த கத்தோலிக்க மதம், இயேசுவை கடவுளாக கொண்டு வைக்கிறது பார்க்க மதம். அதுல அப்புறம் புரொட்டஸ்டாண்ட் ஆர் போய் பிடிக்கிறான், பிரெஞ்சுக்காரன் போய் பிடிச்சா அது ஒரு புரொட்டஸ்டாண்ட், இங்கிலீஷ்காரன் பிடிச்சா ஆங்கிலிக்கன், கத்தோலிக்க இத்தியாவியன் பிடிச்சா அதுதான் உண்மையான கத்தோலிக்கம், போர்த்துகீஸ் பிடிச்சா அதுவும் அப்படித்தான். ஆனால் அதே புறம்
1: அதில் ஒரு பகுதி வந்து இந்தோனேஷியாவோட தொடர்புடையதாக இருக்கு, இந்தோனேஷியாவின் ஒரு பக்கத்துக்குள்ள வருகுது. இந்தோனேஷியாவுக்குள்ள ஒரு பிராந்தியம் பெறுகுது, அங்க எனக்கு போறது சந்தர்ப்பம் கிடைக்குது. அதில் வந்து எங்கே அது இதுக்குள்ளே அந்த என்ன என்ன ஒரு தீவு இருக்கிறது பக்கத்தில், அது இந்த பாதித்தீவு
0: நியூகினி
1: இல்லை நியூகினி தீவோ, அது வந்து அது இந்த பாதியாக இருக்கு போல அந்த
0: கிணியாவது.
1: அதான் சொல்கிறேன் பப்புவா நியூகினியில் தமிழாக்கள் இருக்கணும், சைவ கோயில் இருக்கு.
0: ஓ பப்புவா கிணி அதுவும் அதுலேயும் வந்து அது ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ மொரிஷியஸ் ரீயூனியன் இந்த பக்கத்து நாடுகளான மடகாஸ்கார் இன்னும் ஒரு நாடுக்கு என்ன நாடுன்னு சொன்னால் அந்த ஆதரிக்கிறவர் வந்து பார்த்தா இந்தியர்கள் மாதிரி இருப்பார். என்ன பேர் என்ன சொல்லுவோம், மடகாஸ்கார் பக்கத்தில் ஒரு நாடு இருக்கு, என்ன நாடு, சின்னோட தீவு ஏதோ குமேர் என்று நாங்கள் சொல்கிறோம் ஒரு தீவு. அந்த ஆப்பிரிக்கையில் அதுவும் ஒரு கட்டியான, அந்த ஆப்பிரிக்கையில் உயரமான ஆக்கள் இருக்கு, கட்டியான ஆக்கள் இருக்கு. அந்த குமேர் தொகுதியை சேர்ந்த ஆக்களும் கொஞ்சம் கட்டியான ஆக்களாக இருக்கணும், கொஞ்சம் உடம்பு ஆகப்பிரிய பல சாதிகள் ரெண்டு இல்லை. இந்த இப்போ தான் அங்கெல்லாம் அந்த அரசியல் ஜனாதிபதி மாற்றம் எல்லாமே ஏற்பட்டு ஏன்னா அப்போ நீங்கள் சொல்றது அதில் ஒரு இந்தியா தொடர்பான ஒரு இது இருக்கு. என்னென்னா ஏன் பிரெஞ்சுக்காரர்களுக்கு தான் நடப்பாங்க, இப்போ மொரிஷியஸ் யூனியன் என்று நாங்கள் மடகாஸ்கார்கள் குமார் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே நாங்கள் வழங்குற மொழி பிரெஞ்சு மொழியாக பார்க்கலாம். பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் பாண்டிச்சேரி காரைக்கால் ஏனம் மகை என்ற இடத்தையும் பிரித்து போட்டு வடது கோவியில் பம்பை டெல்லி கிட்ட சந்தானாவூர் என்றதையும் பிரித்து போட்டு அவங்க தங்களோட மதங்களை பரப்புறதுக்கு மதத்தையும் மொழியையும் பரப்பியா பிரஞ்சு தான் பேசணும். பேசின ஆக்களை வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வரணும் ஆமியில் சேர்க்கறதுக்கு எடுத்துகணும் வரும். அது மாதிரி பிடிக்கப்பட்ட புது நாடுகளில் அடிமைகளுக்கு சம்பளம் கொடுக்காம ஒரு நீ வாரியோ உனக்கு பிரெஞ்சுக்காரன் பிரெஞ்சு குடியுரிமை தரலாம் நீ பிரெஞ்சு குடியாதான் சொல்லிட்டு ஆக்களை கொண்டு வந்தது. இந்த கரும்பு தோட்ட தொழிற்சாலைகள் செய்வதற்கு எல்லாம் மொரிஷியஸ் அதே மாதிரி இந்த கொதலு மாட்டிக்கு இந்த தென் அமெரிக்காவில் உள்ள மத்திய அமெரிக்காவில் உள்ள நாடு மாதிரி அப்போ அங்கே ஏற்றும் பொழுதுதான் இந்த தமிழாக்கள் விரும்பினாக்கள் வாங்கும். ஊரில் இருந்தால் காசும் இல்லை ஒரு பெருமையும் இல்லை ஏழ்மை வாழ்க்கை. அப்போ இந்த பிரெஞ்சுக்காரோட போயிட்டா கூப்பிட்றதுக்கு ஆமியில் போகலாம் ஒரு சம்பளம் பெறும். அந்த நாட்டில் போய் இந்த ஊரில் உள்ள அவமானங்கள் எல்லாம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் போய் வாழலாம்னு தான் தமிழா பாண்டிச்சேரி உள்ள ஆக்கள் போனது. அதனால தான் அந்த நாட்டு ஆக்கள்ட்டு அது சொல்றது என்ன சொன்னால் சோல்டா. இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தோம்னா பாண்டிச்சேரியில் குறிப்பிட்ட இடத்து பெரிய பெரிய வீடுகள் இருக்கும், அதான் பெரிய பணக்காரா இருப்பார். அப்போ ஆரண்டு கேட்டால் எங்களோட தாத்தா என் அப்பா எல்லாம் சோல்டா சோல்டானா என்னன்னு சொன்னால் சோல்டியர் சோல்டியர்னு சொன்னால் ஒரு ஆமியில் போய் ஆமியாக இருந்தது தான் நான் இந்த கருத்து. அப்போ ஆமிக்காரராக இருந்தவருக்கு பென்ஷன் மறந்தேன் தம் சொந்த நாட்டில் போய் நல்ல வசதியாக பெரிய வீடுகள் கட்டி இருந்தது தான் அந்த அது இந்த உழைப்பு. அது இப்படியான இடங்களுக்கு நீங்கள் சொன்னமே அந்த இடங்களுக்கு வந்து தோட்ட வேலைகள் கரும்பு செய்கை
1: நாட்டுக்காரர்களும் வாழ்கிறார்கள் அங்க இந்தோனேஷியா எல்லையில தான் இந்த பப்புவா நியூகினியா இருக்கு. அப்ப அதுல அங்கே நாட்டுக்குள்ளே என்னடா ஜப்பான் கொஞ்ச காலம்

0: வச்சிருந்திருக்குது. ஜப்பான் பார்த்தாலே அங்கே ஜப்பான்காரர்கிட்ட கடையளதுகள் எல்லாம் கூட இருக்கு. ஜெர்மனியும் அது இந்த பழைய கொலனியாக இருந்தான்னு சொன்னார்கள். ஜெர்மனியும் இங்கே விவசாயில் அந்த மக்களுக்கே தெரியாமல் ஜெர்மனிக்கும் ஒரு பகுதியை கொடுத்துருந்தார்களாம் அந்த காலத்தில்.
1: இப்போ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பப்பா கினியா வந்து இதில் இருக்கு, அதாவது
0: ஆஸ்திரேலியா எல்லையழகு கிட்ட, அது மட்டும் இந்தோனேஷியா விரியுது தானே.
1: பப்புவா
0: நீ கினியாவை தான் சொல்றேன் நான்.
1: அங்கதான் அந்த 90 லாங்குவேஜ் இருக்கிறது. நீங்க சொன்ன அதை பார்க்கணும்.
0: அது வந்து இந்த ஜெர்மனிக்கு அவர்கள் கொஞ்சம் பகுதியை கொடுத்ததாகவும் அதில் எழுதி போட்டிருந்தார்கள் அந்த மியூசியத்தில்.
1: ஓ அப்படியா, இருக்கலாம். நீங்கள் சொல்றதுக்காக நீங்கள் சொல்ல படிச்சோன்னா ஜெர்மன் நியூ கினியா. ஸோ அந்த ஜெர்மன் காரணம் அதில் ஒக்குப்பே பண்ணி இருக்கலாம் அந்த நீ. அப்போ அதனால தான் அது
0: பிரிவுகள் கணக்க வெவ்வேறு நாடுகள் எல்லாம் அதில் வச்சிருக்கிறார்கள். அதுக்குள்ள எங்களோட தமிழர்களையும் கொண்டு போய், பாண்டிச்சேரி பக்கத்தில் இருந்தவர்களாக இருக்கவனும் அவர்களை கொண்டு போய் குடியேற்றியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ மொழிகள் மறந்துட்டார்கள். ஆனால் அந்த பழக்க வழக்கங்களை விட இல்லை, கடவுள் நம்பிக்கை.
1: நீங்க சொன்னோடனே இருக்கு. அழிஞ்சு போகிற மொழிகள் 839 மொழிகள். அப்போ அதேண்ட மொழி வந்து டொக்குன்ற மொழி, இன்னொரு பிசுன்ற மொழி. அதை தவிர நம்ம சொன்ன மாதிரி 839 மொழி இருக்கு. அதில் அழகிற நிலையில் இருக்கு. ஏன்னா இந்த ஐரோப்பியர்கள் போய் தங்குற மொழி அங்கே பரப்பி மக்களை பேச செய்தால் வேலை வாய்ப்புக்காக கல்வி வசதிக்காக தங்குற மொழியில் படிக்கணும் இல்லை. ஆப்பிரிக்காவில் இப்போ எங்கே பிடிச்சா, இப்போ இலங்கைக்கு எப்படி ஆங்கிலம் வந்தது, இந்தியாவுக்கு எப்படி ஆங்கிலம் வந்தது, கலந்து ஆங்கிலேயர் பிடிச்ச பொழுது அது பாண்டிச்சேரி என்ற நீங்கள் சொல்லிக்கையும் நாங்கள் ஃப்ரெஞ்சு வந்தது பாண்டிச்சேரிக்காரர் பிடிச்சதால அவங்களவங்கள. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதே இன்னொரு நாடு இருக்கு, சுரினாம். இப்போ பொதுவாக ஃப்ரெஞ்சுக்காரர் பிடிச்ச கதலூர் மாட்டிக் கினியா, அங்கே ஒரு கினியா இருக்கிறோம். இப்படி பார்க்குற பொழுது குயான், குயான் நினைக்கணும், குயான். இன்னொரு குயான் இருக்கு, அந்த குயானுக்கு இன்னொரு பேர் சுரினாமன். அந்த சுரினாமில் பார்த்தா எங்கட ஆக்கிரமா இருக்கும், இந்தியாவிலிருந்து கொண்டு போகப்பட்டாக்கள். அது இந்து மதம்,
0: கொலண்டின் குயனாவுண்டு இருக்கு, நெதர்லாந்து குயனாவுண்டும் இருக்கு.
1: அதான் சுரினாம், அது சுரினாம் நீங்கள் சொல்ற நெதர்லாந்து. அப்போ அது மாதிரி அந்த ஆக்கலை கொண்டு போய் அங்கே குடியேற்றி இது பண்ணது எங்கட அந்த மொழியம் பரப்பு. அந்த பண்பாட்டை மறக்காமல் இருக்கிறார்கள், ஆனால் மொழியை மறந்தன் இல்லைதான். அப்போ இந்த ஆப்பிரிக்காவில் நான் இப்போ சொல்ல வந்தேன்னா, அந்த எத்தனை மொழிகள் பேசப்பட்டு இல்லை, 1509 ஆண்டில் இந்த போர்த்துகீயர் ஆப்பிரிக்கர்கள் பண்ணிக்கணும், 500 ஆப்பிரிக்கா போயிருக்கார். போன பொழுது இப்போ நாங்கள் இப்போ சொல்லுற கொங்கோலா என்ற நோட்டில் தான், மொழியில் தான் அந்த இடத்த பிடிச்சு அங்கே பேசப்பட்ட மொழி பேர் பண்டு மொழி. அந்த மொழி பொது ஆப்பிரிக்கன் பொதுவான மொழிகள் பந்து மொழி. அந்த பந்து மொழியிலேருந்து முதல் டிக்ஷனரி உருவாக்கிறது. என்னுடைய ஆராய்ச்சி டிக்ஷனரியும் அகராதி உலகத்தில் உள்ள அகராதிகளும் அதே மாதிரி உலகத்தில் உள்ள சொற்கள் எப்படி உருவானதுன்னு சொல்லி அந்த எட்டிமொழியாக தான் அந்த ஆம்லெட் எப்படி ஆண்டி சொல்ல வேண்டிய வந்த ஒரு கருத்து. இப்போ தேடிக்கொண்டு போய்க்கிறேன். இப்போ ஆர்கிடெக்சர் என்று நாங்கள் சொல்கிறோம் பெருசாக எதாவது ஆர்கிடெக்ட் என்றால் எல்லாரும் தெரியும். அந்த ஆர்கிடெக்சர் அது நவுன், ஆர்கிடெக்ட் அந்த கலை. அந்த சொல்லு வந்து தமிழ்ல இருந்து வந்தான்னு தான் இப்போ ஆதாக்கி தெரிவிக்கொண்டு போயிருக்கு. அதில் பரவு இப்போ நாங்கள்
0: அந்த காலத்தில் வந்து இந்த நாடுகளுக்கு குவாடலூப்பாக இருக்கலாம், மார்டினிக்காக இருக்கலாம், குவேனாவாக இருக்கலாம், இந்த நாடுகளுக்கு எல்லாம் முரசியஸாக இருக்கலாம், அங்கே என்ன மாதிரி இருக்கண்டு தெரியாமலே மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்றால், சிலர் சொல்லுகிறார் வறுமையை விட சாதி கொடுமையால தான் அப்படி வெளியேறினார்கள் என்று சொல்பவர்களும் இருக்கு.
1: அதான் இப்ப சொன்னது, இப்ப ஊர்ல இருந்தா சாதியாக இப்ப இப்பவே எவ்வளவு பாதிப்பு பாருங்க. விஜய கட்சியில கூட்டணியா வர்றது பிசிகா வந்து சொல்லிக்கொண்டே இருந்தது. நாங்கள் இதில் இருப்பவன் இல்லை, கண்டு நாங்கள் வச்சிருந்தாலும் வைப்போம், நாங்கள் புளிக்கிறதாம் தான் போனாலுமே தொழில் திருமாவளவான்னு சொன்னது. அப்படி உண்மையான பேர் வேற பேர், சாதியை மறைக்கிறதுக்காக தான் தொல்லாப்பியர் திருமாவளவன் பேர் வச்சு. ஸோ அப்ப சொன்னவர் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார், நான் அஞ்சு வருஷம் வரும் விஜய் இருப்பேன் சொன்னார். என்ன விஜய் சொல்லிட்டு நீங்கள் இப்படி எங்களோட இருக்கிறீர்களோ அங்க திமுக இருக்கிறோம் அதை சொல்லுங்க, இல்லைன்னா மொழியில போங்களோ நாங்கள் போராடி வருவோம்னா. இப்ப பாமக அன்பு மணிந்த பாமக வர்றதுக்கு ரெடியா இருக்கு, ஆறு பேர் இருக்குன்னு, ஆறு பேர் விஜய் இந்த கட்சியில சேர்றது இதுக்கு தெரிவிக்கணும் இருக்கிறோம். கொண்டு வந்து சந்திச்சு கொண்டு அவருடைய வாய்ஸ் சௌமியா அன்புமணி சந்திச்சு கொண்டு இருக்கோம். எப்போ வரலாம் எப்போ வரலாம் ஏன்னா இவ்வளவு பெருட்டி கொண்டு வந்தால் இந்த சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாலு பேரும் இந்த முஸ்லீம் கட்சியும் இந்த மியூசிக்காவும் நாங்கள் ரெண்டு பேரும் விட்டுட்டு போனால் நாலு பேர் கவுண்டரும் பண்ணிக்கணும். ஸோ அங்கே அன்புமணி வாரத்துக்கு ரெடியா இருக்கு, ஆறு பேர் அங்கே எம்எல்ஏக்கள், அந்த ஆறு எம்எல்ஏக்களும் இவர் கூப்பிட்டா தங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ என்ன. அன்புமணி வாரான்னு அன்புமணி என்ன ஒரு வன்னியர், அப்போ வன்னியர் பாமக வன்னியர், ஆனால் பிசிக்கா தாழ்த்தப்பட்ட பட்டியல் சாதிகள் காணது. அப்போ பட்டியல் சாதி இருந்தால் பாமக வராது, பாமக வந்தால் நாங்கள் பதிலடிடுவோம் தான் இவரெல்லாம் கூட்டு சேராமல் இருந்தது காரணம். அந்த தலித்தன்று சொல்லக்கூட மக்களின் சாதியை குறிக்கிறோம் அது இப்போ இவ்வளவு பாருங்க. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லப்பட்டிருக்கு சாதி குறைஞ்சாக்கல அமைச்சராக்கிறது இப்போ தான் புதுசு விஜய அரசாங்கத்துக்கு. அதுக்கு முதல் பிராமின் கிடையாது, இப்போ 67 ஆண்டுக்கு பிறகு ஒரு பிராமணராக இருக்கிறார்கள் அமைச்சராக வந்ததில்லை. அது மாதிரி பட்டியல் சாதிகள் தலித்தன்று சொல்கிற சாதிகள் சாத்தப்படுற சாதிகள் மந்திரியில் வந்ததே இல்லை. இப்போ விஜயதான் 7 பேரை கொண்டு வந்த சேர்த்துருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இப்போ என்ன சொல்லுதுன்னா அந்த விஜிகா சொல்லுதுன்னா பாமக வந்தால் நாங்கள் வெளியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற சாதி குறைஞ்சதும் சாதி கூடுங்க. அதுக்கு வன்னியர் ஒரு வகை, பொள்ளாளருக்கு ஒரு வகை தான். இப்போ இந்தியாவில் பொள்ளாளர் என்ன சொல்கிறது 4 வகையான இலங்கையில் பொள்ளாளரை ஒப்பிடக்கூடிய சாதி வகை இந்தியாவில் வந்து 4 பேர் இருக்கும். இப்போ வன்னியர்ன்றது அது ஒரு பிரிவு, பிள்ளை என்ன சொல்கிறது வன்னியர் என்ன சொல்கிறது இப்படி ஒரு இது இருக்கு. அப்போ அது அந்த இந்திய சாதி பிரிவு வர இலங்கை சாதி பிரிவு வர அடிப்படையில் 4 சாதி தான் சதுர் பண வர்ணம். இந்த 4 சாதிகளின் அடிப்பை வச்சுக்கொண்டுதான் கிளை சாதிகள் நிர்வாகம் உருவானது இலங்கையிலும் இந்தியாவிலும். அப்போ இலங்கையிலும் இந்தியாவில் உள்ள மக்கள் எங்கே போய் குடியேறுகிறார்களோ அவர்கள் காலங்காலமாக பின்பற்றி வந்த சாதி முறையை கை கொள்றதுதான் அவனுடைய வழக்கமாக இருக்கு. அப்போ இந்தியா இருக்கிற சாதிகள் இருக்கிற பொழுது இலங்கையிலும் இந்து மதம் இருக்க சாதி அமைப்பை மாற்றணும் பண்ணுறதுக்காக ஆர்மநாவலர் என்ன செய்கிறார்கள், அவர் தான் அந்த இந்திய சாதி அமைப்புக்கு எதிராக மாறாக இலங்கையில சாதி அமைப்பை மாற்றினார். அதனாலதான் அவர் தமிழுக்கு நிறைய தொண்டரை செய்தாலும் சில மக்களை தாழ்த்த மாட்டாக்கள் கூடுதலான அநியாயம் செய்ததால தான் அநியாயம் இல்லை. சாதி குறைஞ்சவர்கள் படிக்கக்கூடாதுன்றது பள்ளிக்கூடம் இல்லாமல் பண்ணவை தமிழுக்கு ஆர்ம நாவல் வேலையில். ஸோ அதனாலதான் ஆர்ம நாவல் என்ன செய்யறாருன்னா இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து இருந்துட்டு இலங்கைக்கு வர்ற பொழுதுல இலங்கையில் உள்ள சாதி அமைப்பில மாற்றம் கொண்டு வந்தேன். என்ன சாதி அமைப்பு மாற்றம் கொண்டேன், அப்போ அந்த இந்து மதத்தின் சாதி அமைப்பு முன்பு என்ன முதல் என்ன தலையிலிருந்து வந்த பிராமாவிலிருந்து வந்த பிராமணர்கள் அவர்கள் தான் தலையாய சாதி முதல் சாதி எந்த சாதி அவை பிரதம் நட்டாகும் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்றுதான் வருவாங்க. அந்த முறையை மாற்றி ஆரம்ப நாள் என்ன செய்யறாங்கன்னா பிராமணரே நாங்கள் சமூகத்தில் இந்த கோயிலை பூஜை ஆக்கணும் கிரியைகளுக்கு தான் பெரியனும் போயிடும் ஓகே அது அந்த தொழிலேவை செய்யட்டும், ஆனால் சாதி அமைப்பில் அவர்கள் இல்லை, அவுட் ஆஃப் த காஸ்ட் சிஸ்டம். அடுத்து தொழில சாதி எடுத்து போட்டு என்ன வச்சாருன்னா சச்சூத்திரர் அசச்சூத்திரர் சூத்திரர்ல சச்சூத்திரர் அதாவது வேளாளர் தான் மேலே உள்ள சாதி, மற்ற சாதியெல்லாம் மதுபுறர் தான். ஆனால் பிறகு சாதி அமைப்பிலே கன பிரிவு வந்தது, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி சேராத சாதின்றது இடையிட்ட சாதி எல்லாம் இருக்கு. பேராசிரியர் சிவத்தம்பி சாதி அமைப்பு எழுதுகிற பொழுது இந்த சாதி அமைப்பு எப்படி வந்தது ஆர்வமாக எப்படி உருவாக்கினு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கிற உயர்ந்த சாதி முதல் சாதி வந்து பிராமி, இலங்கையில் உள்ள முதல் சாதி என்ன புயலாளர். அந்த புயலாளர்கிற ஒவ்வொரு வகை தான் ஒரு வகை தான் இந்த பன்னியர் பிள்ளை என்று சொல்கிற சாதி. இப்போ இலங்கையில் பிள்ளை என்று யாருக்கும் பைக்கலாம், கணவரி பிள்ளை சங்கர பிள்ளை சூசா பிள்ளை என்று யாருக்கும் பேர் வைக்கலாம், பிள்ளைன்னு தான் வரும். பல இந்தியாவில் பிள்ளைண்டு வச்சா அது வேளாருக்குரிய சாதியை குறிக்கிறார். ஒரு பிள்ளை உதாரணம், முதல் முதல் நாவல் எழுதினவருக்கு என்ன பேர், அவர் என்ன பேர், என்ன அவர் ஏதோ ஒரு பிள்ளையாண்டவர். அந்த பிள்ளை வந்து ஒரு வேளாளரை சேர்ந்தவர். முதல் நாவல் திருலாபம் பிள்ளை, இன்னொன்று வந்து முதலியார். திருலாபம் முதலியாரும் அந்த வேளாளர்லேருந்து ஒரு வகையான பிரிவு. அது இளைஞர்களே அப்படியான முறை இல்லாமல் இருக்கிறோம். சாதி அமைப்புகளை பார்க்கக்கூடும், சாதி அமைப்புகளை பற்றி நாங்கள் ஒரு நாளைக்கு விரிவாக பேசுகிறோம். இப்போ அந்த யூரோப்பியன்ஸ் என்ன செய்வது, ஆப்பிரிக்கா போகணும்னா தாங்கள் தான் உயர்ந்தவர்கள். இப்போ இன்றைக்கும் ஒரு கதை வந்து நினைச்சுன்னா, யார் நேற்று வந்து இந்த நாடு புர்கினா ஃபாசோ, இப்போ புர்கினா ஃபாசோன்ற ஜனாதிபதி ஸ்டெஃபன் தரோர் என்ன சொன்னார், இப்போ நீங்கள் நாங்கள் பிரெஞ்சுக்காரர்கள் எதிரானவர் அல்ல, பிரெஞ்சு மொழி எதிரானவர் அல்ல, நாங்கள் பிரெஞ்சு மொழி தான் பேசுகிறோம், ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் தாங்கள் தான் எங்களோட உயர்ந்தவர்கள் நினைச்சு கொண்டு எங்களை நாட்டுக்கு வர வேண்டாம் என்று நேற்று சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெள்ளைக்காரர்கள் எப்போதும் தாங்கள் எந்த நாட்டுக்கு போகணும், இந்த வெள்ளைக்காரர் மீன்ஸ் ஐரோப்பியர், எங்கே போகிறார்களோ அவர்கள் ஆங்கிலேயர்களோ பிரெஞ்சுக்காரர்களோ ஜெர்மனியரோ அல்லது இத்தாலியர் இந்த இஸ்பெயின்காரர்கள், இஸ்பெயின்காரர்கள் தான் கொடுமையானவங்க. மதத்தை பிறப்பத்து கண்டு போய் கொலம்போஸை அனுப்பி அமெரிக்காவில் பிடிச்சது. அந்த மொழிகளையும் மக்களின் மதங்களையும் இல்லாமல் செய்தது. அப்போ என்ன சொன்னாங்க, இப்போ போகிற நாட்டில் தங்களோட மதத்தையும் தாங்கள் தான் சுப்பீரியர் என்ற எண்ணத்தையும் உருவாக்கின திட்டத்தை கொண்டு வந்த இந்த ஐரோப்பியர்கள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனுஷரும் நான் இருந்தவன் மற்றவன் சார்ந்தவன் என்ற மனதிலே ஒரு சிந்தையை வளர்த்து விட்டது இந்த ஐரோப்பியர். ஐரோப்பா ஆப்பிரிக்காவை பிடிச்சு போட்டு பிடிச்சு பிடிச்சு நீ நான் இதை வைக்கிறேன் நீ இதை வைக்கிறான், அந்த நாட்டின் உண்மையான பெயர்களையும் மொழியையும் அழைச்சி போட்டு தங்கள மொழியை தான் ஐரோப்பிய ஆப்பிரிக்க மொழியாக மாற்ற. ஸோ ஆப்பிரிக்கா என்ற பெயரை கொடுத்ததாக இருந்துக்கிறேன். இந்த ரோமானியாவில் இருந்து வர இந்த ரோமானிய பேர் தான் ஆப்பிரிக்கா. அப்போ ஆப்பிரிக்கருடைய பேர் அதுவும் இல்லை. இப்போ இலங்கைக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சுக்கிறோம், இந்தியாவுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம், அந்தந்த மொழி பேர். அது வந்து பொதுவாக இந்தியான்னு சொன்னால் என்ன, இந்தியான்னு சொன்னால் அராபியர் இந்தியாவுக்கு வச்ச பேர் சிந்தியா. சிந்தியான்னு சொன்னால் அங்கே இந்த ஆறு சிந்து தண்ணியே அதான் சிந்தியா, அதுக்கப்புறம் இந்தியான்னு வந்த கதை இது. இப்படி ஒவ்வொரு மொழிகளுக்கும் பேர் கொடுத்தது பொதுவாக. இப்போ இந்தியர்கள் இந்தியான்னு பேர் வைக்க, அராபியர் தான் இந்தியாவுக்கு சிந்தியான்னு வச்சு அது இந்தியான்னு வந்தது. அது மாதிரி இந்த ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவின் பேர் அல்கபிலன், அல்கபிலன் என்ற மொழியை அந்த நாட்டின பெயரை எடுத்து போட்டு தாங்களுடைய ரோமானிய பேரான ஐரோப்பா ஆப்பிரிக்கா வச்சு வச்சு போட்டு தான் மொழியை அடித்து போட்டு தங்கள மொழியில பிறப்பி மதத்தை இருக்கிற அந்த ஆப்பிரிக்காக்கான இவ்வளோ இளையா இருக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த நாட்டின் சொத்து சுகங்கள் இயக்க வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து தாங்கள் பலம் படுத்தி கொண்டது தங்கள நாடுகளை.
0: உலகத்துல வந்து பணக்கார நாடு என்றால் ஆப்பிரிக்காவை தானே சொல்ல வேணும். அங்கே
1: அதே நாட்டு தான் புர்கினா ஃபாசோவே இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் என்ன நாங்கள் நினைச்சோம், எப்படி சொல்லப்படுறது. இப்போ உதாரணம் உங்களுக்கு தெரியும், பிரெஞ்சு தொலைக்காட்சி வழிய இலங்கையை இந்தியாவை பற்றி ஒரு படம் காட்டுறதா இருந்தால் என்னதை காட்டுவாங்க, எந்த குப்பையோ பிச்சை எடுக்கிறவங்களும் நினைக்கிறாங்களோ இந்த குப்பை அதிகமாக இருக்கும். அதைத்தானே இந்த பிரெஞ்சு டெலிவிஷன் இந்தியாவை பற்றி இலங்கை பற்றி
0: காட்டுறது. வட அமெரிக்கா ஐரோப்பியவர்கள் வந்து மற்றவர்களை வந்து ஒரு கீழ்த்தரமானதை மட்டும்தான் வெளிக்கொணர்வார்கள்.
1: அதுதான் அதுக்கு ஏன் காரணம், இந்த கிரேக்கர் தான் காரணம். கிரேக்கர் தான் ஐரோப்பாவில் சிந்தனை தத்துவம் விஞ்ஞானம் அறிவியல் அந்த விஷயங்கள் தாங்களே தான் சோக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் ஆக்கமிஸ்ட் ஒவ்வொருத்தரும் தங்களை தான் முன்னேறி வந்தது. தாங்கள் தான் உயர்ந்தார்கள், தாங்கள் வந்து சுப்பீரியர், நீங்கள் வந்து இன்ஃபீரியர் என்று ஒரு மக்களை நோக்குற இது கொண்டு வந்ததுதான் அந்த இது. இப்போ உதாரணம் அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் பெரிய அரசன் வந்துட்டான் கிரேக்கனார். உண்மையாக அவருடைய நாடு வந்து மெசபோனியா, மெசபோனியா கிரேக்காவில் கிரேக்க நாட்டிலே ஒரு பகுதி. ஸோ அந்த அரசன் அலெக்சாண்டர் இருந்து 34 வயதிலே நல்ல பிரிக்கிறார். பக்கத்தில் உள்ளதுங்க இருக்கு மெசபோனியா கிரேக்க நாடு, கிரேக்க நாடு பக்கத்தில் பார்த்தோம்னா துருக்கி, துருக்கியில் உள்ள இஸ்தான்புல் ஆறு கிரேக்க நாடு, பக்கத்தில் போனால் பெர்சியா, பெர்சியான பாரசிய அங்க போய் சண்டை பிடிக்க சாரசியஸ் என்ற ஈரானிய அரசன். இப்ப
0: அவர்களுடைய மரபணு வந்து சேர்பியர்களோட தானே ஒத்து போகுது கூடுதலா, சேர்பியர்களோட.
1: ஓ, இது அதே காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கிரேக்க நாட்டில் வாழ்ந்த மக்கள் ஒரு மூன்று விதமான மக்கள். அந்த மூன்று விதமான மக்கள் ஒன்று பேர் வந்து அயோனியன் என்ற ஒரு இனம், மூன்று இனம் ஞாபகம் அயோனியன் இந்த மூன்று பேரும் சேர்ந்தா கிரேக்க மக்கள் ஆனது. பக்கத்தில் இப்போ உதாரணம், இந்த நாங்கள் பாக்கியராஜ் இறந்து போயிட்டு அண்மையிலே போனோம் நினைக்கிறோம். அப்ப அவற்றி ஒரு அவரை எடுத்த ஒரு படம் என்னன்னா, இந்த அந்த படம் அவரும் இந்த சோகனா நடித்த ஒரு படம், அது இது நம்ம ஊர், இது நம்ம ஆளு, இது நம்ம ஆளு நினைக்கிறோம். இது நம்ம ஆளுன்னு பழைய படம் பாய்க்கராஜ் எடுத்த ஒரு படம் இருக்கு. பிறகு இது நம்ம ஆளுன்னு சிம்பு நடிச்ச ஒரு படம் வந்துருக்கு, அது பிறகு வந்தது. ஸோ அந்த இது நம்ம ஆளு படத்துல என்ன வரும்னா, ஒரு பிராமணாக்கள் என்ன வேலை வேண்ட வேலை மந்திரமோ ஒரு காரியங்களை போய் செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மந்திரம் செய்யறதுக்கு ஒரு ஆளுக்கு மந்திரம் தெரியும், பட் அவர் பிராமின் அல்ல. அப்ப மந்திரம் சொல்றதுக்கு ஒரு ஆள் குறையுது, அப்ப அவர் பிராமணன் இல்லாதவர் அவைக்கு தெரியும். அந்த பிராமின்ஸுக்கு மந்திரம் சொல்றார்கள். அவன் பிராமணன் இல்லாவிட்டாலும் அவனுக்கு வந்து மந்திரம் தெரியும்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போவது பிராமணன் மாதிரி வேஷம் போட்டு போய் மந்திரத்தை சொல்ற கண்டுபிடிக்கப்படுறது இருக்கு. அது பிராமணர் அந்த எண்ணிக்கை பத்தாத படிக்கார். அப்படித்தான் ஒரு பிராமணன்டா எப்படி பிராமணன்டா பிறப்பால வந்த பிராமணனா இருக்கும். அப்படி பிராமணன் பிறப்பால வந்த பிராமணன் எண்ணிக்கை பத்தாத படிக்காதான் சிறுபான்மை இனமா கொல்லப்படுறது. அப்ப அந்த சிறுபான்மை இனமா இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் ஆக்குறதுக்காகத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா, ஆறாவது மந்திரம் படித்தார்களோ மந்திரம் கிரியா படிக்கவா, ஏன்னா மந்திரத்துக்கு ஒரு பேர் எழுதாமறை என்ன ஒருத்தருக்கு நாங்கள் எழுதக்கூடாது, எழுத்தே வரக்கூடாது, எழுத்தே வந்தால் எல்லாரும் படிச்சிருவோம். இப்போ மந்திரம் பிராமணருக்கு மட்டும்தான் ஐயர்மாருக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு ஏன் தெரியாது, ஏன்னா அவங்களும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அது தலைமுறை தலைமுறையாக ஒரு அப்பா மகனுக்கு சொல்லி மகன் தண்டை மகனு சொல்லி அப்படித்தான் தலைமுறை தலைமுறையாக வந்ததுதான் இந்த மந்திரங்கள். அது எழுதாமறையின்ற மதம் வந்து இதில் மந்திரங்களெல்லாம் எழுதக்கூடாது, வாய்மொழி ஒப்பிக்கலாம். அந்த ரீதியில தான் இப்ப ஒப்பிக்காத வந்த படியாத்தான் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர முடியாம போச்சு. தாங்கள் மட்டும்தான் இப்ப வரணும். அதுலயே இப்ப தசாவதாரம் கமலஹாசன் படத்தை நாங்கள் பார்த்தோம்னா அவர் அதை பத்து அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரத்தின் அடிப்படையை பார்த்தோம்னு சொன்னா, வைணவர்களுக்கும் சிவபிராமணர்களுக்கும் சைவ பிராமணர்களுக்கும் ஐயர்ன்னு சொல்றவர்களுக்கும் ஐயங்கார் என்று சொல்றது ஏற்பட்டு சண்டைதான் அந்த படம். அந்த கதை தான் இப்பவும் இருக்கு. இப்போ அந்த விபூதியே நாமத்தையும் போற வடிவத்தை வச்சுதான் அவங்களை பிரிச்சு வைக்கிறது இருக்கு. அதை பார்த்துட்டு சொல்லுவோம், இவர் மைனவரா ஐயரா ஐயங்காரான்னு. குறிப்பாக ஜெயலலிதா அம்மாவை நினைச்சு பார்த்தோம்னா அவ போடுற நாமம் அவ்வளவு சோப்பு போட்டு நீளமா இருக்கு. அது வந்து ஐயங்காரன்றதை காட்டுறதுக்கு. அது மாதிரி சாரிய அடையாளங்கள் எல்லாம் ஒரு வன்மையாக அந்த காலத்தில் இருந்தது, அது இப்பவும் அப்படித்தான் இருக்கு. இப்பதான் முதன் முதல் விஜய் அரசாங்கத்துல பிராமணன் ரெண்டு பிராமணாக்கள் மந்திரியா
0: வந்திருக்கிறார். ஹிட்லரின் 80 ஆண்டுக்கு முன்னாடி எடுத்த ரத்தத்தில இருந்து அண்மையில பிபிசி ஒரு இது போட்டு இருந்தார்கள், ஆய்வு தாவல் ஒன்று, அந்த ரத்தத்தின் ஊடாக கன விஷயங்கள் தெரிய வந்திருப்பதாக.
1: ஓ, ரத்தத்தில இப்ப என்ன தெரியும்,
0: கேட்டு பாருங்கள்.
2: ஹிட்லரின் இரத்த மாதிரியில் மேற்கொள்ளப்பட்ட டிஎன்ஏ ஆய்வு அவரது வம்சாவளி மற்றும் உடல்நிலை பற்றிய சில ஆச்சரியமூட்டும் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது. ஒரு சர்வதேச நிபுணர்கள் குழு அவரது இரத்தக்கரை படிந்த பழைய துணியை பயன்படுத்தி கடினமான விஞ்ஞான பரிசோதனையை மேற்கொண்டது. இந்த ஆய்வில் ஹிட்லருக்கு யூத வம்சாவளி இருந்ததாக பரவிய வதந்தி உண்மையில்லை என தெரிய வந்துள்ளது. அதோடு அவருக்கு பாலியல் உறுப்புகளின் வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு மரபணு கோளாறு இருந்திருக்கலாம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் தெரிய வந்தது என்னென்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஹிட்லர்ஸ் டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் எ டிக்டேட்டர் என்ற சேனல் 4 ஆவணப்படத்தின் மூலம் ஹிட்லர் குறித்த சில தகவல்கள் தெரிய வந்துள்ளன. ஆவணப்படத்திற்கான ஆய்வை தலைமை ஏற்று நடத்திய பேராசிரியர் டூரி கிங் பிபிசியிடம் பேசினார். முதலில் இந்த திட்டத்தில் பங்கேற்க வேண்டுமா என அவர் தயங்கியுள்ளார். ஏனெனில் ஹிட்லர் போன்ற சர்ச்சைக்குரிய நபரை ஆய்வு செய்வதில் ஏற்படும் விளைவுகளை அவர் நன்கு அறிந்திருந்தார். பிபிசியிடம் பேசும்போது பரபரப்பை உருவாக்குவதில் தனக்கு எந்த விருப்பமும் இல்லை என்று அவர் கூறினார். ஆனால் இந்த ஆய்வு ஒரு நாள் யாராவது ஒரு நபரால் செய்யப்படும். குறைந்தது தனது கண்காணிப்பின் கீழ் நடந்தால் அறிவியல் தர நிலைகளுடனும் முழு எச்சரிக்கைகளுடனும் நடைபெறும் என்பதை உறுதி செய்ய முடியும் என்பதால் இதில் பங்கேற்றதாகவும் அவர் கூறினார். சரி, ஆய்வு முடிவில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை பார்க்கலாம். ஹிட்லருக்கு சிறிய ஆணுறுப்பு இருந்ததா அல்லது ஒரே ஒரு விதை மட்டும் இருந்ததா என்பன போன்ற பரபரப்பூட்டும் தலைப்புகளில் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்க இந்த ஆய்வில் தெரிய வந்தவற்றில் கவனிக்க வேண்டிய விஷயம் அவரது டிஎன்ஏவில் ஆட்டிசம், சிசோஃப்ரீனியா, பைபோலர் டிசார்டர் போன்றவை ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் மிக அதிக அளவில் இருந்தது என்பதுதான். அப்படியெனில் அவருக்கு இந்த நரம்பியல் பிரச்சனைகள் இருந்தனவா என கேள்வி எழுப்பினால் அப்படி கூற முடியாது. இது நோய் கண்டறிதல் சோதனை அல்ல என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த ரத்தம் தோய்ந்த துணி 80 ஆண்டுகள் பழமையானது. அந்த துணி ஹிட்லரின் பதுங்கு குழியில் இருந்த சோஃபாவில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. அங்குதான் ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த மறைவிடத்தை ஆய்வு செய்த அமெரிக்க ராணுவ கர்னல் ரோஸ்வெல் பி ரோசன்கிரேன் அந்த துணியை அபூர்வமான வெற்றி கோப்பையாக கருதி எடுத்துச் சென்றார். இப்போது அந்த துணி அமெரிக்காவின் கெட்டிஸ்பர்க் வரலாற்று அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த துணியில் உள்ள ரத்தம் உண்மையாகவே ஹிட்லருடையதுதான் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஏனெனில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஹிட்லரின் ஆண் உறவினரிடமிருந்து எடுத்த டிஎன்ஏ மாதிரியுடன் ஒய் குரோமோசோம் சரியாக பொருந்தியதால் இது ஹிட்லரின் ரத்தம் என்பதை விஞ்ஞானிகள் உறுதியாக நம்புகிறார்கள். தற்போது சக மதிப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள இந்த ஆய்வின் முடிவுகள் ஆச்சரியம் அளிக்கக்கூடியவை. வரலாற்றில் முதல் முறையாக ஹிட்லரின் டிஎன்ஏ அடையாளம் காணப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகள் ஆய்வில் மிக மோசமான சர்வாதிகாரிகளில் ஒருவருடைய மரபணு அமைப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதில் ஹிட்லர் யூத வம்சாவளியைச் சேர்ந்தவர் அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என நிபுணர்கள் கூறுகிறார்கள். அவருக்கு யூத வம்சாவளி இருக்கலாம் என்ற வதந்தி 1920களில் இருந்தே பரவி வந்தது. மேலும் அவருக்கு கால்மன் சின்ட்ரோம் எனப்படும் மரபணு கோளாறு இருந்திருக்கலாம் என்றும் இந்த ஆய்வு கூறுகிறது. இதனால் பருவமடைதல் மற்றும் பாலியல் வளர்ச்சி பாதிக்கப்படலாம். குறிப்பாக சிறிய ஆணுறுப்பு மற்றும் விதைப்பை இறங்காமல் இருப்பது போன்ற நிலைகளுக்கு இது காரணமாக இருக்கலாம். கால்மன் சின்ட்ரோம் பாலியல் உணர்வையும் பாதிக்கக்கூடும். இது மிகவும் சுவாரஸ்யமான கோணமாக இருப்பதாக ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள வரலாற்று ஆசிரியரும் போட்ஸ்டாம் பல்கலைக்கழக விரிவுரையாளருமான அலெக்ஸ் கே குறிப்பிடுகிறார். இது அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்கிறது. சரியாக சொன்னால் அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை எதுவும் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது என்கிறார் அவர். ஹிட்லர் வாழ்நாள் முழுவதும் அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்தது ஏன் என்பது குறித்தும் அவருக்கு ஏன் தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை என்பது குறித்தும் வரலாற்று ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக விவாதித்து வருகிறார்கள். மரபணு சார்ந்த இந்த கண்டுபிடிப்புகள் அதற்கான விளக்கத்தை வழங்கக்கூடும். இத்தகைய கண்டுபிடிப்புகளே இந்த ஆய்வை சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஹிட்லருக்கு 1 அல்லது அதற்கு மேற்பட்ட நரம்பியல் அல்லது மனநல குறைபாடுகள் இருந்திருக்கலாம் என்று கூறும் முடிவுகள் மிக சிக்கலானவையாகவும் சர்ச்சைக்குரியவையாகவும் உள்ளன. அவருடைய மரபணுவை பரிசோதித்து பாலிஜெனிக் மதிப்பெண்களுடன் ஒப்பிட்டபோது ஹிட்லருக்கு ஆட்டிசம், ADHD, பைபோலர் டிசார்டர் போன்றவை இருப்பதற்கான சாத்தியம் அதிகம் இருந்ததாக விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். பாலிஜெனிக் மதிப்பெண் என்பது ஒருவரின் டிஎன்ஏவை ஆராய்ந்து அவருக்கு ஒரு நோய் உருவாகும் சாத்தியம் என்ன என்பதை மதிப்பீடு செய்யும் முறை. இதய நோய் அல்லது பொதுவான புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளுக்கான முன்கணிப்பை அறிய இது உதவுகிறது. ஆனால் இது ஒரு பெரிய மக்கள் தொகையின் தரவுகளுடன் ஒப்பிட்டு மதிப்பிடப்படுவதால் ஒரு தனிநபருக்கான முடிவுகளை வழங்கும் போது அது எப்போதும் துல்லியமானதாக இருக்காது. ஹிட்லர்ஸ் டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் எ டிக்டேட்டர் என்ற அந்த ஆவணப்படத்தில் டிஎன்ஏ ஆய்வு என்பது நோய் அறியும் முறை அல்ல, மாறாக முன்கூட்டியே இருக்கும் சாத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கான குறிப்பு என நிபுணர்கள் வலியுறுத்தி கூறினர். அதாவது ஹிட்லருக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் இருந்தன என்று அர்த்தமல்ல, இருந்திருக்க வாய்ப்புள்ளது என்பதை மட்டுமே இந்த ஆய்வு முடிவு காட்டியுள்ளது. ஆனால் சில மரபணு நிபுணர்கள் இந்த கண்டுபிடிப்புகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த 2018 ஆம் ஆண்டில் இதே இரத்த மாதிரியை ஆய்வு செய்த லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் தடயவியல் மரபியல் பேராசிரியர் டெனிஸ் சென்டர் கோப்கோட் இந்த முடிவுகள் மிகைப்படுத்தப்பட்டவை என கருதுகிறார். மேலும் ஒருவரின் குணநலன்கள் அல்லது நடத்தையை இதன் மூலம் தீர்மானிப்பது பயனற்றது என்றும் அவர் கூறுகிறார். இதையே எளிமையாக விளக்கும் மரபணு விஞ்ஞானி சுந்தியாராமன், உங்களது டிஎன்ஏவில் ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளதாலேயே அது உடலில் வெளிப்படும் என்று அர்த்தமில்லை என்கிறார். ஆவணப்படத்தில் இதே கருத்தை முன்வைத்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆட்டிசம் ஆராய்ச்சி மைய இயக்குநர் பேராசிரியர் சைமன் பாரன் கோஹன், மரபணு தகவல்களில் இருந்து ஒருவரின் நடத்தை பற்றிய நேரடி முடிவுக்கு வருவது சரியானதாக இருக்காது. இவ்வாறான மரபணு முடிவுகளை வெளியிடும் போது எதிர்மறை கருத்து உருவாக வாய்ப்புண்டு. தனக்கு இருக்கும் மருத்துவ நிலை இத்தகைய கொடூர செயல்களை செய்த ஒருவருடன் இணைக்கப்படுகிறதா என மக்கள் தவறாக நினைக்கக்கூடும் என்கிறார்.
1: எடுத்து போக வேண்டிய இப்படியான ஆய்வு ஒரு நல்ல ஆய்வு. இதுலயே அது சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாங்க. பெருக்கு அவருடைய டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி ரத்தத்தை எடுத்து சேர்த்தார். பட் அந்த ரத்தத்தை அல்லது டிஎன்ஏ எடுத்து பார்க்கற பொழுது என்ன, நாங்கள் காலங்காலமாக என்ன ஒரு நம்பிக்கை வச்சிருப்போமோ அந்த நம்பிக்கையை வந்து நாங்கள் பெற்ற அறிவில திணிக்க பார்ப்போம், தொழுவரத்து பார்ப்போமோ இது இப்படி இருந்ததா இது இப்படியா இருக்குமோ. வேற டிஎன்ஏல வச்சு வந்து ரத்தத்தை வச்சு ஒரு ஆள சாதியை கண்டுபிடிக்க முடியாது. அவர் எந்த ரத்தம் எல்லாருக்கும் ஒரு மாதிரித்தான் இருக்கும். ரத்தம் வந்து ஒரு திரவம், அது திரவ உலயம்னு சொல்ற ஒரு தன்மை பகுதி இருக்கு. அந்த அதுல இருந்தால் அதுல நாங்கள் அந்த செங்குருதி சோதனைக்கை வென்று சோதனைக்கை சிறுதாட்டுகள் இதெல்லாம் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அதையும் எத்தனை எண்ணிக்கை இருக்குது என்பது பார்த்துதான் இதே நாங்கள் ஹாஸ்பிட்டல் ஒப்பிட்டு போகிற பொழுது சத்தம் டெஸ்ட்டை எடுத்தோன்னு வாங்கணும்னு சொல்கிறது காரணம் எங்களுக்கு என்ன குறைபாடு பார்க்கறது. அதில் வந்து பரம்பரையை பார்க்கலாமோ, டிஎன்ஏ வச்சு பரம்பரை பார்க்கலாம், இயல்பை வச்சு பார்க்கலாம். அந்த பரம்பரைன்றது வீட்டை தகப்பனார் தாயார் என்று கண்டுபிடிக்கலாம். என்ன தவிர இவர் என்ன சாதி இவர் என்ன இனம் என்று கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒப்புறான இதுன்னு சொன்னால் ஒரு திருத்தன் வந்து
0: ஆய்வுகளை செய்யக்கூடியவர்கள் யூத இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவை வேற ஹிட்லரை ஒரு ஜூதன் என்று சொன்னால் அவர்களுடைய பிரச்சாரம் அடிபட்டு போறது, அதுக்காகவும் மாத்தி சொல்லக்கூடியவர்கள் அவர்கள்.
1: இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது வந்து ஒருவர் நம்பி வரப்பட்டு ஒரு எதிரான காட்டப்படுறாங்க, அவர் அவர் இல்லை என்று நான் அவன் இல்லை என்ற மாதிரி அவன் இவன் இல்லை என்று சொல்ற முறை அதுதான் எனக்கு சொல்ல வந்த ஒரு படத்துல என்ன படம் பண்ணிருந்தா நான் அவன் இல்லை என்றது படம் பண்ணது ஜெமினி கணேசன் நடிச்ச படம்.
0: பேராசிரியர் அவர்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இணைப்பை மீண்டும் இணைத்துக் கொள்ளுகின்றோம். ஏற்கனவே ஒருவர் அழைத்து காத்திருந்தார், அவர் காத்திருக்கிறார் ஆண்டவர். ஹலோ பேராசி அவர்கள் இணைந்திருக்கிறீர்களா?
1: ஆமா இணைந்திருக்கிறேன். வழக்கமா இந்த டைமுக்கு வரதானே. சோ இதுல வந்து ரெண்டு விஷயத்தை பிரிச்சு சொல்லலாம். ஒன்றும் உதாரணம் வந்து பாருங்க என்னென்றால் ரெண்டு விஷயத்தை இதுல சொல்ல வரணும். ஒன்று வந்து இந்த நான் அவன் இல்லை என்ற படத்தை சொல்ல வந்தது. அதே மாதிரி ஆரியர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஆளு. அவன் ஆரியன் தானே, ஆரியர் என்ற அந்த கையை நீட்டி ஹிட்லர் காட்டேக்க ஆரியர் நாங்கள் உயர்ந்தவர்கள், யூதர்கள் எப்படி நாங்கள் உயர்ந்தவர்கள் சொல்றோம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மொழியில சொல்லாம தாங்கள் உயர்ந்தவர்கள் நடந்து கொள்றது இருக்கு. ஹிட்லரும் நாங்கள் ஆரியன்ஸ். அதான் அந்த சுவாஸ்திக இதன் அடையாளம், இந்த சுவாஸ்திக அடையாளம் இன்னும் மேலே நாங்கள் பண்ணணுமே. கைலாசம் எல்லாம் இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓமண்டதம் இருக்கு, சுவாஸ்திக அடையாளம் அங்கே இருக்குன்றது எண்ணம். அதே மாதிரி இவருக்கு ஹிட்லர் வந்து ஆர்மி படையில பார்த்தோம்னா ஒரு அடையாளம் இருக்கும், அது சுவாஸ்திகான்ற அடையாளம். அது ஜூரனை குறிக்குதா அல்லது ஆரியன்றதை குறிக்கிறதாண்டு தெளிவான விஷயம். இப்போ ஒருவர் இப்போ உதாரணம் செய்வினை செய்த ஒரு ஆள் செய்வினை இருக்கின்ற உங்களை வீட்டை யாரோ செய்வினை வச்சிருக்கிறோம், அங்கே கோடிக்கு தான் வீட்டுக்கு பின்னால்தான் நாங்கள் ஒளி மறைச்சி வச்சிருக்கிறோம் தாண்ட இருக்கு ஒன்று சொல்லி கூட அப்போ வாங்க நீங்கள் எங்களை எப்படி இறங்குவோம்னு இரவு அவர் வந்து இரவு நேரம் வந்து லைட்டை பிடிச்சி வந்து அந்த கிண்டி கவுண்டர் கேட்க தன்னிட்ட கையில் வச்சிருக்கிற அந்த சேவையை நாங்கள் நம்புறது மாதிரி முட்டை அந்த மயில் ஏதாவது துணி இதை டக்குன்னு போட்டுதான் இங்கே பாருங்க கிடக்குது செய்வினை உங்களை செய்திருக்கேன் காட்டுறது இருக்கு. அவன் செய்வதை செய்தவன் தான் செய்கிறவன் என்றதை மறைச்சு கொண்டு இதே என்று கின்ற கிடங்குக்குள்ளேயோ இதுவே பொருளை போட்டு இந்த செய்தியை கொடுக்கறது இருக்கு. அதே மாதிரி தான் இப்படி ஒருவர் அவரை என்னென்ன புரவ பண்ணுறது என்ற ஆராய்ச்சி இந்த சட்டத்திலையும் டிஎன்ஏயும் அந்த புற ஆராய்ச்சியை செய்ய முடியாது. என்ன வந்தாங்கன்னு பிளாட்ல அப்படி கண்டுபிடிக்கும். பிளாட் எல்லாருக்குமே அதான் பிளாட் டிசைன் தெரியுது, சத்தம் சிவப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் சத்தம். டிஎன்ஏ பரம்பரை அழகு, அதுக்கு பேர் பரம்பரை அழகு. அவர் ஆறு அவருக்கு தகப்பன அவருக்கு தாயார் என்று கண்டுபிடிக்கும் தான் அந்த இது. ஸோ அந்த படத்தை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அந்த பழம் ஒரு நடிகன் ஒரு திருடன் திருட்டு பேர் தான் செய்கிறது, பழமொழியோ படிச்சிருக்கிறான் தான் தப்புறத்துக்கு. அப்போ போகிற ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கோஷம் போட்டு கொண்டு போய் கலை திருட்டுகள் எல்லாம் செய்திருக்கலாம், முறைகேடுகள் செய்திருக்கிறேன், மாறாட்ட வேலை செய்கிற பொழுது போலீஸாக பிடிக்க முடியல. ஆனால் அவனை டக்குண்டு எப்படி பிடிக்கணும்னு ஒரு சொல் ஒரு ஆள் சொல்கிறேன், நீ அவனை டக்குண்டு திரும்ப அரெஸ்ட் பண்ணியாக பிடிச்சி போட்டு அவன்கிட்ட கண்ணத்தில் அவனை தெரியாமல் அடிக்கு சத்தமாக. அப்போ அடித்தா அவன்கிட்ட தாய்மொழி தான் அந்த வழியில் வரவன்ட்டு அவன் சொல்லப்படுது அந்த இதில். அப்போ டக்குண்டு போலீஸ் ஒரு ட்ரெயிலில் அவனை கன்னடத்தை தேடி ஒவ்வொரு வேஷங்கள் போடுறதால கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஒரு ஒரு முறை ரயிலில் போகும்பொழுது அவனை பிடிச்சாச்சு, எல்லாம் பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு கேட்டால் இல்லை நான் இல்லை நானும் அவன் இல்லை நானும் அவன் இல்லைன்ற சொல்லி போட்டு பார்த்துட்டு இவருக்கு யாரோ சொன்ன ஐடியா இருக்கு. கன்னத்திலே அடிப்போம் அவனுக்கு வாயில் வரும்போது என்ன மொழியோ அதுதான் அவன்கிட்ட மொழி என்று நினச்சிக்கொண்டு டக்குண்டு கன்னத்திலே அடிப்பார். அவன் அந்த கல்லன் திருப்பட்டு முகேஷ் என்று சொல்லுவான். முகேஷ் தமிழனாயிருந்த அம்மான்னு தான் நான் சொல்லுவான், முகேஷ் என்று சொல்றான். அப்ப முகேஷ் என்ன சொல்ல தெரிய பார்த்தா அது சைனா மொழி. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தன்னை இப்படி செய்து போறான், நான் இந்த வேற ஒரு மொழி தான் அதுக்கு ஒன்று சைனீஸ் மொழியிலே அம்மான்னு சொல்லிடுவான். அப்ப அவனால தமிழன் அவனை நிரூபிக்க முடியாம போனார்கள். அதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு, என்ன கதை இந்த செய்தின கதை உண்டு. இப்படியானது நாங்கள் ஒரு ஆராய்ச்சியை நிறுவனதுக்காக கலை ஆய்வுகள் இல்லாமல் பொய்க்காரணங்களை எடுக்கிறதுன்னு இருக்கு. அப்ப இந்த இந்த இப்படியான ஒரு கருத்து உலகினபடியாகத்தான் இரண்டாவது உலக போருக்கு பிறகு ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு கதை உலக இருந்தால் யார் உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடாது, என்ன வகையில் உயர்ந்தக்கூடாது. அப்போ பாருங்க, இந்த மனிதர்கள் வந்த குரங்குகள் யார், நாங்களே குரங்குகள் தான் வந்தாங்க. அப்ப குரங்குகள் இருந்து வந்தான்னு சொன்னால் யார், வெள்ளக்காரர் சிந்திக்கிற தன்மையுடையாரு, சிந்திக்கிற தன்மையுடைய அந்த சிந்திக்கிற குரங்குக்கு பேர் சிம்பன்சி குரங்கு. அந்த பிசிக்கலி உடம்பு பலமாக உயரமாக பெருசாக இருக்கிறாங்க மாதிரி குரலா குரங்கு, குரலா குரங்கு வந்தவர்கள் ஆப்பிரிக்கா. அதே மாதிரி இந்த கல்வி தேர்தல் கராட்டி ஜூடோ அந்த மார்ஷல் ஆர்ட் யுத்த கதையில் இது மற்ற கைவீரர்களில் கட்டிக்காரர் ஆடுன்னு பார்த்தா அது இந்த சீனா பெண்களுக்கு ஆசை ஆக்கள் சேர்ந்தவங்க அவங்க ஊராங்குத்தாங்க அந்த குரங்கிலிருந்து வந்தது. அப்போ மூன்று குரங்கை பற்றி சொன்னாக்க, அப்போ இந்த அமெரிக்கன் தென் அமெரிக்கர்கள்லாம் எப்படி வந்தவங்க செவ்விந்தியர்கள் பார்த்தா நல்ல உயரமாக இருக்கிறாங்க, நல்ல பலமாக இருக்கிறாங்க. இவங்க என்னென்னு வந்தவங்கன்னு பார்த்தா அவங்க வந்து என்ன குரங்கு, மங்கோலாய்ட் மங்கோலியன் குரங்கு, அந்த அந்த குரங்குலேருந்து வந்தான்னு சொல்லி ஆக்களை செய்து போட்டு இப்படி பார்த்தோன்னா. அப்போ இந்தியன் ஆக்கள் என்னத்துலேருந்து வந்தது, இந்தியன் ஆக்கள் இலங்கை ஆக்கள்ல வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுற தன்மை கூட தான் டக்குனு எடுத்ததுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக. அந்த குரங்கு பேர் சிப்பம், சிப்பம்ன்ற குரங்கு இப்படி தண்டை கண்டு கோவம் பற்றி கண்டுபிடிக்கிற குரங்கு. இப்போ ஆக்களை இப்படி கதை கட்டி விடுறாங்க. இப்போ ஐரோப்பியர்கள் இந்த குரங்கு, ஆப்பிரிக்கர்கள் இந்த குரங்கு, தென்னமெரிக்கர்கள் இந்த குரங்கு கட்டோடனே அந்த சண்டை ஏன்னு இப்போ ரெண்டாவது சுத்தம் நடந்ததுக்கு என்ன காரணம், நாடியர்கள் கட்டிக்காரர்கள் வீரர் என்று சொல்லி ஹிட்லர் ஒரு பொய்யான வாக்குவாதத்தை இதை கொடுத்தது கருத்தை கொடுத்து தான் பக்கம் எல்லா நாடுகளையும் பிடிச்சு அழிச்சு இந்த ரெண்டாவது உலக யுத்தம் வந்தது காரணம். அந்த அடிப்படையில் ஒரு தடவை வந்து என்ன காரணம் ஒன்றும் நீ இன்ன ஆள் என்று சொல்லக்கூடாது, நீ இந்த குரங்கிலிருந்து வந்த நீ இந்த இனத்திலிருந்து வந்தேன்னு சொல்லக்கூடாது தான் எல்லாரும் சமம் என்ற ஒரு கருதுகோள் நிலவினது காரணம் அதுதான். ஆகவே இதுதான் அடிப்படையில் மனிதர்கள் எப்பவுமே இந்த பிளட்டையும் டிஎன்ஏ வச்சுக்கொண்டு சொல்ல முடியாது. இது மற்ற ஆண் உறுப்பு இளைஞர் உறுப்பு பற்றி சொல்கிற பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட ரெண்டு கருத்து வந்து ஹிட்லருக்கு வந்து ஆண் குறை சின்னன் அதை சொல்லி ஆண் குறி அதே மாதிரி ஒரு வீரர் தான் இருந்தான் எல்லாம் சொல்லப்படும். அதுவும் வந்து சட்டத்திறனால் வர காரணங்கள் இல்லை, ஒரு வீர சின்னனாக இருக்கிறதுமோ அல்லது ஆண் குறை சின்னன் பிரச்சனை இருக்கிறதுலாம் இந்த ரத்தத்தில் உள்ள உடையம். அது எப்படி வந்ததுன்னு பரம்பரையிலிருந்து வந்தது யார் உலகத்தில் இப்போ குறிப்பாக சொல்கிறான்னு சொன்னால் ஆண்குறி ஆறுகளுக்கு மிகவும் பெரிய ஆண்குறி என்று பார்க்குறப்போ ஆப்பிரிக்கர்களுக்கு தான் பெரிய, அதில் குறிப்பாக கொங்கோல் நாட்டு ஆண்கள் ஆப்பிரிக்கா ஆண்கள் ஆண்குறி நீளமான ஆண்குறியாக இருக்கும். அதே மாதிரி சின்ன ஆண்குறியாக இருக்கு என்று பார்க்குற பொழுது கொரியா நாட்டுக்காரர். அதை எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 5 சென்டிமீட்டர் இருக்கிறதும் இருக்கு, 9 சென்டிமீட்டர் இருக்கிறதும் இருக்கு, 4 சென்டிமீட்டர் இருக்கிறதும் இருக்கு. அப்ப ஆண்குறி வளர்ச்சியும் வளையாததுக்கும் சபச்சிறப்புன்றது ஒரு சிறப்பிய ஒரு காரணமாக இருக்கிறது, பாதிகள் காரணமாக. இன்னொன்று வந்து விதைகளோட விடயங்களுக்கும் அது விஞ்ஞான காரணம் இருக்கு. அப்போ அதை புறந்தள்ளி போட்டு இனத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு புரட்டி எடுத்தோம்ன்ற சரியான பதில் கொண்டு பிடிக்க முடியாத படி தான் அந்த முடிவு சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த ஆராய்ச்சி ஒரு சரியான ஆராய்ச்சி இல்லை. அது வந்து செவினி கையில் சாமான வச்சுட்டு போட்டுட்டோம், எடுத்தாச்சு செவினி என்ற மயத்தில் போவோம். ஒரு உதாரணம், விலங்க வரலாற்று எழுதின பொழுது எல்லாம் இந்த புலிகள் கொஞ்சம் ஆட்சி அதிகாரங்கள் நடந்த பொழுது இலங்கை வரலாற்று எழுதுறதுக்கு 4 பேர் இலங்கை வரலாற்று எழுதினது, இலங்கை வரலாற்று 4 பேர் எழுதியிருக்காரு. உதாரணம் எழுதினாவில் ஒரு ஆள், ஒரு பேர் யாழ்ப்பாணம் வரலாறு 4 பேர் ஆசிரியர் எழுதியிருக்காரு. ஒருத்தர் வந்து பட்டுக்கோட்டை, இன்னொருத்தர் வந்து இவர் ஞானப்பிரகாசர். ஒவ்வொருத்தரும் முழுது போய் தனக்கு இஷ்டப்பட்டது எழுதுறது யாழ்ப்பாணம் வரலாற்று, இலங்கை வரலாற்று அப்படி எழுதுனா இருக்கு. புதிய காலத்துல இருந்த வரலாற்றை எல்லாம் மறைச்சு இடையில புகுத்தி எழுதின ஒரு உயிருக்கு ஆரம்பிச்சுன்னா அந்த ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தின் பேர் வந்து அதுவும் இடையிட்டு ஒரு செய்தி செய்தமா. நாங்கள் இப்படி சொல்லுவோம், நாங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் நேஷனல் அசோசியேஷன் என்ற ஒரு புத்தகம், அது மாதிரி இன்னொரு புத்தகம் தமிழையும் வரும், இலங்கை தமிழர்கள் ஆரம்ப தோற்றம் கொண்டவர் இன்னொரு புத்தகம். ஸோ அதே சிவத்தம்பியை பார்த்துட்டு சொல்லிட்டு எப்படி வரலாற்று எப்படி இதை மாற்றி எழுதியிருக்கு என்று ஒரு நாள் அவரை போட்டு இவ்வளவு சொன்னார் அந்த புத்தகத்தை பார்த்து. ஸோ இப்படி பத்தம்பலவையும் நாங்கள் கதைக்கலாம் இப்படி சொன்னதுக்கு வாய்ப்பு தந்து பிறந்தவர்களுக்கு நன்றி கருத்தை. நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு உடைய எங்களை ஒவ்வொரு உடையும் கதைப்போம், யாரும் கேள்வி இருந்தால் கேட்டால் நாங்கள் இன்னொரு சமயம் சொல்லுவோம்.
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி.
1: நன்றி.
0: சென்னைகளை தொடர்கின்றது வடம்பு போல் என்றும் சிங்கப்பூரிலிருந்து

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி July 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 July 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: சென்னை. நீங்கள் வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:26 ஆகி விட்டது.
1: தாயை காத்து தனையன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இன்பவேல் சொல்லியிருந்தாரு. அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது.
0: அதற்கு முன்பு டிஎம் சவுந்தரராஜன் பிசிசில பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க, நான் ஆணையிட்டால் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடல அசோக் விரும்பிக்கிட்டு இருந்தாரு.
1: மாணவர்களுக்கான கேள்வி இது. நேத்து கூட நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் சஜினி. அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் எல்லாம் காலையில கேக்குறாங்கன்னு சொன்னாங்க, ஆனா போட்டியில பங்கெடுக்கணும் தெரியலையே அப்படின்னு இழுத்தாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி தயவு செஞ்சு இன்னைக்கு காலையில வந்துருங்க, ஏன்னா கண்டிப்பா போட்டி வரும்போது நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
0: ஆமா, சூச்சின் தொடக்க பள்ளியை சேர்ந்த மாணவர்களை நீங்க சந்திச்சீங்க. அந்த மாணவர்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். சூச்சின் தொடக்க பள்ளி மாணவர்களே வானொலி பக்கமா வாங்க வாங்க வாங்க.
1: எந்த பள்ளியா இருந்தாலும் சரி மாணவர்கள் வந்து கலந்துக்கணும், அதான் எங்களுக்கு முக்கியம் இல்லையா.
0: உயர்நிலை பள்ளியா இருந்தாலும் சரி, தொடக்க பள்ளியா இருந்தாலும் சரி, அல்லது மேற்கல்வி பள்ளியா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு மாணவரா இருந்தீங்கன்னா வாங்க பங்கு பெறுங்க.
1: உங்களுடைய பதில்களை எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கும் போது குரல் பதிவா அனுப்பி வைக்கணும். உங்க பேரு, உங்க வயது, எங்க படிக்கிறீங்க, இந்த குறிப்பிட்ட பிற்பாடு நீங்க பதில சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
0: சரி, உலகக்கிண்ண கார்பந்து போட்டிகள் சரியா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 67வது நிமிடத்துல வந்து பிரான்சும் ஸ்வீடனும் சந்திக்கும் ஆட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் வந்து இதுவரையிலும் 2 கோல்களை வந்து புகுத்தி இருக்காங்க.
1: 2-0 அப்படிங்கிற கோல் இருக்கையில பிரான்ஸ் முன்னிலையில இருக்காங்க. அடுத்த சுற்றுக்கு பிரான்ஸ் செல்வது ஓரளவு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
0: ஆமா, 45வது நிமிடத்துல கிலியன் மெம்பாப்பே அவர் வந்து
1: மாணவர்களே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. நல்லா கேளுங்க. இப்ப நோவே அடுத்த சுற்றுக்கு போயிட்டாங்க இல்லையா. அடுத்த சுற்றுல நோவே யார சந்திக்க போறாங்க அப்படிங்கறதுதான் எங்களுடைய கேள்வி.
2: குறிப்பாக
1: அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: அந்தமான் காதலி திரைப்படத்துல இருந்து கே ஜே ஜெயசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: மூன்றாம்
0: நான்காம் தடங்களில் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: இன்றைய பொன்மொழியை நமக்காக வாட்ஸ்அப் வாயில அனுப்பி வச்சிருக்காரு நேயர் கார்த்திகேசு.
1: உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது.
0: இந்த பிரமாதமான கூற்றை இன்னொரு முறை கேட்போம்.
1: உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது.
0: பிரமாதம். இந்த பாருங்க, பயந்தா இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாதுங்க.
1: வெற்றி என்பது நம்மளுடைய கைகள்ல தாங்க இருக்கு. ஒரு பிரச்சனை வரும்போது அதை நீங்க திறன்பட எப்படி சமாளிக்கிறீங்க, அங்க தாங்க உங்களுக்கான வெற்றி காத்துக்கிட்டே இருக்கு.
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ. ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, 200க்கும் மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 மணி முதல் 20:10 வரை அனுமதி இலவசம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற புதன் கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே உருகோனா.
0: மூக்குத்தி மட்டும் மின்னுமின்னு மின்னா போதுமா? முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு 100 கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சாதானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மின்னுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
2: 101 எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னறிவித்துள்ளனர். HMI Medical இவங்க சமீபத்துல ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வுல இருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கடந்த 12 மாதங்கள்ல சிங்கப்பூரர்கள்ல 49 விழுக்காட்டினர் மட்டும்தான் முழுமையான உடல் பரிசோதனைகளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: இது கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
0: இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பதில் அளிச்சவங்களை பாதி பேரு அறிகுறிகள் தென்படும் போதுதான் அவங்க மருத்துவ உதவிய நாடுறாங்களாம்.
1: இந்த பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. வருமுன் காப்பது சிறப்புன்னு வாயில சொன்னா மட்டும் பத்தாது. பரிசோதனைகளுக்கு போய், குறிப்பா முக்கியமான பரிசோதனைகளை முழுமையா செய்து உங்களை நீங்க பாதுகாத்து கொண்டாதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நினைச்சு பாருங்க, திடீர்னு நீங்க இல்லாத வாழ்க்கைய உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாழணும்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையா அமையும். அதை நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கே செயல்படணும்.
0: அப்படின்னா நான் அடுத்து சொல்ல போற தகவலை நீங்க நல்லா காது கொடுத்து கேட்கணுங்க. மீண்டும் உங்களுக்காக வந்து விட்டது சுகாதார விழா 2026. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா கார்ப் வசந்தமும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா இது.
1: உங்களுக்கு வசதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை July 19 இந்த விழாவை நடத்துறோம். குறிப்பா காலைல 8:30 ஆரம்பிச்சு பிற்பகல் 12:30 வரைக்கும் பிஜிபி மண்டபம், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான இடம் தான். அங்க நடக்க போற இந்த விழாவில பல பரிசோதனைகள் இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்கவும் பதிவுக்கும் நீங்க போக வேண்டிய இணையபக்க முகவரி
0: registration.heb.org.sg.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: அனிருத் இசையமைத்து விஷால் மிஷ்ராவோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. ஜனநாயகன் திரைப்படத்தில இருந்து நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:59 ஆகிவிட்டது.
1: அவங்க யார சந்திக்க போறாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: சரியான பதில் என்னவென்றால் பிரேசில்.
1: பிரேசில் நோவே பொருது மாட்டம் விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்னு பரவலா எதிர்பார்க்கப்பட்டது.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலைமணி 7, மீடியா காபோலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். இணைய பாதுகாப்பு அமைப்பு சிங்கப்பூர் நிறுவனங்களின் ரவுட்டர் சாதனங்களை ஊடுருவிய தரப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த தரப்பு உலக அளவில் இணைய அச்சுறுத்தலை மேற்கொண்டு வருகிறது. மின்னிலக்க கட்டமைப்பு கருவிகள் அதிக அளவில் ஊடுருவப்படுவதை இணைய பாதுகாப்பு அமைப்பு கண்டறிந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வேகமாகவும் பெரிய அளவிலும் இணைய தாக்குதல் நடத்தப்படுவது கவலை அளிப்பதாக அது சொன்னது. ரவுட்டர்ஸ், அறிவார்ந்த இல்லக்கருவிகள் போன்றவை அதிகம் பாதிக்கப்பட்டன. 2024 பாதிக்கப்பட்ட கருவிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 118,000. கடந்த ஆண்டு அது கிட்டத்தட்ட 300,000 உயர்ந்தது. தனிப்பட்டவர்களின் தகவல்களை திருடும் முயற்சி கடந்த ஆண்டு 20% குறைந்தது. நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இணைய பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்தது. உட்லண்ட் சோதனை சாவடியில் புதிய பயணிகள் குடிநுழைவு சோதனை கூடம் திறக்கப்பட்டுள்ளது. வார நாள்களில் மாலை நேர நெரிசலை குறைக்க அது உதவும் என்று குடிநுழைவு சோதனை சாவடி ஆணையம் கூறியது. April 17 புதிய கூடம் செயல்படுகிறது. ஊழியர்களை மலேசியாவுக்கு அழைத்துச் செல்லும் வாடகை பேருந்துகளும் வேன்களும் அவற்றுக்கான முனியத்துக்கு பதிலாக கூடத்தை பயன்படுத்துகின்றன. அதனால் அவர்களின் அரை மணி நேர சோதனை 10 குறைந்துள்ளது. பொது பேருந்து நிறுத்துமிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. காஸ்வே லிங்க் டிரான்ஸ்டார் நிறுவனங்கள் கூடுதல் பேருந்துகளை இயக்க முடிகிறது. போக்குவரத்து நெரிசலும் குறைந்துள்ளது. சிங்பாஸ் கணக்கை இன்னும் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் பயன்படுத்தலாம். இன்று முதல் புதிய பாஸ்கி முறை நடப்புக்கு வருகிறது. கடவுச்சொல்லுக்கு பதிலாக கைரேகை அல்லது முக அடையாளத்தை பயன்படுத்த அது வழியமைக்கும். சம்பந்தப்பட்டவரின் விவரத்தை உறுதிப்படுத்த அந்த புதிய முறை உதவும். திருட்டு அல்லது போலி இணையதளங்கள் மூலம் கடவு சொற்கள் மோசடிக்குள்ளாவதை புதிய முறை குறைக்கும். புதிய பாஸ்கி முறை இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களிலிருந்து பயனர்களை பாதுகாக்கும். சிங்பாஸை பயன்படுத்த தற்போதுள்ள நடைமுறைகளைப் போலவே புதிய முறையும் எளிதாக இருக்கும் என்று கவ்டெக் எனும் அரசாங்க தொழில்நுட்ப அமைப்பு கூறியது. சிங்கப்பூர் ஒலிம்பிக் அறக்கட்டளை பீட்டர் லிம் கல்வி உபகாரச் சம்பளம் இந்த ஆண்டு 414 மாணவ விளையாட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மொத்தம் 1.1 மில்லியன் வெள்ளிக்கும் மேல் பெறுவார்கள். 41 விளையாட்டுகளில் 119 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த கல்வி உபகாரச் சம்பளம் வழங்கப்பட்டது. 2010 தொடங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் 13.7 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான சுமார் 5,680 கல்வி உபகாரச் சம்பளங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 3 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. மின் விளையாட்டுகள், கிரிக்கெட், நீர்சறுக்கு ஆகியவை அவை. லெபனானில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு முத்தரப்பு குழு அமைக்கப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. குழுவை அமைக்க ஈரான், அமெரிக்கா, லெபனான் ஆகிய நாடுகள் இணக்கம் கண்டதாக தெஹ்ரான் சொன்னது. இந்நிலையில் இணக்க குறிப்பின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை அமெரிக்காவுடன் இனி எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் இருக்காது என்று ஈரான் கூறியது. இணக்க குறிப்பு கையெழுத்தானதை தொடர்ந்து கத்தாரின் சமரச பேச்சாளர்களுடன் அமெரிக்க ஈரானிய அதிகாரிகள் தனித்தனி சந்திப்புகளை நடத்துகின்றனர். அமெரிக்காவின் பேராளர்களான ஸ்டீவ் விட்கோஃபும் ஜேரட் குஷ்னரும் கத்தாரின் பிரதமர் உள்ளிட்ட மற்ற அதிகாரிகளை டோஹாவில் சந்தித்தனர். அமெரிக்காவின் உச்சநீதிமன்றம் பிறப்புரிமை குடியுரிமையை கட்டுப்படுத்தும் அதிபர் டொனால்டு டிரம்பின் முயற்சியை நிராகரித்திருக்கிறது. 6-3 என்று நீதிபதிகள் முயற்சிக்கு எதிராக வாக்களித்தனர். திரு டிரம்பின் உத்தரவு அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தை மீறுவதாக அவர்கள் கூறினர். சட்டத்தின்படி அமெரிக்காவில் பிறக்கும் பெரும்பாலான குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடைத்துவிடும். தாய் தந்தை இருவரும் அமெரிக்க குடிமக்கள் அல்லது நிரந்தரவாசிகளாக இல்லை என்றால் நாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் குடியுரிமையை அங்கீகரிக்க வேண்டாம் என்று திரு டிரம்ப் உத்தரவிட்டிருந்தார். அதை கீழ்நிலை நீதிமன்றங்கள் ஏற்கனவே நிராகரித்திருந்தன. வெனசுவேலாவை உலுக்கிய 2 நிலநடுக்கங்களில் மாண்டோர் எண்ணிக்கை 1900 தாண்டியது. 10,000 அதிகமானோர் காயமுற்றனர். இதுவரை 6,400 பேர் காப்பாற்றப்பட்டனர். இடிபாடுகளுக்கிடையே உயிர் பிழைத்தோரை கண்டுபிடிக்க அவசர குழுக்கள் தொடர்ந்து முற்படுகின்றன. ஆனால் நம்பிக்கை குறைகிறது. உணவுக்கும் தங்குமிடங்களுக்கும் உள்ள தேவை அதிகரிப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறியது. நிவாரண முயற்சிகளை அதே நிலையில் தொடரச் செய்ய சுமார் $50 மில்லியன் தேவைப்படுவதாக உலக உணவு திட்டம் கூறியது. தற்போதுள்ள நிதி ஒதுக்கீடு போதவில்லை என்று அது சொன்னது. உயிர் பிழைத்தோர் டெங்கி போன்ற நோய்களால் பாதிக்கப்படும் ஆபத்து இருப்பதாக உதவி அமைப்புகள் எச்சரித்தன. வெனசுவேலாவில் தடுப்பூசி போட்டோர் எண்ணிக்கை குறைவு என்று அவை கூறின. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. பிரான்ஸ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. சற்று முன் முடிந்த ஆட்டத்தில் அது ஸ்வீடனுடன் பொருந்தியது. 3-0 என்று வெற்றி கண்டது பிரான்ஸ். மற்றொரு ஆட்டத்தில் நார்வேயும் ஐவரி கோஸ்டும் சந்தித்தன. 2-1 என்று நார்வே வெற்றி. நார்வே அடுத்த சுற்றில் பிரேசிலை சந்திக்கும்.
4: சொல்லும் பொருளும் டைம் கேப்சூல் காலப்பெட்டகம். சிங்கப்பூரின் 100th பிறந்த நாளில் திறக்கப்படவுள்ள காலப்பெட்டகத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நினைவு பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. டைம் கேப்சூல் காலப்பெட்டகம்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294-6294.
6: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: வணக்கம் சிங்கே.
1: எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பிரியமான வளைய திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. சங்கர் மகாதேவன், சாய் அபியங்கரின் தாயார் ஹரி நீ பாடுறது பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
0: ஜூலை வந்துருச்சு அப்படிங்கறத குறிக்கிற மாதிரி உங்களுக்காக இன்னும் இரண்டு பாடல் எடுத்து வச்சிருக்கோம்.
1: திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன.
0: வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. இது பெரியவங்களுக்கான போட்டி அங்கம். மூன்று தகவல்களை கொடுக்க போறோம். மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: முதல் தகவல், இன்று அனைத்து உலக கோழி ரெக்கை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இன்டர்நேஷனல் சிக்கன் டே.
0: இரண்டாவது தகவல்,
1: பிரான்ஸ் அவங்க வந்து மூன்று கோல்களை புகுத்தி இருக்காங்க. ஸ்வீடன் அவங்க கோல்களை புகுத்தவே இல்லை.
0: FIFA உலகக்கண கால்பந்து போட்டிகளின் இறுதி நிலவரம், பிரான்ஸ் 3 ஸ்வீடன் 0.
1: ஆகஸ்டில் 1 மில்லியன் குடும்பங்களுக்கு யூ சேவ் சேவை பராமரிப்பு கட்டண கழிவுகள் வழங்கப்படும்.
0: இந்த மூணுல எது தவறான தகவல் சரியா சொல்ற நீ இருக்கு காத்துட்டு இருக்கு.
1: ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி.
2: 96 8 போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துகள் நேர்ந்துள்ளன. BKE-ஐ நோக்கி செல்லும் SLE BKEPIE exit அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக Woodlands Avenue 2 வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. PIE-ஐ நோக்கி செல்லும் BKE Dairy Farm ரோடிற்கு பிறகும் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக புக்கிட் பஞ்சாங் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்கும் சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டிய நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதம் அடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லகேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ். World's favorite jeweler.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் World's favorite jeweler.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: காஃபிய இன்னைக்கு நாம நேயர்களுக்கு பரிசா கொடுக்க போறோம்.
1: மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் கண்டுபிடிங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். முதல் தகவல்,
0: இன்று அனைத்துலக கோழி ரெக்கை தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
1: இரண்டாவது தகவல்,
0: பிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல பிரான்ஸ் ஸ்வீடனை சந்தித்த ஆட்டத்துல பிரான்ஸ் 3 கோல்களை புகுத்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறாங்க.
1: மூன்றாவது தகவல்,
0: ஆகஸ்டில் 1 மில்லியன் குடும்பங்களுக்கு யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண கழிவுகள் வழங்கப்படும்.
1: இதுல தவறான தகவல் எதுவென்றால்
0: 3வது தகவல்,
1: அப்படி செய்த நேர்கள்ல ஒருத்தர் யார்?
0: அவர்தான் முத்து.
1: நட்சத்திரம் மறைந்த இயக்குனர் பாக்கியராஜ் அவரோட நினைவா இந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற போகுது. ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல,
0: அதனை தொடர்ந்து நிழல்கள் திரைப்படத்துல இருந்து நீங்க இந்த பாடலை கேட்க போறீங்க.
2: மழை தீர்ந்து
1: தாவும் நதியலை
2: நான் மனம் தீர்ந்து
1: எங்களோட இது ஒலி 9:68.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
3: எனக்கு மிகவும் பிடித்த அங்கம் ரேடியோ அங்கம் ஆகும். நான் இந்த பயிலரங்கு விட்டு மறுபடியும் கண்டிப்பாக வருவேன்.
4: என் பெயர் ஹர்ஷித். நான் இந்த பயில் அரங்கில் தைரியமாக பேச கற்றுக்கொண்டேன்.
5: வணக்கம், என் பெயர் பிரித்திகா, ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக வருவேன்.
6: வணக்கம், என் பெயர் நிஷிதா. இந்த பயில் அரங்கில் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று அதில் நடந்த விவாத போட்டியாகும். நான் அடுத்த வருடம் மீண்டும் கடந்து கொள்ள விரும்புகிறேன்.
7: இந்த வருடம் பயில் அரங்கில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டீங்களா, கவலைப்படாதீங்க. அடுத்த வருடம் இடம்பெறும் ஒலியின் வளரும் படைப்பாளர் பயில் அரங்கில் நாங்க உங்களை சந்திக்கிறோம்.
8: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயில் அரங்கு 2026.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: உங்க முகத்தை கலவரத்துக்கு
3: ஐயோ அது முகம் கலவரது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
2: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: புதன்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
3: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
2: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go. சுவையாக

0: உணவு பிரியர்களான நமக்கு விக்ரம் வேதா படத்துல வந்த இந்த காட்சிய மறக்க முடியுமா?
1: பரோட்டா சாப்பிடுறது சில ரூல்ஸ் இருக்கு. முதல்ல கறி போட்டுக்கோ. எத்து பார்த்தாலும் வை. இப்போ குழம்பு மூண்டு இப்படி எத்து வாயில் போட்டுக்கோ. கண்ணுமுடி இப்ப சொல்லு எப்படி
2: இருக்குன்னு.
0: இப்படி நீங்க சமைச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுறவங்க புகழ்ந்து பேசணும்னா அதற்கான ரகசியம் தயிர்ல இருக்குங்க. ஆமா, சிலர் கோழி மசாலா ஊற வைக்கும் போது தயிர் சேர்க்கிறாங்க. அதற்கான காரணம் தெரியுமா? ஏன்னா தயிர் சுவைக்காக மட்டும் இல்லங்க, அது பெரிய மாற்றத்தையும் உருவாக்கும். தயிர்ல இருக்கக்கூடிய இயற்கையான அமிலங்களோ என்சைம்களோ கோழிய மென்மையாக்க உதவுது. அது மட்டும் இல்லங்க, மசாலா நல்லா ஒட்டுறதுக்கோ இந்த தயிர் உதவுது. குறிச்சுக்கோங்க, அட்டகாசமான கோழி அரைச்சு ஆட்டை அரைச்சு சமைக்கணுமா, தயிரை மறந்துடாதீங்க. ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புண்டகை.
5: தன்னன்னா தந்தன்னா தோட்டத்துல பாத்தி கட்டி

0: அவருடைய பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும் நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவங்களுக்காகவே நாங்க நுழைவுச்சீட்டுகளை வழங்க போறோம். எஸ் அந்த வாய்ப்பை நீங்க பெறணும்னு சொன்னா அடுத்து வரப்போறதாக நல்லா கேளுங்க. சனிக்கிழமை July 11 இரவு 7 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில் பிரதீப் குமார் அன்பிளாக்ட் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதுவரை நீங்க கண்டிராத ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. முதல் 2 பிரிவுகளின் நுழைவுச்சீட்டுகளை வாங்குவோர் கூடுதல் 80 வெள்ளிக்கு ஞாயிற்றுக்கிழமை July 12 நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சிகளுக்கும் செல்லலாம். ஒரே நேரத்தில் 4 அல்லது அதற்கும் மேல் நுழைவுச்சீட்டுகளை வாங்கினால் பிரிவுகளை பொறுத்து 5 விழுக்காடு 10 விழுக்காடு கழிவும் உண்டு. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com ஏற்பாடு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ். சரி, என்னுடைய கேள்வி ரொம்ப சுலபம். பிரதீப் குமார் அன்பிளாக்ட் இசை நிகழ்ச்சி எங்க நடக்குது? இப்பதான் சொன்னேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க உடனடியா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு நுழைவுச்சீட்டுகளை கொடுக்க நாங்க ஆவல காத்துட்டு இருக்கோங்க.
1: 96 8 போக்குவரத்து நிலவரம்.
0: டன்னன் சாலை, குறிப்பாக நகரை நோக்கி செல்லும் அந்த வழியில் அர்னியூ அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகு 3 தடத்தில் விபத்து நேர்ந்துள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பிரதீப் குமார், சக்தி ஸ்ரீகோபாலன் பாடிய பாடலை கேட்டீங்க. கோவிந்த் வசந்த் அவருடைய இசையில பாடல் வந்துச்சு, ப்ளூ ஸ்டார் அவர்ல இருந்து பாடல் இடம்பெற்றது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கான பதில உங்களை பலர் சொல்லியிருந்தீங்க, அதிர்ஷ்டக்காரனே யாருன்னு இப்ப கேட்பவாங்க.
1: ரவிஜி ஸ்டார் தியேட்டர், போனா விஸ்டால இருக்கிற ஸ்டார் தியேட்டர்.
0: மேகலா தேவி, இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் அப்படியே அடிச்சு ஊத்துது, காத்தா வீசுது. உங்களுக்கு கிடைச்சிருக்குது பிரதீப் குமார் அன்பிளாக்ட் இசை நிகழ்ச்சிக்கான நுழைவு சீட்டு. எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தமா இருக்கா, கவலைப்படாதீங்க. மற்ற நிகழ்ச்சிகள்லையும் இந்த போட்டி உங்களுக்காக அனுப்புறோம். ஒவ்வொரு நாளும் மறக்காம கேளுங்க ஓலி 968, கேட்டாலே பரவசம்.
2: ஓலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 7:57 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில். நகரை நோக்கி செல்லும் டன்னன் சாலை அங்கியூ அவென்யூவுக்கு பிறகு 3 தடத்தில் இதன் காரணத்தினால் விபத்து நேர்ந்துள்ளது. போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலன் பஹார், ஜுரோங் டவுன் ஹால் சாலை, ஜலன் பஹார் எக்ஸிட், இவ்விடங்களில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. SLE CTE செல்லும் வழியில் மண்டாய் அவென்யூ அந்த பகுதிக்கு பிறகு முதல் தடத்தில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள்
0: மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
2: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். காலை மணி 8, மீடியா காபூலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். தற்காப்பு அமைச்சர் சஞ்சன் சிங், நாடுகள் தற்காப்பு ஆற்றல்களை வளர்க்கும் வேளையில் அவற்றின் நோக்கங்கள் என்ன என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அப்போதுதான் சந்தேகம் எழுவதை தடுக்க முடியும் என்று திரு சான் கூறினார். ஒரு நாட்டிடம் தற்காப்பு ஆற்றல்கள் இல்லை என்றால் மற்ற தரப்புகள் அதை பெரிதும் பொருட்படுத்தாது அல்லது நல்ல விதமாக நடத்தாது என்று அவர் சொன்னார். ஆனால் ஒரு நாட்டிடம் ஆற்றல் இருந்து அது தொடர்புகளை வளர்க்கவில்லை என்றால் அதிக சந்தேகங்கள் எழும் என்றார் திரு சான். CNA-இன் டீப் டைவ் வலையொலி பதிவில் அமைச்சர் அவ்வாறு கூறினார். அதனால்தான் ஷாங்கிரிலா கலந்துரையாடல் போன்ற நிகழ்ச்சிகள் முக்கியம் என்றார் அவர். அது போன்ற நிகழ்ச்சிகளில் தற்காப்பு ரீதியான அரசு தந்திரம் வளர்க்கப்படுவதாக திரு சாண்ட் சொன்னார். இணைய பாதுகாப்பு அமைப்பு சிங்கப்பூர் நிறுவனங்களின் ரவுட்டர் சாதனங்களை ஊடுருவிய தரப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த தரப்பு உலக அளவில் இணைய அச்சுறுத்தலை மேற்கொண்டு வருகிறது. மின்னிலக்க கட்டமைப்பு கருவிகள் அதிக அளவில் ஊடுருவப்படுவதை இணைய பாதுகாப்பு அமைப்பு கண்டறிந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வேகமாகவும் பெரிய அளவிலும் இணைய தாக்குதல் நடத்தப்படுவது கவலை அளிப்பதாக அது சொன்னது. ரவுட்டர்ஸ் அறிவார்ந்த இல்லக்கருவிகள் போன்றவை அதிகம் பாதிக்கப்பட்டன. 2024 பாதிக்கப்பட்ட கருவிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 118,000. கடந்த ஆண்டு அது கிட்டத்தட்ட 300,000 உயர்ந்தது. தனிப்பட்டவர்களின் தகவல்களை திருடும் முயற்சி கடந்த ஆண்டு 20% குறைந்தது. நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக இணைய பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்தது.